கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இன்றைய நாளிலே நான் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ரெண்டு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் அறிந்துட்டு, பிறகு நாம் அந்த நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம கொஞ்சம் ஆழமாய் இந்த வசனங்களை கவனிப்போம். குறிப்பாக வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன், நல்ல கவனிங்க. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம் மீது அவர் வைராக்கியம் உள்ள ஒரு தேவன். நம்மை ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. நம்மை தூக்கி எடுக்கிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. நம்மை உயர்த்துகிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. நம்மை பெருக பண்ணுகிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. இந்த உலகத்துல நம்மை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைக்கிறதுல தேவனுக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. தேவன் உங்களை கட்டாட்சிப்பார், ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி சகல ஜாதிகளுக்கும் சாட்சிகளாக உங்களை நிறுத்துகிறதுல தேவன் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய சத்தியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள தேவன் அவர் தம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால், அவருடைய ஜனங்களும் அவர் மேல ஒரு பெரிய வைராக்கியம் உள்ள ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று அவருடைய கண்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறது. அநேக ஜாதிகளுக்குள்ள ஜனங்களுக்குள்ள தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்ப வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் சாட்சியாய் நிற்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆதங்கம் நம்மை கவ்வி பிடிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நமக்காக தேவன் வைராக்கியம் கொண்டு எழும்பும் பொழுது நாமும் அவருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டிய ஜனங்களாய் இருக்கிறோம். வேதாகமத்தை ஆதி ஆமதொடக்கம் வெளிப்படுத்தல் வரை திறந்த மனதோடு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்றால், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர்களுடைய பெயர் பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சாட்சிகளை தேவன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எங்கெங்கெல்லாம் நீங்க வாசிக்க முடியுமோ எல்லா இடங்களிலும் ஒரு கூட்ட ஜனத்துக்குள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளில அநேக காரியங்கள் இதுல சொல்ல முடியும். ஆனால் மிக வேகமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தந்து, தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற மனுஷர்கள் ஒரு நான்கு பேரை உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். வேதத்தில் நாம வாசிப்போம், வைராக்கியம் என்றால் என்ன, எப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து மிக வேகமாக ஒரு சில காரியங்களை நாம கவனிக்க போகிறோம். முதலாவதாக வேதத்துல வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறதுல முதலாவது சொல்லப்படுகிற வைராக்கியம் பாருங்க, வசனம் சொல்லுகிறது யாக்கோபுக்கு எழுதின நிருபம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லுமாய் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌலிக சம்பந்தமான ஜென்ம சுபாவத்துக்குரிய பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இங்கே ஒரு வைராக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், கசப்பான ஒரு வைராக்கியம். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், நாம் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்துல நாம் வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் அறிய வேண்டும். கசப்பான ஒரு வைராக்கியம் இருக்கிறது, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, அது பிசாசனிடத்திலிருந்து வருகிறது. அந்த யாக்கோபு அதை பற்றி தான் அங்க நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது இன்னொரு வைராக்கியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம், கலாத்தியர் நாலாவது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லதுதான், அதை நான் உங்களுக்கு இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். நல்ல கவனிங்க,
இந்த இடத்துல பவுல் சொல்ற நல்ல விஷயங்களும் இருக்கிறது, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லதுதான். மூன்றாவதாக இன்னொரு இடத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க, வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தல நடபடிகள் 22வது அதிகாரம், அப்போஸ்தல நடபடிகள் 22வது அதிகாரம் 3-4 வசனங்கள். நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்துல பிறந்து அந்த நகரத்திலே கமாலியின் பாகத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீயையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். பாரம்பரியமான ஒரு வைராக்கியம். அல்லது நீங்க 4வது இன்னொரு இடத்துல இப்படி வாசிக்கிறோம், யோவானுக்கு நிருபம் 2வது சுவிசேஷம் யோவான் 2:17 இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். 4 வகையான வைராக்கியத்தை குறித்து நான் வேதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்து தருகிறேன். நிறைய சொல்ல முடியும், ஒரு 4 குறிப்பை தான் நம்ம பார்க்கிறோம். கசப்பான வைராக்கியம் இருக்கிறது, நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுகிற விஷயம் இருக்கிறது, பாரம்பரிய வைராக்கியம் இருக்கிறது, அதே நேரத்துல கர்த்தருடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியமும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்ல வருகிற காரியம் என்றால், 4வது சொன்ன காரியம் கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம வாசிப்போம் ஒரு வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், சங்கீத புத்தகம் 69வது அதிகாரம், சங்கீத புத்தகம் 69வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 69:9, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்று சொல்லி நாம் அங்க வாசிக்கிறோம். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க, நமக்குள்ள பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டுமா? தாவீது இப்படி சொல்லுகிறார், இந்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பட்சித்தது என்றால் என்ன? நீங்க நல்லா கவனிங்க, வேதாகமத்துல பலிபிடங்களுக்கு மேல பலிகளை வைத்து அவர்கள் வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணுகிற பொழுது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து பட்சித்தது என்று சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம். எலியா கூட ஒரு பெரிய பலிபீடத்தை உண்டாக்கி தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், என் தேவனே என் தேவனே என்னை கேட்டருளும் என்று சொன்ன பொழுது வானம் திறந்து அக்கினி இறங்கி அந்த பலிகளை பட்சித்தது அப்படின்னு நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப பட்சிக்கிறது என்றால் என்ன அப்படின்னு கவனித்து பார்த்தால், அக்கினி இறங்கி வந்து அது முழுவதையும் அப்படியே பட்சித்து போடுவதை பற்றி தான் இங்க வாசிக்கிறோம். நான் என்ன இதுல இருந்து உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய வைராக்கியம் அக்கினியை போல இருக்க வேண்டும். நம்முடைய வைராக்கியம் அக்கினியை போல தாவி பரவ வேண்டும். ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை பொழித்து விடுவது போல நமக்குள்ள இருக்கிற இந்த பக்தி வைராக்கியமானது அக்கினியை போல தாவி பரவ வேண்டிய ஒன்றாயிருக்கிறது, அக்கினியை போல கவி பிடிக்க வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. இதுல நான் எதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. வீடு என்று அவர் அன்றைக்கு எழுத்தின்படியே சொல்லும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை பற்றி பேசுகிறார். யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் ஒரு பெரிய சுத்திகரிப்பை அந்த ஆலயத்துல ஏற்படுத்தும் பொழுது அவருடைய சீடர்கள் சொன்னார்கள், இதோ வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் இவரை பட்சித்தது. எழுத்தின்படியே அன்றைக்கு அவர்களுக்கு ஆலயம் அவருடைய வீடாக கருதப்பட்டது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த பக்தி வைராக்கியத்தை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழமாய் சொல்ல வேண்டும். பவுல் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறான், நீங்களே அந்த ஆலயம். நீங்க 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு வரும் பொழுது நீங்களே அந்த ஆலயம், இன்றைக்கு நடமாடுகிற ஆலயம், அங்கும் இங்கும் எழுந்து வேலைகளை செய்து ஆண் வீடுகளில இருந்து இப்படி எல்லா இடத்திலும் சுற்றி வரக்கூடிய ஒரு ஆலயம், உயிருள்ள ஒரு ஆலயம்,
அன்னைக்கு அவர்கள் ஒரு கல்லினால் கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்து பேசியிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஆலயத்தை சத்துரு தனக்கு இஷ்டமானபடி அவன் அங்கும் இங்கும் ஜனங்களை அலக்கழித்துக் கொண்டு, ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு, ஜனங்களை சூறையாடி கொண்டு திரிகிற பொழுது, இதை பார்க்கும் பொழுது உங்களையும் என்னையும் இந்த பக்தி வைராக்கியமானது ஒரு அக்கினியை போல கவ்வி பிடிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆண்டவருடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்களா? ஆண்டவர் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்களா? ஆண்டவருடைய ஜனங்கள் எல்லா இடங்களிலும் கஷ்டப்படுகிறார்கள், நிந்தைய அனுபவிக்கிறார்கள், அவமானத்தை அனுபவிக்கிறார்கள். ஐயோ, இந்த ஜனங்கள் இப்படியாய் கொண்டு போகப்படுகிறார்களே என்று பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை பார்க்கிற பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பக்தி வைராக்கியம் வர வேண்டும். எப்படி அந்த பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் என்றால், ஒரு காட்டு தீயை போல பற்றி எரிகிற ஒரு வைராக்கியம் உங்களையும் என்னையும் கவ்வி பிடிக்க வேண்டும். ஒரு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வைராக்கியம் கொள்வாரானால், தேவன் உங்களை உயர்த்துகிறதுக்கு வைராக்கியம் கொள்வாரானால், தேவன் உங்களை மீட்டு ரட்சிப்பதற்கு வைராக்கியம் கொள்வாரானால், நீங்களும் நானும் ஒரு போல வீட்டை குறித்த, தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இந்த நாட்களில நம்மை கவ்வி பிடிக்க வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கு மனுஷர்கள் எவ்வளவோ பக்தி வைராக்கியம் என்ற பேர்ல என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் பக்தியாய் வைராக்கியம் பாராட்டி தெரிகிறார்கள். அது அல்ல இன்றைக்கு நமக்கு தேவை. இன்றைக்கு தேவன் தம்முடைய ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ன? என் ஜனங்களுக்கு மத்தியில ஒரு மனுஷன் எழும்பி தன்னுடைய ஊழிய பாதையில, தன்னுடைய ஜெப வாழ்க்கையில, தன்னுடைய ஆராதனை காரியங்கள்ல, ஆண்டவருடைய பரிசுத்த ஜீவியத்துல பக்தி வைராக்கியம் பாராட்ட மாட்டார்களா அப்படின்னு தேவனுடைய கண்கள் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் நோக்கி கொண்டே இருக்கிறது. இந்த கோணத்துல நாம் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவை அதுதான். மாமிசத்துக்கு மேல, பாரம்பரியத்துக்கு மேல பக்தி வைராக்கியம் பாராட்டின நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி தேவனுக்காக நீங்களும் நானும் எழும்பி தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உங்களையும் என்னையும் கவ்வி பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல நான் இப்படி வாசிக்கிறேன், வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் மேல இந்த வைராக்கியம் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தல நடவடிகள் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 18வது அதிகாரம். அப்போஸ்தல நடவடிகள் 17வது அதிகாரத்தை பாருங்க. 17வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம், 17வது அதிகாரம் 16வது 17வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17, 16, 17 அத்தனை பட்டணத்திலே பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு. நீங்க இன்றைக்கு தேவை இதுதான். நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஜனங்கள் விக்கிரகங்களால் அடிமைப்படுத்தப்பட்டு விக்கிரகங்களுக்கு பின்னால் அலைந்து திரிகிறதை பார்க்கும் பொழுது ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அவன் அத்தனை பட்டணத்தை சுற்றி பார்க்கிறான், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், எங்கு பார்த்தாலும் விக்கிரக கோயில்கள், விக்கிரக ஜனங்கள். இப்படி அவர்கள் சாத்தானுக்கு பின்னால அடிமைப்பட்டு கிடக்கிறத அவனை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம் எழும்பினது. ஐயோ, இந்த ஜனங்கள் அடிமையாய் இருளிலே வாழ்கிறார்களே, இந்த ஜனங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களே, மெய்யான தேவனை விட்டுவிட்டு அவர்கள் வேறு காரியங்களில் ஈடுபடுகிறார்களே, இவர்களுக்கு எப்படியாகிலும் அந்த உயிருள்ள தேவனத்தை காட்டி கொடுத்து விட வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் அந்த காட்டு தீயை போல அவனை கவ்வி பிடிக்க ஆரம்பித்தது. வசனத்தை பாருங்க, கீழ் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்குள்ள இந்த வகையான வைராக்கியம் வந்துவிட்டால் அவன் என்ன செய்வானாம்? வசனம் சொல்லுகிறது 17வது வசனம் சொல்லுகிறது 17:17, ஜெப ஆலயத்திலும் யூதரோடும் அந்த பகுதியில் இருந்த மக்களோடும் சந்த வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு
வைராக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலை கவ்வி குதித்த பொழுது அவர்களுக்குள்ளே போய் பாருங்க, அவர்களுடைய அந்த தெய்வங்களை குறித்து அவன் ஒன்றும் சொல்லவில்லை. அது பேய் பிசாசு அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. அவன் ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறான், யூதருக்குள்ள கடந்து போகிறான், ஜெப ஆலயத்துக்குள்ள கடந்து போகிறான், பக்தி உள்ள மனுஷங்களுக்கு மத்தியில கடந்து போகிறான், சந்தை வெளிகளுக்குள்ள கடந்து போகிறான். ஒரு பக்தி வைராக்கியம் ஒரு மனுஷனை கவ்வி புட்டிக்கும் பொழுது அவனால சும்மா இருக்க முடியாது. அது என்ன செய்யும் என்றால், தன்னால இயன்ற அளவு மற்ற மனுஷர்களுக்கு ஜீவனுள்ள ஆண்டவரை காண்பித்து கொடுக்க, ஜீவனுள்ள தேவனை சொல்லிக் கொடுக்க அவனை ஊந்தி தள்ளிக்கொண்டே இருக்கும், நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும். இந்த வகையான பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களை இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்துல தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் எவைகள் மேல வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலை நோக்கி பாருங்கள், பவுல் மேல இருந்த அந்த அபிஷேகம், பவுல் மேல இருந்த அந்த ஆத்தும பாரம், பவுல் மேல இருந்ததான அந்த வைராக்கியம் பிற ஜாதிகளுக்குள்ள ஜனங்களுக்குள்ள ஜூதர்களுக்குள்ள அவனை இழுத்து கொண்டு போனது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் தேடுகிற ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். வைராக்கியம் உள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் யாருக்காகிலும் ஆண்டவரை பற்றி சொல்ல முயற்சி எடுக்கிறோமா? யாருக்காவது சொல்லுவதற்கு புறப்பட்டு போகிறோமா? எங்கேயாவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு நாம் உற்சாகமும் காணப்படும் மா? வேதன் சொல்லுகிறது, அவன் எல்லா இடங்களுக்குள்ளும் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னொரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே 18வது அதிகாரத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது, 18வது அதிகாரம் 5வது வசனத்தை கவனித்து பாருங்க. பவுல் சொல்லுகிறார், மக்கோதுனியாவிலிருந்து சீலாவும் தீமத்தையும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்து என்று யூதருக்கு சுஷ்டாந்தப்படுத்தினான் என்று நாம வாசிக்கிறோம். இங்க ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. வசனம் சொல்லுகிறது, பவுலை அந்த அந்த சீலாவையும் தீமோத்தேயுவையும் பார்த்த போது பவுலுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம் வர ஆரம்பித்தது. வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும், நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் இவர்களைப் போல ஊழியம் செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு பெரிய வைராக்கியம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த பவுல் அந்த சீலாவையும் தீமோத்தேயுவையும் பார்த்த பொழுது அவர்களுக்குள்ள வந்த வைராக்கியத்தை பாருங்க, இவர்களைப் போல நாமும் கர்த்தருக்காக நிக்க வேண்டும். என்ன காரியம் செய்தார்கள் அவர்கள்? நல்ல கவனிங்க, 17வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். 17வது அதிகாரத்துல 11வது 12வது வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தால் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் தேவ வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கலும் நட்புலசாலிகளாய் இருந்தார்கள். 12வது வசனம், அதனால் அவர்கள் அநேகம் பேரு கனம் பொருந்திய இறைக்கரிலும் அநேக ஸ்திரீகள் புருஷரும் விசுவாசித்தார்கள். 13வது வசனம் சொல்லுகிறது, பெரியா மனோ பெரியாவிலும் தேவ வசனம் பரவினா அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கே யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார். பவுல் அந்த இடத்துல இருந்து பாருங்க, 14வது வசனம் சொல், உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பி விட்டார்கள், சீலாவும் தீமத்தையும் அங்கே தங்கியிருந்தார்கள். இந்த இடத்துல என்ன கவனிக்கிறோம் என்று சொன்னால், பவுல் வழியாக தெசலோனிக்க பட்டணத்திலும் சரி, கிரேக்க பட்டணத்திலும் சரி, அந்த எல்லா இடங்களிலும் அந்த ஆண்டவுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. ஜனங்கள் நாளுக்கு நாள் ரட்சிக்கப்படுகிறார்கள், வசனங்களை ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்துல ஒரு பெரிய எதிர்ப்பும் பவுலுக்கு இருந்தது. ஒரு கூட்டத்தார் பவுல் போகிற இடங்கள் எல்லாம் குழப்பத்தை உண்டாக்குறதும், பவுல் போகிற இடங்கள் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதும், பவுலை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்கிற ஒரு வெறியோடு கூட இன்னொரு பக்கம் ஜனங்கள் அவனை தேடிக்கொண்டே வருகிறார்கள். இந்த மாதிரி நேரத்துல தான் பவுல் அந்த இடத்துல இருந்து சமுத்திர வழியாய் அனுப்பப்படுகிறான். நல்ல கவனிங்க, இந்த தீமத்தையும் இந்த சீலாவும் செய்த வேலை என்னவென்றால், பவுல் இன்னும் நமக்கு தேவை, பவுல் போன்றவர்கள் இன்னும் தேசத்துக்கு தேவை, பட்டணங்களுக்கு தேவை, ஜனங்களுக்கு தேவை. ஆகவே இந்த பவுல் உயிர் வாழ வேண்டும், இந்த பவுல் இந்த இடத்திலிருந்து எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பவுலும் இந்த தீமத்தையும் சீலாவும் பவுலை அந்த இடத்திலிருந்து அனுப்பிவிட்டு அந்த இடத்துல அவர்கள் தங்கியிருந்தார்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே,
கொல்லப்படுவோம் என்று அறிந்தும் ஆண்டவருக்காக நின்றவர்கள். பவுல் கொல்லப்பட வேண்டிய இடத்துல தாங்கள் செத்தாலும் பரவாயில்லை, சுவிசேஷத்துக்காக தன் தலைகளை கொடுத்தவர்கள், ஜீவனை கொடுத்தவர்கள், வைராக்கியமாய் ஆண்டவருக்காக அந்த இடத்துல நின்றவர்கள். இப்ப நல்ல கவனிங்க, 18வது அதிகாரம் 5வது வசனத்துல நான் அதை தான் வாசிக்கிறோம். மறுபடியும் பவுல் அந்த ரெண்டு பேரை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம், அவன் அவர்களை பார்த்த பொழுது அவன் ஆவியில் ஒரு வைராக்கியம் வந்து, வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும், வாழ்ந்தால் இவர்களைப் போல நாம் ஊழிய செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட மனுஷர்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக சாட்சியாக வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலை கவ்வி பிடிக்க ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் உலகத்துல எத்தனையோ நல்ல மனுஷர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு ரெனால்ட் போங்கே போன்ற மனுஷர்கள் நீங்க பார்க்கும் பொழுது, வில்லிகிரம் போன்ற மனுஷர்களை நீங்க பார்க்கும் பொழுது, உங்க கண்கள் முன்னதாக வாழ்கிற நல்ல தேவ மனுஷர்களை பார்க்கிற பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த வைராக்கியம் வர வேண்டும். ஐயோ, இவர்களைப் போல ஊழியம் செய்ய வேண்டும், இவர்களைப் போல கர்த்தருக்காக சாதிக்க வேண்டும், இவர்களுக்காக புறப்பட்டு போக வேண்டும், இவர்களைப் போல சாட்சியாய் வாழ்ந்து ஆண்டவரோட சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் நம்முடைய இருதயத்தை கவ்வி பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நல்ல விஷயங்களில் நாம் வைராக்கியம் பாராட்டுவோம், நல்ல ஆவிக்குரிய காரியங்களில் நாம் வைராக்கியம் பாராட்டுவோம், மாம்சத்துக்குரிய காரியங்கள்ல, பேய்த்தனத்துக்குரிய காரியங்கள்ல, மனுஷ கட்டுப்பாடுகளுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் அல்ல, ஆண்டவருடைய காரியங்கள் மேல நாம் வைராக்கியம் கொள்வோம். இன்னொரு காரியத்தை நாம் வேதத்துல வாசிக்கிறோம், வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்துல இப்படி வாசிக்கிறோம், 11வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். அங்கு ஒரு வைராக்கியத்தை குறித்து பவுல் எழுதும்போது இப்படி எழுதுகிறார். வசனத்தை பாருங்க, 11வது அதிகாரம் வேதம் சொல்லுகிறது 11வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். பைபிள் வசனம் சொல்லுகிறது 11வது அதிகாரம் 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம்

0: பதினோராவது அதிகாரம் 2 கொரிந்தியர் 11. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பாருங்க, ஒரு பெரிய பாரம் இருந்தது, ஒரு பெரிய தாபம் இருந்தது. திருச்சபையை எப்படி ஆகிலும் ஒரு கற்புள்ள கன்னிகையாக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும், ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆனாலும் அதே நேரத்துல அவருக்கு ஒரு பெரிய பயமும் இருந்தது. என்ன அந்த பயம் என்றால், பொல்லாத சாத்தான் அவர்களை வஞ்சித்து விடுவானோ, ஏமாற்றி விடுவானோ, திசை கெட்டு போக செய்து விடுவானோ, கெடுத்து விடுவானோ, அவர்களை வேறு திசைக்கு இழுத்து கொண்டு போய் விடுவானோ என்கிற ஒரு பெரிய பயமும் அவரை கவ்வி பிடித்தது. வசனம் சொல்லுகிறது 3வது வசனம் பாருங்க, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஜன கூட்டம் எழும்பும் பொழுது இன்னொரு காரியம் ஜனங்களை சிறைப்பிடிப்பதற்காக தீவிரமாய் புறப்பட்டு வருகிற நீங்க பார்க்க முடியும். உபதேசம் போன்ற காரியங்கள் இன்றைக்கு மனுஷருடைய ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த வைராக்கியத்தை அப்படியே தனித்து விடக்கூடிய அளவுக்கு நெருப்பை போல பற்றி எரிகிற வைராக்கியம். ஆரம்ப நாட்களில உங்களுக்கும் எனக்கும் இருந்த இந்த வைராக்கியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க, அதுபோல கொஞ்சம் பின்னிட்டு நோக்கி பாருங்க. ஜெபிக்கிறதுல வைராக்கியமா இருந்திருப்போம், பரிசுத்தத்துல வைராக்கியமா இருந்திருப்போம், அந்நிய பாஷை பேசுகிறதுல வைராக்கியமா இருந்திருப்போம், ஊழிய செய்யறதுல வைராக்கியமா இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த எரிகிற இந்த நெருப்புக்கு மேல ஏதோ தண்ணியை ஊற்றி அணைத்து விட்டது போல எல்லாம் இந்த இன்றைக்கு செய்து வருகிற தந்திரமான ஒரு வேலை என்னன்னா, துருபதேசமாகிய உபதேசத்தை ஜனங்களுக்குள்ள ஆழமாய் அவர்களுக்குள்ளே ஊற்றி விடுகிறான். எல்லா வைராக்கியம் இன்றைக்கு தனிந்து போய்விட்டது. பவுலுக்கு இருந்த பெரிய பயம் அதுதான், ஐயோ இன்றைக்கு பற்றி எரிகிற வைராக்கியமானது அணிந்து போய்விடுமோ, சத்துரு இவர்களை ஏமாற்றி விடுவானோ, சத்துரு இவர்களை கொள்ளை கொண்டு போய் விடுவானோ, சத்துரு இவர்களை அவருடைய நிலைமையை மாற்றி விடுவானோங்கிற ஒரு பெரிய பயம் இன்றைக்கு காணப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த வகையான சத்துருடைய காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது, இவ்வகையான மோசமான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. எரிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம், வைராக்கியத்துல இன்னும் முன்னேறி செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கற்புள்ள கன்னிகையை எதிர்பார்த்துத்தான் மனவாளனாகி கிறிஸ்து வருகிறார். நாம் கெடுக்கப்பட்டு விட்டுடக்கூடாது, திட்டுப்பட்டு விட்டக்கூடாது, இந்த உலகத்தோடு ஒத்து போய்விடக்கூடாது, இந்த காரியங்கள்ல நாம் சிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிக்க வேண்டி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில இன்னொரு மனுஷனை நான் காட்சி தந்து நான் நிறைவு செய்யலாம். வசனத்தை பாருங்க, ஒரு மனுஷன் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு மனுஷனை குறித்து நாம வாசிக்கிறோம். அவன் பேர் பினெகாஸ். வசனம் சொல்லுகிறது என்னாகமம் 25வது அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகமம் 25வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியை காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கையே உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன்றா, ஒரு மனுஷன் பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல பரிசுத்தத்துக்காக ஒரு மனுஷன் எழுப்பினான். அவன் பேர் தான் பினெகாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன். நல்ல கவனிங்க, இவனுடைய காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. பாவம் பெருகி விட்டது, எங்கு பார்த்தாலும் துணிகரமான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை தேவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்து நியாயப்பிரமாணத்தை பிரசங்கித்த மோசே ஆரோன் போன்றவர்கள் அந்த அதிகாரத்துல வாசித்து பாருங்க, உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, எல்லை மீறி போய்விட்டது, கை மீறி போய்விட்டது, ஜனங்கள் எங்கும் துணிகரமாக பாவம் செய்கிறார்களே, பார்த்து கொண்டுதான் இருக்க முடிந்தது ஒழியே அதை தடுக்கிறதுக்கு எந்த விதமான ஆற்றலும் முயற்சியும் எடுக்க முடியாத நிலையில அவர்கள் அழுது கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனுஷன் பிணைகார் அவன் பார்க்கிறான், அந்த அந்த அந்த பாவம் செய்கிறவர்கள் துணிகரமாக தேவாலயத்துக்குள்ளேயே வந்து பாவம் செய்கிறதை அவன் பார்த்த பொழுது, நான் அதை கொஞ்சம் ஆய்வு ஆய்வு செய்து பார்க்கிறேன். நல்லா கவனிங்க, பிணைகால் தீட்டுப்பட்டு விட்டால் தொடர்ந்து ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. கொலை குற்றத்தை சுமந்தவனாக தெரிய வேண்டும். அவனோட மனசாட்சியில இவ்வகையான போராட்டம் இருந்திருக்க வேண்டும். எல்லா பிரபுக்களும் தலைவர்களும் மத தலைவர்களும் இராணுவ தலைவர்களும் பிரபுக்களும் மோசே போன்ற ஆரோன் போன்ற மனுஷர்களாம் அமைதியாய் பார்த்து கொண்டிருக்கிற போது நமக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? நமக்கு பின்னால ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது, ஆசாரிய ஊழியம் இருக்கிறது. அந்த ஊழியத்தை மிக அழகாக நாம ஆரோனுக்கு பின்பு செய்து கொண்டு போகலாமே. இந்த மாதிரி நேரத்துல நாம் நம்மை கரைப்படுத்தி விட்டுடக் கூடாதுங்கிற காரியத்தில் அவர்கள் தேங்கி தங்கி இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அவன் அப்படி நினைக்கவில்லை. தேவ சமூகத்தை தீட்டுப்படுத்தி விட்டார்களே, தேவ ஜனங்கள் தீட்டுப்படுகிறதுக்கு இவர்கள் காரணமாகி விட்டார்களே என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே இந்த வகையான பாவங்களை செய்கிறது துணிகரம் கொண்டார்களே என்று சொல்லி ஒரு ஈட்டியும் எடுத்து அந்த இடத்துல அவர்களை ஒரே குத்தாக குத்தி அவர்களை கொலை செய்து போட்டு விடுகிறான். என் வேதம் சொல்லு, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பாதையில் நின்று போனது பாவம் செய்கிறவர்களும் பாவம் செய்தவர்கள் நிறுத்தி விட்டார்கள். வேதன் சொல்லுகிறது, அந்த மாதிரி துணிகரமாக பாவத்துக்கு எதிராக எழும்பி வந்த அந்த பிணைகாசை தேவன் விட்டுவிடவில்லை. ஆண்டவர் சொன்னார், பிணைகாசுக்கு நித்திய நித்திய நித்திய காலமாய் இந்த ஆசாரிய ஊழிய செய்கிற பாக்கியத்தை தான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, எபிரேயர் ஆக்கியம் சொல்லுகிற போது சொல்லுகிறான், நாம் இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், ஆண்டவருக்காக எழுந்திருப்போம், பாவத்துக்கு எதிராக எழுந்திருப்போம். பாவம் பூமியை நிரப்பியிருந்தாலும் பிணைகாசை போல ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டவர்களாய் நாம் எழும்ப வேண்டும். தேவன் இன்றைக்கு நம்மை நோக்கி பார்க்கிறார், எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் இந்த பூமியிலே இல்லையா? இந்த ஜனங்களுக்குள்ளே இல்லையா? இந்த சபைகளுக்குள்ளே இல்லையா? இந்த குடும்பங்களுக்குள்ளே இல்லையா? ஒரு பிணகாசை போல எழும்பவில்லையே, ஒரு பவுலை போல எழும்பவில்லையே, ஒரு தாவிதை போல எழும்பவில்லையே, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல எழும்பவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இன்றைக்கு உங்களையும் என்னையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வைராக்கியம் கொண்டு எழும்புவோம். ஆண்டவருக்காக ஒரு வேலை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஒரு சுவிசேஷம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நம்மளை கவி பிடிக்க வேண்டும். ஜெபிக்கிறதுல வைராக்கியம், வேதம் வாசிக்கிறதுல வைராக்கியம், ஆலயத்துல போய் ஊழியம் செய்கிறதுல வைராக்கியம், ஆத்தும ஆதாயம் செய்கிறதுல வைராக்கியம், அபிஷேகத்துல நிரம்பி காரியங்களை செய்கிறதுல ஒரு பெரிய வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் ஆண்டவருக்கு எழும்ப வேண்டிய ஒரு காலத்துல நேரத்துல நாம் வந்து நிற்கிறோம். தேவனுடைய கண்கள் யாருக்காவது ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு வரங்களை கொடுக்கிறதுக்கு அவர் இன்றைக்கு ஆயத்தமாயிருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்புகிறார்களோ அவர்களை கொண்டு தேவன் தேசத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம ஜெபம் செய்ய போகிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, நாம் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் இன்றைக்கு எழும்ப முடியாதபடிக்கு நமக்கு இருக்கிற தடை என்ன தெரியுமா? என் வசனம் சொல்லுகிறது பாருங்க, இன்றைக்கு நாம் எழும்ப முடியாதபடிக்கு நமக்கு இருக்கிற தடை என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 21 இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் இந்த ஆண்டவர் எருசலேமுக்கு கழுதையிலே பவனியாய் போகிற சம்பவம் எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷத்துல இதை வாசிக்கலாம். ஆனா மத்திய சுவிசேஷத்துல மாத்திரம் ஒரு விசேஷித்த ஒரு குறிப்பை அவர் குறிப்பிடுகிறது நீங்க கவனிக்க முடியும். மற்ற சுவிசேஷத்துல இல்லாத ஒரு குறிப்பை மத்திய சுவிசேஷத்துல நீங்க பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வருகிறார், புறாவிக்கிறவர்களை காசு பலகையை வைத்திருக்கிறவர்கள் ஆடு மாடுகள் எல்லாம் திரட்டி எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டு கசைய பின்னி அடிக்கிற சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மத்திய சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ஆலயத்துல இருந்த இன்னொரு காரியத்தை மத்திய அதை குறிப்பிடுகிறது நீங்க பார்க்கலாம். 21வது அதிகாரம் 14வது வசனம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். மேல் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிற 12வது வசனத்திலிருந்து, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களை கொள்ளுமாக யாவரையும் வெளியே திரத்தி காசுக்காரருடைய பலகைகளை புறா விற்கிற ஆசனங்களை கவிழ்த்து என்னுடைய வீடு செப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்துல வந்தார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். சிலரை திருத்தி அடிக்கிறார், நல்லா கவனிங்க, சிலரை நீங்க நீங்க அந்த வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் புறா விக்கிறது தவறுண்டு ஆண்டவர் சொல்லவில்லை, காசு அந்த விக்கிறது தவறுண்டு ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் இது விக்க வேண்டிய இடத்துல அது இல்லை, அதாவது வெளியே இருக்க வேண்டியது இப்ப ஆலயத்துக்குள்ள வந்துட்டு, அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆண்டவர் விரும்பல, அதுல திறத்துனா அவைகள் தேவையான ஒன்று. வெளி தேசத்திலிருந்து ஒரு மனுஷன் ஆடு மாடுகளை கொண்டு வர முடியாது, வெளி தேசத்தினுடைய காசுகளை கொண்டு வந்து இந்த தேசத்துல அவன் பரிமாற்றம் செய்ய முடியாது. அவங்க இப்படிப்பட்ட மனுஷர்கள் தேவை, ஆனால் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும். அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் உள்ளே வந்து விட்டதுனால ஆண்டவர் அவளை திரத்தி அடிக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு ஆலயத்தை நிரப்பியிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, தரிசனத்தை இழந்தவர்களும் ஆண்டவருக்காக எழுந்து செயல்பட முடியாதவர்களும் ஆலயத்தை இன்றைக்கு நிரப்பியிருக்கிறார்கள். ஒரு பவுலை போல, ஒரு பினகாசை போல, ஒரு தாவிதை போல கர்த்தருக்காக எழும்ப முடியவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு தரிசனத்தை இழந்து விட்டோம். வசனம் சொல்லுகிறது, சப்பானிகள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியாத மனுஷர்கள் சப்பானிகள், ஒரே இடத்துல உட்கார்ந்து காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், எழுந்து போக முடியவில்லை, அவர்கள் சப்பானிகளாய் இருக்கிறார்கள். கண்கள் குருடானவர்கள் என்று சொல்லுகிறதை நான் கவனிக்கிறேன். தரிசனத்தை இழந்தவர்கள், ஏன் நாம வாழ்கிறோம், ஏன் நாம இந்த பூமியில இருக்கிறோம், ஆண்டவர் ஏன் இந்த இருளிலிருந்து நம்மளை தெரிந்து கொண்டார், ஏன் ஆண்டவருக்காக நாம சாட்சியாய் வைராக்கியமா நிக்க வேண்டும், எந்த விதமான கரிசனையும் இல்லாம ஏதோ புற ஜாதிகளைப் போல நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, வேதம் சொல்லுகிற தரிசனத்தை இழந்தவர்களை தேவன் சுகமாக்கினார், சப்பானிகளை தேவன் சுகமாக்கினார். அவர்களை திரத்தி விடல, ஆடு மாடுகளை திரத்தி விட்ட தேவன் அந்த சப்பானிகளை திரத்தி விடல, அந்த குருடர்களை திரத்தி விடல. காரணம் என்னவென்றால், அவர்களை தேவன் சுகமாக்கினார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, சில வேளைகளில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கோடு கர்த்தர் பேசுகிற நேரமாயிருக்கலாம், தரிசனத்தை இழந்து போய் நிக்கிறீங்களா? ஆரம்பத்துல ஆண்டவருக்காக எழுந்து காரியங்களை செய்த நீங்க இன்றைக்கு எல்லாம் மங்கி போய் எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறார். நீங்க மறுபடியும் தரிசனம் உள்ளவர்களாய் ஓட முடியும். சப்பானிகளைப் போல ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்த நிலையிலே இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை மறுபடியும் தொடுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சுகம் தருகிறார். நீங்க எழுந்து புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், தேசங்கள் தோறும் ஆண்டவரோட வேலையை செய்கிறதுக்கு மான் கால்களை உங்களுக்கு தந்து அவர் அனுப்ப அவர் சித்தமாயிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவோட ஜனமே, இன்னைக்கு நமக்கு ஒரு வைராக்கிய தேவை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல வைராக்கியமாயிருக்கிறார், தேவன் உங்களை உயர்த்துகிறதுல வைராக்கியமாயிருக்கிறார், தேவன் உங்களை மேன்மையாக வைக்கிறதுல அவர் வைராக்கியமாயிருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்காக நீங்களும் நானும் வைராக்கியமாயிருக்க வேண்டும் என்று என் வேதம் ஒரு அறைகூவல் விடுகிறது. கண்களை மூடுவோம், கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தையில கேட்கிறவர்கள் மேல ஒரு அக்கினி இறங்கி வரட்டும் இயேசப்பா. அந்த அக்கினி என்னவென்றால், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அக்கினி அவர்களை கவ்வி புட்டிக்கட்டும், அவர்களுக்குள்ள பற்றி எரியட்டும். ஒரு சின்ன நெருப்பு தான் ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆவிக்குரிய தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தட்டும். அவள் தங்கியிருக்கிற வீட்டுல, வேலை செய்கிற ஸ்தலத்துல, போகிற திருச்சபையில, தேசத்துல எந்த மூலையில இருந்தாலும் உமக்காக பற்றி எரிகிறவர்களாய் ஒரு ஆவி புரிய வைராக்கியம் அவர்களை பற்றிக்கட்டும், அவர்களை பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்துல ஒரு தாவிதை போல, ஒரு பவுலை போல, ஒரு பினகாசை போல, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல வல்லமையாய் பற்றி எரியும்படி ஒரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: தேங்க்யூ பாஸ்டர், மிகவும் அழகாக தெளிவாக வசனத்தை சொன்னீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை தேவன் இன்னும் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தருக்குள்ள நீங்க செய்யற ஊழியத்தையும் தேவன் கனப்படுத்துவாராக. ஏன்னா வசனம் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்பண்ணுவார் என்று. அநேக காரியங்கள்ல தேவன் உங்களை உயர்த்துவாராக. நீங்க சொல்லியிருந்தீங்க பாஸ்டர், நம்முடைய நாம் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர். நாங்க தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியம் பாராட்ட வேணும். கசப்பு எங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்க கூடாது. கசப்பு இருந்தால் நாங்க தேவனுக்கு தேவனுக்கென்று ஊழியம் செய்ய முடியாதுங்க. தேவனுக்குரிய தேவன்ட வீட்டை குறித்த வைராக்கியம் நாங்க பாராட்ட வேணும். ஆவிக்குரிய காரியங்களை குறித்து வைராக்கியம் பாராட்ட வேணும்னு மிகவும் தெளிவாக அழகாக சொல்லி இருந்தீங்க. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக, வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இருந்திருக்கும். விழுந்து போய் சோர்ந்து போய் இருந்தவர்கள் கூட இந்த நாட்கள்ல நாங்கள் தேவனுக்கு என்று எழும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்துக்கூடாக எழும்பத்தக்கதாக கிருபை பாராட்டினபடினால் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிற. ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்ததாக நாங்கள் அழைப்போம் பிரதர் மரியதாசை, நாங்கள் அழைப்போம். அவர் வந்து இந்த இடத்துல எங்களுக்கு ஊழியம் செய்வார், தேவனுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வார். பிரதர்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
3: பிரைஸ் தி லார்ட்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் விலங்கலங்க பாஸ்டர்.
3: 30 நிமிடங்கள் இருங்கள், 30 நிமிடங்கள்.
2: ஓகேங்க பாஸ்டர். இப்ப 8:47 ஆகுது. அப்ப 9:10 மட்டும்,
3: 9:10
2: மட்டும் எடுக்கட்டாங்க பாஸ்டர்.
1: 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்க.
2: ஓகே சிஸ்டர், ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர்.

நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இந்த சங்கமம் வானொலி கூடாக இந்த நிகழ்ச்சியை தகப்பனே ஆண்டவரே நீங்கள் ஆயத்தப்படுத்தி அப்பா எங்களை இந்த வானொலிக்கு எங்களை ஒன்று சேர்த்த தயவுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த இந்த சங்கமம் வானொலியிலே ஊழியம் செய்கிற சகோதரன் லெஸ்லி, சகோதரன் மகேந்திரன், சகோதரி ராஜனே, சகோதரி டோலி மற்றும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர்களையும், சங்கமம் ரேடியோவை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் இந்த நேரத்திலே தேவனாகிய கர்த்தருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானோரே இந்த நேரத்திலே தகப்பனே உங்கள் கிருபை எங்களை தாங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த வானொலியை தகப்பனே ஜீவாதிபதி திருச்சபைக்கு நீங்கள் கொடுத்த இந்த தயவுக்காக நன்றி சொல்கிறோம். ஜீவாதிபதி திருச்சபை மிடில் பீலன் பிஞ்ச்க்கு அருகாமையிலே இருக்கிறது. அது 595 மிடில் பீல் ரோடு அந்த அட்ரஸில் இருக்கிறது. இதை நடத்துகிற சகோதரன் பேர் பஞ்சிதன். அவருடைய டெலிஃபோன் நம்பர் 437-221-0508-0. இந்த நேரத்திலும் ஜீவாதிபதி திருச்சபைக்கு இந்த வானொலி கூடாக இந்த நிகழ்ச்சியை நடத்த எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வானொலியை ஆசீர்வதிக்கிறோம். உலகமெங்கும் பரவி பாய்கிற ஆறாக இதை எடுத்து தேவன் பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். முதலாவது நாங்கள் எனக்கு கொடுத்த காரியத்தில் நாங்கள் பார்த்தோம் மண்ணான மனிதனை குறித்து நாங்கள் முன்னாக இதுக்கு முன்னாக எடுத்தோம். இன்றைக்கு நாங்கள் போகிறோம் பார்க்க போகிற காரியம் வந்து எங்கள் கருவை கண்ட தேவனை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் எங்களை கருவிலே காண்கிற தேவன். இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களை முன்குறித்து தேவனுடைய கிருபையினாலே எங்களை பலப்படுத்தி எங்களை தாயின் கருவிலே உருவாக்கி இம்மட்டும் காக்கிற தேவன். அவருடைய அந்த செயலை நாங்கள் வேதத்தின் ஊடாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு வாசிப்போம் சங்கீதம் 139வது சங்கீதத்திலே 13-16 மட்டும் நாங்கள் பார்த்தோம் என்றால் அதில் சொல்லப்படுகிறது. பிரதர் மகேந்திரன் அதை வாசிப்பீங்களா?

0: அந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். நீர் என் உள் இந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கருவில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்னை உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன்.
1: சங்கீதம் 139 13 14 15 14 வசனங்கள். 13 வசனம், நீ என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்படியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியர் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களே விசித்திர விரோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறவாய் இருக்கவில்லை. வசனம் 16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்கள் ஒன்றாயிலும் இல்லாத போது அவை அனைத்தும் அவள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆமேன்,
0: ஆமேன். இடத்துல நாங்க பார்க்கிறோம் ஆண்டவருடைய ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அமைப்பை, தேவன் எவ்வாறு ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார், எப்படி தேவனுடைய கரம் ஒரு மனிதனுக்குள்ளாக இறங்குறது என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர் தேவனை குறித்து அவர் தியானிக்கிற தியானம், அதாவது தேவனை பெற்று அவருடைய உள்ளத்திலே ஆவியானவர் அவருக்குள்ளே கொடுத்த தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற காரியங்களைத்தான் சங்கீத புத்தகத்தில் சங்கீதங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய உருவாக்குதலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வேதத்தில் நாங்கள் ஆதியாமம் 2 அதிகாரத்தில் 7 வசனத்தை வசனத்தை பார்த்தோம் என்றால், மண்ணினாலே தேவன் ஆதாமை உருவாக்கினார். நாங்கள் போன வாரம் பார்த்தோம் அந்த 16 மூலக்கூறுகளாலே தேவன் மனிதனை ஆதாமை உருவாக்கினார் என்று. ஆதாமுடைய பேரே மண்ணான மனிதன். அப்ப மண்ணான மனிதனுக்குள்ளே அந்த பூமியிலிருந்து ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினாலும், ஆதாமுடைய சந்ததிகளை உருவாக்குறதுக்கு தேவன் அவருக்கு அவருடைய விலா எலும்பிலே எடுத்த ஏவாளை கொண்டு மனுக்குலத்தை பெருக பண்ணி இந்த பூமியை ஆளும்படியாக தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் ஒரு கரு ஒன்று, தேவனுடைய ஒரு கரு ஒன்று ஒரு தாயின் கருவிலே உருவாகிற விதத்தை இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். அந்த கரு ஒன்று தேவனுடைய கரத்திலிருந்து, எந்த ஒரு தாய் இந்த பூமியில இருக்கிற எந்த தேசத்துல எந்த இடத்துல இருக்கிற ஒரு தாய் ஒரு கருத்தரிச்சாலும் அந்த கரு தேவனால் உருவாக்கப்படுறதை இந்த வேதத்திலே நாங்கள் காண்கிறோம். அந்த வேதத்திலே தேவன் இந்த இடத்துல சொல்லியிருக்க முழுமையான காரியம் வந்து அவருடைய தாயின் கருவிலே அவருடைய கண்கள் எங்கட கருவை கண்டது என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த இடத்துல 14 வசனத்தை பார்த்தோம்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகளை அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். எங்களோட ஆத்மாவுக்கு தேவனை பற்றி எங்களுக்கு முழுமையாக அறிந்து கொள்றதுக்கு ஒரு மனிதனுடைய ஆத்மாவும் ஆவியும் தான் தேவைப்படுகிறது. அந்த ஆவி தேவனை குறித்து தேவனோடு நாங்கள் ஒப்புரவாகிறதுக்கு எங்களோட சரீர அளவில் எங்களோட சரீரத்திலேயோ எங்களோட அவயவங்களில் தேவனை அறிந்து கொள்ளலாது. தேவனை அறிந்து கொள்றதுக்கு எங்களோட ஆத்மாவும் எங்களோட ஆவியும் ஒன்றாக இணைந்தால்தான் தேவனுடைய கிரியைகளையும் தேவனுடைய வல்லமைகளையும் ஆவியானுடைய வழிநடத்தலையும் எங்களுக்கு காண முடியும். இந்த 15 வசனத்தில் பார்த்தோன்னா, நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியிலே தாழ்விடங்களே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் அவயவங்கள் ஒன்றும் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. எப்படி நாங்கள் ஆண்டவர் எங்களை ஒரு மனிதனை உருவாக்குறார் என்றால், அவர் எப்படி உருவாக்குறான்னு ஒளிப்பு இடத்திலே, உன்னதத்திலே ஒளிப்பு இடத்திலே அவரை ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவை இந்த பூமியிலே விசித்திர வினோதமாக ஒரு தாயின் கருவிலே வைக்கிறார். அந்த கருவிலே வைத்து அந்த ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு கருவையும் தேவன் காப்பாற்றி இந்த பூமியிலே ஒரு குழந்தையாக உருவேற்படும் காரியங்களை இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். இதில் பார்க்கிற 16 வசனத்தை நாங்கள் பார்க்குறேன், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்கள் ஒன்றாகிலும் உருவேற்படுறதுக்கு உருவேற்பட்டுவதை அவர் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களை அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கார். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தொடங்கிய முடிவு அந்த மட்டும் தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வைத்திருக்க திட்டங்களை தேவன் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னா, அவர் எங்களுடைய தாயின் கருவிலே உருவாக்குறார், அந்த உருவாக்குற நாளை குறித்து வச்சிருக்கிறார். அந்த எங்களோட கரு, எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் கரு ஒரு நீர்த்துளியாக இருக்கிறது. அந்த நீர்த்துளியாக இருக்கிற இடத்துலே அந்த கரு தாயின் கருவிலே தங்கும் போது அது உருவேற்படுற நாளையும் அந்த எலும்புகள் உருவாகிற நாளையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாராம் இந்த புத்தகம். இது ஒரு விசேஷித்தமான வசனம், உம்முடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறீர். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஏதோ ஒரு இடத்துல எழுதப்படுகிறது. இந்த பூமியிலே ஒவ்வொரு தனி மனிதனுடையும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய பரலோகத்திலே எழுதப்படுகிறது. அப்போ அந்த எழுதப்படுகிற காரியத்தை தான் இந்த இடத்துல ஒரு மனிதன் கரு உருவாகி அந்த கருவிலே ஒரு நீர்த்துளியை போல உருவாகிற கருவிலே எலும்புகள், நரம்புகள், தசைகள், கண்கள், காதுகள், மூக்கு, வாய், விரல்கள், நெகம், தலைமயிர் இதெல்லாம் உருவேற்படுறதை நாங்கள் யோசித்து பார்த்தோம்னா அது அதிசயமான காரியம். தேவன் நாங்கள் இயற்கையாக ஏதோ ஒரு நாங்கள் இப்படி மனிதனாக பிறந்துட்டோம் இப்படி வாழுகிறோம்னு நாங்கள் நினைத்தோம் என்றால் அந்த ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்களை எங்களுக்கு காண இயலாது. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதன் அமைப்புகளை நாங்கள் பார்த்தோம். மண்ணினால மண்ணை பிசைந்து ஆதாமை உருவாக்கின தேவன் அவருக்குள்ளே ஜீவ சுவாசத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்து மண்ணினாலே உருவாக்கப்பட்ட இந்த மனித உடலிலே இருக்கிற காரியங்களை நாங்கள் எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அதிசயமாக இருக்கும். அதில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் ஒரு மனிதன் சரீரத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் போது 270 எலும்புகள் இருக்கிறதாம். அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் 270 எலும்புகள் இருக்கிறதாம். அந்த எலும்புகள் அந்த வளர்ந்து வருகிற நேரத்தில் ஒரு சில எலும்புகள் ஒன்றோட ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய வளர்ந்த ஒரு மனிதனுடைய எலும்புகள் 206 எலும்புகள் இருக்கிறதாம். அந்த 206 எலும்புகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் எங்களோட சரீரம். அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களை நாங்கள் எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அது அதிசயமாக விவரிக்க முடியாத, நாங்கள் எண்ணி பார்க்க இல்லாத அளவுக்கு இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள் இயங்குகிற விதம். எங்களோட கண்கள் முதலாவது நாங்கள் பார்த்தோம்னா எங்களோட கண்கள் இந்த கண்களுக்குள்ளே பார்க்கக்கூடிய ஒரு திரையை வைத்து அதுக்குள்ளே இரு விழிகளை வைத்து அந்த விழிகளுக்குள்ளே தண்ணீர் சுரக்க நீர் சுரக்க வைத்து அந்த நீருக்குள்ளே எங்களோட கண்கள் மிதக்கிறது போல ஒரு டிவியில் இருக்கிற ஒரு ஸ்கிரீனை போல எங்களோட கண்களை உருவாக்கியிருக்கார். அதே போல் எங்களோட காதுகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த காதுகளுக்குள்ளே கேட்கக்கூடிய தன்மையை அந்த கேட்கக்கூடிய உணரக்கூடிய தன்மையை ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு மியூசிக்கை ரசிக்க ஒரு வார்த்தை ஒரு இனிமையான குரலை இனிமையான குரலை உள்வாங்க அதே போல கூடாத சத்தங்களை எங்கள் காதுகளுக்கு அருவறுப்பாக இருக்கிற சத்தங்களை கேட்காம இருக்கிறதுக்கு தக்கதான அந்த அந்த காரியங்களை தேவன் எங்களுக்குள்ளே வைத்திருக்கார். எங்கள் மூக்கை எடுத்துக்கிட்டோம்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விதமான சுவாசங்களை அந்த அந்த அந்த மனங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அது மிகவும் உதவியாக இருக்கிறது. அதே போல எங்களோட சுவாசம் வந்து எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை அதாவது பிராண வாயு தமிழில் சொன்னோம்னா பிராண வாயுவை சுவாசித்து அது நுரையீரலுக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த நுரையீரலுக்குள்ளே இருக்கிற அவயவங்களை பார்த்தோம்னா 5,000,000-5 கோடிக்கு மேலாக அந்த நுரையீரலில் அந்த சுவாசத்தை சுத்திகரிக்கிறதுக்கென்று ஒவ்வொரு செல்லுகள் அதுக்குள்ளே இருக்கிறது. அந்த அந்த அந்த 5 கோடிக்கு மேலாக ஒரு ரெண்டு எங்களோட 2 லன்ஸ்லையும் இருக்கிறதாம் அந்த சுவாசத்தை சுத்திகரிக்கிறதுக்கு. அதே போல் எங்களோட இருதயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இருதய 4 பங்காக பிரித்து ஒவ்வொரு பகுதிகளிலும் உடலில் இருக்கிற இரத்த சுத்திகரிப்பை அந்த இரத்தத்துக்குள்ளே தேவையான அந்த ஆக்சிஜனை போக பண்ணுறதுக்கு அந்த நுரையிலிருந்து தொடர்புகளை எடுத்து அதுகளை வைத்திருக்கிற அந்த நரம்புகளை இரத்தத்தை கொண்டு போகிற நரம்புகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா நரம்புகள் கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் தூரத்தை எங்களுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற நரம்புகளை நாங்கள் எடுத்து நீட்டி பார்த்தோம்னு சொன்னால் ஒன்றாக ஒன்று வைத்து பார்த்தோம்னு சொன்னால் 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலாக நீளமான நரம்புகளை எங்களோட இரத்த நாளங்கள் இருக்கிறதா, அந்த இரத்த நாளங்களை விட மற்ற அசுத்த இரத்தத்தை சேர்க்கிறது, மற்ற ஒவ்வொரு நுண்ணியமான காரியங்களை எங்கள் சரீரத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால், எங்கள் சரீரத்தை எங்கள் மூளைக்கும் எங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துகளையும் டெலிஃபோன் போல, டெலிஃபோன் வயரை, டெலிஃபோன் சிஸ்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். அதாவது ஒரு சத்தம் கேட்குற ஒரு நெருப்பில் எங்கள் கையை கொண்டு போயிட்டு நாங்கள் அறியாமலே நாங்கள் தொட்ட போது நாங்கள் கையை எடுக்கிறோம், அந்த கையை எடுக்கிறதுக்குள்ள அந்த கையில சுடுபடுற அந்த நொடி பொழுதிலே எங்களோட தலைக்கு மூளைக்கு அந்த சிக்னலை கொண்டு போயிட்டு கையை எடுக்க வைக்கக்கூடிய அந்த தன்மையை காட்டு. கடுமையான குளிர், கடுமையான வெயிலை உணர்றோம் எங்களோட சரீரத்தில். இந்த சரீரத்தில் இருக்கிற 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் அளவுல எங்களோட தோலிலே எடுத்தோம்னு சொன்னால் 500 வேர்வை நாளங்கள் இருக்கிறதா. 5 சென்டிமீட்டர் ஒரு சதையில ஒரு துண்டில நாங்கள் அளந்து பார்த்து அதுக்குள்ள எடுத்தோம்னு சொன்னால் அதில் 500 வேர்வை நாளங்கள் இருக்கிறதா. அதே போல மனிதனுடைய அமைப்பு, எங்களோட சரீரத்தில் இருக்கிற குடல் எடுத்துக்கொண்டோம்னால் அதில் பெருங்குடல் 5 அடி நீளமாக இருக்கிறதாம். அடுத்த குடல் வந்து சிறுங்குடல் 20 அடி நீளமாக இருக்கிறது. அதுக்குள்ளே அந்த இருக்கிற செல்லுகளுக்கு நாங்கள் சாப்பிட்ற உணவுகளை ஜீரணிச்சு அந்த ஜீரணிக்கிற அதுக்குள்ளே இருக்கிற போஷிய பதார்த்தங்களை எங்களோட சரீரம் முழுவதும் கொண்டு போகிறதுக்கு தேவையான நாளங்களை எடுத்துக்கொண்டோம்னா தேவனுடைய அமைப்பு அளவற்ற அமைப்பு. அந்த அந்த அமைப்பை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தேவனை நாங்கள் துதிக்காமல் இருக்க இயலாது. ஒரு மனிதனுக்கு தேவனை துதிக்கிறதுக்கு எங்களுக்குள்ளே நாங்களே தியானித்தோம்னு சொன்னால், எங்களை குறித்து நாங்களே தியானித்தோம், எங்களோட கண்ணை ஒரு சிறிய அவயவமாக இருக்கிற ஒரு நகத்தை ஒரு தலைமயிரை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது உருவாக்குற விதம், அது ஒவ்வொரு உடம்புக்குள்ளே இருக்கிற எத்தனையோ 1000 சிறப்புகள் சரீரத்துக்குள்ளே சிறக்கிறது. அந்த

0: சங்கீதம் 90:19
1: பத்து
0: சங்கீதம் 90 பத்தாம்
1: இல்ல, சங்கீதம் 90:10.
0: எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பிறத்தின் மீதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அது மேன்மையான வர்த்தமும் சஞ்சனமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம்.
1: பாருங்க, ஒரு மனிதனுக்கு தேவன் இவ்வளவு வல்லமையாக, ஆண்டோட சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலாக எங்களை தாயின் கருவிலே உருவாக்குற தேவன், அந்த தாயின் கருவிலே உருவாக்குற போது இவ்வளவு அவயவங்களையும் வைத்து எங்களோட சரீரம் வந்து மரணத்துக்கு, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது மோசையை கொண்டு தேவன் எழுதுகிறார், ஒரு மனிதன் ஆயுசு காலத்தை எழுதுகிறார். ஆனா அந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் மரணம் எதனால எங்களுக்கு வந்தது என்று. தேவன் எங்களுக்கு மரிக்கிற ஒரு உடலை கொடுக்கறதுக்கு தேவன் சித்தமாக இருக்கல. எங்களை தேவனோடு என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாக வாழ வேணுங்கிற அந்த நோக்கத்தோடு தான் தேவன் எங்களை உருவாக்கினார். ஆனாலும் ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் மரணம் உண்டாகினதை நாங்க பார்க்கிறோம். அந்த மரணத்துக்கு ஏதுவான காரியம் இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னால், மோசேயுடைய காலத்திலே மோசே எழுதுகிறார் 70 வயது. ஆனாலும் ஆதாமுடைய தொடக்க காலத்தை நாங்க பார்த்தோம்னா, ஆதாம் வந்து 930 வருஷம், அதே போல சேத்தை எடுத்துக்கொண்டா 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மோசேயுடைய காலத்திலே நான் நினைக்கிறேன், அந்த காலத்துல மோசேக்கு தேவன் வெளிப்படுத்தின இந்த காலத்திலே இருக்கும், இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு போனா ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை வந்து 70 வயசு. அந்த 70 வயசுக்கு மிஞ்சி போனால் 80 வயசு, அதுக்கு மேல சஞ்சலமும் தவிப்பும் சொல்றார். ஆனால் அப்படியா கொண்ட மனுஷனை தேவன் உருவாக்கின தேவன், அவர் அந்த உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் வந்து தேவன் எங்களை எதற்காக அவர் உருவாக்கினாரோ அந்த நோக்கம் வந்து அவருடைய, நாங்கள் இந்த பூமியிலே தனிமையாக எங்களை விட்டுட்டு போறதுக்கு அல்ல. நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம், ஒரு தாயின் ஒரு கருவை குறித்து தேவன் நியாய பிரமாணத்திலே ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்காரு. அதைத்தான் அதை வாசிப்போம். அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு கருவை எவ்வளவு தூரத்துக்கு தேவன் பெருமைப்படுத்தியிருக்காரு. யாத்திராகமம் 21:1 யாத்திராகமம் 21:22-25 மட்டும் வாசிப்போம். 21:22-25 மட்டும்.
0: யாத்ராம் 21:22. மனிதர் சண்டை பண்ணி கற்பதியான ஸ்துதி அடித்ததினால் அவருக்கு வேறு சேதம் இல்லாமல் கற்பம் விழுந்து போனால், அப்படிப்பட்ட ஸ்ரீயின் புருஷன் அடித்தவன் மேல் சோத்துறதுக்கு தக்கதாக நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டனை கொடுக்க வேண்டும். வேறு சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன்.
1: 25 மட்டும் பாஸ்டர்.
0: கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கல், காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, பலி கொடுக்க வேண்டும்.
1: ஆமென். இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் தேவன் நியாய ஆண்டோட திட்டத்திலே, நியாய பிரமாண புத்தகத்தில் எங்களுக்கு தெரியும் நியாய பிரமாணத்தில் யாத்ராகாமம், லேவியராகாமம், உபாகாமம், இது மூன்று புத்தகத்திலே நாங்கள் பார்த்தோம்னா, இது மூன்றுக்கும் நாங்கள் சொல்றோம் சட்ட புத்தகம். அப்ப இஸ்ரேவேலிலே தேவன் இஸ்ரேவேல்களை மத்தியிலே நடக்கிற எந்த ஒரு அநீதிக்கும் தேவன் நியாய, எங்கட தேவனுக்கு நாங்கள் சொல்றது நீதி உள்ள நியாயாதிபதி. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ரெண்டு உடன்படிக்கைகளை கொடுத்திருந்தது, ஒன்று கிரியையின் உடன்படிக்கை, ஒன்று கிருபையின் உடன்படிக்கை. நாங்கள் இன்றைக்கு கிருபையின் உடன்படிக்கையில இருக்கிறோம். ஆனாலும் கிரியையின் உடன்படிக்கையில இருந்த மனிதர்களை சரியான பாதையிலே, சரியான தேவன் திட்டமிட்ட பாதையிலே வழி நடத்துறதுக்கு தேவன் சட்ட திட்டங்களை கொடுத்திருந்தார். அந்த சட்ட திட்டங்களின் புத்தகம் தான் இந்த யாத்ராகாமத்திலிருந்து இந்த புத்தகங்கள். இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டத்திலே, அந்த இடத்துல இரண்டு மனிதர்களுக்கு இடையிலே சண்டை போடும் போது ஒரு அவருடைய மனைவி வந்து அந்த இடத்துல நின்று அந்த மனைவிக்கு உயிர் சேதம் இல்லாமல் ஏதாகிலும் அடித்ததினாலே அந்த கற்பம் விழுந்தால் அந்த கற்பத்துக்கு தண்டனை கொடுக்கணும்ண்டு, அதை செய்தவனுக்கு மேல தண்டனை கொடுக்கணும்ண்டு தேவன் தண்டனையை நியமித்திருக்க. அந்த ஒரு கரு, ஒரு பிறக்கிறதுக்கு முன்பே இருக்கிற ஒரு குழந்தையிட

0: கருவுக்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு எங்களுடைய தேவன். அப்ப மனிதருக்கு தேவன் கொடுத்திருக்க முக்கியத்துவம் இவ்வளவு வந்து எங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த சொல்ல முடியாத அதிசயமான தேவன் மனிதனுக்குள்ளே இவ்வளவு ஒரு பாசத்தையும் இவ்வளவு ஒரு அன்பையும் இவ்வளவு ஒரு கரிசனையும் வைத்திருக்கிறதுக்கு தேவனுக்கு ஒரு முக்கியமான காரியம் இருந்தது. அந்த முக்கியமான காரியம் தான் தேவன் அவர் மனிதனை உருவாக்கின நோக்கமே. எங்களோட தேவன் உறவாட வேணும் என்ற எங்களோட நாங்கள் பார்க்கிறோம் ஆதாமோட அந்த பாவத்துக்கு முன்பாக அந்த குளிர்ச்சியான வேலையிலே தேவன் அவரோட உலாவி அவரோட பேசி சுத்தி திரிந்தார் என்று நாங்கள் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். அந்த குளிர்ச்சியான வேலையிலே ஆதாமோட உறவாடுறதுக்கு வந்த தேவன் இன்றைக்கும் அவர் அந்த ஆவலோட தான் இருக்காரு. அந்த ஆவலோட இருக்கிற தேவன் என்றென்றைக்கும் மனுக்குலத்தை அவரோடு கூட வைத்திருக்க வேண்டும் என்று அவருடைய உண்மையான பாசம் அது தான். மனுஷனுக்கு இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இந்த இடத்துல மனிதர்களுக்கு இருவருக்கு இடையிலே அந்த அன்பு எப்படி நிலைத்திருக்கணும். ஒரு மனிதனுக்கு விரோதமாக இன்னொரு மனிதன் எழும்பக்கூடாது. அந்த எலும்பினால் இந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்க வேணும். அந்த தண்டனை கொடுக்கிறதன் நிமித்தம் தேவன் அந்த அந்த அவர்களுக்குள்ளே இருக்கிற சண்டைகள் ஒரு குலை ஒரு இரத்த சிந்துதல் இல்லாமல் ஒரு சமாதானத்தின் கட்டளை தேவன் அவர்கள் மத்தியிலே வைத்திருந்தார். அந்த சமாதானத்தை காக்கும்படியாக இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் ஜெயிலில் போலீஸ் எடுத்துக்கொண்டோம் இராணுவத்தை எடுத்துக்கொண்டோம்னா காவல்துறை எடுத்துக்கொண்டோம்னால் அவர்கள் செய்கிற காரியம் வந்து இந்த சமுதாயத்திலே இருக்கிற சீர்கெட்ட சமுதாயத்திலே சீர்கேடான இடங்களில் இருக்கிற சீர்கெட்ட காரியங்களை சீர்திருத்தும்படியாக தான் சட்டத்தை வைத்திருக்கார். அதே போல அந்த நேரத்தில் தேவன் வைத்திருந்த காரியம் வந்து சட்ட திட்டத்தை வைத்து அந்த இஸ்ரவேலின் ஜனங்களை அதாவது நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட இஸ்ரவேலின் ஜனங்கள் எப்படி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேணும் அவர்கள் வாழ்கிற விதத்திலே அன் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. எந்த ரீதியிலும் ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடாது. ஒரு மனிதனாக பிறந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்யக்கூடாது. அவனுக்கு ரத்தம் வர அடிக்கக்கூடாது. அவனுக்கு பல்லை விழ அடிக்கக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல அவர்களுக்கு கொடுக்க வேணுங்கிற தண்டனை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னா இது நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டம் வந்து இப்படி இருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் பிரமாணத்திலே எங்களுக்கு கொடுத்திருக்கார் தேவன் நீ ஒரு கன்னத்தை உனக்கு கழித்தால் மறு கன்னத்தை நீ திரும்பி கொடு என்று சொல்றார். அவர் சொல்றார் பழி வாங்குதல் என்னுடையது என்னிடத்துல நீங்க விட்டு விடுங்கன்னு சொல்லுகிறார். தேவன் ஒரு மனிதனுக்கும் விரோதமாக மனிதன் செயல்படுறதுக்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. ஒரு மனிதனுடைய ரத்தத்தை இன்னொரு மனிதன் சிந்துவதற்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்கிற தேவன் அல்ல. அந்த தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக எங்களுக்கு இருக்கிறார். அந்த தேவன் எங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த உன்னதமான திட்டம் அதை எவ்வளவு வேண்டும் எங்களை மனசுல எங்களை மாம்ச கண்களாலோ எங்களோட மனித மூளையாலோ மனித சிந்தையாலோ சிந்திக்க இயலாத அளவுக்கு தேவன் மனிதர்களை குறித்து உன்னதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த உன்னதமான திட்டத்தில் தேவன் வைத்திருக்கிற விசேஷித்தமான காரியம் தான் நாங்கள் பார்த்தோம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. நாங்கள் எடுத்துக்கோம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தை எடுப்போம் பாஸ்டர்.
1: வெளிப்படுத்த 20வது வசனம் 20வது அதிகாரம்
0: 11-15 மட்டும் வாசிப்போம்.
1: வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 11-15 பக்கம்
0: 20 பாஸ்டர்.
1: பின்பு நான் பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறதையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மருத்துவராக சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மருத்துவர் தங்கள் கீழே தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிடம் மருத்துவரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களுடைய மருத்துவரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் கிரியின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள்.
0: ஆமென். இந்த இடத்துல இதுதான் தேவன் வைத்திருக்க உன்னதமான திட்டம். இது இந்த திட்டத்தை ஆதியாகமத்திலே ஆதாமை உருவாக்கின போது தேவன் வைத்திருந்த திட்டம் தான் இது. ஆனால் அந்த தேவனுடைய திட்டத்தை கெடுக்கும்படியாக சாத்தான் வந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து அந்த பாவத்தை உள்ளே பிரவேசித்தபடியினால் தான் இன்றைய வரைக்கும் மனுக்குலம் இவ்வளவு பாடுகளும் இவ்வளவு வேதனைகளும் இவ்வளவு கண்ணீர்களும். ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் காலையில் எழும்பினிலிருந்து இரவு படுக்க போக மாட்டோம், இரவு படுத்தாலும் அவனுக்கு நிம்மதியான நித்திரை இல்லை. ஒரு சில இடங்களில் ஒரு சில தேசங்களில் நாங்களும் யுத்தங்களை சந்தித்து வந்த தேசத்திலிருந்து வந்திருக்கோம். ஒரு மனிதனுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய சூழல் இந்த பூமியில இல்லை. ஆனாலும் தேவன் அதுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்காது. அந்த திட்டத்தின் கடைசியான பகுதி தான் ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்க கடைசியான திட்டத்தின் இது தான். தேவன் இந்த பூமியை பாவம் நிறைந்த இந்த பூமியை அழிவுக்குரிய இந்த பூமியை அக்கிரமமும் பாவமும் நிறைந்து மனிதரை மனிதர் மதிக்க இயலாதபடி தேவனை தேடாதபடிக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சாத்தான் ஆனவன் போட்டிருக்க தீமையான விதை அதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற ஏதேனிலே வைத்தார் நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை நீ புசிக்காதே என்று ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் ஆதாம் அந்த நன்மை தீமை அறிகிற கனியை புசித்ததின் நிமித்தம் முழு மனுக்குலமும் இவ்வளவு ஒரு வேதனைக்குள்ள இவ்வளவு அழிவுக்குள்ள போனாலும் தேவன் கடைசி திட்டத்தை வைத்திருக்கார். அந்த கடைசி திட்டத்தில் தேவன் மறுசுழற்சியாக இந்த உலகத்தை ஒரு சீரமைக்க போகிறார். அந்த சீரமைக்கிற போகிற காரியத்திலே வருகிற காரியம் தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். பின்பும் நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். இதே நாங்கள் வேதத்திலே பார்க்குறோம். வெள்ளை சிங்க நியாய தீர்ப்புகள் எத்தனையோ நியாய தீர்ப்புகள் வேதத்திலே இருக்கிறது. அந்த இருக்கிற நியாய தீர்ப்புகளில் இருக்கிற கடைசி நியாய தீர்ப்பு தான் இது. இந்த நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு நாங்கள் பார்க்குறோம். அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் எப்படி நாங்கள் தாயின் கருவிலே உருவாக்குற நேரத்தில் தேவன் எங்களுடைய எலும்புகள் உருவேற்படுறது அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ அதே போல இன்றைய வரைக்கும் ஒரு மனிதன் பிறந்து மரிக்கும் வரைக்கும் அவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு இடத்துல எழுதப்படுகிறது. அந்த எழுதப்படுகிற வித தேவன் எழுத்துக்குரியவர். ஒரு ஒவ்வொரு காரியத்தையும் உறுதிப்படுத்தி அதுக்கு ஏற்ற நியாயத்தை செய்கிறார். அதுதான் எங்களை தேவனுக்கு சொல்ற நீதி உள்ள நியாயாதிபதினு நாங்கள் சொல்றோம். அந்த நீதி உள்ள நியாயாதிபதி கடைசி நியாய தீர்ப்பு மனிதனுக்கு வந்து கொடுக்கறது தான் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை நாங்கள் பார்த்தோம் என்றால் அதில் சொல்லப்படுகிறது, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போய்விட்டது. அகன்று போய்விட்டது. அப்ப நாங்கள் பார்க்கிற இந்த பூமியும் இந்த வானமும் மறுசுழற்சிக்கு ஆண்டவர் வைத்திருக்கார். இந்த பூமியில இருக்கிற எல்லா அன்றைக்கு எடுத்தோம்னு சொன்னால் காலத்துக்கு ஏற்ற சீரான காலநிலை இல்லை. மழை பெய்யுற காலத்துக்கு வெயில் அடிக்கிற வெயில், வெயிலை தாங்க இல்லாத வெயில், வெக்கை, மண் சரிவு, நிலநடுக்கம் நாங்கள் பார்த்தோம்னா இந்த கடைசி காலத்துல நாங்கள் நிக்கிறோங்கிறதுக்கு இதுகள் தான் அறிகுறி. இயற்கையின் அனர்த்தங்கள் கூடி மனிதன் வாழ இயலாத அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா ஐரோப்பாவில பார்த்தோம்னா எத்தனையோ ஆயிரம் பேர் அந்த சூரியனுடைய வெப்பம் அதிகரித்தனாலே மறித்து போகிறார்கள். நாங்கள் இனி பார்க்க போகிற காலம், நாங்கள் இனி வாழ போகிற காணப்போகிறதை, நாங்கள் கேட்க போகிற காரியங்கள் எல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பின் காலத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்று இதே ஒரு சாட்சிகளாக இருக்கிறது. இவ்வளவு காலத்தும் இல்லாத காரியங்களை நாளுக்கு நாள், வருடத்துக்கு வருடம், நாங்கள் சிறு வயதில் இருந்தபோது இருந்த உலகம் இல்லை இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற உலகம் வந்து அழிவுக்குரிய உலகமாக, அந்த அழிவுக்குரிய உலகத்தை தேவன் வைத்திருக்கிறாருங்கிறதை இன்றைக்கு வாழ்கிற எங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. இந்த சாட்சியாக இருக்கிற இந்த காலத்திலே தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த காலத்திலே வாழ்கிற மனிதர்களுக்கு தேவன் வைத்திருக்க நோக்கம் தான் இந்த 12வது பாருங்க, முருக்க வாசிங்க பாஸ்டர், 12வது வசனத்தை.
1: மருத்துவராய சிறுவோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிக்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன.
0: அப்போது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. வாசிங்க பாஸ்டர்.
1: ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மருத்தோர் தங்கள் கிரியலுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள்.
0: பாருங்க, இதுதான் தேவன் எங்களை குறித்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய சரித்திரமும் அவனுடைய நினைவுகள் அவனுடைய சிந்தைகள் எங்கள் வாயிலே சொல் பிறவாதற்கு முன்பே நாங்கள் என்ன சொல்ல போறோம்னு தேவன் அறிந்திருக்கிறார். அந்த தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். அந்த குறித்து வைத்த தேவன் அவர் அவர்களுடைய கிரியையின்படி இதை நாங்கள் நல்ல எங்களுடைய ஞாபகத்தில் வைத்த ஒவ்வொரு அவர் அவர்களுடைய கிரியையின்படி தேவன் நியாயம் தீர்ப்பாராம். அப்ப நாங்கள் நன்மையான காரியங்களை செய்திருந்தால் நன்மையான தீர்ப்பு அடைவோம், தீமையான காரியங்களை செய்திருந்தால் தீமையான தீர்ப்பை நாங்கள் அடைவோம். 13வது வசனத்தை வாசிப்போம் பாஸ்பர். சமுத்திரமும்
1: சமுத்திரமும் தன்னுள்ள மருத்துவரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மருத்துவரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள்.
0: இந்த இடத்துல பார்க்கிறோம் ஒவ்வொரு இந்த பூமியிலே நாங்கள் தண்ணீர்லே இல்லாவிட்டால் பூமியிலே நாங்கள் மறித்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லேயோ இல்லாவிட்டால் எரிந்தோ இல்லாவிட்டால் தண்ணீரில் முழுகியோ எங்கெங்கெல்லாம் ஒரு மனிதன் மறித்திருக்கானோ அந்த முழு மனு குலமும் இந்த பூமியிலே மறுபடி அவர்கள் எழுந்திருப்பார்கள். அதுதான் கடைசி நியாய தீர்ப்படைய போகிற நியாய தீர்ப்படைகிற அந்த நோ அந்த நேரம். அந்த நேரத்திலே சமுத்திரத்திலே மறித்தவர்கள், பூமியிலே மறித்தவர்கள், பாதாளத்திலே உள்ளவர்கள் எல்லோரையும் தேவன் கொண்டு வருவாராம். ஆனா இதுக்கு முன்பாக இன்னொன்று நடக்கிறது. தேவன் சபைக்காக வைத்திருக்க திட்டம் அவருடைய ரகசிய வருகையிலே எங்களை தேவனுக்குரிய ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக எங்களுக்கு ஆண்டவர் தகுதியை கொடுத்திருக்காராம். அப்படி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே இருக்கிறவர்களை தேவன் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்வார். இது கடைசி நியாய தீர்ப்பிலே அவர்கள் இந்த பூமியிலே அதுதான் முதலாவது மரணம்ங்கிறது. இரண்டாவது மரணம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். இரண்டாவது அந்த இடத்துல இரண்டாவது மரணம் அடைகிறவர்களை ஒருபோதும் அவர்கள் இந்த பூமியிலே இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வைத்திருக்க திட்டம் தான் இந்த 15வது வசனம். வாசிப்போம் பாஸ்டர் 15.
1: ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டத காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான்.
0: பாருங்க தேவனுடைய விசுவாச பிள்ளைகள் ஆண்டவர்களுடைய ராஜ்யத்தை இன்னைக்கு நோக்கி பார்த்திருக்க பிள்ளைகள் தேவனுடைய சபையிலே மறுபிறப்படைந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சபையிலே வாரம் தோறும் நாங்கள் போகிறோம், போயிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்குது, எங்களோட சிந்தைகள் எப்படி இருக்கு, நாங்கள் எவ்வாறு எங்களோட வாழ்க்கை வாழ்கிறோம், எங்களோட ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நியாயம் தீர்த்து நியாயம் நியாய அவருடைய புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்காரு. அப்ப நாங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு விசேஷித்த புத்தகம் தான் இந்த தேவனுடைய ஜீவ புத்தகம். இந்த எங்களுக்கு கொடுத்திருக்க ஜீவ புத்தகம் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்திலே இருக்கிற ஒவ்வொரு எழுத்துகளும் ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த எழுத்துக்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் இது. இந்த வார்த்தைகள் நிமித்தம் இதை வைத்து தான் தேவன் எங்களுக்கு நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப எங்களுடைய கடைசி முடிவு எங்க இருக்க போகுது? இந்த 13வது வசனம் 13வதுல இருக்கதா 15வதுல இருக்கதா? நாங்களே எங்களுக்கு ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதிருக்கிற அத்தனை பேரும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அப்ப எங்களை குறித்து தேவன் இந்த புத்தகங்களை நான் அதான் வாசித்தேன். சங்கீதம் 130வது சங்கீதத்திலே 139வது சங்கீதத்திலே எங்களுடைய எலும்புகள் உருவேற்படுகிற நாட்களை தேவன் அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்த தேவன் எங்களை குறித்து ஒவ்வொரு காரியங்களையும் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கார். ஜீவ புத்தகங்கள் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஜீவ புத்தகம் மட்டும் இல்ல புத்தகங்கள் திறக்கப்பட்டது. அந்த புத்தகங்கள்ங்கிற நேரத்துல ஒருமை இல்லை, அது பன்மை. எத்தனை புத்தகங்கள் இந்த இடத்துல சொல்றது? புத்தகங்கள் திறக்கப்பட்டது. அதிலே பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே பிரவேசிப்போம். இன்றைக்கு நாங்கள் ஜெபித்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். தேவனுடைய கருத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். கேட்ட ஒவ்வொருவரையும் தேவனுடைய கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்க போகிற ஒவ்வொருவரும் அந்த ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்படத்தக்கதாக கர்த்தாவே உங்களுக்கு கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதை வாசிக்கிறவர்கள், இதை கேட்கிற நாங்கள், இதை அறிவிக்கிற நாங்கள், ஆண்டவரே இதை கேட்க போகிற எத்தனையோ கோடான கோடி மக்கள் தகப்பனே அவர்களை உங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்படும்படியாக நான் எத்தனை பேருக்கு நான் அந்த வாசலை திறந்து வைத்திருங்க. எத்தனை பேருக்கு அந்த ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதுறதுக்கு நான் காரண காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். தேவனே, எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் உங்களுக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். என்ற பெயர் மாத்திரம் ஜீவ புத்தகத்தில் இல்லை. மோசே சொல்லுகிறது போல, ஆண்டவரே, அவர்களை இந்த இடத்திலிருந்து அவர்களை அழிக்காதபடிக்கு, அவர்களை அழிக்கிறதுக்கு முன்பாக அழித்தீங்க என்றால் என்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று மோசே சொன்னது போல, இந்த உலகத்திலே பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, உங்க ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படத்தக்கதாக கிரியை செய்ய எங்களுக்கு கிருபையை தந்து எங்களை வழி நடத்தும்படியாக உங்க உன்னத கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலியை ஆசீர்வதிங்கப்பா. இதை நடத்துகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உலகம் எங்கும் தகப்பனே அப்பா, உங்களோட சுவிசேஷத்தை பரப்புறதுக்கு இது ஒரு கருவியாக நீங்க எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஜீவ ஒளியாக இதை பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே, இதில் வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கர்த்தாவே, உமது வார்த்தைகளை நீ சத்தியத்தை சத்தியமாக பேசி உமது ராஜ்யத்தையும் உமது நீதிக்கு உட்படுத்தி தகப்பனே, உமது உன்னத ராஜ்யத்தை கட்டுறவர்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அம்மேன்.
2: ஆமென், ஆமென், ஹாலேலூயா. தேங்க் யூ பிரதர். அழகாக மனிதனை உருவாக்கிய விதத்தை அழகாக விளக்கி காண்பித்தீர்கள். அதே நேரத்தில் தேவன் இந்த மனிதனை என்னத்துக்காக உருவாக்கினார் என்று நீங்க அழகாக வெளிப்படுத்தினீங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று. துதிக்கிற ஜனங்களாக தேவன் எங்களை உருவாக்கி இருக்கிறார். அவர் உறவாடுகிற ஜனங்களை எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் மாத்திரம் எங்களுக்கென்று நாங்கள் ஏற்படுத்தாதபடி வைத்துக் கொண்டிருக்காதபடி மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, மற்றவர்களை தேவனுடைய பக்கம் இழுக்கிற ஒரு கருவியாகத்தான் எங்களை படைத்திருக்கிறார். மிச்சம் அழகாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீங்க பிரதர், தேங்க்யூ. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் கூட தேவடைய வார்த்தைக்கு நடுங்கி தேவடைய வார்த்தையை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு தருணத்தை இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வசனம் கொடுத்திருக்கிறது. அதற்காக தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ பிரதர்.
0: வெல்கம் சிஸ்டர். காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
2: நாங்கள் இந்த வானொலி நிகழ்ச்சியின் முடிவு பகுதிக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளையில நாங்கள் ஜெபிப்போம். எத்தனை ஊழியக்காரர்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் துதி மூலம், பாடல்கள் மூலம், தியானம் மூலம், ஜெபம் மூலமாக அநேக சகோதரிகள் இந்த இடத்துல வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அது போல பாஸ்டர் விக்டர் பால், பாஸ்டர் சாமுவேல் ராஜ், பிரதர் மரியதாஸ் என்று ஒவ்வொருவரும் வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். அதே போல இந்த வானொலி நிகழ்ச்சியை நடத்தும்படியான ஒரு இதயத்தில் ஒரு எண்ணத்தை கொடுத்திரு தேவன் கொடுத்திருக்கிறார். பிரதர் மகேந்திரனுக்கு கொடுத்திருக்கிறார், பிரதர் ஸ்டான்லிக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய மனைவி ரீட்டா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது போல சகோதரன் பந்துஜனை கூட இந்த இடத்துல இதற்கு உதவியாக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வது தேவனுடைய கிருபை. தேவனை குறித்த ஒரு அன்பு இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு நாங்கள் நாங்கள் செய்ய முடியும். அதற்காக தேவனுக்கு நன்றி. இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இந்த ஊழியத்தை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல இந்த ஊழியத்தை ஆண்டவரே நீர் உலகமெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக, வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இதயத்தின் ஆழத்திலும் இது பதிந்து அநேகர் ஆண்டவரே விழிப்படையவும், விழுந்தவர்கள் எழுந்திருக்கவும், ஆண்டவரே அறியாதவர்கள் கூட அறிந்து கொள்ளவும் தக்கதாக நீர் வழி நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சமானது கெத்தாவே ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் பதிகிறபடினாலே ஸ்தோத்திரம். இதுல வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொருவரும் நேர்த்தியாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதே நீங்க காண்கிறீங்க அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே வேதனைகளோ, கவலைகளோ, துக்கங்களோ, ஆண்டவரே நோய்களோ, டிப்ரெஷன், எந்த காரியங்கள் இருந்தாலும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய நாள்ல அகன்று போனபடினாலும் ஸ்தோத்திரம், புதிதான ஒரு வெளிச்சம் அவர்களுக்குள்ள உதித்தபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உலகம் எங்கும் ஆண்டவரே நித்திய வெளிச்சத்தை சங்கமம் வானொலி கொண்டு போகிறது கேத்தாவே. ஆண்டவரே, சங்கமம் வானொலி நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அதுல எந்த பிழைகேடுகளும் வராதபடிக்கு நேர்த்தியாய் ஆண்டவரே அந்த வசனங்கள் வார்த்தைகள் செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் பொருட்படுத்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி இந்த காலை வேலி ஒப்பு கொடுக்கிறேன். இதுல ஊழியம் செய்தவர்களுக்காக நன்றி ஆண்டவர், வார்த்தை கொடுத்தவர்களுக்காக நன்றி, வர்ஷிப் செய்த ஒவ்வொருவருக்காக நன்றி. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமாய் பாஸ்டர் ஞான பிரகாசத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சுக இனங்கள் வெளி இனங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, அந்த ஊழியக்காரன் இந்த இடத்துல வந்து வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரன் ஆண்டவரே, நீர் அவரை பொறுப்படுப்பீராக, ஆசிர்வதிப்பீராக. சுக தோடு பெலத்தோடு ஆண்டவரே அடுத்த முறை வந்து இந்த இடத்துல வார்த்தை கொடுக்கும்படியாக அவரை நீர் ஆண்டவரே பெலப்படுத்துகிறபடி நாளை உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை தகப்பனே, ஆமென்,
1: ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுக்கு பலனாய் இருக்கிறது என்று வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஏன் நம்ம சந்தோஷப்படணும் தெரியுமா? வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், கண்ணிகள், பலவிதமான வருத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் எழும்பி வந்த போதிலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவைகள் எல்லாவற்றில் இருந்து நம்மை விடுவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை விடுவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அப்படி நடத்தி இருக்கிறாரே, அதை நினைத்து நம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்.

கர்த்தரை துதிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகாது என்று எழுதியிருக்கிறது. நன்றி நிறைந்த இருதயத்தோட கர்த்தரை துதிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் கர்த்தாரே கரத்தை பிடித்து நம்மை நடத்தினாரே. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். சேர்ந்து பாடுவோமா? நன்றி சொல்லி பாடுவேன். நாதனே.

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்மை செய்கிற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகத்துவமான காரியங்களை என்னாண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் நம்மை காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். பல நாட்கள், ஆண்டுகள், வருஷங்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருபோது நம்முடைய தேவன் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, அழைத்த தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்.

அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சேஷித்த விதமாய் ஆசீர்வதித்து

நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹாலலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்களாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்தவண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமென், ஹாலலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? You know, the word of God, it says, be anxious for nothing, but in everything by prayer, supplication,

வெளியிலும் உனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படி ஆய் சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுது இந்த எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படி ஆய் போட்டிருக்கு, உங்களுக்கு என்ன தேவை வாய்களை திறந்து கேட்டும் கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலை வெளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே, பதில் கொடுங்க என்று கர்த்தர் சொல்லி கேளுங்க.

கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். கரங்களை தட்டி என்ன காரியத்தை நினைச்சு நீங்க இந்த பாட்டை பாடுனீங்களோ கர்த்தரது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elia. Amen. You are more precious than the birds of the air. You are made in his own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are special.

0: விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால், உம்மில் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி. Because my Jesus is with you, you are more than important, you are more than special that you could ever imagine of in life. Hallelujah. You are not forgotten by God. Hallelujah. You are precious in his sight. Amen.
1: Orvela ethaniyo per idhan kadaisi nyaayathu kalamaiya irukumo nla yosichirukalam, vaalkiye mudinju podanu yosichirukalam, illanga you are very precious to him. Amen.
0: He has you for a reason in this world. The ulagathil unnai vaithirupadu oru periya nokkathai kartar vaithirukkar, karangalai thatti. Oh, he is going to fulfill great and mighty things in the coming days. Today is your day. அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால் போதுமே. அந்த கிருபை எத்தனை பேர் வாங்கிக்க போறீங்க இன்றைக்கு காலையில சொல்லுங்க. ஆண்டவரே.

எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கு நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். ஓ, ஐ வில் பீ ஹாப்பி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர்.

தட்டி ஹாலலூயா. எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க, அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாயிருப்பாய். ஹாலலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம்தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான்றான். ஓ, ஹி கேன் மேக் யூ கிராஸ் ஓவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார்.

0: படைப்பார். அவர் நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவன் என் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளிலங்க? இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர். எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடணுமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டி இருக்கிறது. அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க அப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, whatever is your particular need, he is there to fulfill, he is there to make it happen.
1: பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் தேசத்தை விட்டு நீங்க நீங்க நீங்க பிரசுத்தமான ஒரு தேசமாக மாறி வேணும். தேசம் உங்களுடைய சுவாமி தேசம் உங்களுடைய ஆதிகிறாண்டவர் மிஷனரிகள் நான் ஊழிய காரணம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் ஆண்டவரே. இன்றைய நிலை ஆண்டவரே இருக்கிறான் ஆராதனைகள் அறிஞரும் இருக்கிற உண்டு சுவாமி. தேசத்தை விட்டு நீங்கும்படி ஆய்வந்தி கொள்வது சுவாமி, நீங்கும்படி அவன் எல்லா மக்களும் இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களோ இந்த தேசம் மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. ஆகும் அப்பா ஆகுவதெல்லாம் உங்களால் தான். எல்லா மக்களும் ஒரே மக்கள் ஆசீர்வாதம் அந்த தேசத்தில் வாழ வேண்டும் நினைப்பிக்கிறோம். தேசத்தின் தலைவர்கள் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி. தேவ பயமர்களை சூழ்ந்திருக்கட்டும், தேவ நீதிகளை சூழ்ந்திருக்கட்டும், இவருடைய கரங்களில் ஆண்டவர் வேதம் இருக்கட்டும் சுவாமி. வேதத்திலேயே ஆண்டவரே தேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் தேசத்தை கட்டுறவளாய் சீர்கட்டு அணிந்து போய்விடாதே, விக்கிரங்களா நிறைந்து ஆண்டவரே தேசம் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய்விடாது படி இந்த விக்கிரங்கள் எல்லாம் நீங்கி எங்களை மூதாதையர் வழியில் வந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. அதுதான் அப்பா ஆசீர்வாதங்களை ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே எங்களை நாங்கள் தேசத்தின் மீட்டப்பட வேணும் அறிவிக்கிறோம் சுவாமி. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க, மன்னிங்க, இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி. தேசத்துக்காக வேண்டி சொல்வோம், ஜனாதிபதிக்காம அவரோடு இறந்து அந்த காலையில் சில ஊர்களுக்காக வேண்டி கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறக்கப்படியாக ஆண்டவர்கள் தேசங்கள் எல்லாவற்றுக்கும் வேண்டி கொள்ளுறோம். இரண்டு தேசங்கள் அநேக ஆண்டவர் இரண்டு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீதியா சேரதேவன், நீங்க நீதியில் தவறாதவன், நீதியின்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நடப்பி கொண்டு வாரீங்க சுவாமி. அதற்குரிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி. வார்த்தை இவனுள்ள வார்த்தையப்பா மாறுவதில்லையப்பா, எல்லாவற்றையும் அதின் காலத்தில் செய்து முடிக்கிறது. இரண்டு தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் வரும் ஆண்டவர். சோழருடைய முழங்காவல முடங்கி நான் உங்கள் எல்லாருக்கு செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி. தேசத்துக்காக வேண்டி கொள்வோம், நேசிக்கிறோம் அப்பா, சமாதானத்துக்காக வேண்டி கொள்வோம். தேசம் ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவரே, இன்று வரை தகப்பனே இந்த வாக்குத்தத்தம் மறந்து கொண்டு இருக்கக்கூடாது. சூத்திரம் மாறுவதில்லை ஆண்டவரே, மாறுவதில்லை ஆண்டவரே, மாறுவதில்லை ஆண்டவரே. அப்பா மக்கள் ஆண்டவரே தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி ஆண்டவரே நீங்க தான் சமாதான கத்தர் என்று சொல்கிற தேச வந்து ஆண்டவரே குடிய வந்து தேசத்தை ஆள வேணும் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்வோம், இவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி கொள்வோம். இப்படியாக ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காம், எல்லா ஆசீர்வாதங்களுக்காம், எல்லா கிருபைகளுக்காம் வேண்டிக்கொள். நீங்க மாத்திரம் தேவன் அப்பா, நீங்க மாத்திரம் தேவன். அடசராசுரங்களையும் ஆண்டு கொள்கிற தேவன், நடப்பிக்கிற தேவன் நீங்க சுவாமி. தகப்பனி தகப்பனி நடத்துகிற பிள்ளைகளுடைய தேவைகள், குடும்பங்களோ ஒன்றை முனைந்திருக்கிறவர்களுக்காக ஒவ்வொன்றை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. ஊழியம் செய்தால் ஆண்டவரே நீங்க ஊழியக்காரனுக்கு மகிமைப்படுத்துகிற தேவன் சுவாமி. அதே மகிமை இவர்கள் பெற்றுக் கொள்வார்களும் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஏமாற்றமாக எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆண்டவர் சட்டை நிலையில் மறைத்து வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். கிருபைக்காக சத்ருவானவன் கண்களில் மறைத்து ஆண்டவரை காத்துக்கொள்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், கிருபைக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு கிருபையான பாவங்களை தாழ்த்துறோம் அப்பா. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை உண்டு, கிருபை உண்டு, கிருபை உண்டு. உங்களுடைய கிருபைகளால் எங்களை மட்டுமாய் காத்த கிருபை ஆண்டவர் ஒன்று கா. நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். தகப்பனி இலக்கணமும் துதியுமாய்மை நீங்க தான் அப்பா. எங்களை சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறபடி நான் நன்றி ஆண்டவர். எல்லா மகிமைக்கும் சோத்திரம், எல்லா மகிமைக்கும்
2: வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திர கரத்திலே அந்த ஜபங்களை ஒப்புவிப்போம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்திர கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையில் இதே வேளையில சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. ஆமே வழிநடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் வயது ஆராய்ச்சி கூட கடந்து சென்று அதனை தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைவார்கள். ஆயத்தமாகவும் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்லும்.

கணித ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்குவார்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று 1 பேதுரு 4 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே பேதுரு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது, நம்முடைய வாழ்வு மிகவும் எளிதானதாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஆபத்தான மனநிலைமைக்குள்ளே வந்துவிடுகிறோம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, பரிசாக கருத வேண்டுமோ, அவ்வாறு கருதுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்க காரணம் உண்டு. அவர்களை பாவத்தினின்று விலக்கி காக்கவும் அவர்கள் வாழ்விற்கு சரியான மதிப்பை கொடுக்கவுமே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சிலர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை, திருப்பத்தை கண்டுகொள்வதற்காக அவர்கள் அதை இதை செய்கிறதாக கூற கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, உபத்திரவமே உங்கள் வாழ்க்கையிலே புதிய திருப்பு முனைகளை கொடுக்கும். தாவீது இதை கண்டுகொண்டார். சங்கீதம் 66:10 இதை குறித்து சொல்கிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆம், தேவன் நம்மை அவரிடத்திலே இழுத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வாழ்க்கையிலே புதிய திசையை கொடுப்பதற்காகவும் வாழ்வை சரியாக நடத்தவும் நம்மை சோதனையிலே வைக்கிறார். அதன் வழியாக நம்மை உருவாக்குகிறார். இதுவே உபத்திரவத்தின் நோக்கமாகும். வாசிக்கிறேன் 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வசனத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. இப்படி இருக்க என்று சொல்லப்படுகிற வார்த்தை 1 பேதுரு 3:18 நம்மை இணைக்கிறது என்று விசுவாசிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றவை. கிறிஸ்து மாம்சத்திலே வேதனை சகித்தார் என்றும் அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்தார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இறந்த போது என்ற தலைப்பிலே ஒரு ஆங்கில நூல் வெளியிடப்பட்டது. இது புகழ் பெற்றது. ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கடவுள் ஒருபொழுதும் மரிப்பதில்லை, தேவன் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. அவர் இன்றும் மரித்துவிட்ட தேவன் இல்லை. அவர் நோயாளியாக காணப்படவில்லை. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே மரித்தார். இந்த சரீரத்தை அவர் பெத்லேயமிலே பெற்றுக் கொண்டார். எபிரேய ஆக்கியோன் கூறுவது போல அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். பாடுபடுவது என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். ரத்தம் சிந்துவது என்றால் என்ன என்றும், கண்ணீர் வடிப்பது, இருதயம் நொறுங்குண்டு போவது என்றால் என்ன என்றும் அவருக்கு தெரியும். அவர் முற்றிலும் ஒரு பூரணமான மனிதனாக காணப்பட்டார். அவர் அந்த மனித சரீரத்திலே மரணத்தை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்ததின் மூலம் மனிதனுடைய பாவத்தோடு தனக்கு இருந்த உறவை முடிவிற்கு கொண்டு வந்துவிட்டார். அவர் பாவத்தின் தண்டனையை தன்னுடைய சொந்த சரீரத்திலே சுமந்தார். நாம் இதை குறித்து 1 பேதுரு 2:24 இவ்வாறு வாசிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே, தம்முடைய உடலிலே மனிதனுடைய பாவத்திற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று பேதுரு 3 இடங்களிலே இந்த நிருபத்திலே சொல்கிறார். எனவே கிறிஸ்து பாவத்திலே மரிக்கவில்லை, அல்லது அவர் பாவத்தின் கீழ் மரிக்கவில்லை, ஆனால் அவர் பாவத்திற்காக மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் என்னுடைய உங்களுடைய இடத்தை எடுத்துக் கொண்டார். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று அதற்குரிய கிரயத்தை செலுத்தினார். இந்த இடத்திற்கு பிறகு இயேசு பாவத்திற்காக மரிக்க இன்னும் ஒரு முறை திரும்ப வரப்போவதில்லை. அவருக்கு பாவத்தோடு உள்ள உறவு இனி ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை நின்று உயிரோடு எழும்பிவிட்டார். அவர் மகிமையின் சரீரத்திலே அவ்வாறு வெளியே வந்தார். 1 பேதுரு 3:18 அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதாவது, ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கும். அவர் இப்பொழுதும் மகிமையின் சரீரத்திலே உயிரோடு இருக்கிறார். அந்த சரீரத்திலே பரலோகத்திலே முற்றிலுமாக தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவனாக இருக்கிறார். தேவனோடு நெருக்கமுடையவராகவும் எல்லா சிருஷ்டிகளோடும் தொடர்புடையவராகவும் இருக்கிறார். கிறிஸ்து
இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 4:1 பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லப்படுவது ஒரே சிந்தையை குறிக்கிறது. இந்த சிந்தனையானது ஒரு தீர்மானத்திற்கு நேராக நடத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுலும் இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:5 சொல்லுவதை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 2 பார்ப்பீர்கள் என்றால், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். விட்டோய்ந்திருப்பான் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாவம் செய்வதை நிறுத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூல வார்த்தையை கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கிறது. டாக்டர் ஜோசப் என்பவர் தமது புத்தகத்திலே சொல்லும் பொழுது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். சரி, பேதுரு இந்த வசனத்திலே கூற விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தில் நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பெற்றிருப்போம் என்று நம்புகிறேன். உபத்திரவம் நம்மை பாவத்தில் நின்று விலக்கும். ஆனால் இங்கு பேதுரு அதனை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று பேதுரு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தியுள்ளார். டாக்டர் தாமஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுது, பேதுரு இந்த ஒரு வசனத்திலே ரோமர் 6 பவுல் கூறின காரியங்களை ரத்தின சுருக்கமாக தந்துள்ளார் என்று கூறுகிறார். ரோமர் 6, நீங்களும் நானும் கிறிஸ்தவ பக்தியுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தியுள்ள காரியங்களை, வாய்ப்பு வசதிகளை பற்றி சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையாலே மறுபடியும் பிறந்துள்ளோம் என்று பேதுரு தெளிவுபட கூறியுள்ளார். தேவனுடைய ஆவியானவர் தேவ வார்த்தையை பயன்படுத்தித்தான் தேவ புத்திரர்களை உருவாக்குகிறார். அந்த தேவனுடைய புத்திரர் புதிய சுவாபமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதிய சுவாபம் பாவத்திலே வாழ்கிறதாக இருக்காது. நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம் 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும். அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பது போல தெரியும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில பார்ப்பது பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேரம் அவங்களுடைய வீடு வரைக்கும் போய் சேரும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளேதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு முக்கியம். சபைக்கு போறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம். அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம். எல்லாம் சந்தோஷமா பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா எங்க போனாலும் கடைசியா மாலையில நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்ப வீட்டுக்கு போனா வீட்டுல ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்ற, அதனாலதான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசா ஒரு அந்த வீட்டில் போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்றோம், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்றாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். சொல்லிட்டு அதோட விடலை, அந்த வீடு நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா. அதை யாராவது சொல்றாங்களா? இப்ப என்னதான் கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர். நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றேன், சரி, நீ பாத்திரமா இருந்தாதான் நான் சொல்ற ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன வீட்டில் சேர்ப்பீங்களா? அதுக்கு தானே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பைபிள் படி நீங்க பார்த்தா, பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போனா நீ அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10:12 வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீ சொல்ற ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்குமா? அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் திரும்ப உங்ககிட்டே வந்துருமா? இதுதான் சத்தியம். ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. உங்கள் வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ ஃப்ளாட்ஸோ அல்லது தனி வீடோ ஓடு வீடோ குடிசை வீடோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? ஆசீர்வதிக்கனா அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கணும். அதான் முக்கியம். அந்த வீட்டில் அந்த ஆசீர்வாதம் தங்கணும். அப்போ இதை குறித்து தான் ஆண்டவர் ரெண்டு நாளாக அதிகமா பாரப்படுத்தினார். அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் பண்ணும் போது எதை எதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில நான் தேவ கிருபை நான் நிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதா எங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான். இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புறேன். ஆமே, ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியா நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய வீடு தான். ரொம்ப முக்கியம், வீடு தான் முக்கியம். இப்போ வந்திருக்கீங்க உதாரணமா, உள்ளத்துக்கு ஆறுதலாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வெளியே பயங்கர வெயில் அடிக்குது, இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா இல்லையா? எல்லாமே நல்லா தான் இருக்கு. எவ்வளோ நேரம் எல்லாம் மிஞ்சி போனா 1 மணியோ 1.5 மணியோ அதுக்கு மேல போய் தாகணும். என்ன சொல்றீங்க? என்ன கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போங்க, அப்புறம் யாரா கேட்பாங்க இங்க போலியான்னு. அதனால போய் கடைசி எங்க போனோம்? அங்கதான் போனோம், போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கிருந்தா நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, பிரசங்கம் நல்லா இருக்குது, ஜபம் நல்லா இருக்குது, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்குது, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற போதே தெரியுது வீட்டில் என்ன இல்லை, வீட்டில் அவங்களுக்கு ஏற்றபடி இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறது. ஆமென். உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், உங்க வீட்டில் தங்க போறது, தங்க போகிறது. ஒரு வீட்டுக்கு இப்போ உங்க வீட்டு ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து எத்தனை நாள் தங்க போற கேட்பாங்களா? கேட்பாங்களா? அல்லது நம்ம தான் சொல்லுவோமா? அது போன உடனே எத்தனை நாள் தங்க போறேன்னு கேட்டா அந்த வீட்டில் தங்க முடியுமா? ஆனா அதை மறைமுகமா கேட்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ் பேர், சும்மா பார்வையாளர்கள். ஆனா அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது வீட்டில் இப்ப நான் உங்க வீட்டுக்கே வரேன், கிச்சன்ல உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால உட்கார வைப்பீங்க, அழகா ஃபர்னிச்சர்லாம் போட்டு வைப்பீங்க, டிவிலாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கேயே காஃபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களாக வந்து பார்த்துட்டு போகிற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனால் தானே தெரியும், புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனால் டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டில் சில வீட்டை காலி படைக்கும், அவங்க யார், இதோ வந்துட்டேன், 1 நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தெரிய வந்துட்டாங்களே, அப்போதான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில் கிடக்கு தெரியும், அந்த குடித்த காஃபி டம்ளரு அப்படியே அந்த சேரில் இருக்கிறது தெரியும், அப்போதான் அவங்க கண்ணுக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? அந்த டவல்ல அந்த மூலையில போட்டிருக்கு, அப்பதான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கிளீன், இதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன், அதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன். அப்புறம் சொல்லி ஓரளவுக்கு அதை செட்டப் பண்ணி அப்புறம் கதவை திறப்பாங்க சிலர். அப்ப யாராவது வந்தாதான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மற்ற நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கனால அவங்களுக்கு அது விசேஷமா தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் தங்கணுமே, கர்த்தர் உங்க வீட்டில் தங்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன். உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புறார். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையாலும் ஆசீர்வதிக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். பணத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். அப்ப வேகமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12:12-13 வசனங்களை சகோதரன் மைக்கில் வாசிப்பாங்க.
1: அந்த ராத்திரியிலே
0: நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய்
1: எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு
0: உங்களை கடந்து போவேன்.
1: நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: கையை வைத்து சொல்லுங்க, ஆமேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ, ஏழையோ பணக்காரரோ, அல்லது சமீப காலமாக ஆண்டவராகிய இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ, அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர்? ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப வீட்டுல அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஒன்னு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடுனா வீட்டில் இருக்கிற ஃபேனையும் டியூப்லைட்டையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க நீங்க. புரிதா? கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அதுதான் முக்கியம். நீங்க சொல்றீங்க, நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்க கணவர் வரவே மாட்டாரு, எங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னைக்கு கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனால் அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாதான் என் வீட்டுல சந்தோஷமா இருக்கும். உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கணும்? கர்த்தரா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசிச்சா என்னுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்ம சகோதரன் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்துல பலவிதமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசுங்கள். யார் யார் வீட்டுல இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே பூசுங்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர்
2: progress.

Thank you.

I'm not going to do that.

I'm not going to be able to do it.

I'm not going to be able to do it.

I'm not going to be able to do it.

0: ஆமீன் ஆமீன். சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தொண்டு நேரப்படி 6:45 மணிக்கு ஆரம்பமாகும். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கரு செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அதனை தொடர்ந்து ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காபரோன் டாரியோ, துதி ஆராதனை வேத பாடம் சிஸ்டர் கிரேஸ், கவிதை சிஸ்டர் மீர தர்மலிங்கம், உரியர்கள ஜெபம் சிஸ்டர் டாலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைக்காக சிஸ்டர் ரஜினி, அதை தொடர்ந்து என்று முதலாவது செய்தி ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, 8 மணிக்கு சிஸ்டர் அருந்ததி, 8:30 9:30 வரை பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்கள் வேத பாடம் நடத்துகிறார். வறுமையான வேத பாடம் தயவு செய்து கேட்டு கேளுங்கள். 9:00 பாஸ்டர் அண்டன். இந்த நாளே இந்த நிகழ்ச்சியை நடத்த வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அவர்கள் ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி,
1: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. Amen, amen. Welcome all of you that have joined Nitya Velicham at this time, deriving from Toronto, Canada. And as I am also hosting today in English alongside with Brother Mahendran from Victoria, British Columbia, and myself from Vancouver, British Columbia. And of course, Brother Leslie from the head office in Toronto, Canada, working with all the background that is going on with the recordings and the production. So we thank the Lord for all those that have joined us with Nitya Velicham. So you will be blessed for those that have come to join us this very evening with Nitya Velicham. But the Lord has assigned for many of the handmaidens and the pastors and the Bible studies and the poems that people have prepared to come and share with you all. And may the Lord bless them as you have been blessed, but how the Lord has prepared this for the ministry to come into your lives. So as we come in, let me begin with prayer, with a wonderful blessing that the Lord is bestowing upon your lives. So Lord, we thank you, Lord, at this time, Father, for many that have come, Lord, from 210 nations into Nitya Velicham at this time, Lord. Father, we thank you for your wonderful blessings in which you have, Lord Jesus, assigned your people, Lord, even as they have gathered, even as they have joined, Lord, many things that you have, Lord Jesus, in store for them to be blessed, Lord, before the end of this evening, Lord, even as, Lord Jesus, you are preparing their hearts, Lord, even as they are open, Lord Jesus, to the will of the Holy Spirit to take place in their lives, Lord, as you're touching them and setting them free, Lord, even before the end of this very segment, Lord, oh God, with the word that you are preparing, Lord Jesus, and the Bible studies that is going to come forth, and even through the worship time, Lord, that the handmaidens of the Lord, Lord Jesus, even as Sister Karuna, Sister Grace, and also Sister Dolly and myself, Lord, into it, and the very poem that you have prepared also, Lord Jesus, from Sister Mary Thangalingam, Lord, who is going to come and share it also, Father. So we thank you, Lord, for every one of them that are going to come, and also the words of wisdom that are going to be shared, Lord, as they come in, Lord, and bring forth the word, Lord, for the second segment, Lord, even as I share the first word, Lord. So we thank you for being with me as well, Father, for the very way, Lord, that you have instilled upon my heart to share about the very Holy Spirit that you have given, Lord, without which we cannot, Lord Jesus, pursue your kingdom, do your ministry, whatever that you have bestowed upon this side of the world for us to carry on is only through the power and the embodiment and the empowerment of the power of the Holy Spirit upon our lives and upon the church and upon your people. So we thank you for that, Lord, and we thank you, Lord, for the second message that is going to come from Sister Arundhati, and following that, Lord, the 1 hour Bible study that is going to come from Brother Pastor from the Bible study that is going to come from Brother Simon Stanley, Lord, all the way from India. And the last of all, Lord, we have the message from also Pastor Anton Rasanayam, all the way from Scarborough, Ontario as well. We thank you, Lord, for every one of them that are coming and joining, Lord. Every one of them that have prepared their hearts, Lord, to come and minister to you. Be with them, lead them and guide them, Lord, and fill them with the power of your Holy Spirit. Even as they come, Lord, and share, Lord Jesus, what you have bestowed upon. And fill them, Lord, with the anointing power of the Holy Spirit as they share it with the people. And we thank you, Lord, for the many many blessings, Lord, even as the people that have joined at this time, Lord. Not only, Lord, that they would be hearers, but doers of the word, Lord. Oh, Father, give them a heart, Lord, to be receptive, Lord, and to bring forth much fruit in their lives, Lord, to bring much growth in their lives, Lord, as you are, Lord, wooing by the power of your Holy Spirit upon towards you, Lord Jesus. And now I pray, Lord, for the many needs that they are representing, Father. May it be, Lord, emotionally, physically, mentally, however they might be, Lord, you are able to, Lord Jesus, completely take care of that. You are the one, Lord, who said, come unto me, all ye that labor, and are heavy laden, and I will give you rest. And they will enter into that place of the quietness, and in confidence will thy strength be. You have said that also, Lord, even as your word has bring forth, Lord, and be still and know that I am God, you have said, Lord Jesus, also in Psalm 46, verse 10. Lord, all these promises are yea and amen in Christ Jesus. And I thank you for that blessing that you have been blessing them, Lord, and opening their hearts of understanding and their, Lord Jesus, eyes of understanding also, Lord, to receive what you have, Lord, for the rest of the segment, Lord, and the rest of the blessing that comes through Nithya Valicham, I pray in Jesus' name. Amen and amen. At this time, I would like to go into the segment of the Nithya Valicham's program. And we have, first of all, Sister Karuna waiting to come and minister to us with a beautiful song and also pray before that. So we will invite her. Sister Karuna, we are going to pray for her. Sister Karuna, vandu ungala aashirvaadathai paattan jabithu paattu moolamaaga neengal aashirvaadathai kondu vaarungal. God bless you.
2: God bless you too, sister.
1: Amen.
2: Amen. Hallelujah. Stotram parisutha pidave uyaravum unnathumaana singhaasanathile veettirukkira thagappane உமக்கு நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிறவர் நீர்க்கத்தாவே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து இதுவரை பாவ மன்னிப்பை கொடுத்து நீர்ந்த உலகத்தில் வாழ கிருபை பாராட்டியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே உங்களுக்கு பத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வாக்கு தத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா பத்திரங்களிலே பொறுமையாயிருக்க உம்முடைய வசனங்கள் எங்களை காத்து கொள்ளுகிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாருக்கும் உத்தரவு சொல்லும்படியாய் உம்முடைய வசனம் எப்பொழுதும் எங்களுக்கு கிருபை பொருந்தினதாய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை இழைத்து வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற அந்த வாக்கு தத்தத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காலங்களின் நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க இந்த உலகத்திலே கத்தாவே. மந்த மாயைகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்து சனங்களை விடுதலையாக்கும்படியாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே கத்தர் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. விதைக்கிற விதைகள் ஒன்று ஒவ்வொன்றும் கத்தாவே ஆத்துமா ஆதாயத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ரசிக்கட்டும், உம்முடைய வார்த்தை விடுதலையாக்கட்டும், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சௌரன் லெஸ்லி பிரதருக்காக அவருடைய மனைவி நீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்ப காரியங்களையும் நடத்துகிறவர் நீர்க்கத்தாவே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம், தேவைகளை சந்திக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கத்தாவே சௌரி ரஞ்சினி அலங்கார மணிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும்படியாய் பிள்ளனை கொடுக்கிறவர் நீர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல மகேந்திரனங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் ஆரோக்கியம் பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க, எல்லாரோடும் கூட இருங்க அப்பா. எல்லா காலங்களிலும் நேரங்களும் உம்முடைய உற்ற துணை ஒவ்வொருவருக்கும் தேவையாண்டவரே. அப்பா, வழி நடத்துங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்மாக்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து விடுதலை ஆகும்படியாய் வசனங்கள் பேசட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களுக்கு பெற்றாருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய ஊழியத்துக்கு ஒத்துணைந்து கத்தாவை எல்லா காரியங்களையும் பங்கெடுக்கும்படியாய் கத்திறந்த இருதயங்களே பேசுங்க ஆண்டவரே. இந்த உலக காரியங்கள் எல்லாம் மாயை என்பதை அந்த பிள்ளைகள் அறியும்படியாய் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க. அந்தவரை அப்பா தங்களுடைய கடின இருதயத்தை விட்டு கேத்தாவே நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் எல்லாரையும் குட்டி சேர்க்க வேண்டுமாக நாங்கள் உடல் பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம், தூபம் போல அனுப்புகிறோம். ஆண்டவரே அப்பா, நெறிந்த நாளிலை நீர் முறியாதவர். ஆண்டவரே, மங்கி எறிகிற திரியை நீர் அணியாதவர். எல்லாரையும் நேசிக்கிறவர். எல்லாரையும் மண்டை இழுத்து கொள்ளும்படியாய் வாஞ்சியாய் வாசலிலே காத்து நிற்கிற தகப்பன் நீர். ஆண்டவரே, எல்லாரும் காணும்படியாய் அவர்களுக்கு நீர் கத்தாவை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்திலே உம்முடைய ஒளி வந்தது. கத்தாவை அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் நீர் குழந்தையாய் பிறந்து அப்பா கண்மை கத்தாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் காணாதவர்களாய் இருக்கிறவர்கள் காணும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கத்தாவை நீரொழியை ஏற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகை சீக்கிரம் சுவாமி, அந்த வருகையிலே கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தை இஷ்ட வேலை காக்கும்படியாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் அந்த ஜனங்கள். அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவை விடுதலையாக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தர் நீர் கட்டளையிடுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து அவர்கள் உண்மை காணும்படியாய் ஊழியங்களை பெருகப்படுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேஞ்சலசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கத்தாவே கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசத்திலே காலநிலைகள் எல்லாவற்றையும் நீர் சீராக கத்தாவே இந்த இடத்திலே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அதிக வெப்பநிலையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவே பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறேன். ஆண்டவரே அப்பா, உண்மை நம்பியே இந்த உலகம், இந்த உலகத்தில் உண்மை நம்புகிற ஜனங்கள் அநேகம். ஆண்டவரே, மக்கள் மறைவாக ஒன்றும் இல்லை கத்தாவே. உம்முடைய பாதத்தில் இந்த உலகத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இலங்கை தேசத்தையும் ஆசீர்வதிங்க. அந்த தேசத்துல நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்களில் இருந்தும் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. என்னங்க தாவே தகப்பனே, சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை காணட்டும். அந்த சிறை கதவுகளுக்குள்ளாக உம்முடைய சத்தியம் போகட்டும். ஆண்டவரே, அது போல வைத்திய சாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையினாலே குணமாக்கப்படட்டும், ரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே, அது போல புதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகப்பனே, அந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா, அவர்கள் எல்லாருக்கும் தெளிந்த புத்தியை நீங்கள் கொடுக்கும் போதே இந்த காரியங்களில் இருந்து அவர்கள் விலகி செல்லும்படியான புத்தி அவர்கள் உண்டாகும். சுவாமி, மனம் இறங்கி அந்த ஜனங்களை, அந்த பிள்ளைகளை, குழந்தைகளை, வாலிபர்களை, வயோதிபர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரையும் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: Praise the Lord, sister.
1: Praise the Lord, sister. And beautiful song. நல்லா பாடி இருந்தீர்கள். பழைய பாட்டா இருந்தாலும் நல்ல வார்த்தைகள், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். நன்றாக ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புதலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இனிமையான குரலின் அவருக்காக உபயோகிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மென்மேலுமாக உங்களை ஆசீர்வாதித்து உங்களை இன்னமும் கூட அந்த தாழ்ந்துகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். நாங்களும் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் சார்பாகவும் வார்த்தையின் வெளிச்சம் மற்றும்படி காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறோம் எல்லா மாதிரி மினிஸ்ட்ரியின் மத்தியில் வந்து நிற்கிற எல்லாருக்கான சார்பிலும் இருந்து நாங்கள் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளெஸ் யூ. ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கத்தர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக அவரும் வந்து ஆராதனையை செலுத்தி தேவ வசனத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ், பாருங்கள்.
2: பிரைஸ் தி லார்ட்.
1: காட் பிளெஸ்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, வாரத்தின் முதல் நாள் திரும்பவும் இந்த இடத்துல ஆண்டவர் நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக ஆண்டவர் இந்த ரேடியோ ஒளியங்களுக்கு ஊடாக நேரங்களை பயன்படுத்தி இந்த தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த இதுல நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் அவ்வளவு விதமாய் நீர் ஆசீர்வாதித்து வழி நடத்துறதுக்காய் நன்றி. சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, செழிப்பு எல்லாமே உமக்குள்ளாக நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா ஊடாக இறங்கி வந்தது ஆண்டவர். அதுல எந்த வேற்றுமை நிழலும் இல்லாத அந்த பியோர ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அது இந்த நாட்கள்ல வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த காலநிலைய சகோதரி கருணா ஜபிச்சது போல ஆண்டவரே கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைகளுக்கு பெலனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயில் கொதுங்கும் நிழலுமாய் இந்த தேவன் கூடார மறையில வைத்து ஒவ்வொருதரையும் பாதுகாத்து நித்திய நித்தியமாய் உமக்குள்ளாக ஆண்டவரே வாழுகிற வாழ்வு கூடார மறைவு கண்மல வெடிப்புக்குள்ளாக ஒவ்வொருதரையும் நீ பாதுகாத்து வழி நடத்தி இந்த காலநிலை ஒருவருக்கும் ஆண்டவரை தாக்காதபடி என்னடா நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில குடியிருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சத்தியம். அப்படியாக ஒவ்வொருவரும் சமாதான தாவரம் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களில்தான் குடியிருப்பார்கள். அப்படியா நான் ஒவ்வொருதரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகள்

പരിശുദ്ധ ദേവനാം ജേസുവയെ പണിന്റെ തൊഴുകുവോം. പരിശുദ്ധ

இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை தந்துமே, இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே உம் பாதம்

செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமையே செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரி

நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

எனக்கே நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும்

என் இதயம் மகிழ்கின்றதே, என் உடலும் இளைப்பாருதே.

0: நன்றி ஆண்டவர், உண்மையை துதித்து உண்மை போற்றி உண்மை புகழ்ந்து உண்மை உயர்த்த ஆண்டவர் உண்மை கனப்படுத்த இந்த இடத்திலுமாய் தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் தீரனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் வந்து நான் வந்து ஒரு வசனத்துக்கூடாக இதை என்னோட ஆண்டவருக்குள்ளாக நான் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் காணப்படுகிறவர்கள் 2 கொரிந்தியர் 4:17-18 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்துக்கூடாக நாங்கள் இந்த நாட்கள்ல கண்களால காணறது ஏனென்றால் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்த முன்கூட்டியே எல்லாம் தெரியுது, சுற்றாடல்கள் என்ன இருக்குது, காலநிலைகள்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு மாறா இருக்கு. இருந்தாலும் தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற நல்ல நல்ல பங்கு தேவன் சொல்லியிருக்கிற எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியர்களும் பெருவர்களாயும் இருக்கும்படி சகலவித கிருபைகளையும் பெரு. அப்ப அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களை அந்த கிருபையினால எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கூடியதாக இந்த பூமியிலே வச்சிருக்கிறது. ஏனென்றால் அது எங்களுக்கு கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்துல தோன்றினதும் இல்லை. அவைகள் எல்லாம் எங்களுக்குள்ள ஆவியில நிறைந்திருக்கிறபடினால அதை எப்படி சுதந்திரிக்க வேணுமெண்டா இந்த உபத்திரவம் சொல்லி நாங்கள் இந்த முன்னுக்கு தெரிகிறத மாத்திரம் இல்லை, அவர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவர் சிலுவையில உள்ள பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் உதவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர் என்று எண்ணப்பட்டு துப்பப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த எல்லாவற்றிலும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து நாங்கள் தரித்திரராக இருக்கக்கூடாது என்று அவர் தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு வந்து அவர் வந்து எந்த இல்லையும் வந்து நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்து தன்னைத்தான் வெறுமையாக்கி வந்து எங்களுக்கு தந்த இந்த ஐஸ்வர்ய வாழ்வு எங்களுக்கு தந்த நித்திய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதே போல எல்லா கவலைகள் துன்பங்களுக்காகவும் அவர் எல்லாவற்றிலும் நிந்திக்கப்பட்டு கவலைப்பட்டு எல்லாவற்றிலும் அந்த தேவன் பாடுபட்டது நிமித்தம் இந்த நாட்கள்ல நாங்கள் எதை நோக்கி இருக்குமா பண்ண பவுல் நம்மை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் தன்னுடைய சோதனைகளை லேசான உபத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு வசனத்துல 2 கொரிந்தியர் 11 அவர் சொல்றார் என்றா 3 முறைகளும் ஆற்றினால் அடிக்கப்பட்டார் இந்த தண்டனைக்குரிய நபர். அவரை வந்து அவரை ஒரு இடத்துல நிக்க விடாமல் அவரை தூக்கி திசை திருப்பி எல்லா பாகத்திலும் கொண்டு போன. அப்ப இன்னொரு கேமிலாத்தினால் அடிகட்ட எண்ண முடியாத அளவிற்கு வாரினால் அடிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டு வேதாமத எல்லாவற்றிலுமே எழுதப்பட்ட வேதாமத்திலும் நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார். அப்ப நாங்கள் அந்த எங்கு சென்றாலும் அவரை போல நாங்கள் பாருங்க சிறைச்சாலைக்குள்ள வந்து மகிழ்ந்து பாடினார். என்ன சிறைச்சாலையில இப்படி கைய ரெண்டு பக்கம் தொழுமரத்துல கட்டி அப்படியான சூழ்நிலையில கூடி மகிழ்ந்து பாடினாரா. அப்ப அதே மாதிரி அந்த அந்த என்னண்ட அப்படியான அவர்கிட்ட இருதயம் அப்படி வந்ததுன்னு சொல்லா இருதயத்துல அந்த தேவனுடைய மகிழ்ச்சி அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வச்சிருக்கிறார். நாங்கள் இதைத்தான் அனுபவிப்போம் என்ற அந்த எண்ணம் ஏனண்டா நாங்கள் பாக்குறத மாத்திரம் இல்லை, நாங்கள் கண்ணால சூழ்நிலைகளை பார்க்காமல் எங்களுக்காக உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற இதை நிறைவாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் தேவன் எங்களை மேன்மையாக வச்சிருக்கிறாண்டு அவர் எங்களுக்கு ஒப்பான ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த சுதந்திரத்தை நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு இந்த எல்லா லேசான உபத்திரம் இந்த நாட்கள்ல உள்ள உபத்திரங்களை நாங்கள் மறந்து முன்னானவைகளை மறந்து எப்பவும் வந்து நாங்கள் பின்னானவைகளை மறந்து அந்த இலக்கை நோக்கி எங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அந்த நோக்கத்தை மேல் நோக்கி நாங்கள் போகும்படியாக இந்த நாட்களில் இந்த வசனத்துக்கூடாக ஆண்டவர் என்னோடு இதைத்தான் பேசினார். ஏன்டா இந்த உபத்திரவங்கள் லேசான உபத்திரம் அது இந்த நாட்கள்ல மாறக்கூடியதாக வந்துவிட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு தினம் அந்த தேவ வசனங்கள்ல வேரூன்றி நிலைபெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கிறபடினால அந்த டிவைன் அந்த எல்லாவற்றிலும் உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள நிறைவிருக்கிறபடியா எப்பொழுதும் அதை சுதந்திரிக்க முடியத்தக்கதாக சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவு என்ன நெருக்கம் சில நேரம் இருதயம் வந்து ஒரு என்னென்று அப்படி அப்படியான ஒரு நெருக்கம் மாறியும் வார சூழ்நிலைகள் எத்தனையோ வந்திருக்கு. அப்படியாக இருக்கிற நேரத்துல கூட அவரை துதிச்சு அவரை பாடி அவர் செய்த நன்மைகளை நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளும் போது அது இதயத்தில் ஒரு ஆறுதல். அவர் பவுலும் சீலாம் வந்து அந்த சிறைச்சாலையில எப்படி பாடிக்கொண்டிருக்கிறாரோ இருந்தார்களோ அதே மாதிரி நாங்களும் அதே செய்யக்குள்ள அந்த வெயில கண்ட பனி போல அந்த துன்பங்கள் மறைஞ்சு போறதை காணலாம். அதை நாங்கள் அனுபவபூர்வமா அதை நாங்கள் உட்படுத்தி பார்க்கக்குள்ள வந்து ஏனண்டா நாங்கள் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, கவலைப்படுகிறனால ஒரு முளத்தை கூட்டவும் இல்லாது குறைக்கவும் இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா நாங்கள் தேவன் சொன்னது எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தி பாடி துதிச்சு அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது எங்களை அவருடைய முகமங்கள் மீது பிரகாசம் அடைந்து அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் என் ஜனம் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவன் வச்ச இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்டதுக்காக நன்றி செலுத்துறேன். எல்லா மகிமையும் கனமும் அவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு வந்தீர்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த வார்த்தையின் மூலமா தான் நாங்கள் ரிஃபைனஸ் ஃபயர் என்று சொல்லியிருக்கு, தங்கம் என்ன மாதிரி உருக்கப்பட்டு அதிலிருந்து அந்த தங்கத்தினால அது வெளியில வருகிற நேரம் என்ன மாதிரி பிரகாசித்து இன்னும் முதல் இருந்ததிலும் பார்க்க இன்னும் பிரகாசத்துடன் வெளியில வாரது போலவே நாங்களும் அந்த தங்கத்தை உருக்குறது போலவே நாங்களும் இந்த உபத்திரங்களின் மூலம் சென்ற நேரம் அந்த பாட்டு கூட இருக்கு, இந்த உபத்திரம் சீக்கிரம் நீங்கி விடும். ஆனால் அந்த உபத்திரத்தால நாங்கள் போற நேரம் கத்திரங்களுக்கு அதை தியானித்து வைத்து அந்த நேரத்தில் தயாரித்து வைத்திருக்கிறபடியால் நாங்கள் அதை சமாதானத்துடையும் அவருடைய அன்புடனையும் நாங்கள் அதை வெற்றியுடன் செல்லும் பொழுது அது அதனால வார ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அதை நாங்கள் கண்கால பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் எங்களுக்கு நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அத்துடன்
0: சொன்னது சில நேரத்துல நெருக்கங்கள் வந்து அந்த அதன் ஊடாக நான் போயிருக்கிறேன். அப்படியான நேரத்துல ஒண்ணுமே செய்யல, ஒரு வழி கூடி தெரியாம இருக்கும், என்ன அடுத்த என்ன அடுத்த இது என்ன செய்ய. ஆனா அந்த நேரத்திலையும் வந்து இந்த பாட்டு துதிச்சு நன்றி செலுத்தும் போது எப்படி அது மறைஞ்சது, என்ன என்னத்துக்காக கவலைப்பட்டே நண்டு கூடி தெரியாத மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் அப்படி வழி நடத்தி கொண்டு போனபடியே அந்த அனுபவத்தை தான் நான் இதுல பகிர்ந்து கொண்டேன்.
1: அது இன்னொரு முறை என்னென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியான அந்த வழியில போனவர்களை இன்னும் கூட அந்த வார்த்தையின் மூலமாக அவர் உபயோகிக்கிறார். அது உங்களுக்கு அந்த டெஸ்டிமனியாகவும் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்கள் மூலமாக அதை நீங்க போன வழியையே அதை கொண்டு வந்து காட்டுறபடி அது இன்னும் கூட பிரயோகிக்கப்படுகிறது என்றபடியா. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்ட விதத்துக்கும் கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
0: தேங்க்யூ டாலி. தேங்க்யூ
1: சிஸ்டர் ரஞ்சினி. தேங்க்யூ. ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறோம். அவருக்கும் கடவுள் ஒரு கர்த்தர் நன்றாக ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுதும் ஒரு நல்ல கவிதையை இயற்றி கொண்டு வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் ஹூ ஹஸ் பீன் கிவன் எ கிஃப்ட் ஆஃப் ரைட்டிங் போயட்ரி அண்ட் பியூட்டிஃபுல் போம்ஸ் இன் த தமிழ் லாங்குவேஜ். ஐ வுட் லைக் டு இன்வைட் ஹர் திஸ் டைம் டு கம் அண்ட் ஷேர் வாட் த லார்ட் ஹஸ் கிவன் டு ஹர் திஸ் டைம் டு ஷேர் வித் அஸ். சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் பாருங்கள், கத்தர் கொடுத்த இயற்றின வார்த்தையை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க.
2: நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர் அஞ்சினிக்கும் சிஸ்டர் கிரேஸ்க்கும் நன்றி. நீங்க ரெண்டு பேரும் தேவனோட வார்த்தையை பற்றி கலைச்சு கொண்டீங்க, நான் அதில் சொக்கி போயிட்டேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி. இது எனக்கு நல்ல பிளஸ்ஸிங்கா இருந்தது, பிரயோசனமா இருந்தது. இனி நான் இந்த கவிதைக்கு
1: வரேன்.
2: தேவன் நாமும் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த நேரத்தில் உம்மை சங்கமும் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரே என்னின் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரி தொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே சூட்டுகிறேன் பாமாலை ஒன்று. இதோ விடிவான பனி பனி வெள்ளி தோட்ட அழகு அந்தரத்தில் புள்ளினங்கள் அதிகாலையில் ஆலோலம் பாடுகையின் என் ஜெபமும் தூபம் போல் உமை நோக்கி உயரட்டும் அதிகாலையிலே. அதிகாலையிலே அவரை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். எனவேதான் அதிகால ஜெபம் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். இது வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவல்லவா நம் அதிகாலை ஜெபங்கள். அனுதினமும் அதிகாலையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து தூய்மைப்படுத்தி தூயரின் சுபடுகளை பின்தொடர்வோமாக. அதிகாலை ஜெபம் எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிருபை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும். ஆவியானவர் புதிய உயர் நிலையை தருவார். சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைத்த யோசுவாவின் ஜெபம், விண் கற்களும் வீழ்ந்து விண் கோள்களும் நிலைத்த போது விண்ணவருக்கான ஜனங்கள் வெற்றியை குவித்தனர். நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்பதை விட அதிகாலையை விழிக்கச் செய்வோம் ஜெபத்தில் என்றும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் மிக எளிதில் தேவனை கண்டடைகிறான். நாம் விழித்திருக்க கட்டளையிட்டவர் நம்மோடு என்றும் உடனிருக்க ஆயத்தம் உள்ளவரின் சொந்தங்களே. தாவீதின் விண்ணப்ப வரிகள் தேர்ந்த சிற்பி செதுக்கிய உயர்ந்த சிற்பம் போன்றவை. கண்மணியைப் போல் என்னை காத்தருளும் விண்ணப்ப கலையில் கைதேர்ந்த தாவீது. இது பரலோகத்துக்கு அனுப்பிய ஒரு விண்ணப்பம் எனலாம். இத்தகைய ஒரு பலத்த பாதுகாப்பை தேவனிடம் விண்ணப்பம் பண்ணினார் தாவீது. நாம் தேவனின் பார்வையில் கண்மணிகளாக இருப்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம் என் சொந்தங்களே. ஜெபத்தால், அதிகால ஜெபத்தால் நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை அற்ப தூளாக்க ஆற்றல் உள்ள தேவன் நம்மோடு இருப்பது பெரிய காரியம் அல்லவா நமக்கு. அதிகால ஜெபத்தின் ஏகாந்தத்தின் இனிமையிலே பாசைகள் தீர்ந்த பயணத்தில் இந்த பண்ணிசை துணைவர அழைக்கிறேன் ஐயா. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. அதிகாலை ஜெபத்தில் என் அழுகையின் அர்த்தம் புரிந்த அகராதி புத்திரமே என் அப்பா, உன் பாதங்களை கண்ணீரால் கழுவுகிறேன் என் ஐயா. நாம் முட்டி போட்டு இதயங்களை அவருக்கு நேராக திருப்பி ஜெபிக்கும் போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என உன்னதர் பதில் தருவார் என் அன்பு உறவுகளே. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை.

0: 1 சாமுவேல் 20 அதிகாரம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை, இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை, இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார், ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறியப் போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோடே பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாயிருக்கும், ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு 1 தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீ சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர், ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொண்டு போடும், நீர் என்னை உம்முடைய தகப்பினிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாயிருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர், ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்தோடு போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக, மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் எந்தைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடே உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாயிருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும், காரியம் நடந்தபோது 3ஆம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும், அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன், இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டான் இடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும், அப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டான் இடத்தில் சொன்னால் நீர் போய்விடும். அப்பொழுது கர்த்தர் உம்மை போகச் சொல்லுகிறார் என்று அறியும். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் எந்தைக்கும் நடு நிற்கும் சாட்சி என்றான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்து கொண்டிருந்தான். அமாவாசையான போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும், அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகேம் மட்டும் போக, தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதுக்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொண்டு போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகி அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி, அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பிருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டனப்போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமான் இடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டான் இடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து மூன்று விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடு போம், கர்த்தர் எந்தைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ?
1: ஏசாயா 64 அதிகாரம். ஆ, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி
2: போயின.
1: தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பியிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்திரமாயின. சியோன் வனாந்திரமாயிற்று, எருசலேம் பாழாய் கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் உமை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்தோம்.
0: மத்தேயு 9 அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கத்துக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், தீரலும் அதிகமாகும். புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடும் கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 16 வசனம். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேக இன்றைக்கு பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் போராடி கொண்டும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். எப்படியும் நம்மை கர்த்தர் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு உங்களின் நம்பிக்கையை இன்றைக்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகின்றார். உங்களின் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் யாவும் உங்களை அசைக்குமே தவிர தோற்கடிக்காது. அசைவை கண்டு பயப்படாமல், தாவீதை போல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைகள் உங்களை அசைக்கவோ தோற்கடிக்கவோ செய்யாதபடி கர்த்தர் காப்பார். காரணம், முதிர்ந்த நம்பிக்கை என்பது கடலை நோக்கி செல்லும் ஓர் ஆழமான நதியாகவும் தடுத்து நிறுத்த முடியாத ஆற்றல் நிறைந்த ஒரு நதியை போலவும் உள்ளதால் அது நிச்சயமாகவே கடலில் சேரும். அதை காற்றாலும் அலைகளாலும் தடுத்து நிறுத்த முடியாதது போலவே உங்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் இன்றைக்கு உங்களை நெருக்குகின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கையில், அங்கே, நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழ பண்ணுவேன் என்று உள்ளதின்படி இன்றைக்கு எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக அரண்களாய் தடுப்புகளாய் காணப்படுகிறதோ அவற்றை உடைத்து போடுகின்றார். அவைகள் ஒன்றுமில்லாது போகும்படி இடிந்து விழ பண்ணுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆசீர்வாத வழிகளில் பிரவேசிக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கையில், அங்கே, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் எழுந்திராதபடி விழப்பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறேன் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளினால் ரதங்களைப் போலவும் குதிரைகளைப் போலவும் இராணுவத்தைப் போலவும் எழும்பி ஆரவரித்து கொண்டும் அதிக பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து கொண்டும் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளின் ஆரவார அக்னிகள் அணைக்கப்படுகின்றது. சீறி பாய்ந்து வருகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒன்று போக மற்றொன்று என்று உள்ளவைகளை கத்தர் இன்றைக்கு ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகின்றார். சமாதானத்தை தருகின்றார், பயத்தை நீக்குகின்றார். அடுத்ததாக ஏசையாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கையில், என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றுள்ளதை வாசிக்கின்றோம். என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் வறட்சிகளும் தாகங்களும் தவிப்புகளும் காணப்படுகிறதோ ஆங்காங்கே இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான ஆறுகளை புறப்பட பண்ணுகின்றார். கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் என்றென்றைக்கும் தாகம் அடைவதில்லை. மேலும் அவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஜீவ தண்ணீராகிய ஆறு, அது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம், சமாதானம், சுகம், மகிழ்ச்சியை தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாரா?
3: பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4. பிரியமானவர்களே, இயேசு உலகில் மனிதனாக பிறந்து சகலவிதமான உபத்திரவங்களையும் அனுபவித்து சிலுவையில் எங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் பரிசுத்தர் என்பது பலவீனங்களில் எமக்காக பரதவிக்கிறவராக அல்ல, எம்மை பலப்படுத்தும் பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் எமது ஆறுதலின் தேவனாய் இருப்பது எவ்வளவு பெரிய ஆறுதல்! அது மட்டுமல்ல, தேவன் அருளும் ஆறுதலானது நாம் மட்டும் ஆறுதல் அடைவதற்கு, உபத்திரவப்படுகிற மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தக்கூடியதான ஆறுதலாகும். அப்போஸ்தலனான பவுல் சொல்கிறார், நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கை வைத்தோம். எங்களுக்கு மரணமே நேரிட போகிறது என்று நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். நீங்கள் எங்களோட பாடுபடுகிறது போல ஆறுதலிலும் பங்கு கொள்வீர்கள் என்றும் கூறுகின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் பாடுகளை கண்டு பயப்படுகிறோம். எப்போதும் சுகமான வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை வாழ்க்கை அல்ல, அது உபத்திரவங்களின் ஊடாக வெற்றியை அடையும் வாழ்க்கை. இந்நாட்களில் இன்னும் அதிகமாக எம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், கிறிஸ்துவுக்குள் பலப்படுவோம். ஏனெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் இந்நாட்கள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு வரும் ஆறுதலும் பெருகுகிறது. ஆகையால் நாம் ஆறுதலின் தேவனை பற்றி கொள்வோம். உபத்திரவம் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு தினசரி வருகின்ற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க தேவையான பலனை தேவன் தரும்படியாக தேவனிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
4: இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் 7 ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை இந்த அதிகாலையிலே ஆண்டவருடைய வேத வார்த்தைக்குள்ளே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:18 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தை தருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே பிறந்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒவ்வொரு மனுஷரும் நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே கூட ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதை குறித்து தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார். எப்படி என்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நாங்கள் நம்பியிருக்கிற நம்பிக்கை என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சிலர் ரதங்களையும் சொத்துக்களையும் பணங்களையும் இந்த நாட்களிலே பாருங்கள், விக்கிரகங்களையும் இந்த நாட்களை நம்பி இந்த நாட்களை காரியங்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இன்னொரு கூட்டத்தார், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், கத்தரிடத்திலே இந்த நாட்களை இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். சங்கீதம் 121 எடுத்து பாருங்கள். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் கால்களை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக அந்த முடிவில் எப்படியாக இருக்க வேண்டுமா இருந்தால், நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் வைத்திருக்கிறோம், யார் மேலே வைத்திருக்கிறோம், எப்படியாக செயல்படுகிறோம் என்பதை தான் பார்க்க வேண்டும். அதை குறித்தான் அவர் இந்த மிகுதி பகுதியில் எழுதுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய நம்பிக்கையும் கர்த்தர் இந்த நாட்களிலே வீண் போகாதபடி இந்த நாட்களை காக்கிறார். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்கள், யோசேப்பு என்று வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனம், அந்த தரிசனத்திலே இந்த நாட்களிலே நம்பிக்கையை இழந்து போகாதபடி அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசேப்பு ஒரு நாள் அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவனுடைய தலை அந்த இடத்துல உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே, அதாவது ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே பாருங்கள், ஆண்டவரை இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி இருக்கிற அந்த கண்கள் மூடப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலே அங்கே அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் அந்த வாலிபனை கொண்டு வந்து இந்த நாட்களிலே ராஜாவனுடைய சபையிலே இந்த நாட்களிலே வைத்து அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவனை உயர்த்தி இந்த நாட்களிலே மகிழ்விக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாக கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, என்னதான் சூழ்நிலைகளாக இருந்தாலும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், என்னதான் காரியங்கள் இந்த நாட்களிலே இருந்தாலும், யுத்தங்களுடைய செய்திகள் கேள்விப்பட்டாலும், உங்களை குறித்து நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், என்ன காரியத்துக்காக இந்த நாட்களை நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து கர்த்தர் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். சாதாரணமாக உலகத்திலே வாழுகிற மனுஷர்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்த இந்த நாட்களிலே அவர்களை இந்த நாட்களிலே நடத்துவாரா இருந்தால், அவரை நம்பி அவரை நேசித்து அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கை ஒருபோதும் இந்த நாட்களிலே வீணாகாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் அவரை மறுபடியும் அவருடைய கரத்தை பிடித்து இந்த நாட்களை நடவுங்கள். இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அவருடைய அபிஷேகத்தை இந்த நாட்களிலே அனுதினமும் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் இந்த நாட்களை உங்களை காத்து நடத்துவார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நம்பிக்கை பெருகும்படியாக செவிக்கிறேன். கர்த்தருடைய கரம்தானே குடிந்து நடத்தும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகரும் என் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உடைய இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குவதாக. நம்பிக்கையிலே சோர்ந்து போகாதீர்கள். இந்த நாட்களிலே நம்பிக்கையை உறுதியாக இந்த நாட்களை பற்றி கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
5: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 7ஆம் தேதி ஆடி மாதம் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30. அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனை கூடாக தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆயத்தமாகவும் கத்தடி கரத்திலே ஒப்பு வைப்போம். முதலில் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வசனம் சங்கீதம் 121:7. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்மாவை காப்பார். ஆமேன். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஆத்மாவை காக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசன அதிகாரங்கள் வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 365 பரிசுத்த வேதாபுத்தத்தில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 சாமுவேல் 19, ஏசாயா 63 பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மத்தையும் 8வது அதிகாரம் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்திருந்த வார்த்தைகள் கூடாக ஒருவருடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து, அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாகவும் தேவ செய்தி கூடாகவும் சாட்சிகளுக்கூடாகவும் துதிகளுக்கூடாகவும் வழி நடத்த தேவ ஊழியர் இணைந்திருக்கிறார். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட் அம்மா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: ஆமென். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று உங்களிடம் படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: ஆமென். இந்த வேளையிலே கூட நாங்க செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த நாளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது, எங்களுக்கு அற்புதங்களை காண செய்கிறது அப்பா ராஜா. தகப்பனே, உங்களுடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, எங்களை வழி நடத்துகிற தேவனப்பா ராஜா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவி நாமத்தினால். ஆமேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். ஹலேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹலேலூயா. அநேக நேரங்களிலே நான் கூட இந்த பிசாசுகள் அல்லது சத்ருனுடைய காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்ததுக்கு பிற்பாடு சத்ருவானவன் இருக்கிறான் என்பதை அறிந்தாலும் கூட அதை பற்றி நம்முடைய நாங்கள் கடந்து வந்த வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய மூட நம்பிக்கைன்னு சொல்லி

தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், பிசாசானவன். அல்லேலூயா. அவன் கொல்லவும் அழிக்கவும் பகுதிடுகிறான். கண்ணுக்கு தெரியாத ஆவி மண்டலங்களில் உள்ள அந்த சத்ருனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் ஊடாக நம்ம எதிர்த்து நிற்கிறது. மனிதர்கள் மூலமாக, துரத்தனங்கள், அதிகாரங்கள் மூலமாக, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக, எத்தனையோ விதமான காரியங்களை சத்ருவானவன் தன்னுடைய அம்புகளை இது கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹலிலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள் பாருங்கள், வேத தியானம், வேத பாடல்கள், வேத வார்த்தைகள் அதிகமாக மலிந்திருக்கின்ற காலங்கள். ஆனால் அதே நேரத்தில் சத்துருடைய போராட்டங்களும் எத்தனையோ விதமான வடிவத்திலே அவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனபடினால் இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. தந்திரம், ஒரு தந்திரத்தை மட்டும் சொல்லவில்லை, தந்திரங்கள். ஹலிலூயா. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான் எப்படி என்றால், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹலிலூயா. எத்தனையோ விதமான தந்திரங்கள் மூலம் உங்களை சோர்வடைய பண்ணுவான். வியாதிகள் மூலம், நிந்தனைகள், அவமானங்கள், பயங்கள், சந்தேகங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்ன? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையினால். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, மரணம் நேரிடுகிறபடி இருந்தாலும் கூட அதை தப்பும்படிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயம் கொண்டார்கள். அடுத்தது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில், ஹலிலூயா, இந்த ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை, அதாவது தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஏனெனில். ஹலிலூயா. அங்கே ஒரு காரியம் இருக்கிறது, அதை அங்கே தெளிவாக்கும்படி, உறுதியாக்கும்படி அந்த ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹலிலூயா. அந்த ஏனெனில் என்ற வார்த்தைக்கு பிற்பாடு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப என்ன ஏனெனில் மாம்சம் ஒன்று சொல்லிச்சுன்னா, நம்முடைய மாம்சம், மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஹலிலூயா. எரிச்சல்கள், பொறாண்மைகள், கோபங்கள், பிடிவாதங்கள், எல்லா வாதங்களும், இப்படி அந்த மாம்சத்தின் கிரியைகளை எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். அதை நாங்கள் திரும்ப ஒருக்கா, மாம்சத்தின் கிரியைகளை கலாத்தியர் 5 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவை அவனை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். அப்போ பாருங்கள், எங்களிடத்தில் விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, அசுத்தம் இல்லை, காமவிகாரம் இல்லை, விக்கிர ஆராதனையும் இல்லை, பில்லி சூனியம் இல்லை. அடுத்தது பகைகள். ஹலிலூயா. மற்றவர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் மூலம் நம்முடைய இருதயத்தில பகைகள் உண்டாகிறது. விரோதங்கள், விரோதங்கள் என்றால் எதிரான காரியங்கள், வைராக்கியங்கள், அந்த பிடிவாதங்கள், அது மட்டுமில்ல கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். ஹலிலூயா. செப்பரேட் பண்ணி பார்க்கறது. இவைகள் மார்க்க வேதங்கள். ஹலிலூயா. அடுத்தது பொறாமைகள், கொலைகள், வெறிகள். கொலைகள் என்று சொல்லுகின்ற வழியிலே நாங்கள் மனுஷர்களை கொல்லாவிட்டாலும் கூட, அங்கே ஒருவனை நாங்கள் ஒரு சகோதரனை மூடன் சொல்லிவிட்டால் கூட நாங்கள் அந்த கொலைக்கு பாத்திரவான்களா மாறி போகிறோம். வெறிகள், வெறிகள் என்று சொல்லுகின்ற வேளையிலே குடித்து வெறிப்பது வேறு. அதே நேரத்திலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த போத மருந்துகள் அல்லாவிட்டால் நமக்கு விருப்பமான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுகின்ற காரியங்கள், அது கூட ஒரு வெறிதான். அடுத்தது களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, திரும்ப நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஏனெனில் மாம்சத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அல்லேலூயா. அப்போ மாம்சத்தை நாங்கள் பார்த்தோம், அடுத்த இரத்தத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் என்ற சொந்த உறவுகள், சகோதரங்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லலாம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சுய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். அடுத்தது துரத்தனங்கள்.
நமக்கு எதிராயிருக்கின்ற அதிகாரங்கள் துரத்தனங்கள் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் ஹலிலூயா அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹலிலூயா. ஆனபடினால் பூமியிலே நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்படும். பூமியிலே நாங்கள் எதை கட்டவிழ்க்கிறோமோ பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். ஆனபடினால் ஜெபத்துக்கு முன்பாக காலை எழுந்தவுடனே நாங்கள் என்ன செய்யணும், நமக்கு விரோதமாக போராடுகின்ற இந்த போராட்டங்கள் துரத்தனங்கள் அதிகாரங்கள் மாம்சங்கள் இரத்தங்கள் இவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் கட்டி ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹலிலூயா. ஆனபடினால் இந்த துதிப்பதற்கு முன்பாக இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே துரத்தனங்கள் அதிகாரங்கள் மாம்சங்கள் இரத்தங்களை இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கோ எங்கள் பிள்ளைகளுக்கோ எங்கள் திருச்சபைகளுக்கோ எங்களுடைய உறவுகளுக்கோ ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகின்ற பொல்லாத ஆவிகளின் சீனைகளை இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தினால் வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு அதிகாரமுள்ள இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கட்டிந்து கட்டுகிறோம். இயேசுவின் ஒத்தாசி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை கட்டவிழ்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்கள் ஊழியங்களிலே இயேசுவின் ஒத்தாசை இயேசுவின் ஒத்தாசை இயேசுவின் வழி நடத்தல் இயேசுவின் ஆலோசனைகள் இயேசுவினுடைய அன்பு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே எங்கள் பிள்ளைகளிலே எங்கள் ஊழியங்களிலே நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஹலிலூயா. தொடர்ந்தும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். அந்தகார வல்லமைகளை துவப்பெலத்தால் முறியடிப்பேன். அந்தகார வல்லமைகளை துவப்பெலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு பயமில்லை வெற்றி எனக்கே என்றும் பயமில்லை வெற்றி எனக்கே. இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு பய

தேவனுடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்கும், தேவனுக்கும் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாலே யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், இதுல பரீட்சைன்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய ஊர்ல சொல்லுவார்கள், நம்முடைய வயது போன தாய் தகப்பன்மார் சொல்லினதை நான் கேட்டிருக்கிறேன், அது அவர்களுக்கு பரீட்சைன்னு சொல்லுவார்கள். பரீட்சைன்னு சொல்லிச்சுன்னா அது அவர்களுடைய அனுபவம். ஹல்லேலூயா. அதாவது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, ஒருவேளை எக்ஸாம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இது ஒரு அனுபவத்தின் ஊடாக ஏற்கனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கூடாக நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் அந்த கடந்து சென்ற அந்த பிரச்சனையில் எப்படி ஆண்டவர் அந்த பிரச்சனையை முறியடித்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் என்ன செய்யும்? உங்களை பொறுமைக்கூடாக நடத்தி செல்லும். ஏனென்றால் அன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்தார், இன்றைக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த சத்துவத்திலே நாங்கள் என்ன சொல்லப்படுகிறது, நாங்கள் பிளப்பட வேணும் சிறுவீரம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய போராட்டங்கள் நமக்கு உண்டு, அவருடைய சத்துவத்திலும் அவருடைய பலத்திலும் நாங்கள் என்ன செய்யணும், பிளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினா என்ன சத்துவம், என்ன பெலம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே நல்லவர். தேவன் ஒரு நாள் அங்கே வேதம் இதே அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது என்னென்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். எது உத்தமம்? அவர் மேல் நம்பிக்கையா இருப்பது, விசுவாசிப்பது உத்தமம். காலேப்பும் யோசுவாவும் அவரை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் காலேப்பு குறித்து ஆண்டவராகிய தேவனே சொல்லுகிற அவனுடைய உத்தமத்தை. ஹல்லேலூயா. ஆனால் அவனை நான் என்ன செய்வேன், அங்கே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள் கொண்டு செல்லுவேன்னு சொல்லுகிற. ஹல்லேலூயா. அவன் வேறு ஆவி உள்ளவனாயிருந்தான், உத்தமமாயிருந்தாரும். ஹல்லேலூயா. உத்தமம் என்பது தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அங்கே சோதிக்கப்படுகிறவனும் தான் சோதிக்கப்படுகிறேன் என்று, தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஹல்லேலூயா. அதாவது திமோத்தே கழுதுன்ற வழியில அந்த கிழவிகள் பேச்சுன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர்களெல்லாம் ஜனங்களா இருக்கலாம், ஆனா அந்த கிழவிகள் பேச்சு என்ன, ஆண்டவர் சோதிக்கிறார், ஆண்டவருக்கு கண் இல்லையோ, ஆண்டவருக்கு காது இல்லையோ, ஆண்டவருக்கு மூக்கு இல்லையோ, இப்படி சொல்லுவாரு. அதுதான் அந்த கிழவிகள் பேச்சு. ஹல்லேலூயா. ஆனா சோதிக்கப்படுகிறவனும் தேவன் தான் சோதிக்கிறார் சொல்லாதிருப்பானா? ஒரு நாளும் சொல்லக்கூடாது, தேவன் தான் என்னை சோதிக்கிறான்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் முதலாவது பார்த்தோம் என்ன, அங்கே அந்தகார வல்லவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. துரத்தனங்கள் அதிகாரங்களோடு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் நம்மை என்ன செய்யறது, சோதனைகளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிறவன். அதாவது விசுவாசத்திலே உத்தமமாய் நிற்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். சொல்லுவார்கள் குரங்க குறித்து, குரங்கு கடித்ததெல்லாம் கரும்பு, பிடித்ததெல்லாம் இரும்பு என்று சொல்லுவார்கள். எதை பிடித்தாலும் அது இரும்பு போல பிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், கர்த்தர் ஒரு நாளும் என் பிள்ளைகளை தவிக்க விட மாட்டார், ஒரு நாளும் தேவன் இந்த ஊழியத்திலே ஹல்லேலூயா பிரச்சனைகளை வர விட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த ஊழியங்களை தடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதை அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், கர்த்தர் வேரில் வைக்கின்ற விசுவாசம், அதை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற காரியம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அங்கே பூர்ண கிருபை உண்டானது. ஹல்லேலூயா. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்லுகிறான், ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆனபடினால் யோபினுடைய முன்னிலைமையை விட தேவன் என்ன செய்தார், பின்னிலைமையை ஆசீர்வதித்து கொடுத்தார்.
ஒருவேளை நீங்கள் சோதனை கூடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஜீவகிண்டம் வேதமாதான் சொல்லுகிறது. ஹாலேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவகிரீடத்தை பெறுவார். ஜீவகிரீடத்தை நாங்கள் பெறுகிறோம். ஹாலேலூயா. நாங்கள் கர்த்தரிடத்தில் உத்தமராயிருக்கிறோம். ஹாலேலூயா. அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹாலேலூயா. அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால், வான மண்டலங்கள் இருக்கிற அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, எங்கள் சபைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினா நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். ஹாலேலூயா. ஆனால் பாருங்கள், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமதா இருந்தது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரிய செய்ய கடவுள். ஹாலேலூயா. அரக்கிணறு தாண்டின நிலைமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹாலேலூயா. முற்றிலுமாய் தாண்ட வேண்டும். நாங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அக்கினி ஜுவாலை கடக்கும் பொழுதும் தேவனங்களோடு கூட இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஹாலேலூயா. தேவனங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவனங்களோடு கூட இருக்கிறார். என்னுடைய மகனுக்கு பேர் இம்மானுவேல். ஹாலேலூயா. நாங்கள் மேனி என்று கூப்பிட்டாலும் கூட அவரை இம்மானுவேல் என்ற பெயர். தேவனங்களோடு கூட இருக்கிறார். தேவனங்களோடு கூட இருக்கிறார். அடிக்கடி எத்தனையோ விதமான காரியங்களுக்குள்ள கடந்து சென்றாலும் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவன் தான் அந்த பேரை தந்த. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. அக்கினியில் நடக்கும் பொழுது தேவரீர். ஹாலேலூயா. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 23 சொல்லப்படுகிற தேவரீர் எங்களோடு இருக்கிறீர். ஹாலேலூயா. மது கோலும் மது தடியும் எங்களை தேற்றுகிறது. ஹாலேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவரிடத்தில் பெற்றிருக்கிற நம்பிக்கை வீண் புகாதன் சொல்லி வேதம் சொல்லுவது. ஹாலேலூயா. அடுத்தது பாருங்கள், ஒருவன் ஞானத்தில் குறவுள்ளவனானால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்துக்கு இருக்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹாலேலூயா. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரா? ஹாலேலூயா. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா. அங்கே ஆகாரத்தை கூட வேதம் சொல்லுகிறது, நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா. விதைக்கிறவனுக்கு விதியை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். விதியை அழித்து அதை பெருக பண்ணுகிறது இவர். ஹாலேலூயா. பிள்ளைகள் மேல் விதைக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய சமாதானம் பெரியதா இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, நிதி நிலைமை பொருளாதாரத்தில் எங்கள் களஞ்சியங்கள், பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஹாலேலூயா. கடன்கள், நிலுவைகள், மோர்கேஜ் கடன்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறது அப்பா. நாங்கள் கடன் வாங்காதிருக்கிறோம். அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். எங்கள் குடும்பங்கள், எங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹாலேலூயா. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கிருக்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு உப்பாயிருக்கிறார். ஹாலேலூயா. ஜெபித்து விட்டு அதுக்கு பிற்பாடு சந்தேகப்படுகிறது, சந்தேகப்படுகிற வார்த்தைகளை சொல்லுவது, இது நடக்குமோ நடக்குமோ ஹாலேலூயா என்று சொல்லி நினைப்பது, சிந்திப்பது, பேசுவது. ஹாலேலூயா. அதை குறித்து தான் இங்க சொல்லப்படுகிறது. அவன் எவ்வளவு வாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடனில் அன்னைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறார். ஹாலேலூயா. எந்த ஒரு இதிலும் வந்து நிலை இல்லை. பொருளாதாரத்துல நிலை இல்லை, ஸ்டேபிள் இல்லை. ஹாலேலூயா. பிள்ளைகளுடைய காரியங்களில நிலை இல்லை. ஹாலேலூயா. ஊழியத்தில நிலை இல்லை. எந்த ஒரு காரியத்திலும் ஹாலேலூயா. ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஆண்டவர் நல்லவர். ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமைய ராஜா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. யோபு செய்த அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிறார். ஹாலேலூயா. ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம் ஹாலேலூயா. தன்னுடைய மகனை, ஒரே ஒரு மகனை ஹாலேலூயா பலிபீடத்தில் அங்கேயே
கொல்லுவதற்கு கொண்டு போனாலும் கூட ஹலிலூயா தேவனுடைய கரம் அவனை தடுத்தது. ஹலிலூயா, அது மட்டுமல்ல, ஈசாக்கு விதை விதைத்தான், அவனை 100 மடங்கு தேவன் ஆசீர்வைத்தார். எல்லாவற்றிலும் தேவன், எல்லாவற்றிலும் ஆண்டவர், எல்லாவற்றிலும் தேவன். ஹலிலூயா, தேவனையே ஆண்டவராகிய தேவனை யாக்கோபுமை கேட்டான், நீர் என்னை ஆசீர்வைத்தால் ஒழிய நான் உண்மை விட போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஹலிலூயா அவனை 2 பரிவார கூட்டங்களாக மாற்றின தேவன். அதே தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார், எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகுமர் சொன்னார். ஹலிலூயா, ஆண்டவரின் விசுவாச சந்ததிகள் இயேசுவின் நாமத்தினால் பெருகுவார்களாக ராஜா. எங்களுக்கோ, எங்கள் ஊழியங்களுக்கோ, எங்கள் திருச்சபைகளுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ, சர்வ பிரச்சனைகளுக்கோ ஆண்டவரின் விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வைக்காதே போகிறது. ஹலிலூயா, ஆண்டவரே அன்றைக்கு செய்த அற்புதங்கள், செங்கடலை பிரித்தீரப்பா ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிரித்தீர், யோர்தானை பிரித்தீர், எரிகோ கோட்டையை தகர்த்தீர், அதே வல்லமை, அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதப்பா. ஆண்டவரே, தேவனே, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஹலிலூயா ஜீவ கிரீடத்தை பெறுவான் சொல்லப்படுகிறது. தேவரீர் அவர்களுக்கு செய்த அதே அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்கிறது அப்பா. நீங்க அப்பா ராஜா. ஹலிலூயா, தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் எந்த துணையா

0: പാടലെ പാടുന്ന ഊഴിയക്കാരുടെക്കാക ആണ്ടവരെ അപ്പാ ആണ്ടവരെ ഊഴിയക്കാരെ ദേവൻ ജീവരാജിക്കാക അവരോട് കൂടെ ചേർന്ന് പാടിനവർക്കാക ആണ്ടവരെ ദേവനെ അവരുടെ വാഴ്ക്കയിലെ ആണ്ടവരെ ദേവനെ ഇരിക്കുന്ന പുയ്യൽകൾ നാമത്തിന് അടങ്കുംപടി ചെവിക്കും കർത്താവെ ആണ്ടവരെ അന്ന ഊഴിയക്കാരെ നിന്റെ ആശീർവദിപ്പിരാക എടുത്ത് നിർത്തുവിരാക ആണ്ടവരെ നീതിമാൻ ഏഴുതരം വിളുന്താലും അവൻ എഴുന്നിരുപ്പാൻ പ്രവാസത്തെ പ്രകാരം എഴുന്നിരിക്ക പിലം കൊടും നമ്മുടെ രാജ്യത്തെ കട്ട ഉദവി ചെയ്യും അവർ വെട്കം അനുഭവിച്ച എല്ലായിടങ്ങളിലും അവരുടെ കീർത്തിയും പുകഴ്ചയും അവയും യേശുവിനാമത്തിനാൽ ആമേൻ ആമേൻ ആമേൻ
1: ആമേൻ ആമേൻ. കാലവേളയിലും ഇണൈന്ന് അരുമയാണവ പാടലുകൾക്കൂടാക തുതികൾക്കൂടാക ജപങ്ങൾക്കൂടാക വാർത്തകൾക്കൂടാക വഴി നടത്തിയിരിക്കീർകൾ. കർത്താവേ ഉടനും കൂടെ ഇന്ന് ആശീർവദിച്ച് വള നടത്തുവാറാക. കർത്തരുടെ കരത്തിലെ ഉങ്ങളെയും കുടുംബത്താരെയും ഒപ്പിക്കുകയും സഭ കാര്യങ്ങൾ ബിസിനസ് കാര്യങ്ങളോ എന്തെങ്കിലും കർത്തർ കൂടെ ഇരുന്ന് ആശീർവദിച്ച് വള നടത്തുവാറാക. നാളെ കാലവേളയിലെ ഇതേ വേളയിലെ സന്ദിപ്പവും അതുവരെയും ദിവസമാത കൂറുകോം വാഴ്ത്തുകോം ആശീർവദിക്കുകയും കർത്തരുടെ കരത്തിലെ ഒപ്പുവിത്തുകൊണ്ട് തിരുമ്പോമാ സന്ദിപ്പം. ആമേൻ. ഗോഡ് ബ്ലസ് യു.
0: ആമേൻ. ബ്ലസ് യു. ബ്ലസ് യു. ആമേൻ.
1: അരുമയാനുള്ള ഇതുവരെ നേരമും ഞങ്ങൾ
2: റെക്കോർഡിംഗ് സ്റ്റോപ്പ്
1: സത്യവേദ തിരുച്ചവയിൽ ഊഴിയങ്ങൾ കൂടാ കടന്നു സെൻറോം. ഞങ്ങൾ ഇന്ന് വേളയിലും
2: റെക്കോർഡിംഗ് ഇൻ പ്രോഗ്രസ്
1: ജപവേളി കൂടാ കടന്നു സെല്ലിരിക്കുന്നോം. കർത്താവേ വഴി നടത്തുവാറാക. ഇലങ്കയ്ക്കാക ഉലക നാടുകൾക്കാക ജപിപ്പതിക്കാക ആയത്തമാകുന്നോം. കർത്തർ വഴി നടത്തുവാറാക. ആമേൻ ആമേൻ. ഇന്ന് ഏഴാം തീയതി ഏഴാം മാസം ഏഴാം തീയതി ആടി മാസം ഏഴാം തീയതി ജൂലൈ മാസം 2026 ആണ്ട് செவ்வாய்க்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவனே இந்தெந்த நாடுகளில் இருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com உடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதா குமாரன் பிரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் வரவேற்கிறோம். கதறி கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த நாளையும் ஒப்புவிப்போம். இந்நாளுக்கான வசனம் கத்தருன்ன எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கத்தருன்ன எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7 கூறப்படுகிற அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கத்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்மாவை காப்பார். கூறிக்கொள்ளுவோமா? கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேத புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக அதிகாரங்கள் 1 Samuel 19 ஏசாயா 63 பழைய ஏற்பாளிலிருந்தும் புதிய ஏற்பாளிலிருந்தும் மத்திய 8 அதிகாரம் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். நாளைய நாளுக்கான வேத வாசிப்பையும் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். 1 Samuel 20 ஏசாயா 64 மத்தையும் 9 இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். மத்தோடு ஜீவமன்னா வாக்கு தத்தம் நற்சிந்தனை ஜீவ வார்த்தை இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர்தாமே அந்த ஜப வேலையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஜபங்களை கேட்டார். அந்த ஜபங்கள் எங்களுடைய ஆத்மாவிலிருந்து புறப்பட முன்னதாக அவர் அறிந்திருக்கிறார். எங்கள் வாயிலிருந்து புறப்பட முன்னதாக அறிந்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்குகிற சகோதரி ஜானட் மாலை வேளையிலே ஜாமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனாயம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சாந்தி சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சகோதரி சுசிலியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜனட் அவர்கள் ஜெவன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறாங்க. உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியாக இணையப் போகிற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமை வழி நடத்துவாராக. இந்த சமர் காலங்களிலே பலர் வேலை காரியங்கள் பிரியான காரியங்கள் குடும்ப காரியங்கள் அத்தோடு சுயினமாகவும் பலர் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வேலை பலர் இணையவில்லை. மீதியான இணைவார் ஊழியர்கள் இணைவார் என்று விசுவாசிக்கிறோம். எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பேசலோடமா
0: ஆமேன்.
1: இணைந்திருக்கிறோம் வழி நடத்துங்களாமா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
3: சங்கம வானொலி நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஷ்டி அண்ணா குடும்பத்தின் சந்ததியை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கம் இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. என்னாலே நாங்கள் பவுலினுடைய நற்செய்தி பயணத்திலே அங்கு சவால்கள் நிறைந்த இடங்கள் அவருக்கு உண்டு. அங்கு தெசலோனிக்கேயா, பெரேயா, அத்தேனியா ஊழியங்களிலே அவர் மிகவும் சவால் நிறைந்த ஊழியமாய் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தெசலோனிக்கேயா ஊழியத்திலே அங்கு மக்கேனியாவிலே முக்கிய துறைமுக பட்டணம்தான் இந்த தெசலோனிக்கேயா. அங்கே பவுலும் சீலாவும் யூதர்களுடைய ஜெப ஆலயங்களிலே ஓய்வு நாட்கள்லே அங்கு பிரசங்கித்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை அங்கு நிரூபித்து காட்டினார்கள், நிரூபித்து பிரசங்கித்தார் பவுல் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதன் விளைவாக அநேகர் விசுவாசத்திலே விசுவாசிகளானார்கள். சில யூதர்கள் பொறாமை கொண்டு கலகத்தை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் விசுவாசிகள் பவுலையும் சீலாவையும் ரகசியமாக பெரேயாவுக்கு அனுப்பினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இடத்தில் அவர்கள் நிக்க முடியாது, இருக்க முடியாத ஒரு ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இங்கே அங்கு பெரேயா ஊழியத்துக்கு அவர்கள் போகிறார்கள். இது இந்த தெசலோனிக்கேயாவை விட இந்த பெரேயா மக்கள் மிகவும் பெருந்தன்மையா உள்ளவர்களாய் இருந்தார்கள். பவுல் கூறிய அந்த நற்செய்தி உண்மையானதா என்று சொல்லி எல்லாம் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசிகளானார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பவுலை எதிர்த்த யூதர்கள் அதற்கு பிறகு அங்கும் வந்து கூட்டங்களை கூட்டி கலகம் செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பவுல் மட்டும் அந்த இடத்திலே நிக்க முடியாதபடி அங்கு பவுல் அத்தீன பட்டணத்துக்கு தனியாய் அங்கு அனுப்பி விடுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த சீலாவும் தீமேத்தியும் அந்த இடத்திலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஆனா பவுலை அத்தேன பட்டணத்துக்கு அனுப்பி விடுறதை நாங்க காண. அத்தேன பட்டணத்திலே ஒரு காரியம் இருக்கு, அந்த மார்க்ஸ் மேடை என்று சொல்லப்படுகிற அந்த மேடை. எந்த காரியத்தை கதைக்க வேண்டுமென்றால் அந்த மார்க்ஸ் மேடையை அண்டிக் கொள்ள வேண்டும் யாராயிருந்தாலும். ஆகவே அந்த அத்தேன கிரேக்க தத்துவ கலாச்சார மையமாய் அந்த இடங்கள் அந்த நகரம் விக்கிரங்களினால் நிறைந்ததை பவுல் கண்டு மனம் வருந்தினார். அங்குள்ள மேடைகளில் அறியப்படாத தேவனுக்கென்று எழுதப்பட்ட பலிபீடத்தை அங்கு இருக்கிறதை அவர் கண்டு அதை மனஸ்தாபடுத்து ஆனாலும் அந்த இடத்திலே அவர் பிரசங்கிக்கிறார். அங்குள்ள தத்துவ ஞானிகளோடு அவர் விவாதிக்கிறார். உயிர்த்தெழுதலை பற்றி பேசின போது சிலர் ஏளனம் செய்தார்கள். நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படியாய் அவருடைய ஊழியத்தை நாங்கள் பார்க்கும் போது இந்த மூன்று இடத்திலே அவர் செய்த காரியங்கள் அங்கு மிக மிக அங்கு சவால் நிறைந்ததாய் இருக்கிறது. ஒரு இடத்திலே நின்று ஊழியம் செய்ய முடியாதபடி அந்த இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு அங்கு கடந்து செல்கிறதை காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், அத்தேன பட்டணம் கிரேக்கியர் கூடுதலா இருக்கிற கிரேக்கியர் பட்டணம். அங்கே இன்றைக்கும் இந்த கிரேக்கியர்களுக்கு பெருமைகள் உண்டு. எங்களை போல புராண கதைகள் அவர்களுக்குள்ளே அநேகர் அநேகம் உண்டு. அவைகளை தான் அந்த மக்கள் நம்பி இருக்கிறார்களே தவிர இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் அங்கே பிரச்சனைகள் இருக்கிறதை எங்களோடு சபைகள்ல இருக்கிற பிள்ளைகள் சொல்லும் போதுதான் எங்களுக்கு நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்படின்ற பாசையில தான் வேதாகமம் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் விவரங்கள் அதிகமாய் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த அத்தேனை பட்டணம் இன்றைக்கும் அதே நிலைமையிலே இருக்கிறது. ஆனாலும் அங்கு ஊழியம் செய்தவர்கள் இங்கே வருவார்கள் போவார்கள். அப்படியாய் அங்கே இருக்கிற அந்த கடின இருதயம் பெருமை பிடித்த மக்கள் இப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அந்த கடினமான இடம்தான் அந்த இடம். அந்த கடினமான இடத்திலே எங்களுடைய பவுல் அவர்கள் அப்போ சில பவுல் அவர்கள் ஊழியம் செய்தார்ண்டா அது பெரு விதம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஊழிய பாதைகள் மிகவும் கடினம், மிகவும் சவால் நிறைந்ததா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த ஊழிய பாதைகள் எல்லாம் எங்களுக்கு சமாதானமாக்கி கர்த்தர் எங்களுக்கு தருவாராக. நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த பெரியா மக்கள் அங்கு தங்களுடைய ஊழிய பாதையிலே பவுல் பிரசங்கித்ததை அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அங்கு தினந்தினம் ஆராய்ந்து பார்த்து விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இன்றைக்கு இருக்கிற எங்கள் திருச்சபை மக்கள் இதைகளை எல்லாம் இந்த வேதத்தை இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதிலே நிலை கொள்ள கர்த்தாமே உதவி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதாகவே பரிசுத்த ஆவியானவர் தான் அன்றைக்கு லிதியாளுடைய இருதயத்தையும் அவளுடைய காதையும் திறந்தவர். அந்த திறந்து அவளுக்கு சத்தியம் போக பண்ணினவர் ஏனென்றால் அவள் ஒரு பணக்காரி, ஒரு ஐஸ்வர்ய வாட்டியா இருந்தாலும் ஆனா கர்த்தர் இருந்தால்தான் அவைகளுக்குள்ளே அந்த சத்தியம் கடக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்திய திருச்சபையிலே பெரியாயா சபையார் அந்த மனோ வாஞ்சியாய் வசனத்தை கேட்டு அங்கு மனம் திரும்பினது போல இந்த நாட்களிலும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனையும் துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உண்மை தொழுது கொள்ளுகிறோம். ஜபத்தை கேட்கிறவரே எல்லாரும் உம்மிடத்துல வருவார்களாக. உம்முடைய வார்த்தைகளை பவுலை போல நாங்கள் இந்த காலங்களில பிரசங்கிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் திருச்சபைகளுக்கும் ஞானத்தை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் மாடியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதப்படியோ அப்படியே உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனமும் இந்த திருச்சபை மக்களுக்கு, திருச்சபையில இருக்கிற மக்களுக்கு மற்றும் பெரிய பட்டணத்துல போல ஒவ்வொரு பட்டணங்களில் உள்ள மக்களும் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க, தியானித்து பார்க்க, அன்று வார்த்தையை அறிந்து நற்குணசாலிகளாக அந்த மக்கள் மாறினது போல இந்த காலத்தில நாங்கள் செய்கிற ஊழியங்களில ஒவ்வொரு ஊழிய திருச்சபைகளும் செய்கிற ஊழியங்களில உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகள் கூட இருக்கும்படியாக, அந்த வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாதபடிக்கு நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் கூட இருந்து ஒரு ஒவ்வொரு திருச்சபைகளும் அந்தந்த பட்டணங்களில் செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். கலகம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது பல மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. பவுல் செய்தது போல ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரும் பொழுது மற்றவர்கள் அந்த இட பிரச்சனையான ஊழியக்காரர்கள் மற்ற பட்டணத்துக்கு போய் ஊழியம் செய்து இன்றைக்கு ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண, மதங்கள் ஒரு வழி அல்ல, இயேசுதான் ஒரே வழி என்பதை ஐந்து கண்ட மக்களும் இந்த கடைசி காலத்தில் அறிந்து இயேசு நன்மையான ஈவுகளை பரிபூரணமான வரங்களை தருகிற தேவன். அவர்தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்தில கொடுக்கப்படவில்லை என்பதை இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து அந்த ஒவ்வொரு தேசங்களும் குணசாலிகளாக, நல்ல காரியங்களை செய்கிற மக்களாக, சமாதானம் இயேசு தருகிறது சமாதானமான ஊழிய பாதையை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீமைகள் வரும் பொழுது அந்த தீமைகளை நன்மைகளாக மாற்றி பல பட்டணங்களுக்கு கடந்து செல்ல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் உண்மையோடும் ஆவியோடும் பவுல் ஊழியம் செய்தது போல இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது போல மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதை இந்த கடைசி காலத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட ஆண்டவரே ராஜாக்களோடு இடப்படும்படியாக, ஒவ்வொரு தேசங்களில் உள்ள ராஜாக்களோடு நீர் இடப்படும்படியாக, அந்த ராஜாக்களுக்காக ஜெபிக்க, அந்த பட்டண அதிகாரிகளுக்காக ஜெபித்து மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு திரு சபைகளும் மாதிரியாக இயேசுவை மாதிரியாக கொண்டு நடக்க ஆண்டவரே, இயேசு சொன்னது போல என்னை விசுவாசிக்கிறவர் என்னை போன்ற காரியங்களை செய்வார், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. அன்றைக்கு பவுல் பிரசங்கித்த பொழுது உலகத்தை கலக்குகிறவர்கள் இந்த தேசத்திலேயும் வந்து விட்டார்கள் என்பது போல, ஒவ்வொரு திருச்சபைகளிலும் அந்தந்த இடங்களில் உலகத்தை கலக்கிறவர்களாக உண்மையோடும் ஆவியோடும் அவனுடைய வார்த்தையை மக்கள் கேட்க பிரசங்கிக்கிறவர்களாக கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஊழியக்காரர்களை, வேலையாட்களோ குறைவு, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஊழியக்காரர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இந்த ஊழியத்தை கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஊழியங்கள் இந்த ரேடியோ வித்திய வழிஞ்சன் சங்கம் ரேடியோ ஊடாக கேட்கிறோம் ஒரு மனிதர்கள் ரட்சிக்கப்பட, மதம் ஒரு வழி அல்ல, இன்மைக்கு பின்பு மறு வாழ்வு இருக்கிறது. இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, ஆயிரம் வருடம் வாழுகிற இந்த உலகத்திலே ஆயிரம் வருடம் வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வுகளை விசேடமாக தமிழ் மக்கள் இழந்து போகாதபடி ஒவ்வொரு தமிழ் மக்களும் இயேசுவை ரட்சகராக கொண்டு ஒரு விடியலை தேடி, இயேசுதான் தமிழ் மக்களுடைய விடியல் என்பதை ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. வேறு வேறு வழிகள் தவறான பாதைகளுக்கு நரகத்துக்கு எழுத்துக்கு செல்கிறது என்பதை மக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த ரேடியோவுக்குடாக கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஒளியக்காரர்கள் ஒவ்வொருவரும் கற்கூட சாலிகளாக மாற்ற எங்களுடைய இதயங்களை உம்முடைய ஆவியை நீரப்படி வாழ்ந்து காட்டினோ, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உம்முடைய உம்முடைய ஒத்தாசையோடு நாங்கள் இந்த ஊழியத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இந்த காலத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை பலப்படுத்தும், திடப்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோதிரத்தோடு கூடிய ஜபத்தோடு ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் பதில் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழிய பாதையிலே கர்த்தர் வெளிச்சத்தையும் வல்லமையையும் தந்து நடத்துவாராக.
4: அமேன்.
3: நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சாந்தி சிஸ்டர்,
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
3: நீங்கள் இலங்கை தேசத்திலே இந்திய நாட்களிலே பரவி கொண்டிருக்கிற அந்த டெங்கு காய்ச்சலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்திலே அந்த நிலைமை மாற்றப்பட, அந்த மக்கள் மனம் திரும்ப, தேவனுடைய கோபம் அங்கு இறங்கி விடாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். அந்த கிருமிகள் எல்லாம் அகற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அது அந்த நுழம்புகளின் ஆதிக்கங்கள், அதிகாரங்கள் எல்லாம் அகற்றப்பட வேணும் என்று சொல்லி நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக அங்க டெங்கு காய்ச்சல்னா பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: அப்பா சுவாமி, ஆண்டவரே கர்த்தாவே, உண்மை இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த நேரங்களை தந்ததுக்கும் ஆண்டவரே அப்பா துதி எடுத்ததுக்கும் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கவும் இந்த நேரங்களை தந்தமிக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. உமை போற்றுகிறோம் ராஜா, தி ராஜா உண்மை வணங்குகிறோம் ராஜா. அப்பா தாகப்பனை உண்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வேளையிலே ஐயா. கோடான கோடான நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரே உங்களோட பாதத்துல வைக்கிறோம் தகப்பனை. ஏறெடுத்து ஆண்டவரே ராஜா சுவாமி எங்களுக்கு உடனுக்குடன் பதில் தாரவராய் இருக்கிறீர் என்றே நீங்க பதில் தந்ததுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு ராஜா அப்பா இந்த ஜெபத்தை ஆண்டவரே கத்தாவே இந்த இலங்கை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இலங்கையில் பரவி இருக்கிற டொங்கு காய்ச்சல ஆண்டவரே கத்தாவே அப்பா நீர் பார்த்து அந்த நோயை நீரே அகற்றி விடுகிறதுக்காக ஆண்டவரே அந்த நோயை கடல்ல தூக்கி போடுகிறதுக்காக அந்த தொட்டாதபடி மற்றவர்களுக்கு தொட்டாதபடி ஆண்டவரே எப்படி இருந்து வந்ததோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நீர் அகற்றி விடுகிறவராய் இருக்கிறீர் அப்பா. அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. அப்பா நீர் அந்த நோயை தூக்கி எறிகிறவராய் இருக்கிறீர் ராஜா அப்பா. அப்பா தகப்படி உமை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா அப்பா. எங்களை நோக்கி பாக்குறதுக்காக அந்த இலங்கை ஜனங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் ஆண்டவரே தகப்பன் வயது போனவர்கள் அப்பா கஷ்டப்படுகிறத பாக்குறீங்க. அங்கு வசதி இல்லாம இருக்கிறத நீங்க பாக்குறீங்கப்பா. எந்த விதமான வசதியும் இல்லாமல் அந்த நோயில இருந்து தப்பிக்க வைக்கிறவரா இருக்கிறீரப்பா. உமை தவிர எங்களுக்கு யாரும் இல்லையே அந்த இடத்துல ஆண்டவரே. அந்த இலங்கை தேசத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் தாய்மார்கள் ஆண்டவரே அவர்கள் இருந்து இந்த தொற்று நோய் வராதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொட்டி பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் பாப்பா. சுற்றி வளையம் போடுறதுக்காக சோத்திரம் அப்பா. அப்பா அந்த தொற்று நோயில இருந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாதி ராஜா அப்பா. தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு எந்த தொற்றும் வராதபடி ஆண்டவரே வளையல் வேண்ட காசு இல்லாம இருக்கிறவர்களுக்கு நீர் வளைய வாங்கி கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. பாதுகாப்பு மருந்துகள் ஆண்டவரே மருந்துகள் ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. உலகம் முழுவதும் அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்களை அனுப்புறதுக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா அப்பா. அந்த நோய் இனிமேல் அந்த இடத்துல வராது தாப்பன்னு இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா அப்பா. நீங்க இந்த நோய்க்கு கட்டளை வராதபடி கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா. அப்புறமே அகற்றி விடுகிறவராக இருக்கிறீர் அப்பா. அப்பா அப்பா தகப்பனே அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி நன்றி. எத்தனையோ நோய்களை நீர் ஆண்டவரே புண்ணியாளிகளை நோய்களை நீர் ஆண்டவரே பாதுகாத்தவராக இருக்கிற அந்த நோயில இருந்து விடுவித்தவராக இருக்கிற உங்களோட வஸ்திரத்தை தொட்ட உடனே அப்பா அந்த நோய் நீங்கிச்சுன்னு சொல்லி ஆண்டவரே கத்தாவே அப்பா உமக்கு நன்றி சொல்லுறேன் ஆண்டவரே கத்தா. நீர் அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்காக சோதரம் உமை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா அப்பா. எந்த நோயும் வாதையும் அந்த தேசத்துக்கு வராதபடி அப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல வாதை அந்த தேசத்துக்கு அணுகாது ஆண்டவரே. எந்த தீமையும் அங்கு வராது ராஜா. உம ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. உம ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. எந்த தீங்கும் அங்க வராது ராஜா. எந்த நோயும் தீண்டாது என்று சொன்னவரே அப்பா. அப்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோயும் தீண்டாதபடி பாதுகாக்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா உம்ம நம்பி வந்துக்கிறோம் அப்பா. அப்பா நீர் கைவிடாத தேவனப்பா. இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. உம்மிடத்துல வைக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே வீணாக உம்மிடத்திலிருந்து திரும்பி வராதென்று சொல்லி எங்களுக்கு வாக்கு தந்தவராய் இருக்கிறீரப்பா. அப்பா நாங்க அந்த வாக்கு தத்துவத்தை நம்புகிறோம் ஆண்டவரே அப்பா. விசுவாசிக்கிறோம் ராஜா உம்முடைய அப்பா உம்ம ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. விசுவாசிக்கும் கட்டுகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மிட்ட இருந்து உதவி கிடைக்கிறதாய் நாங்க பாக்குறோம் ராஜா அப்பா. நாங்க உம்ம முழுவதுமாய் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்ம இறுக்கி பிடித்து கொண்டோம் ராஜா. அந்த நோயில இருந்து அந்த ஜனங்களை இன்றே விடுதலை செய்யுங்க ராஜா. அந்த நோயில இருந்து இன்றே ஜனங்களை நீங்க விடுதலை செய்யறதுக்காக சோத்திரம் சொல்றோம் ஆண்டவரே அப்பா. இன்றே நீங்க விடுதலை செய்யுங்க ஐயா அப்பா. உம்ம கெஞ்சி கேட்கிறோம் இறங்குங்கப்பா இறங்குங்க. அந்த தேசங்களுக்காக இறங்குறவரே சுவாமி சுவாமி நீங்க இறங்குங்க ராஜா. அதி ராஜா அப்பா அப்பா கோடான கோடி நன்றி சொல்லுறோம் ஐயா. கோடா கோடியான கோடி சோத்திரம் ஐயா, அந்த நோயில இருந்து ஜனங்களை ஆண்டவரே நீர் விடுதலை செய்யறதுக்காக நன்றி சொல்லுறமப்பா. இன்றே அந்த நோய்களை திருத்தி விடுகிறவராய் இருக்கிறீரப்பா. அந்த ஜனங்களை பாதுகாப்புகளையும் ஆண்டவரே தேவையான வசதிகளை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனை மறந்து வகையிலும் வேலை வகையிலும் அப்பா ஒவ்வொன்னு சுத்தமாய் இருக்க ஆண்டவரை கட்டுக் கொடுக்கிற ஜீவ ஆவியானவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் சுத்தமாயிருக்கிறதுக்காக ஆண்டவரே அந்த இடங்களை சுத்தப்படுத்தி ஆண்டு தாங்கள் இருக்கிற இடத்தை சுத்தம் சுத்தம் செய்து வச்சு கொண்டு இருக்கிறதுக்காக அந்த ஞானத்தை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்றேன் முழு தேசமும் ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே, முழுவதும் அப்பா உங்களோட ரத்தத்தால பரிசுத்தப்படுத்துறதுக்காக ஆண்டவரே, அந்த நோயிலிருந்து விடுதலை செய்யறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. விடுதலை செய்யுங்க ராஜா, விடுதலை செய்யுங்க ராஜா. அப்ப நீர் எங்களோட இருக்கிறவரா இருக்கிற உங்களோட பாதம் நாங்க சரணடைந்தோம் ஐயா. நாங்க உங்க அடிமை ராஜா, உம்முடைய பாதம் சரணடைந்தோம் ராஜா. நாங்க உங்க அடிமையா ராஜா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்களும் வருத்தங்களும் நோய்களும் வந்தாலும் ஆண்டவரே அகன்று போக மாட்டோம் ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்க அகன்று போக மாட்டோம் ராஜா. நீர் எங்களோட கூட இருக்கிற தெய்வம் அப்பா. இந்த சோதனையை சைக்கிறவங்க தேசத்துக்கு பலத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீரப்பா. இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் பெரிய பலமா இருந்து பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோமப்பா. நன்றி சொல்ற அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணியும் நல்ல சாப்பாடு ஆண்டவரே, நல்ல மருந்து ஆண்டவரே கொடுக்கிற அந்த கொடுக்க வைக்கிறதுக்காக சோஸ்தரிக்கிறோம் ராஜா. எல்லா நாடும் அந்த நாடுகளுக்கு உதவி செய்ய ஆண்டவர், இலங்கை தேசத்துக்கு உதவி செய்ய வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி, நீர் நல்லவராயிருக்கிறதுக்காக நன்றி. நீர் சர்வ வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்ப சகலத்தையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிற தேவர் அப்பா, இதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் என்ற மாதிரி ஆண்டவரே. ஆனாலும் அதுல இருந்து நீர் விடுதலை செய்யறவராய் இருக்கிற ஜனங்கள் யாரும் முறந்து போகாதபடி அப்பா, அந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களை கையில வைக்கிறேன் ராஜா. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், வாலிப பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும், அந்த நோயில அவதிப்பட்ட பிள்ளைகளையும், அந்த ஆஸ்பத்திரி அவலத்தையும் ஆண்டவரே அப்பா இன்றே நீங்க சுத்தம் செய்யறதுக்காக அதுல அப்பா இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும், நோயாளிகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குறதுக்காக சோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பார்த்தாலே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ராஜா, நாங்க சுகமாய் வெளனாயிருவோம் ஆண்டவரே அப்பா. எங்களை கண்கொண்டு பாருங்க ஐயா, ஏறெடுத்து பாருங்க எங்களை ராஜா. நீங்க ஏறெடுத்து பாக்குறதுக்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த சங்கம வானொலியில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு அம்மாவையும் அப்பாவுக்களையும் ஆண்டவர் சகோதரிகளையும் நான் உங்க பாதத்துல வைக்கிறோம் அப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீரப்பா. அவர்களை அப்பா நீங்க பாதுபாய் நோய்வடிகள்ல இருந்து நீங்க பாதுகாக்கிறவராக இருக்கிறீங்க. அவர்களுடைய பிள்ளைகள், ஜெனசிஸ்டருடைய பிள்ளைகள் அவா எங்களுக்கு இந்த வானொலியில எங்களுக்கு தருகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பாதுகாக்கிறதுக்கு அவோட துணை நின்று ஆண்டவரே இன்னுமா இன்னுமா அவ சுக பலத்தோடு எங்களுக்கு இந்த ஜெபத்தை தாரத்துக்காக நன்றி சொல்லுறோம். அவ பாதுகாத்து கொள்ளுங்க, அவனோட குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா, அவங்களோட பேர பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஐயாவை ஆண்டவரே, ஐயா அன்றனையாவ உங்களோட கரத்துல வைக்கிறோம் அப்பா. சுக பலத்தோடு எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா ஒவ்வொருவரையும் லெசி ஒவ்வொருத்தரையும் நான் உங்க கரத்துல தாரமப்பா. அப்பா இந்த சங்கமத்துல நின்று வராதவர்களை உங்களோட கரத்துல தாரமப்பா. வினோவை தாரமாப்பா, அவன் மகன் கல்யாணத்தை உங்களோட பாதத்துல தாரமாண்டவரே. நீரே சாட்சியாயிருந்த அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும்படியாக ஆண்டவரே. எப்போதும் அந்த குடும்பம் நல்ல சந்தோஷமா சமாதானமா உங்களுக்குள்ள கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே நீரா.

0: நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென்,
1: ஆமென்,
0: ஆமென், ஆமென். டாலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டாலி சிஸ்டர், டாலி சிஸ்டர் மேக் ஆஃபில இருக்குது. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ்,
0: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த காரியங்களின் படி விவாதங்களை ஏற்படுத்துகிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஊழிய பாதையிலே ஊழியர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விவாதங்கள், உதருக்குதர் விவாதங்கள், இந்த விவாதங்களை விட்டு விட்டு இது கடைசி நாட்கள், இந்த நாட்கள்லே நாங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளே செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கமாய் கொண்டு அவர்கள் இருதயங்கள் சிந்தைகள் தேவனால் ஆளப்பட்டு அப்படியாய் செயல்பட இந்த நாட்கள்லயே அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோமையா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா அம்மாக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, தேவனாகி கர்த்தர் இமட்டமாய் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் நீ வழி நடத்துகிற தயவுக்கு மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. அப்பா, அந்த சங்கம ஊடகத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே, பல பல அரப்பு மக்களுக்காகவும், பல தேச மக்களுக்காகவும் ஆண்டவரே, எங்களுடைய சொந்த தேசங்களுக்காகவும் ஜீவிக்கும்படியாய், உலகத்தினுடைய ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே, அப்பா போராட்டங்கள் ஆண்டவரே, நிந்தைகள், அவமானங்கள், போர்கள், சண்டைகள், இப்பொழுது இப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டுக்காகவும் ஜீவிக்க எங்களை நீர் ஏற்படுத்தி இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலமாய் வழிநடத்துகிற தயவுக்கு மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே, நாங்கள் ஒரு குடும்பமாய் ஆண்டவரை இணைந்து ஒரே உண்டிய தகப்பனுடைய பிழையாய் சேர்ந்து ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிறோம். கர்த்த தந்த ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் அவர்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்த தந்திருக்கிற பணியை ஆண்டவரே திறம்பட ஆண்டவரை செய்யத்தக்கதான ஞானத்தை தந்து என் தேவனாகி கர்த்தர் நீர் வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களோடு கொண்டிருந்து நீர் ஆண்டவரை நடக்கிற நடப்பீட்டு ஆண்டவரை வருகிறதான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே அவர்கள் உண்மையோடு ஆண்டவரே நேர்மையோடு கொடுக்கத்தாவே பயத்தோடு பக்தியோடு செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். யாரோடு கூட தேவன் இருக்கிறாரோ, யாரை அழைத்தாரோ, அவர்களை ஆண்டவர் தேவன் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் உத்தமத்தோடு உண்மையோடு தேவனுக்கு ஊழிய செய்யும்படியான ஆண்டவரே தேவனுக்கு தரக்கூடியதான கனத்துக்காக தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். அடைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து, அந்த பிள்ளைகள் எல்லாம் நேசிக்கிறார் என்பதை அறிந்து, அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற கண்மலையா இருக்கிறார் என்பதை உணர்ந்து இவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே புறஜாதி மக்கள் மத்தியிலும் அநேக இடங்களிலும் சென்று உம்முடைய ஊழியத்தை செய்கிறதான வேளையில இவர்களுக்கு நீர் துணையாயிரும்பா. இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வேறுபாடுகள், ஒருவர் மேல் ஒருவர் அந்த வைத்திருக்கிறதான அந்த குரோதமான எண்ணங்களை எல்லாம் எடுத்து போட்டு இவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஊழியக்காரர்கள், எல்லாம் சமமான ஊழியக்காரர்கள் என்று எண்ணுகின்ற எண்ணத்தை தந்த ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். பொறாமை நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியம் ஆண்டவரே மிகவும் திறம்பட அந்த இடத்துல செய்கிறபடியால் அவர்கள் மேல் ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு கசப்பான எண்ணங்கள் வரும் உண்டு. சிலர் ஆண்டவரை தவறான ஆண்டவரை போதனைகளை மக்களை ஆண்டவரை திசை திருப்புகிற ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவரை இப்படியான ஒரு கோபம் வருவது அது நியாயமாக இருக்கலாம். ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பராமரித்து வழி நடத்தி அவர்களை திடப்படுத்தி தினமும் வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீர் அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நே ஆண்டவரே பயந்து நடுங்குகிற ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தையினுடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் கிரியை செய்யத்தக்கதான ஊழியத்தை இவர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வார்த்தை என்பது அது வெறுமையான வார்த்தை அல்ல என்பதை இந்த

0: அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் சிதைக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே அது ஜீவனோடு இருக்கிறபடியால் அது மரித்தாலும் பலரை உயிர்ப்பிக்கிற ஒரு வசனமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே இந்த ஊழியக்காரன் மத்தியில் இருக்கிறதான கலைகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. இவர்கள் ஒற்றுமையோடு கூட ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இப்படியா ஆண்டவரே அநேக ஊழியங்கள் நாட்களிலே ஆண்டவரே அது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறபடியா உமக்கு தருகிறதான அந்த ஸ்தானத்தை ஆண்டவரே உமக்கு தருகிறதான இடத்தை அவர்கள் தராததின் நிமித்தமாக அநேக ஊழியங்கள் பின்மாறி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை அழைத்த தேவனுக்கு நான் உண்மையாகவும் உத்தமமாகவும் நான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோங்க. அப்படியாய் பவுலை அழைத்த தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தையின் முடியாக நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொன்ன அந்த தைரியமான ஒரு வார்த்தையை இந்த ஊழியக்காரர்கள் சொல்ல அவர்களை நீ தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஒரு வேற்றுமையான இருதயத்தை எடுத்து போட்டு அந்த இடத்துல தேவன் தந்திருக்கிறதான அன்பான இருதயத்தை தந்து அனைவரையும் நேசிக்கிற ஒரு குணத்தை தந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இப்படியாக ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே இவர்கள் ஒற்றுமையாயிருந்து ஊழியம் செய்வார்கள். ஆனால் ஆண்டவரே இந்த உலகம் கொள்ளாதையா, இந்த உலகம் கொள்ளாதையா, கிறிஸ்தவர்கள் எங்குமே ஆண்டவரே நிறைந்திருக்கிற ஒரு கூட்டமா இருக்கும் அப்பா. அவர்களுக்கு எதுக்கு நிற்க இந்த உலகத்திலே திராணி இல்லாமல் போயிடும். ஆனால் ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறதான இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த ஊழியங்கள் எல்லாம் வளரக்கூடாத வடிக்கும் புறஜாதிகள் சில இடத்திலே கேலி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளுகிறார்கள். அப்படியாய் அந்த சூழ்நிலை எல்லாம் மாறட்ட ஆண்டவரே. அடுத்தவர்கள் பார்த்து இவர்களை பரியாசம் பண்ண கூடாதபடிக்கு ஆண்டவரே இவர்கள் ஊழியத்தை செய்யவும் கனமான ஊழியத்தை செய்யவும் திறமையான ஊழியத்தை செய்யவும் தேவன் தந்திருக்கிற அந்த ஊழியத்தை அவர்கள் விரிவாக்கவும் கர்த்தர் தாமே அவர்களை வழிநடத்தும்படி ஆயிச்சு நிற்கிறோம். அப்படியா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒற்றுமையோடு உடைய ஊழியத்தை செய்து நீர் ஆண்டவரே அவர்களை அழைத்தவர் என்பதை அறிந்து ஆண்டவரே இவர்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மாற்றம் இந்த ஊழியத்தை ஆண்டவரே செய்யாதபடிக்கு உலகத்திலே நமக்காக சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே அப்பா நமக்காக தந்த நம்முடைய பாவங்களுக்காக தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் ஆண்டவரே அநேக ஜனங்களிலே ஆண்டவரே அநேக இடங்களிலே அதை சொல்லத்தக்கதான ஞானத்தை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க வழி நடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்படியாக என் தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை செய்யத்தக்கதாக ஆண்டவரை வழி நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. அந்த ஞானத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு அதன்படியாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சிருக்கிறோம். தேவனாகி கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சிபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, கர்த்தர் அவருக்கு துணையாயிருங்க, அதே அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. காத்திருந்து ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என் தேவன் ஆண்டவரே நீங்க துணையாயிருங்கப்பா. எல்லோரையும் நேசிக்கிற தேவன் எல்லோரு கூட இருங்க, இவர் தேவைகளை சந்திங்க, இவர்கள் செய்யிட்டு செய்யற வேலை எல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். அப்படியா இந்த வேலையில் கொடுக்க தாவே அப்பா இந்த அருமையான ஜப ஊழியத்தை தந்து ஆண்டவரே நடத்துகிறதான சங்கம் ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை ஆண்டவரை உயர்த்தி வைக்கும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அருமையான ஜப வேளையை ஆண்டவரே தொகுத்து வழிகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க அபரீதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராமே உங்களோடு கூட இருந்து கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு அன்றைக்கு பவுலிடத்திலே அங்கு யூதர்கள் பொறாமை கொண்டு கலகம் பண்ணினது போல இந்த எண்ணாக்கல்லும் அப்படியாய் பொறாமை கொண்டு கலகம் பண்ற அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் வரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
2: ஹாலேலூயா, ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ர ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே இனிமாய் பாதுகாத்து எங்களை வழி நடத்தும்படியாய் தாழ்மையோடு முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாட்களிலே ஆண்டவரே அப்பா, யூதர்கள் எப்படி பொறாமை கொண்டு பவுலியும் அவர்கள் அப்போஸ்தலர்களையும் அவர்களை பொறாமைனாலே அவர்களை பொறாமை கொண்டு அவர்களை கலங்க வைத்ததற்காக, அதே போல இல்லாதபடிக்கு எந்த கலகமும் இனி எந்த ஊழியர்கள் மத்தியில் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவர்கள் நேசித்து ஆண்டவரே அவர்கள் அறிய தேவனை அறிகின்ற அறிவிலே வழி நடத்த உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் மத்தியிலே ஒரு மாற்றங்கள் காணப்படட்டும், மாறுதல் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோப்பா. நீர் அழைத்தவர், உண்மை உள்ளவரா இருக்கிறீர். அதனாலே இந்த ஊழியர்கள் மத்தியிலே எந்த போராமே இல்லாத படிக்கும் ஆண்டவரே, இந்த யூதர்களை போல இல்லாத படிக்கப்பா. எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லாரும் நேசித்து அவர்களிடம் அன்பு கூர்ந்து வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அமேசு ராஜா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது தேவரீர், நீர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற யாவரும் அவர்களோடு வருவார்கள் என்று சொல்லி இருக்கிற காரியத்தை வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த போராமையின் எண்ணங்கள் அப்பா, கலகத்தின் எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வருகிற சைத்தான்கள் ஆண்டவரே அப்பா, தெய்வ ஊழியர்கள் மத்தியில இருக்காதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் நீர் அவர் உமது அன்பு அப்பா, உமது சமாதானம், என்னுடைய சமாதானம் உங்களுடன் இருக்கும், விட்டு போகிறேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி தேவன் தாமே நீர் மது சமாதானத்தினாலே இந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. உம கூட செய்யற மக்கள் ஆண்டவரே அப்பா, உமை விசுவாசிக்கிற மக்கள் யாவரையுமாய் தெய்வம் தாமே நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. வேண்டாத தீய எண்ணங்களினாலே அப்பா, இருதயங்களிலே கொண்டிருக்கிறதான பொறாமையின் எண்ணங்களினாலே அவர்கள் மற்றவர்கள் செய்கிற அந்த கலகங்கள் இவைகள் எல்லாம் விலக்கி போட்டு தெய்வ ஆவியானவர் தாமே ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் ஐக்கியத்தை நிறூற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் மத்தியிலே அப்பா பெரிய காரியங்களை தேவரீர் நீ செய்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறீர். உமாலே எல்லாமே கூடும் என்ற வார்த்தையின்படி தெய்வன் தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்திலேயே செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறீர் நீர். இந்த வேலையிலப்பா மக்கள் மத்தியில் இருக்கிறதான எல்லா போராமைகளின் ஆவிகள் விலகி போகட்டும். கலகத்தின் ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. கலகத்தின் ஆவி உள்ளவர்கள் செய்வினையை செய்கிற ஆவிக்கு சமம் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் கலகங்கள் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே இவர்கள் எல்லோரும் மத்தியிலே ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து மக்கள் எல்லோரும் சமாதானத்தோடு வாழ்ந்து நல்ல மாறுதலை கண்டு அப்பா உமது அன்பை ஒருவருக்கு ஒருத்தர் செலுத்தி வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இதனை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பேரப் பிள்ளைகளையும் குடும்பத்தார் யாவரையும் சொந்த பந்தங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற எல்லா தெய்வ ஊழியர்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அதே போல இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஜபித்த யாவருக்கா நன்றி. இனி ஜபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதி கன மகிமையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்தாவே
1: நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேரப் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: ஆமேன் ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாரா.
1: ஆமேன். நாங்கள் கேக்குது
3: ஊழியக்காரருக்காக
1: நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் உயிருள்ள தேவன் அப்பா. இப்பொழுதும் உங்களுக்குள்ள ஜீவிக்கிற தேவன், உலகத்தில் உள்ளவர்களும் பக்கம் உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், நல்லவர், போதுமானவர் அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி அப்பா. நேற்று மன்று மாறாதவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து உங்களோட சித்தத்தின் பின் நடப்பதற்கு ஆண்டவரே யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நேற்று மின்று எலும்புகளுக்குள்ள உயிர் கொடுத்த தகப்பனே அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே இவங்களுக்குள்ள ஒரு ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்து ஓ தினமும் காலை நேரம் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு ஆண்டவரே செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றுங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நாங்க பரிசுத்தமாக இருப்பதுதான் உங்களோட சுத்தமா இருக்கிறபடியினால் ஆண்டவரே எங்களை பரிசுத்தத்துக்குள்ள அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் நல்லவர் அப்பா. அப்பா நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. காலை நேரம் இந்த ரெண்டு நாளும் என் மியூட்டுக்கு தடை வந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவற்றையும் அத்தட்டுகிறேன்ப்பா. அப்பா நீங்க கைவிடா தகப்பனே, கைவிடா நாதனே. மக்கு நன்றி நன்றி. கரம் பிடித்து வழி நடத்துற ஒவ்வொரு தரையும் ஆண்டவர் வரப்போற ஊழியக்காரோட தேவலை சந்தித்து ஆண்டவரே பிரதர் லெஸ்லி ரீட் அவங்க நடத்துற இந்த ஊழியங்களை ஆண்டவரே யாவற்றையும் ஆண்டவே அவர்களுக்கு பெலனையும் தைரியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான அபிஷ தைலத்தினால ஊற்றி அவர்களை மிருத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரையும் கூட சித்தத்தின் படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவனும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. ஆமேன். நன்றி நன்றி. ஆமேன். God bless you.
1: ஜெபங்களை கேட்டது உனக்கு சோத்திரன். நன்றி டாலி சிஸ்டர். ஒடுக்கத்தின் மத்தியிலும் வந்து ஜெபித்த உங்களை கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: ஆமேன். நன்றி நன்றி. கத்தர் விட
1: மாட்டார். நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசத்திலே தேவனுடைய ரட்சிப்பு பெரிதாய் விளங்க அந்த மக்கள் மனம் திரும்ப நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக உங்களுக்கு கிடைக்கலமா இருக்கிறாரு அப்பா. தகப்பனே இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அன்பான தகப்பனே. இலங்கை தேசம் உம்மது தேசம் அப்பா. அப்பா தகப்பனே நீர் படைத்த தேசம் அப்பா. அன்பான தகப்பனே இன்றைக்கு நல்ல ஒரு செய்தியை அப்பா நாங்கள் காண்போம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அப்பா இருக்கிறார்களே அப்பா தகப்பனே அவர்கள் மேலும் அது கரங்கள் இருப்பதாக அப்பா தகப்பனே இந்த மறியல் கோட்டைக்குள்ளே அப்பா 100 பேருக்கு மேலே சுட்டு சாக கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. 200 பேருக்கு மேல அப்பா காயப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று எனக்கு நல்லாக தெரியவில்லை. அதிலே அப்பா போட்டு காட்டும் போது அந்த தாய் தகப்பன் குளர் குளறியை பார்க்க முடியவில்லை. இசப்பா நீதேனப்பா இப்படியான கொடூரங்களை நாங்கள் காண வைக்கிறீர் தகப்பன். ஆவியானவரே இந்த கொடுமைகளிலிருந்து மக்கள் ஆறுதல் அடிய திரளும் தகப்பன். எப்ப இந்த அப்பா மறியலால் வருவார்கள் என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே இப்படியான கொலைகள். அப்பா அப்பா தகப்பனே, 100 பேர் அநியாயமறந்து போனார்களே அப்பா. அப்பா 200 பேருக்கும் மேற்பட்டோர் காயப்பட்டிருக்கிறார்களே தகப்பனே. ஆவியானவரே இந்த கொடுமைகளிலிருந்து பாதுகாரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா அந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் தலையிலே போடுகிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, ராஜாக்கள் மந்திரிமார்களை உம்மதகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த நாட்டை ஆசீர்வதியும் அப்பா. இலங்கை தேசத்திலே இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. நீ காண்கிற தெய்வமாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா அம்மை கூவி அழைக்கிறோம் அவர்கள் மேல் இருக்கும் பையன் தகப்பனே. ஆவியானவரே மதுகரங்களை நீட்டும் தகப்பனே. அப்பா அந்த தகப்பன் தாய்க்கு ஒரு ஆறுதல கொடும் தகப்பனே. அப்பா அந்த காயப்பட்டவர்கள் அப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் சுகமடைய வேணும் என்று ஜபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த காயப்பட்டவர்கள் மேலும் போது கரம் இருப்பதாக. ஆவியானவரே உமது கரம் அவர்களோடு இருப்பதாக. அப்பா தகப்பனே என்னென்ன பிரச்சனை என்று தெரியவில்லையே தகப்பனே. அப்பா சுட்டு போட்டார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே வாகனங்கள் ஓடும் போதும் இறக்கிறார்கள் தகப்பனே. இப்படியான கொடூரங்களில் நடந்து கொண்டிருக்கிறதே தகப்பனே. ஆவியானவரே உமது கரங்கள் அவரோடு இருப்பதாக. பரிசுத்தாவி அவர்கள் மேலே அனுப்பும் தகப்பனே. உமது ரத்தங்களை அவர்கள் மேல் தெளியும் தகப்பனே. அப்பா தகப்பனே அந்த தாய்மார்களுக்கு நீரே ஒரு ஆறுதல கொடும் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. இலங்கை தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த மக்களை நீர் பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே மதுகரங்களில் அவர்களுக்கு மதுகரங்களிலே ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே நாங்கள் கேட்கிற வரங்கள் எல்லாம் உமக்கு நல்ல ஒரு ஆதரவாயிருக்க செய்தும் தகப்பனே. நாங்கள் கண்ணீரோடு கேட்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே என்ன நடந்தது என்று தெரியவில்லையே சுவே. அப்பா என்ன கொடுமையில் நடக்கின்றது தகப்பனே. பதைக்க துடிக்க சாகிறார்களே தகப்பனே. அன்பான தகப்பனே அப்பா தகப்பனே இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே வினோத் சிஸ்டரை ஆசீர்வதியும் அவன் குடும்பத்தை அப்பா அவன் மகளின் கல்யாண நாட்களை நீரே பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அவோடு கூட இருந்து நீ வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நான் கேப்பா. அப்பா அவங்கி தவிக்கும் வேளையிலும் நீர் கூட இருந்து அவவோடு பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அவக்கு எந்த ஒரு தீங்குகளோ எந்த ஒரு குறுகுற்றமும் இல்லாம அப்பா நீர் வழி நடத்துற வல்லவரா இருக்கிறீர் தகப்பனே. அவியானவரே அவளோடு கூட இருந்து அவவோடு கூட இருந்து அவளை வழி நடத்துறதுக்காக அப்பா அவையும் மகளையும் மதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே கனாஸ் லேசிய நான் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த சிங்கம்ம வானொலி எங்களுக்கு தந்ததுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே கனாசீக்கள் குடும்பத்தை ஆசீர்வதி. அப்பா தகப்பனே அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களின் தேழ்வுகளை சந்திக்கும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அவரை பெற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா எங்களை உமது கரங்களில் வைக்கிறேன். இயேசுக்கு சுன்னாபத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்
0: ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இன்னும் யாரும் இல்லாததுனால் நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். 3 ஜப விண்ணப்பம் இதிலே வந்திருக்கிறது. லெனின் என்ற ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்கும்படி, செபிலோன் என்ற பிள்ளைக்காக ஜெபிக்கும்படி, வளர்மதிக்காக ஜெபிக்கும்படி 3 விண்ணப்பத்தை நாங்கள் இங்கே வந்திருக்குது எனக்கு. அதனால அந்த குடும்பத்துக்காக நாங்கள் பாஸ்டர் அவர்கள் நிற்கிறீர்கள். நீங்கள் பாஸ்டர் இந்த மூன்று குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பேற்று அவர்களை ரட்சித்து அவர்களை நடத்தும்படி கர்த்தர் தாமே பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனி, நீர் ஒருவரே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அவையானவரே இந்த மூன்று குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, உம்முடைய கரங்களில் இருந்து அவர்களை குடும்பங்களை வழிநடத்தும்படியாக, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ, அவையானவரே இந்த நேரத்துல நீர் அவர்களோடு பேசும்படியாக, அவர்களுடைய குறைவுகளை நீர் நிறைவாக்கும்படியாக, பரலோகத்தில இருந்து நீர் ஒத்தாசை அனுப்பி தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கூட இடும் நீர்தான் ஒன்றான மெய்த்தவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டு இரட்சகராக இயேசுவை இறுக்கமாக பற்றி கொண்டு இயேசு நடந்த வழியில தவறுகளை, ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், குற்றங்கள் செய்திருந்தால், இந்த நேரத்தில் அவர்களை மன்னித்து அவர்களை மீண்டும் எழுந்து நடக்க கிருபை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.
1: நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து இந்த குடும்பங்களுக்காக ஜெபித்தீர்கள். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன கஷ்டமோ, என்னென்ன துன்பமோ, என்னென்ன வியாதியில இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் ஒருவர் அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை ஏற்ற நேரத்திலே செய்து முடிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்வார். ஆகவே நான் ஜெபத்தோடு கூட எல்லாவற்றையும் நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்னுமாய் புரோக்ராம்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். எங்களை தாத்தி உங்களை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் ஆண்டவரே எப்பொழுதும் உயர்ந்திருக்க செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மூன்று குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். லெலினுக்காய் ஜெபிக்கிறோம், செபலானுக்காய் ஜெபிக்கிறோம், வளர்மதிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னென்ன காரியமோ எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, உம்முடைய காரியமாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சுகபல ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே வாழ்விருக்குது என்பதை இவர்கள் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கர்த்தாவே அவர்களுக்கு மனோவாஞ்சிய கடலடிவீராக கர்த்தாவே. உம்முடைய கடத்திலே ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே தனித்திருந்து ஆண்டவரே விடாய்த்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு, ஆறுதல் இன்று இருக்கிறவர்களுக்கு அப்பா நீங்கள் நல்ல ஆறுதலை கொடுத்து நல்ல மனுஷர்களை அவர்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களை குணமாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நீ காயம் கட்டுற தேவன் காண்டவரே கர்த்தாவே. அவர்கள் கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நெகுக்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்க வல்லவரே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளும் கர்த்தாவே எத்தனை பேர் வேதனையிலே, கவலையிலே, கண்ணீரிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே, தனிமையிலே இருந்து வாடிக்கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே. அவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை நீர் செய்வீராக, நன்மையான காரியங்களை நீர் செய்வீராக. எல்லாவற்றையும் அறிந்தவரப்பா, உம்முடைய கரத்திலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் ஜெபங்களை நடத்தி தந்தீரப்பா. இந்த மூன்று பேருக்காக நாங்கள் ஜெபிக்க தந்தீராண்டவரே. அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படி சங்கம் வானொலிக்காய் நேஷ்டிய மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரித்து துதித்து கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே அப்பா வல்கி பெருக பண்ண கர்த்தாவே உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. என்ற தகப்பனே வந்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய், குடும்பம் குடும்பமா, சந்ததி சந்ததியா சந்தித்து ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன், மூன்றாம் நாலாம் தலைமுறையை விசாரிக்கிற தேவன், நீரங்களை விசாரிக்கிறவரானபடியால் எங்கள் கவலைகள் எல்லாம் உம்மண்டையிலே வைத்து விடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வராமல் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய இடங்கள்ல அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கலாசீலனுக்கு இருக்கிற வியாதிகள் குணப்படுவதாக கர்த்தாவே. ஆண்டவரே இன்னுமாய் தகப்பனே வினோவுக்கு இருக்கிற காரியங்கள், வேலைகள் கர்த்தாவே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஞானமாய் அறிவாய் புத்தியாய் செய்யக்கூடிய ஒரு கிருபியை ஆண்டவரே, மனுஷ உதவிகளையும் கர்த்தாவே, பண தேவைகளையும் தேவனே பிள்ளைக்கு சந்தித்து கர்த்தாவே, இந்த திருமண காரியத்திலே உம்முடைய கரம் கூட இருந்து அப்பா திருமணத்தை செய்து கொடுக்க போறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தோடு மகத்துவத்தோடு அந்த வாழ்க்கையில இணைகிற இந்த இரண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களை நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இனிமாய் கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இனி வருகிற புரோக்ராம் ஒவ்வொன்றும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏமிய நாங்கள் கனனால் காணவில்லை கர்த்தாவே, ஏமிய வந்து ஜெபிக்க கூடியதாய் கர்த்தாவே, பிள்ளைக்கு நல்ல மனநிலைமைய கடலிடும். என்னென்ன வியாதியோ வேதனையோ கவலையோ கண்ணீரோ கர்த்தாவே நீங்க அறிவிங்க கர்த்தாவே, அதை எல்லாம் சாதகமாக்கி ஆண்டவரே சூழ்நிலைகளை சீராக்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் வழி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
6: ஆமென், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த குரூப்பாக குடும்பமாக இணைந்து வழி நடத்திய உங்களை கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனட் அவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே இணைந்து ஜபிக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் தாமே எல்லாவற்றையும் இணைய போகிற ஒருவரையும் அனுகூலமாக வழி நடத்தி ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம்.

வேத ஆராய்ச்சி நேயர்களாகிய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று 1 பேதுரு 4:5-12 வரை சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன் பாடலை கேட்போமா?

கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஒன்று பேதுருவை நாம் கற்று வருகிறோம். இன்று ஒன்று பேதுரு 4:5 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். முழு உலகமும் உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று பேதுரு சொல்கிறார். அவர் விசுவாசிகளையுமா நியாயம் தீர்ப்பார்? ஆம், அவர்களையும் நியாயம் தீர்ப்பார். ஆனால் அவர்கள் பெற்ற ரட்சிப்பிற்காக அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டார். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆனவுடனேயே இது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் விசுவாசிகளாய் இருந்து பாவம் செய்தவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் தேவன் உலகத்தை பாவத்திற்காகவே நியாயம் தீர்க்கப் போகிறார். அதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை உலகத்தில் வைத்தே நியாயம் தீர்க்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார். அவிசுவாசிகள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு இதை செய்கிறார். மேலும் தான் ஒரு நாளிலே நியாய தீர்ப்பிற்காக வருவதாக தேவன் எச்சரிக்கை செய்கிறார். நீங்கள் நியாய தீர்ப்பிற்கு தப்பிக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். 1 பேதுரு 4:6 பாருங்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதற்காக என்று சொல்லப்படுகிற வார்த்தை முந்தின வசனத்தில் உள்ள நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வரப்போகும் நியாய தீர்ப்புக்காகவே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்க செவி சாய்க்கவில்லை என்றால், அல்லது சுவிசேஷத்திற்கு சரியான பதிலை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் ஏற்கனவே அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிறார்கள் என்று தேவன் தெளிவுபட கூறியிருக்கிறார். அவர்களும் மாம்சத்தில் உள்ள மனிதர்களைப் போல நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்றும் சொல்கிறார். அதே வேளையிலே அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்கள் ஆவியிலே தேவ சித்தப்படி வாழ முடியும். யோவான் 5:24 இயேசு என்ன சொல்கிறார்? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவன் மரித்த நிலையிலே வாழ்கிறான். இதே காரியத்தை சற்று விளக்கமாக லாசருவின் மரணத்தின் பொழுது இயேசு சொல்கிறதை யோவான் 11:25-26 பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 11:25-26, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் எந்தெண்டைக்கும் மரியாமலும் இருப்பான் என்கிறார். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்களும் நானும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும்பொழுது இதை குறித்து தான் சொல்லுகிறார். எபேசியர் 2:1 பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆம், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாயிருந்தோம். பவுல் தொடர்ந்து 2:3 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இந்த 4:6 சொல்லுகிறதும் இதே காரியம்தான். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவ்வாறு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது இரண்டு விதமான காரியங்கள் நடைபெறுகின்றன. சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனுக்காக வாழ்வார்கள், நித்தியத்திலும் பங்கு கொள்வார்கள். சிலர் சுவிசேஷத்தை புறக்கணிப்பார்கள். இது இரண்டாவது வகை. யார் யாரெல்லாம் சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலே மரித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நித்தியமாக தேவனுக்கு மரித்தவர்களாக இருப்பார்கள். அதாவது அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறதா, உறவு இருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:7 பாருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இங்கே
எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற தினத்திலிருந்து இது உண்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரத்திலே நிகழக்கூடியது என்று பவுல் சொல்லுகிறதை நாம் தீத்து 2:13 பார்க்கிறோம். அந்த வசனத்தை கவனியுங்கள். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பேதுரு சொல்கிறார். தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது இந்த உலகத்தை ஸ்தம்பிக்க செய்ய போகிறார். தேவன் தம்முடையவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வார். இதற்கு தேவன் விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவர் சரி செய்ய வேண்டியதாயிருக்கிறது. தேவன் இவர்களை எடுத்துக்கொண்ட பின்பு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு போவார்கள். அவர்கள் ரட்சிப்பு நிமித்தம் அங்கே செல்லாமல் பரிசு நிமித்தம் பெறப்போகிற பலனை நிமித்தம் செல்வார்கள். அவர்கள் தேவனுக்காக உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தமாக நியாயாசனத்தின் முன் செல்வார்கள். நாம் நியாயாசனத்தின் முன் வருவோம் என்ற ஒரு காரணத்திற்காகவும் நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என்று பேதுரு சொல்கிறார். நீங்கள் புத்திசாலியான தேவனுடைய பிள்ளைகளாயிருங்கள் என்று அவர் சொல்கிறார். ஒரு புத்திசாலியான விசுவாசியானவன் வேதத்தை மிகவும் நன்கு அறிந்த ஒருவனாயிருப்பான். பொதுவாக நாம் வேதத்தை வாசிக்க வாசிக்க நாம் எவ்வளவு தூரம் வேத வசனத்தை குறித்த அறிவற்றவர்களாய் இருக்கிறோம் என்ற உணர்வுதான் ஏற்படுகிறது, இல்லையா? அருமையானவர்களே, புத்திசாலியான விசுவாசி தெளிந்த புத்தி உள்ளவன். தேவனுடைய வார்த்தை குறித்து எவ்வளவுக்கு அதிகமாக அறிய முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறான். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் புத்திசாலிகளாக இருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து மத்தேயு 10:16 கூறுகின்ற வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் இன்று சர்ப்பங்களைப் போல ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு இல்லை என்றால் மற்றொரு சர்ப்பம் உங்களை கடித்துவிடும். எனவே நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். எப்படி? ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அதாவது ஜபத்திலே ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமது ஜபத்திலே காணப்பட வேண்டும். நாம் இவ்வாறு எதிர்பார்ப்போடு இல்லாததால், அவரை நோக்கி பார்க்காமல் இருக்கின்றதால் தான் நம்முடைய ஜப கூடுகை உயிரற்றதாயிருக்கிறது. அவர் ஜீவன் உள்ள கிறிஸ்து. நாம் அவரோடு பேச வேண்டும். ஏனென்றால் நாம் பின்னொரு நாளிலே அவரோடு கூட பேச போகிறோம். நியாய தீர்ப்பின் நாளிலே அவர் நம்மோடு பேச போகிறார். நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஜபத்திலே கிறிஸ்துவோடு பேசுகிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். நமது ஜப வேளைகள் அர்த்தமற்றதா இருக்கிறதா? அல்லது ஆண்டவரிடத்திலே எதிர்பார்த்து, அவருடைய வருகையை எதிர்பார்த்து, அவர் கொடுக்க போகிற பதிலை எதிர்பார்த்து ஜாக்கிரதையோடு ஜபிக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். 1 பேதுரு 4:8 எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு விசுவாசிகளான நமக்குள் இருக்க வேண்டிய உறவை குறித்து பேசுகிறார். நீதிமொழிகள் 10:12 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். சபைக்குள்ளே இருக்கின்ற பகை விரோதங்களை உண்டாக்கும். அது பல பிரிவுகளை, சிறு சிறு குழுக்களை ஒரே சபைக்குள்ளே உண்டாக்கும், இல்லையா? இந்த குழுக்களிடையே போட்டிகள், பொறாமைகள் அவைதான் காணப்படும். ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று வாசிக்கிறோம். ஒருவர் செய்கிற செய்கை அல்லது அவருடைய தோற்றம் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. ஒரு சபை ஊழியரின் தலைமுடி அலங்காரம் சிலருக்கு பிடிப்பதில்லை. அவருடைய பேச்சு, அவருடைய சத்தம் சிலருக்கு பிடிக்கிறதில்லை. இப்படி பல சின்ன சின்ன பிரச்சனைகள். ஒரு சபை போதகரின் சிகை அலங்காரம் ஒரு சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லையாம். அவர் தலையை சீவும் போது சிறிது முடி நெற்றியின் மீது வந்து விழுந்து கொண்டிருக்குமாம். அது அந்த சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லை. ஆகவே அவர், இனி அவ்வாறு தலையை சீவி கொண்டு வந்தால் நாங்கள் சபையை விட்டே வெளியேறி விடுவோம் என்று பாடகர் குழுவினர் அறிக்கை விட்டார்களாம். ஆகவே போதகர் அடிக்கடியாக சலூனுக்கு சென்று நெற்றியிலே விழும் முடிகளை வெட்ட வேண்டியதாகிவிட்டது. இது கதையல்ல, நடந்த சம்பவம். பார்த்தீர்களா? அன்பு அவர்களுக்குள் இல்லாததால்
இந்த சிறிய பிரச்சனையெல்லாம் பெரிதாகிவிட்டது. அவர்கள் இருதயத்திலே அன்பு இருந்தால் இது ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை, இல்லையா? உங்களுடைய அன்பு சகல பாவத்தையும் மூடுகிறதா என்பதை எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:9 முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இங்கே உபசரிப்பை குறித்து பேதுரு சொல்கிறார். தமிழ் மக்கள் பொதுவாகவே உபசரிப்பிலே பெயர் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். இந்த காரியம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சிறப்பாய் காணப்பட வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் மற்றவர்களை, குறிப்பாக சக விசுவாசிகளை, ஊழியர்களை அவ்வாறு உபசரிக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 12:13 கூறியிருக்கிறதையும் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஆம் அருமையானவர்களே, நாம் மற்றவர்களை உபசரிப்பதிலே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இதுவும் ஆவிக்குரிய காரியம்தான். இதை நாம் உலக பிரகாரமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் அந்நியரை உபசரிப்பதின் மூலம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். நாம் கொடுப்பதின் மூலமே அன்பை வெளிப்படுத்த முடியும். நாம் அன்பு கூறாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்று பொதுவாக சொல்லப்படுவது போல மற்றவர்களை உபசரித்து அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இதை நாம் முறுமுறுப்பில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் உபசரிப்பின் ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடியதே இந்த முறுமுறுப்பு தான். ஆகவே முறுமுறுப்பு இல்லாத ஒரு உபசரிப்பை இன்றிலிருந்து சக விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு, ஏன் அந்நியர்களுக்கும் வழங்க நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? 1 பேதுரு 4:10 பார்ப்போம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வரம் என்பது குறிப்பிட்ட ஆவிக்குரிய வரத்தை குறிக்கிறது. அநேக ஆவிக்குரிய வரங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12 பவுல் இதை குறித்து விளக்கமாக சொல்லியிருக்கிறார். ஒரே சரீரமும் அதிலே அங்கே அநேக உறுப்புகளும் இருக்கிறது என்றும், அதே போல சபை என்பது ஒரு சரீரமாகவும் அதிலே அநேக உறுப்பினர்கள் இருக்கிறதாகவும் வரங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். உங்களை பற்றியோ நீங்கள் என்ன வரம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் நிச்சயமாகவே இருக்கும். ஒரு வரமும் ஒரு தாழ்ந்தும் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். அதை நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி அடைய உதவுவதற்கு பயன்படுத்த வேண்டும். சரி, வசனம் 11 என்று சொல்கிறது. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஒருவன் தேவனுடைய வார்த்தையை பேசாவிட்டால் அவன் பிரசங்க மேடையிலே ஏற வேண்டிய அவசியமில்லை. அவனுக்கு அங்கே இடமே இல்லை. நாம் தேவனுடைய வசனத்தை உண்மையாகவே உபதேசிக்காமல் வேத உபதேசம் செய்கிறோம் என்று கூற வேண்டிய அவசியமில்லை. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். வேறு விதமாக கூறுவோம் என்றால் ஒவ்வொருவரும் வேதத்தை ஒவ்வொரு முறையிலே பிரசங்கிப்பார்கள். முறை வேறாயிருந்தாலும் சத்தியம் ஒன்றுதான். ஆனால் நீங்கள் எனக்கு இந்த மனிதர் பிரசங்கத்தையே பிடிக்காது, அவரெல்லாம் பிரசங்கமா செய்கிறார், எனக்கு அது பிடிக்கவில்லை என்று சொல்வது சரியில்லை. ஏனென்றால் உங்களுக்கு பிடித்தமானவருடைய பிரசங்கம் வேறு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமில்லாதவருடைய பிரசங்கம் பிடிக்கலாம். ஆகவே நாம் தேவன் தந்தருளும் பலத்தின்படி எதையும் செய்ய கடவோம். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதன் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து பேதுரு ஒரு வித்தியாசமான உபதேசத்தை குறித்து சொல்ல இருக்கிறார். பேதுரு சிதறப்பட்ட யூதர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அவர்கள் அப்பொழுது நீரோ மன்னனால் உண்டான உபத்திரவமாகிய புயலின் கீழாக சென்று கொண்டிருந்தார்கள். நீரோ கிறிஸ்தவ விசுவாசிகளை துன்புறுத்துவதை ரோமாபுரியில் ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டிருந்தான். அது
இப்பொழுது அந்த ரோம சாம்ராஜ்யம் முழுமைக்கும் பரவ ஆரம்பித்தது. அவர்கள் அந்த உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து செல்லும் நிலை ஏற்படும் என்று பேதுரு தம்முடைய யூத விசுவாசிகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் இரத்த சாட்சிகளாக மரிக்காமல் இருக்கலாம். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கும் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அதன் வழியாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும். 1 பேதுரு 4:12 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அன்பான சகோதரனே, சகோதரியே, உபத்திரவம் நம்மேல் குறுக்கிடும் பொழுது அதை நாம் புதுமை என்று நினைக்கிறோம் இல்லையா? நம்மை போன்ற பாடுகளை வேறு எவருமே இந்த உலகத்திலே படவில்லை என்றுதான் சிந்திக்கிறோம். நமக்கு மாத்திரமே இப்படிப்பட்ட உபத்திரம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறது என்றும் எண்ணுகிறோம். நாம் ஊழியத்து நிமித்தம் சில குடும்பங்களை சந்திக்கும் பொழுது இவ்வாறுதான் சொல்கிறார்கள், ஐயா எங்களுக்கு ஏன் ஐயா இந்த வேதனை? எங்களைப் போல உபத்திரவப்படுகிறவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். அநியாயம் செய்கிறவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்களும் கூட அநேக வேளைகளிலே இவ்வாறே சிந்தித்திருக்கலாம். அல்லது உங்கள் உதடுகளை திறந்து இவ்வாறு கூறியிருக்கலாம், என்னுடைய உபத்திரவம் வித்தியாசமானது, என்னுடைய பாடுகள் புதுமையானது என்று கூறியிருக்கிறீர்களா? இதற்கு முன்பு வேறு யாரும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்லவே இல்லை என்று உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் எந்த உபத்திரவத்தின் எந்த பாடுகளின் வழியாக போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது புதுமையானது அல்ல என்று என்னால் உறுதிபட சொல்ல முடியும். நீங்கள் போய்கொண்டிருக்கும் இந்த பாதையின் வழியாக மற்றவர்களும் போயிருக்கிறார்கள். வேறு எவரும் பாடுபட்டதற்கு மேலாக நீங்கள் பாடுபடவில்லை. தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்த பொழுது இவ்வாறுதான் கூறினார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9:16 அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆம், பவுல் உபத்திரவத்தின் கடைசி எல்கைக்கே சென்று விட்டார். நீங்கள் அந்த ஒரு எல்கைக்கு செல்லவில்லை. உங்களுடைய பாடுகளை புதுமையானதாக கருதுகிறீர்கள். ஆம், நாம் அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட தவறான கண்ணோட்டம் உள்ளவர்களாய் ஆகிவிடுகிறோம். ஒரு தேவ ஊழியரை பார்த்து மருத்துவர் மருத்துவ ஆய்விற்கு பின்பு உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொன்னார். அதை அவரால் நம்ப முடியவில்லை. புற்றுநோய் என்பது வேறு யாருக்காவது வரக்கூடியதாகும் என்று அவர் நினைத்தார். அவருக்கே அது வந்ததை அவரால் நம்ப முடியவில்லை. அது அவருக்கு புதுமையாக தோன்றியது என்று எழுதுகிறார். இந்த வசனத்திலே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து என்று சொல்லியிருக்கிறார். சோதிக்கும்படி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதித்துக் கொண்டிருக்கிற என்று மொழிபெயர்க்கப்பட்டால் அதுதான் சரியான அர்த்தமுடையதாயிருக்கும். இதை ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று தொடர்ந்து சொல்கிறார். பேதுரு குறிப்பிட்டு எழுதுகின்ற இந்த விசுவாசிகள் ஏற்கனவே பாடுகளினாலே சோதிக்கப்பட்டிருந்தார்கள். பாடு உபத்திரவமானது திடீர் என்று ஏற்படுகின்ற புதுமையான அனுபவம் அல்ல. இது சாதாரணமான கிறிஸ்தவ அனுபவமே. பேதுரு சொல்கிறார், நீங்கள் இந்த அனுபவத்தை வித்தியாசமானதாக புதுமையானதாக கருத வேண்டாம். ஏனென்றால் இது விசுவாசிகளின் சாதாரண அனுபவங்களில் ஒன்றுதான் என்று சொல்கிறார். இங்கே பற்றி எரிகிற அக்னி என்றும் குறிப்பிடப்படுவது உலையில் வைத்து உருக்குவதை சொல்லுகிறது. தாவீது இதை குறித்து கூறுகிறதை சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் தன்னை சோதிப்பது வெள்ளியை உலையிலே வைத்து உருக்கி சுத்திகரிப்பதை போன்று இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் இந்த ஒரு கருத்தை வேதம் முழுவதிலேயும் பார்க்க முடியும். மேலும் பேதுரு இந்த ஒரு கருத்தை அடிக்கடி சொல்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். பேதுரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த பாடுகளை பட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சிலுவையிலே இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய நிலைமையிலே இருந்தார். பொன்னை கவனித்து பாருங்கள். அது சுரங்கத்தில் நின்று இருளிலிருந்து ஈரமான இடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. பின்னர் உலையிலே இடப்பட்டு பொன் மணிகள் வெளியே வருகின்றன. பின்னர் அது நசுக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக இருக்கும் அளவிற்கு தாழ்த்தப்படுகிறது. அப்பொழுது அதற்காக இறக்கப்படுவார் யாரும் இல்லை, நம்புவதற்கு யாரும் இல்லை. உருக்கப்பட்ட பொன்னானது அடிக்கப்படுகிறது. இது ஒரு சிறந்த பொருளாக உருவாகும் என்ற நம்பிக்கை அதை பார்க்கிற எவருக்கும் உண்டாகப் போவதில்லை. இந்த பற்றி எரிகிற அக்னிக்குள்ளாக இந்த பொன்
என்ன தவறு செய்தது? சுத்திகரிக்கப்பட்ட பொன்னானது உருளையின் வழியாக முத்தரிக்கும் இடத்திற்கு செல்கிறது. அங்கே சுதந்திரத்திற்கு அடையாளமாக முத்திரை வைக்கப்படுகிறது. அதிலே எந்த குறைவும் இன்றி வெளியே அழகான உருவத்தை பதித்துக் கொண்டு தங்க நாணயமாக வெளிவருகிறது. கவனித்தீர்களா? உலையிலே வைத்து சுத்திகரிக்கப்பட்ட பின்னர்தான் அது அவ்வளவு பயனுள்ளதாய் மாறுகிறது. அதற்கு முன்பு தங்கமானது பல சோதனைகளை கடந்து வருகிறது. அருமையானவர்களே, நீங்களும் இந்த நாட்களிலே பாடுகளின் வழியாக, வேதனைகள் வழியாக, துன்பங்கள் வழியாக, துயரங்கள் வழியாக வந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும். பின்னர் அதிலுள்ள அசடுகள் நீங்கும். உங்கள் அவிசுவாசங்கள் எடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நீங்கள் சுத்தமானவர்களாக. கர்த்தருக்காக பரிசுத்தமானவர்களாக வழிநடத்தப்படுகிறீர்கள். தேவன் நம்முடைய உபத்திரவத்திலே ஒரு நோக்கமுடையவராயிருக்கிறார். தேவன் காரணமில்லாமல் நம்மை சோதனைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறதில்லை. அதிலே ஒரு மேலான நோக்கம் உண்டு. அந்த நம்பிக்கை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக வந்து கொண்டிருந்தார்?

0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம், ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 7ஆம் தேதி, 7ஆம் மாதம், 7ஆம் தேதி ஆடி மாதம், 7ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சௌரன் பாலன் சிவா அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார்.
1: வழி
0: நடத்தினர்.
1: கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு அப்படி எமது அன்பான சகோதரர் சங்கமம் மாநில எடுத்து நடத்தின அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரர் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உடலா ரீதியில் சங்கமம் பாலனியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏ விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு அன்பான தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஈசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயாவும் இருக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா திராமன் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதர்களுடைய பிரசன்னம் அனைத்து உறவுகளையும் பயிர் பயிராக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி கோடி நன்றி தகப்பனே. சோத்திரன் ராஜா. மற்றும் தகப்பனே, அநேக ஆண்டுகளாக ஐயா திருமணத்தில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அனுதினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனுடைய கற்பத்தின் கனிகளை எசப்பா நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே தொடுங்க ராஜா, ஒரு வீசு தொட்டு அப்பா குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா, நீக்கி போடுங்க ராஜா. குடும்பத்தை விருத்தி பண்ணுங்க, விருத்தி பண்ணுங்க. அதுக்காக நான் சொல்லத்தோம் ராஜா. சோத்திரன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.

സത്യമും ജീവനും നാനേ, വളിയും സത്യമും ജീവനും.

ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். ஒரு

சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்ப

ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஷ்டவேலே பயப்படா

எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு, பலியும் சத்தியமும் ஜீவனும் நானே இஷ்டவேலே.

நீயும் போக மாட்டாய், ஆறுகளை நீயும் கடக்கும் போதும், ஆறுகளை நீயும் கடக்கும் போதும்.

0: சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேளே பயப்படாதே, நானே உன் தேவன். இஷ்டவேளே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமீன் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன். அருமையான பாடல் கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. நாளைய நாளிலே இதே வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: அதேபோல் பிரதர், உங்களை உங்களை சேர்ந்து ஒளிஞ்சிற எல்லா குடும்பங்களையும் மற்ற எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதங்கள் அனு தினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்கும் நாமத்தில் எடுத்துக்கொண்டு. காட் பிளஸ் யூ ஆல் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் சௌரன் சிபா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பாடல்களுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளைய நாளிலே இதே வேளையிலே சந்திக்க இருக்கிறோம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன், ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ. ஆமீன்,
2: Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Am face of the waters, we praise you. Image of God, we worship you. Immortal, we thank you. Emmanuel, we worship you. Incarnate Word, we lift up your holy name. Oh, the one who redeems us from death in famine, we lift up your holy name. The one who has established your throne in heaven, we worship you. The one who executes judgment and justice on the earth, we exalt you. The one who spoke in the pillar of cloud, we lift up your holy name. Invisible God, I praise you. Invisible King, I worship you. Jehovah, Almighty God, we lift up your holy name. Jehovah Jireh, we praise you. Jehovah Nissi, we exalt you. Jehovah who sees, we worship you. Jehovah Rapha, we adore you. Jehovah Shalom, we lift up your holy name. Jehovah Shammah, we exalt you. Jesus, we worship you. Jesus, our friend, we lift up your name. Jesus, the author and finisher of our faith, we love you. Jesus, the beloved Son, we adore you. Jesus, the bridegroom, we welcome you. Jesus, the healer of all diseases, we lift up your holy name. Jesus Christ of Nazareth, we worship you. Jesus, the same, yesterday, today, and forever, oh, we worship you. Oh, Jesus, the Son of God, we love you. Jesus, the apostle of our profession, we lift up your holy name. Jesus, who descended from heaven and who is in heaven, we exalt you. Jesus, who holds the keys of hell, we lift up your holy name. Jesus, who will come in the glory of the Father, I praise you. Jesus, who performs all things he has promised, I worship you. Jesus, who saves us from sin, we adore you. Jesus, who suffered for us, I exalt you. O Judge of Israel, we lift up your holy name. Judge of all the earth, we praise you. The just judge of righteousness, we exalt you. The justifier of him who believes in you, we adore you. O King, we praise you. King, eternal, immortal, and invisible, we worship you. King of heaven, we exalt you. King of Israel, we glorify you. King of kings, we adore you. King of Salem, we bow down before you. King of the saints, we adore you. Lord God, we worship you. Lord God of Abraham and Isaac, we worship your holy name.

0: ஹலோ,
1: ப்ரைஸ் தி லார்ட் அம்மா,
0: ப்ரைஸ் தி லார்ட் ஐயா, ப்ரைஸ் தி லார்ட்.
1: ஆமீன், ஆமீன். இந்த இருக்கவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். ஜெபங்களை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவித்துக் கொண்டு சுத்தாவியானவர் தாமே ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன். சௌத்ரம் ஐயா, எல்லாம் கூட கிருபை ஐயா, கூட பல நங்களை தாழ்ந்தபடி நாள் கிருபை ஐயா, கிருபை கிருபை காலதோறும் உங்களோட கிருபை எங்களுக்கு புதிதா இருக்கிறபடி நாள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்றோம், நன்றி சொல்ல. இம்மட்டுமாய் காத்து, இம்மட்டுமாய் வழி நடத்தின, இம்மட்டுமாய் உதவி செய்த விக்னேஸ்வரே நன்றி சொல்லும், நன்றி சொல்லுகிறோம். போதுமானவர், போதுமானவருக்கும் அதிகமானவையாயிருக்கிறீங்க சுவாமி. உங்களுக்கு இரவை சொல்ல முடியாத அந்தவர், எங்களுடைய இரக்கங்கள் முடியாத அந்தவர், சொல்லி முடியாத இரக்கங்கள் ஆண்டவர். கிருபையாப்பா, கிருபையாப்பா, கிருபையாப்பா, எங்களுக்கு கிருபைதான் வேணும் அப்பா. தகுதி எட்ட மக்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு கிருபைதான் அப்பா வேணும், கிருபைதான் வேணும். எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களோட கிருபையினால் எங்களை சூழ்ந்து ஆண்டவரே இருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்கிறோம் ஆவியானவரே. இந்த வேளையிலும் சாப்பன எங்களை ஜபங்களோட நடத்துறவன் நீங்க ஆண்டவரே. இருக்க வேண்டிய காரியங்களை ஒவ்வொன்றையும் நடத்துறவன் நீங்க சுவாமி. எங்கட சுயம் வேணாம் ஆண்டவரே, எங்கட மாமிசம் வேணாம் சுவாமி. உங்களோட சித்தமே நிறைவேறுவதா, உங்களோட சித்தமே வழி நடத்துவதாக அப்பா நன்றி. எங்களை இப்ப கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி, எங்க பாதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி. எவங்களை கேட்கிறவரே, மன்னிக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுறோம். நன்றி, நன்றி. உங்களோட அன்பு அளவு கடந்த அன்பு, அன்புக்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். காணக்கூடாதோழி, சேரக்கூடாதோழி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சிகுகாரத்தை எங்களுக்கு தந்தவரே நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல் அப்பா பிதாவே என்று இந்த காலையில் கூப்பிடுகிறோம் சுவாமி, கூப்பிடுகிறோம் சுவாமி. உங்களோட சமூகத்திலிருந்து கூப்பிடுகிறோம் சுவாமி. கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா, நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, ஆயிரம் கோடி நாவுகள் போதாதப்பா, போதாதப்பா, போதாதப்பா. கூட நன்மைகளை சொல்ல முடிய போதாதப்பா. கிருபை அப்பா, கிருபை, கிருபை, கிருபை. பனே, நாட்கள் உள்ள சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் ஆண்டவரே கொடிய காலங்கள் வரும் என்று சொன்ன தெய்வமே, இந்த கொடிய காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்களுக்கு மன்னிப்புகளும் இரக்கங்களும் கிருபைகளும் உண்டென்று உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டி. இந்த காலங்களில் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவரே நீங்க காண்கிறீங்க, ஆண்கிறீங்க. மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி. அக்கிரமா, அக்கிரமமான காரியங்கள், பாவமான காரியங்கள், கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே, அநியாயங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், நீதிக்கு பயப்படுகிறவர்களாய், உண்மைக்கு பயப்படுகிறவர்களாய் தகப்பனே, இந்த காலங்களில் இருக்கிற எல்லா கொடுமைகளையும் ஆண்டவரே ஜனங்கள் நீங்கி மன சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, பயங்கரமான காரியங்களை எல்லாம் ஆண்டவரை நீக்கி போட்டு ஆண்டவரை சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே இந்த ஜனங்கள் மத்தியில் வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். கிருபைதானப்பா, கிருபைதானப்பா. பூமியின் கடையாந்திரம் எல்லாம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒருவர்தான் கெட்டு போவது உங்களை சுத்தமல்லாந்தவரே. அப்படியான தேவன் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே உங்களை சுத்தமாயிருக்கிற சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அப்பா கிருபை, கிருபை, தகுதியற்றவங்களுக்கு கிருபை, இந்த மக்களுக்கு கிருபை அப்பா. இந்த கிருபையின் காலத்தில், இந்த அனுக்கிற காலத்தில் ஆண்டவரே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பட்டு சுவாமி. அந்திரும்பட்டு நன்மையான காரியங்களை காணட்டும் செய்யட்டும் ஆண்டவரே. பிறருக்காக வேண்டிக் கொள்ள யுத்தத்தின ஆலை ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள்ல பட்டு கண்ணீரோடு அழைகிற மக்கள் உண்டு சுவாமி. பிறருடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படவன், சாபங்கள் எல்லாம் நீக்கப்படவன் ஆண்டவரே. எங்களை முகத்தை தேடி சுவாமத்தை பெறவன சுவாமி. கத்தாவே, எங்களுடைய இருதயங்களில் எல்லாம் நீங்க நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாம. இந்த மக்களுக்கு வேண்டிய ஆறுதலும் தயவும் நீங்க தான் அப்பா. அங்கெல்லாம் இந்த பகுதியில் இருந்தாலும் தகப்பனே, இவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே, இவர்களை காரியங்கள் வந்து மன்னித்து சுவாமத்தை ஆண்டவரே கற்றலிடும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாம். நாட்களில் ஆண்டவரே சத்தியம் ஆண்டவரே, இவளை இருதயங்களை நிரப்பட்டு சுவாம், நிரப்பட்டு கீழ்படுகிறவளாய் அதன்படி நடக்கிறவளாய் தகப்பனே, தங்களை ஒப்பு கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள். வியாதி அப்பா, வியாதி கொடுமை ஆண்டவரே, வியாதி வேதப்படுகிறையானங்கள் ஆண்டவரே, குக்குரல் ஆண்டவரே, கண்ணீர் ஆண்டவரே, வியாதியின் கொடுமையினால் ஆண்டவரே சவிக்கிற மக்கள் பெருகிக்கொண்டே போறாள் சுவாமி. பாவமும் சாவங்களும் இவர்களை விட்டு நீங்க ஆண்டவரே இவர்கள் சுகம் பெற்று ஆசீர்வாதம் பெற்று தகப்பனே பாலுடைய வேண்டும் என்று உங்களுக்கு ஜபிக்கிறோம் சுவாமி. இவருடைய வாழ்க்கையில நீங்க தான் சுகம் அளிக்கிற கர்த்தர், நீங்க தான் பரிகாரி, நீங்க தான் தேவன் என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மன்மாதிரியாக உங்களை வைத்து தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறவளாய் மாறி சுகத்தை பெற வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. அவளுக்கு தேசிங்கப்பா தேசங்குளத்தில் வந்த ஆண்டவரே வியாதியத்தை தானும் பெருமையாய் போனது அப்படியான தேவன் சுவாமி. ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குற தேவன் சுவாமி. தகப்பனி அப்படியான காலம் இந்த காலத்தில் உண்டு சுவாமி. உங்களிடமாய் ஆண்டவரை நோக்கி வருகிற ஒருவர் தானும் ஆண்டவரே கத்தாவே சுகம் பெறாமல் போனதில்லை ஆண்டவர். அப்படியான தேவன் சுவாமி, உங்கள் சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி, சுகத்தை பெற்றிருக்கிறார் சுவாமி. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். வியாதிகள் எல்லாம் நீங்கி போவோம், நாங்கள் சுகமும் சந்தோஷமும் சமாதானமாய் ஆட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. தேவைகளோடு சந்திக்கிற வியாதியஸ்தர்களுக்கு உதவிகளை அனுப்பி கொடுங்க சுவாமி. உதவியாற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்குகிற மக்களை அனுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வண்டி கொள்ளுறோம். முதியோர்கள் அப்பா யாரை படுக்கையில் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களாகி அனாதைகளாய் ஆண்டவரே இருக்கிற முதியோர்கள் உண்டு சுவாமி. தகப்பனே வைத்திய சாலைகள் நிரம்பி வழிகிற முதியோர்கள் உண்டு சுவாமி. என் தகப்பனே பரிகாரியை கத்தர் ஆறுதல் படுத்துற நீங்க, யார் கைவிட்டாலும் கைவிடாத கத்தர் நீங்க என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை காத்து கொண்டு வாரீங்க சுவாமி. அதுக்காக நான் செய்கிற நன்மைகள் ஆண்டவரே சொல்லி முடியாத இவுகள் ஏராளம் ஏராளமாண்டவர். தகப்பனே இவர்களுக்கு அந்த இவுகளையும் நன்மைகளை நீங்க கொடுக்கிறபடினா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். வியாதிகளை நோக்கி பார்க்கிறபடினா நன்றி சொல்லுகிறோம். ஆதரவை நீங்க செய்திருக்கிறபடினா நன்றி சொல்லுகிறோம். அப்பா அங்கெல்லாம் நன்றி சொல்லத்தான் முடியும் ஆண்டவரே. தகப்பனே இறங்குற தேவன் நீங்க, உதவி செய்கிற தேவன் நீங்க அப்பா, நீங்க அப்பா. உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவரே, அப்படியான தேவன் இரக்கத்தின் தேவன், கருணையின் தேவன் ஆண்டவரே, தயவின் தேவன் அப்பா. உங்களை போல ஒரு தேவன் இல்லையப்பா. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே மரண தருவாய் இருப்பார்களான தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அவர்கள் உங்களமா ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களை ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் கிருபையப்பா. அப்பா தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கோ தலைவர்களுக்காக வேண்டிக்கும் நீதியும் உண்மையும் ஆண்டவரே இவர்களுடைய ஆறுகள் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. தேசங்களில் உள்ள மக்கள் எத்தனையோ மக்கள் நீதிகள் புரட்டப்பட்ட அநீதியான அக்கிரமத்தினாலும் தவித்து கண்ணீரோடு அலைகிற மக்கள் அப்பா. தகப்பனே நீதி செய்கிற தலைவர்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களாய் மாறட்டும் ஆண்டவர். நீதியும் நியாயம் இந்த மக்களுக்கு கிடைக்கிற தலைவர்களாக வழி நடத்துங்க சுவாமி. தேவ பயமுகர்களுடைய இருதயத்தை நிரப்பட்டு நீதி நிரப்பட்டும் இவருடைய கரங்கள் வேதம் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவர் அப்படியாக ஆளுகிறவர்களாக இவர்களை நடத்துங்க சுவாமி. தலைவர் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நீதி நியாயம் வேண்டிய அதிகாரத்தில் இருக்குது சுவாமி. ஆளுகை எல்லா அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக வைத்தது சுவாமி. எல்லாம் நன்மையாக ஆசீர்வதிக்கப்படுது சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டிக்கும் தகப்பனே. தேசங்களில் நிற்கிற ராணுவ வீரர்களுக்காக எந்தெந்த யுத்த காலத்தில் நிற்கிறார்களோ சுவாமி தாங்குங்கப்பா தாங்குங்கப்பா பலப்படுத்துங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய ஆத்மா அவங்களுடைய கரங்களில் இருக்கிற சுவாமி நடத்துங்கப்பா நடத்துங்கப்பா நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற சுவாமி வேண்டிக் கொள்ளுற குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே தேவனே இவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் நாட்களில் ஆண்டவரே பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனே அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் நீங்க நீதியாக விளங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. வார்த்தைகளுக்கு செய் கொடுக்கிற மக்களாய் வாழட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே வேண்டிக் கொள்ளுறேன். தாப்பனே ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா. இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களும் கூட ஊழியத்தை ஆண்டவரே தியாகத்தோடும் உண்மையோடும் செய்கிறவர்களாய் எங்கெங்கெல்லாம் நிலையில நிற்கிறார்களோ ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களாய் ஏற்றப்படுத்துகிறவளாய் இந்த கடைசி நாட்களில் இந்த கிருபையின் காலத்தில் காலத்தில் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் எங்கெல்லாம் நிற்கிறார்கள் உரியம் செய்யத்தக்கதான வாஞ்சியையும் பலத்தையும் கற்றலிருந்து சுவாமி வேண்டிய சுகத்தை கொடுங்க சுவாமி. சமாதானத்தை கொடுங்க சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வண்டி ஊழியத்தை விட்டு விழுந்து போன ஊழியர்களாண்டவரே தகப்பனே பெருகிக்கொண்டிருக்கிறாள் சுவாமி. சாத்தானுக்கு சவி கொடுத்து பிரியான உபதேசங்களை சவி கொடுத்து தங்களுடைய சுய காரியங்களுக்காக ஊழியங்களை விட்டு ஆண்டவரே விழுந்து போய் ஆண்டவரே எங்கெல்லாம் நிற்கிறார்கள் சுவாமி சந்திங்க சுவாமி. இவருடைய இருதயங்களில் ஆண்டவரே உங்களுடைய அன்பு ஊற்றப்படட்டும் சுவாமி. உங்களுடைய மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே இவருடைய இருதயங்களை ஊற்றப்படட்டும் சுவாமி. இவர்களும் சுவாமி இன்னமாய் சத்துருவானவன் ஆண்டவரே தூஷிக்காதபடி ஆண்டவரே இவர்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவளாய் பாணந்திரும் போட்டும் ஆண்டவர் ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மன்னிப்புல இரகங்களும் உண்டு சுவாமிகள் பாதவழியில் வந்து கத்தாவே இவர்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று இவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நன்றி நன்றி சொல்லு தகப்பனே. ஆண்டவரே இந்த நாக்கு எனக்கு இருக்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆண்டவரே சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி பரிசுத்தப்படட்டும் சுவாமி. எங்களை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தை ஒன்றே ஆண்டவரே சபைகளில் சொல்லப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே தங்களுடைய இஷ்டத்தின்படி ஆண்டவரே தங்களுடைய வழிகளின்படி ஆண்டவரே சபையை ஆண்டவரே நடத்தாதபடி ஆண்டவரை போது ஒரு மாடுகளும் ஊழியக்காரர்களும் ஆண்டவர் தேவ வசனத்தை கவனமாக ஆண்டவரை பயபக்தியோடு உண்மையோடு ஆண்டவரே ஜனங்களுக்கு சபைகளுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும். பரிசுத்தப்படுத்தட்டும் சபைகளை ஒன்றையும் ஆண்டவரே மனவாற்றி சபைகளாக ஆண்டவரே எங்களுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் சபைகளாக ஒவ்வொரு சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சபைகளில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே பிரிவினைகள் ஆண்டவரே பாவங்கள் வசதிகள் எல்லாம் சபையை விட்டு நீங்கி ஆண்டவரே மக்கள் எல்லாம் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே ஆவியோடும் மிகோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களாக இருக்கிறவர்களாய் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளாய் தங்களுடைய வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறவளாய் ஒவ்வொருவரையும் நடத்தும் ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே நீங்க கொடுத்த விலை அதிகம் ஆண்டவரே நீங்க எவ்வளவோ கிரியம் கொடுத்துருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்களுடைய சபைகள் தகப்பனே, இந்த நாட்களில் நாளைக்கு நாள் பரிசுத்தப்படட்டும். உலகத்தோடு ஓடாத பலியாண்டவர் ஐயா, உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய வழிகளில் ஆண்டவர் ஓடத்தக்க வேலத்தை ஆண்டவர் சபைக்கு கொடுங்கப்போ. சத்துருவானவை எங்கொள்ளாதபடி ஆண்டவர் ஆண்டவரே, சபை காக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம். சபைகளுக்காக வேண்டி, போதன்மாருக்காக வேண்டிக் கொள்றோம், ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். வெலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, வார்த்தைகளை கொடுங்கப்பா. பந்தய காக்கிறவங்கள மேய்ப்பர்களாக நடத்துங்கப்பா. அவர்களுக்காக வேண்டி இவருடைய குடும்பங்கள் இந்த நாட்களில் மற்றவர்களுக்கு ஆண்ட முன்மாதிரியாக சாட்சி உள்ளவர்களாக, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்பா, அந்த நாட்களில் நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, குடும்பங்களெல்லாம் நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் பனே. நன்றி ஆண்டவர். தேசங்களெல்லாம் வறட்சி ஆண்டவரே, வேலை இல்லையப்பா. ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவர், போராட்டம் ஆண்டவர், பற்றாக்குறை ஆண்டவர், இதுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே, ஜனங்களை விட்டு நீங்கி தேசம் வாழ்வடைய வேண்டும் என்று வைக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும், உங்களை நோக்கி கூக்குரலட்டும், தங்களுடைய மாமிசத்தின்படி அல்ல ஆண்டவரே. தகப்பனே, வறட்சி நீங்கிற கத்த நீங்க, ஆண்டவரே செழிப்பை தருகிற கத்த நீங்க என்று சொல்லி ஆண்டவரே, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய முகத்தை உங்களிடமாய் திருப்பி ஆண்டவரே, தேசத்துக்காக ஆண்டவரை வேண்டுகிற மக்களாய், தங்களுடைய வாழ்வுக்காக வேண்டுகிற மக்களாய் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இருக்கிற ஒரு நேர உணவு இல்லாமல் ஆண்டவரே பசியின் கொடுமையாண்டோம். ஆண்டவரே, இருக்கிற மக்களுடைய சாபங்கள் முறிக்கப்படட்டும், பாவங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய பசியை போக்கத்தக்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா, ஜீவனுள்ளோர் எல்லோருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன், அப்படியான தேவன் சுவாமி. பசியினால ஜனங்களை வருந்த விடாத தேவன், வனாந்தரத்துல கூட வந்தவரே, ஆண்டவரே உங்களிடமாயிருந்த மக்களை ஆண்டவரே போஷித்து அனுப்பின தேவன், இவர்களும் ஆண்டவரே உங்களிடமாய் வந்து நீங்க போஷிக்கிற தேவனாய் அவர்களுக்காவது ஆறுதல் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளதென்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் சொல்வார்களாக, ஒவ்வொருவரும் சொல்வார்களாக. கிருபைதான் அப்பா, கிருபைதான் அப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே, சகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாலையாளருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை எங்களோட வாழ்ந்தை ஆண்டவரே, ஒருவர் தான் உங்களோட வருகையிலே கட்டு போய்விடாதபடி ஆண்டவரே, நிற்கத்தக்கதாய் அவ்வளவாய் நீங்க அன்புள்ளதவனாயிருக்கிறீங்க சுவாமி, அவ்வளவு அன்புள்ளதவனாயிருக்கணும். அன்பு காலாக உயரம் இல்லை சுவாமி. நாங்கள் மாத்திரம் ஆண்டவர், ஜனங்களும் மாத்திரம் ஆண்டவர். தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். இவர்களுக்கு வேண்டிய மன்னிப்பும் இரக்கங்களும் நீங்க தான் சுவாமி. மன்னிக்கிறதில் நீங்கள் தலை சிறந்த தேவன் சுவாமி. தயவில தயவு பெறுத்தவர் நீங்க சுவாமி. தகப்பனே, மன்னிங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களில் உங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறபடி நான் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆனால் அதற்குரிய காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவர் இவ்வளவு வேகமாய் ஆண்டவர் எங்களை வார்த்தைகள் சொல்ல முடியும். அவ்வளவான காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. எல்லாம் உங்களால் ஆனாலும் மனிதனால் ஒன்றும் இல்லை. இப்ப நீங்க கொடுத்த அறிவு ஆண்டவரே, நீங்க கொடுத்த அறிவு அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஐயா. இவர்கள் ஆண்டவரே பெரிய ஊழியம் வந்து வேணா ஆண்டவரே, மீடியாக்கள் உண்டு, டெலிவிஷன் உண்டு, இன்னும் எத்தனையோ விதமான ஊழியங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்ளுறோம். தங்களுக்கு என்றே, தங்களுக்கு என்றெல்லாம் உங்களுக்காக, உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக, உங்களுடைய மாமத்தின் மகிமைக்காக செயல்படத்தக்கதா ஒவ்வொரு ஊழியங்களையும் சேர்வலாய் நடத்துங்க. இவர்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க பார்த்து கொள்ளுவீங்க சுவாமி. குடும்பங்களை எல்லாம் நடத்துவீங்க சுவாமி. இந்த ஊழியங்களுக்கான போற வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொன்றும் பிரயாசப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே விநாயகர் தாய் போகாதபடி தகப்பனவர்களுக்குறதயங்களை எல்லாம் தொட்டு குணமாக்கும்படி மனம் திரும்புத செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக் கொள்ளுந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை ஊழியத்துக்கு இன்னும் ஆண்டவரே ஜனங்கள் தேவை சுவாமி. உட வார்த்தையை சொல்லுற மக்கள் வேணும் சுவாமி. தகப்பனே இந்த நாட்கள் மக்கள் ஆண்டவரே எந்த இடத்திலும் தகப்ப வேலைகளோ பலசாலைகளிலோ காங்கிரஸ் மக்களோ உங்களுடைய அன்பை செயல் சொல்லக்கூடிய ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை காட்டலிடுங்க சுவாமி. பயத்தை எடுத்து போடுங்க சுவாமி. எப்பொழுதும் உங்களோட நாமத்தை ஆண்டவை வைத்திருவளாய் உங்களோட நாமத்தை சொல்லுறவளாய் இவர்கள் வழி நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக் கொள்ளுறோம் எல்லாம் தேவையான இடங்களுக்கு போகக்கூடிய மிஷனரிகள் ஊழியர்கள் தேவை சுவாமி. தேவை உலக வேகமாய் உங்களோட ஆண்டவரை வார்த்தை சொல்லப்படுகிற இடங்களுக்கு தேவையோ சுவாமி. இந்த நாட்களில் வேணும் சுவாமி. உங்களோட வருகையோ மிக சமீபம் ஆண்டவரே. காலங்களும் சூழ்நிலைகளும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கொண்டே இருக்கிற சுவாமி. ஆண்டவரே நீங்க தான பாதவி செய்யவன். இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஊழியர்களை எழுப்பிக் கொடுங்க. இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி. அடிக்கப்படுகிறார் சுவாமி. வியாதியோடு இருக்கிறார்கள் சுவாமி. தாங்குங்க. ஆறுதல் படுத்துங்க. ஆறுதல் படுத்துங்க. கஷ்டமான பிரதேசங்களான தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பிக் கொடுங்க. உதாரத்தம் உள்ள மக்களை எழுப்பி ஆண்டவரே இந்த நாட்களில் ஒன்றும் பூமிக்குரியது ஒன்றும் உதவாது சுவாமி. அப்படியான உணர்வை ஆண்டவரை ஜனங்களுக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறவளாய் மாறட்ட சுவாமி. தேவையோடு நிற்கிற ஊழியர்களுக்கு ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தினால் உதவி செய்து அந்த ஊழியங்கள் வளரும்படி செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி அந்த இடத்து மக்களும் ஆண்டவரு அப்பனே ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. ஒவ்வொரு இரண்ட சேசங்களும் ஆண்டவரே இவர்களிலிருந்து வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. வெளிச்சத்தை காண வேணும். அதனுடைய காலங்கள் எங்களுடைய ஆதீனத்தில் உண்டு சுவாமி. ஆதீனத்தில் உண்டு சுவாமி. நேரியின் தேவன் நியாயத்தின் தேவன் சுவாமி. நீதியின்படி ஆண்டு அதின் அதின் அதின் காலத்தில் ஆண்டவர் ஒவ்வொன்றைய நேர்த்தியாய் செய்ய வருகிற தேவன் சுவாமி. அப்பா நீங்க மாறுவதில்லை. அப்பா நீங்க மாறாதவர். அப்பா அன்றும் ஒன்றும் இருக்கிறவராய் இருக்கிற தேவன் சுவாமி. சகபனே இந்த இரண்ட சேஷங்கள் இருக்கும் மக்களுக்காக வேண்டிக்கொள். இரண்ட சேஷத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள். இரண்ட சேஷங்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள். ஜனங்களுக்கு எல்லாம் அந்த வெளிச்சம் உண்டாவதா? வெளிச்சம் உண்டாவது. நீங்க தானப்பா அந்த வெளிச்சம். உங்களோட வசனம் தானப்பா வெளிச்சம். சகபனே உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. ஜனாக்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள். அந்த காலத்து நிக்கிற மக்கள் அப்பா அன்பில்லையப்பா. அன்பில்லையப்பா. குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து பெற்றோர்கள் எல்லாம் அங்கும் இங்குமா கண்ணீரோடு தெரிகிற அன்பற்ற காலத்தில் இருக்கிறார்கள் சுவாமி. இருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே ஒரு விசை ஒரு விசை உங்களோட அன்பினா நிரப்புங்கப்பா. உங்களோட அன்பினா நிரப்புங்களோட தக அன்புதான் அப்பா இவர்களை சரிப்படுத்த முடியும். சாண்டவரே சகலத்தையும் தாங்க செய்ய முடியும். நிரப்புங்கப்பா ஒரு விசை உங்களோட அறிவிக்கும் அன்பா. அன்பினாவே ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்கப்பா. சுத்தாவியானவரே பின்னாரியாகவர்கள் மேலும் கூட அன்பினாவே ஊற்றுங்கப்பா. அன்பு வரட்டும் சுவாமி. அன்பு ஒருவர் ஒருவர் நேசிக்கிற அன்பு வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள். ஆலய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. அப்பா ஆலய பிள்ளைகளை நாட்களில் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் வியாயங்கள் சுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போற சுவாமி. சத்துருவானவன் கையில் விழுந்து ஆண்டவரே இந்த ஆலய பிள்ளைகளை நாளிந்து கொண்டு போறாங்க சுவாமி. மீட்டுக் கொள்ளுங்கப்பா. பேசிக்கொள்ளுங்கப்பா. விழாலாகும் வந்தவரே, இதோட பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுற பெற்றோர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க சுவாம். அவருடைய கண்ணீர் பிள்ளைகளுக்காக கண்ணீர்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாம். தகப்பனி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். கிருபை செய்யுங்க, கிருபை கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளணும். தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளணும். தேசமும் கொடி தேசம் பாவங்கள் சாதங்கள் எல்லாம் அவங்களே ரத்தினால் கழுவப்படணும். ஒரு விசை கழுவுங்கப்பா, ஒரு விசை கழுவுங்கப்பா. எல்லா சிசுகளையும் மன்னித்து, எல்லா பாவங்களையும் மன்னித்து, எல்லா மறுதல்களையும் மன்னித்து. ஒரு விசை என் தகப்பனே, உங்கள் இரக்கத்தின் கண்கள் அப்பா அவங்களுக்கு இருவைங்க அந்த தேசத்துக்கு இரக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை தேசத்தின் தலைவர்களையும் நடத்துங்க சார். தேசத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகளையும் நடத்துங்க சுவாமி. எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்களோ எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும், மணந்திரும்பட்டும் சுவாமி. உறவுகளுக்காக வந்திக்கும் ஆண்டவரே, இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கணும். இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கணும். இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கணும். தகப்பனே, தகப்பனே, தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாம். ஆசீர்வதிக்க இன்னும் இன்னும் ஆண்டவரே, தேசம் ஆண்டவரே கெட்டு போய் கூடாதபடி தகப்பனே, ஜனங்கள் மனந்திரும்பி மனந்திரும்பி தங்களுடைய வழிகளை எல்லாம் விட்டு விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் நீங்கி பாவங்கள் அசுத்தங்கள் அநீதிகள் எல்லாம் தேசத்தை விட்டு ஜனங்கள் ஆண்டவரை விடுதலை பெற வேண்டும் என்று விக்கிறோம். அப்பா இறக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, தேசத்துக்கு நன்மையை தாங்கப்பா. ஜனாதிபதியும் அவரோடு இருக்கிற மந்திரிமார்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சேர்வதிங்க இரண்ட தேசமாகிய ஆண்டவரே, இந்திய தேசம், இந்திய தேசம், இந்திய தேசம் குருட்டாட்டம் நீங்கட்டும் ஆண்டவரே, குருட்டாட்டம் நீங்கட்டும் ஆண்டவரே. இருள் நாதிக்கமெல்லாம் நீங்கி மனந்திரும்ப கோடி மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி. கோடி மக்களுடைய கண்களும் திறக்கப்படட்டும் சுவாமி. இந்திய தேசத்துக்காக வேண்டிக்கொள், எப்படியாக தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் நன்மைக்காக, சமாதானத்துக்காக வேண்டிக்கொள், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அது சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எப்படியாக ஆண்டவரே ஒரு ஜனங்களை எங்களை சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி. உங்களுடைய சமூகத்தில் தான் தகப்பனே வைக்கிறோம் சுவாமி. தகப்பனே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. கிருபையின் கண்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்குவதா, நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவர். அன்னை போலம் இறக்கங்களும் தயவரும் குளத்திலிருந்து சுவாமி. இவர்களுக்காக வந்து தங்கமன் ரேடியோக்காக வேண்டிக்கும், நடத்துகிற பிள்ளைகளுக்காக வேண்டிக்கும், நடந்திருக்க ஊழியர்களுக்காக வேண்டிக்கும். தேவைகள் எதுவும் நடத்த வேண்டிய வழிகளும் பரிசுத்தாவியான வரையும் என்னென்று நடத்தி அப்பா இன்னமாய் ஆண்டவரே அவருடைய காரியங்கள் ஒன்றையும் ஐயா நீங்க வழிபடுத்தி சுவாமி. ஐயா அவங்களோட சித்தத்தின்படி நடத்த உதவி செய்யுங்க சுவாமி. அவர்களோட பிள்ளைகள் குடும்பங்கள் எங்கிருந்தாலும் தகப்பனே உங்களுடைய பாதுகாப்பின் கரம், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களை மூடுவதாகும். எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வண்டிக்கொள்ளும், என் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வண்டிக்கொள். ஏமாட்டு மாயபத்தை கேட்டு அப்பா அவங்களோட சமாதானத்தினால் எங்களை நிரப்பி இம்மாட்டு மாய வழி நடத்துறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் நீங்க தானா, எல்லா கணமும் நீங்க தானா, எல்லா புகழும் நீங்க தான்ப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். சொல்லிக்கிறோம் ஐயா, சொல்லிக்கிறோம். அப்பா பிதாவே எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே எங்களை சமாச்சலாம் கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி. கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுறோம். தகப்பனே எல்லா கணமும் துதியும் மகிம் தான் உங்களுக்கு தான். ஏசு கிறிஸ்து நாமத்தில் வந்திக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமீன். நன்றி அம்மா. இன்னொரு இன்னொரு நேரடி ஒலிபரப்பிலே ஜெப வேளையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதம் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். கத்தடி கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன்,
0: ஆமீன். கத்தர் உங்களையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் தேவனுடன் சில நிமிடங்கள்

2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவன் உங்கள் சேவையை மதிக்கிறார். ஆரம்ப வசனமாக கொலோசேயர் 3:23 பார்ப்போம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக செய்யும் ஒவ்வொரு காரியமும் அவருக்கு மிகவும் முக்கியமானது. சபையில் உதவுவது, ஜெபிப்பது, பாடுவது, காணிக்கை கொடுப்பது அல்லது மற்றவர்களிடம் அன்பாக நடப்பது எதுவாக இருந்தாலும் தேவன் அதை எல்லாம் பார்க்கிறார். அதனால் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். வேதாகமம் 1 Corinthians 3:9 சொல்கிறது, நாங்கள் தேவனுடைய உடன் வேலைக்காரர்கள் என்று. அதாவது நீங்கள் தேவனோடு சேர்ந்து வேலை செய்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் செய்வது மிகவும் சிறிய காரியம் என்று நினைக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது மிகவும் மதிப்பு மிக்கது. உங்கள் வார்த்தைகள், செயல்கள் மற்றும் நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவுகள் மூலம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். அதனால் தான் தேவன் மகிழ்ச்சியுடனும் சிறப்புடனும் நல்ல இருதயத்துடனும் அவருக்கு சேவை செய்யும்படி விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான் அவருக்கு சேவை செய்வது. எனவே சந்தோஷத்துடனும் விருப்பமுள்ள இருதயத்துடனும் உங்கள் சிறந்ததை செய்யுங்கள். உங்கள் சேவை தேவனுக்கு மிகவும் அருமையானது. அவர் உங்களில் மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 Corinthians 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான கர்த்தாவே, உமக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. என்னிடம் ஒப்படைக்கப்படும் ஒவ்வொரு பொறுப்பையும் நான் உண்மையுடன் செய்கிறேன். என் சேவை உமக்கு ஸ்தோத்திரத்தையும் மகிமையையும் கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உங்கள் வசனத்தின் மூலம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட பேசியதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதேங்க. இன்னுமாய் உங்கள் காரியங்களில் ஈடுபட தங்கள் அழைப்பின் நிச்சயத்தை அறிந்து கொண்டு உங்கள் பரிபூர்ண சித்தப்படி ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்காக இருக்க அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ராஜா, உங்கள் கிருபை போதும் என்று. அந்த கிருபையால் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் முடிசூட்டுங்க. இன்றைய நாளுக்குரிய கிருபையால் தாங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 7th of July 2026, and the topic for today is God values your service. The opening scripture is taken from Colossians 3:23. And whatsoever ye do, do it heartily as to the Lord and not unto men, knowing that of the Lord ye shall receive the reward of the inheritance, for ye serve the Lord Christ. Hallelujah. Everything you do for God is important to Him. When you help in church, pray, sing, give or show kindness, God sees it and He is pleased. The Bible says in 1 Corinthians 3:9, for we are God's fellow workers. That means you're working with Him. You may sometimes think what you do is so small, but to God it matters very much. Your words, actions and choices can show His love to others every day. That's why God wants you to serve Him with joy, excellence and a good heart. God has a beautiful plan for your life, and serving Him is part of that plan. So do your best with joy and a willing heart.

0: வழிகள்.
1: ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. அதிகாலை அர்ப்பணிப்பு, இது ஆலையிலே கிடைத்த அழகு முத்தல்லவா நமக்கு. கண்ணீரால் என் ஜெபத்துக்கு கதை சொல்கிறேன். தூரலும் இல்லை, மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். தூரலும் இல்லை, மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். வலிய கரமொன்று என் கண்ணீரை துடைக்கிறதே, என் ஆனந்தமே என் இன்பமே நன்றியப்பா. கோபம் மோகம் காமம் பாவம் சாபம் இவையெல்லாம் அதிகாலை ஜெபத்தீயின் சுருக்கம். நாம் வார்த்தையினும் ஆயுதத்தை கையில் எடுப்போம். வானங்கள் வசப்படும் நம் கைகளுக்குள், எல்லா திசைகளும் நமக்குள் அடங்கும். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரின் குரலை கேட்கும் காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். அதிகாலை ஜெபத்தில் நாமும் கேட்கலாம் அவர் குரலை. அப்போது உள்ளத்தில் ஆனந்தம் உள்ளுக்குள் உரடுக்கும். வசந்தம் வீசி வரும், வானம் வசமாகும் எம்மிடம். அதிகாலையில் ஆவியானவரின் மென் தொடுதலை உணர முடியும். அப்போது தெய்வீக சமாதானத்தால் ஆட்கொள்ளப்படுகிறோம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இதயம் வலிக்கும் நோவுகளை கொண்ட இடவுகளால் நமது தோள்களும் தளர்ந்து கால்களும் தள்ளாடி மூச்சு திணறும் அவல நிலை கூட தோன்றலாம். ஆனாலும் விடியல் ஒன்று காத்திருக்கிறதே. பாடுகள் நிறைந்த இரவுகள் மாறி பாட்டுக்கள் நிறைந்த பகல்கள் வரும் என் அன்பு உறவுகளே. ஜெபத்தின் மூலம், அதிகாலை ஜெபத்தின் மூலம் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். ஆவியின் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். வெறும் மரங்கொத்தி பறவையாய் வாழலாமா என் சொந்தங்களே. நம்மை நேர்படுத்த உதவும் அற்புத மார்க்கம், என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியிதுங்கே அதிகாலை ஜெபத்தில். என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியிதுங்கே அதிகாலை ஜெபத்தில். அழுகை நிருகள் அப்போது இடம் தெரியாமல் மறைந்துவிடும். நமக்காக ஜாவையும் செய்து முடிக்க போற தேவனை நம்பி விடியலுக்கு உயிர் கொடுப்போம். திசைகள் எங்கும் சுவிசேஷ ஒளி பரவட்டும். என் நண்பரே, இருட்டோடு போராடி அதிகாலையே நான் எழுந்து உம் முகம் தேடுகையில், மலச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்மி சொக்கி போகுமையா. என் அப்பனே, இருட்டோடு போராடி அதிகாலை நான் எழுந்து உம்முகம் தேடுகையில், மலச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்முன் சொக்கி போகுமையா. நாம் ஜெபத்தில் கேட்பதை மட்டுமல்ல, கேட்காததையும் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் சித்தத்தில். என் கண்களில் நீர் மல்கிய போது என் கண்ணீரை துடைக்கும் என் தகப்பனே, எப்படி கைமாறு செய்வேன் அப்பனே. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில், என் மனதோடு மனசாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில், என் மனதோடு மனதாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. வெண் பனி கொட்டு மிரவின் நடு நிசையிலே என் கால்கள் மண்டி போட, மன்னவா நான் மனதார ஜபிக்கையிலே, அழாதே என் அரவணைக்கும் என் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. அழாதே என் அரவணைக்கும் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. காற்றின் பேர் செய்யும் மலை பாடும் பாடலும் கோடி கீர்த்தனமும் கவிகோர்த்த வார்த்தைகளும் அதிகாலை ஜெபம் போல் இன்பம் தருமோ. எனக்குள்ளேயும் ஒரு பிடிவாதம், நான் விட்டு கொடுப்பதாயில்லை உம் வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கையை. அடையில் தான் தேனிருக்கும், ஆலையில் தான் முத்திருக்கும், அதிகாலையில் தான் அண்டவாகும் தரிசனம் இருக்கும். அதிகாலையில் தான் அண்டவாகும் தரிசனம் இருக்கும். கட்டாவே உமக்காகவே காத்திருக்கிறேன் தரிசனம் வேண்டி. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலை விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலமே விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. எளிமையில் வாழ்ந்திடும் அதிகால ஜெபத்தின் வலிமையும் ஓரழகு. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? என் அப்பனே ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா. ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றி அப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
0: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு இந்த மாதிரி காலை இலை எழும்பி நாங்கள் ஜபிக்கும் ஜபத்தினால வார நன்மைகளை பற்றி நன்றாக ஒரு கவிதையை ஏற்றி வந்து பகிர்ந்து கொண்டீர்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். கத்தர் உங்களையும் அந்த உங்களுக்கு கொடுத்த வரத்தின் மூலமாக இன்னும் நிறைய தாளந்துகளையும் இயற்றுவதற்கு கத்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து இன்னும் கொண்டு வந்து உங்களை உபயோகிப்பாராக. நித்திய வெளிச்சத்துல மட்டுமில்ல எல்லா இடத்துலயும்.
2: நன்றி சிஸ்டர் ரஞ்சினி, நன்றி உங்களுக்கு, நன்றி.
0: தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் மேரி. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலி அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் டாலி அட் திஸ் மோமெண்ட் டு பி ஏபிள் டு கம் அண்ட் ப்ரே ஃபார் த வொர்க்கர்ஸ். சிஸ்டர் டாலி வாருங்கள், வந்து ஜெபியுங்க, பாட்டையும் பாடுங்க. டைம் இன்றைக்கு டைம் கொஞ்சம் குறைந்து இருக்கிறபடியால் நீங்கள் ஜெபித்து விட்டு போகலாம். நானும் அது முதலாவது வார்த்தையும் கொண்டு வருவதன் வேண்டுமென்று அத்துடன் நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்க வேணும் என்றபடியால் நீங்கள் ஜெபித்து விட்டு நான் அதை தொடர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி.
3: Yeah, praise the Lord, praise the Lord. I unmuted it and again it's got. Okay. Thank you, Lord Jesus. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, உங்களோட துதிகளின் மூலமாக எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே அந்த நித்திய ஜீவிய ஜீவன் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துகிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். அப்பா, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் புதிதாக வரப்போ வந்திருக்கிறவர்களும் வரப்போறவர்களுக்கும் ஆண்டவரே உங்களோட வல்லமையும் கிருபையும் உங்களோட சத்தியத்தையும் வெளிப்படுத்தி அதிகமாக உங்களோட உன்னதத்தின் அருளை எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் ஆண்டவரே கத்தரே என் பெல என் கீதமும் அவர் எனக்கு இரட்சகருமாயிருக்கிறபடியா நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொருவருக்கும் உங்களோட அநாத அன்ப அநாத அன்பை கொடுத்து ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து அழைத்து வந்த ஊழியக்காரர்களை இப்பொழுது நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே வெளிச்சமாக ஒளியாக எங்களுக்குள்ள வந்து கிரிகை செய்யற கிருபேலுக்கு ஆவணி நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபே, உங்களோட கிருபே எப்பொழுது நல்லதையா துதியுங்கள் அப்பா. அவருடைய கிருபையை துதிக்கும் பொழுது அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையின் மூலமாக ஆண்டவரே நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க ஆதி மந்தமும் அல்பாவும் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற கத்தரே இப்பொழுதும் எங்களுக்கு ஆதி மந்து அந்தமா இருந்து ஒவ்வொருத்தர ஊழியக்காரங்கள தேவைகளை சந்தித்து அவர்களை உங்களுக்கு உகந்த வாசனையாக அவர்களை நீங்க அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா, நீங்க நன்றியுள்ள தகப்பனே. இப்பொழுது மாண்டவரே புதிதான காரியங்களை ஒவ்வொரு உள்ளங்களில் மாண்டவரே பெரிதான அற்புதமான காரியங்கள் செய்த ஆண்டவரே, நாங்கள் அறிந்தும் அறியாததும் இருக்க அப்பா மறைவில் இருக்க இரகசியங்களை அப்பா வெளிப்படுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமப்படுவனும். புதிதான காரியங்களை நீங்க நடத்தி வர்ற கிருபைகளுக்கான நன்றி. காலை தொடக்க இப்பொழுது வரையும் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துறேன். உங்களுக்கென்று வேறு புரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உலகத்தை வெறுத்து உங்கள் சிலுவையை முன் எடுத்து சென்று உங்களை மட்டுமே மகிமப்படுத்துவதற்கு யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கூறி உங்களோட பரிமள தைலத்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் புதிதாக கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஒரு வசனம் வந்து இதை பாடுறோம் கர்த்தருக்கு. இன்றைய காலம் வரை புதிதான அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்கான நன்றி செலுத்தின ஒவ்வொருதையும் இரத்த கோட்டத்துல மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தையே மட்டுமே உயர்த்துவதற்கு நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொருதரையும் பிரதர் லெஸ்ட்ரி சிஸ்டர் ரீட்டா அழைத்து வந்து இந்த பெரிதான வானொலி ஊடாக இந்த கூலியன் செய்வதற்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அவங்கள இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. மகேந்திரன் ஐயாவை மாண்டவரே அவங்க கூடி நடத்துற இந்த ஊழியம் பெரிதானது. உங்களுடைய பார்வைக்கு இது பெரிதில்லை ஆண்டவரே. உமால முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. இப்பொழுதும் எங்கள் மத்தியில் அபிஷேகத்தை உபவாச அபிஷேக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த ஊழியங்கள் அப்பா அற்புதமாகவும் அதிசயமாகவும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. புதிய ஒரு பந்தி மட்டும் பாடுற கர்த்தர் இதை இவ்வளவு அழகா எங்கள் யாவரையும் அவருடைய இரத்தத்தினால கழுவினார். அந்த அந்த இரத்தத்துல ஒவ்வொரு வல்லமை உள்ளது என்று மட்டுமே அதை சொல்லிட்டு நான் விதிக்கிறேன். ஆமென். அப்பா, புதிய வாழ்க்கையை கொடுத்த தகப்பனே மக்கு நன்றி. புதிய வாழ்வில ஆண்டுவிலே நீங்க உங்களுடைய ஞானத்தையும் அன்பையும் தேவ பயத்தையும் கொடுத்து இந்த பாடலை புதிதாக இன்றும் இந்த நேரத்திலும் புதிதாக ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க புதிதாக்கி அழைத்து வந்த கிருவையும் கொடுத்து புதிதான காரியங்களை தெரியப்படுத்துகிற கிருவைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட சித்தம் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று கூறி சிறிய ஒரு பாடல் பாடுறேன். ஆமே.

கலவின ரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே தேற்றினார் வசனத்தாலே திடன் தந்தார் ஆவியாலே எனக்கு திடன் தந்தார் ஆவியாலே உறுதியை பற்றி கொண்டேன் உண்மையை நம்பியுள்ளோ பூரண சமாதானம் புவிதலில் தருபவரே தினமும் புவிதலில் தருபவரே அதிசயமானவரே ஆலோசனை கத்தரே வல்லமையுள்ள தேவா வரங்களில்

ஜீவ தண்ணீர் நீர் தாகம் தீர்க்குமோ ரே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் அக்கினியோ ரே பெரும் காற்றும் நீ ரே பெருமாளை போலவே உம் ஆவியை ஊற்றும் வாரும் தூயாவியே பிரஸ்

அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் சிந்திய ரத்தத்தினாலே எங்களை கொடுத்த ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் மூலமாய் கொடுத்த அன்புக்காய், பாதுகாப்புக்காய், ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய், ஆண்டவரே சுகபெலம் ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, இதயத்தை ஒருமுகப்படுத்துங்க அப்பா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. என்னையும் ஆண்டவரே சிலுவைக்கு பின்பாக மறைத்து என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாம் சித்தப்படி உம்முடைய திட்டப்படியும் பேசத்தக்கதாக ஆண்டவரே என் வாயிலே வார்த்தைகளை வைப்பீராக. சிலுவைக்கு பின்னாக மறைத்து நீரே உயர்ந்திரும் ஆண்டவரே, நீரே பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நாங்கள் அதிகமாக பார்க்கும் போது, நான் எங்களுடைய ஜெப குழுவுக்கு அதிகமாக வந்த செய்திகள் என்னென்றால், அநேகர் புதுவிதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயும் அவர்களுக்கு சுகம் இல்லாததுனாலே படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மிகவும் அதிகமாக பிளீடிங் செல்கிறது. இவ்விதமாய் அநேக செய்திகள் எங்களுக்கு ஜெபிக்கும்படியாக வந்ததுண்டு. இதை பார்க்கும் போது உண்மையாகவே ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருப்பதை நான் பார்த்தேன். ஆகவே கர்த்தருடைய பாதத்திலே இதை நான் ஒப்புவித்து ஜெபித்தேன். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுவிதமான வியாதிகள், சில வியாதிகளுக்கு மருத்துவர்களே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே, ஆனால் பரம வைத்தியராகிய நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அல்லவோ? ஆகவே நீர் இவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அனுதினமும் அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்பது வழக்கம். இந்த வேளையிலே கர்த்தர் அந்த நாட்களிலே என்னை இந்த வார்த்தைக்கூடாக தேற்றி பலப்படுத்தினார். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். இந்த நீதியின் சூரியனை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போவோம். இவர் யார்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற புதிதாக கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த நீதியின் சூரியன் யார்? இவருக்கு நாங்கள் இறைவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கும் பொழுது இந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார். அவருடைய சட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்குமா? ஆகவேதான் இந்த நீதியின் சூரியன் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நம் எல்லோருக்கும் தெரிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த போது இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னவாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவானிலே 1:9 இவ்விதமாய் கூறுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று கூறுகிறார். இந்த ஒளியை நாம் கேட்கிறவளாக மட்டுமல்ல, இந்த ஒளியை நாம் அனுபவிக்க வேண்டும், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய புத்திரராக மாற முடியும். அவருடைய வார்த்தை கூறுகிறது யோவானிலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த நீதியின் சூரியனை நாம் அறிவது மட்டுமல்ல, நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நீதியின் சூரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்கு

தான் அவர் இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியனை ஏற்றுக் கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் கடன் என்கிற இருள், பொருளாதார பிரச்சனை என்கிற இருள், பயம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்கிற இருள், இன்னும் குழப்பங்கள், பிரிவினைகள் என்ற இருள் எல்லாம் தானாகவே விலகி போகும். எப்படி என்றால், உலகம் சூரியனை வெளிச்சத்தை பெற்று இந்த உயிரினங்கள் என்னவாம் காலையிலே புத்துணர்ச்சியை பெற்று பட்சிகளின் சப்தம், கடமைக்கு செல்பவர்களின் சப்தம், வாகனங்களின் சத்தம் எல்லாம் கேட்கிற வேளையிலே எப்படி ஒரு உலகம் விழித்தெழும்பி ஒரு உயிரோட்டம் உள்ளதாக காணப்படுகிறதோ, அப்படித்தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் போது, அவரை விசுவாசித்து ஏற்றுக் கொள்ளும் பொழுது அன்பானவர்களே, அவருடைய வாழ்வு ஒரு புத்துணர்ச்சியை பெறும், ஒரு உயிர் பெறும், அதாவது லைஃப் உண்டாகும். அவர் நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தை என்னவா, ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை சொல்றது ஆவியும் ஜீவன், அதை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாறுவது மட்டுமல்ல, விடுதலையையும் வெளிச்சத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆர்வத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். இயேசு வருத்தங்கள் வேதனைகள் அனுபவிக்க மக்களை பார்த்து அந்த இயேசுவாகிய நீதியின் சூரியன் என்ன கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இப்படி கூறிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த உங்களுடைய வருத்தம் பாரமா, வியாதியா, வேதனையா, கவலையா, துன்பமா, தனிமையா, மரணமா, எதுவானாலும் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு ஆறுதல் உண்டு. இன்றைக்கு உலகம் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறதை பார்க்கிறோம். எங்கும் போர் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் வியாதியின் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் பஞ்சத்தின் சத்தங்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் நிறைந்த இந்த கொடுமையான இந்த உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்திலே இருந்து நாம் தப்பி சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் கூறுகிறார் அவருடைய ஒரே பேரான யோவான் 3:16 அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று சொல்லும் போது உங்களில் எண்ணில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு என்னவா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை இந்த உறவு. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் மரணத்தின் பின், இந்த உலக வாழ்க்கையின் பின்பு நாங்கள் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியாக அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற நாம் கெட்டு போவதில்லை, நம்முடைய ஆவி ஆத்துமா கெட்டு போவதில்லை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுடைய ஒழுங்கின்படி இந்த காண்கிற இந்த சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உதித்து ஒளியை கெடுக்கிறதோ, அவ்விதமாகவேதான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்பவர்களின் வாழ்வில் இருள் தானாகவே அகன்று போய் விடிவுண்டாகும். புது நம்பிக்கை, புது வாழ்வு மலர்கிறது. நியாயாதிபதி 5:31 இப்படி கூறுகிறது, அவரில் அன்பு கூறுகிறவர்களே வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று அங்கே இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்ற போது நியாயாதிபதிகளிலே பாடுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் இந்த சோதனைகளை வெற்றி பெற வேண்டுமே ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஒளி கொடுக்கிற நீதியின் சூரியனை விசுவாசிக்கும் போது நாமும் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்று பிரகாசிப்போம். நீதிமொழிகள் 4:18 விதமாய் கூறுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அவருடைய ஒளி என்று நாங்கள் பார்க்கும் போது அவருடைய கிருபையை குறிக்கிறது. அது அவருடைய கிருபையை பெற்று நாங்கள் நீதிமான்களாக மாறும் போது அதிகம் அதிகமாக உங்கள்

0: பாதைகள், உங்களுடைய வழிகள், உங்களுடைய கிரியைகள் பிரகாசிக்கும். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் மறைந்து அவருடைய ஒளிக்கு முன்பாகவே எதுவும் நீக்க முடியாது. இருள் எப்படி சூரியன் சாதாரண நம்ம கண்களால் பார்க்கிற இந்த சூரியன் மூலமாக இருள் எவ்விதமாய் தானாய் அகன்று போகிறதே, அவ்விதமாக நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது, அவருடைய கிரியையினாலே நாங்கள் நிறையும் பொழுது, எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதா, நடுப்பகல் வரைக்கும் பாதைகள் உங்கள் வழிகள் கிரியைகள் எல்லாம் பிரகாசிக்கப்படும். அது மட்டுமல்ல, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது ஏசாயா 60:19 கூறியபடி, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அன்புள்ளவர்களே, எவ்வளவு பாக்கியம் பாருங்கள், எங்களுக்கு நீ இந்த சூரியன் வெளிச்சம் இல்ல, பகலுடைய அந்த வெளிச்சம் இல்ல, சந்திரன் இரவில வெளிச்சம் இல்லவா, எங்களுக்கு யாராம் வெளிச்சம், கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவருடைய தேவன் நமக்கு மகிமையுமாயிருப்பார். என்ன சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள். ஆபக்கூக்கிலே அவர் கூறுகிறார், 3:4, அவருடைய பிரகாசம் சூரியன் போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அவருடைய பராக்கிரமம் அங்கே மறைந்திருந்தது, அவருடைய கையிலே பராக்கிரமம் மறைந்திருந்தது. இஸ்ரவேலரை வழி நடத்தும் போது அவருடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கும் போது அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் தான் அவ்விதமான காரியங்களை செய்தது என்று பார்க்கலாம். 10 வாதைகள், அந்த 10 வாதைகளும் இஸ்ரவேலரை தாக்காதபடி எதிரிகளை மடங்கடித்தது. எதிரிகள் வெட்டுண்டும் விழுந்தார்கள், எதிரிகள் அங்கே சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். பாருங்கள், அவர்களுக்கு எதிராய் வந்தவர்கள் மறைந்து போனார்கள். அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பாருங்கள், அவருடைய மகிமையான கிரியைகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், 2வதாக, அதன் செட்டைகளின் மறைவிலே என்ன இருக்குமா, ஆரோக்கியம் இருக்கு. யாத்திராவும் 19:4 நாங்கள் பார்க்கிறோம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அந்த எகிப்திலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் விக்கிர வணக்கங்களிலே ஈடுபட்டிருந்த பொழுது, அவர்கள் மற்ற எதிரிகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த போது, அங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் கழுகுகளைப் போல செட்டைகளின் மேல் உங்களை சுமந்து நான் என்னண்டையிலே சேர்த்து கொண்டேன். இவ்வளவு பெரியான ரட்சிப்பு பாருங்கள். அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அங்கே தேவன் பதில் கொடுக்கிறார். என்னவா, மோசையை அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து 10 வாதைகளினாலே அங்கே அவர் மேற்கொண்டு அந்த பிசாசின் பிடியில், சத்துருவின் பிடியில், பாவத்தின் பிடியில், விக்கிர ஆராதனையின் பிடியில் இருந்து அவர்களை விடுதலை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதான் அவர் சொல்லுகிறார், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டையின் மேல் சுமந்து வந்ததை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அது மட்டுமல்ல, நாங்கள் உபாமம் 32:11 பார்க்கும் போது அவருடைய செட்டை என்னவாம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நம்மை சுமந்து வருகிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்கள், சுமந்து கொண்டது போல அவர் சுமக்கிறார். எவ்வளவு பெரிதான அற்புதம் பாருங்கள். கழுகு என்ன செய்யுமாம், கூட்டை கட்டி அங்கே குஞ்சுகளை வச்சிருக்கும் போது உணவு கொடுக்கும், அது வளர்ந்து வரும்போது அவைகளை பறக்க பழக்கும்படியாக அது என்ன செய்யுமா, அது அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து மேலே கொண்டு சென்று பின் செட்டைகளின் மேல் அது சுமந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். அவங்கள் பறக்கிற வேளையிலே பறக்க பழகும் போது அது மறுபடியும் போய் தன் செட்டைகளிலே சேர்த்து சுமந்து கொண்டு போய் இவ்விதமாய் அவைகளை பழக்க பழக்குமாம். இப்படித்தான் ஆண்டவரும் நம்மை தம்முடைய காரியங்களை வளரும்படியாக ஒரு தகப்பனை போல அவர் நம்மை சுமந்து வருகிறதை நாங்கள் காண முடியும். அன்பானவர்களே, ரூத்துடைய சரித்திரத்தை நாங்கள் பார்ப்போமானால் 2:12 சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அங்கே போவாஸ் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய்த்தான் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாம் அறிவதினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினால், நீதியின் சூரியனுடைய சட்டைகளின் கீழ் நாம் வரும்போது அவர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு நிறைவான பலனை அதன் மூலமாக கிடைக்கும்படி செய்வார். இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம், மற்றவர்கள் நன்றியற்று போனார்கள், எனக்கு பலன் அதனால் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர் தேவனின் நாமத்தை அறிந்து அந்த ரூத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனை அறிந்து அவள் வந்தபடியினால் அந்த யூத குலத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக் கொள்கிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதத்திலே தாவீது ராஜா, அவர் ஒவ்வொரு முறையும் வெற்றியை காண்பதற்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவர் தேவனை பார்த்து ஜபிக்கிறார், ஒடுக்குற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்று, பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். என்னை காப்பாற்று, பாதுகாத்தரலும் என்று ஜபிக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் மது சட்டையின் நிழலிலே கடி கூறுகிறேன். அவருடைய வெற்றியையும் அவர் ஆண்டவர் கொடுத்த வெற்றியாக நினைத்து அங்கே களி கூறுகிறதை பார்க்கிறோம். எவ்விதமாய் அவர் தேவனுக்கு பக்தி வைராக்கியமாய் அவருடைய நீதியின் சூரியனாகிய அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு அவர் பயந்து நடந்தாரோ, அப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தீமையா எதிர்த்து வந்த எதிராளி ராஜாக்களிடத்தில் இருந்து பகஞ்சரிடத்தில் இருந்து அவரை பாதுகாத்தார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் தேவனே, உமது சட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டையின் நிழலிலே வந்தடைவார்களாக, வந்தடைகிறார்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். பாருங்கள், தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அவருடைய சட்டை எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் வியாதியின் என்ற கொடுமையினாலே நீங்கள் வருந்துகிறீர்களா? அவருடைய சட்டையின் நிழலிலே வாருங்கள். அங்கே அவர் சொல்லுகிறார், உமது கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சட்டையின் மறைவிலே வந்தடைவேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். 91 சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோமானால் அவர் சொல்லுகிறார், அவர் சட்டையின் நிழலிலே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், நீ அடைக்கலம் புகுவாய். அன்பானவர்களே, இன்றைக்கு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது அவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? அவருடைய சட்டையின் நிழலிலே வந்த நமக்கு அவர் அடைக்கலம் தர விரும்புகிறார், அவர் ஆதரவாயிருக்க விரும்புகிறார். ஒரு தாயை போல் தேற்றுகிற தேவன் தகப்பனை போல் சுமக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி என் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்கிறார். உங்கள் சட்டையின் கீழ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமானவருடைய மறைவுக்குள் நீங்கள் வந்திருப்பீர்களானால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் அவருடைய சட்டையின் ஆரோக்கியம் இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். கேட்ட வார்த்தை வீணாய் போகாதபடி, அது நல்ல நிலத்திலே விழுந்து பயன் கொடுக்கிற, விதை கொடுக்கிற, பலன் கொடுக்கிற கனிகளாக, பலன் கொடுக்கிற மரங்களாக, விருட்சங்களாக, அது ஆரோக்கியமாக வளரத்தக்கதாக இந்த நாட்களிலே கேட்ட வார்த்தையை கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய சட்டையின் நிழலிலே உங்களை மூடி பாதுகாப்பாராக. அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கட்டும், அவருடைய சட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கட்டும் என்று கூறி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய கரத்துல கேட்ட வார்த்தைக்காய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக, உங்களை அறியாமல் இருந்தால் நீதியின் சூரியனாகி உம்மை பற்றி அறிந்தோம், ஆண்டவரே, சூரியன் உதிக்கும் பொழுது எவ்விதமாய் இந்த உலகத்திலே இருள் மறைந்து போகிறதோ அவனமாய் நீதியின் சூரியனாகிய நீர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் வந்து ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே எங்களை ஒப்புவிக்கிறோம். அப்பா, எங்களை சுற்றி இருக்கிற இருள், எங்கள் குடும்பத்தின் இருள், ஆண்டவரே வியாதி என்ற இருள், பயம் என்ற இருள் நீங்கி போவதாக. எதிர்காலத்தை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்திருக்கிற பயங்கள், அவருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வியாதிகள், வேதனை, போராட்டங்கள் எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சட்டையின் கீழ் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கீழ்ப்படுகிறவர்களாகவும் கை கொள்ளுகிறவர்களாகவும் மாற்றுங்க. அப்பொழுது நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்போம் சுவாமி. உங்களுடைய கரத்துல முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை, நித்திய வார்த்தையின் வெளிச்சத்தை ஆண்டவரே ஊழியமாய் செய்கிற ஒவ்வொருவரையும், இந்த சங்கமம் ஊழியர் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியம் இருப்பதாக. சட்டை நிழலிலே வந்திருக்கிற அவர்களை தீக்க ஆயுசோடு ஆண்டவரை பாதுகாத்து அவர்களுக்கு சுகமும் பலனும் எப்பொழுதும் இருக்கும்படியா உம்முடைய நாமத்திலே ஜபிக்கிறேன். அப்பா, நீ தாழ்த்தி உடைய சமூகத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி வல்லமையுடைய உயிர்த்தெழுந்த எங்களுக்காய் மீண்டும் பெறப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி, அருமையான ஒரு வார்த்தையை வேதாகம தொகுத்து மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கயிற்று செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: Amen. God bless you. Thank you, brother. Thank you. God bless you.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தார் சிஸ்டர் அருந்ததி காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அடைக்க போறோம். தயவு செய்து பேரை பேப்பரில் அடுத்துக் கொள்ளுங்கள். செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டாண்டி அழைக்க போறோம். தயவு செய்து ஒவ்வொருவரும் ஒரு நோட்புக்கை எடுங்கள், பேர் எடுங்கள், குறிச்சுக் கொள்ளுங்கள். வேத பாடம் நடந்து ஒரு மணித்தியாரம் நடக்க போது வேத பாடம், இந்த வேத வாரத்துல ஒவ்வொருவரையும் குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்க வழங்கப்படுத்தலாம். தயவு செய்து அப்படி செய்யுங்கள். நாங்கள் இப்போது பாஸ்டர் சாமியின் அழைப்பு. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சாமியின்.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே கடந்த காலத்துல உங்களுடைய செய்தியை அநேகர் கேட்டிருக்கிறார்கள், குறிப்படுத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேகருக்கு, அதாவது 97 ரேடியோ தொடர்படுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாஸ்டர் உங்களுக்கு ஒரு மனத்தான் தருகிறேன், உங்களோட ஒப்புக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துக்கலாம்.
2: ஓகே. ஆண்டவரும் உலகரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும், சங்கமம் வானொலி மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் உங்கள் மத்தியிலே வேதபாடம் எடுப்பதற்கு கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடைசி காலமாய் இருக்கிறபடியினால், கடைசி காலம் என்று சொல்லுவதை விட கடைசி காலத்தினுடைய அந்த மணி துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், எப்படி ஆகிலும் ஒரு கூட்டத்தை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்திட, தகுதிப்படுத்திட இந்த வேத பாடம் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே உயர்த்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகமானது அநேக இரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைய கவனியுங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர். அதாவது ரகசியங்களை, மறைபொருள்களை, தேவனுடைய இருதயத்தின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாய். யாரை பற்றி வெளிப்படுத்துகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அது விளங்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் யோவான் மூலமாய். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி காட்டுகிறது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த பல விசேஷங்களை உள்ளடக்கின புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். கடந்த வாரத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து யோவான் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 2 அதிகாரத்திலும் 3 அதிகாரத்திலும் ஆண்டவர் யோவானுடைய வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இருந்த 7 சபைகள், அந்த 7 சபைகளை குறித்தும் 2 அதிகாரத்திலும் கர்த்தர் தெளிவாக அநேக வார்த்தைகள், அநேக காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதிலே இன்றைய காலகட்டத்தில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், பெர்கமு என்கிற ஒரு சபையை குறித்து நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 புத்தகங்களில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். அடுத்தது சிமிர்னா சபையை குறித்து பேசுகிறார். 3வது பெர்கமு சபையை குறித்து பேசுகிறார். 4வது சர்தை சபையை குறித்து பேசுகிறார். 5வது தியத்திரா சபையை குறித்து பேசுகிறார். 6வது பிலதெல்பியா சபையை குறித்து பேசுகிறார். 7வது லவோதிக்கேயா சபையை குறித்து பேசுகிறார். இது இன்றைய கால துருக்கி பட்டணத்தில் இந்த 7 சபைகளும் இருந்ததற்கான அடையாளங்கள் இன்றும் இருக்கிறது துருக்கி தேசத்தில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் மகேந்திரன் அவர்களோடு நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், நான் நேரடியாக நான் துருக்கி போய் அந்த 7 சபைகள் இருக்கக்கூடிய இடங்களை நான் பார்த்து வந்தேன் என்று என்னிடத்தில் சொன்னார். நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவர் பார்த்திருக்கிறார். இந்த வேத பாடம் அவருக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருந்தது, எனக்கும் மிகவும் பிரயோஜனமாய் இருந்தபடியினாலே எப்படியாயிலும் இதை அநேகருக்கு கடத்த வேண்டும், அநேகருக்கு இது பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து இந்த நாளிலே இந்த வேத பாடத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். நான் கொஞ்சம் வேகமாக போகாமல் சரியாக நிதானமாக விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு முக்கியமான ஒரு ஒரு கீவேர்டு இருக்கிறது, கருப்பொருள் வார்த்தை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த மாதிரி வார்த்தை 1 அதிகாரம் 19 வசனத்தை அங்கே மிக தெளிவாக ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். இந்த புத்தகத்தினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பகுதிகளை உள்ளடக்கினது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீ கண்டவைகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இருக்கிறவைகள். மூன்றாவது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். இவ்வளவுதான் இந்த மூன்று பகுதி தலைப்புகளின் அடிப்படையிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீ கண்டவைகள் என்று சொல்லுவது முதலாம் அதிகாரத்தில் மாத்திரம் இருக்கிறது. கண்டவைகள், இப்ப நீ தரிசனத்துல என்ன நீ பார்க்கிறாயோ, யோவானே உனக்கு கொடுக்கப்படுகிற இப்ப வெளிப்படுத்தல்கள், உனக்கு காண்பிக்கக்கூடிய தரிசனம், இந்த தரிசனத்துல என்னென்ன காரியங்கள் நீ கவனிக்கிறாயோ, என்னென்ன காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு காட்டி கொண்டு இருக்கிறதோ, இப்ப லிட்டர்லா நீ பார்க்கிற காரியத்தை உடனடியாக நீ அதை எழுது. அந்த விஷன் என்ன நான் உனக்கு சொல்லுகிறேனோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவர் அதை என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார். அதுதான் கண்டவைகள். அதனாலதான் சொல்லுகிறார் பதினோராம் வசனத்திலே, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி. ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சருதை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ என்ன அவர் பார்க்கிறாரோ, என்ன காண்கிறாரோ, அந்த காண்கிற காரியத்தை அவர் எழுதுகிறார். இரண்டாவது பாருங்க, இருக்கிறவைகள் என்று சொல்லப்படுவது தான் அந்த ஏழு சபைகள். இந்த ஏழு சபைகளில் என்ன இருக்கிறதோ அந்த சபையினுடைய காலகட்டங்கள், அந்த சபையினுடைய தீர்க்க தரிசன பார்வை, அந்த சபை சார்ந்திருக்கிற, அந்த சபை வந்து எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த இயற்கையாய் சார்ந்திருக்கிற அந்த நிலை, அவருடைய வாழ்வாதாரத்தை ஒத்துருக்கிற காரியம், அவருடைய ஆவிக்குரிய நிலை, இவைகளை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதையெல்லாம் என்ன பண்ணுகிறார்னா, இருக்கிறவைகள், அந்த கால யோவான் வாழ்ந்த காலத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்படும் பொழுதுதான் நீங்கள் நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை கவனித்து பார்த்தால், இவைகளுக்கு பின்பு என்று ஒரு வசனம் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இவைகளுக்கு பின்பு என்று நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு என்று நாம் சொல்லுவோமானால், சபையின் காலம் உலகத்தில் முடிவடைகிற காலத்துக்கு பின்பு நடக்கிற காரியங்கள். இந்த உலகத்திலே இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது திருச்சபையின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவரின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது சபையின் காலம், கடைசி காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம், சரிங்களா, கிருபையின் காலம். ஏன் கிருபையின் காலம் என்று சொன்னால், இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் எந்த எங்க ஆரம்பித்து எங்க முடிவதென்று என்னைக்கும் யாரால் கணிக்க முடியல. அவர் கிருபையாய் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாரும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பி அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த திருச்சபையை யார், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள், இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த திருச்சபைகள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் ஒட்டுமொத்த திருச்சபையும் இருக்கிறபடியினால், இந்த சபைகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும்படி, தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற ஒரு வருகை, அதுக்கு ராப்சர் என்று சொல்லுகிறார்கள், ரகசிய வருகை என்று சொல்லுவார்கள். சபையை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி, அந்த சபையை சேர்த்து கொண்ட காலத்துக்கு பிற்பாடு நடப்பதுதான் நான்காம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் முடிய நடக்கிற காரியங்கள். ஆகவே நாம் வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்தை வைத்து நாம் படிப்போமானால், நமக்கு எளிதாக இந்த காரியங்களை விளங்கி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பொதுவாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் அநேகர்கள், அநேக தேவதாசர்கள், அநேக பரிசுத்தவான்கள் இந்த புத்தகத்தை விளக்கி அநேக விளக்க உரைகளை எழுதியிருக்கிறாங்க, அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிற அவருடைய கத்தர்க்கு தந்திருக்கிற அந்த ஞானத்தின் அடிப்படையிலே, அனுபவங்களின் அடிப்படையிலே, ஆண்டவரோடு கூட சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வைத்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்துகிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய இந்த பாடம், இந்த ஏன் நான் இந்த முன்னுரையாக நான் இன்ட்ரோடக்ஷனாக சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கிறது என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரமே இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த ஏழு சபைகளை குறித்து பேசப்படும் பொழுது அங்கே ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏழு விதமாய் அறிமுகப்படுத்துகிறார். நன்றாக கவனிங்க, ஏழு விதமாய் தம்மை சபைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எபேசு சபைக்கு ஒரு முறை ஒரு விதமாய் என்ன செய்கிறார், ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சிமிர்னா சபைக்கு சொல்லும் பொழுது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது ஒரு அறிமுகம், அவரை குறித்து அந்த சபைக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த பெர்கமு சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது என்ன சொல்லு வருகிறார் என்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, த அறிமுகம் இந்த ஏழு சபைகளுக்கும் ஏழு விதமாக ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ தம்மை அறிமு இந்த பெர்கமு சபைக்கு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் நான் யார் என்று கேட்டால், நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக இந்த பெர்கமு சபைக்கு நான் வந்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, ஒருவேளை கடந்த வாரத்தில் கவனிக்காதவர்கள், அது விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருந்தால் இந்த நாளில் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். பெர்கமு என்றால் என்ன அர்த்தம் என்றால், கலப்பு திருமணம், உலகத்தோடு ஒத்து வாழுகிற, இசைந்து போகிற ஒரு ஒரு சபை. ஒரு சபை பெர்கமு என்றால் ஒத்து போவது, கலந்து போவது, இசைந்து போவது, திருமணம், கலப்பு திருமணம் என்று சொல்லுவார்கள். அப்படியான இந்த பெர்கமு என்பது இப்படி அந்த தலைப்புல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோட இந்த சபையின் காலத்துல நான் வர்றேன். ஏனென்று கேட்டால், இந்த சபை நன்றாக வளர்ந்த வந்த சபை, நன்றாக உருவாக்கப்பட்ட சபை, நல்ல விசுவாசத்தில் இருக்கிற சபை என்று ஆண்டவர் இந்த சபையை புகழுகிறார். முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார் முதல். இரண்டாவது, இந்த ஏழு சபைகளையும் ஆண்டவர் புகழுகிறார். ஒவ்வொரு சபையையும் ஒவ்வொரு விதமாக புகழுகிறார். புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கும்னா, வசனம் சொல்லுகிறது 13 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனத்தில் குடியிருந்தாலும் நீ உண்மையுள்ள சபையாய் நீ இருக்கிறாய். எப்படி சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த சபையை புகழுகிறார். இந்த சபை சாதாரணமான சபை இல்லைங்க. அதாவது சத்துருவினுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. நன்றாக கவனிங்க, ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. இங்க அந்திப்பாய் என்கிற ஒரு நபர் இருக்கிறார். அந்த அந்திப்பாய் என்பவர் ஒரு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு நபர். இந்த பெர்கமு சபையானது உலகத்தோடு ஒத்து போக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உலகத்தினுடைய காரியங்களுக்கு அந்த பெர்கமுனுடைய காலத்துல வாழ்ந்த அந்த அரசனுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு ஒத்து போய் அந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ள வரும் பொழுது அதை மிகவும் பயங்கரமாய் எதிர்த்தவர் யாருன்னு அந்த அந்திப்பா. அப்பொழுது அவரை என்ன பண்ணுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், இரத்த சாட்சியாய் அங்க மறிக்கிறார். அப்படி ரத்த சாட்சியா மறிக்கப்படும். இந்த சபையே கர்த்தருக்காக வைராக்கியம் மாறாட்டி நின்னது. அப்படி வைராக்கியம் மாறாட்டி நின்ன சபை, ஆண்டவரை மறுதலியாமல் நின்ன சபையை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சபையை புகழுகிறார். நல்ல கவனிங்க, இது சபையை புகழுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகள், ஆண்டவருக்கு பாராட்டுகிற வைராக்கியங்கள், ஆண்டவருக்காக நாம் நம்ம கொடுக்கிற விலைக்கிரயங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இதை ஏழு சபைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவியானம் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது 17 வசனத்திலே. அதனாலே கர்த்தர் இந்த வார்த்தையை, இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை உங்களுக்கும் எனக்கும் ஏன் காட்டி கொடுக்கிறார் என்றால், நீங்களும் நானும் ஒரு சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பெர்கமுவின் காலம் என்பது கடினமான ஒரு காலம், கடினமான காலம். சாத்தான் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல தேவ சபையை அரிக்கிற, தேவ சபையை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு தந்திரமான காரியத்தை செய்த ஒரு காலம் அது. நன்றி கவனிக்கணும், காலம் அது. இந்த சிமிர்னா சபை இருக்கு, பெர்கமுக்கு முன்னாடி இந்த சிமிர்னா சபை உபத்திரவத்துல எழும்பின சபை. அதனால அந்த சபையை குறிச்சு ஆண்டவர் குறை சொல்லியிருக்க மாட்டாரு. உபத்திரவம் பாடுகள ரத்த சாட்சிகளின் மூலமாய் ஊடாக வளர்ந்த சபை, தியாகமாய் தன் ஜீவனை கொடுத்த ஒரு சபை. அந்த சரித்திரத்தை எல்லாம் படித்தோம் என்றால் நமக்கு தூக்கம் வராது. அந்த உபத்திரவத்தின் குகையில இந்த சபை மிளிர்ந்த ஒரு சபை தான் சிமிர்னா. அந்த காலம் முடிந்து, அந்த உபத்திரவ காலம் பிசாசு பார்க்கிறான், எவ்வளவு நொறுக்குனாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், எவ்வளவு அழித்தாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், அழிக்க முடியவில்லை என்று பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த சபையை இனி இந்த உபத்திரவத்துக்குள் நெருக்காதபடி இந்த சபையை தந்தரமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவன் உலகத்தை சபைக்குள் கொண்டு வந்து தேவனை என்ன செய்கிறான், சபையிலிருந்து வெளியே பிரிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு காலகட்டம் இருந்தபடியினாலே இன்றைக்கும் இந்த பெருகமுனுடைய காலத்தினுடைய சம்பவங்கள் உலகம் முழுவதும் எல்லா சபைகளுக்குள்ளும் அது பெருகி இருக்கிறதை கர்த்தர் உணர்த்தி உங்களையும் என்னையும் கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தும்படியாக இந்த பெருகமு சபையின் சம்பவங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். அந்த சபையை புகழுகிறார். உங்களுடைய ஆண்டவருக்காக நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எங்கு குடியிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தைரியமா ஊழியம் பண்ணுங்க, தைரியமா கர்த்தருக்காக நில்லுங்க, தைரியமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்க. பாடுகளா, நிந்தைகளா, அவமானங்களா, நெருக்கங்களா, கண்ணீரா, ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே ஆதி சபைகள் கடந்து வந்த பாதையின் வழியாக என்னையும் நீர் கொண்டு போவீரனா, நான் சந்தோஷமாய் அந்த பாதையில் பயணிக்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் முன்னேற்றத்தின் பாதையை கர்த்தர் திறக்க போதுமானவராயிருக்கிறார். ஆமென். மூன்றாவது, இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லப்படும் பொழுது இந்த சபை செய்கிற தவறு நிந்தனை, இந்த சபையினுடைய நிந்தனையை என்ன செய்கிறார் என்றால் அங்க ஆண்டவர் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையினுடைய நிந்தனையை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் 14 வசனத்தை சொல்லுகிறார், ஆகிலும் நீ நல்ல உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய வைராக்கியத்தை பார்க்கிறேன், ஆனால் உங்கள்ட சில குறைகள் இருக்குதுங்கிறார். குறைகள், நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். உன்னிடத்தில் சில குறைகள் இருக்கிறது. நிக்கோலாய், அதாவது என்ன சொல்றேன், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்தரன் முன்பாக போடும்படி பாலாக்கி என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நன்றாக கவனிங்க, இந்த பீலையாமினுடைய போதகம் என்பது நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் இந்த பெர்கமுனுடைய காலத்துல பீலையாமுடைய உபதேசம் ஆளுகை செய்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பீலையாமனுடைய உபதேசம் இன்றைக்கும் உலகம் முழுவதும் பல சபைகளை பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறபடியினாலதான் இந்த சபையின் காலத்தில் நடந்தவைகளை, இந்த சபையின் காலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் இன்றைக்கும் நமக்கு அப்படியே தீர்க்க தரிசனமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆதங்கத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆதங்கத்தை தான் இந்த சங்கமம் மூலமா, வானொலி மூலமாக ஆமென் உங்களோடு கூட இந்த காரியங்களை கர்த்தர் பேசி கொண்டு வருகிறார். என்ன சொல்ல வருகிறார்? சில குறை இருக்கு. என்ன குறை இருக்கு? அநேக காரியங்கள், வேசித்தனம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதும், விக்கிரக வழிபாடுகளோடு கூட இசைந்து போவதும், இது சபைக்குள் விருக்கக்கூடாத தேவ அருவறுப்பான காரியத்தை சபை செய்ய ஆரம்பிக்கிறது. சபைக்குள் அருவறுப்புகள் நுழைகிறது. இன்னைக்கு எத்தனை சபைகளின் அருவறுப்புகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அருவறுப்புகளை ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த சபைக்குள் அந்த அருவறுப்பு இருந்தது. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த சபையினுடைய குறைகளை, அதனுடைய நிந்தனைய வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான்காவது, இந்த சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்? 16 வசனத்துல சொல்றாரு, மனம் திரும்பு. நல்லா பாருங்க, மனம் திரும்பு, அல்லது என் வாயின் பட்டயத்தால் என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மனம் திரும்பு என்கிற வார்த்தை முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக வார்த்தை வசனமே இல்லாமல் ஒரு இருண்ட காலமாய் காணப்பட்ட ஒரு காலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான அந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேய புஸ்தகத்துக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட கால அளவு என்பது 400 ஆண்டு கால அளவுகள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆமே, அதுல நிறைய சரித்திர சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த நாட்களில் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பிரத்யட்சமாய் வார்த்தை இல்லாதபடியினால் ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கிலே, தங்களுக்கு இஷ்டமான காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வசன, ஒரு வார்த்தை 400 வருடங்கள் கழித்து இறங்கி வருகிறது, மனம் திரும்புங்கள். கவனிங்க, யோவான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி வருகிறான். அவனும் எதை குறித்து பிரசங்கம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கழியோடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கழியோடுங்கள். அப்ப இந்த மனம் திரும்புதல் என்பது இந்த உலகத்துக்கு வந்த, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்த முதல் வார்த்தை, பரலோகத்திலிருந்து வந்த முதல் வார்த்தை. நன்றாக கவனிக்கணும், அந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்கிறது, இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற காணொளி மூலமாய், வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற, மனம் திரும்புங்கள். தவறு தொடர்ந்து தவறு செய்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். தொடர்ந்து பாவம் செய்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். தொடர்ந்து தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறீர்களா? மனம் திரும்புங்கள். தவறான பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இது தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு, ஒரு கால் என்று நான் சொல்லுவேன், ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் இந்த சபைக்கு எச்சரிக்கை வான் பண்றார், தயவு செய்து மனம் திரும்பீரு. உலகம் முழுவதும் எங்கு பார்க்கிற இடங்கள்லாம் அழிவுகளை நாம் பார்க்கிறோம். பல தேசத்துல அழிவு, இந்தியாவிலும் பல வட மாநிலங்களிலும் பலத்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. பல தேசங்கள் நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்தும் நாம், எனக்கு இதுவரைக்கும் வரல, என் ஏரியாவுக்கு என் வீட்டு பக்கத்துல இதுவரைக்கும் அழிவு வரல, அதனால நான் இருக்கலாம், ஜாலியா இருந்துக்கலாம், என்னை ஒண்ணும் பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க. எந்த நிமிடத்திலும் அழிவு வரலாம், எந்த நிமிடத்திலும் பாதிப்புகள் வரலாம், எந்த நிமிடத்திலும் பேரழிவுகள் வரலாம். இயற்கையின் மூலமாய் வருகிற ஒரு மிக பேரிடர், மிக பெரிய பெரிய பேரழிவு. ஆமேன், தேசம் எங்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த சத்தம் உங்களை தொடட்டும், இந்த சத்தம் உங்களை சந்திக்கட்டும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏனென்றால் இது கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால மனம் திரும்புங்கள். உபதேச கோளாறுகள் அதிகமாக இருக்கிறது, தவறான உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிக்கோலாய் மதஸ்தரினுடைய உபதேசம் வந்திருக்கிறது. இந்த பெர்கமோனுடைய காலத்தில், காலகட்டத்தில் தான் கத்தோலிக்க மதத்தினுடைய, கத்தோலிக்க சபையினுடைய சரித்திரம் ஆரம்பமாகிற காலம்தான் இந்த பெர்கமு சபையின் காலம். பெர்கமோ சபையின் காலம். அதனால அந்த கத்தோலிக்கம் என்பது உருவான ஒரு காலம். அந்த அந்த அந்த அந்த எப்படி இது உருவானது? கடந்த வாரத்தில் நான் பேசி இருக்கிறேன், அதனுடைய வீடியோ இருக்கிறது, அந்த லிங்கை பிரதர் அனுப்புவார்கள், நீங்க அது கேட்டு பாருங்கள், கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு விளங்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கையை மாத்திரம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். என்ன ஒண்ணு சொல்லுகிறார்? ஜெயம் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும்ங்கிறார். ஜெயம் கொள்ள வேண்டும், என்ன ஜெயம் கொள்ள வேண்டும்? வசனம் சொல்லுகிறது 17, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 சபைகளும் சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற இந்த வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்போ நாம் வாழுகிற இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை, இந்த நாம் வாழ்ந்து நம்முடைய மாம்ச சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் எடுத்து ஜெயித்து வா, உனக்கு இருக்கிற சவால்களை நீ ஜெயித்து வா. ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முறையிலும் பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு, ஆவிக்குரிய தாக்குதல்கள் உண்டு. சோ இந்த ஆவிக்குரிய தாக்குதல்களை ஜெயிக்க கத்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுங்கள். எப்படி ஜெயம் கொள்ளுவது? நாம் அதை படிக்கலாம். அந்த ஜெயம் கொள்ள கத்தர் நமக்கு ஒரு பலன் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரின் துணையை கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெயம் கொண்டு வந்தால் நான் உனக்கு ஒரு 2 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று இந்த சபைக்கு கத்தர் சொல்றார், ஜெயம் கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்றாரு? மறைவான மன்னாவை நான் உனக்கு கொடுப்பேன், மறைவான மன்னா. இரண்டாவது சொல்லப்படுகிறது, வெள்ளை குறிக்கள் அறியக்கூடாததான ஒரு புதிய நாமம், யாருக்கும் தெரியாத ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொன்ன அந்த 2 விதமான மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில். அதை குறிச்சுதான் கொஞ்சம் படிக்க போறோம். நான் இதுவரை நான் உங்களுக்கு சொன்னதெல்லாமே ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன், இந்த புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம். இந்த புத்தகத்தினுடைய பெர்கமு சபையினுடைய சத்தியம் என்னவென்றால், ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு, ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு. ஒரு ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ண வேண்டும், அதுதான் இன்னைக்கு நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, ஜெயம் கொள்ளுங்கள், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஜெயித்து பெற்றுக்கொள்ளுங்கள், ஜெயம் எடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள், அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், அதற்காக உங்களை தகுதிப்படுத்துங்கள், கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக, கர்த்தர் நல்லவர். அந்த அதனால இன்றைக்கும் அந்த 17 வசனத்தை மையப்படுத்தின ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனிக்க கத்திருக்கிறவர் வருவாராக. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் அதை திரும்பவும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி, கொஞ்சம் அதில் விட்ட காரியங்களை தொடர்ச்சியாக பேசி ஒரு அதை அதனுடைய முழுமைக்குள் நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். எவ்வளவு நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதால். நன்றாக கவனிக்கலாம் இந்த 17 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். இந்த மறைவான மன்னா என்றால் என்ன என்பதை குறித்தும் கடந்த வாரத்தில் நம்ம படிச்சிட்டோம். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்றாருன்னா, வெண்மையான குறிக்கல்லை நான் கொடுப்பேன். வெண்மையான குறிக்கோள், பெர்கமு என்றால் வெண்மை என்று அர்த்தம், பெர்கமு என்றால் வெண்மை. அந்த பெர்கமு அந்த பட்டணத்துக்குள் போனாலே அங்க வெண்மை என்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த பிரகாரமே அந்த பட்டணம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். உயர்ந்த கட்டடங்களாக இருக்கலாம், வானளாவிய கோபுரங்களாக இருக்கலாம். இப்போ தற்காலத்தில் பார்த்தால் அங்கே ஒரு மசூதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், சபையும் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அங்கே போய் பார்த்தால் வெண்மையான காரியங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே வெண்மையான காரியம்தான் அங்கு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கும். விலை உயர்ந்த வெண்மைக்குரிய காரியங்கள் அதிகமாய் இந்த பெர்கமுவில் பார்க்கலாம். அதனால் பெர்கமு என்றால் வெண்மை என்று பொருள்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பட்டணமானது, இந்த பெர்கமு பட்டணம், அந்த பட்டணத்தினுடைய கலாச்சாரம், அந்த பெர்கமு பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, இவைகளை வைத்தே கர்த்தர் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனிக்கணும், ஒவ்வொரு சபைக்கும் அதான் காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பெர்கமு சபையின் காலத்தில் இருந்தவைகள் இன்றைக்கு அதிகமாக தேவ ஜனத்தை பிடித்திருக்கிறது, பற்றி பிடித்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி தான் இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் அதை நமக்கு ஞானமாய் நடத்தி தர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பெர்கமு சபையை குறித்து பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக நன்றாக கவனிங்க, வெண்மை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப அந்த வெண்மை என்கிற காரியமானது பிரதானமானது, பிரதானமானது வெண்மை. அந்த பட்டணம் முழுவதும் வெண்மையான காரியங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே அந்த வெண்மை கல் என்பது, வெள்ளை கல் என்பது ஒரு விலை உயர்ந்த கல்லுக்கு ஒப்பா, எப்படி இன்றைக்கு தங்கம் நமக்கு எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கிறதோ அதுபோல அங்க இருக்கிற அந்த வெண்மை கல் என்பது அந்த காலகட்டத்தில், யோவான் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த வெண்மையான கல் என்பது மிகவும் பிரபலமாகவும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாகவும் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு வெண்மை கல் என்பது அவனோட வாழ்க்கை முறையோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு காரியம் வெண்மை கல். அவர்கள் அந்த வெண்மை கல் என்பது அவனுடைய வாழ்க்கையோடு கூட இணைந்து பின்னி பிணைந்ததாய் இருந்தது. எந்த காரியத்தை செய்தாலும் அவர்களுடைய உலக வாழ்க்கையாய் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், எந்த வாழ்க்கையாய் இருந்தாலும் அந்த வெண்மையான கல்லை மையப்படுத்தியே அவனோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் அங்கு இருந்தது. இந்த வெண்மையான கல்லை குறித்து எட்டு விதமான காரியங்கள் அன்றைய காலகட்டத்தில் அவர்களுடைய பழக்க வழக்கத்தில் இருந்தது. எட்டு காரியங்கள் இருந்தது. கடந்த வாரத்திலே ஒரு ஆறு காரியங்களை வேக வேகமாய் அதை நாம் பார்த்தோம் என்று நான் நினைக்கிறேன். அதை திரும்பவும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் இந்த வெள்ளை கல்லிலே ஒரு புதிய நாமத்தை எழுதி நான் கையில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் கிடைக்கிற விலை உயர்ந்த கற்களை இன்றைக்கும் பெர்கமுவில் போனால் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்தாலே பிரம்மாண்டமாய் இருக்கும். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை அந்த இடத்தை அந்த விலை உயர்ந்ததாய் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக அந்த வெண்மையான கற்களை வைத்து அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அலங்காரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வெண்மை தான் அவங்களுடைய அலங்காரமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில எவையெல்லாம் உனக்கு அலங்காரமாய் தோன்றுகிறதோ, இந்த பூமியிலே எதெல்லாம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதாய் தோன்றுகிறதோ அதை சுற்றியே என்னோட வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆனால் நான் பரலோகத்திலிருந்து ஒரு வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த கல்லில் நான் ஒரு பெயரை எழுதி கொடுக்கிறேன். ஒருவனும் அறிந்திராத, வேறு ஒருவனும் அறியக்கூடாத ஒரு புதிய நாமத்தை அதில் எழுதி நான் உன் கையில் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு இது விளங்கல, எதுக்கு இந்த கல்லுல கொண்டு இந்த காலத்துல போய் கல்லுல பேர் எழுதி கொடுக்கிறாங்கிறாரே, என்ன செய்வது, அதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போறேன், எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை அது பெர்கமுக்கு சம்பந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு, இந்த பெருகமுக்கும் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே என்று நீங்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறபடியினாலே இந்த பெருகமுல ஆண்டவர் சொன்ன காரியம் சத்தியம், அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கி வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறபடியினாலே நான் தைரியமாக இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கவனிக்கலாம், அந்த எட்டு விதமான காரியத்தை நான் ஆறு காரியத்தை நான் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் அதனுடைய ரெண்டு காரியத்தை பார்க்க போறோம் எட்டுல. ஒன்று, ஆண்டவர் ஏன் இந்த வெள்ளைக்கல்லை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்க வேண்டும். ஒன்று, அப்போ அந்த வெள்ளைக்கல்லினுடைய வழக்கங்களை நம்ம படிக்க போறோம். ஏன் அந்த வெள்ளைக்கல் அவங்களுடைய வழக்கத்தில் இருந்தது, பெர்கமுவின் காலத்தில் அந்த வழக்கத்தில் ஏன் இருந்தது, அது எந்த முறையில் இருந்ததை என்று நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இரண்டாவது அதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தையும் பார்க்க போறோம். ரெண்டையும் நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அதுபோல நன்மையும் அதனுடைய தீமையும், ரெண்டாவது அதனுடைய உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் இந்த வேத பாடம், அதுதான் வேத பாடம். எப்படி நமக்கு இது கற்றுக் கொடுக்கிறது, உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, இதை நாம் கணிக்க தவறுகிறதுனால்தான் அநேக நன்மைகளை நாம் இழந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண போறோம், பேலன்ஸ் பண்ணி தியானிக்க போறோம். அப்பதான் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது புரியும். அப்ப அவங்களோட நம்பிக்கையை என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சு வாழாத, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழாத, பரலோக தேவனை நம்பி நீ வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு காட்டி கொடுக்கிற சத்தியம். ஓகேங்களா? இப்ப நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், வெளிநாடுகள்ல நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலையை நம்பி எல்லாத்தையும் நம்ம செய்வோம். குடும்பங்களை பார்ப்பது, பராமரிப்பது, நம்முடைய தேசங்கள் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பது, எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், எல்லாத்தையும் செய்யறோம். ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன, எதற்காக கர்த்தரனை கொண்டு போனார், ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு என்னை அழைத்து கொண்டு போயிருப்பார், தேசங்களுக்கு கொண்டு போயிருப்பானால் அந்த சித்தத்தை அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா, இல்லை இன்னமும் நான் என்னுடைய மாம்ச காரிய உலக காரியத்திற்காகவே எனக்கு கொடுத்த ஆயுச நாட்களையும் எனக்கு கொடுத்த பலத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிற பணத்தையும் நான் அப்படி செலவு பண்ணி கொண்டிருக்கிறேனா என்கிறதை பேலன்ஸ் பண்ண, ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்ச ரீதியாகவும் உங்களை வைத்திருக்கிற அந்த பொசிஷன்ல எப்படி இருக்கிறீங்கிறதை நிலைப்படுத்தி காட்டுவதுதான் இந்த வேத பாடம். நன்றி, கவனிக்கணும். அதனாலதான் கொஞ்சம் நான் விளக்கமாக இதை கொஞ்சம் ஆணித்தரமாக நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது பார்க்கப்படும் பொழுது இந்த எட்டு அர்த்தத்தில் முதல் அவங்கள் வாழ்க்கையோடு இணைந்திருந்த முதல் காரியம் என்னவென்றால், இந்த வெள்ளைக்கல் எதற்கு அடையாளமாக அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது என்று கேட்டால், அன்றைய நாட்களில் அந்த பெர்கமு பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய விக்கிரக கோவில்கள் அங்கு அதிகமாக இருந்தது. விக்கிரக கோவில்கள் அங்கே பலவித வியாதியுடையவர்கள் சுகத்திற்கு வேண்டி பெர்கம்புக்கு வருவார்கள். நன்றே கவனிங்க, சுகம் கிடைக்க வேண்டும் என்று பெர்கம்பு பட்டணத்துக்கு வருவார். அங்க பெர்கம்புக்கு வரும்பொழுது அங்க விசேஷம் என்னவென்று கேட்டால், அங்க ட்ரீட்மெண்ட் என்னன்னா வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பம் தான், வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை. அப்ப அந்த வலு சர்ப்பம் வந்து எங்களை விடுதலையாக்குகிறது, இந்த வலு சர்ப்பம் தான் எங்களை வந்து பூரணமாய் சுகப்படுத்துகிறது என்பதை அவர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை. வலு சர்ப்பத்தின் ஆவி, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பட்டணம் பெர்கமு. அவர்கள் அதை நம்பினார்கள். அதனாலதான் பாருங்க, மருத்துவ உலகை இன்னைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது வலு சர்ப்பம். அதனாலதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அந்த வலு சர்ப்பத்தினுடைய இந்த டாக்டர் மெடிக்கல் WHO சொல்றாங்கல்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க பாருங்க, WHO என்று நீங்கள் கூகுள்ல போய் தேடி பார்த்தால் அங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, ஒரு லோகோ போடப்பட்டிருக்கும். அந்த லோகோவில் பாருங்க, இரண்டு வலு சர்ப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். வலுசர்ப்பம் சுத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம். இரண்டு ஒரு ராடு இருக்கிறது போல இருக்கும், அதுல ரெண்டு வலுசர்ப்பம் சுத்தி தன்னுடைய வாயை எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறது போல இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் பாருங்கள், யாரிடத்திலாவது போய் கேட்டு பாருங்கள், அதன் அர்த்தத்தை போய் கேட்டு பாருங்கள், தெரியாதும்பாங்க. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கத்த சொல்கிறார், மருத்துவ உலகை அன்றைய காலகட்டத்தில் இருந்து இது எங்க உருவாச்சுன்னா பெருகமூல உருவாச்சு, பெருகமூல. அப்ப அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, வலுசர்ப்பம்தான் விடுதலை கொடுக்கக்கூடியது. அப்போ வெளி தேசங்களில் இருந்து பல இடங்களில் இருந்து வியாதியுள்ளவர்கள் வரும் பொழுது அந்த வியாதி சுகமடைந்தது என்று நம்புகிறார்கள் பாருங்க. அப்படி அவர்கள் நம்பும் பொழுது அவர்களுக்கு விலை உயர்ந்த ஒரு வெள்ளைக்கல்லை கொடுத்து, அந்த வெள்ளைக்கல்லில் அவர்களுடைய யாருக்கு சுகமடைந்ததோ அவர்களுடைய பெயரை எழுதி அவர்கள் கையில் கொடுப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கல்லை அவன் பெற்றுக்கொண்டால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நோயில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு கல்லை அவன் பெற்றுக்கொண்டு வருவான். ஓகேங்களா? அப்ப அவனுடைய

நினைத்துக் கொண்டிருக்கிற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்கமு சபையே, நான் உனக்கு ஒரு வெள்ளை கண்ணை கொடுக்கிறேன், நான் தான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய மெய்யான விடுதலை என்னால் தான் கொடுக்க முடியும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்கிற அந்த சத்தியத்தை உடையவராக நான் இருக்கிறபடியினாலே மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார்னா, ஆவிக்குரிய விளக்கம் என்ன? அந்த வெள்ளை கண்ணுடைய உலக வழக்கம் அவர்கள் வடுசற்பத்தில் விடுதலையாவது உலக வழக்கம் மாம்ச காரியம். ஆவிக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார், நான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், உங்களை அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், நான் உங்களை உலகத்தினுடைய அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுறவர், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தாவே சொல்றார். உளையான சேற்றில கிடந்தேன், பாவ சேற்றில கிடந்தேன், பலவிதமான வியாதியில் நான் இருந்தேன், அந்த வியாதியிலிருந்து கர்த்தரனை முழுமையாய் என்னை விடுதலையாக்கி என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், ஒரு புதிய நாமத்தை எழுதி கொடுக்கிறேன். இந்த பெர்கமுனுடைய ஆளுகையில் இருக்க கூடிய அந்த சட்டங்கள் ஆளிகைகள் கொடுக்கிற வெள்ளை கல்லை விட பரலோகத்தில் இருந்து கொடுக்கிற வெள்ளை கல் விலையேற பெற்றது என்பதை காட்டி கொடுப்பதற்கு தான் இந்த வெள்ளை கல் என்பதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பெர்கமுக்கு. இது முதல் காரியம். அப்படி நின்ற முதல் கல் விடுதலையின் கல். இந்த வெண்மை கல் வந்து விடுதலையின் கல்லாக அவர்கள் பார்த்தார்கள். அது உனக்கு நிரந்தரமான விடுதலையின் கல் அல்ல, அது அந்த அரசாங்கத்தால் பெர்கமு பட்டணத்தாரால் கொடுக்கப்படுகிறதே ஒழிய நான் உனக்கு கொடுக்கிறேன், ஜெயித்து வா. இந்த விக்கிரக வல்லமைக்கும் வடுசற்பத்தின் வல்லமைகளுக்கும் இடம் கொடாமல் நானே உன் பரியாரியாக கர்த்தர் என்று நம்பி என்னிடத்தில் வா, ஜெயித்து வா, இந்த வல்லமைகளுக்கெல்லாம் விலகி நீ வா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த கல் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, இந்த கல் எதற்கு அவர்கள் அடையாளமாய் கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அந்த இரண்டாவது கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், ரேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ரேஷன். இந்த இந்த அதாவது இது வந்து அவர்களுக்கு ஆதாரம் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு ஏழை ஜனங்கள், வறுமை கீழ இருக்கிற ஜனங்கள், ஏழை ஜனங்கள் போஷிக்கப்படுவதற்கு ஆதாரத்திற்கு அந்த பெர்கமு பட்டணத்தார் ஒரு வெள்ளை கல்லை பெயர் எழுதி கொடுத்தால் அந்த கல்லை கொண்டு போய் அவர்கள் கொடுப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ரேஷன் கிடைக்கும், பொருட்கள் கிடைக்கும். வறுமையில ஆகாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த ஜனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால் அந்த ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மேண்டாவதாக, அந்த ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த ஒரு கல் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற கல் வந்து உனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்குது, ஏழை ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு உங்க அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் எழுதி கொடுக்கிற அந்த கல் உனக்கு நிரந்தரமான ஒரு போஜனத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே ஜீவனுள் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றார்னா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன், அந்த கல்லிலே இந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான் என்று சொல்லப்படுகிறோம். நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், அது உன்னை போஷிக்கும் ஒரு கல்லாக, ஒரு போஷிக்கும் கல்லாக நான் அந்த கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த கல்லை, விலை உயர்ந்த கல்லை, இந்த உலகம் கொடுக்கிற அந்த பெர்கமோட கொடுக்கிற கல்லுக்கு இணையாக ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார், நானே உன்னை போஷிக்கிறவர், அந்த கல் உன்னை போஷிக்காது, நான் உன்னை போஷிக்கிறேன். வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிறது, இந்த கல் வந்து எதற்கு கொடுக்கப்படுகிற வெள்ளை கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள், இந்த கோர்ட்டுகளில் பயன்படுத்தினார்கள், நியாய சங்கத்தில் பயன்படுத்தினார்கள். அங்கு குற்றவாளி வரும்பொழுது அங்கே இரண்டு விதமான கல்லை வைத்திருந்தார்கள், கருப்பு நிற கல் வைத்திருப்பார்கள், வெள்ளை நிற கல் வைத்திருப்பார்கள். அங்கே குற்றவாளி என்று அவன் தீர்ப்பு வருமானால் அவனுடைய கையில கருப்பு நிற கல் கொடுக்கப்படும், அவன் குற்றவாளி ஆவான். அவனுக்கு வெள்ளை நிற கல் கொடுக்கப்படும், அவன் விடுதலையாகி விடுவான். அந்த கல்லை வெள்ளை கல்லில் அந்த பெயர் எழுதி கொடுக்கப்பட்டால் இந்த குற்றத்திலிருந்து நான் விடுதலையாகி இருக்கிறேன் என்பதற்கு அவன் பேசவே வேண்டாம், அந்த கல்லை காட்டினால் போது நான் விடுதலையாகிவிட்டேன். அப்ப அவர் என்ன நினைச்சார்னா, எனக்கு ஒரு பிரச்சனை நான் மாட்டிட்டேன்னா எனக்கு ஒரு வெள்ளை கல் கிடைச்சதுன்னா போதும், நான் விடுதலையாயிருவேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த வெள்ளை கல் உன்னை இந்த குற்ற வழக்குகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கும், ஆனா நான் கொடுக்கிற இந்த வெள்ளை கல்லோ உன்னை பரலோகத்துக்கு குற்றவாளியாய் வரவிடாமல் உன்னை பரிசுத்தவானாய் வர வைப்பதற்கு இந்த கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த கல் உனக்கு எதுக்கு, உன்னை பரிசு உன்னை விடுதலையாக்குகிற கல். நானே உன்னை விடுதலையாக்குகிறேன்,
நான் உன்னை விடுதலை

0: ஆக்குகிறேன். யாத்திராகமம் 31 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். குற்றவாளினா குற்றவாளிதான், குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக விடமாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்தின் மூலமாக, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையின் மூலமாக குற்றவாளிகள் நிரபராதிகளாக வெளியே வந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வையில் குற்றவாளி என்றால் குற்றவாளிதான், தப்பிக்கவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு எதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்னா, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் குற்றம் செய்து நான் அதில் மறைந்து விட்டேன், நான் அதில் காப்பாற்றி விட்டேன், யாருக்கும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வா, ஜெயித்து வா, நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன். அந்த கல் உனக்கு எதற்கு அடையாளம் என்றால், நீ குற்றவாளி அல்ல, நீ பாவத்தில் இருந்து, உலகத்தினுடைய தண்டனையில் இருந்து, நியாய தீர்ப்புகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டதுக்கு அடையாளமாய் நான் உனக்கு பெர்கமுவே, உனக்கு நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த வெண்மை கல்லை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். அடுத்ததாக அந்த வெள்ளைக்கல் எதற்கு அடையாளம் என்ன, ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உலக காரியத்து அந்த உலக பயன்பாட்டில் இருக்கிற காரியத்தையும் அதற்கு ஆவிக்குரிய விளக்கத்தையும் நான் இணைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அடுத்த காரியம் பார்க்கப்படும் பொழுது, விளையாட்டில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்படும். விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு விலை உயர்ந்த அந்த வெண்மைக்குரிய கல் கொடுக்கப்படும். அது அவர்களுக்கு பெருமை. நம்ம இப்படி வீட்டில் ஒரு சாம்பியன் சொன்னோம்னா, ஒரு மெடல் வாங்கி வைக்கிறோம் பாருங்க, ஒரு ஷீல்டு வாங்கி வீட்டில் வச்சிருப்போம் பாருங்க, ஒரு ஷோகேஸ்ல வச்சிருப்போம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஷோகேஸ் நம்ம வச்சிருப்போம், அந்த நம்முடைய வெற்றி பெற்று நம்ம பரிசு வாங்கியிருப்போம், அதெல்லாமே வச்சிருப்போம். அதே போல அவர்களுக்கு இந்த விளையாட்டுல ஜெயிச்சானது வெண்மை நிற கல்லில் பெயர் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குமானால் அதை அவர்கள் தங்களுடைய வீட்டுல உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க, உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கிறவர்களுக்கு அங்க கொடுக்கப்படும். நீதான் வெற்றியாளன், நீதான் சாம்பியன் சொல்லி கொடுக்கப்படும். இவர் தான் இந்த ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றார் என்று கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெயித்து வா, ஆவிக்குரிய ஓட்டத்தில் நீ வெற்றி பெற்று வா, நீ உன்னை நான் வெற்றியாளனாய் நான் பார்க்கிறேங்கிறாரு. நீ தோற்கிறவனாய் இருக்கக்கூடாது, நீ ஜெயிக்கிறவனாய் இருக்கணுங்கிறாரு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயித்து வா, எனக்கு என்ன கிடைக்கும், ஜெயிச்சா கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய நாமத்தை, ஒருவரும் அறிந்திராத புதிய நாமத்தை, ஒரு வெண்மை கல்லை நான் உனக்கு கொடுத்து நான் உன்னை வரவிக்கிறேன். எதற்கு என்பதை நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏன் எதற்கு இந்த கல்லை குறித்து நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆழமாக இந்த காரியத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன் என்றால், புரிந்து கொள்ளுங்கள், ஒரு 5 நிமிடம் ஆனாலும் தயவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்று கேட்டால், இந்த கல்லினுடைய சம்பவத்தை இந்த பாடத்தோடு நான் அதை முடித்து அடுத்த பகுதிக்குள்ள இந்த பெர்கமோனுடைய அடுத்த காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். இந்த சரித்திரத்தை நாம் படிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் இது எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது, வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு இந்த கல் கொடுக்கப்படும். வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிற ஒரு கம்பெனியில சேருகிற வேலைக்கு அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பெருக்கமூல் இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலையில எனக்கு அந்த கல் கிடைச்சதுன்னா நான் கவர்மெண்ட் ஜாப், நான் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு அடையாளம் என்னன்னா அந்த கல். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த அரசாங்கம் கொடுக்கிற கல்லுக்காக நீ போராடிட்டு நிக்காத, போராடிட்டு நிக்காத, நீ ஏற்கனவே என்னுடைய ராஜ்யத்துல நீ உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு போதகனாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். தேவ பிள்ளையாக உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த கல்லுல வச்சா நீ பரலோகம் போக முடியாது. ஆனால் நான் கொடுக்கிற கல் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குது. என்ன அப்பாயின்மெண்ட்? தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுக்கு பயந்த குடும்பம் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுடைய ஊழியன் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு அடையாளமாக அந்த கல்லை ஆண்டவர் என்ன பண்ற, ரிலேட்டடா காட்டி கொடுக்கிறாரு. உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிற அந்த கல்லை நம்பி ஓடாத, அந்த கல்லுக்கு பதிலாக என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு விலையேறப்பட்ட பரலோகத்துல உனக்கு பெயர் எழுதி வச்சிருக்கிறேன். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட உன்னதர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக விரைந்தோடி வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாயிருக்கிறது. கிட்டத்தட்ட ஐந்து விதமான கல்லினுடைய காரியங்களை பார்த்தோம். ஆறாவது கல்லின் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்குமே உண்டாவதாக ஆறாவது காரியம் என்னவென்று கேட்டால் அங்கே அந்த பட்டணத்தை பார்க்க வருகிறவர்கள், என்ட்ரி உள்ள வருகிற பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வெண்மையான கல் கொடுக்கப்படும். ஒரு விலையேறப்பெற்ற கல்லிலே பெயர் எழுதி கொடுப்பார்கள். அதுதான் ஒரு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும், பாஸ்போர்ட் வேணும், விசா வேண்டும் அல்லவா? அந்த விசாவுக்கு அடையாளமா, பாஸ்போர்ட்டுக்கு அடையாளமா, அங்கே ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல் இருந்தால் அந்த தேசத்தை சுற்றி வரலாம், தேசத்துக்கு போகலாம். அதனால அங்க அந்த பட்டணத்துக்கு என்ன பண்ணும், அந்த கல் நமக்கு வேணும், ஒரு பாஸ்போர்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலைவார்கள், போராடுவார்கள். அது வந்து அப்படியானால் அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலையிற அந்த கல்லினுடைய மேன்மையை ஆண்டவர் எதற்கு ஒப்பனையா சொல்லுகிறார்னா, நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஆவிக்குரிய விசா வச்சிருக்கிறேன். அந்த விசா எதுக்கு தெரியுமா? பரலோகத்துக்குள்ள வருவதற்கு. பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன், வெண்மை நிறைந்த கல். நான் கொடுக்கிற அந்த கல்லை ஜெயித்து வா. மறைவான மன்னாவை கொடுத்து இந்த வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த காலகட்ட பெர்கமோவின் காலகட்டத்துல அது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருந்த அனுபவத்தை ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார், ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார், ஆவிக்குரிய அனுபவமாய். எங்க போனாலும் உனக்கு அது என்ட்ரி வேணுமா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு, மறந்துடாத. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரியில நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சவனுக்கு தான் உள்ள வர முடியும், சாதித்தவனுக்கு தான் உள்ள வர முடியும். உலகத்துல தேசத்துக்குள்ள போகணும்னா படிப்பு இருந்தா போயிடலாம், சில சொந்தக்காரங்க இருந்தா உள்ள தேசத்துக்குள்ள போயிடலாம். ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும்னா அவர் கொடுக்கிற அந்த கல் இருந்தால் மாத்திரம் தான் உள்ள போக முடியுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த சத்தியத்தை எழுதி கத்த கொடுத்திருக்கிறார். ஏழாவது காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஏழாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிக முக்கியமான காரியம் ஏழாவது காரியம், திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு முன்னால திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும், என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா நம்முடைய தமிழ் மரபு படி பல இடங்கள்ல மோதிரம் மாற்றுவாங்க. பல பேர் வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க, வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க. சில பேர் வாட்ச் மாத்துவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல அடையாளமாக கணவன் மனைவியா இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக வாட்ச், இரண்டு ஆண்கள் கட்டுகிற வாட்ச், பெண் அதை ஜோடியா வாங்கிட்டு வந்து அதை ஜபம் பண்ணி அந்த வாட்சை ரெண்டு பேர் கட்டிக்குவாங்க. கட்டுப்படும் பொழுது திருமணம்,
1: இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா?

0: ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காய் எவைகளையெல்லாம் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து சொன்னாரோ அவைகளை இன்றைக்கு நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் உங்களின் வாழ்க்கையில் உங்களுக்காய் அநேகர் உங்களின் நம்பிக்கைக்கு உரியவர்கள், உடன் பிறந்தவர்கள், பிரியமானவர்கள், தாய் தகப்பன் கூட பல வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவைகளை சிலர் செய்வதற்கு காலதாமதமாகியிருக்கலாம், சிலர் மறந்து போயிருப்பர், வேறு சிலரோ செய்ய முடியவில்லை என்று வாக்குறுதிக்கு மன்னிப்பும் கேட்டிருப்பர். அவற்றை நம்பின காரியங்களில் தோல்வியும் விரக்தியும் பொருள் நஷ்டமும் மனதளவில் துன்பங்களும் கண்ணீரும் கசப்பான அனுபவங்களில் விடாய்த்து போய் காணப்படுவீர்களானால் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆகவே கைவிடாத கர்த்தர் இன்றைக்கு சொன்னதை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் சொன்னதை எப்படி நிறைவேற்றினார், அற்புதம் செய்தார், ஆசிர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், சதிகளை முறியடிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பிற்கு அவன் சகோதரர்களால் நேர்ந்த சதிகளை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பின் சொப்பனத்தின் அர்த்தத்தினால் பொறாமை கொண்டவர்கள் அவனை கொல்ல நினைத்து நிர்வாணியாய் குழியிலே தள்ளி 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்று போட்டதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் போத்திப்பாரின் மனைவியின் சதிகளாலும் சிறைப்பட்டான். கர்த்தரோ யோசேப்பினுடைய சொப்பனத்தின் மூலம் தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக எல்லா சதிகளிலும் தப்பிக்கும்படி செய்து ஜீவனோடு பிழைக்கச் செய்தார் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் சத்துருவானவன் உங்களின் ஆசிர்வாதங்களை நன்மைகளை கெடுக்கும் பொருட்டு பல வழிகளில் பொறாமை கொண்டு மனிதர்கள் மூலமாகவோ அல்லது தன்னுடைய தந்திரங்களினாலோ பல சதிகளை உங்களுக்கு எதிராய் செயல்படுத்தி வியாதி, வறுமை, பற்றாக்குறை, சமாதான குறைவு போன்றவைகள் படுகுழியிலே தள்ள நினைத்தும் சிலர் அதன் வழியாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் அவைகளை விலக்கி போடுகிறார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து பெயரை பெருமைப்படுத்தி சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், சவால்களை சாதனையாக்குகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 யோசேப்பின் சகோதரர்கள் கூறும் பொழுது, யோசேப்பை கொன்று படுகுழியிலே போட்டு துஷ்ட மிருகம் பட்சித்தது என்று சொல்லுவோம், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று சவால் விட்டவைகளை கர்த்தர் எகிப்திலே யோசேப்பின் வாழ்க்கையில் சாதனையாய் மாற்றினார். உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கையில் உலகம் உங்களுக்கு எதிராயும் ஏளனமாயும் சவால்களான வார்த்தைகளோடும் உங்களை எதிர்த்து கொண்டு பேசியிருக்கலாம். அதனால் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து பயத்தோடும் துக்கத்தோடும் சமாதானத்தை இழந்து போயும் காணப்படுவீர்களானால் சவால்களாக இருப்பவைகளை இன்றைக்கு சாதனையாக மாற்றுகின்றார். முடியாது என்று இருந்தவைகளை முடிய பண்ணி நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கலாம், சிறையிருப்புகளை சிறப்பிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 யோசேப்பு தான் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான், நிர்வாணியாய் தள்ளப்பட்டான், பாவத்திற்கு விலகி ஓடுகையில் சிறைப்படுத்தப்பட்டான். இப்படியாய் பல சிறையிருப்புகளை சந்தித்தான். ஆனாலும் கர்த்தரிடத்தில் உறுதியாய் உண்மையாய் எல்லாவற்றையும் தன்னை காத்து கொண்டமையினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரிய சித்தியை வாய்க்க பண்ணி தயவை கொடுத்து சிறையிருப்புகளை மாற்றி அதிபதியாய் உயர்த்தினார் என்று வாசித்தருகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சதிகளையும் சவால்களையும் சிறையிருப்புகளையும் சந்தித்து வருகிறோமே என்றும் என்றைக்கு விடுவிக்கப்படுவோம் என்று பல கேள்விகளோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் தாம் சொன்னதை உங்களுக்காய் நிறைவேற்றுகின்றார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளினால் கைவிடப்பட்டு விட்டோமே என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்களே, கர்த்தர் தாம் சொன்னதை செய்யும் அளவும் புயலை போன்ற எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் உங்களுக்காய் யுத்தம் செய்து வழக்காடி பரிந்து பேசி தாம் வாக்கு பண்ணின ஆசிர்வாதங்களை உங்களுக்காய் நிறைவேற்றி ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். வார்த்தை விசுவாசிங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கின்றீர். சங்கீதம் 142:3. பிரியமானவர்களே, இந்நாட்களில் பலவிதமான பாடுகளினூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். சஞ்சலமும் நெருக்கமும் உங்களை சூழ்ந்திருக்கலாம். என்னை புரிந்து கொள்வார் யாருமில்லை, நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன், என் பாரங்களை தாங்குகிறவர் யார், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன் என்று போராடி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் சரீரம் பலவீனம் அடைந்த வேளைகளில் உங்கள் ஆவி உற்சாகமாய் இருந்திருக்கலாம். இப்போது உங்கள் ஆவியே உங்களுக்குள் தியங்குவதனால் சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? உங்களைப் போலவே பலவிதமான பாடுகளினூடாக கடந்து சென்ற தாவீது இப்படி பாடுகின்றார்: என் ஆவி எனக்குள் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கின்றீர். தேவ பிள்ளைகளே, சில வேளைகளில் எங்கள் வழிகள் அனைத்தும் சிக்கலாக மாறிவிடும் போது நாம் போகும் பாதைகள் சரியானதா என்ற கேள்வி எங்களை பெரிதும் குழப்பத்திற்கு உள்ளாக்கி விடலாம். எம்முடைய தேவன் எம்மோடு இல்லையா என்ற சந்தேகமும் கூட உண்டாகலாம். அருகில் தேவன் இருப்பதை நம்ப முடியாத இக்கட்டான வேளைகளில் கூட அவர் எமக்கு மிகவும் அருகில் இருந்து எம்மை முற்றிலும் அறிந்தவராய் நடத்துகின்றார். அவரை பற்றிய எமது நிச்சயமும் தைரியமுமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவருடைய மாறாத வாக்குத்தத்தம் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பாதையை அறிந்திருக்கின்றார். ஆகையால் கலங்காதிருங்கள். உங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உங்களுக்கு தருவார். நீங்கள் போகும் பாதையை அவர் அறிவார். சஞ்சலங்களும் நெருக்கங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வேளைகளில் கர்த்தர் உங்கள் அருகிலேயே இருக்கின்றார் என்பதை கண்டு கொள்ளுங்கள். அவரை துதித்து தரிசிக்க விசுவாசத்தோடு உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் இருதயம் துதியினால் நிரம்பட்டும். உங்கள் ஆவி உங்களுக்குள் தியங்கும் போதெல்லாம் நீங்கள் போகும் பாதையை அறிய முடியாமல் திகைக்கும் போதெல்லாம் அவர் உங்கள் விசுவாச கண்களுக்கு முன்பாக வழியை தெளிவாக காண்பிப்பார். அவரே உங்களுக்கு வழிகாட்டியும் வழிகாட்டுகிறவருமாயும் இருக்கின்றார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.

0: ஆமீன். இன்று 8ஆம் தேதி 7ஆம் மாதம் 8ஆம் தேதி ஆடி மாதம் 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:31. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன் இந்தந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்திரதாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்திரைய கரத்திலே புதிய நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் மீதியான காரியங்கள் கூட கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஆமேன். ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். ஏசாயா 62:5 அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். ஆமேன். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 20, ஏசாயா 64, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் மற்றவர்கள் 9வது அதிகாரம். அதிகாரங்களை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனிடம் ஒரு மனிதன், தேவனிடம் ஒரு நிமிடம் மற்றும் வாக்கு தத்துவம் வெற்றி நாங்களும் அது அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திர்தாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக, அதே வேளையிலே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து சத்தியவேத திருச்சபையின் சார்பாக இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்று கொண்டு, அதே வேளையிலே எங்களுடன் அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி டோலி, மாலை வேளையில் இணைந்திருக்கிற சாந்தி நோர்வே தேசத்திலிருந்தும், மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் இணைந்திருக்கிறார், சகோதரி ஐரீன் அவர்கள் இரவு வேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார், சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு என்று இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர்கள் காலை நேரத்திலே கத்தருடைய அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, தேவ வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். அவரை காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைசலோட்டம்மா, இணைப்பு சென்று
1: விட்டது. ராஜா துதிக்கிறோம் ஐயா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகார தன்மை எங்களுக்கு தந்தவரே, நீர்தான் எங்களுக்கு அப்பா தகப்பனே, அப்பா அப்பா என்று வாயார கூப்பிடுகிறோம் ஐயா, அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஐயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் விட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன்னு சொன்னவரே, எங்கள் இருதயம் எங்கள் சிந்தனை எல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறது அப்பா, அப்பா அப்பா அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஐயா. ராஜா, தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் எங்களை மறவாத தெய்வமே, உண்மை அல்லாமல் வேறு ஒரு வழி இல்லையப்பா. ராஜா தகப்பனே ஐயா, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கூட்ட, நாங்க நம்பி இருக்கிறவர், நீர் எங்கள் தேவன் என்று சொல்லுகிறோம் ஐயா. நீர் எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பு வைக்கிறவர் ஆண்டவரே, முக்கு சூத்திரம் சமயத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனப்பா, என் அப்பாவே, என் ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஐயா உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கால தோறும் உடைய இரக்கங்கள் புதியதாயிருக்கிறபடினால் புதிய இரக்கத்திலே எங்களை வழிநடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவி நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமலி பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். ஊழியக்கார பத்மநாபா அவர்கள் அந்த காலத்திலே எழுதி படித்த பாடல். ஹலேலூயான். அப்படின்னா எல்லோருக்கும் இது தெரிந்த பாடல். காலை வேளையிலே நான் எழும்புகின்ற வேளையிலே அநேகமான நேரங்களில் இந்த பாடல்கள் சத்தம் என்னுடைய ஆவியிலே வெளிப்படும். ஆவியானவர் உங்கள் ஆவியிலே ஒரு பாடலை கொண்டு வருவாரா இருந்தால், ஒரு வார்த்தையை கொடுப்பாராக இருந்தால், அதை நீங்கள் திரும்ப தியானம் செய்ய வேண்டும் என சொல்லி சொன்னால், அதற்குள்ளேதான் உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய வெளிச்சமும் இருக்கிறது. ஹலேலூயா. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ, இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். மேகாவலி ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, சத்ருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய ரட்சிப்பை நான் காண்பேன் என்று சொல்லி. அலேலூயா. இந்த வேளையிலே கூட அந்த பாடலை பாடி நாங்கள் துதிக்க போறோம். இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து, அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய், தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம்

என்றும் என்னோடிருப்பார் நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அல்லேலூயா. என்னுடைய வழிகளில் எல்லாம் அல்லேலூயா. தேவன் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அவருடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அல்லேலூயா. எங்கள் கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார். காக்கின்ற தேவன் எங்களை ஆண்டவரே எங்களை விட்டு உறங்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இத்தகவனே எங்களுடைய நினைவுகள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் வாயின் வார்த்தைகள் அப்பா உம்மை நோக்கி கொண்டிருக்கிறத நீர் காண்கின்ற தேவன் அப்பா. ஆகாருக்கு ஆண்டவரே தண்ணீர் ஊற்றை காண்பித்த அதே ஆண்டவர் நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்கிற தெய்வம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், இல்ல அன்பு கூறுகிறோம், உங்களுடைய அன்பை உமக்கு வெளிப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மேல் ஆண்டவரே நாங்கள் வைத்திருக்கிற அன்புக்காக ஆண்டவரே அப்பா தேவனே நீரங்கள் மேல் வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆவியானவரே இயேசு என்கிற நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின ஆவியானவரே உம்மில நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா ராஜா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலையும் உண்டப்பா. ஏருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து. இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி நம்மை வழி நடத்து. அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய். தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே. என்னே சரென்றும் என்னோடிருப்பார், என்னே சரென்றும் என்னோடிருப்பார், என்னே சரென்றும் என்னோடு இருப்பார், என்னே சரென்றும் என்னோடிருப்பார். நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது ஆண்டவரே தேவன் எங்களை தப்புவிக்கிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே அலைகளையும் திரைகளையும் தாண்ட பண்ணுகிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், நிறங்களை செழிப்புள்ள இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் ஐயா. எத்தனையோ இடர்கள் ஆண்டவரே, எத்தனையோ முட்கள் ஆண்டவரே, எத்தனையோ கல்லுகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போதெல்லாம் ஆண்டவரே தேவனே தேவரே ரொம்ப நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் எங்களை தப்புவித்திரப்பா, தப்புவித்திரப்பா. ஆண்டவர் ஆகிய தேவனே முக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா. கடனே வாங்காயே, கடனே கொடுத்துடுவாய். ஆண்டவரே நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்களையா ராஜா. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே வாருங்கள், என்னோடு வழக்காட வாருங்கள்னு சொன்னீரையா ராஜா. உம்முடைய வார்த்தைகள் வெறுமனே திரும்புவதில்லை என்று சொன்னீரையா. அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு திரும்பும்னு சொன்னீங்களையா. காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்புமன்னு சொன்னீங்களையா ராஜா. என் ஆண்டவரே அப்பா நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாயன்னு சொன்னீங்களே ஐயா ராஜா. உன் களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்பும் என்று சொன்னீங்களையா. ஆண்டவரே நாங்கள் கைட்டு செய்யும் வேலைகளிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே அப்பா நாங்கள் பெற்ற பிள்ளைகளிலும் ஆண்டவரே உடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும் என்று சொன்னீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே கைட்டு செய்யும் வேலையிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜாங்கள் கர்ப்பத்தின் கனியிலும் ஆசீர்வாதங்களை கட்டளிடுவேன் என்று நீங்க தானே சொன்னீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நெருக்கத்திலே உங்களை நாங்க நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. நிறங்களை விசாலத்திலே வைக்கிற தேவனையா ஆண்டவரே எங்கள் நினைவும் சிந்தனையும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறதப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோம், ஆனால் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீர் அறிய மாட்டீரோ தகப்பனே. எங்கள் இருதயத்தில இருப்பது நீங்க ஒருவர் தான் அப்பா ராஜா. எஸ் அப்பா. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அநேகருடைய சூத்திரங்களை நான் கிருபை பெருகுமன்னு சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. நாங்கள் சூத்தரிக்கிறோம் ஐயா. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளையும் இருந்து கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசத்தை நீர் ஆக்கிரமையும் அப்பா, பிள்ளைகளை ஆக்கிரமையும். எங்கள் தமிழ் ஜனங்கள் ஆண்டவரே எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் தகப்பனே அந்தந்த தேசங்களில இருக்கிற எங்கள் உடன் பிரபா தமிழர்களை ஆண்டவரே நினைத்தரலும். ஆண்டவரே பாலிவ பிள்ளைகளை நினைத்தரலும், குழந்தைகளை நினைத்தரலும் ஐயா ராஜா.
ஆண்டவரே ஒருவன் சொந்த வீட்டையும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆண்டவரே சொந்த ஜனங்களையும் ஆண்டவரை விசாரியாமல் விட்டால் அவன் ஆண்டவரே அவிசுவாசியிலும் கெட்டவனும் சொல்லப்படுகிறது ராஜா. எங்கள் சொந்த ஜனங்கள் ஆண்டவர் எந்த தேசங்களிலிருந்து இவர்கள் கூப்பிடுகிறார்களோ அந்த தேசங்கள் இருக்கிறவங்க தமிழ் ஜனங்களை ரட்சியும் ஐயா விடுதலை பண்ணும் ஆண்டவரே. அப்பா இந்த உலகம் மண்ணுக்காகவும் ஆண்டவர் எதற்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா. நாங்கள் ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்கள் ஜனங்களுக்காக உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. விக்கிர ஆராதனி என்கின்ற ஆண்டவரே மதில்கள் உடையட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே பெருமைகள் ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரே தேவனே எத்தனையோ காரியங்கள் நம்முடைய தமிழ் ஜனங்களிடம் இருக்கிறது ஐயா. அவை எல்லாவற்றையும் சத்ருவானவன் கொண்டு வருகிறானப்பா. அந்த சத்ருவை இயேசு நாமத்தை கடிந்து கட்டுகிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயம் கொள்ளுவீர்கள் சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. சொல்லி இருக்கிறீங்களா ஐயா? சொல்லி இருக்கிற வார்த்தை தான் உங்களுடைய பதிலப்பா ராஜா. என் தகப்பனே முக்கு சூத்திரம், என் ஆண்டவரே முக்கு சூத்திரம், என் அற்புதமே முக்கு சூத்திரம், ஆலோசனை கத்தரே முக்கு சூத்திரம் ஐயா. ஆறு இக்கட்டுகளுக்கு விளக்குகிறவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதென்று சொன்னவரே முக்கு சூத்திரம், விடுதலை தருகிறவரே முக்கு சூத்திரம், விண்ணப்பங்களை கேட்கிறவரே சூத்திரம், மகாதேவனே சூத்திரம், மரித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவரே முக்கு சூத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே கடந்த உள்ளகளிலே பிள்ளைகள் காரியங்களிலே உணர்வுகளிலே சிந்தனைகளிலே ஆண்டவரே வேதனைகளிலே மரித்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க உயிர்ப்பிக்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே ஜோபு சொன்னான் ஐயா, ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல அவருடைய சூழ்நிலை மாற்றப்பட்டதப்பா. தகப்பனே உமக்கு சூத்திரம், தகப்பனே உமக்கு சூத்திரம். யோகுடைய பின்னிலை முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வித்த அதே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பணுகிறேன் ஆண்டவரே. எங்கள் கிராமங்கள்ல ஆயிரம் ஆயிரமான ஆடுகள் ஆண்டவரே பெருகுமென்று சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. எங்கள் சபைகளிலே ஆடுகள் பெருக்கம் அடைவதாக, வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல ஆண்டவரே எங்கள் ஊழியங்களிலே பெருக்கங்களை நாங்கள் காணும்படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில பெருக்கங்களை காணும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. அன்னால் கேட்டது ஐயா ஒன்று ஆண்டவரே, நீர் மூன்று நாலுமாய் ரெண்டு மூன்றுமாய் கொடுத்தீரே ஐயா ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் இடத்தை கேட்கிறோம் ஐயா, பெற்றுக் கொள்ளுகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு சோத்திரம், சத்ருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம், நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் சபைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் தமிழ் ஜனங்களை விடுவிப்பார். ஹாலே லூயா, அவருடைய ரட்சிப்பை நாங்கள் காண்கிறோம். ஹாலே லூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், காண்கின்ற தேவனப்பா, காண்கின்ற தேவனப்பா ராஜா. ஹாலே லூயா. கடனே வாங்காயே, கடனே கொடுத்துடுவாய், உண்ணாமல் நான் உன்னை போசித்திடுவேன், உறங்காமல் நான் உன்னை காத்திடுவேன். ஜீவாப்பம் நானே, ஜீவாப்பம் நானே, என் வள்ளல் என்றும் என்னோடிருப்பார், என் வள்ளல் என்றும் என்னோடிருப்பார். நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோம், அன்பான இயேசு என்னை துட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆம் யானவரே எழுதி கொடுத்திருக்கிறபடியால் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அப்படியே நீர் செய்வீர். உம்முடைய வார்த்தைகள் தீவிரமாய் செல்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மலைகளையும் பேர்க்கும் ஆண்டவரே. அப்பா மலையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளுண்டு போது சொன்ன அப்படி ஆகும் சொன்னீரையா ராஜா. கடன்கள் பில்லுகள் மோட்கேஜ்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறது. பிள்ளைகளுக்குரிய தடைகள், திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதப்பா ராஜா. ஆண்டவரே அத்திமரத்தை சபித்தது போல ஆண்டவரே சத்ருவானவன் கொண்டு வருகிற பகைகள், விரோதங்கள், கோபங்கள், ஆத்திரங்கள், எரிச்சல்களை இயேசுவின் நாமத்தினால் சபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நின்று ஜெபம் பண்ணும் பொழுது
ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று சொன்ன தேவனே, ஹாலேலூயா, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எங்கள் பட்சத்திலே வருகிறார்கள் ஐயா. எப்பொழுதும் மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாருமாண்டவரே, உம்முடைய சுபாவத்தை எங்களுக்கு தாருமையா, சிநேகிதனே என்று கூப்பிட்டு அன்பு கூர்ந்தாதே அன்பு எங்களுக்கு தாருமாண்டவரே. என் ஆவியானவரே உமக்கு சோத்திரம், என் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா, ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஒரு நாள் கலைந்திடலாம். அந்த ஒரு நாள் இன்றைக்கு தானப்பா ராஜா. எங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் தேவன் என்று நீ சொல்லுகிற தேவனப்பா ராஜா. தேவனே, சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்த தாட்சியா இருக்கும், கர்த்தர் நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹாலேலூயா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைந்து செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இடப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்பா ராஜா, என் தகப்பனே, என் ஆண்டவரே, என் பிதாவே, என் தேவனே, எங்களுக்கு அன்புக்குரியவரே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே, கூப்பிடுகின்றவர்களிலே குரல் கொடுக்கிறவரே, அன்புள்ள தெய்வமே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா என்று ஆராதிக்கிறோம். எரேமியாவில சொல்லப்படுகிறது ஐயா ராஜா, தேவனே, அப்பா உன் பிள்ளைகளுக்கா உன் கரத்தை எடுன்று. ஹாலேலூயா, ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் சபைகளுக்காக கரத்தை எடுக்கிறோம் ஐயா, எங்களுக்கு அன்புக்குரியவர்களுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் தேசங்களுக்காக கரத்தை எடுக்கிறோம் ஐயா. என் தகப்பினே உமக்கு சூத்திரம், என் ஆண்டவரே உமக்கு சூத்திரம், எங்கள் விடுதலையே உமக்கு சூத்திரம், எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே உமக்கு சூத்திரம் ஐயா, நாங்கள் விரும்புகிறது உம்மாலே வரும் என்று சொன்னவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா, எங்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தினவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா, நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை இன்றைக்கு காண செய்கிற தேவன் ஐயா, நீர் அதிசயமானவரப்பா, அற்புதமானவரப்பா. கானாவூர் கல்யாணத்திலே ஐயா வெறும் ஆண்டவரே ஜாடியில தண்ணீரை நிரப்பி ஆண்டவரே அதை திராட்சை ரசமாக மாற்றி கொடுக்கிறது, மாற்றி கொடுத்தவரப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் களஞ்சியங்களை நிரப்பமான் முடியும் ஐயா, ஆண்டவரே எங்கள் சபைகளை கட்டவுமான் முடியும் ஆண்டவரே. அப்பா உண்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஜனங்கள் நடுவிலே துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, உமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஓர் நாள் கலைந்திடலாம். உன் பேல வீணத்தில் என் பேலன் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் அல்லோ. நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ, நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ, உயிரோடிருக்கும் என் இயேசுவை நான், உயிரோடிருக்கும் என் இயேசுவை நான், உயிரோடிருக்கும் என் இயேசுவை நான் நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹாலேலூயா, எவ்வளவு அருமையான வார்த்தைகள் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா, அவர் உயிரோடு இருக்கிறார், எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அப்போஸ்தலர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை ஆண்டவரே தேவனே அவரை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேல் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் தேவனை பார்த்தார்கள், இயேசுவை பார்த்தார்கள், இயேசுவோடு நடந்தார்கள், இயேசுக்கு இயேசு செய்த அற்புதங்களை கண்டார்கள், உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு கூட அவருடைய தரிசனத்தை பார்த்தார்கள். ஹாலேலூயா, ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் பார்த்ததை, கேட்டதை, உணர்ந்ததை வைத்து ஹாலேலூயா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஹாலேலூயா, ஆனால் நாங்கள் காணாது நம்புகிறோம். ஹாலேலூயா, ஆண்டவர் அங்கே தோமாவுக்கு சொன்னார், ஹாலேலூயா, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று. ஹாலேலூயா, காணாமல் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபியாயிரும், எங்கள் மேல் கிருபியாயிரும் ஐயா. நிறையங்களை விடுவிக்கிறவர், எங்கள் தலையர்களை உயர்த்துகிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா, நீங்க தான் ஆண்டவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா, நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆண்டவரே நாமத்தினாலே நாங்கள் கையெடுக்கிறோம் ராஜா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹாலேலூயா. ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கையெடுக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. எதிரி ஒரு வழியா வந்தவன் ஏழு வழியா ஓடி போவான்னு சொல்லி இருக்கிறீங்களையா ஆண்டவரே. கைது செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளவேன்னு சொல்லி இருக்கிறீங்களையா. உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வைக்காதே போங்கன்னு சொன்னீருங்களையா ராஜா. ஹாலேலூயா. உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணுகிற கர்த்தர் நானே என்று சொல்லி இருக்கிறீங்களையா ஆண்டவரே. தேவனே ஆவியானவரே அசவாடுவீராக ராஜா. ஹாலேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த கால வேளை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நாள் முழுவதும் உடைய தியானமங்கள் வாழ்க்கையில இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. இனி என் கண்ணீர் களிப்பாய் மாறும் இயேசுவின் மார்பினிலே. இனி என் கண்ணீர் களிப்பாய் மாறும் இயேசுவின் மார்பினிலே. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. அப்பா உமக்கு சூத்திரம். ஆண்டவரே மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உதவி செய்யும் ஐயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபதாரும் என் அப்பாவே, என் தகப்பனே, அப்பா என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுயர தன்மையை தந்தவரே, அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு எல்லாம் தகப்பனாயிருக்கிறவரே, என் ஆண்டவரே, விதவைகளும் என்னை நம்புவார்களாக சொன்னவரே ராஜா. திக்கற்ற பிள்ளைகள் என்னிடத்தில் இறக்கப்படுகிறார்கள் சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே மெத்துதிக்கிறோம், மெத்துதிக்கிறோம், மெத்துதிக்கிறோம், மெத்துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மெ சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. நோய் நொடிகள் அணுகும் போது நேசரின் வைத்தியரின் பேர். நோய் நொடிகள் அணுகும் போது நேசரின் வைத்தியரின் பேர். ஆபத்தில் உன்னோடி இருப்பேன் என்ற ஆத்தும நேசரவர். ஆபத்தில் உன்னோடி இருப்பேன் என்ற ஆத்தும நேசரவர், ஆத்தும நேசரவர். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. பாரம் என்னை அழுத்தும் போது பரனின் தன் தஞ்சமே. பாரம் என்னை அழுத்தும் போது பரனின் தன் தஞ்சமே.

0: இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. உலகின் வாழ்வு வெறுமை என்று எண்ணினான் மாய்கையிலே, உள்ளத்தில் இன்ப நித்திய வாழ்வு என் தாரே, என் தாரே. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலேயே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை சுற்ற சூழ இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ரட்சிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவனே, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரும் தகப்பனே. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவானம் சொல்லி இருக்கிறீங்களே ராஜா. ஆண்டவரே, அந்த ஞானத்தை எங்களுக்கு அருளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலேயா அந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஐயா. உடைய கரமங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, தேவனே, அப்பா மோசியோடு இருந்தது போல் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னவரே ராஜா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொன்னவரே. ஊழல் ஆனவர்களே, ஆண்டவரே, தேவனே, நேரான பாதையை வழி நடத்துகிற தெய்வம் நீங்க தானப்பா ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய அன்பு எல்லாவற்றையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம் தகப்பனே. எங்கள் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம், நன்றி, நன்றி, நன்றி ஐயா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் எழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இன்னும் ஒரு நாளை, புதிய நாளை தந்து ஆசீர்வாதமாக வழி நடத்திய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கர்த்தருடைய இந்த துதிகளை, ஜபங்களை, பாடல்களை, வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், சேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த புதிய நாளையும் ஒப்புவிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக.
0: ஆமேன்.
1: அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சி பயந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து அருமையான பாடலுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தரி கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளை கேட்டு தந்தார் அந்த விசுவாசத்தோடு கத்தரண்டை ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
2: Recording in progress.
1: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இந்த வேளையிலும் ஜபங்களுக்கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, அதே வேளையில் இஸ்ரவேல் தேசத்துக்காக விசேடமாக ஜபிக்க இணைந்திருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு ஜப குறிப்பில் இருக்கிறது, ஒரு 42 வயது சகோதரி ஒருவர் இங்கே கனடாவில் தான் இருக்கிறார். டொரண்டோவிலே அவர் டாக்டராக இருக்கிறார். 42 வயது டாக்டராக இருந்தவர் திடீரென அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து பேரலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவருக்காக வாரத்தோடு எல்லோரும் ஜெபியுங்கள். 42 வயது, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்னு சுவாசிக்கிறோம். டாக்டர், ஆனால் அவருக்கு திடீரென ஸ்ட்ரோக் வந்து விட்டது, பேரலைஸ் ஆகிவிட்டார். ஆமேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள், அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆமேன். ஏசாயா 62:5 கூறப்பட்ட அந்த வசனம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எங்கள் தேவன் எங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறாராம். ஆமேன், ஆமேன். அவர் தந்த ஆத்மாவை அவர் பத்திரமாக பாதுகாக்கிறவர். ஆமேன். எல்லா இடரல்களுக்கூடாக, அக்கிரமங்களுக்கூடாக, அக்கிரம சிந்தைகளுக்கூடாக கடந்து செல்ல முடியாமல் காக்கிறவர். ஆமேன். அவர் எங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருக்க நாங்கள் அவருக்கு உதவி செய்வோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்காக 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 1 சாமுவேல் 20, இசாயா 64 பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடுந்து மத்தேயு 9வது அதிகாரம் வெற்றி நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ ஊடாக இணைந்து ஜெபிக்க போகிற கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நேரம் இப்பொழுதும் காலை 8 மணி என்று 8ஆம் தேதி 7ஆம் மாதம் 8ஆம் தேதி ஆடி மாதம் 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். சௌரி டோலி அல்பர்டா கனடாவிலிருந்தும் காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசனாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்தும், மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்களில் ஒரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஜபங்களை வழிநடத்த ஆயத்தமாய் வந்திருக்கிற சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இந்த ஜெபத்தை மறந்து விடாதீர்கள். 42 வயது டாக்டர் அவர் திடீரென ஸ்ட்ரோக் வந்து பரலைஸ் ஆகிவிட்டார். இந்த மூளையில் இருக்கிற போகின்ற நரம்புகள், கால்வரை போகின்ற நரம்புகள் திடீரென வேலை செய்யவில்லை. அப்படியாக இந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனாலும் கத்தர் இருக்கிறார். கத்தரை அறிந்தவர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்த வேண்டும். திரும்பமாக அவரை எழுப்பி மறுபிறவி கொடுத்து எழுப்ப வேண்டும். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதற்காக எல்லோரும் வாஞ்சியோடு அப்தாகத்தோடு ஜெபியுங்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் சௌரி ஜனரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே உங்களை அவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியன்னா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் இன்றைய நாளிலே தீஸ்பியனாகிய எலியாவை குறித்து பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் தீஸ்பியன் என்றால் அங்கு மிக முக்கிய அடமொழியாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டிலே அக்கினியின் தீக்கதர்சி என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் தீஸ்பி என்றால் எபிரேயத்திலே தீஸ்பே ஊரான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதிலே அங்கு தீஸ்பே ஊரான் அங்கே குடியிருக்கிறவன் அல்லது அந்நியன் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவர் ஊரின் பின்னணியிலே இருந்து வந்தவர் தான் அந்த தீஸ்பியன். தீஸ்பியன் என்றால் அவருக்கு சொந்த பேரிலே அவர் இடத்தின், அதாவது எங்கிருந்து என்பதை குறிப்பிட்டு அந்த பட்ட பேர் தான் அவருக்கு அந்த காரியத்துக்கு அர்த்தம் மனம் திரும்ப செய்கிறவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். 1 ராஜாக்கள் 17:1 கீலியத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்திலே வேதாகமம் எலியாவை அறிமுகப்படுத்தும் போது கீலியாத்தின் குடிகளிலே தீஸ்பியனாகிய எலியா என்று தெளிவாக அங்கு பதியப்பட்டிருக்கிறது. இது மறைந்திருக்கும் சரித்திரங்களை குறித்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிற. தீஸ்பே என்ற ஊர் அங்கு ஜோர்டான் நதிக்கு கிழக்கே உள்ள கீலியாத் மலைப்பகுதியிலே அமைந்திருக்கிறது. இந்த கீலியாத் பகுதி எப்படிப்பட்ட இடம் என்றால் கரடு முரடான மலைகளும் காடுகளும் நிறைந்த இடம். இந்த இடத்திலே தான் அவர் ஊழியத்தை

0: எழுதியிருக்கிறது. இந்த பாருங்கள், இந்த தீஸ்பியனாகிய எலியா அவன் அங்கு சொகுசான வாழ்க்கை வாழவில்லை. அவன் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது எப்படியோ அப்படியே அந்த கரடு முரடான அந்த மலை பகுதியிலே அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த தீஸ்வியனாகிய எலியாவின் தோற்றமும் அவனுடைய பேச்சும் மிகவும் கடினமாயும் நேரடியாகவும் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் விலங்கு தோலைத்தான், அவன் உடுப்பாய் உடுத்தி மேன்மையான வாழ்வை அல்ல, ஆண்டவருக்காக தன்னுடைய பணிவிடியை கரடு முரடான இடத்தில அல்லது கரடு முரடான இருதயமுள்ள மனுஷர் மத்தியில அல்லது பாகாலின் விக்ராதனைகள் மத்தியில அவன் நின்றான் என்று சொன்ன கண்டால் அவனுடைய கடின பகுதியை நாங்கள் சிந்திக்க கூடியவர்களாய் அங்கு அந்த காரியத்தை நாங்கள் நினைக்க கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே தீஸ்பியனாகிய எலியாவை போல இன்றைக்கு நாங்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அந்த கடின பகுதியிலும் அவன் எப்படியாய் கடினமாய் இருந்த வேளையிலும் கர்த்தரோடு நின்றான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த தீஸ்பியன் குறித்து நாங்கள் பார்த்தோம், அவனுடைய ஊர் எப்படிப்பட்டது, அவனுடைய இந்த இடத்தில் இருந்து அவன் வந்தான், எப்படியான கரடுமுரடான செங்குத்தான இடத்துல இருந்து அவன் அந்த ஊழியத்தை செய்தான் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறதாகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தாமே எங்களோடு கூட இருக்கட்டும். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த தீஸ்வியனாகிய எலியாவை போல இந்திய நாட்கள் ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நம்பி ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எலியாவின் தேவனே, எங்களோடு வருகிற தேவனே, இந்த கடைசி காலத்தில ஒவ்வொரு ஊழியக்காரரையும் எலியாவை போல மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எலியா ஜெபித்த பொழுது கர்த்தரே கேட்டருளும், கர்த்தரே கேட்டருளும், கர்த்தரே கேட்டருளும், உம்முடைய அக்கினி இறங்கி அற்புதத்தை செய்தது. ஆண்டவரே, இந்த காலங்களில இயேசுவே, நீர் இந்த உலகத்தில எங்களுக்கு அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்னீரே. அதன்படி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பேசும் பொழுது அந்த உம்முடைய அக்கினி, அந்த அபிஷேக அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசத்துல தமிழ் மக்கள் வாழுகிறார்களோ அந்த தேசத்துல எப்படியான பகுதியாக இருந்தாலும், கரடுமுரடான பகுதியாக இருந்தாலும், உமக்காக ஊழியம் செய்ய அவர்களை பயிற்றுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு எழுப்புதலை காண ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் வழியும் சத்தியமும் என்று அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் எலியாவின் ஆவியை கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த கடைசி காலத்துல நடந்து ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனத்தின்படி என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. நீர் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரே. இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஊழியர்கள் ஒவ்வொருவரும் இப்படியான காரியங்களை செய்ய கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி ஒவ்வொருவரும் இயேசுவிடத்துல வர அந்த பட்டணங்கள் ஒவ்வொன்றும் நற்குணசாலிகளாக மாற உம்மை போன்று ஒவ்வொரு ஊழியக்காரனும் உதவி செய்ய கிருபை செய்வீராக. டாக்டருக்காக ஜெபிக்கிறோம். அந்த வியாதியில இருக்கிற டாக்டரோடு நீர் இடைப்படும்படியாக எலியாவின் ஜெபத்தை கேட்டு நீர் உயிரோடு எழுப்பினது போல இந்த அந்த டாக்டரை நீர் எழுப்பும்படியாக, உம்மிடத்துல விசுவாசம் வைத்திருக்கிற மகனாக இருக்கிறபடியால் அந்த டாக்டரை குணப்படுத்தி உம்முடைய தள்ளும்புகளால குணப்படுத்துகிற தேவன் நீர்தான் ராஜா. லாசரசுவின் லாசரசை மறித்த லாசரசை உயிர்த்தெழுத்துகிற தேவன் அந்த டாக்டரையும் நிருவித்தள வைத்து ஒரு அற்புதத்தை செய்து

0: டாக்டர்ஸ் உலகத்துக்கு ஒரு சாட்சியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிதி வெளிச்சம் சங்கமாய் நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த ஊழியம் இன்னும் வளர, இன்னும் பல மக்கள் இயேசுவிடத்துல வர இருவ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட்சிஸருக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக அவர்களோடு கரம் பிடித்து நடத்தி உடைய வருகை வரைக்கும் ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், நீர் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூட்டுதி கன மகிமை உண்டானமைத்தவனாகியோக்கே செலுத்தி ஆண்டவர் நிகழ்ச்சிகளுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் சபையோடும், சபையிலே தேவனுடைய அக்கினியானவர் தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.
0: ஆமென். God bless you sister. God bless you everybody.
1: ஆமென். ஆமென். Praise the Lord Dolly sister. லைன் அங்கேயோ போய் கொண்டிருக்குது. ஓகே வினோ, நீங்கள் Praise the Lord வினோ.
2: Praise Lord அக்கா.
1: இந்த கடைசி காலத்தில் தேவ அக்கினி எல்லா ஜனங்களுக்குள்ளே இறங்க கர்த்தருடைய காரியங்கள் இந்த நாட்கள்ல நடக்க இருக்கிற தடைகளை நீக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி எங்கள் ஜீவனை காத்து மட்டும் நிமிடம் வரை எங்களை ஜீவனோடு கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜீவங்களை நீங்கள் ஏறெடுத்து எங்களுக்கு பதில்களை தந்து கொண்டிருக்கிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும், நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும், நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும், நாங்கள் செல்கிற இடங்களிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் உமக்கு சித்தமானதாக செய் ஆண்டவரே. எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எப்போதும் எங்கு சென்றாலும் ஒளியுள்ள பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என் தகப்பனே நாங்கள் சென்று வர எங்களோடு நீங்கள் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் அறியாமல் செய்கிற சகல மீறுதல்களை மன்னித்து ஆண்டவரே, ஒரு விசை எங்களை கண்ணோக்கி எங்களை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா உம்மை நம்பி ஓடி வர ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. அப்பா, நோபாவும் கூட தகப்பனே உங்கள் பேச்சை கேட்டு, உங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்டு நடத்தபடினால் அவரை அவர் குடும்பத்தை மீட்டீங்கள் ஆண்டவரே. தேவனே, அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பேச்சை, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு நடக்க ஏன் தேவனே எங்களுக்கு உதவியாக இருக்கிறேன். அதே போல கர்த்தாவே, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா மீட்கப்பட வேணும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேணும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்மை அறியாத மக்களும் கூட தகப்பனே உம்மை அறிந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவன் நோவாவின் காலத்தில் நடந்தது போல அப்பா இந்த மக்களுக்கு மீட்படாதபடி தகவனே கர்த்தாவே, அவர்களுக்கு புத்திய ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவரே. உம்மை நோக்கி நித்தமும் கூப்பிடுகிற பிள்ளைகளாக அப்பா, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவர். அப்பா, இந்த உலக ஆசைகள், இந்த உலக காரியங்கள், இந்த உலக அத்துமீறல்கள் சத்துராதியின் கிருபையிலிருந்து, அப்பா சத்துராதியின் அப்பா தகப்பனே, இப்படியான அசுத்தமான காரியங்களிலிருந்து இந்த மக்கள் மனிதர்கள் மீட்டு கொள்ளும்படி, மீட்கும்படி தகப்பனே, ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுத்து, உம்முடைய வேதத்தை அறிந்து, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக ஏன் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்காண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகளாண்டவரே. விற்கப்பட்டு போகும் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே ஆவியானவரே தகப்பனே, நடக்கிற அட்டூழியங்கள் அநியாயங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, இப்படியாக நடக்காதபடி, இப்படியாக சந்ததி சந்ததியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படியாக அநியாயங்களை மேற்கொள்ளாதபடி, என் தேவனே உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக, என் கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வெறும் சோதனைகள் உபத்திரவங்கள் தகப்பனே, சத்ருவானவன் கொண்டு வருகிற செயல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர். தகப்பனே, நீ
3: செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாம்

0: நீங்கள் எங்களை நமங்களுக்கு முன்பாக செல்லும்படி உம்மிடம் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களை கைவிடாமல் அனைத்து காக்கிற தகப்பன் ஆண்டவரே. கத்தாவை உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒரு விசை கண்ணோக்கி எங்கள் பாவ சாபங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய திரு ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவுங்க ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருவற்றை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வவல்ல தேவன் ஆண்டவரே, நீங்க செய்து முடிக்க போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே, இந்த இடத்திலே எங்களையும் அப்பா நீங்கள் கூட்டி அமைத்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க அப்பா நீங்கள் தந்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்கள் அன்பால் எங்களை அணைகட்டி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த இணைப்பின் ஊடாக எங்களை இணைத்து ஆண்டவரே, மற்றவர்களுக்காக தேசங்களுக்காக அப்பா நாடுகளுக்காக ஜெபிக்க கூட்டி அமைத்திருக்கிற தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் ஆண்டவரே. கருத்தோடும் ஞானத்தோடும் ஜெபிக்கிற ஜெபங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதை நடத்துகிற இந்த சகோதரனையும் இந்த சகோதரி குடும்பத்தையும் அப்பா இந்த இரு குடும்பங்களை உம்முடைய கரத்தினால மூடி அப்பா எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் இன்னும் அதிகமாக இந்த இணைப்பிலே ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஊழியக்காரர்களும் அப்பா ஜனங்களும் பெருகட்டும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே. தகப்பனே அப்பா, உம்முடைய பரிசுத்த நாமம் அப்பா மகிமை படட்டும் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இருதயங்களில் என்னென்ன காரியங்கள் என்னென்ன வேதனைகள் இருக்கிறதோ நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தேவனே, ஒரு விசை கண்ணோக்கி அப்பா அந்த இருதயங்களை தொட்டு ஆண்டவரே சமாதானப்படுத்தி அப்பா தகப்பனே அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று அறிந்த தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடியுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, இங்கு வர முடியாமல் தடை செய்திருக்கிற அப்பா இங்கு வந்து ஜெபித்தும் ஆண்டவரே வர முடியாமல் தடை செய்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. என்னென்ன காரணங்கள் என்னென்னவோ நாம் அறியும் ஆண்டவரே, நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, திரும்பவும் ஆகவர்கள் வந்து இந்த இடங்களில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே அவர்களுக்கும் இருதயங்களை அப்பா தகப்பனே இருதயங்களை அப்பா நல்ல இருதயங்களை கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இங்கே இருவர் மூவர் உம்முடைய பரிசுத்த நாமத்தினால ஒன்று கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த சங்க வானொலியின் ஊடாக தகப்பனே அப்பா நாங்கள் ஒருமித்து கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் நடுவிலே இருப்பீங்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. துதி கன மகுமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளையோடும் பிள்ளையோட திருமண காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலாம். டோலி சிஸ்டர் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் காக்கப்பட தேவனே பாதுகாக்க கூடியதாய் தேவனுடைய வல்லமையும் பலனும் அவர்களுக்குள்ளே இறங்க லேசியா நான் சொன்ன அந்த 42 வயதுடைய டாக்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர் மருத்துவமனையில இருக்கிறார். ஆகவே அந்த இடத்திலே அவர் ஒரு பரிபூர்ண அற்புதம் நடக்க கர்த்தர் உதவி செய்யணும். பரிபூர்ண சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வந்து நிற்கும் பொழுது நீங்கள் எங்களை ஒரு பொழுதும் வெக்கத்துக்கு போட விட மாட்டீர்கள் ஆண்டவரே. அப்பா, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்பா. அதன்படி எங்களுடைய நம்பிக்கை தேவன் நீங்க தான் அப்பா. அப்பா, இவர்களை நீங்கள் நோக்கி பாருங்க. முதலாவதாக இந்த சகோதரனுக்கு அவனு வருகிறேன் அப்பா. அந்த சீனியர் எங்கே இருக்கிறாரோ அந்த ஹோம்ல இருந்தப்பா அவர் அவர்களை ஒரு அற்புதத்தை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்களால முடியாத காரியங்கள் ஒன்னு ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க அதிசயம் செய்யற தகப்பனா இருக்கிறபடிய நன்றி அப்பா. எல்லா விதமான பிளவீனங்களையும் அகற்றும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஜீவனை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று கூறிய தகப்பனே உங்களுக்கு அவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை அவருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா பிகாஸ் யூ லிவ் வீ கேன் ஃபேஸ் ஃபார் அனதர் டே. நீங்க ஜீவிக்கிறபடியா நாங்க இன்னொரு நாளை சந்திக்க கூடியதா இருக்கிறதப்பா. அந்த சகோதரனும் ஆண்டவரே இன்னொரு நாளை உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு உங்களுக்குள்ள நாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவரே அவர் உங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுடைய ரத்தத்தினால எல்லா விதமான பிளவீனங்களை அகற்றி அப்பா நீங்க அவர்களை ஒரு உயிரை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். அனுப்படியா உங்களோட வாக்கு தத்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வர தகப்பனே உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அழைத்து வந்த ஊழியக்காரர்களோட ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அது வெற்றி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. பிலவீனத்துல பிளன் கொடுத்து அவருக்கு ஒரு இன்னொரு தருணத்தை கொடுக்க போறபடியா நன்றி அப்பா. உங்களோட நாம மட்டுமே மகிமப்படவளதும் மகிமப்படவன் அப்பா. எல்லா ஊழியக்காரர்களும் எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே ஒரு தேவ பயத்தை கொடுத்து வழி நடத்துங்க. எல்லா விதமான தீங்கான நேரங்களிலும் ஆண்டவரே நீங்க காக்குற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறனப்பா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களை உங்களோட அப்பா புட்ட வால் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்பா. உங்களோட வேலையை அடைத்து அவர்களை காத்துக்கொள்ளுங்க. அவங்க போக்கிலும் வரத்தலும் கூட இருங்க. அவங்க உங்களுக்காக இன்னும் எழுந்து பிரார்த்திப்பதற்கு பலவீனம் உள்ளவர்களுக்குள்ள பெலனை கொடுத்து யாரா இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை நீங்க உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவருக்கு இன்னொரு நாளை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. போக்கிலும் வரத்திலும் இருக்கிற தகப்பனே எங்களுக்கப்பா எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாண்டு சொன்னபடி நாங்க உங்களை ஆண்டவரே நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு நீங்க உயர்ந்த அடைக்கலமா இருந்து எங்க அழைத்த ஒவ்வொரு ஊழியக்கரங்களையும் ஆண்டவரே நீங்க தான் பாதுகாக்கணும். நீங்க தான் எல்லா விதமான தீமையிலிருந்து அகற்றி இந்த கடைசி காலத்துல இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவிலிருந்து விலக்கி காற்றும்படி சொல்லும்படி உன்னதமான மறையில் இருக்கிற நீங்க நிழலாக அவர்களுக்கு இருக்கிறபடியா நன்றி சொல்லுவதே. உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அப்பா. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் எல்லா விதமான பயத்தை எல்லா விதமான தீங்கான காரியங்கள் வந்தபடியா அப்பா ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாரு அப்பா. அது மட்டுமில்ல ஆண்டவரே பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா இரவு காலை நேரத்தை பார்க்காத வண்ணமாக மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய நாம மட்டுமே மகிமப்பட வேணும். யாவரே ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. யாவரே ஆசீர்வங்க ஜன சிஸ்டர் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பாக்குற வந்திருக்கிற சிஸ்டர் பிரதர்ஸையும் அப்பா அவரோட தேவையின் சந்தி யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து நீங்களே எங்களுக்கு நிழலா இருந்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான கிருபை நாள் இந்த காலை நேரம் மாலை நேரமா இருந்தாலும் சிலருக்கு அப்பா யாவரையும் உங்களோட மறைவுல வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த நன்றி செலுத்தி இன்றைக்கு புதிதான கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமே பட வேணும் என்று கூறி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிற ஒத்தாசை உங்களிடத்தில் மட்டுமே இருந்தே வரக்கூடியதா இருக்கிறதுக்கு இருக்கிறதாண்டவரே எல்லா கன மகிமையும் உங்களுக்கே உரியது. இயேசு நாமத்து மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசு நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். கேட்டதும் நன்றி தொழில் சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் வல்லமையா வழி நடத்துவாராக. ஆமென்
4: சிஸ்டர். அந்த டாக்டர் ஒரு சகோதரி என்று சொன்னேன். சகோதரி அவர் 42 வயது. சகோதரி அவர் பொது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். சீனியர் ஹோம்ல இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென்.
1: நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோ டைரீன் இலங்கை தேசத்திலே கலக்கங்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, டெங்கு காய்ச்சல் அதிகமா பரவி கொண்டிருக்கிறது என்று அறிந்தோம். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த பராமரிக்கிற டாக்டர் மேன் நர்ஸ் மேன் அவைகளுக்கும் வரவி விடாதபடி கத்ததாமே அதை தடுத்து நிறுத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஸ்தோத்திரமாண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜா. வேண்ட நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா, கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே சுவாமி. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே சுவாமி, கத்தாவே இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய இலங்கை தேசத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இலங்கை தேசத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாத்திரம் அறிந்திருக்கிறீங்க ராஜாவே அப்பா. அதக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அதிகாரிகளுடைய கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகளுக்கு வேண்டிய நல்ல இரக்கத்தை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஒரு நிமிஷம் சிஸ்டர். சரி, ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே அப்பா. இலங்கை தேசத்தின் தலைவர்கள் மந்திரிமார்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியாச்சு பேக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே நடக்கிறதான கலவரங்கள் குழப்பங்கள் கர்த்தாவே எல்லாவற்றையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியாச்சு பேக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே நடந்திருக்கிறதான கர்த்தாவே எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே அப்பா. யாரெல்லாம் ஏதோ எல்லாம் காரணங்கள் எல்லாம் சொன்னாலும் கர்த்தாவே ஆனா உண்மையான காரியம் என்னண்டு தேவன் நீங்க ஒருவருக்கு மாத்திரம் தெரியும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அங்க இருக்கிறதான அதிகாரிகள் கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அதே போல சிறைச்சாலையில இருக்கிற மற்ற கைதிகள் கர்த்தாவே அப்பா பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, தாக்கப்பட்டு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு கைதிகளுக்கும் தேவன் நீங்க பரிபூர்ண சுகத்தை விடுதலையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. 25 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க தகப்பனே அப்பா. மறித்து போன அந்த குடும்பங்களிலே கர்த்தாவே அந்த தாய் தகப்பன்கள் மனைவி கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாய் பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு அப்பா, துக்கத்தோடு வேதனையோடு அந்த இடத்துல இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவங்க எல்லாருக்கும் தேவன் நீங்க ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த இடங்களிலே கர்த்தாவே மீண்டும் இப்படியான கலவரங்கள் வராதபடிக்கு தேவன் அந்த இடத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அந்த கலவரங்களை தூண்டுவிக்கிறதான கர்த்தாவே அப்பா, அந்த மனிதர்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களிடத்திலே ஒரு மன மாற்றத்தை தேவன் நீங்க உருவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே இப்படியான காரியங்கள் தேசத்திலே நிலவாத படிக்கு தேவன் தேசத்தையும் ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீரே கர்த்தாவே இந்த காரியங்களுக்கு எல்லாம் நீதி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே அப்பா, அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே மீண்டும் கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம், கலவரங்கள் பிரச்சனைகள் தேசத்திலே நிலவாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, இப்படியான காரியங்களை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடுங்க. அவங்க எல்லாரும் ரட்சிப்படைய தேவன் உணர்ந்து உங்களை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா டெங்கு காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு கர்த்தாவே 50,000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தகப்பனே. அநேகர் இறந்து போயிருக்கிறாங்க கர்த்தாவே அப்பா. வைத்திய சாலை நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நோயிலே இருந்து கர்த்தாவே அப்பா பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். மீண்டும் யாருக்கும் இந்த வைரஸ் காய்ச்சல்கள் பரவாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அங்கே வேலை செய்யறதான கர்த்தாவே கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைத்தியர்கள், தாதிமார்கள், தூய்மை பணியாளர்கள் கர்த்தாவே இப்படியாய் அங்கே வேலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களையும் இந்த வைரசுகள் கிருமிகள் அண்டாத படிக்கு தேவன் உடைய பாதுகாப்பு கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கல்வாரி ரத்தத்தினாலே பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனை. நம்முடைய கல்வாரி ரத்தம் கடந்து சென்று கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவங்களுடைய அந்த பிளட் கவுண்ட் எல்லாம் அதிகரிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் நீரே பரம வைத்தியர், நீரே ஔஷதம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் பெரியவர் நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நீங்க தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா கால் கை வலி வேதனையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் தேவன் நீங்க தொடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி தகப்பனே. நீர் கொடுத்துட்ட சுகத்துக்காய் பலத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தை முற்றிலுமாக முதலத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தில் இருக்க ஒவ்வொருவரும் உடைய ரட்சிப்பை காண தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி நன்றி நன்றி கர்த்தாவே. அப்பா அந்த ஜெப நேரத்தை தேவன் எனக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுக்க பொறுப்படியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஊடகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க. அநேக ஊழியக்காரர்கள் இதுல இணைந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம், அதுல பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், குடும்பத்தின் தேவைகள், கையின் பிரயாசிகள், தொழில்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலும் ஜெப வேலையை கொடுத்ததுக்காய் நன்றி தகப்பனே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து விட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எல்லா துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கிட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐரின். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரோடும் அப்படியே இருப்பார்.
1: நாங்கள் சிசிலியம்மாவை கேட்டுக்கொண்டு பிரைசலோட் சிசிலியம்மா நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசத்தை தேவன் இந்த நாட்களை பாதுகாக்க வேண்டும், அந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், ரட்சிப்பை அந்த இடத்திலே மென்மேலும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரே, நான் காலத்திலும் சோத்திருப்பேன், அவர் துதி என் எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே, இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அம்மா அப்பா பிதாவே, உமது சிறகுகளாலே அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பன். அப்பா இந்த சண்டையிலிருந்து நிதானமாக அப்பா நீரே உமது கரங்களை நீட்டி ஓய பண்ணும் தகப்பன். ஆவியானவரே, பதைக்க துடிக்க அநியாயமாக இருந்து கூறார்களே அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, நீர் பான்கிறதுவனாயிருக்கிறவர். அப்பா அவர்களை காப்பாற்றும் தகப்பனே. அப்பா இந்த சண்டையில் எல்லாவற்றையும் நிப்பாட்டும் தகப்பனே. அப்பா நிப்பாட்டும் தகப்பனே. கடைசி காலம் என்று சொன்ன நாளே இவையெல்லாம் நிகழுகிறதா என்பது எனக்கு உங்களுக்கு தெரியவில்லை தகப்பனே. அப்பா உம்மால் தான் எல்லாம் அறியக்கூடியவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, எங்கே ஒரு சமாதானத்தை கொடுக்கும் தகப்பனே. அன்பான தகப்பனே, எங்கே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே, அங்கே எல்லோரும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து அப்பா அங்கே ஓங்கி ஒலிக்க செய்யும் தகப்பனே. அப்பா அப்போதுதான் இந்த நாட்டில் ஒரு சமாதானமும் ஒற்றுமையும் அப்பா உண்டாகும் தகப்பனே. ஆவியானவரே, அங்கங்கு எங்கு சென்றாலும் உமது நாமத்தையே அவர்கள் ஜெபிக்க அவர்களுக்கு நீரே கட்டளையிடும் தகப்பனே. அப்பா நீர் சொன்னால் போதும் அப்பா. அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனி. ஆவியானவரே இது ஓயும் ஓயும் என்ற அப்பா ஓயாதாத சண்டையாகவே இருக்கின்றது தகப்பனி. ஜனத்துக்கு எவ்வளவோ தலையிடியும் அப்பா அவ்வளவோ பிரச்சனையுமாயிருக்கிறதே தகப்பனி. ஆவியானவரே நீர் இதெல்லாவற்றையும் நிப்பாட்ட வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே உம்மாட்டான் முடியும் தகப்பனே, யாராலும் முடியாது தகப்பனி. அப்பா பிதாவே நீர் அவர்களை கண்ணோக்கும் தகப்பனி. ஜனமெல்லாம் அப்பா உமது நாமத்தை உச்சரித்து எங்கு சென்றாலும் உமது கோலமாக எல்லா இடமும் நடக்க செய்தும் தகப்பனி. ஆவியானவரே உமது நாமம் அங்கு எங்கு சென்றாலும் உச்சரிக்க வழி செய்யும்படியாக உண்மை சோதரிக்கிறேன் தகப்பன். அப்பா தகப்பனே உண்மை உண்மை நேசிக்கிறேன் தகப்பனே, உண்மையா வணங்குகிறேன் தகப்பனே. இந்த லங்கை தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பன் அப்பா தகப்பனே, லங்க தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அங்கு நடக்கிற கொடுகுரங்கள் எல்லாவற்றையும் காண்கிற தெய்வமாயிருக்கிறீர் நாளுக்கு நாளா. அப்பா அந்த சிறுத்தானிலே சண்டைகளும் பிரச்சனையும் சாவுகளுமாயிருக்கின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே சிறுத்தாலையில் இருக்கிற அவர்களின் தாய் தகப்பன் பெஞ்சாதி பிள்ளைகள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்களை காதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா உமது கரங்களால் அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே நீர் காண்கிற தெய்வம் அப்பா, என்னென்ன பிரச்சனை என்பதை கண்டு அவர்களை நீர் கண்ணோக்கி அவர்களுக்கு என்ன தேவையோ அவற்றை பெற்றுக் கொடுத்த ஒரு சமாதானத்தை அங்கேயும் உண்டு பண்ணும் தகப்பன். அப்பா அவர்கள் ஓங்கி உமது நாமத்தை உச்சரிச்சு அப்பா எங்கு சென்றாலும் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் என்று ஒலிக்க பண்ணும் தகப்பன். அப்பா ஒரு சமாதானத்தை மட்டுமே கொடுக்கும் தகப்பனி. ஒரு எல்லாவற்றையும் சண்டையில நிப்பாட்ட நீர் வல்லவரப்பா. ஆவியானவரே ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே கண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை எங்களுக்கு தந்ததுக்காக கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே நாங்கள் இங்கே வந்து ஜெபிக்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நன்மையும் கிடைக்கின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே உமக்கு சோத்திரம் அப்பா. அவரை பாதுகாத்து கொள்ளும், அவரை வழிநடத்தும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு கெடுதியும் இல்ல அப்பா. போக்கிலும் வரத்திலும் நீரே உற்ற துணையா இருக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. உமது கரங்களில் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்குறேன் தகப்பன். அப்பா அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சமாதானமும் ஒற்றுமையா இருக்க உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே எங்கள் குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே பினோ குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்
5: ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு சூத்திரன் நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலையும் வழி நடத்துவாராக. ஆமீன்.
6: ஆமீன் ஆமீன் சிஸ்டர் ஆமீன்.
5: நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
7: பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட்.
5: நீங்கள் யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்திய நாட்களிலே யுத்த நாடுகள் மட்டுமல்ல வியாதி உள்ள நாடுகள் அமெரிக்கா எங்கள் இலங்கை தேசத்திலே டெங்கு காய்ச்சல்னால் அநேகர் மடித்து கொண்டு போகிறார்கள். பட்டினி சாவுகளை எதிர்நோக்குற நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்படியா இந்த கடைசி நாட்களிலே இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைத்து அவர் வரும் மட்டும் இந்த ஜனங்களை காக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: அன்பும் கிருபையும் இருந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். கடைசி நாட்களிலே தேவனே என்ன காரியங்கள் நடக்கும் என்று தேவனே நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீங்களப்பா பிதா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவாதான் சொன்ன தேவனே. அப்பா பிதாவே கிருப செய்யுங்க அப்பா பிதா. இந்த ஜனங்கள் மீத அறிவில்லாமல் சங்காரமாற இந்த மக்களை தேவனே மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. நீங்கள் நீடிய பொறுமையோடு அப்பா இந்த மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருப்பதற்காய் நன்றி என் தேவனே. சுவாசம் இயேசு ராஜாவே, உம்முடைய மன உருக்கம் அப்பா, இரக்கம் தேவனே, உம்முடைய அன்பு தேவனே, உம்முடைய தயவு தேவனே, இந்த மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அப்பா பிதா. கிருப செய்யுங்கள் ஐயா இயேசு ராஜாவே தேவனே. தேவனே கடைசி நாட்களிலே தேவனே பிசாசானவன் கற்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று தேவனே
8: பகதேடி சுற்றி திரிகிறது. ஒவ்வொரு தேசங்களையும் நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதா. அவன் மிகுந்த கோபம் கொண்டு தேவனை எழுந்திருக்கிறத நீங்கள் பார்க்கிறீங்களும் தேவன். பிசாசானவர் சிலுவேலி அப்பா நீங்கள் வெற்றி சிறந்த தேவன் அப்பா. அவருடைய சகல கிரியலையும் அப்பா, துரத்திரங்கள் அதிகாரங்கள் எல்லாத்தையும் உறிந்து கொண்ட தேவன் அப்பா பிதா. இயேசு ராஜாவே கிருப செய்யும் அப்பா. சகல ஜனங்களுக்கும் சத்தியத்தை அறிவியுங்கள் சொன்னீங்கள் அப்பா பிதாபி. சத்தியம் ஒன்றே இந்த நாட்கள்லேயே விடுதலை செய்ய முடியும் அப்பா. தேசங்களுடைய வார்த்தையிலேயே கட்டுப்பட கிருப செய்யுங்க அப்பா பிதாபி. தேச தலைவர்களுடைய வார்த்தையிலேயே கட்டுப்பட கிருப செய்யுங்க அப்பா பிதாபி. தேவனே இவருடைய பலத்தினால் அல்லப்பா, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆயுதங்களினாலே அல்ல, தேவனே உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை தேவனே இந்த நாட்களிலே இந்த தேச தலைவர்கள் அறிய உணர தேவனே. இந்த மக்களுக்கு ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. நீங்க சொன்னீங்க தேவனே பிதாவே, எருசலேமை கடைசி நாட்களிலே பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற தேவனே ஜனங்கள் அனைவரும் சிதைக்கப்படுவார் சொன்னீங்கள் அப்பா பிதாவே. எருசலேமுக்கு விரோதமாக தேவனே சகல ஜனங்களும் கூடிக்கொள்வார் சொன்னீங்கள் அப்பா பிதாவே. அந்த காரியங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதா இருக்குது அப்பா பிதாவே. சகல தீர்க்கசன வார்த்தையாளம் தேவனே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஏசைக்கில் 38-39 எழுதின காரியங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்குது அப்பா பிதாவே. இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், தேவனே என்னுடைய சத்தத்தை கேட்டு. தேவனே ஒருவன் மனம் திரும்பினால் தேவனே பிதாவே, நான் அவனோடு வந்து பந்தியம் வந்து அவனோடு உணவுன்றேன் சொன்ன தேவனே அப்பா கிருப செய்யுங்க அப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவரே. இந்த காதுகளை துறவுங்க, மனக்கண்களை துறவுங்கள் அப்பா. உம்முடைய சுவிசத்தின் ஒளி போகாதபடி மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாவுடைய சகல கிரியலும் தேசங்களை விட்டு தேச தலைவர்களை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி ராஜாவே. தவறு 2:20 சொன்னீங்கள் அப்பா பிதாவே, இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் அண்டு. தேவனே இந்த யுத்தம் உங்களுடைய அப்பா பிதாவே. நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் அப்பா பிதாவே, நீங்கள் வழக்காடுங்கள், நீங்கள் நீதி செய்யுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. தேவனே புறப்படும் அப்பா, தேவனே புறப்படும் ஐயா. கோழி தன் குஞ்சுகளை காக்குவோம். எருசலேமே எருசலேமே உன்னை நோக்கி நான் கதர்னேன், நீ மனது நிம்பும்படி அப்பா பிதா. தேவனே அந்த அன்பை நீங்கள் பாக்குறீங்களே ராஜாவே. இந்த இஸ்ரவேல் மக்களை மறந்துருப்போங்க அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா பிதாபி. நீங்கள் பட்ச பாதம் இல்லாத தேவனப்பா. ஒவ்வொரு தேச மக்களையும் மறந்துருப்போங்க அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளப்பா. எல்லா தேவனே திருடையும் கொல்லையும் அழிக்க வர்ற ஆவியல் தேவனே ஈரான் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. பொய்யின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக. இந்த தந்திரத்தின் பேச்சுவார்த்தைகள்லே, பிசோடைய பேச்சுவார்த்தைகள்லே கண்ணிகள்லே விழுந்து போகாதபடி தேவனே விழிப்புள்ள ஞானமுள்ள ஆவிய குடங்கள் அப்பா. தேவனே இந்த பேசு பேசுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி அந்தவனே சொச்சம் ஐயா. ஒருவரும் கிரிகை செய்ய முடியாத ராக்காலம் வருதன் சொன்னீங்க அப்பா பிதாவே. தேவனே கிருப செய்யுங்க அப்பா பிதாவே, தேவனே கிருப செய். உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழியன் சொன்ன தேவனே. தேச தலைவருடைய நினைவுகள் வழிகள் எல்லாம் தேவனே பிதாவே உம்முடைய வழியாய் மாற்றும் அப்பா இயேசுவே. நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனும் அப்பா, நீங்களே வானத்தையும் பூமியை உருவாக்குற தேவன் அப்பா பிதாவே. நீங்க சொல்லாகும், நீங்கள் கட்டற நிற்கும் தேவனே. அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் யுத்தம் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா பிதாவே. ஒருவரும் கெட்டு போகாதபடி அனைவரும் ரட்சிக்கப்படும் உண்டு நீங்கள் நேரிய பொறுமையோடு இருப்பதற்காய் நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி என்றவனே சுவாசம் ஐயா. வான மண்டலங்கள்ல இருந்து தேசங்களுக்கு எதிராக கிரிய சேர பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்து வல்லவனின் நாமத்தாலே நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாகும். அந்தகார இருளின் ஆவிகள் எல்லாம் தேசங்களை விட்டு வெளியேறுவதாகும். அந்தகார லோகாதிபதி சகல கிரிகளும் வெளியேறுவதாகும். பிசாசுடைய திரத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் சேர்ந்து போவதாகும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தை ஒவ்வொரு தேசத்தின் எல்லையிலும் தெளிக்கிறப்பா பிதாவே. அக்கினி மாதிரி சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இந்த தேசத்தையும் மக்களையும் தேவனே பிசாவுடைய தந்திரங்களிலே கண்ணிகளிலே விழுந்து போகாதபடி அழிந்து போகாதபடி தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா. மதங்களுக்கு பின்னால் இந்த கிரிய சிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சென்று போவதாக. ஆமானின் ஆவிகள் எல்லாம் சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா. அமலேக்கின் ஆவிகள் எல்லாம் சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். இஸ்மவேலின் ஆவிகள், ஓ இயேசுவேலின் ஆவிகள், பாகாலின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. தேவனே கிருப செய்யுங்க அப்பா, நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே. இந்த மக்களை வெளிப்படைய செய்யுங்கள் அப்பா. வாசற்படியிலே நின்று நீங்கள் நீதி செய்ய, நியாயம் செய்ய நீங்கள் தட்டுவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய பொறுமைக்காய் நன்றி இயேசு, நன்றி அந்தவனே. இந்த மக்களை முற்றச்சியுங்க, முற்றச்சியுங்களப்பா. இஸ்ரவேல் மக்களை தேவனே அக்கினி மலையா சொல்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. தேவனே அவருடைய கீழ்படியாத தன்மைகளை நீங்கள் பாக்குறீங்களே ராஜாவே. இந்த மக்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சரியான இருதயத்தை கொடுங்கப்பா. கத்ரா இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள தேவனே இந்த மக்களுடைய இருதயங்களை திறவுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி, உம்முடைய ஆவிய ஊற்றுமையா இந்த மக்கள் மீது. கத்ரா இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தம் சிந்தின இந்த பூமியை நீங்கள் அக்கினி மலையாய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா, மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி அப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு இந்த தேசத்துக்கு எதிராக எழும்புற மக்கள் சிதைக்கப்படுவான்னு சொன்னீங்களே இயேசு ராஜாவே. தேவனே நீங்கள் பொறுப்படுங்கள் அப்பா பிதா. உம்மை வார்த்தை மாறாதப்பா. மார்மம் பூமி ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை தேவனே ஒழிந்து போகாதன் தேவன். நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு தேச தலைவனை நிரப்புங்கப்பா, அதிகாரிகள் நிரப்புங்கப்பா, தேசத்து மக்கள் நிரப்புங்கப்பா. உம்முடைய வார்த்தையினாலே சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா பிதா. ஓ நன்றி தான், நன்றி அப்பா. சத்தியம் ஒன்றே விடுதலை ஆக்கும் அப்பா, சத்தியம் ஒன்றே சமாதானத்தை கொடுக்கும் அப்பா. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நீங்கள் சிறுவேலே செய்து முடித்தீங்களப்பா. அது உண்மையில் விழுந்த தேச ராஜாவே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை ஒவ்வொரு தேசத்துக்கும் கொடுங்களப்பா. சமாதான பிரவே, நீங்கள் விட்டு போன சமாதானம் ஒவ்வொரு தேசங்களுக்கும் வருவதாக, ஓ நம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக பூமி எங்கும் அப்பா பிதாவே. நன்றி ராஜா. அதே போல் தேவனே, இந்த உண்ண உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் தேவனே, பட்டினியோடு வேதனையோடு நோய்கள் வியாதியோடு தேவனே பிதா இருக்கிற மக்களை பொறுப்பிடுங்கள் அப்பா இயேசு ராஜா. தேவனே இந்த சந்ததிகளை நீங்கள் உடைய பாபசாவ அக்கிரமங்களை மன்னியுங்கப்பா பிதா. தேவனே இந்த நோய்கள் இந்த பட்டினியில் காரணமா இருக்கிற சகல கிரிகளை மன்னியுங்களே இயேசு ராஜா. இந்த மக்களுடைய பாபசாவ அக்கிரமங்களை மன்னியுங்க, இரத்த பழிகளை மன்னியுங்கப்பா பிதாவி. சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் செய்து வந்த பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்களையா ஓரத்த பணிகளே தேவனே மன்னியுங்களப்பா பிதாவே. எந்தெந்த நாடுகளிலே தேவனே நோயினாலே அவஸ்தைப்படுகிறார்களோ, தேவனே உணவில்லாமல் அவஸ்தைப்படுகிறார்களோ, என் தேவனே இவருடைய பாபசாப அக்கிரமங்களை மன்னியுங்கப்பா. என் தேவனே இந்த மக்களை மீட்டுறீங்களப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு சத்தியவாதம் அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா. தேவனே இவளை போசியுங்க, இருக்க இடம் கொடுங்கப்பா, உடுக்க உடை கொடுங்க, உண்ண உணவு கொடுங்களையா இயேசு ராஜா. உம்முடைய வார்த்தை அனுப்பி உம்முடைய துய தழும்புகளாலே சுயமிடுங்களை இயேசு ராஜாவே. சகல நோய் கிருமிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சுட்டரிக்கப்படுவதாக. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. இந்த தேவனே சகல நோய்களும் வியாதிகளும் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே. நோய்களை கொடுக்கிற ஆவியல் வெளியேறுவதாக, நோய்க்கு காரணமா இருக்கிற பாவ கிரிகள் எல்லாம் விட்டு வெளியேறுவதாக. இவனே இந்த மக்களை மீட்டுங்கள் அப்பா பிதாவே. உடைய ஜீபே பேருந்துங்கள் ஐயா இயேசு ராஜா. நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே. சொஸ்து ஜபத்தை கேட்கிறவரே நன்றி அப்பா பிதாவே. ஆவியானவரே நீங்கள் இந்த கடைசி நாட்கள்ல பார்க்க கிடங்காத பெருமூச்சலோடு இந்த அந்த அழிந்து போற மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுவதற்காய் நன்றி அப்பா ஆவியானவரே. நன்றி என் தேவனே. கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்கப்பா. பூமியில் அனைத்து மக்களும் ரட்சிக்கப்படுவார்களாக, அனைத்து மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக. ஓ நன்றி என் தேவனே. சோஸ்திரமா, நன்றி என் தேவனே. சோஸ்திரம் ஐயா. வேத அறிவில்லாமல் அசங்காரமாற மக்களை நீங்கள் பாக்குறீங்களையா இயேசு ராஜா. தேவனே விடுதலை செய்யுங்கப்பா. வேதத்துக்கு பஞ்சம் உண்டாமன் சொன்னீங்களப்பா, இராக்காலம் வரும் சொன்னீங்களே ராஜாவை. ஓ இந்த கிருப செய்யுங்க, இந்த மக்களை முற்றச்சியுங்களப்பா, விடுதலை செய்யுங்க. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அதே போல தேவனே சங்க மூலியத்தை ஆசீர்வதியுங்கப்பா. தேவனே இந்த வானொலியை இயக்குறதே ஆசீர்வதியுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுமப்பா, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியுங்கப்பா. கடந்து போற வார்த்தைகள் வறுமையா திரும்பாத என்று நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். ஓ தேவனே ஆசீர்வதியுங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனே விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே, கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் விடுதலை செய்யுங்க. தேவனே லெஸ்லி குடும்பத்தை ஆசீர்வதியுங்க. ஓ செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க. தேவனே இந்த ஊழியத்தை நடத்த ஞானம் அறிவு தெளிந்த புத்தினாலே நிரப்பும், மரங்கள் வல்லமை அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ நன்றி, நன்றி அப்பா பிதாவே. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. சகல நோய்கள் வியாதிகளை தொட்டு சுகப்படுத்துங்களப்பா, வார்த்தை அனுப்பி. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. அதே போல் தேவனே ஜெனசிஸ் புறப்படுங்களப்பா, கணவனை புறப்படும், பிள்ளைகளை புறப்படும் அப்பா என் தேவனே. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதிங்க அப்பா பிதாவி, சந்ததியை ஆசீர்வதிங்க, சந்தானத்தை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை புறப்படும் ஐயா, ஏற்றதுடைய கொடுத்த ஆசீர்வதிங்க அப்பா பிதாவி, கையிட்டு சில வேலைகளை ஆசீர்வதியுங்கள், பாதம் படுமிடமெல்லாம் உனக்கு கொடுத்தேன் சில தேவனே, கொடுத்துள்ளங்கள் அப்பா பிதாவி, உடைய பிள்ளைகள் அடையாளங்களும் அற்புதங்களும் ஆயிருப்பான் சொன்னவனே, அதற்காக நன்றி அப்பா பிதாவே. உடைய பிள்ளைகள் கத்திராலே போதிக்கப்பட்டிருப்பான் சொன்னவரே, நன்றி அப்பா. உடைய பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் சொன்னதவனே, நன்றி அப்பா. உடைய வீட்டு தாழ்ப்பாளர்களை நான் பலப்படுத்துவேன் சொன்னவரே, நன்றி. அங்குள்ள பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கும் சொன்னதவனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் பட்சபாதம் இல்லாததவனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் இவ்விதமாய் ஆசீர்வதியுங்க அப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இன்னொரு நாள் பிரதர் கேத்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் ஜெபத்திலும் வேதத்திலும் சகலத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆமீன்
7: ஆமீன் ஆமீன். அதே போல் உங்களையும் சந்ததியையும் சந்தானத்தையும் ஒவ்வொருடைய சந்ததி சந்தானத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக, ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். குணா பிரதர்,
9: பிரைஸ் தி லார்ட் அப்பா, பிரைஸ் தி லார்ட்.
1: நீங்க 5 கண்டங்களிலும் இந்த கடைசி நாட்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் மக்களுடைய இருதயங்களை தேவன் திறந்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவர, நல்லோராயிருந்தாலும் தீயோராயிருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் பட்சபாதம் இல்லாமல் மழையை பெய்ய பண்ணுகிறவரே ஆண்டவரே, இந்த வேளையிலும் 5 கண்ணங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். 5 கண்ணங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே தேவன் என்பதை அறியாம இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அக்காலத்திலே நாங்களும் இயேசு கிறிஸ்துவை சாராதவர்களாகவும் இஷ்டவேலின் காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் இவ்வுலகத்திலே தேவ ஆராதனைகள் அற்றவர்களாகவும் இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தீங்க ஆண்டவரே. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானதில்ல, தேவனுடைய ஈவன் சொல்லுகிறவர ஆண்டவரே. நீர் தந்த இந்த மகா பெரிய ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் எங்களைப் போல உண்மை அறியாம இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உமக்கு செலுத்த வேண்டிய ஆராதனைகள், உண்மை ஆராதிக்க வேண்டிய ஆராதனைகளை எல்லாம் விட்டு ஆண்டவரே விக்கிரகங்களுக்கும் தங்களுக்கு விரும்பினவைகளுக்கும் செலுத்தி கொண்டிருக்கிற இந்த மக்கள் மீது எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை இழுத்து கொண்டு வந்து குமாரண்டத்துல கொடுத்தவர் பிதா, ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் குமார் நண்டையில வரான் என்று சொல்லி எங்களை இழுத்துக் கொண்டு வந்தவரே, இதோ கத்தாவே இந்த மக்களையும் நீர் இழுத்துக் கொள்ளும்படியாக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மக்களையும் நீங்க இழுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் யாவரும் செவிக்கிறோம் ஆண்டவரே. கத்தர் தொடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்பட்டதோ ஆண்டவரே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் சுவிசேஷங்கள் இன்னும் சொல்லப்படாமல் இருக்கிறதோ அந்த பணிகள்ல நிக்கிறவர்கள் கத்தாவே அவைகளை சொல்லத்தக்கதான பாதைகளை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் பட்சபாதம் இல்லாத தேவனையா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகியும் சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொருவருடைய தேவைகளும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கப்படுகிறதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய வாழ்வியல் தேவைகளும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் உம்மாலே சந்திக்கப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா. பட்சபாதம் இல்லாத தேவனாகிய கர்த்தர் இதோ அவர்களையும் சந்திப்பீராக. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுப்பீராக. அவர்களுடைய இருதயத்தின் கடினங்களை கர்த்தர் ஆண்டவரே தகப்பனை உடைத்து அவர்கள் உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாகவும் முன்பாகவும் கர்த்தாவே நின்று அவர்களை உம்மை அறிய விடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள் யாவும் நசிரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை விட்டு வெளியேறட்டும்படி செபிக்கிறேன் ஐயா. இந்த தேசங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும். தேசத்தில் இருக்கிற 5 கண்டங்களில் இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளட்டும். சுவிசேஷங்கள் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படட்டும். கர்த்தாவே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறவர். துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாமல் இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே இதோ அவர்களுக்கு இரக்கம் செய்வீராக. உங்கள் ஆண்டவரே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எங்கள் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தீர் என்பதையும் ஆண்டவரே தகப்பனை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று கெஞ்சின பொழுதும் இந்த உலகத்தின் மக்களுக்காக அவரை நொறுக்க சித்தமாக்கினீரே. அவரை இந்த ஆண்டவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவரை நொறுக்கி கர்த்தாவை இவ்வளவு ஜனங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் ஒப்பு கொடுத்தீர் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. உலகத்தை ஆய்க்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினீர் என்பதை உணர்ந்து கொண்டு என்ன வந்தால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, அந்த எளிமையான முறையை கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன். தங்களுடைய ஆத்மாவினுடைய அழிவை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. தங்களுடைய மரணத்துக்கு பின்பாக நடக்க போகிறதை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. தங்களுக்கு இருக்கிறதான ஆய்க்கினை தீப்பைகளை அகற்ற வல்லமுடைய தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன். இந்த தேசங்களுக்காக நாங்கள் மன்ற இந்த தேசத்து மக்களுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களை தாண்டவரை இழுத்துக் கொண்டிருந்த தேவனாகிய கத்தரம் இதோ அவர்களுக்கு நேராக நீர் விரித்திருக்கிற கைகளை அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அவர்களை நோக்கி நீர் நீட்டியிருக்கிற கரங்களை கத்தாவே அவர்கள் கண்டு கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவீர் என்று சொல்லி நீட்டி கொண்டிருக்கிற உம்முடைய கரத்தை அவர்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, கடின இருதயங்களை உடைப்பீராக செபிக்கிறேன். இருதயத்தில் ஒட்டி இருக்கிறதான மதியினங்கள் யாவையும் உரித்தெறிந்து ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களுக்கு இந்த மக்கள் விலகி கொள்ளத்தக்கதான நல்ல கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறேன். அழிவின் பாதைகளில் இருந்து தங்களுடைய மனச்சாட்சியை புரிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தேவனை குறித்து அறியப்படுகிறது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. எப்படி என்றால் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள் தேவத்துவங்கள் கர்த்தத்துவங்கள் ஆண்டவரே உண்டாக்கப்பட்டவைகளினாலே தெளிவாக காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல ஒருவருக்கு இடமில்லை என்று சொல்லி ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, உருவாக்கப்பட்டவைகளை கண்டு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, ஆனாலும் அவைகளுடைய சத்தம் பூமியில கேட்கப்படுகிறது சொல்லுகிறார். ஆண்டவரே, அனுதினமும் உம்முடைய சிருஷ்டிப்புகளின் வல்லமைகளை பார்க்கிற பொழுது ஆண்டவரே தங்களுடைய ஆராதனைகளை உமக்கு நேராக திருப்பத்தக்கதான அந்த கண்களை நீர் கொடுக்கும் படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இவர்களுடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தாவை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி வீராக. எண்ணம் கிருபை பாராட்டி வீராக. ஊழியங்கள் செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு எண்ணம் பலத்தை கொடுப்பீராக. மன நொந்து போயிருக்கிற சகோதர சகோதரர்கள் எண்ணம் தொடர்ந்து ஊழியத்திலே பயணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிற மிஷனரிகள் கர்த்தாவே எண்ணம் தங்களை அர்ப்பணித்து நடக்க கர்த்தர் பலத்தை கொடுப்பீராக. நிமித்தமாக அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. எத்தனையோ பாடுகளின் நிமித்தம் கர்த்தாவே இந்த மிஷனரிகள் படுகிறார் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த ஊழிய பயணங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து இதோ இந்த ஜனங்களுக்குள்ளே அவர்களை அனுப்புவீராக செபிக்கிறேன் ஐயா. இதோ ஓநாய்க்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புறது போல அனுப்புகிறேன் என்று சொல்லி எவ்வளவோ பாடுகள் மத்தியில உம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அவர்களை கர்த்தர் தாங்குவீராக, பாதுகாப்பீராக. எண்ணம் அவர்கள் கடந்து செல்ல ஆண்டவரே பாதைகள் திறக்கப்படுத்தும் என்று செபிக்கிறேன் ஐயா. இதோ ஆண்டவரே அன்றைக்கு மக்கதோனியா பகுதிகளில பவுலுக்கு பாதைகள் திறந்தது போல இதோ கர்த்தாவை ஒவ்வொரு தேசங்களிலும் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையோ அந்த இடங்களுக்குள்ள கர்த்தர் பாதைகளை திறந்து கொடுத்து உம்முடைய சுவிசேஷ பிள்ளைகள் ஆண்டவரே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஐயா. சுவிசேஷம் என்னும் கடந்து செல்ல உதவி செய்வீராக. சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற உம்முடைய பிறப்பு, உம்முடைய இறப்பு, ஆண்டவரே உம்முடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், மீண்டும் வரப்போகிறீர் என்கிற சத்தியம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே. அவர்களை பாதுகாப்பீராக. நடக்கிற யுத்தங்களையும் நடக்கிற அவலங்களையும் ஒன்றின் பின்னாக ஒன்றாய் வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த அவலங்களையும் அழிவுகளையும் காண்கிற பொழுது இந்த மக்கள் உணர்வுள்ளவர்களாய் மாற்றப்பட என் தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக, காத்துக் கொள்வீராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியங்களுக்காயுமே சோதரிக்கிறோம் கர்த்தர் தாமே. தொடர்ந்து இந்த ஊழியத்தை வர்த்திக்க பண்ணி எல்லா இடங்களுக்குள்ளும் கடந்து செல்ல உதவி செய்வீராக. ஆண்டவரே கேட்கிறவர்களுடைய காது திறக்கப்பட உதவி செய்வீராக. ஆவியானவர் பேசுகிறதை ஜனங்கள் கேட்டு மனம் திரும்பி ஆயத்தம் உள்ளவர்களாயிருக்க உதவி செய்வீராக. இன்னும் அநேக வீடுகளுக்குள்ளே இந்த ஆண்டவரே வானொலி பிரவசிக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த ஊழியங்களும் ஆண்டவரே அவர்கள் செய்கிற அர்ப்பணிப்புகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக செபிக்கிறேன் ஐயா. இதோ எங்கள் சகோதரி ஜெயனற்றுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த சகோதரின் மூலம் கர்த்தாவே நீர் கொண்டு வருகிற விண்ணப்பங்களுக்காக உம்மிடத்துல அநேகர் கர்த்தாவை பரிந்து பேசுவதற்காக தகப்பனை எடுத்துக் கொடுக்கிற விண்ணப்ப பங்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து சகோதரியும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து அவர்களும் எண்ணம் கர்த்தாவை உம்மோடு கூட பயணிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எண்ணம் பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. அவர்களுடைய இருதயத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. எங்களோடு கூட இணைந்து கொண்டு கர்த்தாவை இந்த ஒளிபரப்புல ஆண்டவரே இந்த ஊடகத்துல இணைந்து கொண்டு உம்மை துதித்த உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணின ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பாதுகாத்து எண்ணம் பலப்படுத்துவீராக. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்மையுடைய நாமத்துக்கு ஆண்டவரே கலங்கம் வராதபடிக்க உம்முடைய நாமத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு தைரியமாய் நடக்க கிருபை தருவீராக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகள் எழுந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த உலகத்தின் பிடிகளுக்கு தங்களை தப்பிக்கொள்ள நல்ல ஞானத்தை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. வாலிப பிள்ளைகள் ஜாவும் ஆண்டவரே உம்மை நேசிக்கத்தக்கதாக, ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக, உமக்காக சாட்சிகளாய் நிற்கத்தக்கதாக கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கையின் பிரயாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
9: ஆமென் ஆமென். அப்படியே உங்களை ஒவ்வொருவருடன் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக.
1: ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த டாக்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த சோதரியை ஆண்டவரே அவருடைய குடும்பத்தாரையும் உடைய ரத்தத்தினால் மூடுகிறேன் கர்த்தாவே. அந்த சோதரிக்காய்

0: எலும்புகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த அசுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரை வெளியேறண்டு சொல்லுகிறோம். பரிபூர்ண சுகமும் விடுதலையும் ஆண்டவரே அந்த சகோதரிக்கு கொடுத்து கர்த்தாவே. ஆண்டவரே சாட்சியை நாங்கள் கேட்கும்படி கர்த்தாவே. ஆண்டவரே நீர் மாற்றங்களை உருவாக்கும்படி கர்த்தாவே. அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த டாக்டர் மத்தியிலே, நர்ஸ் மத்தியிலே டாக்டர்கள் அதிசயக்க தக்க வகையில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை அந்த சகோதரிக்கு செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதே பூரண சுகம் உண்டாவதாக சொல்லுகிறோம் கர்த்தாவே. எங்கள் அறிக்கையை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா. உம்முடைய கரத்திலே அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நேற்றைய நாளில் ஜெபிக்க சொன்னவர்களுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பிள்ளைகளே நீ நினைத்தல்லும் ஐயா. ஆண்டவரை ஏக்கத்தோடும் வியாதியோடும் வேதனையோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் அப்பா கடன்களோடும் கர்த்தாவே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர். அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கவும் அவர்களை ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சி பெருக்கங்களில் ஏற்படுத்தவும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. என்ற தகப்பனே சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் பல்கி பெருக கர்த்தாவே நீ கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஆண்டவரே பரிபூர்ண சந்தோஷமும் சமாதானமும் பரிபூர்ண பாதுகாப்பும் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே அன்றைய நாளை ஒப்புக்கொடு அகல துதிக்குரியது செலுத்து வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வர முடியாத பிள்ளைகளை நினைத்தள்ளும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்
1: ஆமென் ஆமென் ஆமென். அதிகால வேளையிலே வாஞ்சியோடு இணைந்து ஜெபங்களை ஏறெடுத்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே காலை வேளையிலே மதிய வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலும் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், அந்த ஜெபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே அதிசயமான காரியங்களை இந்த டாக்டருடைய காரியங்கள் டாக்டர் சகோதரியின் காரியங்களே வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இதே வேளையிலே நாங்கள் சகோதரி வினோவுடைய மகள் ஜெஸ்ஸிமாவையும் நினைவு கூறுகிறோம். அவரும் கூட ஒரு டாக்டராக இருக்கிறார். அவருடைய கரு அவருடைய திருமண காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே இந்த ஜெபங்களை ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைய முடியாதவர்களையும் நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். கத்தர் தாமே ஒவ்வொருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையில் இணைவோம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்
2: கூறுகிறோம்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே சகோதரி சசிகலா ருபேகா அவர்கள் வழிநடத்துவார்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அந்த சகோதரியையும் வாழ்த்துவோம். அவருடைய கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். தேவனுடன் சில நிமிடங்கள்.
2: Recording in progress.
3: Good morning. இந்த ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று. குட் மார்னிங். இந்த ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, ஜூலை மாதம் 8ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு இயேசுவின் நாமத்தில் அதிகாரம். ஹல்லேலூயா. ஆரம்ப வசனமாக மார்க்கு 16:17-18 வாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. இயேசு பூமியில் வாழ்ந்தபோது சாத்தானின் மீது முழு அதிகாரத்தோடு செயல்பட்டார். அவர் பேசும் போதெல்லாம் பிசாசுகள் வெளியேறின, மக்கள் குணமடைந்தார்கள், மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நீங்கள் மறுபடியும் பிறந்த போது கிறிஸ்து

0: புதிய வாழ்க்கையை பெற்றபோது இயேசு தமது நாமத்தில் உங்களுக்கும் அதிகாரம் கொடுத்தார். வேதாகமம் கூறுகிறது, மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும், என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. இதன் பொருள், நீங்கள் இயேசுவின் நாமத்தில் தைரியமாக பேசலாம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பாத எந்த சூழ்நிலை இருந்தாலும் அமைதியாக இருக்காதீர்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விரும்புகிறதை விசுவாசத்துடன் அறிவியுங்கள். தேவனுடைய வார்த்தையின் மீது உறுதியாக நிலைத்திருங்கள். விரைவில் நீங்கள் விரும்பிய பலனை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 10:8, வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பரலோக பிதாவே, சாத்தானின் மீது எனக்கு அதிகாரம் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இன்று நான் உமது வல்லமையில் நடக்கிறேன். என் பள்ளியிலும், என் வேலையிடத்திலும், என் சமூகத்திலும், என் குடும்பத்திலும் சாத்தானின் செயல்களை இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். என் வாழ்க்கை உமது மகிமையை வெளிப்படுத்தும் கருவியாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அப்பா பிதாவே எங்களிடத்தில் ஜெபித்தோம். அப்பா, இன்றைய நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. உங்கள் நாமத்தின் அதிகாரத்தோடு அவர்கள் வாழ்க்கையில் வரும் எல்லா சவால்களையும் வென்றெடுக்கும் அந்த கிருபையை அவர்களுக்கு இன்று நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி. கையெடுத்து செய்யும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 8th of July 2026, and the topic for today is Authority in Jesus' Name. The opening scripture is taken from Mark 16:17-18. And these signs shall follow them that believe. In my name shall they cast out devils. They shall speak with new tongue. They shall take up serpents, and if they drink any deadly thing, it shall not hurt them. They shall lay hands on the sick, and they shall recover. Hallelujah. When Jesus was on the earth, he exercised authority over the devil. Whenever he spoke, the devil left, and people were healed. The good news is that when you were born again, Jesus gave you authority in his name. The Bible says in Mark 16:17, these signs will follow those who believe. In my name they will cast out demons. Hallelujah. That means you can speak in the name of Jesus with boldness. Glory to God. So, if there's something you don't want, don't stay quiet. Declare what you want in the name of Jesus and stand on God's word. Soon you will see the result you desire. Hallelujah. Let's look at another verse from Matthew 10:8. Heal the sick, cleanse the lepers, raise the dead, cast out devils. Freely ye have received, freely give. Glory to God. Let's pray. Please repeat after me. Thank you, precious Father, for giving me authority over the devil. I walk in power today and rebuke the activities of the devil in my school, in my workplace, in my community and family. In Jesus' name, Amen. Hallelujah. Have a blessed, glorious day. God bless you. See you tomorrow.
1: Recording stopped.

0: Amin, amin. Amin.
1: Praise the Lord, Anna.
0: One second, nilagam.
2: Recording in progress.
0: அமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் இவங்களுக்கூடாக விசேடமாக இலங்கைக்காக ஜெபிப்பதற்காக ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் சௌரி ஜானத் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், அதே வேளையிலே சௌரி சுபாசினி அவர்கள் கொழும்பு மணிக்கோணம் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே இணைந்திருக்கிற ஊழியர்கள் இருவரையும் வரவேற்று கொண்டு இணைய போர் ஒருவரையும் கத்திரலாமே வழிநடத்துவாராக கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜபங்களுக்கூடாக தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோடம்மா.
1: பிரைஸ் லோடண்ணா.
0: பிரைஸ் லோட் சிஸ்டர் சுபாஷினி.
3: பிரைஸ் லோடண்ணா.
0: ஆமீன். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். இருவரும் வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
1: ஆமீன், ஆமீன். சங்கமா வானொலி நேயர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சுபா அவர்கள் இப்பொழுது பாடலோடு ஆரம்ப ஜெபத்தோடு கடந்து வருவார்களாக. ஆமே
4: ஆமேன். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனே, மறுபடியும் எங்களுடைய தடைகளை நீக்கி இந்த இணைப்பிலே கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு செய்த மகாபெரிய கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை பொறுப்படுங்கள். இந்த ஜெப வேளையிலும் நீங்க கூட இருங்கள், தடைகளை நீக்குங்கள். எங்கள் மத்தியிலே அசைவாடி நீங்கள் எங்களை வழிநடத்தும்படியாக உங்கள் பரிசுத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமீன், ஆமீன். ஆவியானங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியானங்கள் அன்பு தெய்வமே,

ஆட்கொண்டு அன்பினாலும் அலங்கரியும் அன்பினாலும் அலங்கரியும் ஆவியானுங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே துதிக்க தூண்டும் துணையாளரே ஜெபிக்க வைக்கும்.

சாத்தானின் சகல தந்திரங்களையே தகட்டறிய வாருமையா, தகட்டறிய வாருமையா. ஆவியானங்கள் அன்பு தெய்வமே,

மலரேலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்

0: அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியானங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென்.
1: அமேன் அமேன். எங்களுடைய பாடல்கள் ஜெபங்கள் கத்தரேற்று கொண்டார், அதுக்காய் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையிலே எங்களில் எங்கள் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் கத்ததாமே. தேவனுடைய சித்தம் அங்கே நடக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுத்து நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்து அங்கு அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறபடி நான் எங்களை இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் இலங்கை தேசம் உம்முடையது கர்த்தாவே. அங்கே இருக்கிற மக்கள் உம்முடையவர்கள், உம்மாலே சிருஷ்டிக்கப்பட்டவர், உம்மாலே உருவாக்கப்பட்டவர்கள் கர்த்தாவே. அவர்களுடைய ஆண்டவரே வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திங்க தேசத்தின் குடிகள் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக உம்மை ஸ்தோத்திரி நல்ல தேசத்தை கொடுத்தீரப்பா, வளமுள்ள தேசத்தை கொடுத்தீரப்பா, மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசத்தை கொடுத்தீரப்பா, நீர் வளமுள்ள தேசத்தை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்த முடியாமல் நிற்கிறார்கள் கர்த்தாவே, குழப்பங்களும் கலக்கங்களிலும் நிற்கிறார்கள் அப்பா, தேவ கோபத்தை ஏற்படுத்த நிற்கிறார்கள் அப்பா. அதனால் வியாதிகள் பெறுகிறது கர்த்தாவே, அதனால் கலக்கங்கள் குழப்பங்கள் பெறுகிறது கர்த்தாவே. என் தேவரே இவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. எல்லா வீடும் குடும்பங்களும் சந்ததிகளும் மனம் திரும்பட்டும் ஐயா. எந்த பாசை பேசினாலும் ஆண்டவரே எல்லாரும் மனித குலம் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள கத்தாவே உம்முடைய இரக்கம் தயவு மனதுருக்கம் அன்பு உண்டாக கத்தாவே. இவர்கள் காதுகள் ஆண்டவரே அகலமாய் திறக்கப்பட உம்முடைய சுவிசேஷம் உட்பிரவேசிக்க கத்தாவே. ஆண்டவரே அன்றைக்கு நிதியாளுடைய இருதயத்தை நீர் திறந்தீரப்பா. அப்படியாய் ஆண்டவரே நீர் இவர்களுடைய காதுகளை திறந்து கத்தாவே சுவிசேஷம் உட்புகிற கத்தாவே, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற கத்தாவே. தேவனே உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்திலே செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் எங்கள் தேச மக்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக, ஆண்டவரே கத்தாவே உம்முடைய ராஜ்யம் எங்கள் தேசத்திலே இறங்குவதாக, இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கத்தாவே. எங்கள் தேசத்திலே கத்தாவே கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் கூட பரிசுத்தப்படுவதாக, சிறு பிள்ளைகள் உம்முடைய ரத்தத்தினால் மூடப்படுவதாக கத்தாவே. ஆண்டவரே வாணிப ஜோதிகள் கத்தாவே உங்களுடைய ரத்தம் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இளங் குடும்பங்கள் சமாதானமற்றி இருக்கிறார்கள் ஆண்டவரே, தனித்து இருக்கிறார்கள், பிரிந்து இருக்கிறார்கள் கத்தாவே. இதெல்லாம் உமக்கு சித்தமில்லாத காரியம் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள செய்யும் ஆண்டவரே. முதியோர்கள் ஆண்டவரே அப்பா பராமரிக்கப்படாமல் இருக்கிறார்களே கத்தாவே, இவர்களுக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசங்களை நீங்க பொறுப்பேறுங்க. எங்கள் தேசங்களை தீட்டுப்படுத்துகிற காரியங்களில் இருந்து எங்கள் மக்கள் விடுதலையாகட்டும் ஆண்டவரே, விடுவிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும் ஐயா. இருதயங்களும் சிந்தைகளும் இயேசு பக்கம் திருப்பப்பட தக்கத்தை வெள்ளத்தை திசு திருப்புமாப்போர். என் தேசத்து ஜனங்களை திசை திருப்புங்க ஆண்டவரே. நீரே வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். சுபா அவர்கள் நீங்கள் 2 கொரிந்தியர் 9:15 படி தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாகவே, இன்றைய நாட்களிலே ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல் மக்கள் முப்படைகள் அதிகாரிகள் இந்த மதகுருமார்கள் மதகுரு தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு தேவன் நல்ல ஈவை நல்ல நாடு நல்ல தேசத்தை கொடுத்திருக்க, மனிதராகிய நாங்கள் அதை கெடுத்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடிய. ஏனென்றால் இதனால் தேவனுடைய கிருபை அங்கு பெருக முடியாமல் இருக்கிறது, இதனால் நன்மைகள் காண முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய காரியமாய் தேவனுடைய மனந்திரும்புதல் அங்கே வர வேணும் என்று சொல்லி ராஜாக்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பன் இயேசப்பா, எங்கள் இலங்கை தேசத்தில் ஆண்டவரே ஆட்சி பீடங்கள்ல இருக்கிறவர்களை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பரிசுத்தரே, எங்களை தேசத்தின் தலைவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல் அவரோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இவர்களோடு கூட இருந்து இவர்களை வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த தேசத்திலும் இருக்கிற ஆண்டவரே, அப்பா, மத குருக்கள் ஆண்டவரே, இன்னும் தேசத்திலே பொறுப்பான அதிகாரங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. நீர் இவர்களை பொறுப்படும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்ல காரியங்களை செய்யாதபடிக்கும் ஆண்டவரே, தேசத்தை ஆண்டவரே, ஜனங்களை கர்த்தாவே, அப்பா, பிள்ளையான காரியங்களுக்குள்ளும் கொண்டு போகாதபடி, இதன் நிமித்தம் கர்த்தாவே, உங்களுடைய தண்டனைகள் கோபாய்கினைகள் எங்கள் தேசத்தில் பெருகாதபடி கர்த்தாவே, என் ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருத்தரும் நீதி செய்ய இவர்கள் இருதயங்களை நீ தூண்டும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, என் தகப்பனே, அப்பா, நீர் நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே, அநீதி செய்கிறவனை நீர் ஆண்டவரே தப்ப விடாமல் ஆண்டவரே, அவனவன் செய்த கிரியைக்கு பலன் அளிக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இது ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள செய்யுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஆண்டவரே தீமை செய்யக்கூடாதுன்ற அந்த எண்ணம் வரட்டும். பயப்பொரு தெய்வ பயம் அவருடைய இருதயங்களே காணப்படட்டும் ஆண்டவரே. என் தகப்பனை புறப்படுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை, தீய மனிதர்கள் எழும்பிக்க தாவே, அப்பா, ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களை தூண்டி விடாத படிக்கும் கர்த்தாவை, அடித்து அடிய அடுத்தவனை அழித்து அடித்து உதைத்து துன்புறுத்தாதபடியும், இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுடைய தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா, குழப்பங்கள் பிரிவினைகளை தூண்டுகிற அசுத்தாவின் வல்லமைகள் ஆண்டவரே எல்லாம் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே, பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அடுத்தவர்களை ஆண்டவரே கர்த்தாவை மாற்றி தீங்கு செய்ய தூண்டுகிற எல்லா மனித முயற்சிகளும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரம் கூட இருந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட தீங்கு செய்ய தீவிரிக்கிற சகல செயல்களும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும். அப்பா, எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்படுங்க. எங்கள் தேசத்தில் அதிகாரங்கள்ல இருக்கிறவர்களை பொறுப்படுங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நன்மை செய்ய வேண்டும் என்று விட்டுக்கிற சில அதிகாரிகளுடைய முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நன்மை செய்கிற காரியம் ங்களை தீயவர்கள் ஆண்டவரை தடுத்து நிறுத்தி விடாதபடிக்கு கர்த்தாவே, அந்த நல்ல முயற்சிகள் ஆண்டவரே செயல்பட நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இறங்குங்கள், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்கள். உங்களுடைய கிருபை எங்கள் தேசத்தில் பெருக வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை பெருகுவதற்கு எங்கள் தேசத்தில் நன்மைகள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த நன்மைகளை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் இறங்கி ஆண்டவரே எங்கள் தேசத்தை மீட்டுக்கொள்ள படியாக, அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் நீர் ஆளும்படியாக, உம்முடைய கரத்துக்கு தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சுபா. கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் அதாவது இந்திய நாக்கள்லே 2 கொரிந்தியர் 8:15 சமநிலை பிரமாணத்தின்படி ஒவ்வொருடைய செல்வமும் அங்கு வறுமையிலே இருக்கிறவர்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று, தேவ ஜனங்கள் குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். குறைவுகளை நிறைவாக்குற தேவன், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். ஆகவே எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய சிந்தைகள் மாறும்போது அவைகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாய் வரும். ஆகவே அதுக்காக ஜெபிக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் தேச ஜனங்களுக்கு குறைவில்லாதபடி கர்த்தாவே எல்லா நிறைவே ஆசீர்வதித்து கொடும் ராஜா ஆண்டவரே. ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவு உடைக்கு வழியின்றி யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவ வசதியின்றி கஷ்டப்படுகிறார்களோ, துன்பப்படுகிறார்களோ ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆண்டவரே தொட்டு குணமாக்கி ஆண்டவரே அவர்களை ரட்சித்து கொள்ளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உறவக்கூடியதா என் தேவனே, நீர் கிருபை செய்யும் அப்பா ஆண்டவரே. ஜெயத்தைக்கு ஜெபத்தை கேட்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர் அப்பா நீர். ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க அப்பா, எங்கள் தேச மக்களை கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே செல்வத்தின் மிகுதியாயும் இருக்கிறார்கள் ஆண்டவரே, செல்வம் இல்லாம கத்தாவே ஏழைகளாயும் இருக்கிறார்கள் கத்தாவே. இந்த நிலைமை எங்கள் தேசங்களுக்கு, மக்களுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே மாற்றம் அடைய கத்தாவே கிருபை செய்யும். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கர்த்தாவே, நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். சுபா அவர்கள், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒன்று தேசிக்க 4:3. ஆகவே எங்கள் திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், சத்தியவான்கள் எல்லாரும் தேவன் அழைத்த அழைப்புக்கு அங்கு பரிசுத்தமாய் இருக்கவும், அவர்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன தேவன் எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க கர்த்தர் இந்த நாட்களில் அவர்களின் இருதயங்கள் சிந்தைகள் பரிசுத்தமாய் காக்கப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
0: ஆமாண்டவரே, எங்கள் தகப்பனே இயேசப்பா, உண்மை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. தெய்வ பிள்ளைகளுடைய இருதயங்களே உன்னை ஆண்டவரே அறிகிற தெய்வம் ஆண்டவரே அப்பா என் பரிசுத்தரே, ஒவ்வொருடைய இருதயங்களும் பரிசுத்தமாய் காக்கப்பட என் தகப்பனே நீங்க உதவும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இருதயங்கள்லே அக்கிரம சிந்தைகள் இல்லாதபடி நீர் ஒவ்வொருத்தரையும் காத்து கொள்ளும், ஒவ்வொருத்தரோடும் கூட இருங்க, ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே உம்மை விட்டு விலகாத இருதயத்தை கொடுங்க கர்த்தாவே ஆண்டவரே. அவர்கள் உம்மோடு இசைந்திருந்தால் ஆண்டவரே அவர்களுடைய இருதயம் பரிசுத்தமாக காக்கப்படும் ஆண்டவரே. அவர்கள் உம்மை விட்டு விலகுவார் ஆனால் தங்கள் பரிசுத்தம் இல்லாமல் வாழ தொடங்குவார்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே அப்படி இராதபடிக்கு கர்த்தாவே உம்மோடு சேர்ந்திருக்கிற கிருபையை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தருடைய ஆவியானவரே நீர் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் வாசம் செய்து கர்த்தாவே நீதியை குறித்து ஆண்டவரே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கர்த்தாவே பரிசுத்தத்திலே இன்னும் வளர நீர் உதவும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்கள் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆளு கை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தை சொல்கிறது நான் பரிசுத்தர் எனவே நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடி நான் உம்முடைய பிள்ளைகள் ஆகி ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் இருந்து இன்னும் உம்மை கிட்டி சேர நீர் வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்திலும் ஆண்டவரே வழி விலகி போய்விடாதபடி பரிசுத்த குலைச்சலான காரியங்களில் ஈடுபட்டு விடாதபடிக்கு என் கர்த்தரே நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஆண்டவரே உங்களுடைய கரத்துக்குள் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அடுத்ததா எதிரிகளின் சிந்தனைகளை செயல்களை அழிக்க வல்லவர் எங்கள் ஆண்டவர். அதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம். கத்தாவே தாவீது எதிரியாகிய போலீசியரை ஆண்டவரே கொன்ற போது அந்த ஸ்திரிகள் ஆடி பாடினது போல என் தேவனே இயேசு சுவாமி, அப்பா ஆண்டவரே சாவல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறமுறையாய் பாடினது போல எங்கள் தேச மக்கள் கர்த்தாவே, என் தகப்பனே ஆண்டவரே அங்கு இருக்கிற காரியங்கள் எரிச்சல்கள் கர்த்தாவே, என் தேவனே அப்பா ஆண்டவரே கோபங்கள் ஆண்டவரே பொல்லாத ஆவிகள் விக்கிற ஆதனைகள் கர்த்தாவே, இப்படியாய் எதிரிகளின் சிந்தனைகள் கர்த்தாவே செயல்களை கர்த்தாவே அழிக்க வல்லவரையா யார் யார் எல்லாம் இந்த நாட்கள்ல ஆண்டவரே துன்மாக்க ஆவியை கொண்டு கர்த்தாவே காரியங்களை குத்தி உருவ குத்தி போடுகிறார்களோ கர்த்தாவே, அவர்களை எல்லாம் நீர் சந்திக்க வல்லவரா இருக்கிறீரப்பா ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு பயப்படுற பயம், உமக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு கர்த்தாவே, உண்மையே அண்டி கொள்ளுகிற நேரங்கள் காலங்கள் இப்பொழுதான் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா நீங்க வழி நடத்துங்க, நீங்க பலப்படுத்துங்க, நீங்க வலிமையா வழி நடத்துங்க கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். சுபா நீங்கள் விக்கிறாதனைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒடுக்கத்தையும் கொடுமையையும் அகற்ற வல்லவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்திய நாட்களிலே நூதன தேவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் அங்கு பொய்யாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த பொய்யினாலே அங்கு தேசம் அழிக்கப்படுகிறது. பாகால்கள், அஸ்துரோக்கள், இப்படியான காரியங்கள் அங்கு தேவனை கோபமூற்றதாய் இருக்கிறது இந்திய நாட்களிலே. அதனால் ரத்தம் சிந்துதல், ஒடுக்கம், கொடுமைகள் வராதபடி கத்தை காட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே பரிசுத்தரே, உங்களுடைய வல்லமையின் கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே, எங்கள் தேசத்தை நிற்காண்கிறதுவனாயிருக்கிறீர் ஆண்டவரே, அன்பான தெய்வமே அப்பா, என் பரிசுத்தரே, இந்த ஜனங்கள் ஆண்டவரே நாளுக்கு நாள் இந்த பித்திர ஆராதனையின் கட்டுக்கள் அதிகரித்து கொண்டு போகிறது. என் ஆண்டவரே, என் தகப்பனே, நீங்கள் அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. என் தேவனே, கர்த்தாவே அப்பா, புதுசு புதுசாக ஆண்டவரே இவ்வளவு இடங்களில் எல்லாம் ஆண்டவரே அப்பா, இந்த விக்கிர ஆராதனின் கட்டுக்களில் இந்த ஜனங்கள் அப்பா மூழ்கி போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. புதுசு புதுசாக விக்கிர தோப்புகளை உருவாக்குகிறார்கள் ஆண்டவரே. என் தேவனே, நீர் கல்லும் மண்ணும் மண்ணும் அல்ல என்று ஆண்டவரே அப்பா, இவர்கள் அதை அறியாமல் ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. என் தேவனே, படைத்த தேவனை விட்டு விட்டு படைக்கப்பட்டதுகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என் ஆண்டவரே. என் அற்புதரே, உங்களுடைய இரக்கத்தை காண்பியும் இந்த அறியாமையில் இருக்கிற இந்த ஜனங்களை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே இவர்கள் உம்மண்டை வரத்தக்கதாக நீங்க கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே, இப்படிப்பட்ட காரியங்களிலே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே, நேசரே அப்பா, உம்முடைய இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரே அப்பா, பாவம் பெருகின இடத்தில் உம்முடைய கிருபை வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. பாவத்துக்கு தண்டனையாக அல்ல கர்த்தாவே, உம்முடைய கிருபையின்படி நீர் இறங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜனங்கள் மனந்திரும்ப உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. இது தவறு என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல ஞானம் உள்ள இருதயத்தை இவர்களுக்கு கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. என் தேவனே, இப்படிப்பட்ட கட்டுக்குள்ள இந்த ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற தடைகளை உடையுங்க ஆண்டவரே அப்பா. பொறுப்படுங்க, விடுதலை ஆக்குங்க. ஒவ்வொரு ஜனங்களும் மனந்திரும்பி உண்மை தேட உண்மை வணங்க நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக உங்கள் கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். எங்கள் தேசத்திலே இந்த நாக்கர்லே அங்கு டெங்கு காய்ச்சலினால் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது மட்டுமல்ல, கலக்கங்களும் குழப்பங்களுமாய் இருக்கிற எங்கள் தேசத்தை தேவன் தாமே பொறுப்பேற்று அந்த மக்கள் மத்தியிலே ஒரு சமாதானத்தையும் ஒரு ரட்சிப்பையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசத்திலே அப்பா ஆண்டவரே நோயின் அகோரம் ஆண்டவரே அதிகமாய் இருக்கிறது கர்த்தாவே ஆண்டவரே. அதனால் மரித்து போகிறார்கள், பாதாளம் இழுத்து கொண்டு போகிறது கர்த்தாவே. நாங்கள் கவலையற்றி இருப்போம், ஆனால் தண்டனைக்கு எப்படியப்பா நாங்கள் தப்பித்துக் கொள்ளுகிறது? என் தேவனே, இவர்களுக்கு மன துருகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பமாய் ஆண்டவரே கர்த்தாவே, பெண்களோ ஆண்களோ தனிப்பட்டவர்களோ யாராய் இருந்தாலும் கர்த்தாவே ஒரு மனம் திரும்புதலை அவர் மேல் வைப்பீராக. உம்முடைய இரக்கத்தை கர்த்தாவே அவர்களுக்கு கிடைக்க செய்வீராக கர்த்தாவே. உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் கர்த்தாவே எப்பொழுதும் காக்கிற தேவன் ஐயா, எங்கள் தேசம் ஆண்டவரே முழுமையாய் ரட்சிப்பை காண கர்த்தாவே. இந்த வியாதியின் ஆதிக்க அதிகார வல்லமையை முறியடிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே கர்த்தாவே அங்கு பராமரிக்கிற டாக்டர்மார் நர்ஸ்மார் ஆண்டவரே வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. எல்லாருடைய பாவதோஷ அக்கிரமங்களை மன்னிப்பீராக, கழுவுவீராக, சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. வியாதி கர்த்தாவே, வியாதியை கொண்டு வருகிற எல்லா இன்ஃபெக்ஷன் ஆவிகளை ஆண்டவரே மன ஆண்டவரே அகற்றி ஆண்டவரே அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் மனம் திரும்பட்டும். குடும்பங்கள் ஆண்டவரே, குடும்பத்திலே ஆண்டவரே அங்கத்தினரை இழந்து கொண்டு போகிறார்களே கர்த்தாவே. இந்த நுழம்பின் ஆதிக்கங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் முறியடியுங்க ராஜா. உம்முடைய கரத்திலே எங்கள் தேசத்தையும் ஆண்டவரே எங்கள் மக்களையும் எங்கள் ஜனங்களையும் கர்த்தாவே ஆண்டவரே சத்துடு தனக்கு கொஞ்ச காலம் அண்டி சொல்லி ஆண்டவரே அவர்களை பாதாளத்துக்கு இழுக்காதபடி கர்த்தாவே அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த சுபாவத்திலே இருக்கிற காரியங்கள் கர்த்தாவே உம்முடைக்கு தீமான தீங்கான காரியங்கள் கர்த்தாவே அவைகளை எல்லாம் விட்டுவிட கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு நல்ல கிருபியை கொடுத்து இந்த வியாதியின் ஆதிக்க அதிகாரம் வல்லமையில் இருந்த ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே கர்த்தாவே. நீர் அவர்களை பொறுப்பேறும் கர்த்தாவே. நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே. என் தேசம், என் மக்கள், என் ஜனங்கள், திருச்சபைகள், திருச்சபை மக்கள் ஐயா ஆண்டவரே இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே தேசத்தை காக்கும்படி, தேசத்திலே விடுதலை உண்டாகும்படி கர்த்தாவே, தேசத்தில் இருக்கிற எல்லா சத்துரியும் கிரிகளும் ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ளே, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே, தலைவர்களுக்குள்ளே, அதிகாரிகளுக்குள்ளே பின்னாலே கிரிய செய்கிற ஆவிகளை எல்லாம் கடிந்து போடுவீராக கர்த்தாவே. எங்கள் தேசங்களை ஆண்டவரே நீர் பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். சுபா, நீங்க
0: ஆமென்.
1: வாலிப ஜோதிகளுக்காய் ஜெபம் பண்ணுங்கள், பாடசாலை பிள்ளைகளுக்காய், பாதுகாப்புகளுக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஜனங்கள் ஒன்று கூறுகிற இடங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வியாதியின் ஆதிக்கம் எல்லா இடமும் பரவாதபடி எல்லாம் அற்று போக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பன் இயேசுப்பா, எங்கள் இலங்கை தேசத்தை முற்றுமுழுக்க உங்களுடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே அப்பா, ஜனங்கள் உண்டு கூடுகிற ஒவ்வொரு இடங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே, பொருட்படுங்கள், பாடசாலைகள் கத்தாவே, தனியார் டியூஷனுகள் கத்தாவே ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே சந்தைகள், இப்படி ஒவ்வொரு இடங்கள், ஜனங்கள் கூடுகிற ஒவ்வொரு இடங்களையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. வைத்தியசாலைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே, நீரே கூட இருங்க கர்த்தாவே. அப்பா, விசேஷமாய் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களை நீங்க பொறுப்படுங்க, இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களோடு மதுகரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. தெய்வமே, உம்முடைய மகிமையின் கரம் போதுமானதாயிருந்து வழி நடத்தி இந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். சத்துருவின் தடைகளுக்கு விலக்குங்க, இந்த வியாதியின் பலவீனங்களுக்கு விலக்குங்க ஆண்டவரே. அப்பா, அதிக வெப்பங்கள் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, இந்த டெங்கு நோய் ஆண்டவரே கர்த்தாவே அதிகரித்துக் கொண்டு போகிறது ஆண்டவரே. என் தெய்வமே, அந்த டெங்கு நோயை கொண்டு வருகிற அந்த கிருமிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சுட்டரிக்கப்படட்டும். பரிசுத்தரை ஆளுக செய்யுங்க ஆண்டவரே. இந்த நுளம்பு பெருக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே குறைக்கப்பட, அதற்கு நல்ல மருந்துகளை இவர்கள் கண்டுபிடிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, வைத்தியர்களுக்கு, வைத்திய அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. இந்துவனே, உமது கரம் கூட நடத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே, விசேஷமாய் வாலிப பிள்ளைகளை மீண்டுமாக ஒப்புக் கொடுக்கிறேன், பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியத்தும சிரத்தை பொருட்படுங்க கர்த்தாவே. இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வழிகளை உம்முடைய வார்த்தையின்படி காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. கீழ்ப்படிவுள்ள இருதயத்தை கொடுங்க கர்த்தாவே. இந்துவனே கர்த்தாவே, ஒரு பெற்றார் கீழ்படுகிற குணம், கடவுளுக்கு பயப்படுற குணங்கள் இவர்களுக்குள்ளே காணப்படட்டும் ஆண்டவரே. இந்த வயசிலே கர்த்தாவே கீழ்படியாமல் தங்களுடைய இஷ்டத்துக்கு செயல்பட்டு கர்த்தாவே தாங்களே வேதனைகளுக்குள்ளும் வியாதிகளுக்குள்ளும் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இந்நாட்கள்ல இந்த பிள்ளைகள் மட்டியில் ஒரு ஆண்டவரே உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பனை, கண் பார்த்ததை ஆசைப்பட்ட உடனே அவர்கள் சாப்பிடுறார்கள். இதெல்லாம் ஒரு வியாதியின் பலவீனங்களை கொண்டு வருகிறது ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடத்தக்க நல்ல இருதயத்தை இவர்களுக்கு கொடுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு உணவிலும் இருக்கிற பின்விளைவுகளை புரிந்து கொண்டு செயல்பட வழி நடத்துங்க கர்த்தாவே. சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, வியாபாரம் என்ற ரீதியிலே கர்த்தாவே ஒரு மனச்சாட்சியே இல்லாமல் ஆண்டவரே, ஒரு தெய்வ பயம் இல்லாமல் ஆண்டவரே, பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு கர்த்தாவே ஒவ்வொரு பொருட்களையும் தயாரிக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நிலைமைகள் மாறட்டும் என்ன ஆண்டவரே. நீங்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் கர்த்தாவே தன்னை போலவே மற்றவனின்றி உணர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த நல்ல இருதயத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க கர்த்தாவே. இந்த அகப்பனே பொறுப்படுங்க, எங்கள் தேசத்தை நீங்கள் பொறுப்படுத்த மீட்டுக் கொள்ளும்படியாக, வியாதியின் பலவீனங்களுக்கு விளக்கும்படியாக, சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, முதியவர்களை, பெரியவர்களை நீர் பாதுகாத்துக்கொள்ள உம்முடைய கரத்துக்குள் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் நீங்கள் சுபா சங்கமா வானொலிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சங்கமா வானொலியிலே சனி ஞாயிறிலே நடக்கிற அபிஷேக ஆராதனைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கத்ததாமே லேசி அண்ணா அவர்களோடும் அவருடைய தரிசனங்களோடும் கூட இருந்து அந்த தரிசனங்கள் பல்கி பெருக கத்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே பரிசுத்தரே, உம்முடைய வல்லமையின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி நிலையத்தை பொறுப்படுங்க கர்த்தாவே. இந்த ஊழியத்தையும் இந்த ஊழியத்தை அரசனத்தை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. இந்த ஊழியங்கள்ல இன்னும் ஆண்டவரே நீர் உற்சாகத்தை கட்டளையிட்டு, பெருக்கத்தை கட்டளையிட்டு, ஊழியத்தின் தேவைகளை சந்தித்து இன்னும் அநேகர் இந்த ஊழியத்திலே கர்த்தாவே வந்து பயன் அடையவும், அநேகருக்கு பயன் உள்ளவர்களாக இருக்கவும் நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் அவருக்கு கொடுத்த தரிசனத்துக்காக, அந்த பாரத்துக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. தொடர்ந்தும் அந்த குடும்பத்தை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, நன்மைகளை கட்டளையிடுங்க, பலவீனங்களை நீக்கி பலத்தை கொடுத்து இந்த ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் நீர் அற்புதமாய் சந்தித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஊழியங்களே உறுதுணையா இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் உடைய குடும்பங்களையும் உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியம் இன்னும் வளர வேண்டும் ஆண்டவரே. தடைகள் நீங்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே பொறுப்படுங்க, அற்புதரே வழி நடத்துங்க. அதே போல டிமிலாக்கா குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த குடும்பத்தோடு கூட இருந்து பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய சரீர சுகபலங்களை கொடுத்து ஊழிய பாதையில இன்னும் உற்சாகத்தை கொடுத்து பிள்ளைகளுடைய காரியங்களிலே நன்மைகளை கட்டளையிட்டு பிரியாணங்கள்ல இருக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுத்து அற்புதமாய் நடத்துங்க கர்த்தாவே. தேவனே, உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய ஆளுகையும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கு உம்மிடத்தில் அன்பு உறவுகளுக்கு ஒற்று நன்மையும் குறைபடாத என்ற வார்த்தையின்படி கர்த்தாவினர் உம்முடைய பிள்ளைகளை நன்மையினால் திருப்தியாக்கி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே தொடர்ந்தும் வழி நடத்துங்க. இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். நாங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தா தாமே கூட இருந்து வழி நடத்தட்டும். அன்பான பிதாவே, தகப்பனே, ஆண்டவரே சுபா குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலவீனங்களிலே பலனாய் இருக்க செய்கிறீரே. மக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை நீக்கினீரே. சத்துருவின் திட்டங்கள் முறியடித்தீரே. மக்கு ஸ்தோத்திர திதிகளை செலுத்துகிறோம். அப்பா பிள்ளையோடு கூட இருந்து ஜெபிக்க துதிக்க ஜபாவி வல்லமைய கத்தாவே இன்னுமாய் கொடுத்து ஆண்டவரே ஊழிய வாசலை கத்தாவே ஆசீர்வதித்து கத்தாவே ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே கணவனுக்காய் ஜெபிக்கிறோம். கையின் பிரியாச கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். படிப்பு காரியங்கள், ஞானங்கள், அறிவுகள், புத்தியல், கெட்டித்தனங்கள், கவனங்கள் கத்தாவே பிள்ளைகளுக்கு போது போக்குவரத்து பாதுகாப்புகள் எல்லாம் கொடுத்து கத்தாவே பிள்ளைகளின் வருங்காலங்கள், எதிர்காலங்கள், தொழில்துறைகள் ஒவ்வொன்றையும் நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா என்னாலும் ஆண்டவரே ஜெபித்த அந்த டாக்டர் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைய உச்சி இந்த உள்ளங்கால் வரை மூடி கத்தாவே அந்த சகோதரியுடைய ஆண்டவரே உடல்நல குறைவுகளை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. அந்த உடல்நல குறைவுகளில் இருந்து பிள்ளைய விட்டுதலையாக்கி சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தும் யெகோவா ராப்பாவாய் நீர் அந்த இடத்திலே கடந்து செல்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவ நீங்கள் ஒருவர் இன்று என்னாலும் நாங்கள் ஜெபிக்க தந்த கிருபிகளுக்காய் துதிக்க தந்த கிருபிகளுக்காய் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு என் தேசத்துக்கு எங்கள் மக்களுக்கு எங்கள் ஜனங்களுக்கு ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்களுக்கு கத்தாவே எங்கள் தமிழ் இனத்துக்கு சிங்கள இனத்துக்கு முஸ்லீம் இனத்துக்கு பரங்கி இனத்துக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபியை அனுப்பி அவர்களை குணமாக்கி ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று என்னாலே நீர் பொறுப்பேறும் ஆண்டவரே. சகல சங்கம வானொலிக்காய் லேசியானா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே சகலதே நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பீராக. சகல துதி கனமாகுமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. சுபா நீங்க ஒரு பல்லவியோடு முடித்துக் கொள்ளுங்க.
0: ஆமென்.

0: ആമീൻ.
1: ആമേൻ ആമേൻ. ഞങ്ങൾ ജപങ്ങളെ കേട്ട് ദേവനക്ക് സ്തോത്രം. കത്തതാമേ, ഇന്നും ഒരു നാളിലെ സന്ധിക്കും വരെ ദേവ കൃപ ഞങ്ങളോട് കൂടെ ഇരുപ്പതാക. ആമേൻ.
0: ആമീൻ ആമീൻ.
2: ആമീൻ ആമീൻ. ഇതുവരെ നേരമും വിശേഷമാക ഇലങ്കയ്ക്കാക ജപിച്ച് ആശീർവദിച്ചിരിക്കീകൾ എന്ന ജപങ്ങളെ കത്തർ കേട്ടാർ പതിൽ തന്താർ എന്ന വിശ്വാസത്തോട് അങ്ങുള്ള എല്ലാ അക്രമചിന്തകളെയും എല്ലാ നോയികളെയും പറ്റാക്കുറകളെയും കത്തർ നീക്കി ആശീർവദിച്ച് വഴിനടത്തുവാറാണ്ട് വിശ്വാസിച്ചുകൊണ്ട് എന്ന ജപങ്ങൾക്കാക നന്ദി ചെലുത്തുകോം. വാഞ്ചിയോട് இந்த வேளையிலும் இலங்கை மண்ணிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த இரவு நேரில் இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள் சோதரி சுபாகலங்க. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. உங்களுடைய ஊழிய காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், குடும்ப காரியங்கள், அதே வேளையில் பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தருக்கு கூட இருந்து சுகபல ஜீவன் தந்து குடும்பத்தை நடத்தத்தக்கதாக கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே காலை முதல் காலை 7:30 முதல் இதுவரை நேரம் இணைந்து எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே உங்களை இருவரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றி. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் சுபாலங் சுபா சிஸ்டர் ஜானட். ஆமேன். காட் பிளெஸ்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன்.
2: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சகோதரி ஜானட் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் சகோதரி சுபா சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும் இணைந்து விசேடமாக இலங்கைக்காக ஜபித்து இலங்கையில் உள்ள எல்லா குழப்பங்களுக்காகவும் ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கத்தர் அந்த ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வேளையிலும் அவர்கள் வந்து விடைபெறுவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு இரு பாடலோடு ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைவார்கள். ஜெப வேலைக்காக ஆயத்தமாகவும் கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். இதோ பெரியவர் என கொள்ளை.

0: சென்னையில் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 8ஆம் தேதி ஆடி மாதம் 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்சம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மிசாக்கா கனடாவிலிருந்து ஜபங்களுக்காக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோடமா ஆமீன். ஒரு சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் 42 குடும்பஸ்தர், கத்தரை அறிந்தவர்கள், டாக்டராக இருக்கிறார். அவர் இரண்டு நாளுக்கு முன்னதாக திடீரென ஸ்ட்ரோக் வந்து பரலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் அவரை விடுதலையாக்கி திருமுகமாக குடும்பத்தாரோடும் அதோடு அவருடைய டாக்டர் தொழிலை கண்டினியூ பண்ண கத்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபியுங்களம்மா. கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். சூத்திரம் ஐயா, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா. இந்த காலை வேலைக்கா, ஜப வேலைக்கா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா பிதாவே, ஆசீர்வாதத்தை மட்டுமாய் நடத்தி கிருபையினால் தாங்கி நிம்மட்டுமாய் கொண்டு வந்த தெய்வமே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீங்க செய்த நன்மைகள் ஈவுகள் ஆண்டவரோ ஆயிரம் நாவுகள் போகாதப்பா, கொடி நாவாரம் போகாதப்பா. சோத்திரம் சோத்திரம் நன்மையாக ஆண்டவரோ. கத்தாரி சாரத்தை செய்து முடிக்கிறவரே நன்றி சொல்லி போறதாக நறுவரும் இல்லையப்பா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேவை உள்ளவர், கிருவை உள்ளவர், இயக்கம் உள்ளவர், மகிமை உள்ளவர் அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. உங்களோட பாதபடியில் ஜெபத்துக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களோட கிருபையானப்போ எங்களை தாங்குற தகுதி எட்டு எங்களுக்கு உங்களோட கிருபை கிருபை அப்பா. நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் எங்களை தரை மட்டும் தாழ்த்துவோம். நாங்கள் எங்களை தரை மட்டும் தாழ்த்துவோம் சாப்பனே. எங்களுக்கு வந்திருக்கிறோம் செவங்களுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் மன்னிப்புகளுக்காகவும் விளக்கங்களுக்காகவும் வந்திருக்கிறோம் சுவாமி. நீங்கள் எல்லாமே வேறு யார் உண்டு சுவாமி? நல்லவர்களை மன்னிப்பதற்கு இவர்களை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கும் ஆண்டவர் யாருண்டு சுவாமி? ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலேயோ எங்குமோ வானத்திலேயோ நீங்கள் ஒரு மாத்திரம் இருக்கிறீர்கள் சுவாமி. கருக்கிருவை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நிறைந்த தேவன் நீங்க சுவாமி. எங்களுடைய தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சிலாவிங்கள் கிராவிங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர், வாசம் செய்கிறவர், வாசம் செய்கிறவர் அப்பா. சுத்தமன்ன சுத்தமன்ன அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். காலநிலைகளுக்காக சூழ்நிலைகளுக்காக அப்பா உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. எல்லாத்தையும் காண்கிற தேவன் சுவாமி. ஞானங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி ஆண்டவரே. இந்த காலங்களில் நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே நிவர்த்தி செய்கிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான் அப்பா. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யப்பா. மன்னிப்பு வர இறக்கங்கள் உங்களுக்கு தானப்பா உண்டு ஆண்டவரே. இந்த காலநிலையில் நடக்கிற ஜனங்களுடைய காரியங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், கலக்கங்கள், ஜெயிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பனே நன்றி சொல்லுவோம். ஜனங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே மனம் திரும்ப வேணும் என்பது எங்களுடைய ஆண்டவர், எங்களுடைய ஆண்டவர், எங்கள் சமூகத்தில் கலக்கிறோம் சுவாமி. மனம் திரும்ப வேண்டாம் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் மனம் திரும்ப வேண்டாம். பூமியும் கடையாந்திரம் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்க காண்கிறோம். கட்டு போது உங்களை சுத்தமல்லான்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. அப்பா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம் ஆண்டவர். மனம் திரும்ப வேண்டாம், மனம் திரும்புதல்வானம். தங்களுடைய வழிகளெல்லாம் தேர்வைக்கு பார்த்து ஐயா மனம் திரும்புதல்வர்களுடைய வாழ்க்கையில் வர வேணும் சுவாமி. தேவனே நீங்க தான் வழி, நீங்க தான் சத்தியம், நீங்க தான் ஜீவன் அப்பா. அவர்களை கண்டு வளர்க்கிறவை செய்யுங்க சுவாமி. யுத்தத்திலே ஆண்டவரே அங்கெல்லாம் தவிக்கிற மக்கள், ஆண்டவர் கண்ணீரோடு வாழ்ற மக்கள் ஆண்டவரே எல்லாத்தையும் முழந்து கண்ணீரை மாற்றி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை மனித வைக்கிறோம் சுவாமி, மனித வைக்கிறோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்வார்களாக, சந்தோஷத்தை பெற்றுவார்களாக, சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களுக்காக வைக்கிறோம் ஆண்டவரே, மக்களுக்காக வைக்கிறோம் சுவாமி. நீங்க காண்கிற தேவன் சுவாமி, நீ இரக்கம் உள்ள தேவன் சுவாமி, மக்களுக்காக வேண்டிக் கொள்றோம் அப்பனே. நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டு அப்பா. இந்த நாட்கள் வியாதியப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் வியாதி வைத்திய சாலைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது சுவாமி. வியாதிகள்ப்படுகிற ஜனங்கள் இந்த காலம் ஆண்டவரே, ஐயா வியாதியின் பெருக்கம் ஆண்டவர், சனங்களுடைய சாபங்களும் பாவங்களும் ஆண்டவர்களுக்கு காரணமாக அத்தனை காரியங்களும் அப்பா நீங்கி போகும்படி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஜனங்களுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே சனங்கள் சுகம் பெற வேணும் அணிஞ்சு வைக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற வேணும் அணிஞ்சு வைக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த வேலையிலும் ஆண்டவரே அந்த ஸ்ட்ரோக் வந்து ஆண்டவரே இருக்கிற அந்த மானுக்காக வேண்டிக் கொள்வோம், மன்னிக்கிறோம். இப்பொழுதே எங்களுடைய கரங்கள் ஆண்டவரே அந்த மகன் மீது நேற்றப்படுவது, அவங்களுடைய கரம் ஆண்டவரே குணமாக்குற கரம் ஆண்டவரே மனக்காக வேண்டிக் கொள்ளுறோம், மனக்கொள்ளும் எல்லாவே அவங்களும் ஆண்டவரே இந்த நாட்களில் பலப்பட்டு இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த அவயங்கள் எல்லாம் ஆண்டவரே சுகத்தை கொடுக்கிற தேவன் நீங்க சுவாமி. ஆண்டவரே அந்த மகனுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அந்த மகனுடைய வியாதி படுக்கையை கூடிய சீக்கிரம் மாற்றி மகன் தன்னுடைய வேலையை ஆண்டவரை இன்னமா செய்து முடிக்க, ஓடி ஓட்டம் ஆண்டவரை ஓடி முடிக்க ஆண்டவரை மகனுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே மகனுக்கு வேண்டிய சுகத்தை கொடுங்கப்பா, கிருக்கமல்ல விசுவாசம் உள்ள ஜபம் நியாயம் சுகமாக்கு கொண்டு சொல்லப்பட்ட பிரகாரம் விசுவாசத்தோடு கேட்கிறோம் சுவாமி. மகன் இப்பொழுதே இந்த நேரத்திலே அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க சுவாமி, சுகத்தை கட்டளையிடுங்க சுவாமி, சுகத்தை கட்டளையிடுங்க. மகன் சந்தோஷமும் சமாதானம் பெற்று ஆசீர்வாதமாக எழும்பட்டும் சுவாமி. மகனுக்காக வேண்டிக்கொள், குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்றோம் கிருபை அப்பா, எல்லாம் கிருபை அப்பா, கிருபை தகுதியற்ற எங்களுக்கு ஆண்டவரை எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் கிருபை அப்பா, கிருபை நான் அப்பா எல்லாம் ஆண்டவரை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம், மகனுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நன்றி சொல்றோம். இப்படியாக ஆண்டவரே வியாதி படைக்கிறதுக்கு எத்தனையோ மக்கள் அலற்படுகிறாள் சுவாமி, கண்ணீரோடு இருக்கிறாள் சுவாமி. பனேன் வியாதினா கர்த்தாவை அலற்படுகிற எண்ணங்களுக்காக வேண்டிக் கொள்ளுது. வேதனை அப்பா, தாங்க முடியாத துன்பம் அப்பா, இவருடைய கண்ணீர் அப்பா ஆண்டவரே, இவர்களுக்கு இறங்குற தேவனே நீங்க தானு கர்த்தாவே, இவர்களுக்கு இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளும். யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியில் கிடந்து ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, உங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ சுவாமி, அவர்களுக்கு எல்லாம் சுகத்தை கொடுக்கிற தேவன் நீங்க சுவாமி. அவர் பிரதானம் உங்களிடத்தில் வந்து வறுமையா திரும்பி போனதில்லை என்று எழுதப்பட்ட பிரகாரம் சுவாமி ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உங்களுக்கு வந்து ஒவ்வொருவரையும் காண்கிறது நீங்க சுவாத்தை கொடுங்க சுவாமி. பாவங்கள் குற்றங்கள் குறைகள் இவருடைய வழியில் வந்து செல்லாவித பாவங்களை நீக்கப்பட்டு சாபங்களை நீக்கப்பட்டு சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, எங்கெல்லாம் ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் தேவைகளோடு இருப்பார்களான தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. எத்தனையோ பேர் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் சுவாமி. பனே நீங்க தான் கைவிடாத தேவன் சுவாமி, இவனுள்ளோர் எல்லோரையும் பாதுகாக்கிற தேவன் நீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளையா முதியோர்கள் ஆண்டவர், வைத்தியசாலைகளெல்லாம் நிரம்பி வழிகிற முதியோர்கள் ஆண்டவரை, தகப்பனே சிவன அற்றவர்களாய் அநாதரவற்றவர்களாய் ஆண்டவரே கர்த்தாவே, இருக்கிற முதியோர்களுக்காக வேண்டி கொடு பணி எல்லாம் நீங்க காண்கிற தேவன் சுவாமி, காண்கிற தேவன் சுவாமி மரண தருவாயில் இருப்பார்களானால் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களும் ஆண்டவர் எங்க நாட்டு வியாதி ஆத்மா அப்பா உங்களுமா என்று சேரத்தக்கதாய் அவர்கள் தங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து மன்னிப்போடும் இறக்கங்களும் எடுத்து பெற்று ஆண்டவரே ஆத்மாவை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி ஆண்டவரே. இவர்களுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். வியாதீஸ்வரரை குணமாக்குங்கப்பா, வியாதியும் கொடுமை அப்பா, வியாதியும் கண்ணீரப்பா ஆண்டவரே, வியாதியும் தவிப்பப்பா. எத்தனையோ குடும்பங்கள் எல்லாம் படுகிறார்கள் சுவாமி, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டி அப்பனே தேசத்தை ஆண்டு தலைவர்களுக்காக வேண்டி நீதி நியாயம் இல்லாம தேசங்களில் மக்கள் நீதிகள் புரட்டப்பட்டு ஆண்டவரை வேலைப்படுகிற எண்ணங்கள் பெருகி கொண்டே போறாரு சுவாமி. நீதி இல்லை, நியாயம் இல்லை ஆண்டவரே. தேசங்களை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில் ஒரு நீதி நியாயம் உண்டாகிற கிருபை விரட்டும் சுவாமி, கிருபை விரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்வோம், மக்களை ஆண்டுகொள்ளுற ஆண்டவரே வல்லமையை.

ஆண்டவரே, நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். அதிகாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதால் அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரையும் கூட வழிகளில் செலுத்த கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் கிருபை காத்தனுப்பா வேண்டிக் கொள்கிறோம். தகுதியற்ற மக்கள் அப்பா, தகுதியற்ற மக்கள் அப்பா, ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவரே. ஆனால் உங்களோட கிருபை கிருபை கிருபை கிருபை இதனப்பா எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வருகிற சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் கிருபையப்பா. தகப்பனே நன்றி சொல்லுறோம். ஐயா தேசத்தில் நிற்கிற ராணுவ வீரர்கள் இந்த நாட்கள் எங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறதோ அந்தந்த இடங்களில் யுத்தங்காலத்தில் நிற்கிறவர்களோ, தேசத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த இடங்களில் எல்லாம் நிற்கிற ராணுவ வீரர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவருக்காக அவனுடைய ஆத்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவருடைய காலங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே இவர்களோடு கூட இருந்து சுவாமி நீங்க நடத்துகிற வழியில் இவர்களை நடத்தி ஆண்டவரே தேசங்களை ஆண்டவரே காக்க கக்க ஆண்டவர் வெள்ளத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் கட்டளை இருந்த சுவாமிய இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இவருடைய தேவைகள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படட்டும் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் அவங்களுக்கு இருபதானப்பா சகப்பனே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே விசேஷங்களில் ஆண்டவரே பஞ்சங்கள் ஆண்டவரே வறட்சியில் ஆண்டவரே வேலை இல்லாம தவிக்கிற மக்கள் ஆண்டவரே குறைகள் அப்பா போராட்டங்கள் அப்பா ஜனங்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். இவருடைய போராட்டங்கள் ஆண்டவனே உங்களை நோக்கி கூப்பிடுகிற போராட்டமாய் மாறட்டும். இவருடைய மனுஷிகம் ஒன்றும் இல்லையே சுவாமி, இவருடைய சுயம் ஒன்றும் இல்லையே சுவாமி. வறட்சி நீக்கிற கத்தன் நீங்க, பாவத்தை மன்னிக்கிற சாத்தன் நீங்க, சாபங்களை நீக்கிற கத்து நீங்கள் ஆண்டவரே. இவர்கள் எல்லாம் தங்களை வார்த்தை திருப்பி உங்களை நோக்கி பார்த்து ஆண்டவர் சுமத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இவர்களுக்காக ஒரு நேரணம் இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஐயா எத்தனையோ மக்கள் அப்பா, எத்தனையோ தேசங்களில் ஆண்டவரே பசி நானும் பாட்டி நீனாலும் ஆண்டவரே வாழ்கிற மக்கள் அப்பா சாப்பனே நீங்க காண்கிற தேவன் சுவாமி, நீங்க காண்கிற தேவன் சுவாமி, நீங்க காண்கிற தேவன் சுவாமி. இவர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இப்படியான நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு நேர உணவாவது அவர்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதை அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அவர்களுடைய பாவங்கள் குறைகள் குற்றங்களுக்கு படியாத காரியங்கள் எல்லாம் நீங்கி அவர்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்த்து தங்களுடைய போஷிப்புக்குரிய வாழ்வை பெற்றுக் கொள்ளட்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கீழ்ப்படிதலே ஆசீர்வாதம். உங்களை வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும் சுவாமி ஐயா, உங்களை கற்பனைகளுக்கு கீழ்ப்படியட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்னிங்கப்பா. தேசத்தில் உள்ள சாபங்கள் எல்லாம் நீங்கி தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. இந்த நாட்கள் நினைக்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் ஆண்ட உண்மையுள்ளவர்களாய் கர்த்தாவே ஊழியத்தை ஆண்டவரே உண்மையோடும் உதாரத்துவத்தோடும் செய்கிறவர்களா அசதியா இல்லாமல் ஆண்டவரே தகத்தோடும் செய்கிறவளாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நிக்கட்டும். வெலப்படுத்துங்க சுவாமி, வெலப்படுத்துங்க. உங்களோட வருகையின் காலத்துக்கு முன்பாக ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே ஜனங்களை உங்கள் பக்கமாய் திருப்புகிற ஆண்டவர் ஊழியக்காரர்களா எந்த நிலையில் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ நிக்கட்டும் சுவாமி. எந்த வித கஷ்டமோ நாசமோ பத்தியமோ வந்தாலும் சுவாமி அவர்கள் அதில் நின்று ஆண்டவரே பலனாக நின்று ஆண்டவர் உங்களை ஊழியத்தை செய்ய ஆண்டவரே அந்த பலத்தையும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தையும் கட்டளிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எந்த விதமான வஞ்சனையான உபதேசங்களும்
பிசாசின் போராட்டங்களும் ஆண்டவரே மனசருடைய காரியங்களும் இவர்களை விடுத்து விடாதபடி ஆண்டவரே நிற்கத்தக்க வெள்ளத்தை கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எங்கும் ஆண்டவரே நிற்கிற ஒவ்வொருடைய காரையும் காண்கிற தேவன் இவர்களுடைய குடும்பங்களில் உள்ள தேவைகள் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி.

0: வேண்டி கொள்கிறோம். சுகத்தை கட்டளையிடுங்க சுவாமி, சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. நன்றி விழுந்து போன உயிர் ஆண்டவரே, இந்த நாட்களில் அந்த விசுவாசிகள் ஆண்டவரே, ஐயா பெற்ற ரட்சிப்பை உதாசீனப்படுத்தி ஆண்டவரே, எத்தனையோ விசுவாசிகள் ஆண்டவரே போய்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அப்பா இதன் மகத்துவத்தை ஆண்டவரே அவர்கள் திரும்ப மாறி பெற்றுக்கொள்வது விஷயங்க சுவாமி. அப்பா ரட்சிப்பு ஆண்டவரே, இவ்வளோ இதை மதிக்க முடியாத சொத்து ஆண்டவரே, இழந்து போகாதபடி ஐயா விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாய் திரும்பட்டும் சுவாமி, திரும்பட்டும் திரும்ப. அதே வேலை ஊழியக்காரர்கள் விழுந்து கொண்டு போன ஊழியர்கள் ஆண்டவரே, தங்களுடைய விஷயத்துக்காக விசுவாசின் கஞ்சனையினால் விடுபட்டு ஆண்டவரே பிள்ளையான உபதேசங்களை சிக்கொண்டு போய் ஆண்டவரே உங்களை மறுதளித்து நிற்கிற ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். உங்களோட மகத்துவத்தை மகிமையும் ஆண்டவரே தெரிந்தும் திரும்பமாய் போய் ஆண்டவரே தங்களுடைய பழைய வாழ்க்கையில போய் ஆண்டவரை சிக்கி பாவத்தில் விழுந்திருக்கிற ஒரு ஊழியர்காலம் ஆண்டவரே நீங்க திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இவர்கள் திரும்ப வேணும், இவர்கள் திரும்ப வேணும் சுவாமி. விசாசு சத்துருக்களும் ஆண்டவரே தூஷிக்காதபடி ஆண்டவரே இவர்கள் திரும்ப வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குடும்பங்களின் நிலைமை ஆண்டவரை மோசமாய் போகாதபடி ஆண்டவரே தகப்பன் இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களில் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எழுகையப்பா காலங்களை பார்த்தால் கொடிய காலங்கள் அப்பா. கடைசி நாட்களில் ஆண்டவரே நிற்கிறோம் சுவாமி. இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பிரகாரம் தகப்பனே ஐயா அறிவிக்கப்படுகிற காலமாயிருக்கிறது சுவாமி. அப்பா ஒரு வருஷம் கெட்டு போகக்கூடாது, உங்களை சுத்தமாய் இருக்கிறது சுவாமி. அதன்படி அந்த இவ்வளவு நன்மைகளை தந்திருக்கிறீங்க சுவாமி. எவ்வளவு வேகமாய் ஆண்டவரே வார்த்தையை சொல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாய் சொல்லக்கூடிய காலங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி. ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே இந்த கொடுத்த ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே உண்மையாகவும் சுற்றாகமாகவும் ஆண்டவரே செய்து முடிக்க உதவி செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டி சகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. சபைகளில் உடல்கள் வராதபடி, சபைகளில் ஆண்டவரே குழப்பங்கள் வராதபடி தகப்பனே, சபையிலே ஆண்டவரே உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிற மக்களாக ஆண்டவரே சபைகளெல்லாம் பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே. உங்களை வருகையில் எடுத்துக் கொள்கிற சபை மனவாட்சி சபை இதுக்காகத்தான் அப்பா நீங்க வாரீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சபைகளுக்கு கொடுத்த கிரியம் அதிகம் விலை அதிகம் ஆண்டவரே, சொல்ல முடியாத விலை ஆண்டவரே. ஜனங்கள் வந்து ஆண்டவரே சபைகளில் நின்று ஆண்டவரே அப்பா பாதுகாக்கப்பட வேணும் சுவாமி. சபைகள் எல்லாம் ஆண்டவரே அந்த நாட்களில் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அன்பின் மேல் அன்பு, உண்மையோடு மாமியோடு ஆராதிக்கிறவர்களாய் சபையை கட்டுகிறவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு சபையும் எங்கெல்லாம் இருக்கிறதோ சபையின் தலைவர் நீங்க ஆண்டவரே. எங்கெல்லாம் இருக்கிற சபைகள் இந்த சபைகளிலெல்லாம் தகப்பனே ஒரு ஆசீர்வாதம் கட்டளையும்படியாக வைக்கிறோம். நிற்கிற போதர்மார்கள் உதவி உதவிக்காரர்கள் எல்லாரும் சபையை காத்துக்கொள்ளும் நல்ல மேய்ப்பர்களாக தேவனே வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை வழிநடத்தவர்களாக இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். பரிசுத்தமும் உண்மையும் அவர்கள் மத்தியில் இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இப்படியாக ஒரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஒரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் வருகை எடுத்து சபைகள் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற சபைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாயிருக்கட்டும், ஆசீர்வாதமாயிருக்கட்டும். தகப்பனே இந்த வேலையிலும் ஆண்டவரே சுவிசேஷம் என்றும் அறிவிப்பெடுக்கிற காலமாயிருக்கிறபடியினால் ஆண்டவரே சீக்கிரத்தில் உங்களை வருகை இருக்கிறபடியினால் விதவிதமாய் சொல்ல முடியுமோ அப்படிங்கிற வார்த்தை சொல்லட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனே எங்களோட வார்த்தையை சொல்லுகிறவர்களாய் உணர்வு பெறட்டும். பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவரே முதியவராய் இருந்தாலும் வயது வரமின்றி ஆண்டவங்களுடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறவர்களாய் உங்களுடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கெல்லாம் ஆண்டவரே காரியங்களெல்லாம் உங்களுடைய காரியங்களை நடப்பிக்க முடியுமோ அந்த இடங்களெல்லாம் நடப்பிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை காட்டல விடுங்க சுவாமி. இன்னுமா இருந்த கலசேசங்கள் அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் உண்டு சுவாமி. இந்த இடத்துல கேட்டாக்க ஊழியர்கள் மிஷனரிகள் எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி. ஆண்டவரே நிற்கிற மிஷனர்களுக்காக வேண்டிக் கொடு, ஊழியர்களுக்காக வேண்டிக் கொடு. இவ்வளவு போராட்டத்தில் மத்தியில் நிற்கிறாள் சுவாமி, கண்ணீரில் நிற்கிறாள் சுவாமி. அப்பா நான் தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா. இவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் நீங்க கட்டளையிடுங்க சுவாமி. பாசத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. தேவைகளை சந்தியுங்க சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இரண்ட பட்டணங்கள் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. ஆண்டவரே வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் ரட்சிப்பை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேணும் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். அப்பா அந்த நாட்களில் இருந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அன்பு தணிந்து போன காலம் ஆண்டு அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. ஒருவர் நேசிக்கிற அன்பில்லையப்பா. அப்பா குரோதங்களும் சண்டைகளும் பொறாமைகளும் ஆண்டவரே குடும்பங்களிலும் ஆண்டவரே தனி மனிதனிலும் உண்டாகிற காலமாக இருக்கிற சுவாமி. தகப்பனே இந்த காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு அன்பு வேணும் சுவாமியா, அன்பு வேணும் சுவாமி. உங்களுடைய அன்புதான் அப்பா வேணும். அப்பா குடும்பங்கள் ஆண்டவர், எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் பிரிந்து பிரிந்து பிரிந்து குடும்பத்தின் மகத்துவத்தை உதாசீனப்படுத்தி அன்பில்லாமல் ஆண்டவர் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து ஆண்டவங்கெல்லாம் ஆண்டு வந்திருக்கார் சுவாமி. கண்ணீரோடு வாழ்கிறார்கள் சுவாமி. அப்பா இவருடைய வாழ்க்கையிலே அன்பு வேணும் சுவாமி. இவருடைய குடும்பங்களில் அன்பு வேணும். நீங்க தானும் அன்பு. உங்களை தேடுவார்களாக, உங்களை நோக்கி கூப்பிடுவார்களாக, தற்போது எங்களுடைய வாழ்களை கற்றுக்கொள்வார்களாக. இவர்களுடைய வாழ்களில் அன்பு வரட்டும் சுவாமி, அன்பு வரட்டும், அன்பு வரட்டும். அப்பா தினோம பிள்ளைகள் ஆண்டவர் உடம்படிக்கையை மீறி ஆண்டவரே கழக திருமணம் செய்த பிள்ளைகள் உடம்படிக்கையை மீறி ஆண்டவரை தாசீனப்படுத்தி வாழுகிறாள் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஐயாவது சமூகத்தில் செய்த உடன்படிக்கை நினைவு கூறட்டும் சுவாமி, ஒன்று சேரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இவர்கள் குடும்பங்களுக்காக வேண்டும். குடும்பத்தில் ஒருவராக இவர்கள் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். இதுபடியாக ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் ஒருவரை நேசிக்க, ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவர் பெற்றோரை நேசிக்க, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க, உறவுகள் உறவுகளை நேசிக்க. அன்புக்காக தவிக்கிறத்திலையோ மக்கள் ஆண்டவரே, குடும்பங்கள் ஆண்டவரே உண்டு சுவாமி. ஆண்டவரே இவைகளுக்கெல்லாம் நீங்க தானப்பா நிரப்ப வேணும், நிரப்ப வேணும், நிரப்ப வேணும். பின்னாரியாக ஆவியானவரே அன்பினால் இவர்கள் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஊற்றுங்கப்பா, அப்பா ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. அன்பின் ஆவினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வருகைக்கு முன்பாக இவர்களெல்லாம் ஆண்டவரே அன்பினால் நிரப்பப்பட்ட ஒருவர் ஒருவர் சந்தோஷமும் சமாதானமாய் உங்களோட சமூகத்தில் நிற்கத்தக்கதாக நிரப்புங்கப்பா. அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம் சகப்பனியே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். பாதிய பிள்ளைகள் அப்பா, அப்பா பாதிய பிள்ளைகளை வாழ்க்கை இப்பெல்லாம் நாசமாகி கொண்டு போகிற இந்த காலத்தில் ஆண்டவரே அவர்களை ஆண்டவர் எங்களை கருத்து தருகிறோம் சுவாமி, தருகிறோம் சுவாமி. பொல்லாத சத்துருவின் கையிலிருந்து மிருக்கத்தக்க தைவம் நீங்க ஆண்டவரே விட்டுதலை ஆக்குங்க. கட்டுக்கள் அறுக்கப்படுது சுவாமி, சங்கிலிகள் தெருப்புண்டு போட்டும் சுவாமி. தகப்பனே, இந்த வாழைய பிள்ளைகள் இந்த வயதிலே ஆண்டவரே சீரழிந்து சீர்கட்டு ஆண்டவரே வாழுகிற பிள்ளைகள் போதைகள் அப்பா சிறைச்சாளுகள் அப்பா கண்ணீர் என்ற விபச்சாரங்கள் அசிங்கமான பாவத்தில் விழுந்து ஆண்டவரை சிதைந்து போற காலமாயிருக்கிற சுவாமி ஆண்டவரே, இவர்களுடைய கரங்கள் இருக்கிற டெலிபோன்கள் ஆண்டவரே, வீடுகள் இருக்கிற டெலிவிஷன் ஆபாசங்கள் எல்லாம் ஆண்டவர்களை சேர்த்து கொண்டே போற சுவாமி, தகப்பையத்தில் வந்து விடுதலையாக்குற தேவன் நீங்க, விடுதலையாக்குற நீங்க, வருகிறவே இதுவே நடவுங்கள் என்று சத்தத்தை இந்த வாழை பிள்ளை கேட்டு அந்த வாழையில வர ஆண்டவரே அப்பா தீர்ப்பை கொண்டு வருகிற தேவன் நீங்க ஆண்டவரே, நீங்க தான் அப்பா வாழி வாலிப வயதில் ஆண்டவர் வயதிலால் அவன் தன்னை சுத்தம் செய்வான் என்று சொல்லப்பட்டபடி உங்களோட வசனத்தை காத்து கொள்வதனால் தானே அப்பா சுத்தம் செய்ய முடியும். அப்படி காத்து கொள்ளுகிற வழிக்கு கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க. இந்த வாரிய பிள்ளைகள் உங்களை கரைச்சி தருகிறோம், எங்களை பிள்ளைகளை போல எங்களை பேர பிள்ளைகளை போலவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சகப்பனே. இறக்க செய்வா அவருடைய வாலிப வயதில் ஆண்டவர்கள் அழிந்து சேரடைந்து கெட்டு போய் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதபடி தங்களுடைய ஆத்மாவையும் ஆண்டவரை பாதாளத்துக்கு நேராக கொண்டு போகாதபடி சுவாமி முயற்சி கொள்ளுங்கள். அவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக்கள் தகப்பனே. பெற்றோரின் ஜெபம் முக்கியமானவரே, தகப்பனுடைய பிள்ளைகளின் பெற்றோர் உணர்ந்து ஆண்டவர் கண்ணீரோடு ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த நாட்கள் இந்த நாட்கள் தங்களை தாழ்த்தி தேவனே பிள்ளைகளை விடுதலையாக்குற தேவன் நீங்க ஒருவர் தான் என்று சொல்லி, நீங்க ஒருவர் தான், யாராலும் விடுதலாக்க முடியாது ஆண்டவரே. எங்களை வேதம் சொல்லுகிறது உன்னுடைய பிள்ளைகளை நான் மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, உங்களை பிள்ளைகளை நான் ரட்சிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நீங்க ரட்சிக்கிற தேவன் மீட்டுக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, உங்களோட பிள்ளைகள் என்று சொன்னபடியினால் ஆண்டவரே பெற்றோர் ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக வைக்கிறவா மாறட்டும். அவர்களுடைய கண்ணீருக்கு பதிலுண்டு, கண்ணீருக்கு பதிலுண்டு ஆண்டவரே. இந்த பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், எந்த பெற்றோராயிருந்தாலும் ஆண்டவரே தங்களை தாத்தட்டும் இவனுள்ள தேவனே, தங்களுடைய பிள்ளைகளையும் விடுதலைக்காக உங்களிடமாய் மன்றாடட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தகப்பனே இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, இந்த ஆண்டவரே இந்த கேடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேசம் ஆண்டவரே பரிசுத்தப்பட வேணும் சுவாமி, தேசம் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி, சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு தேசம் பரிசுத்தத்துக்கு வர வேணும் சுவாமி. பரிசுத்தம் இல்லாம அந்த தேசம் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்க முடியாது சுவாமி. தகப்பனே அந்த நாட்களில் ஆண்டவர் ஊழியர்கள் மிஷனரிகள் இந்த தேசத்தை கண்ணீர் விட்டார்கள், ஜெபம் பண்ணினார்கள், தேசத்தில் இருந்து வார்த்தைகள் எத்தனையோ தேசங்களுக்கு கொடுத்த தேசம் ஆண்டவர். தகப்பனே அவைகளெல்லாம் விசை பார்த்து ஆண்டவர் தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மை எங்களால் முடியும் ஆண்டவர். தேசம் சீர்கட்டு போய் அழிந்து விடாதபடி காத்துக்கொள்ள வைக்கிற ஆராதனைகள் தேசத்தை விட்டு நீங்க நீங்க அறிவிருக்கிறவர்கள் சுவாமி. தேசம் தேசத்திலே ஆண்டவரே வைக்கிற ஆராதனால் நீங்கி இவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறவரா எத்தனையோ நாட்டு மக்கள் தேசத்துல குடியிருக்கிறார்கள் சுவாமி, அத்தனை மக்களும் ஆண்டவரே உங்களை ஆராதிக்கிறவளா, உங்களை வழிகளில் நடக்கிறவளா இந்த தேசத்துல வாழ வேணும் முடிஞ்சு வைக்கிறது சுவாமி. கண்டிக்கொள்ளுகிறோம் தகப்ப தலைவர்களை ஆண்டு தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில் ஆண்டவர் தேவ பயம் தேவ நீதி உண்டாகட்டும். கொடுத்த ஆளுகையை கொடுத்த ஆளுகையை தகப்பனே எப்படி ஆள வேண்டும் என்று ஞானம் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க பரத்திலிருந்து கட்டளையிட முடியாது. அந்த ஞானம் வேதம் அப்பா, வேதம் இவர்களுடைய கரங்களில் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கு. அதன்படி ஆண்டவரே தேசத்தை ஆளுகிறவளாய் ஒருவரை நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா, தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளுறோம். எங்களை தேசம் ஆண்டவரே, எங்களை முதலாவியர் வாழ்ந்த தேசம், தகப்பனே விக்கிரகங்களாலும் பாவங்களாலும் நிறைந்திருந்த தேசம் ஆண்டவரே, தகப்பனே சீர்கட்டு போய் அழிந்து போன தேசம் ஆண்டவரே, இறக்கம் செய்யுங்க, இறக்கம் செய்யுங்களை இறக்கமும் மன்னிப்பும் தான் அந்த தேசத்துக்கு வேணும் சுவாமி. தேசத்துக்கு வேணும் இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவரே, அறியாத காலங்களில் நீங்க அறியாதவர் போது இருந்தீங்கன்னு சொல்லி இருக்கிறது சுவாமி. ஆனா எப்போதோ அறியேன்னு சொல்லாத படிக்கும் கூடிய வார்த்தைகள் உண்டு சுவாமி. ஜனங்கள் அறிந்து ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்படைந்து தங்களுடைய தேசத்தின் சிரமத்துக்காக வாழ்கிறவராய் வேண்டிக்கொள்வராய் மாறட்டு சுவாமி. அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் எங்கள் பக்கமாக திரும்பட்டு சுவாமி. எங்களுடைய மக்களுடைய கண்ணீரின் ஜெபந்தானப்பா, எங்களுடைய தாய்மாரின் கண்ணீரின் ஜெபந்தானப்பா, தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் ஆண்டவரே. அந்த கண்ணீரின் ஜெபம் அந்த தேசத்தில் உண்டாகட்டும். குடியக்காரர்களாம் ஆண்டவர் சிறப்பின் வாசலில் நிற்கிறவளாய் அந்த தேசத்துக்காக ஆண்டவரை நிற்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் என்னத்தாவுடைய தேவைகள் உண்டு சுவாமி. தினி ஊழியக்காரர்கள் சேவையோடு இருக்கிறார்கள் சுவாமி, சேவையோடு இருக்கிறார்கள் சுவாமி. அவருடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரே ஜனங்கள் நிறைவாக்க கிருபை செய்யுங்கப்பா. ஜனங்கள்லால் தானப்பா அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கப்பட வேணும் சுவாமி. அப்படியான ஜனங்களை ஆண்டவரே கழுப்பி கொடுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கவும், ஜனாதிபதிக்காகவும் ஆண்டவரே, அவரோடு இருந்து மந்திரிக்காகவும் மந்திரி சபைக்காகவும் வேண்டிக்கும். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீதி நியாயம் அவருடைய நாளிகையில் வரட்டும் சுவாமி. எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசத்துக்கு நன்மைக்காக வேண்டிக்கோ. எப்படியாக ஒவ்வொரு தேசங்களுக்காக வேண்டிக்கோ. ஒவ்வொரு இருந்த தேசங்களும் வெளிச்சத்தை காணப்படும் சுவாமி. அந்த காலங்களும் கூட ஆதீனத்தில் இருக்கிற சுவாமி. அதனதின் காலத்தில் நேர்த்தியா செய்கிற தேவன் சுவாமி. அப்பா கூடிய சீக்கிரத்தில் அப்பா நீங்கள் அந்த காரியங்களை எல்லாம் நடத்தி கொண்டு வருகிறபடியான நன்றி ஆண்டவர். நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது சுவாமி. தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசங்கள் எல்லாம் நன்மை கண்டடையவும், தேச மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் அப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. சமாதானம் ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுகிறோம், ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். தகப்பனே தேசம் நன்மை பெறுவதாக, ஆசீர்வாதம் பெறுவதாக ஆண்டவரே. சங்கமம் ரேடியோக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த ரேடியோவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, திடப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. நடக்க வேண்டிய வழிகளை, ஊழியத்தை எப்படி கொண்டு போக வேணுமோ ஆண்டவர் அந்த வழிகளை எல்லாம் அவையானவரையும் நின்று சீசுக்கு பார்த்து நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இவங்களோட சொத்தையின் மறைவில் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். நீ மட்டுமாய் ஆண்டவரே நடத்துனவரே, ஐயா முடியவரே என்ன நடத்துற நீங்க தானப்பா, நீங்க தானப்பா, நீங்க தானப்பா, நீங்க தானப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லாம் கணமும் துதியும் மயம் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. ஜெபிக்கப்பட்ட ஜெபங்கள் கத்தருடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்திரதாமே அவற்றையெல்லாம் கேட்டு பதில் தந்தார். அந்த அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோமா. காட் பிளஸ். ஆமீன்,
0: ஆமேன், ஆமேன். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமேன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழிய சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். அந்த ஜபங்களுக்காக நன்றி செலுத்துவோம். வாஞ்சியோடு இணைந்து ஜபித்து கர்த்தரண்டை ஒப்புவித்திருக்கிறோம். அவர் பதில் தந்தார் என்று அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் மங்களுடன் தேவ ஊழியர் சௌரி.
2: Recording in progress.
1: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் ஆரிய ராஜாம் அவர் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழிநடத்துவார். வேத வார்த்தைகளுக்கூடாகவும் வழிநடத்துவார். அந்த வகையிலே கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வர கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். அவருடைய பாடல்கள், கத்தர் கொடுத்த பாடல்கள், அதை அவர் சீடிக்களாக வெளியிட்டிருக்கிறார். இந்த வேலையை கத்தர் வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே வான்புறாவின் நேரத்தை ஒப்புவிப்போம். இந்த வேலையிலும் எல்லாவித அந்தகார சக்திகளை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி தடைகளை நீக்கி கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஊழியரிடம் படைப்போம், அவர் வழி நடத்துவார். ப்ரைஸ் தி லார்ட் அம்மா.
3: ப்ரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் படைக்கிறோம், வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
3: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவான் பரிசு தாவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் அழைக்கும் போதெல்லாம் அவருடைய உண்மை நிமித்தம் அவர் வந்து என்னை பலப்படுத்துகிறார்.

ஆம் பரிசுத்தாவியானவரே, வாங்க அப்பா, எனக்கு ஒரு அளவில்லாத ஒரு அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்தி ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நீங்க வந்த பாடல்களுக்கு ஊடாக நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. கேட்கிறவர்களுக்கும் ஒரு எழுப்புதல், அந்த உள்ளங்களே ஒரு சந்தோஷம் வேணும் ஆண்டவரே. அப்படியாக நீங்க செய்ய போறதுக்காக நன்றியோடு நான் சோதித்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என் நம்பிக்கை உண்மையில் இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு சுவாமி, இந்த நேரத்தை நான் முற்றுமா உங்களோட தருகிற ஒரு விதமான தடையலும் வரக்கூடாது. இயேசுவை நீங்கள் தடையலை அகற்றி போடுற தெய்வம். இந்த இடத்திலே உங்களோட சமூகம் இருக்கிறதுக்காக நான் உண்மை நன்றியோடு சோத்திரித்து ஒரு விசமுடைய பாதாரம் இந்த முத்தம் செய்து எல்லா துதிகன மயிமையும் உங்களுக்கு தந்த இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 9th October 2020 கால ஜப வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்த பாடல் தான் நான் இந்த நாள்லேயே உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன்.

தக்கவர் ஆமென். அவர் பெரியவர். இன்னும் எனக்கும் ஒரு பாட்டு, ஒரு பாட்டு ஒன்று கத்தர் கொடுத்தார். கத்தர் பெரியவர்.

ஆம், கர்த்தர் பெரியவர், அவருடைய உண்மையும் பெரியதா இருக்கிறது. காட் இஸ் கிரேட். சங்கீதம் 96:4 சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோதரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று. 1 Samuel 16:25 தாவீதை சொல்லுகிறான், அதையே தான் சொல்லுகிறான். இன்னும் 1 Samuel 19:11, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் உம்முடையது, மகிமையும் ஜியமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவர் எல்லாருக்கும் தலைவராய், எஸ் தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், நீரே உமக்கு உப்பு இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னும் ஏரேமியா 10:6 சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு உப்பானவர் இல்லை, நீர் பெரியவர், உமது நாமம் வல்லமையில் பெரியது. இன்னும் ஏசாயா 12:6 அங்கு சொல்லப்படுகிறது, சியோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஏனென்றால் எங்களுடைய தேவன் அவர் எப்பொழுதும் எங்களுடைய நடுவில் இருக்கிறார். இதைத்தான் செப்பனியா 3:17 சொல்லுகிறாரு, நான் அதை பாடுகிறேன்.

பாடு கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். பெரியவராயிருந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். இன்னும் அவர் வந்து God deeds are great. அவரது செயல்களும் பெரியதா இருக்கிறது. அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். 136 சங்கீதம் 4 வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபி என்றும் உள்ளது. அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் செய்த அற்புதங்கள், அங்கே செங்கலில் ரெண்டா பிரித்து ஜனங்கள் நடந்து போனார்கள், ஜோர்தான் குவிந்து நடந்து போனார்கள் கால் நனையாமல், ஈவன் எரிகோ மதில்களும் துதியினால் விழுந்தது. இப்படி எத்தனையோ அதிசயங்களை செய்தார். ஏன் என்னுடைய ஜீவியத்திலும் நீங்களுமே அனுபவித்திருங்க, எத்தனையோ அதிசயமான காரியங்கள், விளங்கிக் கொள்ள முடியாத சில காரியங்களையும் ஆண்டவர் செய்கிறார். ஏன் அவர் பெரியவராக இருக்கிறபடியினாலே. ஏரேமியா 32:19 சொல்லுகிறது, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமா இருக்கிறார் என்று சொல்லு. இங்கே லூக்கா 1:49 நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் பாடுகிறார். அங்கே ஏஞ்சல் வந்து சொல்லுது, நீ கற்பவதியாய் குழந்தைய பெறுவா என்று. அப்ப அவள் கேட்கிறாள், இது எப்படி நடக்கும்? அவர் சொல்றா, கடவுளாலேயா தேவனால் ஆகாத காரியம் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப இதை கேட்ட உடனே அவள் என்ன செய்கிறா, உடனே அவ சொல்லுற, உன்னுடைய இனத்தாளாகிய மரியாளும் இப்பொழுது அவளுக்கு இது 6வது மாதம், மெலடி எண்ணப்பட்டவளுக்கும் அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. உடனே மரியாள் போறா அங்கே எலிசபெத் வீட்டே போய் அவளை வாழ்த்தும் பொழுது, எலிசபெத்தின் வயிற்றிலே இருந்த குழந்தை யோவான்ஸ்னான, அவர் அந்த குழந்தை துள்ளிட்டு, அப்பொழுது அவளும் எலிசபெத்தும் இவரை வாழ்த்தும் பொழுது மரியாள் பாடுகிறா, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. பாருங்க, இவ்வளவு வல்லமையான காரியம், ஒரு கன்னி பெண்ணுக்கு குழந்தை பிறப்பதென்றால் நம்ப முடியாத காரியம். அதான் அவ பாடுகிறா. ஆனா அவ தன்னை ஒன்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா, என்ன நடந்தாலும் பரவாயில்லை. அடுத்தது அவருடைய அன்பும் பெரிதா இருக்கிறது.

உம்மில் நான் என்று மகமகிழ்வேன், உம்மில் நாம் என்றும் அகமகிழ்வேன். பாருங்க அன்பு, ஆண்டவருடைய அன்பு பெரியது. அங்கே ஒன்று ஜோவான் மூன்று ஒன்று சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு இவ்வளவு பெரியது என்று பாருங்கள் என்று. இன்னும் எபேசியர் 2:4 சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்று. அவர் அவ்வளவு பெரிய அன்பு எங்களே தேவன் எங்களிலே அன்பு கூர்ந்தார். தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தீர் தந்தை.

ും ഉണ്ടായവാളേ. எவ்வளவு பெரிய பாருங்கோ, தாயினும் மேலா அன்பு கூறுகிறார். தாய் இசிரியானவள் கற்பத்தின் பாலால் மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இவ்வளவு அன்பான தேவன் சுமந்து வந்தாரே பிதா. பிள்ளையே தோல்லே சுமக்கிறது போல எங்களை சுமந்து வந்தாரே. கத்திற்கு ஸ்தோத்திரம். அங்க இன்னும் உமது தேவனை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. சாம் 71 சங்கீதம் 71:19 சொல்லுகிறது, தேவனே உம்முடைய நீதி உன்னதமானவைகள், பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே உமக்கு நிகரானவர் இல்லை. 1 Samuel 1:20 கர்த்தாவே நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின் படியையும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை என்று 2 சொல்லப்படுகிறது. 1 Samuel 1:20 2 Samuel 7:22 தாவீது 2 தாவீது தான் இதை ஒன்றே சொல்லுகிறார். உமக்கு நிகரா நாங்கள் காதுகள் கேட்டது, உமக்கு நிகரானவர் இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், நான் பாடுகிறேன், அவரே என்னில் ஜீவிக்கிறார் நேற்றும் இன்றும் என்றென்றுமே என்று. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 102 Samuel 27 நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இயேசு தாமே அங்கே பத்மு தீவிலே யோவான் அங்கு எக்ஸைல இருக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய நாளை ஆவிக்குரிய ஆவிக்குள்ளான போது இயேசு அங்கே வருகிறார். வந்து அந்த இடத்திலே அவருக்கு சொல்லுகிறார் Revelation 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார். அவர் என்றென்றும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் வெளிப்படுத்தல் 22:13 நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவருக்கு ஆதி எல்லாம் அந்த அல்பபெட்டும் அப்படித்தான், ஆதி அந்தம் கடைசியா முடிகிறது. அவருக்கு முடிவே இல்லை, முடிவில்லாத தேவன். இன்னும் முதலாம் சரணன் நான் பாடுகிறேன்.

பாருங்க, சாத்தானை வந்தார் இயேசு. அங்கே ரோமர் 8:30 சொல்றது, இவ எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவரா இருக்கிறோம். இந்த இதிலே நான் அங்க பாடுகிறேன், அவர் வந்து நீ அவரை நம்பு, அவர் உனக்கு ஜெயம் கொடுப்பாருண்டு.

நடத்திடுவார். யோ ரோமர் 8:37 சொல்லுறத இவ எல்லாவற்றிலேயும் எங்களுக்கு அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த சிலுவ மரணத்தை பற்றி நாங்கள் பார்க்கும்பொழுது கொலோசியர் 2:14-15 வசனங்கள் மிகவும் ஒரு நல்ல வசனங்கள். ஏனென்றால் எமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராத படிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இங்கே வந்து மோசேயின் நியாய பிரமாணத்தின் படி பாவத்திற்கு தண்டனை மரணம். இந்த மதம் வந்து எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த பாவத்துக்கு வர வேண்டிய இந்த தண்டனையை அதிலே இருந்த அந்த கையெழுத்தை இயேசு நீக்கி சிலுவையில் அது ஆணி அடித்தார். ஏன் அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தால் சாத்தானை அங்கே வென்ற அவருடைய வல்லமை. ஆனாலே இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தினாலே சாத்தானை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அங்கே 1 Corinthians 1:18 சொல்றது இந்த சிலுவையை பற்றிய உபதேசம். இது கெட்டு போறவர்களுக்கு அது ஒரு பைத்தியமாயிருக்குது, ஆனா எங்களுக்கோ அது தேவ பெலன். பாருங்க, அந்த சிலுவையில இயேசு மரித்ததாலதான் எங்களுக்கு ஜெயம் கிடைத்தது. அங்க இரத்தம் சிந்தினார், சாத்தானை வென்றார். ஆகவே இந்த சிலுவை மரணம் எங்களோட கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ஒரு மையமாகவும் அந்த சுவிசேஷத்தின் மையமாகவும் இருக்கிறேன்னு பாக்குறோம். ஏன் அங்கே 1 Johannes 3:8 பிசாசுடைய கிரியலை அழிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு வந்து எங்களுக்காக பிறந்து அங்க சிலுவையிலே அவர் மரித்ததால பாவத்தையும் மரணத்தையும் அங்கு வென்றார். அவருடைய இது வந்து கிறிஸ்தவ செய்திக்கு இது மையமாக இருக்கிறது. த கிராஸ் இஸ் அ சென்ட்ரல். அந்த எங்களோட சுவிசேஷத்துக்கு நாங்களை மற்றவர்களுக்கு சொல்லித்தான் அவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே நாங்கள் வழிநடத்துகிறவர்களா இருக்கிறோம். விசுவாசிகளின் விசுவாசத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் மரணம் முக்கியமாயிருக்கிறது. இதை நம்புறதால் என்ன நன்மைகள் வரும் என்றோடு சில நன்மைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த மரணத்தின் கூடாக இயேசு கிறிஸ்து பிதாவோடும் மற்ற விசுவாசிகளோடும் நாங்கள் ஒப்புரவாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும், அதாவது அவரோட பிதாவோடும் மின்னும் எங்களோட சக விசுவாசிகளோடும் நாங்கள் ஒப்புரவாக்கப்படுகிறோம். ஒப்புதல் ஆக்குதலின் ஒரு ஊழியமாக இருக்கிற ரிகன்சிலியேஷன். அது வந்து அதை குறித்து எபேசியர் 2:13-17 வரைக்கும் இருக்கிறது. எபேசியர் 2:13-17 வரைக்கும் அது ஒரே காரியத்தை தான் அங்க சொல்றது. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்கு அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இன்னும் அங்க சொல்றது அவர் வந்து எங்களுக்கு சமாதான காரணரானார். 2 இருதரத்தாரையும் எங்களை எல்லாரையும் அவர் ஒப்புரவாக்கினார். ரெக்கன்சிலியேஷன் எங்களை ஒப்புரவாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 5:9 இந்த இரத்தத்தால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். கலாத்தியர் 1:20 எங்களுக்கு சமாதானம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். 2 Corinthians 5:18-19 எல்லாம் ஒன்றைத்தான் சொல்றது. இவ எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பாட்டு உண்டு. 1997 April 17 ஆண்டவர் எனக்கு இரத்தத்தை குறித்து ஒரு பாட்டை தந்த, அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு நான் பாடுகிறேன்.

மாதே, உங்களுக்கும் பாவங்கள் கழுவப்பட்டு நீங்களும் அந்த ஒப்புரவாக்குதலை அடைகிறீர்கள். சமாதானம் கொடுக்கிறது, அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறது அவருடைய ரத்தத்தினாலே. இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே. ஆகவே இன்னும் அங்கே அத அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால எங்களை பாவ மன்னிப்பு இருக்கிறது. நாங்கள் சுத்தி அறிக்கப்படுகிறோம். 1 ஜோவான் 1:7, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி அறிக்கிறேன் சொல்லப்படுகிறது. இன்னும் எபிரேயர் 4:14 சொல்லுகிறது. எபிரேயர் 4:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவன் உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சிய செத்த கிரியலற சுத்தி அறுப்பது இவ்வளவு நிச்சயம் இருக்கப்படுகிற. பாருங்க, இயேசு சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு கிளென்சி பாவ மன்னிப்பு கிடைத்தது. இன்னும் பாவத்தையும் நாங்கள் அங்கே பாடுறோம். 1 ஜோவான் 3:5-8, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. ஒரு பாவம் இல்லாத ஆண்டவர் எங்களுக்காக இந்த பிசாசின் கிரியை அழிக்கத்தான் அவர் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்கள் எங்களுக்கு கழுவினது. இன்னொன்று எதையும் பாவ பாடல்கள் அதை குறித்து இருக்குது. 1:2 மட்டும் பாடுறேன். என்

கற்பித்ததால் என்றென்றும் நான் வாழ்ந்திடுவேன். இது உங்களுக்கு தெரியும். அங்கே 1 பேதுரு 2:24 ஏசாயா 53:5 எல்லாம் எனக்கு வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு தெரியும் அங்க இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மறித்ததுனாலே அங்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். 39 தழுவுகளை ஏற்றுக்கொண்டதுனாலே நாங்கள் குணமாகிறோம். எங்களுடைய வியாதி எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் குணமாகிறோம். ஏனென்றால் இயேசு எங்களுக்காக அங்கு ஏசாயா 53 மிகவும் அழகாக சொல்லுகிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம். ஆகவே அவர் எங்களுக்காக அவரை நம்பும் பொழுது எங்களுக்கு தழும்புகள் நான் குணமாகிறோம்.

நூல்களை அவர் சுமந்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்று கொண்டார். அவர் தழும்புகளால் நான் குணமானேன், உயிருள்ள மட்டும் பாடிடுவேன். இன்னும் இன்னும் ஒரு நன்மை என்ன, அங்கு கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எங்களுக்கு சாபம் வராதபடிக்கு மரத்திலே தூக்கப்பட்டவன் சாபம், அவர் வந்து சபிக்கப்பட்டவன், அந்த சபிக்கப்பட்ட சாபம் எல்லாவற்றையும் இயேசு எங்களுக்காக எடுத்தார். ஆகவே நீ அவரை நம்பினார், உன்னுடைய சாபங்கள் எல்லாம் அவர் எடுக்கிறார். இன்னும் ஒருத்த நாங்கள் பார்க்கிறோம்,

0: நேரே அவர் என்னை என்னுடைய தன்னுடைய புள்ளியலாக புள்ளியாக மாற்றி விட்டார். அங்கே சிலுவை மரத்திலே தொங்கி என்னுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் விடுத்தார். அடுத்தது எங்களுக்கு ரட்சிப்பு. மனிதன் பாவத்தின் நிமித்தம் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டான். ஆனால் இப்ப மீண்டும் அவரோடு நாங்கள் ஐக்கியம் கொள்வதற்கு எபேசியர் 2:1 அழகா சொல்றது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி, கொலோசியர் 2:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவருமாயிருக்கிற பிதாவை சோதரிக்கிறோம். மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே அதுல அந்த மரணத்தில் விசுவாசத்தை வைக்கிறதுனாலே அவன் ரட்சிக்கப்படுகிறான். எங்களுடைய முயற்சியாலே அல்ல, இது முற்றும் காட்ஸ் கிரேஸ், கம்ப்ளீட்லி ஒன்லி பை காட்ஸ் கிரேஸ், நாட் பை ஹியூமன் எஃபர்ட்ஸ். யோவான் 3:16-17 எங்களுக்கு தெரியும், தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் தொட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாக அன்பு உந்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் ரோமர் 5:8,
1: பாவியாயிருக்காயில் கிறிஸ்து மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த

பாடிக்கொண்டே இருப்பேன் ஓமன்பை நான் பாடுவேன் பாடுவேன். அடுத்தது வந்து எங்களுக்கு நித்திய ஜீவன், எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறே. நாங்கள் இந்த இந்த ஜீவனை விட்டு விட்டு அங்க போகும்போது அவரோட வி வில் லிவ் ஹிம் வித் ஹிம் ஃபார் எவர். அங்க மரியாள் மாத்தாளுடைய சகோதரன் மரித்த பொழுது மாத்தாள் அவர் ரெண்டு பேரும் சொல்லினோம், நீர் இருந்திருந்தால் என்னோட சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்ப இயேசு சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆகவே எங்களுக்கு மரணம் இல்லை, நாங்கள் ஒரு முறை பாவத்துக்கு மரித்தோம், இனி நாங்கள் நித்திய ஜீவன் எங்களுக்கு. அங்கே யோவான் 5:24 சொல்லுது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மரணத்தை வென்று, இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர்த்ததினாலே, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ்.

நின்னடிப்பு அணிந்து சரண் போகுந்தேன். ஆமேன். அடுத்த சரணம் நான் பாடுகிறேன். அக்கினி

ஆமென். நம்பிக்கையின் தேவன் உன்னோட இருக்க நீ மறக்காத. அங்கே ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்பேல் பற்றாது. தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது வியாதி, வறுமை, கஷ்டம் எதுவா இருந்தாலும் அது தண்ணீர். ஆனால் அக்னி போன்ற பிரச்சனை வந்து ஆறுகள் கடக்க முடியாதது. எல்லா விதத்திலும் எல்லா வேளையிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். தண்ணீர்கள், வியாதி, வறுமை, இன்னும் அக்னி போன்ற பிரச்சனை கடக்க முடியாது, என்னால் ஏறாது என்று சொல்ற வேளையிலும் அவர் இருக்கிறார். அந்த லைஃப் அப்ளிகேஷன் பைபிள் அதை மிகவும் அருமையா சொல்லுகிறது. When you go through deep waters and great trouble, I will be with you. When you go through rivers of difficulty, you will not drown. When you walk through the fire of oppression, you will not be burned up. The flames will not consume you. இப்படியான காரியங்கள் எங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவா செய்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அங்க தானியேலின் புத்தகத்திலே அந்த மூன்று வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவர்கள் அக்னிக்குல போட்டும் அவர்கள் அழியவில்லை, எரிக்க முடியாமல் போயிட்டு அந்த அக்னி. இந்த காலையிலே நான் ஆண்டவரை கேட்டேன், எனக்கு 2-3 ரெவலேஷன் தாங்கும் ஆண்டவரே, எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்ததானே, 1-2 ஏதாவது புதிதா தாங்கும்ன்ற பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த அக்னி என்று சொல்லும் பொழுது எங்க அந்த மூன்று வாலிபர்களும் எப்படி தப்பினார்கள், அவர்களை சுற்றி ஒரு பிளாங்கெட் இருந்ததா, அந்த பிளாங்கெட்டிலே அந்த அக்னிபாடு பற்றி இருக்காது. அந்த பிளாங்கெட்டுக்குள்ளே அதாவது அந்த கிருபை தான் ஒரு பிளாங்கெட்டாக இந்த மூன்று வாலிபர்களையும் மூடி வச்சது. உனக்கும் எனக்கும் அக்னி போன்ற பிரச்சனை வரும் பொழுதும் அவருடைய கிருபை ஒரு பிளாங்கெட்டா வந்து அக்னி வந்து அப்படியே திரும்பி போய்விடும், எரிக்க முடியாது. கத்தருக்கு சோத்திரம். கத்தர் இதை எனக்கு இந்த காலையிலே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னும் அடுத்தது தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது தண்ணீரை போல பிரச்சனை வேற. நோவா அவன் பேழைய சொன்னார், அதுவும் ஒரு கிருபை, அந்த கிருபை தான் அந்த பேழை. அந்த பேழையக்குள்ள நாங்கள் இருக்கும் பொழுது எவ்வளவு தண்ணி மேல வந்தாலும் மேல போக போக பேழையும் மேலே போகும். சோ யூ வில் நெவர் கெட் ட்ரவுண்ட். அந்த கிருபை, அக்னியும் ஒரு கிருபையா எங்களை தாங்குறது, வெள்ளங்களும் ஒரு கிருபை போல எங்களை தாங்குறது. இன்னும் நாங்கள் அடுத்ததா நான் பாக்குறோம், இதெல்லாம் கத்திரங்களோடு கூட இருக்கிற அக்கினியூடாக நடந்து வந்தோம், அக்கினி பற்றி கொள்ள முடியவில்லை, தண்ணீர்களையும் நாம் கடந்து வந்தோம், தண்ணீரங்கள் மேல் புரள முடியவில்லை. சோத்திரமே. இன்னும் ஒரு பாடலே, தண்ணீர்களை நாம் கடக்கும் போது அக்கினியில் நாம் நடக்கும் போது பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவள்.

இன்னும் எபிரேயர் 13:5 சொல்றது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்க ஜோஷுவா 1:5 அதே சொல்றாங்க. இந்த ஜோஷுவாவோட புத்தகம் முதலாம் அதிகாரம் அந்த பேஜ் எனக்கு நல்ல விருப்பம். ஏன் அவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்லுற, நான் எங்கு நீ எங்க போனாலும் நான் உன்னோட கூட வருவேன். ஜோஷுவாவுக்கு சொன்னவர் உனக்கும் எனக்கும் இந்த கதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீ எங்க நடந்து போனாலும் நான் உன்னோட வருகிறேன். அப்ப எப்படி அக்குன்னு வர முடியும்? என்ன விதமான பிரச்சனையிலும் உங்களை தாக்க முடியாதே. எங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஆண்டவர், உறங்காமல் தூங்காமல் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் கைவிடவே மாட்டார். ஜோஷுவாவின் தேவன் எங்களுக்கும் தான், இன்றும் அவர் இருக்கிறார். ஆகவே அவர் எங்களை ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். அடுத்த 3வது சரணத்திலே, அழைத்தவர் உண்மை உள்ளவரே, அநாதி தேவனுன் அடைக்கலமே, கத்தருன் நம்பிக்கையாயிருந்தால் நம்பினோரை கைவிடவே மாட்டார். பாருங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24 உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அடுத்து 1 கொரிந்தியர் 1:9 நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்கிறதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவற்றை அழைப்பு வந்து சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல. பவுலப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:1 சொல்ற, தன்னை அப்போஸ்தலனாய் இருக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறாராம். இங்க பாருங்க, எங்களுக்கும் அழைப்பு எத்தனை. அங்க மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்னத்தில் பாருங்க, உங்களுக்கு நான் இழப்பாறுதல் தருகிறேன். அந்த அழைப்பு எங்களுக்கு, அதில் ஒரு பெரிய அழைப்பு, ஒரு பரம அழைப்பு தான் எங்களுக்கு. அவர் காலிங் நாட் ஆர்டினரி காலிங், இது வந்து அங்கே எங்களோட காலிங் வந்து ஹெவன்லி காலிங், ஒரு பரம அழைப்பு. பவுலப்போஸ்தலன் சொன்னது போல அங்க சொல்லுகிறார் அவர், நான் பேந்து அதை சொல்லுறேன் உங்களுக்கு. இங்கே வந்து எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கலாக்கு. ஆகவே இந்த சங்கமத்துல இருக்கிற எல்லாரும் மனுஷர்கள் தான். அங்கே நான் சொன்னேன், அந்த பேளை அந்த மீன் வந்து, நான் முதல்ல அதை சொல்ல மறந்து போட்டேன், ஒரு மீனைத்தான் அங்கே ஆண்டவர் அங்க ஆயத்த பண்ணி வைக்கிற. நீ வெள்ளத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த சுவிசேஷத்தை கேட்கணும் போல, முதல்ல அதை நம்பித்து விசுவாசிக்கிறவர்களை அந்த மீன் விழுங்கி கொண்டு வந்து யோனாவை வழியில விட்டது போல விடுது. இந்த சங்கமம் வானொலி ஒரு மீன், அது வந்து அந்த தண்ணீர்களை இருந்து கஷ்டப்படுறவர்களை வெளியில கொண்டு வர இந்த செய்தி, சங்கமத்துக்கூடாக போற செய்தியை கேட்கிறவர்கள் அந்த மீன், இந்த சங்கமத்துடைய அந்த செய்தி கூடாக அவர்கள் தங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து வெளிவருகிறார்கள் என்பதை நான் முன்பு நான் சொல்லியிருக்கோன்னு நான் அதை சொல்ல மறந்துட்டேன் அந்த வேளையில். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 2:11, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திராய் நடக்க வேணும். இது ஒரு ஹெவன்லி காலிங். நாங்கள் கவனமா இந்த எங்களோட அழைப்புக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாயும் பரிசுத்தமாயும் கவனமாயும் நாங்கள் நடக்க வேணும். 1 கொரிந்தியர் 7:20 அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே அவர் வந்து உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும், அந்த அழைப்புக்கு உண்மையும் உத்தமமாக நாங்கள் நடக்க வேணும். இன்னும் விசுவாசிகளுக்கு எல்லா நிலவரங்களிலும் அவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துறார். 2 தெசலோனிக்கேயர் 3:3, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் எங்களை இப்பொழுதும் எங்களை சிறப்படுத்தி எங்களை காத்து கொள்வார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் 26:19 அங்கே பவுல் அப்போஸ்தலனை கொண்டு வந்து அகரிப்ப ராஜாவுக்கு முன்னால விடுகிறார். அவன் சொல்றான், சரி நீ உன்னுடைய கேஸை சொல்லுன்னு சொல்லுறான். அங்கே அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுறான், 26:19, ஆகையால் அகரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்படியாதவனாயிருக்கவில்லை. அவருக்கு அடுத்த அழைப்பை பவுலப்போஸ்தலன் அறிந்து கொண்டார். அது ஒரு பரம அழைப்பு. அவர் சொல்றார், அந்த அழைப்புக்கு நான் கீழ்படியாமல் இல்லை, நான் கீழ்ப்படிந்தேன். இன்றைக்கு எங்களுக்கும் ஆண்டவர் சொல்ற இதுதான், உனக்கு உன்னுடைய அழைப்பு வந்து ஒரு பரம அழைப்பு, அதுக்கு நீ கீழ்ப்படிந்து நட. கத்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் எங்களை பாதுகாத்து எங்களை நடத்துவார். கத்தருக்கே மகிமை.

எழுகிறதில் அசவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோ, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட உன்னோடு கூட வருவேன். எவ்வளவு உண்மை உள்ள தேவன் அழைத்திட்டார், ஆகவே அவர் கைவிட மாட்டார். அங்கே தாயின் கற்பத்திலேயே பவுலா போஸ்தலன் அழைத்தான்னு சொல்றார். எங்களையும் அப்படித்தான் ஆண்டவர் அழைக்கிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர் அவருக்கு, நாங்கள் உண்மை உள்ளவராயிருக்க வேணும். 1 தெசலோனியன் 2:13, மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். அதான் நம்ம முதலமைச்சர் சொன்னேன், நாங்கள் அவற்றை அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராய் நாங்கள் இருக்க வேண்டும். இன்னும் அடுத்து நான் அதிலே பாடுகிறேன், அநாதி தேவன் உன் அடைக்கலமே, நீ அவரை நம்பினால் அவர் உன்னை ஒரு நூல் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் என்று பாடுகிறேன். நான் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். உபாகமம் 33:27 சொல்கிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். எனக்கும் அங்கே சங்கீதம்

பாருங்கோ, நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான தேவனாயும் இருக்கிறார். இன்னும் எனக்கும் ஒரு ஒரு பாடலிலே தேவனின் அடைக்கலமானிரும் சட்டைகளின் நிழலில் தங்கிருவேன், உம் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உம் கரத்தால் என்னை நடத்திடுவீர். ஆமென். அநாதி தேவனே அடைக்கலம், உடைய கரத்தால் என்னை நடத்திடுவீர் என்று நான் பாடுகிறேன். கர்த்தர் இவ்வளவு நல்லவர். அங்கே அவர் இந்த பாட்டிலே நான் கடைசியா நான் இந்த பாடத்தை உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். ஆண்டவர் எங்களை என்ன விதமாக எங்களுக்கு அழைப்பை தந்து எங்களை நடத்துகிறார் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தீம் சாங், அது நீ அவரை நம்பினால் அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜோஷுவாக்கு சொன்னவர் அதே தான் எங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.

ஆம் சுவாமி, மரித்தேனானாலும் சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஜீவித்திருக்கிற கர்த்தர், இன்றும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பெரியவர் என்று நான் அறிக்கை பண்ணி பாடிட்டேன், எத்தனையோ காரியங்கள் சொல்லிட்டேன், நீங்கள் இவ்வளவு பெரியவர் என்று. உண்மை நம்பலாம் ஆண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் உங்களை நம்ப வேணும் ஆண்டவரே. என் நம்பிக்கை இந்தவன் பெரியவர், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜோஷுவாவோடும் மோசையோடும் இருந்தவர் எங்களோடும் கூட இருக்கிறீர் ஐயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. நீ போகும் இடமெல்லாம் நான் வருவேன். எங்களுக்கு முன்னா போய் தடைகளை அகற்றுறதுவர். மீகா சொல்லுற தடைகள் அகற்றுவர், முன்னுக்கு போறார் என்று. எவ்வளவு அருமையானது அவன் எங்களுக்கு சோத்திரம்.

இந்த நாள் இந்த செய்தியை கொடுக்கிற கிருபை தந்தீர் ஆண்டவரே. இப்பொழுது இந்த செய்தி வரும்போது நடுங்குவேன். நான் கேப்பேன், ஆண்டவரே நான் இப்படி நடுக்க வேணும், நீர் என்ன பலப்படுத்துறது, நான் இப்படி பலத்தோட கொள்ள வேணுமே என்று சொல்லித்தான் இன்றைக்கும் ஜெயம் எடுத்தேன். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி. இந்த தருணத்துக்கு ஆசோத்திரம், இந்த வானொலிக்கு ஆசோத்திரம் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவர் அந்த ஒரு ரெவலேஷனை தந்தார். ஒரு மீனை போல இருந்து தண்ணீருக்குள்ள இருந்து அவதிப்படுகிறவர்கள் செய்தியை கேட்ட உடனே, இந்த சங்கமத்துக்குடா கேட்ட செய்தியை கேட்டவர்கள் அப்படியே விழுங்கி வந்து வெளியில கொண்டு வரப்படுவார்கள். அவர்களுக்கு விடுதலை, ரட்சிப்பு. நன்றி ஆண்டவரே. இது எவ்வளவு பெரியவர் என்று அறிந்து ஒரு அறிக்கை பண்றேன் ஆண்டவரே. இதை நடத்துற உங்களுடைய அடியானம் ரீட்டாம் போறவே அது உங்களுக்கு தெரியும். எவ்வளவோ தங்கள் சக்ரிஃபைஸ் பண்ணி பணத்தை கொடுத்து நேரத்தை கொடுத்து சரீர பலவீனத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருக்கிற சோத்திரம். அதே போல இந்த சங்கமத்துல செய்தி கொடுக்கிறவர்களும் தான் ஆண்டவரே. இவ்வளவு ஸ்ட்ரகிள் மாட்டேன் எனக்கு தெரியும். நேரத்தை கண்டுபிடிக்க வேணும், தருணம் வேணும், பலன் வேணும், எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து அழைத்தவர் உன்ன உள்ளவராய் இருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. இதுக்கு மேல என்ன வேண்டும் ஆண்டவரே? இப்படி ஒரு தெய்வத்தை அறியங்களுக்கு இருப தந்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இன்னும் என்ன சொல்வேன் ஆண்டவரே? தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த சல்வேஷன். எங்களுக்கு தந்த ரட்சிப்பு, வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, எல்லாட்டுக்கும் மேலாக உங்களுடைய ஆவியின் அபிஷேகம் தருகிறீரே ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஐ லவ் யூ ஜீசஸ். எல்லாத்துக்கான மகிமையும் உங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெயம் எடுத்தேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.

0: Amén, amén. Nandi ante veri. Thank you, Jesus.
1: ആമീൻ ആമീൻ. വാൻപ്രാവിൻ നേരത്തിലേ കത്തടെ നാമത്തെ ഉയർത്തി തുതികളോട് പാടലുകളോടും വഴിനടത്തിനീരൽ കത്തർ തന്ന താലന്തുകളെ സാക്ഷികളോടും വാർത്തകളോടും വഴിനടത്തിയവങ്ങളെയും കത്തർതാമേ കാണുകാർ ആശീർവദിക്കാർ കത്തടി കരത്തിലെ ഒപ്പുവിക്കറോം തടകളെ നീക്കി കത്തറിൻ്റെ നാളിലെ എണ്ണീച്ചതുക്കാക കത്തർക്ക് നന്ദി ചെലുത്തിക്കൊണ്ട് திரும்பமாக நாங்கள் வருகின்ற வாரம் செவ்வாய்க்கிழமையிலே வளமையானத்திலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிகரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த சமர் காலங்களிலே, சரியான ஹீட் காலங்களிலும் உங்களுடனே கத்தர் கூட இருந்து பாதுகாப்பாக வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: பிரதர், உஷா இல்லாதபடியா நீங்க ரோனேஷுக்கு என்ற மெசேஜ் அனுப்பி விடுவீங்களா?
1: ஓகே அம்மா.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
1: என்ன தலைப்பு கொடுக்கறீங்கம்மா?
0: தலைப்பு, நான் நம்பும் தேவன் பெரியவர்.
1: நான் நம்பும் தேவன் பெரியவர்.
0: அவர்தான் இயேசு கிறிஸ்துன்னு பாது ஒரு சேர்த்து போடுங்க. நான் நம்பும் தேவன் பெரியவர், அவரே இயேசு கிறிஸ்து.
1: ஆமென். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென்.
0: அப்ப ரோனேஷுக்கு அனுப்பி விடுங்க பிரதர் மெசேஜ்.
1: ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி ஹரியராஜா அம்மா தொடர்ந்து கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலியை அலங்கரித்தார்கள். கத்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது சுவாசிக்கிறோம். மறு ஒலி பிளேஸில் இருந்த பொழுதும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட சிலிருந்த பொழுதும் கத்தர் தாமையற்றுக்கூடாக வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அவரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும்
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்
1: இந்த வேளையிலும் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இதை ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கோலார்த்தங்கோயில் பகுதியிலிருந்து பெண்ணியில் திருச்சபை சார்பாக இந்த வேளையிலும் அவருக்கும் இரவு வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்தினாலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கு அவரை வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். ஆமீன். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அம்மாவுக்கு நேற்றைய நாளிலே பவர் கட், அதனால் இன்றைய நாளில் இணைந்தா, அதனால் சற்று தாமதமாகினது. நீங்கள் உங்களுடைய நேரத்தை எடுங்கள். உங்களை தொடர்ந்து பாஸ்டர் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து புறப்படுப்பார். உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ.
3: தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ பிரதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேசுவதில் கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனத்திற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் வார்த்தை சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவரே சொன்னார், நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன். இயேசு ஆண்டவராகிய கிறிஸ்து அவரே வழி, அவரே சத்தியம். அவருடைய வழியில் நடக்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய சத்தியம் எவ்விதமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியும் ஆக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த உலகத்தில் மனிதன் குறைவுள்ளவன். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா வாழ்க்கையிலும் அநேக குறைவுகளை சந்திக்கிறோம். சில நேரங்களில் பஞ்சம் வரும்போது ஆகாரத்தினுடைய குறைவு, ஆகாரத்தினுடைய குறைவு, கஷ்டங்கள் வரும்போது பணத்தினுடைய குறைவு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிறேன். அவருடைய சத்தியம் குறைவற்றது. அப்படின்னா அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் குறைவில்லாதபடி வாழ்வார்கள் என்ற அர்த்தம். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் குறைவில்லாதபடி வாழ்வது, உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தில் குறைவில்லாது வாழ்வது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவில்லாமல் வாழ, குறைவற்ற இந்த பசுத்த வேதத்தை நேசிக்கிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள், அதன் படி நடக்க தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள், அவளுடைய வாழ்க்கையில் தெய்வீக சமாதானத்தினால நிரப்பப்படுகிறோம். கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான காரியத்தை பாருங்கள். இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த வேதத்தை நேசிக்க, இந்த வேதத்தை பின்பற்ற, இந்த வேதத்திற்கு கீழ்ப்படிய, இந்த வேதத்திற்கு கனத்தை கொடுக்க, இந்த வேதத்தை வைத்து வாழ்வதற்கு, அந்த வேத வசனத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் அந்த சத்தியத்திற்காக எடுக்கிற தீர்மானங்களா இருக்கும் பொழுது கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதங்களும் எல்லாம் தொடரும், எல்லாம் தொடரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் அவருடைய சத்தியத்தை நேசிக்கிற மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர், துணையாய் நிற்கிறவர், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடியவர். இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பகுதி. அடுத்ததாக உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை குறைவில்லாமல் கொடுப்பது. தேவ வசனத்தை வாசிக்க வாசிக்க இந்த சத்தியத்துக்குள் தன் வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பு.

0: கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து நிற்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்பார்கள். அவருடைய சத்தியத்தில் வாழ்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், நீதி உள்ள தேவன். அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது உலக ஆசீர்வாதங்களை குறைவில்லாதபடி கொடுக்கிறார். பலவீனங்களில் நம்மை தாங்குகிறவர், வல்லமையை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், அவருடைய சத்தியத்தை விரும்புகிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அது அவருடைய சித்தம். அது குறைவற்றதாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். என்னாலும் இந்த சத்தியம் நிறைவை நமக்கு கொண்டு வரும். சிறியதாயிருந்தாலும் அது ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தது இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுனாக்கா, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதமாய் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதமா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம் சத்தியம். இந்த சத்தியத்தை வைத்துத்தான் வாழ முடியும். இந்த ஆத்மா வாழ வேண்டும் என்றால் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அதே போலத்தான் நம்முடைய ஆத்மாவும் மரணத்தை சந்தித்த பிறகு, அது வெளியே இந்த பாடியிலிருந்து வெளியேறின பிறகு அது உயிரோடு வாழ்கிறது, இளைப்பாற செல்லுகிறது. அந்த இளைப்பாற இடத்தில் அது உயிரோடு இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் இயேசு அருளின அந்த சுவிசேஷத்தினுடைய சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் மீட்கப்பட்ட ஆத்மா. பாதாளத்தினுடைய நரகத்திற்கு போகாது, அது பரலோகத்திற்கு போகும். அப்போ ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற இந்த தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த தேவ வசனத்தை வைத்து வாழ வேண்டும். இந்த தேவ வசனத்துக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ நாம் உயிரை பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த சத்தியத்தை நாம் அணுக வேண்டும். கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை. கர்த்தருடைய சாட்சி சத்தியம். இந்த சத்தியம் இல்லாதபடி கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ முடியாது, விசுவாச வாழ்க்கையில் வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி பரிசுத்தமாய் வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி கிறிஸ்துவுக்காக நீர் வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி நீ பரலோகம் போக முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி உன்னுடைய ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி கிடையாது. இந்த சத்தியம் எங்கே இல்லையோ அங்கு பலவீனம் தாக்கப்படும். இந்த சத்தியம் எங்கே இல்லையோ அங்கு பிசாசு வருவான். இந்த சத்தியம் எங்கே இல்லையோ அங்கு பல சோதனைகள் வந்தாலும் உன்னால மேற்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய குறையற்ற செல்வமாயிருக்கிற இந்த வேத வசனத்தினுடைய சத்தியம் நமக்கு உயிர் மீட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன். நமக்கு நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறவர், ஆத்மாவின் ஆண்டவர், ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி கொடுக்கிறவர். இந்த சத்தியத்தை அறிகிற யாவரும் ஒரு பேதையாய் இருந்தாலும் அவன் ஞானியாய் மாறுகான். ஞானத்தில் வளருவதற்கு இந்த சத்தியம் உதவி செய்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ என்னை ஒரு ஞானியாய் மாற்றுகிறது. உலகத்தினுடைய படிப்பு வேற, இந்த சிந்தனைகள் வேற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அந்த தெய்வத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய சத்தியத்தில் வளர வேண்டும் என்றால் ஞானம் தேவை, தெளிந்த புத்தி தேவை. பசுத்தாவி இருந்தால்தான் ஞானம். இந்த சத்தியத்தை நீ கேட்டு அதன்படி வாழ்ந்தால்தான் ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர் பசுத்த ஆவி, அந்த பசுத்த ஆவி உன்னோடு கூட இருப்பார், உனக்கு துணையாய் நிற்பார். அது சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நம்முடைய கால்களுக்கு தீபம் அது, அவருடைய சத்தியம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, கால்களுக்கு தீபம். நடக்கும் போதெல்லாம் அது எரியும், அணையாத தீபமா எரிந்து கொண்டே இருக்கும். அந்த வசனம் உன் இதயத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அணையாத தீபமா இருக்க வேண்டும். என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உம்மிடத்திலே பத்திரப்படுத்தி. அப்போ நீதிமொழிகள் 2:2 என்ன சொல்லுகிறது என்றால், நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உம்மிடத்தில் உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உம்மிடத்தில் பத்திரப்படுத்தி. அப்போ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயம் இருக்க வேண்டும், வார்த்தையை தாராளமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் உனக்கு ரட்சிப்பு, அப்போது தான் உனக்கு மீட்பு. உன் இதயம் கட்டளைகளை காக்க கடவுள். இந்த இதயம் வந்து கட்டளைகளை கட்டளைகளை இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். இதயத்தில் அவருடைய கட்டளைகளை இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நான் பெற்றுக்கொண்டது என்னவென்றால், இந்த சத்தியத்திற்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறேனோ, எவ்வளவு அதை கனப்படுத்துகிறேனோ, என் வாழ்க்கையை உயர்த்துகிற இந்த சத்தியம் இது. என் வாழ்க்கையை தள்ளாடாதபடி நிலைநிறுத்துகிற சத்தியம் இது. என் ஆத்மா அழிவுக்கு செல்லாதபடி என்னுடைய ஆத்மாவை மீட்கக்கூடிய சத்தியம் இது. அநேகருக்கு இந்த உலகத்தில் புரிவது கிடையாது, இந்த சத்தியத்தை எதிர்க்கிறான், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தன் வாழ்க்கையை இழக்கிறான். எனக்கு அருமையானவில்லை, கேள்வி என்னவென்றால், இந்த சத்தியம் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை எந்த மனிதனையும் எந்த இதயத்தையும் எந்த ஆத்மாவையும் மாற்றக்கூடிய வல்லம் உள்ளது. இந்த வல்லமுள்ள சத்தியத்தை தன் இதயத்திலே பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். பத்திரப்படுத்திக் கொள்ளுதல் அது எப்போதும் இதயத்தில் இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், லோரோ செல்போன் வச்சுட்டு இருக்கிறோம், டேப்லெட் வச்சுட்டு இருக்கிறோம், கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எல்லாத்திலும் நீங்க பைபிள் டவுன்லோட் பண்ணலாம், பைபிள் டவுன்லோட் பண்ணும் பொழுது எந்த நேரத்திலும் நீ கையில வைத்து கொண்டிருக்கிற அந்த கைபேசி, கையில வைத்து கொண்டிருக்கிற அந்த டேப்லெட், டேப், வீட்டுக்குள்ளே டேபிள் மேல வைத்து கொண்டிருக்கிற அந்த கம்ப்யூட்டர் எவ்வளவு பவர் உள்ளதா இருந்தாலும், எவ்வளவோ பைபிள்களை அதற்குள்ளே கொண்டு வந்து டவுன்லோட் பண்ணலாம், ஆனால் ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேசத்திலே கரண்ட் ஆப் இருக்கிறது. நிறைய நேரங்களில் கரண்ட் இருப்பது கிடையாது. வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு அது நன்றாக தெரியும். ஒன்று, அவங்களுக்கு வர சோதனை, நீ டேபையோ செல்போனையோ சார்ஜ் பண்ண மறந்து விட்டால் அது க்ளோஸ் டவுன் ஆயிடும். இங்கே கரண்ட் இல்லாதனாலே ஆன் பண்ண முடியாது, எலக்ட்ரிக் மூலமாகவும் பார்க்க முடியாது, சார்ஜ் பண்ணாவிட்டாலும் பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலையில் தள்ளப்படுகிற காரியங்களை குறித்து முன்னே அறிந்த கர்த்தர் தேவ வசனத்தை உன் இதயத்தில் பத்திரப்படுத்து என்றால் என்ன? இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் பெருகி சென்றாலும் ஒரு தட்டு தட்டினாக்கா உனக்கு ஒரு 10 வசனம் ஒத்த வசனங்கள் ஓடி வருகிறது இந்த காலகட்டத்தில். அப்பேற்பட்டது கூட பவர் இல்லாவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் நன்றாக யோசித்தவர், தம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியான காரியத்தை செய்திருக்கிற கர்த்தர் என்னவென்றால், நீ உயிர் இருக்கிற மட்டும் உன் இதயம் ஓடும். அப்போ அந்த இதயத்துல நீ பத்திரப்படுத்தும் போது எந்த நேரத்திலும் அந்த பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு, அவர் கொடுத்திருக்கிற ஞானத்தோடு இந்த தேவ வசனங்களை ரீகலெக்ட் பண்ணலாம். ஆகவே இந்த உலகத்தில் முன்னேற்றத்திற்குரிய காரியங்களை பார்ப்பதை காட்டிலும் வேதத்தினுடைய ரகசியம், வேதம் எதை நமக்கு அனுகூலமாய் மாற்றி கொடுத்திருக்கிறது என்று பார்க்கும்போது நம்முடைய இதயத்தை மெயினாக இந்த வசனம் போக்கஸ் பண்ணுகிறது. இதயத்தில் பத்திரப்படுத்து, இதயத்தில் பத்திரப்படுத்துகிற விசுவாசியாயிரு. இதயத்தில பத்திரப்படுத்துகிற விசுவாசியாயிரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எதையோ அந்த உலகத்துல பத்திரப்படுத்துறோம், பணத்தை பத்திரம் படுத்து, பொருளை பத்திரப்படுத்து, செல்வங்களை பத்திரப்படுத்துறோம், உயிருக்கு உயிராய் நேசிக்கின்ற மிருகங்களை பத்திரப்படுத்துகிறோம். ஆனால் உன் ஆத்மாவிலே தேவ வசனத்தை பயபக்தியோடு தெளிந்த புத்தியோடு பத்திரப்படுத்துகிறாயா? கேள்விக்குறி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இதயம் கட்டளையை காக்க கடவுது. அங்க பத்திரப்படுத்து, இங்க காக்க கடவுது. எதை? என் மகனே என்று சொல்லும் போது ஒரு பாசத்திற்கு அன்புக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ இருக்கிற, உன்னுடைய அப்பா கர்த்த நீ அவருடைய பிள்ளையாய் கிறிஸ்துவின் மூலமாக மாறியிருக்கிறாய். ஆகவே தந்தை ஒரு பிள்ளைக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் போதகத்தை நீ பத்திரப்படுத்த வேண்டும் என்றால், என் போதகத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், உன் இதையே என் கட்டளைகளை காக்க கடவுது. இதையும் கட்டளைகளை காக்க கடவுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கட்டளையை காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எதேதோ பிரயாசப்பட்டு காத்து கொள்ளுகிறோம், சரீரத்தை காத்து கொள்ளுகிறோம், ஞானத்தை, நம்முடைய இதயத்தை காத்து கொள்ளுகிறோம், நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக காத்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அவருடைய வேதத்தை நம்முடைய இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை, அவருடைய சத்தியத்தை இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசியும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இந்த ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த சத்தியத்தோடு நீ வாழும் போது உனக்கு என்ன கிருபை தொடர்கிறது? வாழ்க்கையிலே நீடித்த நாட்களாய் வாழக்கூடிய ஒரு கிருபை தொடர்கிறது. நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். தீர்க்காசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். அவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தையை நான் பத்திரப்படுத்தும் போது, அவருடைய சத்தியத்தை காத்து கொள்ளும் போது, அவருடைய சத்தியத்தை வைத்து வாழும் போது, அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது என் வாழ்க்கையை நீடிக்கிற கர்த்தர் அவர். அப்போ சமாதானத்தோடு வாழ சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர். வாழ்நாளில் துக்கத்தோடும் சஞ்சலத்தோடும் துன்பத்தோடும் கண்ணீரோடு வாழாதபடி சமாதானத்தோடு வாழ்வதற்கு இந்த சத்தியம் எனக்கு உதவி செய்கிறது. இந்த சத்தியத்தில் இருக்க வேண்டும், சத்தியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் எனக்குள்ளே இருக்கும் போது எனக்கும் தெய்வத்திற்கும் சமாதானம் இருக்கிறது, சமாதானத்தை உருவாக்குறது. அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. இரண்டாவதாக சொல்லுகிறது 7:1. நீதிமொழிகள் 2:2 பத்திரப்படுத்துன்னு ஒரு முறை சொல்லிச்சு. 2வது முறை நீதிமொழிகள் 7:1 சொல்லுகிறது, என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து. காத்து கொள்ள வேண்டிய கடமை என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருடைய வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையில் நான் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தையோடு நான் வாழ வேண்டும். இதுதான் கர்த்தர் என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது. ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? அவருடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் பிசாசு வந்து டிஸ்டர்ப் பண்ணாதபடி, சோதனைகளை கொண்டு வந்து இந்த வார்த்தை விட்டு நம்மை பிரிக்காதபடி, இந்த சத்தியத்தில் இருந்து வெளியேற்றாதபடி, இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவளாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்கிறார். பிசாசோ என்ன செய்கிறான் என்றால், அவர் சத்தியத்தையும் சந்தேகங்களையும் வெறுப்பையும் ஆண்டவர் மீது கோபம் அடைவதிலும் ஆண்டவர் மீது குற்றத்தை சுமத்துவதிலும் இவ்விதமான சிந்தனைகளை நம்முடைய சிந்தனையில் விதைக்கிற அந்த பிசாசு எதிர்த்து நின்று வாழ வேண்டும் என்றால் இந்த பட்டயமாகிய இந்த சத்தியத்தை வைத்து நீ வாழ வேண்டும். ஏதோ பிரசங்கத்தை கேட்டேன்னு இருக்கக்கூடாது, பிரசங்கத்தை வைத்து வாழ வேண்டும். எதற்காக போதிக்கப்படுகிறது? நீ வாழ்வதற்காக, மீட்கப்படுவதற்காக, பசுத்தமடைவதற்காக, உன் இதயத்தை காத்துக்கொள்வதற்காக, உன் ஆத்மாவை காத்துக்கொள்வதற்காக, உன்னுடைய ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி பெறுவதற்காக இந்த சத்தியத்தை காத்துக்கொள். இந்த சத்தியம் உனக்கு உயிர் மீட்சி கொடுக்கும். மதுவேதத்தில் 119:97 சொல்லுது, இந்த வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது எனக்கு தியானம். இந்த கருமையானவளே, இந்த உலகத்தில் நம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கிறோம். படிப்பில விருப்பம், எந்தெந்த காரியத்தில் நாம் பிரியமடைகிறோம். உலகத்தோடு இசைந்து போவதற்கு உலக காரியங்களில் பிரியமாய் மாறுகிறோம். இத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை சந்தோஷமா இருக்க இந்த உலக ஆசா பாசங்களுக்கு பிரியமாய் நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தீர்மானத்தை எடுத்து தன் ஆத்மாவை அழித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். பிரியம் பிரியம் என்று சொன்னால்
1: அது சில நேரங்களில் அழிவுக்கு நேராய் கொண்டு செல்லுகிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்களில் பிரியமாய் நீ இருக்கும் போது ஒரு நாள் சமாதானத்தை இழப்ப, ஆசீர்வாதத்தை இழப்ப, தேவனுடைய வசனத்தை இழப்ப, தேவனுடைய சத்தியத்தை இழப்ப, பாவத்திற்கு அடிமையாய் மாறுவ, சமாதானத்தை இழப்ப, உனக்கும் கத்தருக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம் பிரிவினை உண்டாக்கும். ஆனா அந்த வேதம் என்ன சொல்லு, சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னாக்கா, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். அவன் சாட்சியா சொல்றான், உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் எனக்கு அதுதான் என் வாழ்க்கையினுடைய ஆதாரம், அதுதான் என் ஆத்துமாவுக்கு ஆகாரம், அதுதான் என் ஆத்துமாவுக்கு உயிர் மீச்சு கொடுப்பது, அதுதான் என்னை பலப்படுத்துவது, அதுதான் என்னை தேற்றுவது. ஆகவே வேதத்தில் பிரியமாயிருந்து இரவாம் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமாயிருக்கணும், தியானம் பண்ண வேண்டும். பிரியம் வாசிப்பதற்கு பிரியமாயிருக்க வேண்டும், கேட்பதற்கு பிரியமாயிருக்க வேண்டும், அதை செயலிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு பிரியமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாள் முழுதும் அது தியானம், நாள் முழுவதும் அது தியானம் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கர்மியானவிலே தேவ வசனத்தினுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நாள் முழுவதும் தியானம். அப்ப அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை வாசிக்க வாசிக்க வாசிக்க பசுத்தாவின் மூலமாக தெளிந்த புத்தி வரும்போது, தெளிந்த ஞானம் வரும்போது, அந்த அதை அறியக்கூடிய அறிவை கர்த்தர் பசுத்தாவின் மூலமாக நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த தியானத்தில் இருக்கிற நாம், ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாய் வாசிக்கிற நாம், பிரியமாய் இருக்கிற நாம், அது என்னோடு என்ன பேசுகிறது என்பதை தியானத்தில் கொண்டு வர வேண்டும். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் கர்த்தருடைய வசனத்திற்கு, பொறுமையோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும், பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவிலே நாள் முழுவதும் நீ நானும் இல்லாவிட்டாலும் மூன்று முறை ஆகிலும் தியானத்தில் நிற்போம். எவ்வளவு அதிகமாக வேதத்தில் நேரத்தை செலவிடுகிறாயோ அவ்வளவு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த வசனம் உன்னை கைவிடாது, அந்த வசனம் உன்னை காப்பாற்றும், அந்த வசனம் உன்னை ஆதரிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன். சங்கீதம் 119:1 விதமாக சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். இந்த சங்கீதக்காரன் கர்த்தருக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறான், அவனுடைய தீர்மானத்தை கர்த்தருக்கு சொல்லுகிறான், எப்படி அவன் நடக்க போகிறான் என்பதை குறித்து சொல்லுகிறான். எப்படி நடக்க போகிறான் என்றால், பொல்லாத வழிகளுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன், பொல்லாத கால்களுக்கு விலகியிருக்கிறேன், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகள். அப்போ உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும் போது, இப்படி எடுத்துக்கொள்வோம், அப்போ அந்த வசனம் எனக்கு போதிக்கிறது, என்னை உணர்த்துகிறது, பொல்லாத வழிக்கு நீ தப்பித்துக்கொள், பொல்லாத வழிகளில் நீ நடக்காதே, அந்த கால்களுக்கு விலகி செல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன், அந்த ஜீவனுள்ள தேவனை
0: பரிசுத்தத்திற்கு நாம் நெருங்கி வாழ வேண்டும். அசுத்தத்தை எதிர்த்து வாழ வேண்டும். பாவத்தை எதிர்த்து வாழ வேண்டும். பரிசுத்தத்திற்கு போராடி வாழ வேண்டும். பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. எங்கு செல்லுகிறாயோ அவருடைய வசனத்தில் நடக்கிற பிள்ளையா இரு. அவருடைய வசனத்தோடு வாழ்கிற பிள்ளையா இரு. அவருடைய வசனத்தில் நிலைத்து நிற்கிற பிள்ளையா இரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல காலை சொல்லுகிறார்? கால் பகுதி முக்கியமானது. இருளாய் இருக்கிற நேரத்தில் ஒரு நாலடி பள்ளத்தில் அது பள்ளம் இருக்கிறது என்று தெரியாதபடி நான் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது நான் அதிலே விழுந்து விட்டேன். அப்போ முட்டி அதிகமாக அடிபட்டது. ஏன் இருட்டில் நடக்கும் போது அந்த பள்ளம் தெரியல? அப்போ ஒன்று பாருங்கள், என் காலில் ஒரு தீபம் இருந்துச்சுனாக்கா ஐயோ அது பள்ளம்னு என் கண்ணும் பார்க்கும். இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த தேவ வசனமாகிய இந்த தீபமாய் எரிகிற நம்முடைய வாழ்க்கையின் நடைக்கு எந்த விபத்துகள் ஆபத்துகள் வராதபடி முதலாவது காத்து கொள்ளும், நித்திய வழியில் நடத்தும், கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு நம்மை அது நல்ல வழியில் நடத்துகிற தேவ வசனமாயிரும். அப்போ இந்த தீபம் அணையாதது, கரண்ட் கூட ஆஃப் ஆயிடுது, ஒளி வந்து அந்த எண்ணெய் இருக்கிற மட்டும்தான் எரிந்து கொண்டே இருக்கும். கேஸ் அந்த கேஸ் இருக்கிற மட்டும்தான் எரிந்து கொண்டே இருக்கும். விறகு வந்து அந்த விறகு சாம்பல் ஆகிற மட்டும்தான் எரியும். ஆனால் இவையெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஆனால் தேவ வசனம் நிரந்தரம், அது மாறாதது, அது அழியாதது, அது சகலத்திலும் உயர்ந்திருப்பது. இந்த தேவ வசனத்தை காக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அது கால்களுக்கு தீபம். அடுத்த இதை என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். கால் என் கால்னுடைய நடைகளை பார்க்கும் போது முதலாவது எனக்கு தேவைப்படுவது என் கால்களுக்கு அந்த தீபம், அந்த ஒளி. அடுத்தது என் கண் பார்வை கொஞ்சம் தூரத்தை பார்க்கும் பொழுது அது என் பாதைக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. இப்போ இந்த கால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற ஒரு காலா இருக்கும் பொழுது அணையாத தீபமாகிய அந்த வசனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். இது தேவ வசனம் நம்முடைய கால்களுக்கு அணையாத தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த பாதை என் கண் முன்னாக இருக்கிற பாதை, அந்த பாதைக்கு இருள் இல்லாதபடி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது தேவ வசனம், தேவனுடைய சத்தியம். அதை நம்ப வேண்டும். ஆண்டவர் சொன்னார், பிசாசை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை தான் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பிசாசு மேற்கொள்ளுவதற்கு பிசாசினுடைய கேரக்டரை அடிப்பதற்கு அவன் சொல், அவனுடைய சொல்லே வைத்து அவனை அடிப்பதில் வல்லவராய் இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உபாசம் முடிந்ததை வந்தான், கல்லை எடுத்து அப்பமாய் மாற்றிக்கொள்ளும் என்று சொன்னான்.
1: ஆண்டவர் அவனுக்கு பிரவத்திரமாக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று தேவ வசனத்தை வைத்து சாத்தானை கத்தர் அடித்தார். தேவ வசனம் கத்தருடைய பட்டயம். நீ பிசாசை எதிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சத்தியம் தேவை. சத்தியத்தில் வாழ வேண்டும். சத்தியம் உனக்குள்ளே இருக்கும் போது இருள் வராது. பிசாசு சோதனையை கொண்டு வரும், அதை மேற்கொள்வதற்கு வல்லமை கொடுக்கிற கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சத்தியம், அது நம்மை காப்பாற்றும். அதை நம் ஆசீர்வாதம் ஆத்துமாவை உயிர் மீட்சி கொடுக்கும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாம் பிழைக்க வேண்டும், நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்மாவும் பிழைக்க வேண்டும் என்றால் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும், அவருடைய வேதத்தை காத்து கொள்ள வேண்டும், அவருடைய வேதத்தை பத்திரப்படுத்த வேண்டும், அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும், அவருடைய வேதத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏதோ படித்தேன் என்று இல்லாதபடி தியானத்தில் கொண்டு வந்து நம்முடைய ஆத்மாவை நிறுத்த வேண்டும். கர்த்தர் எதை பேசுகிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக என்று அவருடைய எச்சரிப்போ, அவருடைய வாக்கு தத்தமோ, அவர் நம்மை திருத்துவதோ, வசனத்தின் மூலமாய் திருத்துவதோ, நம்முடைய பசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று உனக்கு பலன வல்லமையும் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியின் பட்டயம் நமக்கு உறுதுணையாய் நிற்கிறது. வசனம் என்னும் பட்டயம் பிசாசு எதிர்ப்பதற்கு. பிசாசு எப்போதும் அவனுடைய கேரக்டர் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீ அதற்கு கீழ்ப்படியக்கூடாது, அதை வைத்து வாழக்கூடாது என்பது தான் அவனுடைய சித்தம், அவனுடைய திட்டம். நம்முடைய ஆத்மாவை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டவன், நம்முடைய ஆத்மாவை மீட்க வேண்டும் என்று உயிரை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை சுவிசேஷம் என்னும் வல்லமை நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது, நமக்கு பசுத்தத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்போம், அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அந்த வார்த்தையில் வல்லமையும் உண்டு. உன் ஆத்மாவையும் உன் சரீரத்தையும் பசுத்தமாக்கக்கூடிய வல்லமுள்ள வார்த்தைக்கு கனத்தை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாக இயேசுவே, இந்த சத்தியம் என்னும் உம்முடைய நாவிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள், அது தான் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது, அது தான் எங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, அது தான் பரலோக பாக்கியத்தை கொடுப்பது, அது தான் உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்துவது. அந்த வசனம் தான் எங்களுக்கு சமாதானம், அந்த வசனம் தான் எங்களுக்கு கிருபை, அந்த வசனம் தான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம், அந்த வசனம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறது, அந்த வார்த்தை தான் எங்களுடைய ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி கொடுப்பது. ஆகவே அந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தை சத்தியம் என்ன, உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய இதயத்தை பக்குவப்படுத்துகிறாக. கேட்கிற ஒவ்வொருடைய இதயமும் ஆயத்தமாய் உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வசனத்திற்கு கனப்படுத்துகிற பிள்ளைகளாய், அதை வைத்து வாழ்கிற பிள்ளைகளாய் கூடும். இந்த ஊழியத்திலே, இந்த ரேடியோ ஊழியத்தில் யாரார் இந்த சத்தியத்தை கொண்டு வந்து விதைக்கிறார்களோ அவர்களுக்கு அபிஷேகத்தின் ஆவினாலும் பசுத்த ஆவினுடைய வல்லமையினாலும் நிரப்பும். அவளுடைய நாவில் உம்முடைய சத்தியத்தை போடும், அது விதைக்கப்படட்டும். 60, 90, 100 பலன் தண்டு. பாவி மனம் திரும்பி பசுத்தத்திற்குள் வரட்டும், அது உம்முடைய சத்தியத்தினால முடியும். சத்தியத்தை வைத்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபித்தார் ஆசீர்வதியம். உம் வசனமே சத்தியம், அந்த சத்தியத்தினால எங்களை பசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
0: பிரைஸ் லார்ட் ஐயா.
2: ஆமீன் ஆமீன் ஆமீன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று கத்தர் கூறுகிறார், கதை வழி நடத்துகிறார். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே வாரத்தின் முதல் நாளிலே பசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் பரிசுத்தாவியானவர் தாமே வார்த்தைகளை உங்களுடைய சபையினருக்கு எடுத்து கொடுக்கத்தக்கதாக, அதை அவர் விளங்கி கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்.
0: God bless you, brother. Thank you.
2: Amen. Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரமங்களுடன் ஊழியர் பாஸ்டர் பூ லூயிஸ் கரன் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். கத்தர் ராமே அந்த வார்த்தைகள் கூட அவங்களுடன் பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். பேசி இதை மறுவொழிப்பிலே கேட்கின்ற பொழுதும் யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற பொழுதும் கேட்க போகின்ற பொழுதும் கத்தர் ராமே அந்த வார்த்தைகள் கூட அவங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. அவர்கள் சார்பிலும் தேவ ஊழியரை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்திரி கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர்
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூடாக தேவ ஊழியர் சுயசேர்ப்பின் மாணவர்கள் வேத பாடத்தை கூடாக வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம மைமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறது. ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுயசேர்ப்பின் மாணவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன்.
3: Recording in progress.
2: Praise Lord ஐயா.
4: Praise Lord ஐயா. Praise Lord.
2: ஆமீன். வேதபாட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருடைய கரத்திலே வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்கு கத்தர் உதவி செய்வாராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வேதபாட நிகழ்ச்சியை உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்து. ஆமீன். காட் பிளஸ்.
4: ஆமீன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் உருக்கமும் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த வேலையிலும் தகப்பனே, உங்களோட சமூகத்திலே வந்து உன் நாமத்தை மையப்படுத்த அடியனுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவரே, இந்த நாளும் இந்த வார்த்தைகளை இந்த இடத்திலே பேசுகிற வேளையிலே தேவ ஞானத்தினாலும் பரிசுத்தாவோட வல்லமினாலும் அடியன் என் ரப்பை நீங்க வழிநடத்தி கொள்ளும்படியாக செபிக்கிறேன். விசேஷித்த விதமாய் அடியனை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க வழிபடும்படியாக உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. உம்முடைய நாம் ஒன்றே இந்த வார்த்தைகளூடாக மகிமைப்படும்படியாக அநேகர் வந்து இந்த நாட்களை இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்க அந்த கிருபை இந்த நாட்களை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாகவும் இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய நாட்களிலே நாங்கள் பார்த்தோம், அதாவது துதிக்கும் முறை என்ற தலைப்பிலே இந்த நாட்களை பார்த்தோம். நேற்றைய நாட்களை பாருங்கள், அருமையான கர்த்தருடைய எப்படியாக நாங்கள் ஆராதிக்க வேண்டும், அந்த ஆராதிக்கிற அந்த காரியத்தினுடைய முறை என்றது குறித்து இந்த நாட்களே நாங்கள், அதாவது நேற்றைய நாட்களிலே இரண்டாவது தரமாக இந்த நாட்களை பார்த்தோம். முதலாவது தரம் இந்த நாட்களை துதித்தல் என்று சொல்ற தலைப்பிலே இந்த நாட்களை பார்த்தோம். நேற்றைய நாட்கள் இரண்டாவது, இன்றைக்கு மூன்றாவது பகுதியில் அந்த துதிக்கும் முறையினுடைய மிகுதி பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே இன்றைய நாளிலும் பாருங்கள், ஒன்று நாளாகவும் 15 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். இந்த 15 28 வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்றது, அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்கால பூரியைகள் கைத்தாளங்கள் துணியோடும் தம்புராக்களோடும் சுரமண்டங்களோடும் அங்கே வாசிக்கிற சத்தத்தோடும் இந்த நாட்களிலே அங்கே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லி சொன்னால் என்ன என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக அந்த உடன்படிக்கை பெட்டியை ஏன் தேவன் அந்த இடத்திலே உருவாக்கினார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க ஒரு மறுமையான கத்துடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே பரலோகத்தினுடைய சாயலாக, சாயலே இந்த நாட்களில் பரலோகத்திலே இருக்கிற ஒரு பெட்டியாக இருக்கிறது, அதனுடைய சாயலாக ஒரு பெட்டியை ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கும்படியாக தான் கர்த்தர் மோசையோடு இந்த நாட்களில் பேசினார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ மோசைக்கு தேவன் எல்லா விதமான திட்டங்களையும், எல்லா விதமான பிளான், அதாவது மோசை ஒரு ஆர்கிடெக்டா இருந்தபடினால் அவருக்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அப்படியே போட்டு கொடுத்தார். இந்த அளவிலே இந்த காரியத்தில் செய்யணும்னு சொல்லி, அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்போ அதனாலே அவர் என்ன செய்தார்னு சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டியை செய்தது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக ஆசரிப்பு கூடாரத்தையும் அங்கே இந்த நாட்களை கட்டி வைத்து, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கே இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு பக்குவமாக இந்த நாட்களை என்ன செய்தார், அங்கே இந்த நாட்கள் ஒரு மறைமுகமாக இந்த நாட்களை வைக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பெட்டியை எவரும் எந்த நேரத்திலும் பார்க்க முடியாது. அதில் குறிப்பிட்ட நேரங்கள், குறிப்பிட்ட காலங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அதனால என்ன நடக்கும் என்றால், அந்த உடன்படிக்கையை இந்த நாட்களில் யார் தரிசிப்பார்கள் என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த ஆசாரியராக இருக்கிற அந்த ஆசாரியர் தான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கிட்ட அந்த நாட்களே போக முடியும். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை சுற்றி தேவனுடைய அந்த அபிஷேகம் இந்த நாட்களில், அதாவது சுகந்த வாசமாக இந்த நாட்களை வீசிக்கொண்டு இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஏனென்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், அந்த உடன்படிக்கை ஒரு விசேஷித்த காரியமாக அந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கணும். பாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியில், அந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு மனுஷனுடைய, மனுஷனை இந்த நாட்கள்ல அங்கே நிர்ணயிக்கிறத இன்றைக்கு பார்க்கிறோம். மனிதத்துவத்தை இந்த நாட்கள் நிர்ணயிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது, அதே விதமாகத்தான் அந்த இருதயத்தை ஒருவரும் பார்க்க முடியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவனவன் தன்னுடைய இருதயத்தை கடைசி வரையும் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க யாராவது பார்த்திருக்கிறார்கள் சொல்லி நாங்கள் கேட்டால் முடியாது. அருமையான கத்துடைய, ஆனால் வேதம் சொல்லுகிறது, உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் தேவன் இருதயத்தை இந்த நாட்களிலே சோதித்து அறிகிற தேவனா இந்த நாட்களே இருக்கிறார். அவருக்கு தான் அந்த காரியம் இந்த நாட்களே இருக்கிறது. அப்ப அதனால பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் அங்கே பழைய ஏற்பாட்டிலே மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இந்த நாட்களில் இருக்கிறது. அவர் அந்த இடத்திலே தன்னுடைய பிரசன்னத்தை நிறைத்த அந்த உடன்படிக்கை பெட்டியிலே இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அந்த இடத்திற்கு இந்த நாட்களிலே பகிரங்கமா அந்த இடத்தை கொண்டு போகாதபடி அது மறைமுகமா திரைச்சியிலுக்கு பின்னாக அந்த நாட்களை வைக்கப்பட்டிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அடுத்ததாக இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று பார்க்கிற வேளையிலே நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நாட்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்கிறது, அப்படி ஒவ்வொரு இன்னொரு முறை அந்த காரியத்தை நான் குறித்து நான் பேசும்படியாக அந்த நாட்களை வாங்கிக்கின்ற பத்து கத்திரோட பிள்ளைகளை இப்போ சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆசரிப்பு கூடாரம் ஒரு மனுஷனுடைய வெளிப்பிரகார சரீரத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்திரோட பிள்ளைகளை, இந்த வெளிப்பிரகார சரீரத்திலே பார்க்கிற வழியிலே, வெளியிலே பார்க்கிற வழியிலே நமக்கு தோல் இருக்கிறது, அதாவது பார்ப்பதற்கு கண் இருக்கிறது, அதே மாதிரி கால்கள் இருக்கிறது, இப்படியான காரியங்கள் இருக்கிறது. ஆனா உள் பிரகாரம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே உள்ளான உள்ளுக்குள்ளே இருக்கிற காரியம் என்னவென்றால், இருதயம் மறைக்கப்பட்டவர்கள் இருதயம் அங்கே, அது ஈரல் கிட்னி இப்படியான போடுற காரியங்கள், அது மட்டுமல்ல இன்னும் அநேக சிறிய சிறிய இந்த நாட்களில் சதயம் இப்படின்னு சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிற மாதிரி கத்துடைய விளைவு. அப்ப அந்த உள்பிரகாரத்தில் இருக்கிற காரியத்தை எவரும் அடிக்கடி போய் இந்த நாட்களை அங்க பார்க்க முடியாது. வெளிப்பிரகாரத்தை தான் அவர்கள் இந்த நாட்கள் வெளிப்பிரகாரத்திலே வந்துதான் இஷ்டவர் ஜனங்கள் ஆராதிப்பார்களை ஒழிய, ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே போக முடியாது. அது எதற்காக எடுத்தார்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு அப்படியே பாருங்கள் அந்த மனுஷனை எப்படியாக உருவாக்கினாரோ அதே விதமாகத்தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் அங்கே உருவாக்குறதை பார்க்கணும். ஏனென்றால் வேதத்திலே பாருங்கள், அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஜனங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு இந்த நாட்களில் எந்த விதமான வழிபாடோ எந்த விதமான காரியங்களும் இல்லை. அதனால தான் பாருங்க, இந்த ஆதிகாமத்தில் பார்க்கிற வழியிலே அங்கே என்ன நடக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களில் தங்களுடைய இஷ்டத்தின்படி தங்களுடைய காரியத்தின்படி இந்த நாட்களை அங்கே காரியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவர்களுடைய அந்த முறைமை தவறான முறை என்பதை உணர்த்தி இந்த நாட்களிலே மோசை மூலமாய் மோசையை அழைத்து சீனாய் மலையிலே இந்த நாட்களை கொண்டு போய் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அங்கே இந்த நாட்களே அவரோடு இந்த நாட்களே அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அதை கூட இந்த நாட்களை வேதத்திலே அநேக ரகசியங்கள் இந்த நாட்களை அடங்கி இருக்கிறதை பார்க்கும்.

சத்தத்தோடு எக்கால பூரியோடும் கைத்தாளங்களோடும் துணிகளோடும் தம்புரா சுரோமணங்களும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த உடன்படிக்கைப்பட்டு எங்க போகுது? ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டு போகுது. அருமையான கத்தோட பிள்ளைகள், அப்ப அந்த உடன்படிக்கைப்பட்டு மாற்றப்பட்டு போகிற வேளையிலே அந்த உடன்படிக்கை பட்டி எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களை சாதாரணமாக கொண்டு போக முடியாது. அருமையான கத்தோட பிள்ளைகளை, ஏன் பாருங்கள், இந்த நாட்களை என்றனா அது பரிசுத்தமான பொருளாக இருக்கிறபடினால் இந்த நாட்களை அந்த இடத்துல பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டியை இப்படியாக கொண்டு வருகிறார் சொல்லப்படுகிறது. அப்ப அங்க அந்த இடத்துல பாருங்கள் என்ன எதை குறிக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அங் கம்பீர சத்தத்தோடும் எக்கால பூரிகை கைத்தாளங்களோடும் துணிகளோடும் தம்புரவாடும் சுரமண்டலம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய இன்றைய நாட்களில் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாங்கள் குருந்தியர்ல சொல்லப்பட்டது போல இந்த சரீரம் தேவன் வாசம் செய்கிற ஆலயமா இருக்கிறபடினால் நமக்குள்ள இருக்கிற நம்முடைய இருதயம் இந்த நாட்கள்ல என்ன செய்ய வேண்டும்? எந்த வேளையிலும் தேவனை கம்பீரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த வேளையிலும் தேவனை இந்த நாட்கள்ல மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க, ஏன்னா உள்ளான மனுஷன் வேதம் சொல்லுகிறது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். இருதயத்தின் நிறைவால் தான் இன்றைக்கு வாய் பேசும். இன்றைக்கு பாருங்க, ஒரு மனிதன் இருதயத்திலே எனக்கும் இன்னும் ஒருவருக்கு கரல் இருக்குமா இருந்தால், அந்த கரல் இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முந்தி இருக்குமா இருந்தால் அவர் மறக்க மாட்டார். கத்திரப்பிள்ளைக்கு அந்த கரல் ஒரு நாள் டேஸ்ல போகாது. என்னதான் பாவ அறிக்கை செய்தாலும் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள் போவாது, ஞாபகத்தில் வரும். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், சில வேளை வீரர்களுக்கு தர்க்கம் வந்துண்டா உடனே சொல்லுவார், நீ 10 வருஷத்துக்கு முதல் செய்த காரியத்தை எனக்கு தெரியும் தான் உன்ன பற்றி என்று உடனே டக்குண்டா அந்த காரியத்தை எடுப்பார். அப்ப பாருங்க, அது பழைய பாம்பு என்ன செய்யும் எட்டி பார்க்கிற மாதிரி, அப்ப பழைய சுபாவம் இந்த நாட்கள் என்ன செய்யறது வெளியால வருகிற மாதிரி. அப்ப அதே மாதிரி இந்த இருதயத்துக்குள்ள சகல காரியங்களும் இந்த நாட்களை அடங்கி இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக, ஏனென்றால் இருதயத்தின் நிறைவால் தான் வாய் பேசும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் பாருங்கள், இந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எதுக்கு குறிப்பிடப்படுறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவனுடைய காரியம், தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிற பெட்டியாக அந்த இடத்துல இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதைத்தான் அந்த ஆலய அமைப்பிலே பார்க்கிற வழியிலே அங்கே அப்படியாக கொண்டு வந்து இந்த நாட்களை வைத்திருக்கிறது. அப்ப அந்த இடத்திலே தான் சொல்லப்படுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலேயே அங்கே எப்படியாக இருக்க வேண்டும், இவர்கள் எப்படியாக அந்த தம்புராவோடும் அங்கே பூரிகைகளோடும் கைத்தாள துணிகளோடும் நாட்களை சுரமண்டலத்தையும் வாசித்து அங்கே அந்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு வந்தார்களோ, அதே விதமாக நாங்கள் தேவனை ஆராதிக்கிறதையா சும்மா ஆராதிக்க கூடாது, அவரை ஆராதிக்கிற வேளையில் ரசித்து ருசித்து ஆராதிக்க வேண்டும். வேதம் சொல்றது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தர் பிள்ளைகளை அவர்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் நல்லவர் என்பதை முதலாவதாக நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும், ரசித்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்படி அல்ல, ஏனோ தானோ என்று சொல்லி வந்து ஆராதிக்கிறோம், போகிறோம், காரியத்தை செய்கிறோம். அப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே இங்கே இவர்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் அங்கே துதிக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். தேவனை அங்கே இசைக்கருவிகளால் இசைத்து தேவனை துதிக்கலாம், எக்காலத்து இசையாலும் முழங்கி இந்த நாட்களை தேவனை துதிக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே 150வது அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை. சங்கீதம் 150 இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே 150வது சங்கீதத்தை எடுப்போம். 150வது சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுவது 3வது வசனத்தை வாசிப்போம், வாசிக்கின்றேன் பாருங்கள். அங்கே சொல்லப்படுறது, எக்கால துணியோடும் அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புராவோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழியோடும் அவரை துதியுங்கள், ஓசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துட பிள்ளைகளே, ஏன் இப்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறேன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய இருதயம் எப்பொழுதும் துதியினாலே இருக்க நிறைந்திருக்க வேண்டும், நன்றியினாலே இந்த நாட்களில் நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இருதயத்தின் நிறையால் வாய் பேசும் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய இருதயம் இன்றைக்கு நன்றி உணர்வுள்ள இருதயமாக தேவனுடைய அபிஷேகத்தினால் பரிசுத்தாவிட வல்லமையினால் இந்த நாட்கள் நிறைந்திருக்குமா இருந்தால் நமக்கு இந்த நாட்களை துதிக்கும்படியாக மற்றவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏதாவது ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்கிற வேளையில சின்ன ஒரு பாடல் ஒன்று வந்து கொண்டே இருக்கு. இன்றைக்கு நான் ஆண்டோட சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற வேளையிலே அநேக பாடல்கள் இந்த நாட்களில் 1-2 எத்தனையோ பாடல்கள் இந்த நாட்களில் தந்திருக்கிறார்கள். அது இதற்காக எக்ஸ்ட்ராவா என்ன சென்றால் ஒரு டெலிஃபோனை எடுத்து வைத்து அந்த அதுக்கேற்ற மாதிரி ராகமாக அந்த நாட்களை அந்த பாடல்களை பாடி இந்த நாட்களை அப்படியே வைத்திருக்கிறேன். கத்தோட பிள்ளைகளை, அப்ப எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் கத்தர் இந்த நாட்களே ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த நாட்களை என்ன செய்வார், அந்த வார்த்தையை அங்கே துதிய பாருங்கள். இதுதான் சங்கீதக்காரனை தாவீது செய்த காரியம். அவர் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அங்கே பாருங்கள் எப்படியாக துதித்தார்னு சொல்லி சொன்னால், அவர் காட்டிலே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையிலே கின்னரத்தை வாசித்து ஆண்டவருக்கு

0: வந்து சங்கீதத்தை எழுதினார் சொல்லி பார்ப்போம். சங்கீதம் நாட்களில் இது எழுதி கொடுத்த காரியம் இல்லை, அந்தந்த வேளையிலே ஆவியானவராலே உந்தப்பட்டு எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதங்கள் ஒவ்வொரு காரியம். இப்ப தாவீதின் வாழ்க்கையிலே பாருங்கள், நெருக்கம் வருகிற வேளையிலே, சோகம் வருகிற வேளையிலே, சோர்ந்து போயிருக்கிற வேளையிலே, அங்கே இருதயத்திலே அந்த குமுறல்கள் வருகிற வேளையிலே, அதுக்கு ஒரு சங்கீதம் வரும். அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாடுகள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இந்த 22 சங்கீதத்தை எடுத்து வாய்ச்சி பாருங்கள். ஆண்டோட சிலுவை பாடை குறித்து இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள் அப்படியானால் பாருங்கள், அதனுடைய காரியம் என்ன? அந்த பாடுகள் நினைவுகளை அவர் நினைக்கிற வேளையிலே, ஆண்டவுடைய பாடுகள் நினைவுகளை இந்த நாட்களை இவர் என்ன செய்கிறார்? தாவீதுக்கு அங்கே ஆவியானவர் உணர்த்துகிற வேளையிலே ஆண்டவர் இப்படியாக வந்து அடிக்கப்பட போகிறார், இப்படியான காரியங்கள் வரப்போறது என்பதை குறித்து சங்கீதமாக இந்த நாட்கள் எழுதுகிறார். ஏனென்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவர். அப்ப தாவீது ஆண்டவுடைய இருதயம் மாதிரி தான் இந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரே டிரெக்டாக அந்த நாட்களை தாவீதுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதனால சங்கீதம் 23 சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஏனென்று சொன்னால் பாருங்கள், அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த வேளையிலே பாருங்கள், அவருக்கு ஒரு காரியம் இந்த நாட்களை வருகிறது என்னவென்று சொல்லி சொன்னால், அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே, நான் எந்த இடத்திலும் எந்த வேளையிலும் நான் தாட்சி அடைய முடியாது ஏன்னு சொல்லி சொன்னால், அவர் என்னுடைய மேய்ப்பராக இந்த நாட்களை இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்கள் அந்த சங்கீதத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஏவப்பட்டு பரிசுத்தாவினார்கள் ஈவப்பட்டு இந்த நாட்களை அங்கே எழுதுகிறதை பார்க்கும். சங்கீதம் 24 எடுத்து பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். அவர் சொல்லுகிறார், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறதாம், கர்த்தருடைய அதாவது குடிகளும் கர்த்தருடைய என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு, யார் கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறுவான், கைகளிலே சுத்தம் உள்ளவன் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த இப்படியான பரிசுத்தத்திலே இருக்கிற தேவனை சந்திப்பதற்கு யார் தகுதி உள்ளவன் என்பதான் இன்றைக்கு அதிலே கேட்கப்படுகிற பெயராக இந்த நாட்களை இருக்கிறார். மேலே கர்த்தருடைய சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். ஏன் அப்படியாக சொல்லப்படுதுன்னு சொன்னால், நம்முடைய அதாவது நாங்கள் தேவனை உயர்த்த வேண்டும், ஜனங்கள் தேவனை உயர்த்த வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறது மட்டுமல்ல, அங்கே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், அந்த மகிமையின் ராஜா அங்கே உட்பிரவேசிக்க நீங்கள் இடத்தை கொடுங்கள். யார் அந்த மகிமையின் ராஜா? ஹூ இஸ் த கிங் ஆஃப் குளோரி? அப்படியானால் அந்த யார் இந்த மகிமையின் ராஜாண்டா? அவர் சேனைகளின் கர்த்தரும் அவரே மகிமையின் ராஜாவும் சொல்லி அங்கு அந்த இடத்துல சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் நம்முடைய அதாவது சரீரத்துக்குள்ளே நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் உட்பிரவேசிக்க வேண்டும். அதான் சொல்லப்படுது, வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள். ஏனென்றால் இந்த மகிமையின் ராஜா இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அதாவது உங்களுடைய அதாவது இருதயத்துக்குள்ளே இந்த நாட்களே அங்கே அவர் இந்த நாட்களே வந்து வாசம் செய்ய வேண்டும். அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா அந்த நாட்களை உட்பிரவேசிப்பார். அருமையான அன்பு பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த ஆராதிக்கிற முறைகளை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா அந்த நாட்களே அநேக விதமாக இந்த நாட்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டு வச்சிருக்கிறது. அதே வழியிலே மோசை எழுதியிருக்கிறார். அதே வழியிலே இன்னும் அநேகர் இந்த நாட்களை வந்து இந்த சங்கீதத்தில் இந்த நாட்களை கலந்து காரியங்கள் இந்த நாட்களை செய்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஏனென்னு சொன்னால் அவர்கள் தேவனை எப்படியாக தங்களுடைய அனுபவத்திலே துதித்தார்கள் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப தேவனை துதிக்கிறதற்கும் நமக்கு ஒரு அனுபவம் வேணும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஏனோ தானோ என்று சொல்லி துதிக்கிறதல்ல, ஒரு அதாவது ஒரு ராகத்தோடு ஒரு இசையோடு இந்த நாட்களை அவரை துதிக்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே கர்த்தர் அங்கே இந்த நாட்களை வந்து வாசம். ஒரு பாடல் ஒன்று இருக்குது பாருங்கள், தேவஜனம் கூடும் வேளையில் கர்த்தர் அங்கே அசைவாழ்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏன் அப்படி சொல்லப்படுகிறது, தேவ ஜனம் எங்க கூடி வருகிறார்களோ அங்கே கர்த்தருடைய அசைவாட்டம் அந்த இடத்திலே இருக்கும். அதைத்தான் சொல்லப்படுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் இருவர் ஒருமித்திருந்தால் அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் இருக்கிறவராய் இந்த நாட்களே இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இந்த நாட்களே பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்தாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம் இருந்தால், 1 புஸ்தகத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அதாவது 13:8 வசனத்திலே வாசிப்போம். ஆயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்களேன், இன்னொரு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Kings 13:8 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், தாவீது சகல இஸ்ரவேலும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புராக்களையும் மேளங்களையும் கைத்தாள பூரிகைகளையும் சோபித்து மகிழ்ச்சியாக ஆடிப்பாடினார்கள். இப்ப தாவீதுடைய காரியத்தை பாருங்கள், சொல்லுகிறார் அங்கே தங்கள் முழு பலத்தோடும் எல்லா அதாவது தங்களுடைய முழு பலத்தோடும் எல்லா விதமான காரியத்தோடும் இந்த நாட்களை பாருங்கள் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புராக்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரியகளையும் சேவித்து அதாவது என்ன செய்தார்களாம், மகிழ்ச்சியாக ஆடி பாடினார்கள் சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், ஏன் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகிற வேளையிலே தாவீதுக்கு ஒரு மகிழ்ச்சி, பரிசுத்தாவோட வல்லமையினால் நிரப்பப்பட்டார். நிரப்பப்பட்ட உடனே இந்த நாட்களை என்ன செய்கிறார், தன்னையே மறந்து இந்த நாட்களை ஆடிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார். அருமையான கர்த்தர் உண்டே பாருங்கள், நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கல பக்கத்து நிற்கிற பார்க்கக்கூடாது. ஒரு சிலரை பார்த்தா நான் கூடி பார்க்கலாம் சில வேளையில பாருங்கள், அந்நியா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சில ஆராதனையில போய் இருக்கிற வேளையிலே அவங்க இந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னா ஆராதிக்க மாட்டாங்க, பக்கத்தில் நிற்கிறதான் பார்ப்பாரு, என்ன சட்டை போட்டுக்கிறாங்க, என்ன என்ன விலையில ஷர்ட் போட்டுருக்குறாங்க, என்ன ஷூ போட்டுருக்குறாங்க, அது மட்டும் இல்லை அவங்களுக்கு எத்தனை புள்ளிகள், இதுகளெல்லாம் தான் அந்த நேரத்தில் கேட்பினோம். அருமையான கத்துடைய பிள்ளை ஏன் அப்படி ஆகும்னு சொல்லி சொன்னால், ஆராதிக்கிறதுன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் வந்தவன் சொன்னான், பக்கத்திலே இருக்கிறவங்களோட மனைவியோ பிள்ளைகளையோ நீங்கள் பார்க்கக்கூடாது. அருமையான கத்துடர்கள், நீங்கள் பார்க்க வேண்டும் கல்வாரியை நோக்கி பார்த்து, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த நாட்கள்ல அந்த தேவனுடைய அதாவது பிரசன்னத்தை நம்முடைய சிந்தைகளில் இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய சிந்தைகளை கொண்டு வந்த நாட்கள்ல நம்மளை ஆராதித்து ஜொபித்து கொண்டே துதித்து கொண்டே இருப்போமா இருந்தால், அந்த ஆராதனுடைய அந்த கத்தருடைய அந்த மகிமை இந்த நாட்கள்ல எங்களை மூடுவதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளை. அருமை பிள்ளைகளை, இதுதான் இந்த ஆராதனுடைய முக்கியமான காரியம், ஆராதனுடைய முறைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே இசைக்கருவிகளை இந்த நாட்களிலே அங்கே புல்லாங்குழல் போன்ற காரியங்களை இந்த நாட்களிலே வாசித்து இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களை ஆராதிக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அதே குறித்தான் இந்த நாட்களை பழைய ஏற்பாடு சொல்லப்படுகிறது. பாருங்கள், அடுத்ததாக ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த அற்புதமான செயல்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பதன் மூலமாய் அங்கே அவரை இந்த நாட்களிலே துதிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த மிரக்கள் எப்படியாக உங்களை ரட்சித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இதை கூட சொல்லி சொல்லி சொல்லி துதிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புழுதியில் இருந்த என்னை, குப்பையில் இருந்த என்னை தூக்கி எடுத்து இந்த நாட்களை ஆண்டவர் நிறுத்தினாரே, அப்படியானால் அந்த முகத்தம் உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை இந்த நாட்களை சொல்லி சொல்லி இந்த நாட்களை காரியத்தை செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட தாவீது தேவன் தனக்கு செய்ததை மற்றவர்களுக்கு கூற ஆவலோடு இந்த நாட்களை இருந்தான் என்று சங்கீதம் 51 அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்ப்போம். சங்கீதம் 51 அதிகாரத்திலே தாவீது செய்த சில பாவங்களை குறித்து அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல அதை இந்த நாட்களை பாருங்கள், தேவன் தனக்கு செய்த அற்புதங்களை இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை துதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அது மட்டுமல்ல இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய மக்கள் கூடி வந்திருக்கும் சபையிலே தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை கூறி அவரை துதிக்கலாம், மகிமைப்படுத்தும்படி இந்த நாட்களை செய்யலாம் என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர்களின் நிறுவம் 2 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிறுவம் 2 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 2 அதிகாரம் 12 வசனத்தில் இந்த நாட்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்ப அவருடைய நாமத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய சகோதரர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம், சர்வ வல்லமுள்ள நாமம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப துதிக்கிற முறை எப்படியாக இருக்குன்னு சொன்னால், அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அந்த நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களை ஆராதித்து அந்த தேவனுடைய மகிமையை நாங்கள் இந்த நாட்களை அங்கே கொண்டு வர வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் நிறைய வேண்டுமா இருந்தால் அவர் செய்த அவருடைய நாமத்தை மகத்துவப்படுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், ஆபிரகாமா இருந்தாலும் சரி, ஈசாக்கா இருந்தாலும் சரி, யாக்கோபா இருந்தாலும் சரி, மோசையா இருந்தாலும் சரி, தேவனுக்கு ஒவ்வொரு புதிய நாமங்களை வைக்கிறார்கள். அந்த நாமத்தின்படியே அந்த நாட்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே அந்த ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆராதித்துக் கொண்டு வருகிற வேளையிலே அவர்களை அங்கே தேவன் இந்த நாட்களிலே நினைவு கூறுகிறோமா, அவர்களுடைய தேவர்களை சந்திக்கிறவருமா இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, ஆபத்து காலங்களிலே கூட அவர் அவர்களோடு கூட இருந்தவர்களை நடத்தி வார தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், ஒரே ஒரு நாமம் என்னவென்றால், வானலத்தோர் புதலத்தோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்ற நாமம், இயேசு என்ற நாமம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் அறிமுகமாகப்படுகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டில் அந்த இயேசு என்று சொன்னப்பட்ட நாமம் மறைக்கப்பட்டிருந்தது. அதை பாருங்கள், அநேக இடத்திலே தூதர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தான் அந்த இடத்திலே வெளிப்பட்டு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த நாட்களிலே, ஆனால் பாருங்கள் புதிய ஏற்பாட்டிலே அவர் இயேசு என்ற அந்த பேரோடு இந்த நாட்களிலே தைரியமாக இந்த பூமியில வந்து ஜனங்களுடைய அக்கிரமங்கள் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இந்த நாட்களில் உயிர் தெழுந்து மறுபடியும் பிதாவுடைய வலது பார்த்ததில் போயிருந்து அங்கே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அப்ப பாருங்கள், அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் எப்படியான என்ன முறையிலே இந்த நாட்களை ஆராதிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கத்துடைய பிள்ளைகளை. அந்த ஆராதிக்கிற வேளையிலே பாருங்கள், முதலாவது நமக்குள்ளே ஒரு பாவ மன்னிப்பு இந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஆண்டோட சமூகத்திலே நமக்கு பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்து இந்த நாட்களிலே நம்முடைய பாவங்களை விட்டு தேவனுடைய சமூகத்திலே ஆராதித்து பாருங்கள். அங்கே தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களில் இறங்கி இந்த நாட்களிலே உங்களுடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திக்கும். அதே வேளையிலே பாருங்கள், பிரசன்னம் என்று சொல்லி சொல்லப்படுற காரியம் இறங்குகிற வேளையிலே அங்கே நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னம் சாதாரண பிரசன்னம் இல்லையா? பாருங்கள், சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டிட்டார். ஆலயத்தை கட்டி இந்த நாட்களை பாருங்கள், அங்கே கீத வாத்தியங்கள் எல்லா காரியங்களையும் வைத்த நாட்களே அந்த பிரதிஷ்டி பண்ணுகிற புயலில் இந்த நாட்களை ஆராதிக்கிறார்கள். ஆராதிக்கிற வழியில வேதம் சொல்லுகிறது, ஆசாரியர்கள் நிக்க கூடாத மடி விழுந்தார்களாம் என கத்துள்ள அந்த இடத்துல ஆசாரியர்கள் யாரு? ஆசாரியர்கள், சாதாரண ஆக்களில். அப்ப ஆசாரியர்கள் விழுகிறதா இருந்தால் சாதாரண ஆக்களுடைய நிலைமை எப்படியாக இருக்கும்? அந்த இடத்துல நீங்க சற்று சிந்தித்து பாருங்க. ஏன்னா அந்த ஆராதனுடைய பிரசன்னம் அந்த மகிமை அருமையான கத்துடையே அருமையான கத்து. அப்ப பாருங்கள், அவருடைய பிரசன்னம் அங்கே மகத்துவமான பிரசன்னம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனை எப்படியாக நாங்கள் ஆராதிக்க வேண்டும்? பெரும்பாடுள்ள ஸ்திரி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அங்கே சாதுவாய்த்தான் தொட்டாள். அங்கு அந்த அதாவது வஸ்திரத்தின் ஓரம் என்று சொல்லுகிற காரியம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த வஸ்திரம் அல்ல, இஸ்ரவேல் அதாவது யூத ஜனங்கள் நாரியிலே ஒரு காப்பு நாடா ஒன்று கட்டி வைத்திருப்பார்கள். எல்லா யூதர்களும் அந்த அந்த காப்பு நாடாவில் பாருங்கள், அந்த நீங்க ஆரோனுடைய பழைய ஏற்பாடு எடுத்து பார்க்கிற வழியில் தெரியும், ஒரு குஞ்சம் உண்டு இந்த நாட்களில் இருக்கும் அருமையான கத்துள்ள. அந்த குஞ்சத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே சின்ன சின்ன மொட்டுகள் மாறி இந்த நாட்களில் இருக்கும். அந்த இடத்துல பாருங்கள், அவள் அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த ரோப்பிலே தான் இந்த நாட்களில் என்ன செய்தாள், அப்படியே போய் மெல்லமாய் கை வைத்தாள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருக்கிலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துள்ள பிள்ளைகள், இது நசரேயர் ஆகள் நாட்கள் யூதர்கள் இந்த நாட்கள் செய்கிற காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அந்த ஜீவனுள்ள தேவனை அவள் தொட்டாள். அவள் தொட்ட உடனே அவளுக்குள்ளே இந்த நாட்களே மகிமை அவளுடைய வல்லமை பாய்ந்து சென்றது. அவள் சுகமடைந்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய. அது மட்டுமல்ல பாருங்கள், வேதத்திலே அநேக இடங்களிலே கத்தர் செய்த அற்புதத்தின் நிமித்தம் அவர்கள் கத்தரை துதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், எப்படியாக துதித்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த நாட்களே பாருங்கள், எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நாட்களே அவர்கள் துதிக்க வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாட்களே அவர்களுக்குள்ளே இருந்தது. அதன் நிமித்தம் அவர்கள் கட்டாயமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவனை என்ன விதத்திலே இந்த நாட்களே அங்கு துதிக்க வேண்டுமோ அதே விதமாக அந்த நாட்களை துதித்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்கிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால், அவர் செய்த அற்புதங்கள் அது மட்டுமல்ல, இந்த நாட்களே அவர் செய் நம்முடைய வாழ்க்கையிலே தந்த ஒவ்வொரு காரியங்களுக்கு ஒவ்வொரு நாட்களுக்காக நம்ம நமக்கு ஜீவனை தந்த நாட்களுக்காக அது மட்டுமல்ல, நம்மை நடத்தி வார நம்முடைய நோய்களை குணமாக்கின ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி சொல்லி சொல்லி அங்கே கரங்களை தட்டி அங்கே தேவனுடைய நாமத்தை நாட்களை நாங்கள் மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டும் என்று கத்துள்ளவர்கள். நான் சில வேளையிலே பாக்குறேன்னா, ஆலயத்துல போனா சில பேர் வரிவினம் இந்த நாட்களை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வர்ஷிப் நடந்து கொண்டிருக்கும், கையை பின்னு கட்டி கொண்டிருப்பாங்க, கையை பின்னு கண்டி கொண்டு தலையாடி கொண்டு இந்த நாட்கள் இருப்பாங்க, கை தட்ட மாட்டாங்க. அருமான கத்துடைய, முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீ எப்பொழுதும் உன்னோட கையை உயர்த்தி நீ துதிக்கிறாயோ அந்த இடத்துல உனக்குள்ளே அதாவது உன்னோட குடும்பத்துக்குள்ளே உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிற கட்டுகள் எல்லாம் இந்த நாட்களே அவளும் கை உயர்த்தி என்றைக்கு நாங்கள் துதிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய கட்டுக்கள் அவளும் முகங்கள் உடையும், நாங்கள் ஒரு விடுதலையை காணக்கூடியதாக இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அது என்னதான் சூழ்நிலையா இருந்தால், என்னதான் காரியமா இருந்தால், நமக்கு எதிராக வருகிற எந்த காரியமா இருந்தாலும் இன்றைக்கு தேவோட சமூகத்துல போய் நாங்கள் கரங்களை உயர்த்துகிறோமோ உயர்த்துகிற வேளையிலே தேவன் நம்முடைய கரங்களை தொடுவார். தொடுகிற வேளையிலே எல்லா விதமான குளறுபடிகள் எல்லா விதமான காரியங்களும் இந்த நாட்களை நீங்கி நாங்கள் சந்தோஷமா இந்த நாட்களே அவர் விடுதலோடு ஆராதிக்க தேவன் அந்த இடத்துல கிருபை செய்வார் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் புத்தகம் 42 அதிகாரத்திலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, கண்ணோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 42 அதிகாரத்திலே அங்கே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ஏசாயா 42 அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 10வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், சமுத்திரம் அதாவது சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதிலுள்ள தீவுகளில் அது அதிலுள்ளவைகளே தீவுகளே, அவரின் குடிகளே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும் அங்கே கேதாரின் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்களே கம்பீரித்து அங்கே பர்வதங்களில் கொடுமுடிகளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக. கர்த்தருடைய மகிமையை கர்த்தருக்கே மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களிலே தீவுகளிலே அறிவிப்பீர்களாக சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடையவர்களே. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, அதாவது எப்படியாக யார் யார் துதிக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அருமையான. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடும்படியாக அவர் இந்த நாட்களை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். ஏன் புதுப்பாட்டை என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு புதிய பாடல்களை பாடுகிற வேளையிலே கர்த்தருடைய கர்த்தருக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமாக பாருங்கள். அந்த வேதத்திலே சொல்லப்படுகிறது துருத்தியை குறித்து சொல்லப்படுகிறது, அதாவது ரெண்டு துருத்தியை குறித்து சொல்லப்படுது, பழைய துருத்தி புது திருத்தி. ஏன் அதை உவமையா சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால், இந்த புது ரசத்தை கொண்டு போய் பழைய துருத்திகள் வைத்தால் இந்த நாட்களை விட்டால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அங்கே துருத்தி பழுதா போயிடும். அதே மாதிரி பழைய ரசத்தை கொண்டே புது திருத்திகள் நாங்கள் விடுவோமா இருந்தால் துருத்தி பிந்தி போகிற காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்து. அப்படியானால் அது திராட்சை ரசம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த தேவனுடைய அந்த அதாவது அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய காரியத்தையும் இந்த நாட்களை வெளிப்படுத்துறது. அப்படியானால் அந்த திராட்சை ரசத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே நாங்கள் அனுதினமும் அவரை புதிய பாடல்களை பாடி இந்த நாட்களிலே இதனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்த வேண்டும். புது திருத்தியிலே இந்த நாட்களே புது திராட்சை விடுவது போல் இந்த நாட்களே புதிய பாடல்களை பாடி இந்த நாட்களை நாங்கள் கர்த்தரை இந்த நாட்களை மகிமைப்படுத்தும் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. மத்தேயு 5வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மத்தேயு 5:16 நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைக் கண்டு பரலோகத்திலே இருக்கிற உங்கள் தேவன் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களே ஜனங்கள் பார்க்கிறார்கள். அப்ப நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி நாங்கள் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அதன் மூலமாய் நமக்குள்ளே அந்த வெளிச்சம் வீசுகிற வேளையிலே மற்ற ஜனங்கள் இந்த நாட்களே வந்து அவர்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனக்கு அருமையான அன்பு சோதனை சோதரி பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா என்றால், துதிப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப துதிப்பதற்குரிய காரணம் என்னவென்றால், மக்கள் ஏன் ஆண்டவரை துதிக்கிறார்கள்? முதலாவதாக நாங்கள் பார்க்கணும் ஏன் ஆண்டவரை துதிக்கிறார்கள் சொல்லி சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது தெளிவாக அந்த நாட்களை தெரிவிக்கிற காரணம் என்னவென்றால், ஒரு காரணம் பாருங்கள் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது என்னவென்றால், நமது ஆண்டவருடைய அழகு மகிமை கம்பீரம் ஆகியவைகள் இந்த நாட்களில் வானத்தையும் பூமியையும் படைத்து அங்கே உன்னத கடவுள் என்பதை அங்கே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப துதிப்பதற்குரிய காரியம் என்னவென்றால், அவர் இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய மகிமை அவருடைய கம்பீரம் அவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து அந்த உன்னத கடவுளாக இந்த நாட்களை இருப்பதனால் அவருக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நாங்கள் இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று. சங்கீதம் 96வது அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் எடுத்து வாசிப்போம். 96வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவர் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர், மகிமையின் கணம் அவர் சமூகத்திலே இருக்கிறது, வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த நாட்களிலே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியான அந்த மகத்துவம் உள்ள தேவனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் இடத்திலே இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இங்கே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், அவர் இந்த பூமியிலே செய்த காரியங்கள், அதாவது அவர் அவருடைய அந்த அதாவது ஆண்டவர் தமது அவருடைய அழகு, அவருடைய மகிமை, அவருடைய கம்பீரம் ஆகியவற்றையும் வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த கர்த்தரை நாங்கள் இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுது. அவர் தமது இந்த நாட்களை பாருங்கள் பரிசுத்தத்தில் உன்னதமானவர் என்பதையும் அவரை போற்றி இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சங்கீதம் 99:3 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவன் எப்படிப்பட்டவர், பரிசுத்தத்திலே உன்னதமானவர், உண்மையுள்ளவர் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் அறிந்து இந்த நாட்களை அவரே இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, அப்ப ஆண்டவருடைய அந்த வல்லமனுடைய காரியங்களை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இவ்வாறு அவரை நாங்கள் துதிக்கிற வேளையிலே பாருங்கள், அவருடைய மாறாத இரக்கமும் கிருபையும் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களிலே அந்த நன்றிகளை நினைத்து இந்த நாட்களை அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சங்கீதம் 57 இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்களா, அப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே விடுவித்ததற்காகவும் அவரே இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் பாருங்களேன். அநேக காரணங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தா பாருங்கள், நம்முடைய இந்த நாட்களிலே சத்ருக்களிடம் இருந்து நம்மை காப்பாற்றி இந்த நாட்களிலே அங்கே நோய்களில் இருந்து சுகம் பெற்றதுக்காக சங்கீதம் அதை சொல்லி இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப சத்ருக்கள் பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சங்கீதம் 9:1 பார்க்கிற வழியில, கர்த்தாவே என் முழு இதயத்தோடு உண்மை துதிப்பேன், அதிசயங்களை விவரிப்பேன், உங்களே மகிழ்ந்து கழுகுவன், உன்னதமானவருடைய உமது சமூகத்தை இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சத்துருக்கள்ல இருந்து பொல்லாப்புகள்ல இருந்து நாட்களை விலக்கி இந்த நாட்களே பாதுகாத்தார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்காரு கர்த்தர்கள். அப்ப தேவன் தம்மை இந்த நாட்களே அதாவது நம்மை தம் தெய்வமாக அந்த நாட்களே அங்கே பராமரிப்பினாலே அங்கே அனுதினமும் தமது சரீர பிரகாரத்தினாலும் ஆவிக்குரிய பிரகாரத்தினாலும் நன்மையை தந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார், ஆபத்து நாட்களே மோசமின்றி பாதுகாத்து பராமரித்து வருகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படியான சூழ்நிலை இருக்கிற வேளையிலே அவரை இந்த நாட்களே நாங்கள் நன்றியுடன் நாட்களை போற்றி இந்த நாட்களை துதிக்க வேண்டும். முக்கியமான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய அந்த தெய்வீக பராமரிப்பை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய பராமரிப்பு எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். அறிந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 68 எடுத்து நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வேதம் சொல்லுவது 68 சங்கீதத்திலே பாருங்க, நான் வாசிக்கிறேன் சங்கீதம் 68 அதிகாரத்திலே 19 வசனம் இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 68:19 சொல்லப்படுகிற காரியம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேலே அங்கே பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சொல்லி இந்த நாட்களை இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவருக்கு என்னாலும் இந்த நாட்களை ஸ்தோத்திரம் உண்டாகும்படியாக இந்த நாட்களே பக்தன் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே தேவனுடைய நாங்கள் எதை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், அவருடைய தெய்வீக அதாவது தெய்வீக பராமரிப்புன்னு சொல்லி இந்த நாட்களே, அப்ப தேவன் நம்மை இந்த நாட்களிலே பராமரிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப தேவன் எப்படியாக இந்த நாட்களை நம்மை பராமரிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நம்முடைய தேவனுடைய பராமரிப்பு ஒரு வித்தியாசமான முறையில் இந்த நாட்களில் இருக்கிற அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய நோய்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய நெருக்கங்கள், இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலே அப்படியான வேளையிலே இந்த நாட்களிலே அவர் நமக்கு இந்த நாட்களில் சுகம் தந்து இந்த நாட்களை நம்மை பராமரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அதை குறித்தான் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே அவருடைய பராமரிப்புன்னு சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தர், அப்ப தேவன் நம்மை பராமரிக்கிறார். அப்படி நம்மை பராமரிக்கிற தேவனை இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை இந்த நாட்களை நாங்கள் துதிக்க வேண்டும். அவரை இந்த நாட்களில் துதிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய நாமத்தையும் நாங்கள் இந்த நாட்களில் அனுதினம் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்திக் கொண்டே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பராமரிப்பு என்று சொல்லப்படுகிற காரியம் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அங்கே தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு என்று சொல்லி அதிகாமம் 45 5 வசனம் சொல்லுகிறது, என்னை இவ்விடத்தில் வரும்படி இந்த நாட்களை விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம், ஜீவரட்சனையை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப யார் சொல்லுகிறது, யோசேப்பு இந்த நாட்களை சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் ஒரு தேவனுடைய இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பராமரிப்பினுடைய அம்சங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப தேவனை துதிக்கிற வேளையிலேயே தேவன் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், அந்த இரண்டாவது பகுதியில் சொல்லப்படுகிறது, அவர் நம்மை இந்த நாட்களிலே பராமரிக்கிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். எப்படி என்றால், முதலாவது பாருங்கள், தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் தமது வல்லமையினால் அங்கே, அதாவது தம்மாலே இந்த நாட்களே படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் உலகத்தை பாதுகாக்கிறார். அது மட்டுமல்ல, தாவீது இந்த நாட்களே அறிக்கையில இந்த நாட்களே தெளிவாக தெரிகிறது, உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷனையும் மிருகங்களையும் இந்த நாட்களே காப்பாற்றுகிறார் என்று சங்கீதம் 36:6 இந்த நாட்களே பார்க்கிறோம். தேவனுடைய பாதுகாப்புக்கும் வல்லமை இந்த நாட்களை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த நாட்களை நிறைவேற்றப்படுகிறது. இதைத்தான் இந்த நாட்களே பவுலடிகள் கொலோசியர்ல சொல்லுகிறார். இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் இந்த நாட்களே முந்தினவர். அவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகள், அப்ப கிறிஸ்து தான் எல்லாவற்றிற்கும் முந்தினவராய் இருக்கிறார். அவருக்குள்ளே எல்லா காரியங்களும் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதாம், நிலை நிற்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்கள். அப்ப கிறிஸ்துவினுடைய வல்லமை பூமியில் உள்ள இந்த நாட்கள்லே மிக சிறிய இந்த நாட்கள்லே, அதாவது துணுக்கள் கூட இந்த நாட்கள்லே ஒன்றாக அங்கே கூடி இந்த நாட்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வல்லமை எப்படியாக இருக்கிறதாம், சிறு துணுக்கைகளை ஒன்றாக கூடி இந்த நாட்கள்லே இணைக்கப்பட்ட விதமாக இந்த நாட்கள்லே இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளை, இரண்டாவதாக இந்த பகுதியிலே பாருங்கள், அந்த பராமரிப்பினுடைய பகுதியிலே தேவையானவைகளை கொடுக்கிறார் தேவன். அருமையான கத்துடைப்பிள்ளை, நம்முடைய தேவைகள் எவ்வளவு இருக்கிறது, அநேக தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஜெப குருவி கொண்டு வராங்க. என்ன ஜெப குருவி கொண்டு வராங்க, பிரதர் எனக்கு கஷ்டமா இருக்கிறது, என்னுடைய எனக்கு வேலைக்காக ஒரு வேலைக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்களே ஜெபிப்போம். என்னுடைய குழந்தைகளுக்கு சோம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது ஏதாவது தேவைகளா இருக்கிறது, இதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்களே நாங்கள் ஜெபிப்போம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவைகளுக்கு அங்கே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஏனென்றால் அவர் உயிருள்ள தேவன். இன்னைக்கு அவனவன் போய் கல்லுட்டை கல்லுட்டையும் மண்ணுட்டையும் போய் இந்த நாட்களை கேட்கிறான், அதை செய்யணும்னா கல்லு பேசாது, அப்படியே தான் இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே, அதாவது அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த ஜெபிக்கிறதுல ஒரு விதம் இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஜெபிக்கிறதுல கூட எப்படியாக இருக்குன்னு சொன்னால், அந்த ஜெபம் எப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், நடக்குமா நடக்காதான்னு சொல்லி இந்த நாட்களை ஜெபித்தோம் என்றால் அது அப்படியே இந்த நாட்களே இருக்கு. அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாங்கள் எதைத்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டாலும் அங்கே அவர் நமக்கு தருவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்களில் அந்த ஜெபங்களை நாங்கள் ஈடுபடுத்து எடுத்துக் கொண்டிருப்போமா இருந்தால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்கிறது மட்டுமல்ல, நம்முடைய அதாவது காரியங்கள் எல்லாவற்றையும் தெற்கத்தி வெள்ளத்தை திசை திருப்பது போல் இந்த நாட்களிலே திசை திருப்பி இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை கட்டிடுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த பகுதியிலே பார்க்கிறோம், அதாவது அந்த துதித்தலுடைய முறையினுடைய பகுதியிலே வருகிற காரியம் என்னவென்றால், தேவைகளை சந்திக்கிற தேவன் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகள், அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய படைப்பும் அனைத்தும் பாதுகாப்பும் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதுன்னு சொன்னால், ஜீவவாசிகளின் இந்த நாட்களே தேவைகளை இந்த நாட்களே அவைகளுக்கு அங்கே கிடைக்க செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், உலகம் படைக்கும் போது பருவ காலங்கள் ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உணவை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஜலப்பிரளயம் பூமியை அழித்த போதும் தேவன் இந்த நாட்களை உலகின் தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கும் வகையிலேயே தமது வாக்கு தத்தத்தை இந்த நாட்களை புதுப்பித்தார். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதலும் உஷ்ணமும் அங்கே கோடை காலமும் மாரிக்காலமும் பகல் காலமும் அங்கே இரவும் ஒளிந்து போவதில்லை என்று ஆதிகாம் 8:22 இந்த நாட்களில் நாங்கள் வாசிக்கின்றோம். பாருங்கள், தம்முடைய ஜீவராசிகள் அனைத்தும் தேவன் தம் அன்பிலே இந்த நாட்களிலே அற்புதமாக போஷிக்கிற விதம் அங்கே பல சங்கீத புஸ்தகத்தில் இந்த நாட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப தேவன் தாமே படைத்து அங்கே பராமரிக்கும் தம்முடைய வல்லமையை குறித்து யோவுடம் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப யோவு அங்கே சொல்லப்படுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னான், யோவுடைய புத்தகத்தில் 38 பார்க்கிற வகையிலே, இயேசு தேவனுடைய பராமரிப்புக்கும் தன்மைக்கும் அங்கே உறுதியாக இந்த நாட்களே அங்கே சுட்டி காட்டும் வண்ணம் ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு புஷ்பங்களுக்கும் தேவன் பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லி மத்தேயு 6 ஒரு உவமையை அந்த இடத்துல நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப ஆகாயத்து பறவைகளை எப்படியாக போஷிக்கிறார், அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், அங்கு அவர்களுக்கு எப்படியாக அந்த நாட்களை தேவன் அங்கே ஆகாரத்தை கொடுக்கிறார், பராமரிக்கிறார் என்பதை குறித்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, அப்ப ஆவிக்குரிய தேவைகள் இந்த நாட்களை சந்திக்கப்பட வேண்டுமா இருந்தால் பாருங்கள், யோவான் 3 16 17 வசனத்திலே சொல்லப்படுகிறது, தேவன் தன்னுடைய சொந்த மக்களுக்கு ஒரு தனிப்பட்ட அன்பை இந்த நாட்களை பராமரிக்கிறார். அந்த அன்புதான் தேவன் தன்னுடைய ஒரே புறான குமாரனை இந்த பூமியிலே தந்தி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவருடைய எப்படியாக அந்த காரியம் தேவர்களை சந்திக்கிறான்னு சொல்லி சொன்னால், என்னதான் நடந்தாலும் என்னுடைய ஜனங்கள், அந்த அதாவது நான் உருவாக்கின ஜனங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தன்னுடைய ஒரே புறான குமாரை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த நாட்களே அவருடைய சாவ கட்டுகள், எங்களுடைய சாவ கட்டுகள், பாவ கட்டுகள், இந்த நாட்கள் முகங்கள் எல்லாவற்றையும் உடைத்து நமக்கு ஒரு விடுதலையை தந்து இந்த நாட்களே என்னை ஆராதியுங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுது. ஏதான் இங்கே யாத்ராமத்திலே பார்க்கிறோம், இந்த ஜனத்தை நீங்கள் விடுவியுங்கள், அவர்களை என்னை ஆராதிக்க வேண்டும், அதான் ஆண்டவுடைய குறைக்கோளாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, வேறு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது நாங்கள் தேவனை ஆராதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன குறைகள் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாம் இந்த நாட்கள் நீங்கி போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, அடுத்தாக பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்வது அவர்கள் ஒவ்வொருவரும் அவர் இந்த நாட்களிலே மதித்து நடக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். சங்கீதம் 9:1 பார்க்கிறோம். அப்போ அங்கே சொல்லப்படுவதை பாருங்கள், பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கும் பவுல் அங்கே சந்தேகத்துக்கு இடமில்லாத தெளிவான வார்த்தைகளை இந்த நாட்களை இப்படி கூறுகிறார், ஏனென்றால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் இந்த நாட்களை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே பிலிப்பியர் 4:19 சொல்லப்படுது. அப்ப என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி, அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், அவருடைய பாருங்கள், அப்ப தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள், அப்ப பாருங்க யாருக்குள்ளே போகிறது அந்த காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியாக போகிற வழியிலே தாருங்க இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்கிறது மகிமையினால் இந்த நாட்களே அவர் அந்த இடத்திலே நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் தன்னுடைய மகிமையினால் பற்பல காரியங்களை இந்த நாட்களை செய்கிறார். தேவன் தன்னுடைய மகிமையினால் பல காரியங்களை அங்கே செய்து முடிக்கிறார், சந்திக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதற்கு. அப்ப அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே தமது மக்கள் அனைவரும் வாழ்ந்து சுகமாயிருக்க அவர்களுக்கு அவர் இந்த நாட்களை எல்லா நன்மைகளையும் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே குறிப்பாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 3:2 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், அந்த வார்த்தையை வாசிப்போம். இந்த நாட்களே யோவான் 3:2 பாருங்கள், இங்கே சொல்லப்படுது பாருங்கள், 2 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அருமையான கத்திரப்பிள்ளை, இப்ப இதே குறித்து இந்த நாட்கள் யோவான் இந்த இடத்துல எழுதுகிறார். ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் அப்படித்தான், தன்னாலே உருவாக்கப்பட்ட மனுஷனுடைய ஆத்மா வாழ்வது போல் அவர்கள் இந்த நாட்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் சுகமாக வாழ்ந்த இந்த நாட்களே அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தமாக இருக்க வேண்டும். அதனாலேதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரே ஒளிய அந்த நாட்களே, அல்ல இந்த நாட்களே அவர் இந்த பூமியை உருவாக்கி விட்டு நீங்கள் எக்கேடாவது பட்டு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுருக்கலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், எனக்கு அப்படி என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் இந்த பூமிக்கு வராமல் இருந்தால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராமல் இருந்தால் ஒவ்வொரு மறிக்கிறவனும் இந்த நாட்கள் எங்க போயிருப்பான்னு சொன்னாலும் பிசாசிட்ட தான் போயிருப்பான், ஒன்றுமே செய்ய முடியாது, விடுதலை இல்லையே ஐயா. என்ன வேதம் சொல்லுகிற அந்த நாட்களை பாருங்கள், யோவான் 8:1 குமாரன் விடுதலை ஆக்கினா தான் மெய்யாக விடுதலாகிறார், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். அப்படியானால் இந்த நாட்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராமல் இருந்தார்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மறிக்காமல் இருந்தார்னு சொன்னால், இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் இந்த நாட்களே நமக்கு கிடைக்கவே கிடைத்திருக்காது. மத்தேயு மார்க் லூக்கா சுவிசேஷம் இந்த நாட்களை சுவிசேஷ புத்தகங்கள், அதனால் ஆண்டவுடைய வாழ்க்கை வரலாறு, ஆண்டவுடைய செயல்பாடுகள், என்ன காரியம் செய்ய வேண்டும், முழு சகல காரியம் இந்த நாட்களில் சொல்லப்படுது. பாருங்கள், யோவானுக்குள்ள சுவிசேஷம் 4 சொல்லப்படுது, சமாரிய ஸ்திரீ போய் ஆண்டவரிடத்திலே கேட்கிறாள், ஆண்டவரே எங்களுடைய முற்பிதாக்கள் அங்கும் இங்குமாக ஆராதித்தார்கள், மலையிலே ஆராதித்தார்கள் என்று சொன்ன வழியில் ஆண்டவர் அதற்கு மறுமொழி சொல்லுகிறார், அந்த நாட்களிலே அப்படியல்ல, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் இந்த நாட்களே வந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே அவளுக்கு எப்படியாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தெளிவான ஒரு சத்தியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப எப்படி அன்று பார்க்கிற வழியிலே நீங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், இன்ன விதமாக அந்த நாட்களை தொழுங்கள். ஆனா அந்த முற்காலத்து உள்ள பரிசுத்தவான்கள் மலைகளுக்குள்ளே போய் இந்த நாட்களே அவர்கள் அந்த இடத்திலே நின்று தொழுது போட்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து இந்த நாட்களே அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர் இந்த நாட்கள் உங்களுக்கு அந்த கிருபை அளிப்பார் என்பதை தயார் என்று சொன்னால், அந்த நாட்களிலே பாருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரவும் இல்லை. அவர் அந்த நாட்களில் மறைக்கப்பட்டிருந்தாலும் அவர் வெளிப்படவில்லை, வெளிப்படாதபடி இந்த நாட்களில் இருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய ரத்தம் இந்த நாட்களில் சிந்தப்படவில்லை. அந்த நாட்களிலே மிருகங்களுடைய பறவைகளுடைய ரத்தத்தை தான் பலியிட்டுக் கொண்டே இந்த நாட்களில் இருந்தார்கள். அதனாலே தான் பாருங்கள், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் இந்த பூமியிலே வந்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்த இந்த நாட்களில் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பாக பாருங்கள், அந்த அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்களில் எங்கும் நாங்கள் தொழக்கூடிய விதமாகவும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்களை நாங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கிருபாசன தண்டையிலே நாங்கள் கிட்ட போய் சேருவதற்கும் பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த அனுமதியை பெற்று தந்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். முந்தைய நாட்களை பாருங்கள், எங்கள் எடுத்து பேதத்தில் வாசிச்சு பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டி கிட்ட போராக்கள் அந்த நாட்கள் என்ன செய்வார்கள், மறிச்சிருவார்கள். அது ஆசாரியராக இருந்தாலும் சரி, அவர்கள் அங்கே குற்றத்தோடு அந்த இடத்துல போய் இந்த நாட்களில் உள்ளுக்கு போவாராக இருந்தால், அந்த இடத்துல பாருங்கள் உள்ளுக்கு போகிற வழியிலே அந்த திரைச்சீலைக்கு பின்னாக அங்கே என்ன இருக்கிறாங்க, நூலில் கட்டித்தானே அவர் நாரியில் கட்டித்தானே விடுவார். அந்த அவர் குறிப்பிட்ட நேரத்திலே எந்த விதமான அசமாட்டம் இல்லைன்னு சொன்னால் அந்த நூலை பிடிச்சி இழுக்கிற வழியிலே அவர் மறித்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் வெளியே கொண்டு வருவார்கள் அருமையான கத்துள்ளவர்கள். இப்போ அப்படி அல்ல, இப்போ அங்கே நூலும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது ஆண்டோடைய கல்வாரி சிலுவை மரணத்தினால். திரைச்சீலை கிழிக்கப்பட்டதற்கு பின்பாக அந்த நாட்களிலே அங்கே என்ன நடக்கணும்னு சொன்னால், நேரடியாக நாங்கள் முகமுகமாய் அங்கே அந்த ஆண்டோடைய அந்த உடன்படிக்கை பற்றி தேவனுடைய பிரசன்னத்தை இந்த நாட்களை உணர்ந்து கொள்ளும்படியாகவும் பிரசன்னத்தை இந்த நாட்களை அங்கே நாங்கள் கண்டுகொள்ளும்படியாகவும் இந்த நாட்களை தேவன் கிருபை செய்திருக்க. பாருங்கள், மோசே சீனாய் மலையில் இருந்து இறங்கி வருகிற வழியில் முக்காடு போட்டு கொண்டு வந்தார். ஏன் முக்காடு போட்டு கொண்டார், தேவனுடைய பிரசன்னம். எரியும் முற்றடியிலே ஆண்டவர் பேசினார் மோசியோடு, பேசி இந்த நாட்களில் வருகிற வழியிலே அங்கு அவர் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால், அந்த அவருடைய முகத்தை பார்க்கிற வழியிலே முகம் எல்லாம் அப்படியே ஒளிச்சி இருக்கிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்க்க முடியாதபடி இந்த நாட்களில் என்ன செய்தார்கள், அவர்கள் அப்படியே அவருடைய அப்படியே கண்குசத்துக்கு துவங்கின காரியமா இருக்கிறது. உடனே அவர் முக்காடு போட்டு கொடுத்தா அந்த நாட்கள் கீழே வந்து ஜனங்களோடு பேசுகிறார். ஆனால் அருமான கத்தோட இன்றைக்கு அந்த முக்காடு நீக்கப்பட்டது ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் நிமித்தம். நாங்கள் நேரடியாகவே இந்த நாட்களில் ஆண்டவரிடத்திலே போகலாம், கிருபாசன தண்டையிலே போகலாம் என்று எபிரேயர் ஆக்கம் இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த அவருடைய பராமரிப்புக்குள்ளே இந்த நாட்களை வருகிற வேளையிலேயே நாங்கள் தேவனுடைய காரியத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையில வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்ட போல அப்போஸ்தலாய் யோவான் சொல்லுகிறார், அனைவரும் இந்த நாட்களில் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாகவும் நம்மை இந்த நாட்களிலே அங்கே அதாவது நன்மையாக நடக்க வேண்டும் என்பதையும் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே குறிப்பிட்டிருக்கிறான் சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த தேவனுடைய அந்த படைப்பிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தரை பார்த்து சொல்லுகிறது, அனைத்தும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவர்கள் அனைத்தும் இந்த நாட்களிலே சந்தித்து வந்தாலும் அவர் இந்த உலகிலே ஆளுகை செய்கிறார். தேவன் உன்னதமான ராஜரீகம் உடையவராய் இருப்பதனால் அங்கே வரலாற்று நிகழ்ச்சிகள் யாவும் அவருடைய அனுமதிக்கும் இந்த நாட்களிலே சித்தத்தின்படி இந்த நாட்களில் நடக்கின்றன. சில வேளைகளிலே அவருடைய மீட்பின் திட்டத்தின்படி அவர்கள் அங்கே நேரடியாக இந்த நாட்களிலே அங்கே குறுக்கிடுவதும் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவனுடைய சித்தம் எப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே பிதாவுடைய சித்தம் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். நான் இந்த பூமியில வந்ததன் நோக்கம் பிதாவுடைய, அதைத்தான் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. பூமியில யார் செய்ய வேண்டும், பூமியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் இந்த பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் பரமையான கற்றுக்கொள்வை. அப்ப அப்போஸ்தலர் அந்த நாட்களை என்ன செய்தார்கள், ஆண்டவருடைய சித்தத்தை செய்தார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், ஏழைகளை விசாரித்தார்கள், திக்கற்ற பிள்ளைகளை விசாரித்தார்கள், அதாவது அதே வழியில் இந்த நாட்களை அற்புதங்களை நடப்பித்தார்கள், இப்படியான அநேக காரியங்கள் இந்த நாட்களை செய்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏன் என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய சித்தம் எது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். சத்தியம் இந்த நாட்களில் அறிவிக்கப்பட வேண்டும். முதலாவதாக அந்த சத்தியத்தை ஜனங்கள் இந்த நாட்களிலே பாசை தெரியாதாக்கள் மத்தியிலே பாருங்கள், பாசைக்காரர்கள் மத்தியில் இந்த நாட்களை போய் கர்த்தருடைய சத்தியத்தை இந்த நாட்களை அறிவித்து அவர்களுக்கு தேவனை இந்த நாட்களை வெளிப்படுத்த வேண்டும். அதே வழியிலே பாருங்கள், அந்த இடத்திலே போய் ஒரு சின்ன ஒரு பாடல்களை பாடி துதித்து இந்த நாட்களை நாங்கள் காரியத்தை செய்கிற வழியிலே அவர்களுக்கும் ஒரு ஆர்வமாக இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களில் இந்த துதித்தலை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கத்திர பிள்ளைகளை, அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே அங்கே அதனுடைய பகுதியில தான் இன்றைக்கு இந்த காரியங்களை இந்த நாட்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான கத்திர பிள்ளைகள், அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தம்முடைய உன்னதமான வல்லமையையும் இவ்வுலகிலே அவருடைய ஆளுகையையும் ஓரளவு இந்த நாட்களை கட்டுப்படுத்தினார்கள். வேதம் அங்கே சாத்தான் இவ்வுலகை இவ்வுலகத்தின் இந்த நாட்களே தேவனானவன் என்று இந்த நாட்களே கூறியிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படி என்றால் உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை நாங்களே வாசிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4:4 பார்க்கிற வேளையிலே ரெண்டு காரியங்களை இந்த நாட்களை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அதாவது தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளை அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறானாம், குருடாக்கினான் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருவர்களே, அப்ப அவன் அப்படியாக அந்த குருடாக்கி வைத்திருக்கிறது நிமித்தம் தான் இங்க என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், ஜனங்கள் சத்தியத்தை அறிய முடியாதபடி அவர்கள் இந்த நாட்களிலே தவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோவானுக்களின் சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையன்றி வேறொன்றையும் தாமாக இந்த நாட்களை செய்ய மாட்டார். அவர் இவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரன் அந்தபடியே செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இங்க வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த நாட்களே அங்கே அவன் பிசாசானவன் ஜனங்களுடைய கண்களை இந்த நாட்களே குருட்டாட்டமாக்கி இந்த நாட்களே அவன் மறைத்து வைத்துக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய, அப்ப இந்த இடத்திலே பார்க்கிற வழியிலே எப்படி என்று சொல்லி சொன்னால், உலகமானது தேவனுடைய அந்த ஆளும் வல்லமைக்கு அங்கே அடிப்பணியவில்லை. ஏனென்று சொன்னால் உலகம் தேவனை இந்த நாட்களை எதிர்த்து புரட்சி செய்கிறது. உலக மக்கள் இந்த நாட்களே சாத்தானுக்கு அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். தேவனை இந்த நாட்களே அங்கே பொறுத்தவரையிலும் அவருடைய இந்த அந்த சுய கட்டுப்பாட்டு தற்காலிகமாக தேவன் நியமித்த காலத்திலேயே அவர் இந்த நாட்களே சாத்தானையும் அவனுடைய சர்வ சேனையையும் இந்த நாட்களே அழித்து விடுவார் என்று சொல்லி வெளிப்படுத்தல இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவன் என்ன செய்ய போறார் இந்த நாட்களிலே இந்த கடைசி முடிவில் இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் வாசிப்போம். இந்த நாட்களிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள் வெளிப்படுத்தலின் புத்தகத்துக்கு. வெளிப்படுத்தலின் புத்தகத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் வாசிப்போம் வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் அங்கே 20 வசனத்தை இந்த நாட்களை நான் வாசித்து முடிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிறது பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அப்பொழுது மிருகமும் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களினாலும் அதன் முத்திரைகள் தரித்திருந்தவர்களையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்குற கள்ளத்தீர்க்கரசிகளையும் கூட பிடிக்கப்பட்டார்கள். இருவரும் அங்கே கந்தகம் அறிகிற அக்னி கடலிலேயே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். அப்ப இதுதான் அங்கே முடிவினுடைய காரியமாக இருக்கிறது. அருமையான கத்தொடர்புகள், ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றொரு வாஞ்சியோடு இந்த நாட்களை காரியத்தை செய்கிற வேளையிலேயே அவன் என்ன செய்வான் சொன்னால், அந்த துதிக்கு ஒரு முட்டுக்கட்டை போடும்படியாக ஒரு தடையை இந்த நாட்களை கொண்டு வருவான். ஆனாலும் இந்த நாட்களே நாங்கள் துதிக்க வேண்டும். மிக 2:13 சொல்லுவது, தடைகளை உடைக்கிறவர் தடைகளை நீக்கிறவர் நமக்கு முன்னால் கடந்து செல்கிறான்னு சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் சொல்லி ஆண்டுடைய கரத்திலே சொல்லி நாங்கள் துதிப்போமா இருந்தால் என்ன முறையிலே துதிக்க வேண்டும், எப்படியாக துதிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் 2 பகுதியில் இந்த நாட்களை பார்த்த மாதிரி கத்திர பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே நாங்கள் அப்படியாக துதிக்கிற வேளையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாத்தாவுடைய காரியங்களுக்கு இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். நம்முடைய இருதயம் எப்பொழுது துதியின் அபிஷேகத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல அருமையான கத்துடைய, நம்முடைய இருதயம் அல்ல இருதயம் மட்டுமல்ல அருமையான கத்து, நம்முடைய உதடுகள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவருடைய அவர் செய்த காரியங்களை துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் இன்றைய பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு காத்தனிப்பாடினான்னு சொன்னா சுவாசிப்பீங்களா? முடியாது. அப்ப அதுக்கே நன்மை செய்ய வேண்டியிருக்காரு. அருமையான ஃப்ரீயா அந்த நாட்களை சுவாசம் தரார் ஆண்டவர். அப்ப இதுக்காவது நன்மை சொல்லக்கூடாதா? அருமையான கத்து, அதனாலதான் இங்க வேதம் சொல்லுது, கத்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஜீவம் பண்ணுவோமா? இறக்கத்தில் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே எப்படியாக துதிக்க வேண்டும் என்ற முறையில் இந்த நாட்களை பேசும்படியாக நீங்க அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதனமையா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேனையா. இந்த நிலநிலத்திலே விழுந்த விதைகள் போல் இந்த நாட்களில் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களை முற்றுமுழுதாக ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து பிறகு நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறேன். ஜீவள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பேசுறையா,
1: ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்குடாக வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். வேதாக மக்கள் இப்பதில் நிகழ்ச்சியிலும் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதிரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. God bless you. ஆமேன்.
0: நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகரேட்பானவர்கள் ஜெயமன் தேசத்தில் இணைந்து வேத பாட நேரத்திலே துதிப்பது எப்படி என்ற தலைப்பின்களை தேவசதி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமீன். வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். God bless you all. Amen.
2: பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெண்புறா 2வது வால்யூம் ஒளித்தட்டை வெளியிடுகிற அருமையான உங்க மகள் எஸ்தர் கருணா அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு இப்படி ஒரு கிருபை கொடுத்து அருமையான பாடல்களை எழுதி அமைத்து வெளியிடுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் அவர்களையும் அவர்களுடைய ஊழியங்களையும் எல்லா செயல்பாடுகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வெண்புறா 2வது பாகம் ஒளித்தட்டுக்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை நான் துதிக்கிறேன். அருமையான உங்க மகள் எஸ்தர் கருணாவிற்கு நீர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பாடல்களை பாடின, இசையமைத்த, ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நாமத்தில் நான் அவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தமிழ் மக்கள் உலகமெங்கும் கேட்டு இன்னும் கிட்டி சேர உம்முடைய நாமத்தை உயர்த்த, உடைந்த உள்ளங்கள் தேற்றப்பட, தள்ளப்பட்டவர்கள் அரவணைக்கப்பட, பாடப்பட்ட இந்த பாடல்கள் அநேக குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கைகளும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்களை தொடர்ந்து நீர் நிறைவாக உயர்த்தி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெண்புறா 2வது வால்யூம் ஒளித்தட்டை வெளியிடுகிற அருமையான உங்க மகள் எஸ்தர் கருணா அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி.

சகோதரனுக்காக கடந்த ஒரு இரு வாரமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய அந்த ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைத்ததென்றே நாளே

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

ஒன்று சாமுவேல் 21 அதிகாரம். தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை, வாலிபர் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதற்கு முன் நேற்றும் முந்தா நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள், வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது, இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய சன்னதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் தடைப்பட்டிருந்தான். அவன் சவுலுடைய மெய்ப்பருக்கு தலைவனாயிருந்தான். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு

அல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறிக்கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணிக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாயிருக்கிறார்களோ? இவன் 1 சாமுவேல் 22 தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு போய்விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கும் போது சவுல் தன்னண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்னியமின் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000 அதிபதிகளும் 100 அதிபதிகளுமாக வைப்பானோ? நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா? இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்றான். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடே நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக, ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வர கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் எனும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனே கேள் என்று சொல்ல, அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாயிருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான். ராஜாவோ, அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோ

0: இருக்கிறது. அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். அகிதூபின் குமாரனாகிய அகிமலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என் ஏசாயா 65 அதிகாரம். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன். அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டி பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவறுப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாயிருப்பார்கள். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது. நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சைக்குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத் என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பான பலியை நிறைய வார்க்கிறவர்களே, உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணிக் கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமல்லாததை தெரிந்து கொண்டீர்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை.
1: மத்தேயு 10 அதிகாரம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தொலொமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவைகளே. இந்த 12 பேரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியா நாடுகளுக்கு போகாமலும் சமாரிய பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேறையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவர் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்கள் இடத்திற்கு திரும்ப கடவது. இவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோம் குமரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதுங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களையெல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பேல் சபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதே நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விடாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: not been set up yet. Goodbye.
1: உறங்காம தூங்காம இருக்கிற தேவனே, உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம ஒலியலையில் இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களை விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக நன்றி ஐயா. நாங்கள் ஒரு பொருட்டெண்டெண்ணி ஓடி வரவில்லையே ஐயா, அற்பெருந்தூசியும் உங்களோட அன்பு தான் ஐயா, எங்களை மட்டும் வழி நடத்துறது உங்களோட அன்பு தான் ஐயா, உங்களோட ரக்கமும் அன்பும் கிருபையும் தான் எங்களை வழி நடத்துறது. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த உலகத்தில் எங்களை வாழ வைக்கிற நாளெல்லாம் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எங்களை சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் எங்களுக்குள் வாசம் பண்ற பரிசுத்தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்கள் ராஜா. எங்களுக்கு இந்த ஜீவனை தந்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றி ராஜா, நாங்கள் இருக்கிற நாளில் உங்களை மாமப்படுத்தி உங்களை உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு எந்தெந்த விதத்தில் பங்கிட்டு கொடுக்க முடியுமோ, எந்தெந்த செய்கையாலேயோ பேச்சாலேயோ ஒரு வார்த்தையாலேயோ பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக எங்களை உங்களால் தான் ஐயா பாவிக்க முடியும். நாங்கள் ஒரு பாட்டு வரவில்லை, அப்பிருந்தூசியும் ஐயா கூட அன்பில்லாவிட்டால் நாங்கள் பூக்களை பூவை போல உதிர்ந்து போய் ஆண்டவரே நாங்கள் காய்ந்து போகிறோம் ஐயா. உங்களோட அன்பும் கிருபையும் தான் எங்களை இரக்கம் தான் எங்களை தாங்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி. எங்களை நிற்கத்தக்க பிள்ளைனை தந்ததுக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு தார எல்லா ஆசீர்வாதத்துக்காக, சுவாசிக்கத்தக்க பிள்ளைனை தாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இருக்கத்தார இருப்பிடங்கள், குடிக்கத்தார தண்ணி, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நாங்கள் சுதந்திரமாக ஆராதிக்கு தந்த அந்த சுதந்திரத்துக்காக இதை போட்டடித்து விடாதபடி உங்களோட பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, உலகத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலே நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் ஆண்டவரே, விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு நடக்க நெருக்கங்கள் ஒடுக்கங்களை ஆண்டவரே கேட்கும் பொழுது நாங்கள் வேதனை அடைகிறோம். அங்களால் என்ன ஐயா செய்ய முடியும்? உங்களை தான் நாங்கள் கேட்க, உங்களுக்கு தான் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக சுதந்திரத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, ஒவ்வொரு தேசத்துக்காக உங்களிடம் வருகிறோம் அன்பிந்தவினை. விசேஷமாக அந்த இங்கிலாந்து தேசத்துக்காக உங்களிடம் வருகிறோம். ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று பெயர் பெற்ற தேசம், முஸ்லீம்களுக்கான ஆராதிப்பதற்கு பெரும்பாலான முஸ்லீம் மக்கள் தான் ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளுக செய்ததாக ஆர்ப்பரித்து ஆடம்பரம் போட்டு ஆண்டு கொண்டு வரத்தக்கதாக நடக்கிறது ஐயா. அதை கேட்கும்போது நாங்கள் வேதனை அடைகிறோம், வேதனை அடைகிறோம் ஆண்டவரே. ஒரு கிறிஸ்தவ தேசம் ஐயா, கிறிஸ்தவ தேசம். உங்களை நேசித்த பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து அந்த ராஜ குடும்பமே ஐயா, உங்களை நேசித்த பிள்ளைகள் இப்பொழுது அவர்களும் மனமாறிக்கொண்டு போகிறார்களோ உங்களுக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும் இதுக்கு பங்கமாக என்ன சாத்தாண்ட வேலை போட்ட சாத்தான வஞ்சிக்கிறான் என்றது உங்களுக்கு தெரியும். அந்த வஞ்சகங்களுக்கு உங்களோட பிள்ளைகளாகப்பட்டு போக அதோடு எழுந்து நின்று உங்களுக்கென்று கால் ஒன்று நின்று உங்களது விசுவாசித்து உங்களை நடத்தக்கதாக இருவை செய்ய உங்களால் முடியும் ஐயா. அந்த முஸ்லிம் மக்களின் தொடங்காலும் ஆண்டவரே, அபிராமின் சந்ததி தான் ஐயா, இஸ்மவேலின் சந்ததி தான், அவர்களை தொடங்குறேசுவே உங்களை ஒரு சீஷன் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். இல்லை, நீங்கள் ஒரு கத்தாதி கத்த ராஜாதி ராஜன் திரும்ப ராஜாவாக வர போறீங்கள், இப்போவும் வலது வருஷத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்திகளை கேட்டு நாங்கள் மனம் உடைந்து இந்த சங்கம மொழியலில் எந்திட வேண்டுகிறோம். எத்தனையோ ஊழியக்காரர் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்கு எல்லாம் இதை கேட்கும் பொழுது எவ்வளோ வேதனை அடைகிறார்கள் அப்பா. உங்களுக்கு தான் தெரியும், இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் நிஷ்டத்தின் மத்தியிலும் உங்களோட அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். எங்களோட மூதாதையரே உங்களை அறியத்தக்கதாக நீங்கள் செய்த உங்களோட அமெரிக்காவில் இருந்து உங்களோட மிஷனரி மாதிரி அனுப்பி அவர்கள் எங்களோட சந்ததிகள் அறியத்தக்கதாக நீங்கள் செய்த பெரிய அற்புதத்துக்காக நன்றி ராஜா. அந்த இலங்கை தேசத்தில் உங்களோட வார்த்தை அவர்கள் வந்து பகிர்ந்தது மட்டுமில்லை, எத்தனை நன்மைகளை செய்தார்கள் ஐயா. இத்தனை வைத்தியசாலைகளை கட்டி, எத்தனை பாடசாலைகளை கட்டி ஆண்டவரே வழிய வகுத்து தந்த அந்த மிஷனரி மேற்ற வாழ்க்கைக்காகவும் அந்த சந்ததிக்காகவும் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே தங்களை தாங்களை வெறுத்து தங்களை ஜீவனை உங்களை ராஜ்யம் வளர வேணும் என்று கொடுத்த அந்த ஆத்மாக்கள் இந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு பாடசாலைகளும் ஒவ்வொரு ஆலயங்களும் இன்றைக்கும் ஆண்டவரே அழியாமல் கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நீங்கள் வாசம் பண்ணுறதும் இல்லை என்றாலும் இன்றைக்கும் அழியாமல் அந்த தேசத்தில் இருக்கத்தக்கதாக செய்த தேவனே, இப்பொழுதும் அதில் போய் ரெண்டோ மூன்று பேரோ போய் ஆராதிக்கத்தக்கதாக நீங்கள் செய்த தேவனே உங்களுக்கு நன்றி. இத்தனை கோடி மக்களை தொட்டிங்களையா அதுக்காக நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இன்னும் அந்த தேசத்தில் நிலத்திருந்து ஊழியம் செய்யும் உங்களுடைய காப்ப பிள்ளைகளையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. அன்பின் தேவனே அந்த தேசத்தில் நடக்குவனியா எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் பாவகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு வரே சாஸ்திரம் தந்திரம் எல்லாவற்றையும் உங்களால் நிர்மூலமாக்க முடியும். என்பது ஒரு செய்தியில் அனுராவை கொலை செய்வதற்கு வகை தேடினாங்கள் என்று கேள்விப்பட்டோம். எங்களுக்கு தெரிய எங்களோட கண்களால் காணவில்லை ஐயா. இப்படிப்பட்ட அநியாயம் செய்யும் கைகளை உங்களால் குறுக்க முடியும். இந்த போத வசதிகளை விற்பவங்கள்ட கைகளை குறுக உங்களால் முடியும் ராஜா. மனம் திரும்ப பண்ண உங்களால் முடியும். உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்கள் ஐயா, உயிருள்ள தேவனாய் இருக்கிறீங்கள். உங்களால் முடியும். அந்த தேசத்துக்கு ஒரு முடிவை கொடுக்க உங்களால் முடியும். விசேஷமாக அங்கு நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க பரமகரத்தினால் தாங்கி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ அவர்கள், அவர்களோட குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. அனுராவையும் பொருட்படுங்க ராஜா. அவன் உங்களை அறியாமல் உங்களை நேசிக்காமல் இருந்தாலும் இவ்வளவு நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்க அவனுக்கு கொடுத்தீங்க. ஏதோ விதத்தில் அவன் என்னோட உங்களால் முடியும் அற்புதமாக தொட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. இந்த பூதவத்த இன்னும் அந்த தேசத்துக்கு போய் அந்த தேசத்தை பாழாக்காதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். விசேஷமாக அன்பின் தேவன் எத்தனையோ பிள்ளைகள் வாழ்வ பிள்ளைகள் அந்த தங்கட படிப்பனுபவத்துக்காக உலகத்தில் இருந்து எத்தனையோ வாழ்வ பிள்ளைகள் ஒன்று கூடி அந்த தேசத்துக்கு போயிருக்கிறார்கள். அந்த வாழ்வ பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க ராஜா. நல்ல காரியங்களை செய்வதற்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பிள்ளைகள் உங்களை அறிந்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களும் கூட ரத்தத்தால் மூடி காத்து திரும்பவும் அவர்கள் அவருடைய குடும்பங்கள் மத்தியில் ஆண்டு உங்களால் சேர்த்துக் கொள்ள முடியும். சாட்சியாக வைத்து காத்துக்கொள்ளுவீங்கள். அதுக்காக நன்றி. என்னும் உங்களோட ஊழியத்தை செய்வதற்காக உங்களோட அன்பை என்னும் பகிர்ந்து கொள்வதற்காக எத்தனையோ விதமாக அங்கு போயிருக்கிறார்கள். அவர்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆசீர்வதி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டு சாம்போன்ற அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா. பிலிப்பின் ஊழியத்தை ஆசீர்வதிங்கோ. வின்சென்ட் சயனந்த மப்பிள்ளைகளின் ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா. டேவிட் லோகனான் நடத்தும் பாடசாலைகளை ஒன்றையும் ஆசீர்வதிங்கோ, காத்துக்கொள்ளுங்கோ. இவர்களுக்கு கொடுத்த இந்த வாஞ்சை கூடாக ஆண்டவரே அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை உங்களை உண்டு பண்ண முடியும். அதனால முடியதுக்கு பங்கமாக பிசாசு எந்த தந்திரம் எடுக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக உங்களை அண்டையில விரும்புவோம் என்றும் ஆண்டவரே எங்களை ஒருத்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை ஒருத்து செய்யும் ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு தெரியும். அதை நூறத்தனையாக ரெண்டப்பத்தையும் ஆண்டவரே 5000 பேருக்கு ரெண்டு மீனையும் 5000 5000 பேருக்கு போஷித்த தேவன் அதே போல் அதுகளையும் ஆசீர்வத்து 5000 10000 பேர்களுடைய பசியை போக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே அப்பா உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாக மட்டக்கிழப்பு ஊழியக்கா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே மிஸ்ஸஸ் ராஜேந்திரான்ட ஊழியத்துக்காக நன்றி. அந்த மகன்ற ஊழியத்துக்காக நன்றி சொல்கிறோம். என்னும் பாச ஜோஷாண்ட மகன் ஜோன்ற ஊழியத்துக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. ஆண்டவரே சாந்தன் ரபிகா ஊழியத்துக்காக நன்றி சொல்கிறோம். சாம்ராஜ சூரியன் நடத்தும் பாடசாலைகள் ஆண்டவரே ஆலயங்கள் ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. நன்றி சொல்கிறோம் ஆண்டு மனதுருக்கம் ஸ்தாபனத்துக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ராஜா. இது நடத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அவளை தேவைகளை சந்தித்து எந்த விதத்திலும் சோர்வடைந்து போகாதபடி அவர்களை காத்து வழிநடத்த உங்களால் முடியும். கர நீட்டி ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க அவளை சந்ததிகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ. எந்த விதத்திலும் பொல்லாங்கன் தொடாதபடி உடலத்தான் முத்திரை போட்டு காத்து கொள்ளுங்க ராஜா. காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை நேரம் இந்த சங்கமாமூலி எளிய தடதாமதம் என்று காலம் தொடங்கி நடத்தி கொண்டு வந்த தேவனே உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு மலப்பை தந்து உங்களோட பாதத்தில் எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்து இந்த அடிய பெரிய சலாக்கியத்துக்காக நன்றி. நன்றி ராஜா, ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த வார்த்தைகள் இத்தனை பேருக்கு கேட்க முடியாமல் இருப்போருக்கு உதவியா இருக்கத்தக்கதாக நீங்க மனதேவி உங்களோட வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக கிரிய செய்த தேவனே உங்களுக்கு நன்றி. என்ன தொடர்ந்து இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்க வழியை தொடர்ந்து ஆத்தமாக்கள் கேட்கத்தக்கதாக மனவிக்கத்தக்கதாக கீழ்படியத்தக்கதாக உணர்த்தி கொண்டு வளர்ந்து வாரவே உங்களோட வார்த்தை ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக முளைத்து வரத்தக்கதாக செய்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, அத்தனை வருஷ காலமாக உங்கள் அன்பரு சுத்த பிள்ளைகளுக்கு மனதில் பாரத்தை கொடுத்து நான் அறிந்த தேவனை, நான் நேசிக்கிற உயிருள்ள தேவனை, இந்த சகோதரங்கள், இனசன பந்துக்கள், அன்பானவர்கள், தமிழ் மக்கள் ஆரண்டாலும் அறிய வேணும் என்ற மனப்பாரத்தை ஆண்டவரே நீங்க போட்டு இந்த சங்கம மொழிகளே நடத்ததக்கதாக கொடுத்த வல்லமைக்காக ஞானம் அறிவு நேரம் சோகலதாக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கொடுத்த சோகலத்துக்காக நன்றி. எல்லா வீட்டுக்கும் மேலாக உங்களோட ரட்சிப்பின் பாத்திரத்தை எந்தத்தக்கதாக நீதியின் வசத்தை உடுக்கத்தக்கதாக செய்த எங்கள் அன்பின் தேவனே அதுக்கு சாட்சியாக அவர்களை வைத்து நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வாருங்கள். உங்களோட நீதியின் விளக்கிறத்தினால் வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இதை தடதாமதமின்றி என்ன நடத்தத்தக்கதாக கால தொடங்கி முடிவாக நடத்தத்தக்கதாக வேண்டிய தொடர்புகளையும் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. நீங்க கொடுத்த அந்த அழியாத அன்புக்காக இரக்கத்துக்காக கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். என்ன அன்பின் தேவனே உங்களுக்கு அந்த அவர்கள் என்னென்ன செய்ய வேணும் என்று நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ அவர்களுடைய மனதிலும் வாஞ்சைகளை உண்டு பண்றீங்களோ அவைகளை நீங்கள் நேரத்தில் உங்களோட நேரத்தில் எல்லைகளை பெரிதாக்கி அவைகளையும் நிறைவேற்றி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா. உங்களொற்றுவரது தான் முடியும். என்னால் கூடாத காரியம் ஒன்றொன்று கேட்டதவனே உங்களால் எல்லாம் கூடும். ஆண்டவரே அங்கே தெரியே அணையாமல் நிறைந்த நாணல முறியாமல் இருக்கிற தேவன் அல்லவா, உங்களால் எல்லாம் கூடும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். அன்பின் தேவனை விசேஷமாக சகோதரனை ஆசீர்வதிங்கோ, சகோதரி ஆசீர்வதிங்கோ ராஜா. நல்ல சரீர சோகலத்தை கொடுத்து பரலோக ஞானத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து அவர்களை காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள பிள்ளைகளையும் காத்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்காக நன்றி. அந்த சந்ததி சந்ததி உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை இடகட்டி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அந்த வருங்கால சந்ததி வாழ்வ பிள்ளைகளையா வழுதப்பி போய்விடாதபடி கடிவாளம் போட்டு கட்டி வேலி எடுத்து காத்து அவர்களுக்கு ஆண்டரை கனிவிருந்து ரச்சடி போலும் பலன் கொடுக்கும் உலகங்களும் வளரத்தக்கதாக உங்களோட கிருபியை உங்களோட ஞானத்தை ஊட்டி அவர்களை வளர்த்து கொண்டு வாருங்கள், வழி நடத்துவீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கேக்கப்பட்டாலும் சினேரன் மத்தியிலோ பாடசாலையிலோ சபையிலோ அயலார் மத்தியிலோ அவர்கள் ஐக்கப்படும் பொழுது உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களை ஆண்டு அன்பை வெளிப்படுத்துறவர்களாக நச்சு சொல்றவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்களை உங்களுடைய கிருபையை ஊற்றி உங்களுடைய கிருபையினால் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொல்லாத காலம் ஐயா, காற்றோ குஷலோ எதுவும் வந்தானாதபடி அன்பின் தேவனே ஆண்டவரே அவர்களோடும் வாகனங்கள் வேலை செய்யும் ஸ்தலம் வாசம் பண்ணும் கூடாரம் ஒவ்வொன்றையும் ஆண்டு சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம் அவடும் வாகனம் இந்த விண்ணப்ப ஆண்டவரே சங்கமம் மொழியில் நடத்தும் ஒவ்வொன்றையும் நீங்கள் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காட்டோ புஷலோ வந்த அண்ணுகாதபடி மட்டும் காத்தது போல் இனிமேலும் காத்துக்கொள்வீங்க. அதுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் ஆரோடு தொடர்பு கொள்ற, ஆரோடு பேசுகிறாரோ, சபையிலையோ சமுதாயத்திலையோ அயலார் மத்தியிலையோ எங்க ஐக்கியப்பட்டாலும் ராஜா, அவர்களில் உங்களோட வெளிச்சத்தை ஆண்டவரே கண்டுகொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே நீங்க அந்த இதில் இருக்கும் மக்களை தொடத்தக்கதாக, அந்த வெளிச்சம் அவர்களை பிரகாசிக்கத்தக்கதாக, நீங்க மங்காதபடி பிரகாசிக்கத்தக்கதாக காத்து கொண்டு வாரதுவனே, காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, வேண்டிய பாதுகாப்பையும் நல்ல பகுத்தறிஞாவியம் கொடுத்து அவர்களை வழிநடத்தி வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்ன இந்த மீதியான சங்கம மொழியாலேயும் பங்கு கொள்ள போற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக செய்தியை கொடுக்க போற தாசனுக்காக நன்றி. அதற்கு ஆண்டவரே நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து ஆமண்டதுக்கு அவர் அதை செய்யத்தக்கதாக வேறு ஒன்றும் வேண்டாம். அவற்றை பெருமைக்கோ புகழுக்கோ அல்ல, உங்களோட ராஜ்யம் வரணும், எத்தனையோ பிள்ளைகள் வாஞ்சோடும் வாத்தியை கேட்க இருக்கிறார்கள் என்ற உணர்வை கொடுத்து, வாத்தியை கொடுக்கத்தக்கதாக அவர்களுக்கு நேரத்தை பெருத்தெடுத்து கொடுத்து ஆசீர்வதிங்கிறோம் ஐயா. உலகம் அவர்களோட நேரங்களை கொள்ள கொண்டு போகாதபடி உங்களோட அன்புக்குள் அடிமைப்பட்ட பிள்ளைகளை உங்களோட ராஜ்யம் வளர்வதற்காக உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். பாடலு கூடாகவோ துதி கூடாகவோ உங்களை மாமப்படுத்தும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கோ. அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கோ. எங்களுக்கு பிடித்த ஆசீர்வாத வரங்களையும் கனிகளையும் தந்த தேவனையங்களை தேவனை நாங்கள் மாமப்படுத்த கிடைச்சது என்று தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களையும் நீங்கள் எடுத்து பாவிக்கிறீங்க. பாவிக்க வல்லவர் பாவித்து கொண்டு வர ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நான் சொல்லுவோம். அவருடைய குடும்பங்களை அவர்களை ஆசீர்வதிங்க ஐயா, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ. அவர் வைக்கப்படும் சபையை ஆசீர்வதித்து சாட்சியாக சபையிலும் சமுதாயத்திலும் அயலார்மத்திலும் அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக பொண்ணுக்கோ பேருக்கோ பதவிக்கோ அவர்களிடம் கொடுக்காதபடி எங்கள் இயேசுவின் நாமம் ஒன்று மகமப்பட வேணும் என்று அது ஒரே நோக்கத்தோடும் வாழத்தக்கதாக ஆடுவே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக ஒவ்வொருத்தரையும் உங்களால் பாவிக்க முடியும். பாவித்து கொண்டு வர வல்லதேவனே, உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் விசேஷமாக வாழ்வ சந்ததிக்காக வருகிறோம். வருங்கால வாழ்வ சந்ததியை உங்களிடத்தில் ஆண்டவரே நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களிடத்தில் அவர்களுக்காக வேண்டுவது உங்களுக்கு தெரியும். இந்த வாழ்வ சந்ததி ஐயா வழுதப்பி போகாதபடி உங்களோட பிள்ளைகளை, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை கடுவாளம் போட்டு கட்டி வழிநடத்தும் குராஜா. அந்த உலாச பாச இச்சை டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படியானதற்கு அடிமையாகி போய்விடாதபடி ஆண்டவரே அவர்களுக்கு தேவைக்கு தேவையான விதத்தில் அதை பாவித்து பாவிக்கத்தக்கதாக உங்களுக்கு கொடுக்குற நேரத்தை நாங்கள் கொடுக்க வேணும் என்ற உணர்வோடு ஆண்டவர் நடக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், உட வார்த்தைக்கு கீழ்படி நடக்கும் பிள்ளைகளை அப்பா வரிசு தாவியான விரையீடு கட்டி வழிநடத்துங்கோ ராஜா. அலங்கரிங்க, முடிச்சு விட்டுங்கோ வரங்கள் கனிகள் நாள் அவர்களை விபத்து அலங்கரித்து தீக்க தரிசன வரங்களை கொடுத்து ஆசீர்வதிங்கோ, ஆசீர்வதிங்க. அதில் பிரியாசங்களை ஆசீர்வதிங்கோ ராஜா. எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் செய்து விடாதபடி ஆண்டவரே உங்களால் உணர்த்தி அவர்கள் நீங்க கொடுக்குற ஞானம், நீங்க கொடுத்த ஞானம், நீங்க கொடுத்த நேரத்தை பிரயோசனமாக கழிக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிருக்கிறோம். வருங்கால சந்ததி ஐயா, வருங்க அருமையாக கொடுத்த வருங்கால சந்ததி வாழ்க்கை துணைக்காக இங்கு கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணைகளை அவர்கள் பொறுமையோடு இருக்கிறத பார்த்து உங்களோட சித்தத்தின் பரலோக சித்தத்தின்படி ஏற்ற துணைகளை கொடுத்து ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. வழுதப்பை போய்விடாதபடி உங்களுக்கு பிரியமில்லாமல் அந்நியன் உங்களில் இணையாதபடியும் நீங்கள் மட்டுமே காத்து கொண்டு வார அந்த வாழ்வு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பிரயாசங்களை என்னும் ஆசீர்வதித்து எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள கல்வாரியா இயேசுவே கால் ஒன்று உங்களில் நின்று உங்களுக்கு நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக உங்களோட பெருலோக சித்தத்தை எங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்றுவீங்கள் என்ற அந்த ஒரு நம்பிக்கையும் உறுதியும் கொடுத்து அதுக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக இந்த வாலிப சந்ததி ஒவ்வொன்றையும் எங்களை சபை மத்தியில் இனசன மத்தியில் அயலார் மத்தியில் இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் பேர் சொல்லாவிட்டாலும் பேர் பேராக உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. அன்பின்றவனே, இந்த நேரத்தில் விசேஷமாக உங்களோட ஊழியத்தை செய்யும் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களும் தமிழில் செய்த ஊழியம் செய்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, எந்தெந்த பாஷையில் எங்கெங்கிருந்தாலும் உங்களோட ஊழிய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளும் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களோட ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்கள் ஐயா. என்ன நோக்கத்துக்காக எங்களை அழைத்தார் என்ற நோக்கத்தோடு அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டு பணத்துக்கோ பெருமைக்கோ பேருக்கோ முதலிடம் கொடுக்காதபடி அப்பா உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படுந்து உங்களோட ராஜ்யம் ஒன்று வளர வேணும், அப்பா இயேசு நாமம் மாமப்பட வேணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பொருட்படுத்தி வழிநடத்துங்க. அவர்லோக ஞானத்தினால் நிரப்பி வழிநடத்துங்கோ. எங்கெங்கெல்லாம் படுத்து பட்டம் பெற வேணும் என்று வாஞ்சிக்கிறார்களோ உங்களுக்கு சித்தமானால் ஆண்டவரே அந்த வழிகளை துறந்து அவர்கள் பட்டம் பெறத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவர் ஞானம் கண்மலை நீங்களையா, உங்களோட பரலோக ஞானத்தினால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க, அவர்களை காத்துக்கொள்ளுங்க. அவர்களை அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த சபைக்கு அவர்கள் தலைவர்களாக இருந்தாலும் அந்த சபைகளையும் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. வல்லவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின்றவனை விசேஷம் ஆக உங்களோட அன்பர் உசித்த பிள்ளைகள் உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படைந்த பிள்ளைகளை தினோ பேர் பின்வாங்கி உங்களை ஆராதிக்காமல் இருக்கும் ஒவ்வொருவருக்காக ஆத்மாக்களுக்காக உங்களிடம் வருகிறோம். அந்நியன் உங்களில் இணைக்கப்பட்டு கணவன் கிறிஸ்தவராயிருந்தும் மனைவியா உங்களை அறியாதவர்களாக அந்நியன் உங்களில் இணைக்கப்படுகிறார்கள் ஐயா. அது மாதிரி மனைவியை உங்களை அறிந்தும் கணவன் அறியாதபடியே ஆண்டவரே அன்புக்கு அடிமையாய் போய் இணையப்பட்டிருக்கும் குடும்பங்களுக்காக உங்களிடம் வருகிறோம் ராஜா. ஆர் ஆர் என்னும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் அவர்கள் மத்தியில் உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே உங்களை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சாட்சியாக இருந்து அன்பாக இருந்து தாழ்மையாக உண்மையாகவும் இருந்து உங்களோட அன்பை அவர்கள் வழி கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களை நீங்க தான் மருவப்படுத்த முடியும். அந்த ஆத்மாக்களால் முடியாது, உங்களால் முடியும் என்ற விசுவாசத்தோடு அன்பாக இருந்து எந்த விதத்திலும் போராடாதபடி எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற இயேசு நிச்சயம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு குடும்ப ஐக்கியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ராஜா. உங்களை ஆராதிப்பதிலிருந்து விடுபடாதேபடி ஒவ்வொரு ஆத்திரம் நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை உங்களோட நேரத்தில் நீங்கள் அவர்களை தொடிவீங்க. ரெண்டு பேரும் கைகோத்த வண்ணம் இணைக்கப்பட்ட ரெண்டு பிள்ளைகளும் ஆத்மாக்களும் கைகோத்த வண்ணம் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். செய்ய வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக உங்களிடம் வருகிறோம். எவ்வளவு அற்புதம் செய்த தேவன், எப்படி தொட்டு கண்ணுக்கு முன்னால் எங்களை கண்கள் கண்டு உங்களை துதிக்கத்தக்கதாக எத்தனை பேரை தொட்டு அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற தேவன், உங்களோட ஊழியத்துக்கண்டே அழைப்பு கொடுத்து வைத்திருக்கிற தேவன், அதுக்காக உங்களால் முடியாத ஒன்றுமே இல்லை, என்னும் உங்களால் கூடும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் என்று உயிரோடு இருந்து உயிரோடு எழுந்திருந்து ஆண்டவரே நீங்க மனக்குலத்துக்காக உங்களை நோக்கி கதறி கண்ணீர் விடும் பிள்ளைகளுக்காக நீங்க பதிந்து பேசிக் கொண்டிருக்கிறது இல்லையா? உங்களோட பாதையில் உன்னப்பத்தை கேட்கிறது நீங்கள் எங்களோட கண்ணீரை காண்கிறது ஐயா. நாங்கள் உங்களோட பாதத்தில் விடும் கண்ணீருக்கு நீங்க பதில் தர்ற தேவன் துருத்தியில் அல்லவா சேர்த்து வைத்திருக்கிறீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நாட்களில் இந்த பாடசாலை இந்த கனடா தேசத்தில் பாடசாலை விடுமுறை ஐயா, இதில் பாடசாலை ஒரு முறையில் இருக்கும் பிள்ளைகளோ சின்ன பிள்ளைகளோ வயது வந்த பிள்ளைகளோ ஆளு பிள்ளைகளோ ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ராஜா. வருங்கால சந்ததியை அவள் தப்பி இந்த பாவத்துக்களும் போய்விடாதபடி, பாவங்களையும் செய்யாதபடி, அவளை நேரங்களை கொள்ள கொண்டு நடத்தக்கத்தக்க, அவளுக்கு வேண்டிய வழிநடத்தலை பெற்றாரோ ஆரோ கொடுத்து வழிநடத்தத்தக்கதாக உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். வருங்கால சந்ததியை பொறுப்படுங்க ராஜா. வழிதப்பி போய்விடாதபடி நடக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் பிரியாணம் பண்ணும் ஒவ்வொருவருக்காக உங்களிடம் வருகிறோம். பிரியாணத்தை மேற்கொள்ளத்தக்க கொடுக்கிற வசதிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா, நன்றி சொல்கிறோம். பிரயாணங்களை ஏற்படுத்துறது என்னத்தில் பிரயாணம் பண்ணினாலும் காரோ பஸ்ஸோ ட்ரெயினோ ஒவ்வொன்றும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கத்தக்கதாக அதை ஓட்டு போரும் உயிருள்ள உயிர்களை நாங்கள் வழி நடத்தி கொண்டு போறோம் என்ற உணர்வோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக அவர்களையும் உணர்த்தி உங்களால் தான் ஐயா நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உலகத்தின் ஆண்டவரே சமத்துக்கும் ஆறுதலுக்கும் கடமை செய்யும் ஒவ்வொருவருக்காக விசேஷமாக வைத்திய சாலையில் வேலை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வருகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் பரம வைத்தியன் ஐயா. உலக பிரகாரமாக வைத்தியம் செய்வதற்கு ஞானத்தை கொடுத்து வழிநடத்துற ஒவ்வொரு வைத்தியருக்காக வைத்திய சாலைகளுக்காக அதில் கடமை செய்யும் சிறு வேலை தொடங்கி பெரிய வேலை மட்டும் கடமை செய்யும் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் பொறுப்படுங்க ராஜா. கருத்தில் ஒப்படைக்கிறோம், பொறுப்படுங்க ராஜா. அவர்கள் உயிரோடு வேலை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு உண்மையோடு கடமை செய்யத்தக்கதாக நீங்க கொடுத்த ஞானம் அறிவு படிப்பு பதவி கூடாக உண்மையோடு அந்த உயிர்களை காக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக பொல்லாத நோய்கள் வந்து என்ன அதைப்படி தடுத்து நிறுத்தத்தக்க வழி ஞானம் அதுகளை கொடுத்து உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே பரிகாரியான தேவனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த கனடாவில் கொடுக்கிற வைத்திய வசதி, இலவசமான வைத்திய வசதிக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே வயது உணவர்களுக்கு கொடுக்க வசதி, ஒவ்வொன்றுக்காக இருப்பிடங்களுக்காக வைத்த பராமரிப்பு வசதி ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். இதை அனுபவிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவர் நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக, இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் வயது வந்தவர்களோ பிளவினரோ எல்லாரும் உங்களை மாமப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக, எங்கெங்கிருந்தாலும் எங்கே ஐக்கியப்பட்டாலும் சாட்சியாக இருந்து இயேசுவே என்று சொல்லி உங்களோட பேரை மாமப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக, உயர்த்துறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் பாவிக்க உங்களால் முடியும் ஐயா. பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நாங்கள் சுதந்திரமாக ஆராதிக்க கொடுத்த அந்த சுதந்திரத்தை போட்டடித்து விடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நடக்கத்தக்கதாக, உங்களுக்கு ஊழியம் செய்யும் ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் நடக்கத்தக்கதாக நீங்க உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உறங்காமல் தூங்காமல் ஒளித்த வண்ணம் இருந்து என குலத்தின் மேல் கண் வைத்து வழிநடத்துறங்கள் தேவனே, ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே, திரும்பவும் ராஜாதி ராஜனாக வர இருக்கிறவரே, உங்களை அறியாமல் ஒன்றுமே நடவாதையா. உங்களோட நீதி, உங்களோட நீதி தான் ஐயா நீதி. மனுஷருடைய நீதி எல்லாம் கந்த சீலைக்கு சமனப்பா. உங்களோட நீதியின்படி ஆண்டவரே உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாரையும் கூட கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த மீதியான சங்கம மூலையிலேயும் புறப்படுங்க ராஜா. தடதாமதமின்றி அன்பின் தேவனே இதை வெற்றியோடு உங்களோட நாமம் மகமப்படத்தக்கதாகும், உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாகும். இதை நீங்க நடத்தி, நீங்க தொடக்கிறத நடத்தி முடிப்பீங்கள் என்ற விசுவாசத்தோடு உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் ஆய்மை செலுத்தி இயேசுவின் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். வேறு நேரம் நீங்கள் ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நன்றிகளை வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நாளைய நாளிலே வளமையான நேரத்துக்கு சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோமா. நன்றியம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: நன்றி அப்பா, காட் பிளஸ் யூ அப்பா, காட் பிளஸ் யூ.
2: அம்மா ஒரு சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
1: என்ன அப்பா?
2: ஒரு சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 42 வயது, கர்த்தரை அறிந்த குடும்பம். அவர் டாக்டராக இருக்கிறார். 2 நாளுக்கு முன்னதாக திடீரென அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து தலையிலிருந்து கால் வரை உள்ள நரம்புகள் வேலை செய்யவில்லை. அதனால் அது மட்டுமல்ல, அவர் பேரலைஸ் ஆக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். 42 வயது மகள். டாக்டர், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
1: மகள் மகள் மகள் மகள் ஒரு குடும்பத்தின் மகள். அவ ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளை. என்ன
2: ஆண்டவரை அறிஞ்ச குடும்பம். அதே நேரத்தில் டாக்டர் ஆக இருக்கிற 42 வயது.
1: 42 வயது. பேர் தெரியாத அப்பு?
2: பேர் சொல்ல இல்லையே, சொல்ல
1: விரும்ப. பரவாயில்ல பரவாயில்ல, நாங்க ஜெபிப்போம். ஆண்டவருக்கு தெரிந்தான், இங்க சொல்லிக்கலே அவருக்கு தெரியும். நாங்க ஜெபிப்போம். அப்ப இந்த ஜெபத்திலேயும் தாங்குவேன். நான் நாளைக்கு ஜெபிக்கலாம்
2: ஜெபிக்கிறேன்.
1: God bless you அப்பு. ஓகே ஓகே ஓகே, பை.
3: Recording in progress.
2: அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் மதியம் 2 மணி, மாலை 2 மணி ஆகிறது. எங்களுடன் கோ ஊழியர் பாஸ்டர் அண்டனி சில்லேபிரகாம் அவர்கள் மாலை வேளையிலே லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டரி சார்பாக கத்தரண்டை வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரசுத்தாவியானதாமே நிரப்பி ஆசீர்வித்து வழிநடத்து வரார். கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். வரவேற்போம், ஊழியரை வரவேற்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.
4: நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். ஆகவே விசுவாசித்து பெற்றுக் கொள்வது தேவன் நமக்கு கொடுத்த வேலையாக இருக்கிறது. இந்த வேளையிலும் நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்து வருகிறோம், எபேசியர் 6:10 இருந்து. ஆகையினால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நீக்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதங்களை எடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், உபயோகியுங்கள், பயன்படுத்துங்கள். அப்ப தேவன் தன்னுடைய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமை தான் நம்முடைய சர்வாயுத வர்க்கம். ஆனால் அந்த வல்லமை எப்படியாய் புறப்பட்டு செல்லுகிறது, அந்த வல்லமை எப்படியாய் செயல்படுகிறது என்பதை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை பார்த்தோம். சத்தியம், சத்தியத்தை பேசும் பொழுது தேவனுடைய வல்லமை புறப்பட்டு சென்று அங்கே விடுதலையை உண்டாக்குகிறது. தேவனுடைய நீதியை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாய், உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய், புதுப்பிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் எண்ணிக்கொண்டு செயல்படும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு செல்லுகிறது. தேவனோடு கூட நாங்கள் சமாதானம் பெற்றுவிட்டோம். இனிமேல் தான் பெறுவதல்ல, ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை உடையவர்களாய் நாங்கள் செயல்படும் பொழுது தேவ வல்லமை புறப்பட்டு சென்று சத்துருடைய கிரியைகளை நிர்மூலமாக்குகிறது. அதுக்கப்புறமா பார்த்தோம், எல்லா பொல்லாங்கனையும் அக்கினி அக்கினி ஜாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும் நில்லுங்கள் என்பதை குறித்து கடைசியாக நாங்கள் பார்த்தோம். இப்பொழுதோ ரட்சிப்பு என்னும் தலைச்சிராயையும், ரட்சிப்பு, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சணியம் என்னும் தலைச்சிராய், சல்வேஷன் என்றால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் மீட்கப்பட்டோம் என்ற சிந்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அந்த சிந்தை உடையவர்களாய் இல்லாமல் இருக்கும் பொழுது ஹெல்மெட் என்று அங்கே சொல்லப்படுகிறது, தலைச்சிராய் ஹெல்மெட், எங்களுடைய சிந்தையை பாதுகாக்க வேண்டும். எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் செய்து முடித்ததை வைத்தே எங்களுடைய சிந்தை எப்பொழுதும் தியானிக்கிறதா இருக்க வேண்டுமே அல்லாமல், நம்மை குறித்து நாம் என்ன செய்தோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்பது அல்ல. இயேசு கிறிஸ்து இவை எல்லாவற்றையும் பூரணமாய் செய்து பூரண ரட்சிப்பை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருக்குள்ளாக வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. எபேசியர் அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு வசனம், எபிரேயர் 10:14, ஒரே பலியினால். அடுப்போம், வாசிப்போம் எபிரேயர் 10. இவைகள் எல்லாம் மிகவும் முக்கியம். முடிந்த வரைக்கும் 10 முழுவதையும் தயவு செய்து வாசித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இன்னும் அதிக தெளிவு கிடைக்கும். எபிரேயர் 10:14, ஏனெனில், அல்லது நான் உங்களுக்கு பத்தாம் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10:10 வாசிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம், கவனியுங்கள், ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே மறுபடியும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தரம் பலியிட்டபடியினாலே அந்த திட்டத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கவனியுங்கள், பரிசுத்தமாக்கப்படுவோம் அல்ல, பட்டிருக்கிறோம். அவர் தன்னை பலியால் செலுத்தினபடியினாலே அந்த சித்தத்தின்படி, அந்த திட்டத்தின்படி, இது தேவ திட்டம், அந்த சித்தத்தின்படி, அந்த திட்டத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். அப்ப கவனியுங்கள், இந்த கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பலிகள் தேவனுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கவில்லை. அவர்கள் மறுபடியும் பாவம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து கொடுத்த பலியும் அப்படிப்பட்ட பலி என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஏனென்றால் அப்பேற்பட்ட பலி அனுதினமும் செலுத்தப்பட வேண்டும். அன்றியும் எந்த ஆசாரியனும், கவனிங்கள், நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ, கவனிங்கள், வித்தியாசத்தை பாருங்க, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய கிரியை முடிந்தாயிற்று. அனுதினமும் கிரியை செய்கிற காரியம் அல்ல ஆசாரியர்களைப் போல. இவர் ஒரே பலியை செலுத்தி என்ன செய்து விட்டார்? எல்லாரையும் விடுதலை ஆக்கி விட்டார். சத்துருவின் மேலே நமக்கு சகல அதிகாரங்களையும் வல்லமையையும் ஏற்கனவே கொடுத்து விட்டார். அதனால்தான் நாங்கள் அவர் மூலமாய், அவருடைய வல்லமை மூலமாய், அவருடைய வார்த்தை மூலமாய், அவருடைய சத்தியத்தின் மூலமாய் சத்துருவை அவருக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் அவர் பிதாவின் வலது பார்க்கத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அப்ப இத சத்துருவை பாதபடி ஆக்கி போடுகிற சகல வல்லமையும் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாய். ஆனால் நாங்கள் கொடுக்கப்படவில்லை என்று நாங்கள் விசுவாசித்து அதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் என்ன செய்யறாராம், தேவனுடைய வலதுபார், இனி அம்முடைய சத்துருக்களை தமதுக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் ஆத்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம தான் இந்த வேலையை செய்யணும். இதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால், கவனிங்கள், வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் அர்சுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்ப முன்னாடி பலிகளை செலுத்தி பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், கிரியை செய்தார்கள். ஆனால் இவர் என்றென்றைக்கும் ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நாம் பூரணமாக்கப்பட்டோம். இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?

நீங்கள் ஆளுகை செய்யவில்லை என்றார். நீங்கள் ஏற்கனவே ஆளுகை செய்ய பட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அப்ப மிகவும் முக்கியம், நீங்கள் ஆளுகை செய்கிறீர்களா அல்லது ஆளுகை செய்யப்படுகிறீர்களா? நீங்கள் பிசாசை ஆளுகை செய்யாவிட்டால் பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் சுக இனத்தை ஆளுகை செய்யாவிட்டால் சுக இனம் உங்களை ஆளுகை செய்கிற என்று அர்த்தம். நீங்கள் தரித்திரத்தை ஆளுகை செய்யாவிட்டால் தரித்திரம் உங்களை ஆளுகை செய்கிறது என்று அர்த்தம். நீங்கள் தோல்வியை ஆளுகை செய்யாவிட்டால் தோல்வி உங்களை ஆளுகை செய்கிறது என்று அர்த்தம். அப்ப இவைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு தேவன் எனக்கு சகல அதிகாரங்களையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். நான் முழுமையாய் அநேக பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் சத்துருவை ஜெயிக்க முடியாதபடிக்கு அல்லது எதிர்த்து பேச முடியாதபடிக்கு அல்லது சத்துருவை பிசாசை துரத்த முடியாதபடிக்கு அவர்களுடைய உள்ளத்திலே குற்ற மனச்சாட்சி, நாங்கள் பாவத்திலே இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்யவில்லை, இன்னும் பரிசுத்தமாகவில்லை, இன்னும் நாங்கள் பூரணம் அடையவில்லை என்ற தவறான எண்ணம் தான் எங்களை மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்ய வைக்கிறது. ஆனால் ஒரே பலியினால் நாங்கள் பூரணமானோம், பூரணமாக்கப்பட்டோம். இதை எல்லாவற்றை பார்க்கிலும் கிறிஸ்து இயேசுவே உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அவருடைய பரிசுத்தம் உங்களோடு இருக்கிறது, அவருடைய பலன் உங்களோடு இருக்கிறது, ஆமென். அவருடைய வெற்றி உங்களோடு இருக்கிறது. அப்ப இதை நாங்கள் தியானிக்காமல் நாங்கள் எங்களை தியானிக்கிறோம், எங்களுடைய கிரியை தியானிக்கிறோம். அவருடைய கிரியை தியானிக்கும்படிதான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவுக்கு அவருடைய கிரியை நாங்கள் தியானிக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு தான் அவருடைய கிரியை நம்ம வந்து மேற்கொள்ள முடியும், ஆமென். ஆகவே அவருடைய கிரியைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது அவர் எனக்கு பரிசுத்தமா இருக்கிறார், அவர் எனக்கு பலனா இருக்கிறார், அவர் எனக்கு மீட்பாக இருக்கிறார், அவர் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறார், அவர் என்னுடைய ஆசீர்வாதமா இருக்கிறார். இப்படியாக நான் அவரை தியானிக்கும், அவர் எனக்கு சுகமா இருக்கிறார் என்று தியானிக்கும் பொழுதுதான் பிசாசு என்ன செய்கிறார், ஓடி போகிறான். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். எபேசியர் 2:4 வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கவனியுங்கள், கிருபையினால், நம்முடைய கிரிகையினால் அல்ல, கிருபையினால் நாங்கள் மீட்கப்பட்டோம். தேவ அன்பினால் நாங்கள் மீட்கப்பட்டோம். ஆனால் தேவனங்களை எப்படி பார்க்கிறார் என்ற வெளிப்பாடு இல்லாதபடியினால் நாங்கள் எங்களையே எப்படி பார்க்கிறோம், மிகவும் கேவலமாக, மிகவும் இழிவாக, மிகவும் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக நாங்கள் எண்ணுகிறோம். ஆனால் தேவன் எங்களை குறித்து எப்பேற்பட்ட மேன்மையான தீர்மானம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், எங்களை வெளியேற பெற்றவர்கள் என்று அவர் கண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று எங்களை எப்படி பார்க்கிறாராம், வெளியேற பெற்ற முத்துக்களாய் அவர் கண்டு அவர் எப்படி பார்க்கிறார், முத்துக்களாய் பார்க்கிறார், ஆமென். ஆனா அநேக வேளைகளிலே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்கல்ல, நம்ம பாவிகளாய் பாருங்கள், நீங்கள் பாவிகள், நீங்கள் படும் பெரும் பாவிகள். ஆனால் தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார், வெளியேறப்பெற்ற முத்துக்களாய் பார்க்கிறார், ஆமென். அப்ப தேவன் நம்மை பார்க்கிறதுக்கும் நாமே நம்மை பார்க்கிறதுக்கும் சரியான வித்தியாசம் உண்டு. தேவன் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று பார்க்கிறார். ஆனால் கிதியோன், நான் எளியவனும் எளியவன், நான் சிறியவனும் சிறியவன் என்று தன்னை பார்க்கிறான். அப்ப இதனால் தான் தேவன் செய்து முடித்தவைகளை பெற்று கொள்ளாமல் இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய எண்ணங்களே அவர் செய்து முடித்தவைகளை பெறாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிறது. அவர் எப்படி நம்மை பார்க்கிறாரோ அப்படி நாங்கள் பார்க்க ஆரம்பித்து விடுவோமானால் நிச்சயமாக எல்லா விதத்திலும் வெற்றி

0: புத்தி சிறந்தவர்களாய் நாங்கள் இருப்போம். அதைத்தான் தேவன் விரும்புகிறார், அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். இந்த எபேசியர்லே 10 வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கும் பொழுது, ஆகையினால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நாள், தீங்கான காரியங்கள், வேதனையான காரியங்கள், துன்பமான காரியங்கள், சுகயினங்கள், பில்லி சூனியங்கள், கட்டு, இவைகளை அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீங்கள் எதிர்க்கவும். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் என்றால் சகலத்திலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி, பெலன் உள்ளவர்களாகும்படிக்கு, வல்லமை உள்ளவர்களாகும்படி, ஜெயிக்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தையும் தேவனுடைய சகல வல்லமையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப தேவன் ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணி விட்டார், ஏற்கனவே கொடுத்து விட்டார், அதன்படி செயல்படுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் அதன்படி செயல்படுங்கள். கொடுக்கப்பட்டதை விசுவாசித்து எடுத்து பயன்படுத்துங்கள் என்று சொன்னால், நாங்கள் இன்னும் இது கிடைக்கவில்லை, இன்னும் இது நடக்கவில்லை என்று எண்ணி அதற்காக அழுது குளறி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் செய்து முடித்தார் என்ற சிந்தையின்படி நாங்கள் கிரியை செய்ய வேண்டும். கவனியுங்கள், இங்கே பார்க்கிறோம், கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார். அப்ப நாங்கள் மரணத்தில் இல்லை, மரணம் நம்மை மேற்கொள்ள முடியாது. எங்களுடைய சரீரத்திலே சுகயீனம் என்னும் மரணம், வேதனை என்னும் மரணம், துன்பம் என்னும் மரணம், போராட்டம் என்னும் மரணம், அவமானம் என்னும் இவைகள் எல்லாம் வர முடியாது. ஏனென்றால் நாங்கள் இவைகளில் இருந்து மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் இதை நம்பவில்லை. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். ஆமென். அப்ப கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் என்றால், கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நாமும் அவருக்குள்ளே புதிதாக உயிர்ப்பிக்கப்பட்டோம், புதியவர்களாக பிறப்பிக்கப்பட்டோம். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாய். எல்லாம் கவனிங். ஆமென். அப்ப எல்லாம் புதிதாகி விட்டது என்ற எண்ணம் இன்னும் வரவில்லை, என்ற விசுவாசம் இன்னும் வரவில்லை. விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள். அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, கவனியுங்கள், அவரோடு கூட எழுப்பி விட்டார், புதுப்பித்து விட்டார், புதியவர்கள் ஆக்கிவிட்டார். அவரோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கவனியுங்கள், இதை நாம விசுவாசிக்கணும். நாங்கள் விசுவாசித்தால் தான் தேவனுடைய வல்லமை நம்மை மேற்கொண்டு அப்படியே இந்த வசனம் சொல்லுகிறது போல கிரியை நடப்பிக்கும். அது எப்படி பிரதர், அது எப்படி நாங்கள் நம்புறது, அது அவரோடு கூட ஒரு நாளைக்கு இருப்போம், ஆனா இப்ப அப்படி இல்லை பிரதர் என்று நாங்கள் நினைத்தால், வேதம் என்ன சொல்லும் என்றால், நம்மை பார்த்து உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்காக கிடவு. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். செய்தார் என்றா முடிந்து போய்விட்டது. இதைத்தான் தியானிக்க வேண்டும். நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆமென். கிருபையினாலே, கவனியுங்கள், இது நம்முடைய கிரியை அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனால் உண்டான, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. ஏன் நாங்க இன்னும் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவில்லை என்றால், நாங்கள் கிரியை செய்து பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம். கிரியை செய்து ஆவிக்குரிய மனுஷனிடத்திலே தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து ஆவிக்குரிய மனுஷனை புதிதாக்கி விட்டார். ஆனால் நாங்கள் மாமிச கிரியை செய்து அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம். இங்கதான் ப்ராப்ளம். நாங்கள் மாமிச கிரியை செய்து ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக விசுவாசித்தால் ஆவிக்குரிய காரியங்கள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். இதைத்தான் தேவன் சொல்லுகிறார், கவனிங்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. கவனிங்கள், விசுவாசத்தை கொண்டு, எங்களுடைய கிருபையினால் அல்ல. இப்போ ஒரு ஆளுக்காக ஜெபியுங்கள் பிரதர் என்று சொன்னா கூட நாம என்ன செய்வோம் என்றா, ஒரு நாள் தான் நான் உபவாசம் இருந்துட்டு வர்றேன், ஒரு மூன்று நாள் உபவாசம் இருந்துட்டு வந்து இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் என்று நாங்கள் நினைப்போமானால் இது நம்முடைய கிருபை. ஆனால் இயேசு செய்து முடித்தபடியினால், அவர் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால், நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறபடியினால், நான் அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது, அவருடைய சத்தியத்தை பேசும் பொழுது, அவருடைய வல்லமை கடந்து போய் இந்த வெற்றியை, இந்த சுகத்தை, அதிசயங்களை, அற்புதங்களை என்ன செய்கிறது, செய்கிறது. ஆமென். கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி இன்னொரு சகோதரனுக்காக ஜெபிக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அவருக்கு கையிலே அசிட் ஊத்தப்பட்டு கை வந்து என்ன ஆயிட்டு, எல்லாமே பழுதா போயிட்டு. ஆகவே அதற்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். நான் ஜெபித்தேன், அந்த கை மறுபடியும் பூரண சுகமாக வேண்டும், பூரணமாய் ரீஸ்டோர் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது, லாஸ்ட் வீக்கில் எனக்கு சாட்சி சொன்னார்கள், அந்த கை மறுபடியும் என்ன செய்கிறது, ரீஸ்டோர் பண்ணப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாக சாட்சி சொன்னார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இவை எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்தார். அப்படி கேட்கும் பொழுது, அப்படியா, சரி, நான் ஒரு வீக் நான் ஜெபம் உபவாசம் இருந்து விட்டு வருகிறேன் என்று சொன்னால், அப்படி அல்ல. இயேசுவினிடத்திலே வந்தவர்களுக்கு உடனடியாக அந்த சமயத்திலே, அப்போஸ்தலர்களிடத்துக்கு இடத்தில் வந்தவர்களுக்கு உடனடியாக அதே நேரத்திலே அற்புதங்கள் நடந்தது, அவசியங்கள் நடந்தது. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள்ளே கிறிஸ்து இயேசு இருக்கிறார் என்று விசுவாசித்தார். பேதுருவை கவனியங்கள் என்ன சொல்லுகிறான், அப்போஸ்தலர்களே வாசிக்கிறோம், அவன் சொல்லுகிறான், பொன்னும் வள்ளியும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் எனக்குள் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று கட்டளை எழுது. கவனி, அப்ப எனக்குள்ளே தேவன் இருக்கிறார், எனக்குள்ளே தேவ வல்லமை இருக்கிறது என்று அவர்கள் விசுவாசித்தார். ஆனால் நாங்களோ இன்றைக்கு எங்கேயோ இருக்கிறது என்று விசுவாசித்து அழுது குளறி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ முறை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்திருக்கிறேன், நாங்கள் தேடுகிற எல்லா ஆசீர்வாதமும், எல்லா விடுதலையும் வானத்திலும் அல்ல, அல்லது சமுத்திரங்களுக்கு அந்த புறத்திலும் அல்ல, உபாகமம் 30 அதிகாரம் அல்லது ரோமர் 10 அதிகாரம் இதிலே வாசித்துப்பார். இவைகள் அங்கே அல்ல, உங்களுடைய இதயத்திலும் வாயிலும் இருக்கிறது. நீங்கள் இதயத்தில் விசுவாசித்து வாயிலே பேசினால் அவைகள் மேற்கொள்ளும். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆகவே முழுமையாய் நாங்கள் மீட்கப்பட்டோம், புதிதாக்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டோம் என்ற சிந்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். பிசாசு இல்லை இல்லை, நீ பாவி என்று சொல்ல அதை அனுமதிக்க கூடாது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் எனக்காக முழு கிரியமும் செய்து ஒரே பரியினால் என்றென்றும் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களுடைய கிரியையினால் உண்டானதல்ல, நீங்கள் அழுது குளறி கண்ணீர் வடித்ததனால் உண்டானதல்ல, அதிகமா உபவாசம் இருந்து ஜபித்தனால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு, நான் அதிகமாய் ஜபித்தபடியினால் பெற்றுக்கொண்டேன், அதிகமாய் உபவாசம் இருந்தபடியினால் இவைகள் எல்லாம் என் மூலமாய் நடக்கிறது என்று ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு, இது கிரியையினால் உண்டானதல்ல. ஆமென். அப்ப இதை அறிந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். எந்த காரியமும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, அல்லது நீங்கள் இதை செய்தால் தான் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுமானால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அநேக வேளைகளிலே அதை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் என்ன செய்கிறோம், கிரியை நடப்பிக்கிறோம். அது எவ்வளவோ தவறு. அதனால் தான் நாங்கள் ஜபிக்கிற ஜபங்களுக்கு பதிலை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம். கவனியுங்கள், கொலோசியர் முதலாம் அதிகாரம் 13-14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி, பாவம் இருளின் அதிகாரம், இதில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கிட்டார். தாபம் இருளின் அதிகாரம், தடைகள், தாமதங்கள், பற்றாக்குறைகள், இவைகள் எல்லாம் இருளின் அடையாளம், இருளின் அதிகாரம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற, அப்ப இப்ப எங்கே இருக்கிறோம், உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது. இது எப்படி நாம சாதாரணமா வாசிக்கிறோம், பிரியமான பாவ மன்னிப்பு கிடைச்சிட்டு என்று நாம சொல்றோம். ஆனால் பாவ மன்னிப்பு எனக்கு கிடைத்திருக்குமானால் நான் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். பாவ மன்னிப்பு எனக்கு கிடைத்திருக்குமானால் மறுபடியும் பிதாவினுடைய சகல சொத்துக்கும், சகல அதிகாரங்களுக்கும், சகல வல்லமைக்கும் உரியவனாயிருக்கிறேன். பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டு இருப்பேனானால் நான் மறுபடியும் ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், தேவ உறவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆமென். இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் நான் திரும்பவும் மீட்டுக்கொண்டேன். ஆமென். அப்படியான சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் என்ன செய்து விட்டோம், வந்து விட்டோம். ஆனால் அதை விசுவாசிக்கிறோமா, அல்லது இன்னும் அழுதுக்குள்ளாரி, பாவிகள் ஆண்டவரே, நாங்கள் படுபாவிகள் ஆண்டவரே என்று நான் சொல்வேனானால் அவர் செய்து முடித்ததை நான் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. அப்ப மறுபடியும் என்னை பாவியாக நான் எண்ணிக்கொள்வேனானால் நான் எப்படி மீட்கப்படுவேன், எதை வைத்து தேவனால் என்னை மீட்க முடியும்? ஏனென்றால் அவர் என்னை அவருடைய இரத்தத்தினால் கழுவி பூரணமாக்கி விட்டார் என்பதை நான் இன்னும் விசுவாசிக்காவிட்டார், நான் எப்பொழுது நான் அதை பெற்றுக்கொள்வேன்? அவர் சொல்லுகிறார், அவர் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். ஆனால் நாம சொல்லுகிறோம், இல்லை முடியவில்லை என்று சொல்லுகிறோம். அப்ப எது உண்மை, எது சத்தியம், எது பொய்? அப்ப ஏன் நாங்கள் பொய்யை நம்புகிறோம்? ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப நமக்கு கிடைத்தது என்ன? நித்திய ஜீவன். மரித்து போகிற ஜீவன் அல்ல, இழந்து போகிற ஜீவன் அல்ல, எங்களுக்கு கொடுக்கப்பட்டது நித்திய ஜீவன். இருபத்தி 22 இப்படியாக சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள், இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது அப்படியே நம்புங்கள். வாசிக்கும் பொழுது, வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே நம்புங்கள், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், தேவனுடைய பிள்ளைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இது கிடைத்து விட்டது, இது எங்களுடைய பலன், என்னுடைய சொத்து, என்னுடைய ரைட்ஸ். முடிவோ நித்திய ஜீவன், அதனுடைய பிரதிபலன். இதை நான் விசுவாசிக்கும் பொழுது அதனுடைய பிரதிபலன் நித்திய ஜீவன், பாரிபூர்ண விடுதலை. ஆமேன். இப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களா இருக்க வேண்டும். நான் முழுமையாக மீட்கப்பட்டேன், முழுமையாக தேவன் என்னை மீட்டுக் கொண்டார். இப்பொழுது நான் இருளின் ராஜ்யத்தில் அல்ல, குமாரனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறேன். அவர் அவரோடு கூட என்னை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட என்னை உட்கார பண்ணுவார் அல்ல, பண்ணி இருக்கிறார். ஆமென். அதை விசுவாசிப்போம், அதிலே நிலைத்திருப்போம். ஆமென். அப்பொழுது நிச்சயமாய் சத்துருடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும், விலகி போகும், விடுதலையாக்கப்படும். ஆமென். ஜபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ரட்சணியம் என்னும் தலைச்சிறால் இது தேவனுடைய வல்லமை, இது தேவனுடைய சர்வாயுதம். ஆகவே நாங்கள் பரிபூரணமாய் மீட்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டோம். இப்பொழுதோ நாங்கள் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறோம் என்பது சத்தியம். ஆகவே இவைகளை தியானிக்க எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும். நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறோம், உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். இப்பொழுதோ இருளின் ராஜ்யத்தில் அல்ல, அதிலிருந்து முழுமையாக ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம். இப்பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஆமென். ஆகவே உம்முடைய ராஜ்யம் எங்களை மேற்கொண்டதற்காக நன்றி. உம்முடைய சித்தம் அனுதினமும் செய்யப்படட்டும். மாத்திரமல்ல, நீர் அனுமதிக்காத எதுவும் எங்களுடைய சரீரத்திலே இருக்கக்கூடாது, ஆவியிலே சிந்தையிலே சரீரத்திலே இருக்கக்கூடாது. வெளியேறு கட்டளை இடுகிறேன். கொண்டு வந்த இருளின் ராஜ்யத்தின் கிரிகள் நிர்மூலமாக உம்முடைய ராஜ்யம் மேற்கொள்ளட்டும். உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். இயேசுவின் இணையச்ச நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டோம்ன்றது விசுவாசத்தோடு. கத்தர் விசுவாசத்திலே வைத்திக்கப்பட்ட கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் தந்த எல்லா காரியங்களையும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசம் நம்முடைய காணப்பட கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கத்தரை சித்தமானால் இதே வேளையிலே நாளை நாளே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சொல்லி இப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே எல்லாவற்றையும் அப்புறம் இப்போ கத்தர்

0: faithful and just. He is looking at each and every one of you.
1: அப்பா நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, ஜாதியில்லாதவர்களான ஆண்டவரான உங்களுடைய கிருபை உண்டு, கிருபை உண்டு, கிருபை உண்டு. உங்களுடைய கிருபைகளால் எங்களை மட்டுமாய் காத்த கிருபை ஆண்டோம் ஒன்று கா நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். எங்களை சமாதானத்தோடு காத்துக் கொடுக்கப்படி நான் நன்றி ஆண்டவர். எல்லா மகிமைக்கா சொத்துறோம், எல்லா மகிமைக்கா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
2: ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன் ஆமீன். உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திர கரத்திலே அந்த ஜெபங்களை ஒப்புவிப்போம். கத்திர தாமே உங்களுடன் கூட இன்னும் வழி நடத்துவாராக. கத்திர கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையில் இதே வேளையிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. ஆமே,
1: கத்திர உங்களையும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக.
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் வழிநடத்துவாராக. ஆமே, நாங்கள் இந்த வேளையிலும் வயது ஆராய்ச்சி கூட கடந்து சென்று அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவில் நினைவார்கள். ஆயத்தமாகவும் இந்த வேளையிலும்

வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்குவார்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று 1 பேதுரு 4 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே பேதுரு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது, நம்முடைய வாழ்வு மிகவும் எளிதானதாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஆபத்தான மனநிலைமைக்குள்ளே வந்துவிடுகிறோம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, பரிசாக கருத வேண்டுமோ, அவ்வாறு கருதுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்க காரணம் உண்டு. அவர்களை பாவத்திலிருந்து விலக்கி காக்கவும் அவர்கள் வாழ்விற்கு சரியான மதிப்பை கொடுக்கவுமே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சிலர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை, திருப்பத்தை கண்டுகொள்வதற்காக அவர்கள் அதை இதை செய்கிறதாக கூற கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, உபத்திரவமே உங்கள் வாழ்க்கையிலே புதிய திருப்பு முறைகளை கொடுக்கும். தாவீது இதை கண்டுகொண்டார். சங்கீதம் 66:10 இதை குறித்து சொல்கிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆம், தேவன் நம்மை அவரிடத்திலே இழுத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வாழ்க்கையிலே புதிய திசையை கொடுப்பதற்காகவும் வாழ்வை சரியாக நடத்தவும் நம்மை சோதனையிலே வைக்கிறார். அதன் வழியாக நம்மை உருவாக்குகிறார். இதுவே உபத்திரவத்தின் நோக்கமாகும். வாசிக்கிறேன் 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வசனத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. இப்படி இருக்க என்று சொல்லப்படுகிற வார்த்தை 1 பேதுரு 3:18 நம்மை இணைக்கிறது என்று விசுவாசிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றவை. கிறிஸ்து மாம்சத்திலே வேதனை சகித்தார் என்றும் அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்தார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இறந்த போது என்ற தலைப்பிலே ஒரு ஆங்கில நூல் வெளியிடப்பட்டது. இது புகழ் பெற்றது. ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கடவுள் ஒருபொழுதும் மரிப்பதில்லை, தேவன் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. அவர் இன்றும் மரித்துவிட்ட தேவன் இல்லை. அவர் நோயாளியாக காணப்படவில்லை. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே மரித்தார். இந்த சரீரத்தை அவர் பெத்லேமிலே பெற்றுக் கொண்டார். எபிரேய ஆக்கியோன் கூறுவது போல அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். பாடுபடுவது என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். ரத்தம் சிந்துவது என்றால் என்ன என்றும், கண்ணீர் வடிப்பது, இருதயம் நொறுங்குண்டு போவது என்றால் என்ன என்றும் அவருக்கு தெரியும். அவர் முற்றிலும் ஒரு பூரணமான மனிதனாக காணப்பட்டார். அவர் அந்த மனித சரீரத்திலே மரணத்தை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்ததின் மூலம் மனிதனுடைய பாவத்தோடு தனக்கு இருந்த உறவை முடிவிற்கு கொண்டு வந்துவிட்டார். அவர் பாவத்தின் தண்டனையை தன்னுடைய சொந்த சரீரத்திலே சுமந்தார். நாம் இதை குறித்து 1 பேதுரு 2:24 இவ்வாறு வாசிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே, தம்முடைய உடலிலே மனிதனுடைய பாவத்திற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று பேதுரு 3 இடங்களிலே இந்த நிருபத்திலே சொல்கிறார். எனவே கிறிஸ்து பாவத்திலே மரிக்கவில்லை, அல்லது அவர் பாவத்தின் கீழ் மரிக்கவில்லை, ஆனால் அவர் பாவத்திற்காக மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் என்னுடைய உங்களுடைய இடத்தை எடுத்துக் கொண்டார். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று அதற்குரிய கிரயத்தை செலுத்தினார். இந்த இடத்திற்கு பிறகு இயேசு பாவத்திற்காக மரிக்க இன்னும் ஒரு முறை திரும்ப வரப்போவதில்லை. அவருக்கு பாவத்தோடு உள்ள உறவு இனி ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை நின்று உயிரோடு எழும்பிவிட்டார். அவர் மகிமையின் சரீரத்திலே அவ்வாறு வெளியே வந்தார். 1 பேதுரு 3:18 அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதாவது, ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கும். அவர் இப்பொழுதும் மகிமையின் சரீரத்திலே உயிரோடு இருக்கிறார். அந்த சரீரத்திலே பரலோகத்திலே முற்றிலுமாக தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவனாக இருக்கிறார். தேவனோடு நெருக்கமுடையவராகவும் எல்லா சிருஷ்டிகளோடும் தொடர்புடையவராகவும் இருக்கிறார். கிறிஸ்து
இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 4:1 பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லப்படுவது ஒரே சிந்தையை குறிக்கிறது. இந்த சிந்தனையானது ஒரு தீர்மானத்திற்கு நேராக நடத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:5 சொல்லுவதை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதே. அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 2 பார்ப்பீர்கள் என்றால், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். விட்டோய்ந்திருப்பான் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாவம் செய்வதை நிறுத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூல வார்த்தையை கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கிறது. டாக்டர் ஜோசப் என்பவர் தமது புத்தகத்திலே சொல்லும் பொழுது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். சரி, பேதுரு இந்த வசனத்திலே கூற விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தினின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பெற்றிருப்போம் என்று நம்புகிறேன். உபத்திரவம் நம்மை பாவத்தினின்று விலக்கும். ஆனால் இங்கு பேதுரு அதனை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று பேதுரு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தியுள்ளார். டாக்டர் தாமஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுது, பேதுரு இந்த ஒரு வசனத்திலே ரோமர் 6 பவுல் கூறின காரியங்களை ரத்தின சுருக்கமாக தந்துள்ளார் என்று கூறுகிறார். ரோமர் 6, நீங்களும் நானும் கிறிஸ்தவ பக்தியுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தியுள்ள காரியங்களை, வாய்ப்பு வசதிகளை பற்றி சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையாலே மறுபடியும் பிறந்துள்ளோம் என்று பேதுரு தெளிவுபட கூறியுள்ளார். தேவனுடைய ஆவியானவர் தேவ வார்த்தையை பயன்படுத்தித்தான் தேவ புத்திரர்களை உருவாக்குகிறார். அந்த தேவனுடைய புத்திரர் புதிய சுவாபமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதிய சுவாபம் பாவத்திலே வாழ்கிறதாக இருக்காது. நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், லூக்கா 15:11-32 உள்ள பகுதியிலே இளைய குமாரன் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அந்த இளைய குமாரன் பன்றிகள் வாழும் கூட்டத்திற்கு செல்கிறான். ஆனால் அவன் பன்றி அல்ல. அவன் அந்த சுவாபம்

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம், 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும், அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பது போல தெரியும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேரம் அவங்களுடைய வீடு வரைக்கும் போய் சேரும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளேதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு முக்கியம். சபைக்கு போறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம். அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம். எல்லாம் சந்தோஷமா பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க போனாலும் கடைசியா மாலையில நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்ப வீட்டுக்கு போனா வீட்டில ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார்.

0: ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்ற, அதனாலதான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசா ஒரு அந்த வீட்டில் போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்றோம், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்றாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். சொல்லிட்டு அதோட விடலை, அந்த வீடு நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா. அதை யாராவது சொல்றாங்களா, இப்ப என்னதான் கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர், நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றேன். சரி, நீ பாத்திரமா இருந்தாதான் நான் சொல்ற ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன வீட்டுல சேர்ப்பீங்களா? அதுக்கு தானே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பைபிள் படி நீங்க பார்த்தா, பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போனா நீ அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10:12 வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்குமா? அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் திரும்ப உங்ககிட்டே வந்துருமா? இதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. உங்கள் வீடு வாடகை வீடோ, சொந்த வீடோ, ஃப்ளாட்ஸோ, அல்லது தனி வீடோ, ஓடு வீடோ, குடிசை வீடோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? ஆசீர்வதிக்கனா அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கணும். அதான் முக்கியம். அந்த வீட்டில் அந்த ஆசீர்வாதம் தங்கணும். அப்ப இதை குறித்துதான் ஆண்டவர் 2 நாளா அதிகமா பாரப்படுத்தினார், அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் பண்ணும் போது எதை எதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில நான் தேவ கிருபை நான் நிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதா எங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதுதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான் இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல, என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புறேன். ஆமே, ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியா நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய வீடுதான். ரொம்ப முக்கியம், வீடுதான் முக்கியம். இப்ப வந்திருக்கீங்க உதாரணமா, உள்ளத்துக்கு ஆறுதலா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வெளியே பயங்கர வெயில் அடிக்குது, இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா இல்லையா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. எவ்வளவு நேரம் எல்லாம் மிஞ்சி போனா 1 மணியோ 1.5 மணியோ அதுக்கு மேல போய்தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? என்ன கோயில் யாரா உட்கார்ந்துட்டு போறேன்னா பரவாயில்ல இருந்துட்டு போங்க, அப்புறம் யாரா காப்பாங்க நீங்க போலியான்னு. அதனால போய் கடைசி எங்க போனோம், அங்கதான் போனோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்தா நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, ஜபம் நல்லா இருக்கு, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற போதே தெரியுது வீட்டுல என்ன இல்ல, வீட்டுல அவங்களுக்கு ஏற்றபடி இல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறது. ஆமென். உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், உங்க வீட்டுல தங்க போறது, தங்க போகிறது. ஒரு வீட்டுக்கு இப்போ உங்க ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து எத்தனை நாள் தங்க போற கேட்பாங்களா, கேட்பாங்களா? அல்லது நம்ம தான் சொல்லுவோமா, அது போன உடனே எத்தனை நாள் தங்க போறேன்னு கேட்டா அந்த வீட்டுல தங்க முடியுமா? ஆனா அதை மறைமுகமா கேட்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ் பேர், சும்மா பார்வையாளர்கள். ஆனா அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது வீட்டுல இப்ப நான் உங்க வீட்டுக்கே வரேன், கிச்சன்ல உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால உட்கார வைப்பீங்க, அழகா பர்னிச்சர் எல்லாம் போட்டு வைப்பீங்க, டிவி எல்லாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கேயே காஃபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களா வந்து பார்த்துட்டு போற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனா தானே தெரியும், புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனா டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டுல சில வீட்டை காலி படைக்கும், அவங்க யாரு, இதோ வந்துட்டேன், ஒரு நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? தெரிய வந்துட்டாங்களே, அப்போதான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில் கிடக்கு தெரியும், அந்த குடிச்ச காஃபி டம்ளரு அப்படியே அந்த சேர்ல இருக்கிறது தெரியும், அப்போதான் அவங்க கண்ணுக்கு தெரியும், புரியுதா அவங்களுக்கு? அந்த டவலில் அந்த மூலையில் போட்டிருக்கு, அப்போதான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கிளீன், இதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன், அதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன். அப்புறம் சரி ஓரளவுக்கு அதை செட்டப் பண்ணி அப்புறம் கதவை திறப்பாங்க சிலர். அப்போ யாராவது வந்தாதான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மற்ற நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கனால அவங்களுக்கு அது விசேஷமாக தெரியல. பிள்ளைகளை வந்து போகிற ஆளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் தங்கணுமே, கர்த்தர் உங்க வீட்டில் தங்கணுமே. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்று கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன, உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புற. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையாலும் ஆசீர்வதிக்க மாட்டார், புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். பணத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். அப்ப வேகமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12:12-13 வசனங்களை சகோதரன் மைக்கில் வாசிப்பாங்க.
1: நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு
0: உங்களை கடந்து போவேன்.
1: நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: கையை வைத்து சொல்லுங்க ஆமேன். நல்ல புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ, ஏழையோ பணக்காரரோ, அல்லது சமீப காலமாக ஆண்டவராகிய இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ, அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர், ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுல அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஒண்ணு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன், உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடு வீடுனா வீட்டுல இருக்கிற ஃபேனையும் டியூப் லைட்டையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க நீங்க, புரியுதா? கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார், அதுதான் முக்கியம். நீங்க சொல்றீங்க நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்க கணவர் வரவே மாட்டாரு, எங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னைக்கு கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாதான் என் வீட்டுல சந்தோஷமா இருக்கோ, உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கணும், கர்த்தரா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசிச்சா என்னுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்ம சகோதரன் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்துல பலவிதமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசுங்கள். யார் யார் வீட்டுல இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே பூசுங்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர்

0: சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தொடர்ந்து நேரப்படி 6:45 மணிக்கு ஆரம்பமாகும். முந்தைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அதனை தொடர்ந்து ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணாஸ் காபரூன் டாரியோ, துரிய ஆராதனை வேத பாடம் சிஸ்டர் கிரேஸ், கவிதை சிஸ்டர் மீர தர்மலிங்கம், ஊழியர்கள ஜெபம் சிஸ்டர் டாலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைக்காக சிஸ்டர் ரஜினி, அதை தொடர்ந்து என்று முதலாவது செய்தி ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, பெற்றுமலைக்கு சிஸ்டர் அருந்ததி, பெற்றோர் போயிலிருந்து 9:30 வரை பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்கள் வேத பாடம் நடத்துகிறார். வறுமையான வேத பாடம் தயவு செய்து கேட்டு கேளுங்கள். 9:00 பாஸ்டர் ஆண்டன் இந்த நாளே நிகழ்ச்சிகளை நடத்த வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அவர்கள் ஒப்புக் கொடுப்போம். ரஜினி அலங்காரமணி.
1: Praise the Lord, Brother Mahendran. God bless you. Amen. Amen. Welcome all of you that have joined Nitya Velicham at this time, deriving from Toronto, Canada. And as I am also posting today in English alongside with Brother Mahendran from Victoria, British Columbia, and myself from Vancouver, British Columbia. And, of course, Brother Leslie from the head office in Toronto, Canada, working with all the background that is going on with the recordings and the production. So we thank the Lord for all those that have joined us with Nitya Velicham. So you will be blessed for those that have come to join us this very evening with Nitya Velicham. But the Lord has assigned for many of the handmaidens and the pastors and the Bible studies and the poems that people have prepared to come and share with you all. And may the Lord bless them as you have been blessed, but how the Lord has prepared this for the ministry to come into your lives. So as we come in, let me begin with prayer, with a wonderful blessing that the Lord is bestowing upon your lives. So Lord, we thank you, Lord, at this time, Father, for many that have come, Lord, from 210 nations into Nitya Velicham at this time, Lord. Father, we thank you for your wonderful blessings in which you have, Lord Jesus, assigned your people, Lord, even as they have gathered, even as they have joined, Lord, many things that you have, Lord Jesus, in store for them to be blessed, Lord, before the end of this evening, Lord, even as, Lord Jesus, you are preparing their hearts, Lord, even as they are open, Lord Jesus, to the will of the Holy Spirit to take place in their lives, Lord, as you're touching them and setting them free, Lord, even before the end of this very segment, Lord, oh God, with the word that you are preparing, Lord Jesus, and the Bible studies that is going to come forth, and even through the worship time, Lord, that the handmaidens of the Lord, Lord Jesus, even as Sister Karuna, Sister Grace, and also Sister Dolly and myself, Lord, into it, and the very poem that you have prepared also, Lord Jesus, from Sister May Tangalingam, Lord, who is going to come and share it also, Father. So we thank you, Lord, for every one of them that are going to come, and also the words of wisdom that are going to be shared, Lord, as they come in, Lord, and bring forth the word, Lord, for the second segment, Lord, even as I share the first word, Lord. So we thank you for being with me as well, Father, for the very way, Lord, that you have instilled upon my heart to share about the very Holy Spirit that you have given, Lord, without which we cannot, Lord Jesus, pursue your kingdom, do your ministry, whatever that you have bestowed upon this side of the world for us to carry on is only through the power and the embodiment and the empowerment of the power of the Holy Spirit upon our lives and upon the church and upon your people. So we thank you for that, Lord, and we thank you, Lord, for the second message that is going to come from Sister Arundhati, and following that, Lord, the 1 hour Bible study that is going to come from Brother Pastor from the Bible study that is going to come from Brother Simon Stanley, Lord, all the way from India. And the last of all, Lord, we have the message from also Pastor Anton Rasanayam, all the way from Scarborough, Ontario as well. We thank you, Lord, for every one of them that are coming and joining, Lord. Every one of them that have prepared their hearts, Lord, to come and minister to you. Be with them, lead them and guide them, Lord, and fill them with the power of your Holy Spirit. Even as they come, Lord, and share, Lord Jesus, what you have bestowed upon, and fill them, Lord, with the anointing power of the Holy Spirit as they share it with the people. And we thank you, Lord, for the many blessings, Lord, even as the people that have joined at this time, Lord. Lord, not only, Lord, that they would be hearers, but doers of the word, Lord. Oh, Father, give them a heart, Lord, to be receptive, Lord, and to bring forth much fruit in their lives, Lord, to bring much growth in their lives, Lord, as you are, Lord, wooing by the power of your Holy Spirit upon towards you, Lord Jesus. And now I pray, Lord, for the many needs that they are representing, Father. May it be, Lord, emotionally, physically, mentally, however they might be, Lord, you are able to, Lord Jesus, completely take care of that. You are the one, Lord, who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. And they will enter into that place of the quietness, and in confidence will thy strength be. You have said that also, Lord, even as your word has bring forth, Lord, and be still and know that I am God, you have said, Lord Jesus, also in Psalm 46, verse 10. Lord, all these promises are yea and amen in Christ Jesus. And I thank you for that blessing that you have been blessing them, Lord, and opening their hearts of understanding and their, Lord Jesus, eyes of understanding also, Lord, to receive what you have, Lord, for the rest of the segment, Lord, and the rest of the blessing that comes through Nithya Velicham, I pray in Jesus' name. Amen and amen. At this time, I would like to go into the segment of the Nithya Velicham's program, and we have first of all Sister Karuna waiting to come and minister to us with a beautiful song, and also pray before that. So we will invite her. Sister Karuna, we naangali pollu daalikka pohrom. Avar vandu jabithu oru paadalai paaduvar. Sister Karuna, vandu ungala aasirvadathai paattan jabithu paattu moolamaga neengal aasirvadathai kondu varungal. God bless you.
2: God bless you too, Sister.
1: Amen.
2: Amen. Hallelujah. Stotram Parishuddha Pidave. Uyaravum Unnathavum Aana Singhasanathile Veettirukkira Thagappane. உமக்கு நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிறவர் நீர்க்கத்தாவே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து இதுவரை பாவ மன்னிப்பை கொடுத்து நீர் இந்த உலகத்தில் வாழ கிருபை பாராட்டியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே உங்களுக்கு பத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வாக்கு தத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா பத்திரம் பொறுமையாயிருக்க உம்முடைய வசனங்கள் எங்களை காத்துக் கொள்ளுகிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாருக்கும் உத்தரவு சொல்லும்படியாய் உம்முடைய வசனம் எப்பொழுதும் எங்களுக்கு கிருபை பொருந்தினதா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை இழைத்து வரும் இந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற அந்த வாக்கு தத்துவத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காலங்களில் நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க இந்த உலகத்திலே கத்தாவே. மந்த மாயைகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்து சனங்களை விடுதலையாக்கும்படியாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே கத்தருமுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. விதைக்கிற விதைகள் ஒன்று ஒவ்வொன்றும் கத்தாவே ஆத்துமா ஆதாயத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ரசிக்கட்டும், உம்முடைய வார்த்தை விடுதலையாக்கட்டும், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. லெஸ்லி பிரதருக்காக அவருடைய மனைவி நீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்ப காரியங்களையும் நடத்துகிறவர் நீர்க்கத்தாவே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக கொடுக்கிறோம், தேவைகளை சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கத்தாவே சாரி ரஞ்சினி அலங்கார மணிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும்படியாய் பிள்ளனை கொடுக்கிறவர் நீர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல மைந்திரங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் ஆரோக்கியம் பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரோடும் கூட இருங்க அப்பா. எல்லா காலங்களிலும் நேரங்களும் உம்முடைய உற்ற துணை ஒவ்வொருவருக்கும் தேவையாண்டவரே. அப்பா, வழி நடத்துங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்மாக்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து விடுதலை ஆகும்படியாய் வசனங்கள் பேசட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். பாலிய பிள்ளைகளை விசேஷமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தங்களுக்கு பெற்றாருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய ஊழியத்துக்கு ஒத்துணைந்து கத்தாவை எல்லா காரியங்களிலும் பங்கெடுக்கும்படியாய் கத்திறந்த இருதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே. இந்த உலக காரியங்கள் எல்லாம் மாயை என்பதை அந்த பிள்ளைகள் அறியும்படியாய் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க. அந்தவரை அப்பா தங்களுடைய கடின இருதயத்தை விட்டு கேத்தாவே நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் எல்லாரையும் கூட்டி சேர்க்க வேண்டுமாக நாங்கள் பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம், தூபம் போல அனுப்புகிறோம். ஆண்டவரே அப்பா நெறிந்த நாணலை நீர் முறியாதவர். ஆண்டவரே மங்கி எறிகிற திரியை நீர் அணியாதவர். எல்லாரையும் நேசிக்கிறவர். எல்லாரையும் மண்டை இழுத்துக் கொள்ளும்படியாய் வாஞ்சியாய் வாசலிலே காத்து நிற்கிற தகப்பன் நீர். ஆண்டவரே எல்லாரும் காணும்படியாய் அவர்களுக்கு நீர் கத்தாவை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த தேசத்திலே உம்முடைய ஒளி வந்தது கத்தாவை அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் நீர் குழந்தையாய் பிறந்து அப்பா கண்மை கத்தாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் காணாதவர்களாய் இருக்கிறவர்கள் காணும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கத்தாவை நீரொழியை ஏற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய வருகை சீக்கிரம் சுவாமி அந்த வருகையிலே கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தை இஷ்ட வேலை காக்கும்படியாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் அந்த ஜனங்கள். அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவை விடுதலையாக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தனை கட்டளையிடுங்க. ஆண்டவரை தொடர்ந்து அவர்கள் உண்மை காணும்படியாய் ஊழியங்களை பெருகப்படுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கொடுக்கிறோம். இன்னும் கத்தாவே கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசத்திலே காலநிலைகள் எல்லாவற்றையும் நீர் சீராக கத்தாவே இந்த இடத்திலே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா அதிக வெப்பநிலையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவே பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறேன். ஆண்டவரே அப்பா உண்மை நம்பியே இந்த உலகம் இந்த உலகத்தில் உண்மை நம்புகிற ஜனங்கள் அநேக ஆண்டவரை மக்கள் மறைவாக ஒன்றும் இல்லை கத்தாவே. உம்முடைய பாதத்தில் இந்த உலகத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. அந்த தேசத்திலே நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்களிலிருந்தும் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. என்னங்க தாவே தகுப்பனே சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை காணட்டும். அந்த சிறை கதவுகளுக்குள்ளாக உம்முடைய சத்தியம் போகட்டும். ஆண்டவரே அது போல வைத்திய சாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையினாலே குணமாக்கப்படட்டும் ரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே அது போல போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகப்பனே அந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா அவர்கள் எல்லாருக்கும் தெளிந்த புத்தியை நீங்கள் கொடுக்கும் போதே இந்த காரியங்களில் அவர்கள் விலகி செல்லும்படியான புத்தி அவர்கள் உண்டாகும் சுவாமி. மனம் இறங்கி அந்த ஜனங்களை அந்த பிள்ளைகளை குழந்தைகளை வாலிபர்களை வயோதிபர்களை பாதுகாக்க முடியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரையும் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: Praise the Lord, sister.
1: Praise the Lord, sister. And beautiful song. நல்லா பாடியிருந்தீர்கள். அது பழைய பாட்டா இருந்தாலும் நல்ல வார்த்தைகள், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். நன்றாக ஜபித்தீர்கள். கத்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புகளையும் கத்தர் உங்களுக்கு கொடுத்த இனிமையான குரலின் அவருக்காக உபயோகிக்கிறதுக்காக கத்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மென்மேலுமாக உங்களை ஆசீர்வாதித்து உங்களை இன்னமும் கூட அந்த தாழ்ந்துகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். நாங்களும் உங்களை நித்திய வெளிச்சம் சார்பாகவும் வார்த்தையின் வெளிச்சம் மற்றும்படி காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறோம் எல்லா மாதிரி மினிஸ்ட்ரியின் மத்தியில் வந்து நிற்கிற எல்லாருக்கான சார்பிலும் இருந்து நாங்கள் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you.
0: Thank you. God bless you too, sister.
1: அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன் அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கத்தர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக அவரும் வந்து ஆராதனையை செலுத்தி தேவ வசனத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்,
2: வாருங்கள். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வாரத்தின் முதல் நாள் திரும்பவும் இந்த இடத்துல ஆண்டவர் நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக ஆண்டவர் இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக நேரங்களை பயன்படுத்தி இந்த தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த இதுல நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் நேர ஆசீர்வாதித்து வழி நடத்துறதுக்காய் நன்றி. சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, செழிப்பு எல்லாமே உமக்குள்ளாக நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா ஊடாக இறங்கி வந்தது ஆண்டவரே. அதுல எந்த வேற்றுமை நிழலும் இல்லாத அந்த பியோர ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அது இந்த நாட்கள்ல வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த காலநிலைய சகோதரி கருணா ஜபிச்சது போல ஆண்டவரே கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைகளுக்கு பெலனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலவும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இந்த தேவன் கூடார மறையில வைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நித்திய நித்தியமாய் உமக்குள்ளாக ஆண்டவரே வாழுகிற வாழ்வு கூடார மறைவு கண்மல வெடிப்புக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து வழி நடத்திய இந்த காலநிலை ஒருவருக்கும் ஆண்டவரே தாக்காதபடி என்னடா நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில குடியிருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சத்தியம். அப்படியாக ஒவ்வொருவரும் சமாதான தாவரம் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களில தான் குடியிருப்பார்கள். அப்படியா நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகள் கூட

நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பா

எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, எனக்குரிய

நந்தி ஆண்டவர் உண்மையை துதித்து உண்மை போற்றி உண்மை புகழ்ந்து உண்மை உயர்த்த ஆண்டவர் உண்மை கனப்படுத்த இந்த இடத்திலுமாய் தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதிக்கிறேன். மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் தீரனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் வந்து நான் வந்து ஒரு வசனத்துக்கூடாக இதை என்னோட ஆண்டவருக்குள்ளாக நான் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் காணப்படுகிறவர்கள் ரெண்டு கொரிந்தியர் 4:17-18 வசனம், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்துக்கூடாக நாங்கள் இந்த நாட்கள்ல கண்களால காணறது ஏனென்றால் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்த முன்கூட்டியே எல்லாம் தெரியுது, சுற்றாடல்கள் என்ன இருக்குது, காலநிலைகள்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு மாறாயிருக்கு. இருந்தாலும் தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற நல்ல நல்ல பங்கு தேவன் சொல்லி இருக்கிற எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடிவர்களாயும் சகலவித நற்கிரியர்களும் பெருவர்களாயும் இருக்கும்படி சகலவித கிருபைகளையும் பெரு. அப்ப அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களை அந்த கிருபையினால எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடியதாக இந்த பூமியிலே வச்சிருக்கிறது. ஏனென்றால் அது எங்களுக்கு கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்துல தோன்றினதும் இல்லை. அவைகள் எல்லாம் எங்களுக்குள்ள ஆவியில நிறைந்திருக்கிறபடினால அதை எப்படி சுதந்திரிக்க வேணுமெண்டா இந்த உபத்திரவம்னு சொல்லி நாங்கள் இந்த முன்னுக்கு தெரிகிறத மாத்திரமில்லை, அவர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர் சிலுவையில உள்ள பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் உதவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர் என்று எண்ணப்பட்டு துப்பப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த எல்லாவற்றிலும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து நாங்கள் தரித்திரராக இருக்கக்கூடாது என்று அவர் தன்னைத்தான் வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு வந்து அவர் வந்து எந்த இல்லையும் வந்து நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்து தன்னைத்தான் வறுமையாக்கி வந்து எங்களுக்கு தந்த இந்த ஐஸ்வர்ய வாழ்வு எங்களுக்கு தந்த நித்திய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதே போல எல்லா கவலைகள் துன்பங்களுக்காகவும் அவர் எல்லாவற்றிலும் நிந்திக்கப்பட்டு கவலைப்பட்டு எல்லாவற்றிலும் அந்த தேவன் பாடுபட்டது நிமித்தம் இந்த நாட்கள்ல நாங்கள் எதை நோக்கி இருக்குமா பண்ண பவுல் நம்மை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் தன்னுடைய சோதனைகளை லேசான உபத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு வசனத்துல 2 Corinthians 11 வசனம் அவர் சொல்றார் என்றால் 3 முறைகளும் ஆற்றினால் அடிக்கப்பட்டார் இந்த தண்டனைக்குரிய நபர். அவரை வந்து அவரை ஒரு இடத்துல நிக்க விடாமல் அவரை தூக்கி திசை திருப்பி எல்லா பாகத்திலும் கொண்டு போனா அப்ப இன்னொரு மிலாற்றினால் அடிகட்ட எண்ண முடியாத அளவிற்கு வாரினால் அடிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டு எல்லாவற்றிலுமே எழுதப்பட்டுள்ள வேதாமத்திலும் நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார். அப்ப நாங்கள் அந்த எங்கு சென்றாலும் அவரை போல நாங்கள் இந்த பாருங்க சிறைச்சாலைக்குள்ள வந்து மகிழ்ந்து பாடினார். என்ன சிறைச்சாலையில இப்படி கைய ரெண்டு பக்கம் தொழு மரத்துல கட்டி அப்படியான சூழ்நிலையில கூடி மகிழ்ந்து பாடினாரா. அப்ப அதே மாதிரி அந்த அந்த என்னண்ட அப்படியான அவர்கிட்ட இருதயம் அப்படி வந்ததுன்னு சொல்லலாம். இருதயத்துல அந்த தேவனுடைய மகிழ்ச்சி அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வச்சிருக்கிற நாங்கள் இதைத்தான் அனுபவிப்போம் என்ற அந்த எண்ணம். ஏனண்டா நாங்கள் பாக்குறத மாத்திரம் இல்ல, நாங்கள் கண்ணால சூழ்நிலைகளை பார்க்காமல் எங்களுக்காக உள்ளுக்குள்ளாக வச்சிருக்கிற இதை நிறைவாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் தேவன் எங்களை மேன்மையாக வச்சிருக்கிறாண்டு அவர் எங்களுக்கு ஒப்பான ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த சுதந்திரத்தை நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு இந்த எல்லா லேசான உபத்திரம் இந்த நாட்கள்ல உள்ள உபத்திரங்களை நாங்கள் மறந்து முன்னானவைகளை மறந்து அடுப்பவும் வந்து நாங்கள் பின்னானவைகளை மறந்து அந்த இலக்கை நோக்கி எங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அந்த நோக்கத்தை நேர் நோக்கி மேல் நோக்கி நாங்கள் போகும்படியாக இந்த நாட்கள் இந்த வசனத்துக்கூடாக ஆண்டவர் என்னோடு இதைத்தான் பேசினார். இந்த உபத்திரங்கள் லேசான உபத்திரம் அது இந்த நாட்கள்ல மாறக்கூடியதாக வந்து விட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு தினம் அந்த தேவ வசனங்கள்ல வேரூன்றி

0: பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கிறபடினால அந்த டிவைன் எல்லாவற்றிலும் உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள நிறைவிருக்கிறபடியா எப்பொழுதும் அதை சுதந்திரிக்க முடியத்தக்கதாக சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவே என்ன நெருக்கம் சில நேரம் இருதயம் வந்து ஒரு என்னென்று அப்படி அப்படியான ஒரு நெருக்கம் மாறியும் வார சூழ்நிலைகள் எத்தனையோ வந்திருக்கு. அப்படியாக இருக்கிற நேரத்துல கூட அவரை துதிச்சு அவரை பாடி அவர் செய்த நன்மைகளை நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளும் போது அது இதயத்தில் ஒரு ஆறுதல். அவர் பவுலும் சீலாம் வந்து அந்த சிறைச்சாலையில எப்படி பாடிக்கொண்டிருக்கிறாரோ இருந்தார்களோ அதே மாதிரி நாங்களும் அதே செய்யக்குள்ள அந்த வெயில கண்ட பனி போல அந்த துன்பங்கள் மறைஞ்சு போறத காணலாம். அதை நாங்கள் அனுபவபூர்வமா அதை நாங்கள் உட்படுத்தி பார்க்கக்குள்ள வந்து ஏனண்டா நாங்கள் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, கவலைப்படுகிறனால ஒரு முளத்தை கூட்டவும் இல்லாது குறைக்கவும் இல்லாது. அப்ப என்ன செய்யணும்னா நாங்கள் தேவன் சொன்னது எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தி பாடி துதிச்சு அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது எங்களை அவருடைய முகமங்கள் மீது பிரகாசம் அடைந்து அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் என் ஜனம் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவன் வச்ச இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்டதுக்காக நன்றி செலுத்துறேன். எல்லாம் மகிமையும் கனமும் அவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதை கொண்டு வந்தீர்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த வார்த்தையின் மூலமா தான் நாங்கள் ரிஃபைனஸ் ஃபயர் என்று சொல்லியிருக்கு. தங்கம் என்ன மாதிரி உருக்கப்பட்டு அதிலிருந்து அந்த தங்கத்தினால அந்த வெளியில வருகிற நேரம் என்ன மாதிரி பிரகாசித்து இன்னும் முதல் இருந்ததிலும் பார்க்க இன்னும் பிரகாசத்துடன் வெளியில வாரது போலவே நாங்களும் அந்த தங்கத்தை உருக்குறது போலவே நாங்களும் இந்த உபத்திரங்களின் மூலம் சென்ற நேரம் அந்த பாட்டு கூட இருக்கு. இந்த உபத்திரம் சீக்கிரம் நீங்கி விடும். ஆனால் அந்த உபத்திரத்தால நாங்கள் போற நேரம் கத்திரங்களுக்கு அதை தியானித்து வைத்து அந்த நேரத்தில் தயாரித்து வைத்திருக்கிறபடியால் நாங்கள் அதை சமாதானத்துடையும் அவருடைய அன்புடனையும் நாங்கள் அதை வெற்றியுடன் செல்லும் பொழுது அது அது நாளை வார ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அதை நாங்கள் கண்கால பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் எங்களுக்கு நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அத்துடன்
0: சொன்னது சில நேரத்துல நெருக்கங்கள் வந்து அந்த அந்த அதன் ஊடாக நான் போயிருக்கேன். அப்படியான நேரத்துல ஒண்ணுமே செய்யல, ஒரு வழி கூடி தெரியாம இருக்கும் என்ன அடுத்த என்ன அடுத்த இது என்ன செய்ய. ஆனா அந்த நேரத்திலையும் வந்து இந்த பாட்டு துதிச்சு நன்றி செலுத்தும் போது எப்படி அது மறைஞ்சது என்ன என்னத்துக்காக கவலைப்பட்டே நண்டு கூடி தெரியாத மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் அப்படி வழி நடத்தி கொண்டு போனபடியே அந்த அனுபவத்தை தான் நான் இதுல பகிர்ந்து
1: கொண்டேன். அது இன்னொரு முறை என்னென்றால் அந்த பரிசுத்தி ஆவையானவர் அப்படியான அந்த வழியில போனவர்களை இன்னும் கூட அந்த வார்த்தையின் மூலமாக அவர் உபயோகிக்கிறார். அது உங்களுக்கு அந்த டெஸ்ட்மனியாகவும் வந்து அந்த பரிசுத்தி ஆவியானவர் வந்து உங்கள் மூலமாக அதை நீங்க போன வழியையே அதை கொண்டு வந்து காட்டுறபடி அது இன்னும் கூட பிரயோகிக்கப்படுகிறது என்றபடியா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்ட விதத்துக்கும் கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
0: தேங்க்யூ டாலி. தேங்க்யூ
1: சிஸ்டர் ரஞ்சினி. தேங்க்யூ. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறோம். அவருக்கும் கடவுள் ஒரு கர்த்தர் நன்றாக ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுதும் ஒரு நல்ல கவிதையை இயற்றி கொண்டு வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் ஹூ ஹஸ் பீன் கிவன் எ கிஃப்ட் ஆஃப் ரைட்டிங் போயட்ரி அண்ட் பியூட்டிஃபுல் போம்ஸ் இன் த தமிழ் லாங்குவேஜ். ஐ வுட் லைக் டு இன்வைட் ஹர் திஸ் டைம் டு கம் அண்ட் ஷேர் வாட் தி லார்ட் ஹஸ் கிவன் டு ஹர் திஸ் டைம் டு ஷேர் வித் அஸ். சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் வாருங்கள். கத்தர் கொடுத்த இயற்றின வார்த்தையை வந்தங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க.
2: நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர் அஞ்சினிக்கும் சிஸ்டர் கிரேஸ்க்கும் நன்றி. நீங்க ரெண்டு பேரும் தேவனோட வார்த்தையை பற்றி கலைஞ்சு கொண்டீங்க, நான் அதில் சொக்கி போயிட்டேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி. இது எனக்கு நல்ல பிளஸ்ஸிங்கா இருந்தது, பிரயோசனமா இருந்தது. இனி நான் இந்த கவிதைக்கு
1: வரேன்.
2: தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த நேரத்தில் உம்மை சங்கமும் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரே நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி என்னுடைய பாதத்திலே தருகிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரி தொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே சூட்டுகிறேன் பாமாலை ஒன்று. இதோ விடிவான பனி பனி வெள்ளி தோட்ட அழகு அந்தரத்தில் புள்ளினங்கள் அதிகாலையில் ஆலோலம் பாடுகையில் என் ஜெபமும் தூபம் போல் உம்மை நோக்கி உயரட்டும். அதிகாலையிலே அதிகாலையிலே அவரை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். எனவேதான் அதிகால ஜெபம் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். இது வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவல்லவா நம் அதிகாலை ஜெபங்கள். அனுதினமும் அதிகாலையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து தூய்மைப்படுத்தி தூயரின் சுபடுகளை பின்தொடர்வோமாக. அதிகாலை ஜெபம் எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிருபை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும். ஆவியானவர் புதிய உயர் நிலையை தருவார். சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைத்த யோசுவாவின் ஜெபம், விண் கற்களும் வீழ்ந்து விண் கோள்களும் நிலைத்த போது விண்ணவருக்கான ஜனங்கள் வெற்றியை குவித்தனர். நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்பதை விட அதிகாலையை விழிக்கச் செய்வோம் ஜெபத்தில் என்றும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் மிக எளிதில் தேவனை கண்டடைகிறான். நாம் விழித்திருக்க கட்டளையிட்டவர் நம்மோடு என்றும் உடனிருக்க ஆயத்தம் உள்ளவரின் சொந்தங்களே. தாவீதின் விண்ணப்ப வரிகள் தேர்ந்த சிற்பி செதுக்கிய உயர்ந்த சிற்பம் போன்றவை. கண்மணியைப் போல் என்னை காத்தருளும் விண்ணப்ப கலையில் கைதேர்ந்த தாவீது. இது பரலோகத்துக்கு அனுப்பிய ஒரு விண்ணப்பம் எனலாம். இத்தகைய ஒரு பலத்த பாதுகாப்பை தேவனிடம் விண்ணப்பம் பண்ணினார் தாவீது. நாம் தேவனின் பார்வையில் கண்மணிகளாக இருப்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம் என் சொந்தங்களே. ஜெபத்தால் அதிகால ஜெபத்தால் நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை அற்ப தூளாக்க ஆற்றல் உள்ள தேவன் நம்மோடு இருப்பது பெரிய காரியம் அல்லவா நமக்கு. அதிகாலை ஜெபத்தின் ஏகாந்தத்தின் இனிமையிலே பாசைகள் தீர்ந்த பயணத்தில் இந்த பண்ணிசை துணைவர அழைக்கிறேன் ஐயா. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. அதிகாலை ஜெபத்தில் என் அழுகையின் அர்த்தம் புரிந்த அகராதி புத்திரமே என் அப்பா, உம் பாதங்களை கண்ணீரால் கழுவுகிறேன் என் ஐயா. நாம் முட்டி போட்டு இதயங்களை அவருக்கு நேராக திருப்பி ஜெபிக்கும் போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என உன்னதர் பதில் தருவார் என் அன்பு உறவுகளே. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. வெளிச்சத்தையும் காண்போமா.

0: ஒன்று சாமுவேல் 20 அதிகாரம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை, இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை, இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார், ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோடே பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாய் இருக்கும், ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு 1 தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீ சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர், ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொண்டு போடும், நீர் என்னை உம்முடைய தகப்பினிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம், வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாயிருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர், ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பி விடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக, மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் எந்தைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாயிருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும், காரியம் நடந்தபோது 3ஆம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும், அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன், இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டான் இடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும், அப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டான் இடத்தில் சொன்னால் நீர் போய்விடும். அப்பொழுது கர்த்தர் உம்மை போகச் சொல்லுகிறார் என்று அறியும். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் எந்தைக்கும் நடு நிற்கும் சாட்சி என்றான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்துக் கொண்டிருந்தான். அமாவாசியான போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும், அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசிக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகேம் மட்டும் போக, தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதுக்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொண்டு போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசியின் மறுநாளாகி அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி, அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பிருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டன போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமான் இடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டான் இடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து மூன்று விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடு போம், கர்த்தர் எந்தைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ
1: ஏசாயா 64 அதிகாரம். ஆ, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்க்கிறாத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பி இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்திரமாயின, சீயோன் வனாந்திரமாயிற்று, எருசலேம் பாழாய் கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் உமை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்த
0: மத்தேயு 9 அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், தீரலும் அதிகமாகும். புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடும் கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாய்த்து. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவர் மரியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்குள்ளே இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 16 வசனம். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேக இன்றைக்கு பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் போராடி கொண்டும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். எப்படியும் நம்மை கர்த்தர் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு உங்களின் நம்பிக்கையை இன்றைக்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகின்றார். உங்களின் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் யாவும் உங்களை அசைக்குமே தவிர தோற்கடிக்காது. அசைவை கண்டு பயப்படாமல், தாவீதை போல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைகள் உங்களை அசைக்கவோ தோற்கடிக்கவோ செய்யாதபடி கர்த்தர் காப்பார். காரணம், முதிர்ந்த நம்பிக்கை என்பது கடலை நோக்கி செல்லும் ஓர் ஆழமான நதியாகவும் தடுத்து நிறுத்த முடியாத ஆற்றல் நிறைந்த ஒரு நதியை போலவும் உள்ளதால் அது நிச்சயமாகவே கடலில் சேரும். அதை காற்றாலும் அலைகளாலும் தடுத்து நிறுத்த முடியாதது போலவே உங்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் இன்றைக்கு உங்களை நெருக்குகின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கையில், அங்கே, நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழ பண்ணுவேன் என்று உள்ளதின்படி இன்றைக்கு எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக அரண்களாய் தடுப்புகளாய் காணப்படுகிறதோ அவற்றை உடைத்து போடுகின்றார். அவைகள் ஒன்றுமில்லாது போகும்படி இடிந்து விழ பண்ணுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆசீர்வாத வழிகளில் பிரவேசிக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கையில், அங்கே, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் எழுந்திராதபடி விழப்பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறேன் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளினால் ரதங்களைப் போலவும் குதிரைகளைப் போலவும் இராணுவத்தைப் போலவும் எழும்பி ஆரவரித்து கொண்டும் அதிக பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து கொண்டும் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளின் ஆரவார அக்னிகள் அணைக்கப்படுகின்றது. சீறி பாய்ந்து வருகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒன்று போக மற்றொன்று என்று உள்ளவைகளை கர்த்தர் இன்றைக்கு ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகின்றார். சமாதானத்தை தருகின்றார், பயத்தை நீக்குகின்றார். அடுத்ததாக ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கையில், என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றுள்ளதை வாசிக்கின்றோம். என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் வறட்சிகளும் தாகங்களும் தவிப்புகளும் காணப்படுகிறதோ ஆங்காங்கே இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான ஆறுகளை புறப்பட பண்ணுகின்றார். கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் என்றென்றைக்கும் தாகம் அடைவதில்லை. மேலும் அவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஜீவ தண்ணீராகிய ஆறு, அது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம், சமாதானம், சுகம், மகிழ்ச்சியை தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாரா?
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4. பிரியமானவர்களே, இயேசு உலகில் மனிதனாக பிறந்து சகல விதமான உபத்திரவங்களையும் அனுபவித்து சிலுவையில் எங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் பரிசுத்தர் என்பது பலவீனங்களில் எமக்காக பரதவிக்கிறவராக அல்ல, எம்மை பலப்படுத்தும் பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் எமது ஆறுதலின் தேவனாய் இருப்பது எவ்வளவு பெரிய ஆறுதல்! அது மட்டுமல்ல, தேவன் அருளும் ஆறுதலானது நாம் மட்டும் ஆறுதல் அடைவதற்கு, உபத்திரவப்படுகிற மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தக்கூடியதான ஆறுதலாகும். அப்போஸ்தலனான பவுல் சொல்கிறார், நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கை வைத்தோம். எங்களுக்கு மரணமே நேரிடப் போகிறது என்று நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். நீங்கள் எங்களோட பாடுபடுகிறது போல ஆறுதலிலும் பங்கு கொள்வீர்கள் என்றும் கூறுகின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் பாடுகளை கண்டு பயப்படுகிறோம். எப்போதும் சுகமான வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை வாழ்க்கை அல்ல, அது உபத்திரவங்களின் ஊடாக வெற்றியை அடையும் வாழ்க்கை. இந்நாட்களில் இன்னும் அதிகமாக எம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், கிறிஸ்துவுக்குள் பலப்படுவோம். ஏனெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் இந்நாட்களில் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு வரும் ஆறுதலும் பெருகுகிறது. ஆகையால் நாம் ஆறுதலின் தேவனை பற்றி கொள்வோம். உபத்திரவம் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு தினசரி வருகின்ற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க தேவையான பலனை தேவன் தரும்படியாக தேவனிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
4: இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் 7 ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை இந்த அதிகாலையிலே ஆண்டவருடைய வேத வார்த்தைக்குள்ளே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:18 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தை தருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே பிறந்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களே ஒவ்வொரு மனுஷரும் நாட்களே அவருடைய வாழ்க்கையிலே கூட ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதை குறித்து தான் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார். எப்படி என்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நாங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சிலர் ரதங்களையும் சொத்துக்களையும் பணங்களையும் இந்த நாட்களே பாருங்கள், விக்கிரகங்களையும் இந்த நாட்களை நம்பி இந்த நாட்களை காரியங்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இன்னொரு கூட்டத்தார், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், கத்தரிடத்திலே இந்த நாட்களை இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். சங்கீதம் 121 எடுத்து பாருங்கள். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் கால்களை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக அந்த முடிவில் எப்படியாக இருக்க வேண்டுமா இருந்தால், நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இந்த நாட்களே நாங்கள் வைத்திருக்கிறோம், யார் மேலே வைத்திருக்கிறோம், எப்படியாக செயல்படுகிறோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதை குறித்தான் அவர் இந்த மிகுதி பகுதியில் எழுதுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய நம்பிக்கையும் கர்த்தர் இந்த நாட்களே வீண் போகாதபடி இந்த நாட்களே காக்கிறார். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்கள், யோசேப்பு என்ற ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனம், அந்த தரிசனத்திலே இந்த நாட்களே நம்பிக்கையை இழந்து போகாதபடி அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் இந்த நாட்களே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசேப்பு ஒரு நாள் அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவருடைய தலை அந்த இடத்துல உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே, அதாவது ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே பாருங்கள், ஆண்டவரை இந்த நாட்களே அங்கே அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி இருக்கிற அந்த கண்கள் மூடப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலே அங்கே அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் அந்த வாலிபனை கொண்டு வந்து அந்த நாட்களிலே ராஜாவனுடைய சபையிலே இந்த நாட்களிலே வைத்து அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவனை உயர்த்தி இந்த நாட்களிலே மகிழ்விக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாக கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, என்னதான் சூழ்நிலைகளாக இருந்தாலும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், என்னதான் காரியங்கள் இந்த நாட்களிலே இருந்தாலும், யுத்தங்களுடைய செய்திகள் கேள்விப்பட்டாலும், உங்களை குறித்து நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், என்ன காரியத்துக்காக இந்த நாட்களை நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து கர்த்தர் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். சாதாரணமாக உலகத்திலே வாழுகிற மனுஷர்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்த இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே நடத்துவாராக இருந்தால், அவரை நம்பி அவரை நேசித்து அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கை ஒருபோதும் இந்த நாட்களிலே வீணாகாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் அவரை மறுபடியுமா அவருடைய கரத்தை பிடித்து இந்த நாட்களை நடவுங்கள். இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அவருடைய அபிஷேகத்தை இந்த நாட்களிலே அனுதினமும் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் இந்த நாட்களை உங்களை காத்து நடத்துவார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நம்பிக்கை பெருகும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம்தானே குடிந்து நடத்தும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகரும் என் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உடைய இனிய நாமத்தை இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குவதாக. நம்பிக்கையிலே சோர்ந்து போகாதீர்கள். நாட்களே நம்பிக்கை உறுதியாக நாட்களை பற்றி கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
5: Recording stopped.

0: ஆமீன். இந்த 7ஆம் தேதி ஆடி மாதம் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனை கூடாக தேவ ஊழியர் ஹோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆயத்தமாகவும் கத்தடிகரத்திலே ஒப்புவிப்போம். முதலில் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வசனம் சங்கீதம் 121:7. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்மாவை காப்பார். ஆமேன். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஆத்மாவை காக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசன அதிகாரங்கள், வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 365 பரிசுத்த வேதாபுத்தத்தில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 சாமுவேல் 19, ஏசாயா 63, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மத்தையும் 8வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்திருந்த வார்த்தைகள் கூடாக ஒருவருடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் நகோமி லோகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து, அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற உங்களில் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாகவும் செய்தி கூடாகவும் சாட்சிகளுக்கூடாகவும் துதிகளுக்கூடாகவும் வழி நடத்த ஊழியர் இணைந்திருக்கிறார். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லோர்ட்மா.
1: பிரைஸ் லோர்ட் ஐயா. பிரைஸ் லோர்ட்.
0: ஆமென். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு உங்களிடம் படிக்கிறோம். வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ.
1: ஆமென். இந்த வேளையிலே கூட நாங்கள் செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது, எங்களுக்கு அற்புதங்களை காண செய்கிறது அப்பா ராஜா. தகப்பனே, உடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, எங்களை வழி நடத்துகிற தேவனப்பா ராஜா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். ஹலேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹலேலூயா. அநேக நேரங்களிலே நான் கூட இந்த பிசாசுகள் அல்லது சத்ருனுடைய காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்ததுக்கு பிற்பாடு சத்ருவானவன் இருக்கிறான் என்பதை அறிந்தாலும் கூட அதை பற்றி நம்முடைய நாங்கள் கடந்து வந்த வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய மூட நம்பிக்கைன்னு சொல்லித்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், பிசாசானவன். அல்லேலூயா. அவன் கொல்லவும் அழிக்கவும் வகதிடுகிறான். கண்ணுக்கு தெரியாத ஆவி மண்டலங்களில் உள்ள அந்த சத்ருனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் ஊடாக நம்ம எதிர்த்து நிற்கிறது. மனிதர்கள் மூலமாக, துரத்தனங்கள், அதிகாரங்கள் மூலமாக, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக எத்தனையோ விதமான காரியங்களை சத்ருவானவன் தன்னுடைய அம்புகளை இது கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹலிலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள் பாருங்கள், வேத வேத தியானம், வேத பாடல்கள், வேத வார்த்தைகள் அதிகமாக மலிந்திருக்கின்ற காலங்கள். ஆனால் அதே நேரத்துல சத்துருடைய போராட்டங்களும் எத்தனையோ விதமான வடிவத்திலே அவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனபடினால் இங்க சொல்லப்படுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. தந்திரம், ஒரு தந்திரத்தை மட்டும் சொல்லவில்ல, தந்திரங்கள். ஹலிலூயா. பவுல போசனும் சொல்லுகிறான் எப்படி என்றால், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹலிலூயா. எத்தனையோ விதமான தந்திரங்கள் மூலம் உங்களை சூர்வடைய பண்ணுவான். வியாதிகள் மூலம், நிந்தனைகள், அவமானங்கள், பயங்கள், சந்தேகங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்ன, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையினால். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12 சொல்லப்படுகிறது, மரணம் நேரிடுகிறபடி இருந்தாலும் கூட அதை தப்பும்படிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயம் கொண்டார்கள். அடுத்தது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில், ஹலிலூயா, ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை, அதாவது தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஏனெனில் ஹலிலூயா. அங்கே ஒரு காரியம் இருக்கிறது, அதை அங்கே தெளிவாக்கும்படி, உறுதியாக்கும்படி அந்த ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹலிலூயா. அந்த ஏனெனில் என்ற வார்த்தைக்கு பிற்பாடு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப என்ன ஏனெனில் மாம்சம் ஒன்று சொல்லிட்டு, நான் நம்முடைய மாம்சம், மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஹலிலூயா. எரிச்சல்கள், புறாண்மைகள், கோபங்கள், பிடிவாதங்கள், எல்லா வாதங்களும், இப்படி அந்த மாம்சத்தின் கிரியைகளை எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். அதை நாங்கள் திரும்ப இருக்கா, மாம்சத்தின் கிரியைகளை கலாத்தியர் 5 சொல்லப்படுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவை அவனை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். அப்போ பாருங்கள், எங்களிடத்தில் விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, அசுத்தம் இல்லை, காமவிகாரம் இல்லை, விக்கிர ஆராதனையும் இல்லை, பில்லி சூனியம் இல்லை. அடுத்தது பகைகள். ஹலிலூயா. மற்றவர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் மூலம் நம்முடைய இருதயத்துல பகைகள் உண்டாகிறது. விரோதங்கள், விரோதங்கள் என்றால் எதிரான காரியங்கள், வைராக்கியங்கள், அந்த பிடிவாதங்கள், அது மட்டுமில்ல கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். ஹலிலூயா. செப்பரேட் பண்ணி பாக்குறது. இவைகள் மார்க்க வேதங்கள். ஹலிலூயா. அடுத்தது பொறாமைகள், கொலைகள், வெறிகள். கொலைகள் என்று சொல்லுகின்ற வேளையிலே நாங்கள் மனுஷர்களை கொல்லாவிட்டாலும் கூட, அங்கே ஒருவனை நாங்கள் ஒரு சகோதரனை மூடன்னு சொல்லிவிட்டால் கூட நாங்கள் அந்த கொலைக்கு பாத்திரவான்களா மாறி போகிறோம். வெறிகள், வெறிகள் என்று சொல்லுகின்ற வேளையிலே குடித்து வெறிப்பது வேறு. அதே நேரத்திலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த போத மருந்துகள் அல்லாவிட்டால் நமக்கு விருப்பமான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுகின்ற காரியங்கள், அது கூட ஒரு வெறிதான். அடுத்தது களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்படி நாள் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை திரும்ப நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஏனெனில் மாம்சத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். ஹலிலூயா. அப்போ மாம்சத்தை நாங்கள் பார்த்தோம், அடுத்த இரத்தத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் என்றால் சொந்த உறவுகள், சகோதரங்கள். ஹலிலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லலாம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சுய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். அடுத்தது துரத்தனங்கள், நமக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரங்கள், துரத்தனங்கள் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். ஹலிலூயா. அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹலிலூயா. ஆனபடினால் பூமியிலே நாங்கள் இதை கட்டுகிறோமோ பரலோகத்திலே கட்டப்படும். பூமியிலே நாங்கள் இதை கட்டவிழ்கிறோமோ பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். ஆனபடினால் ஜெபத்துக்கு முன்பாக காலை எழுந்தவுடனே நாங்கள் என்ன செய்யணும், நமக்கு விரோதமாக போராடுகின்ற இந்த போராட்டங்கள், துரத்தனங்கள், அதிகாரங்கள், மாம்சங்கள், இரத்தங்கள், இவற்றெல்லாவற்றையும் நாங்கள் கட்டி ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹலிலூயா. அன்படி நான் இந்த துதிப்பதற்கு முன்பாக இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகள், ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகள், ஆண்டவரே துரத்திரங்கள், அதிகாரங்கள், மாம்சங்கள், இரத்தங்களை இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, எங்கள் திருச்சபைகளுக்கோ, எங்களுடைய உறவுகளுக்கோ, ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகின்ற பொல்லாத ஆவிகளின் சீனைகளை இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தினால், வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு அதிகாரமுள்ள இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கட்டிந்து கட்டுகிறோம். இயேசுவின் ஒத்தாசி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை கட்டவிழ்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியங்களிலே இயேசுவின் ஒத்தாசை, இயேசுவின் ஒத்தாசை, இயேசுவின் வழிநடத்தல், இயேசுவின் ஆலோசனைகள், இயேசுவினுடைய அன்பு, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் பிள்ளைகளிலே, எங்கள் ஊழியங்களிலே நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஹலேலூயா. தொடர்ந்தும் வழிநடத்தும் ஆசீர்வதியே இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். அந்தகார வல்லமைகளை துவப்பெலத்தால் முறியடிப்பேன், அந்தகார வல்லமைகளை துவப்பெலத்தால் முறியடிப்பேன், இயேசுவின் ரத்தம் மெந்தன் பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கே என்றும், பயமில்லை வெற்றி எனக்கே, இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு, பய

ഹല്ലേലൂയ. ആണ്ടവറായ ദേവനെ, എന്റെ വീടിലും യേശു ക്രിസ്തു ഉയർത്തെഴുന്ന വല്ലമയായി മരിത്തേൻ, ഇതോ സദാകാലങ്ങളിലും ഉയരോടി ഇരിക്കേന്ന് சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையாய் ஆண்டவரே தகப்பன் எங்கள் திருச்சபைகளிலே கட்டவிழ்கிறோம். ஆண்டவரே திருச்சபை குடும்பங்களிலே கட்டவிழ்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அந்த உயர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கட்டவிழ்கிறோம் தகப்பனே. அந்த உயர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் கட்டவிழ்கிறோம் ஐயா. நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர். உயிரோடு இருக்கிற எங்களுடைய நல்ல தெய்வமே நமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே

கண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானே வாழ்க்கை முழுவதும்

தேவனுடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாலிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், இதுல பரீட்சைன்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய ஊர்ல சொல்லுவார்கள், நம்முடைய வயது போன தாய் தகப்பன்மார் சொல்லினதை நான் கேட்டிருக்கிறேன், அது அவர்களுக்கு பரீட்சைன்னு சொல்லுவார்கள். பரீட்சைன்னு சொல்லிச்சுன்னா அது அவர்களுடைய அனுபவம். ஹல்லேலூயா. அதாவது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பல விதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, ஒருவழி எக்ஸாம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இது ஒரு அனுபவத்தின் ஊடாக ஏற்கனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கூடாக நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனபடினால் அந்த கடந்து சென்ற அந்த பிரச்சனையில் எப்படி ஆண்டவர் அந்த பிரச்சனையை முறியடித்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் என்ன செய்யும்? உங்களை பொறுமை கூடாக நடத்தி செல்லும். ஏனென்றால் அன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து என்ன விடுவித்தார், இன்றைக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த சத்துவத்திலே நாங்கள் என்ன சொல்லப்படுகிறது, நாங்கள் பிளப்பட வேண்டும் சிறுவீனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய போராட்டங்கள் நமக்கு உண்டு, அவருடைய சத்துவத்திலும் அவருடைய பலத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேணும், பிளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினா என்ன சத்துவம், என்ன பெலம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே நல்லவர். தேவன் ஒரு நாள் அங்கே வேதம் இதே அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது என்னென்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவார். எது உத்தமம்? அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பது, விசுவாசிப்பது உத்தமம். காலேப்பும் யோசுவாவும் அவரை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனபடினா காலேப்பு குறித்து ஆண்டவராகிய தேவனே சொல்லுகிற அவனுடைய உத்தமத்தை. ஹல்லேலூயா. ஆனபடினா அவனை நான் என்ன செய்வேன், அங்கே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள் கொண்டு செல்லுவேன்னு சொல்லுகிற. ஹல்லேலூயா. அவன் வேறு ஆவி உள்ளவனாயிருந்தான், உத்தமமாயிருந்தாரும். ஹல்லேலூயா. உத்தமம் என்பது தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அங்கே சோதிக்கப்படுகிறவரும் தான் சோதிக்கப்படுகிறேன் என்று, தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஹல்லேலூயா. அதாவது தீமோத்தேயு எழுதுகின்ற வேளையில அந்த கிழவிகள் பேச்சுன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர்களெல்லாம் ஜனங்களாயிருக்கலாம், ஆனால் அந்த கிழவிகள் பேச்சு என்ன, ஆண்டவர் சோதிக்கிறார், ஆண்டவருக்கு கண் இல்லையோ, ஆண்டவருக்கு காது இல்லையோ, ஆண்டவருக்கு மூக்கு இல்லையோ, இப்படி சொல்லுவாரு. அதுதான் அந்த கிழவிகள் பேச்சு. ஹல்லேலூயா. ஆனபடினா சோதிக்கப்படுகிறவனும் தேவன் தான் சோதிக்கிறார் சொல்லாதிருப்பானா, ஒரு நாளும் சொல்லக்கூடாது தேவன் தான் என்னை சோதிக்கிறார்ன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் முதலாவது பார்த்தோம் என்ன, அங்கே அந்தகார வல்லவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. சுத்திரத்தனங்கள் அதிகாரங்களோடு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் நம்மை என்ன செய்யறது, சோதனைகளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிறவன், அதாவது விசுவாசத்திலே உத்தமமாய் நிற்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். சொல்லுவார்கள் குரங்க குறித்து, குரங்கு கடித்ததெல்லாம் கரும்பு, பிடித்ததெல்லாம் இரும்பு என்று சொல்லுவார்கள். எதை பிடித்தாலும் அது இரும்பு போல பிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், கர்த்தர் ஒரு நாளும் என் பிள்ளைகளை தவிக்க விட மாட்டார், ஒரு நாளும் தேவன் இந்த ஊழியத்திலே ஹல்லேலூயா பிரச்சனைகளை வர விட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த ஊழியங்களை தடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதை அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், கர்த்தர் பேரில் வைக்கின்ற விசுவாசம், அதை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற காரியம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அங்கே பூர்ண கிருபை உண்டானது. ஹல்லேலூயா. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்லுகிறான், ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆனபடினால் யோபினுடைய முன்னிலைமையை விட தேவன் என்ன செய்தார், பின்னிலைமையை ஆசீர்வதித்து கொடுத்தார்.
ஒருவேளை நீங்கள் சோதனை கூடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஜீவகிரீடம் வேதமாக தான் சொல்லுகிறது. ஹாலேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவகிரீடத்தை பெறுவான். ஜீவகிரீடத்தை நாங்கள் பெறுகிறோம். ஹாலேலூயா. நாங்கள் கர்த்தரிடத்தில் உத்தமராய் இருக்கிறோம். ஹாலேலூயா. அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹாலேலூயா. அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால், வான மண்டலங்களுக்கு அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, எங்கள் சபைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகிற பொருளாத ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். ஹாலேலூயா. ஆனால் பாருங்கள், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்றா இருந்தது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஹாலேலூயா. அரக்கிணறு தாண்டின நிலைமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹாலேலூயா. முற்றிலுமாய் தாண்ட வேண்டும். நாங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அக்கினி ஜுவாலை கடக்கும் பொழுதும் தேவனங்களோடு கூட இருக்கிற தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. ஹாலேலூயா. தேவனங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவனங்களோடு கூட இருக்கிறார். என்னுடைய மகனுக்கு பேர் இம்மானுவேல். ஹாலேலூயா. நாங்கள் மேனி என்று கூப்பிட்டாலும் கூட அவரை இம்மானுவேல் என்ற பெயர். தேவனங்களோடு கூட இருக்கிறார். தேவனங்களோடு கூட இருக்கிறார். அடிக்கடி எத்தனையோ விதமான காரியங்களுக்குள்ள கடந்து சென்றாலும் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனங்களோடு கூட இருக்கிறார். தேவன் தான் அந்த பேரை தந்த. தேவனங்களோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. அக்கினியில் நடக்கும் பொழுது தேவரீர். ஹாலேலூயா. தேவனங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 23 சொல்லப்படுகிற தேவரீர் எங்களோடு இருக்கிறீர். ஹாலேலூயா. மது கோலும் மது தடியும் எங்களை தேற்றுகிறது. ஹாலேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவரிடத்தில் பெற்றிருக்கிற நம்பிக்கை வீண் போகாதன்னு சொல்லி வேதம் சொல்லுவது. ஹாலேலூயா. அடுத்தது பாருங்கள், ஒருவன் ஞானத்தில் குறவுள்ளவனானால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹாலேலூயா. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரா? ஹாலேலூயா. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா. அங்கே ஆகாரத்தை கூட வேதம் சொல்லுகிறது. எங்க அண்ணா நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா. விதைக்கிறவனுக்கு விதியை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர். விதியை அழித்து அதை பெருக பண்ணுகிற தேவர். ஹாலேலூயா. பிள்ளைகள் மேல் விதைக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சமாதானம் பெரியதா இருக்கிறதப்பா ஆண்டவரே. நிதி நிலைமை பொருளாதாரத்தில் எங்கள் களஞ்சி, எங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஹாலேலூயா. கடன்கள், நிலுவைகள், மோர்கேஜ் கடன்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதப்பா. நாங்கள் கடன் வாங்காதிருக்கிறோம். அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். எங்கள் குடும்பங்கள், எங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹாலேலூயா. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கிருக்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு உப்பாயிருக்கிறார். ஹாலேலூயா. ஜெபித்து விட்டு அதுக்கு பிற்பாடு சந்தேகப்படுகிறது. சந்தேகப்படுகிற வார்த்தைகளை சொல்லுவது, இது நடக்குமோ நடக்குமோ, ஹாலேலூயா என்று சொல்லி நினைப்பது, சிந்திப்பது, பேசுவது. ஹாலேலூயா. அதை குறித்து தான் இங்க சொல்லப்படுகிறது. அவன் எவ்வளவு வாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடனில் அனைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஹாலேலு. எந்த ஒரு இதிலும் வந்து நிலை இல்லை. பொருளாதாரத்துல நிலை இல்லை, ஸ்டேபிள் இல்லை. ஹாலேலூயா. பிள்ளைகளுடைய காரியங்களில நிலை இல்லை. ஹாலேலு. ஊழியத்தில நிலை இல்லை. எந்த ஒரு காரியத்திலும் ஹாலேலு. ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஆண்டவர் நல்லவர். ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமைய ராஜா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. யோபு செய்த அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிறார். ஹாலேலூயா. ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம், ஹாலேலூயா. தன்னுடைய மகனை, ஒரே ஒரு மகனை, ஹாலேலூயா, பலிபீடத்தில் அங்கேயே
கொல்லுவதற்கு கொண்டு போனாலும் கூட ஹலிலுயா தேவனுடைய கரம் அவனை தடுத்தது. ஹலிலுயா, அது மட்டுமல்ல, ஈசாக்கு விதை விதைத்தான், அவனை 100 மடங்கு தேவன் ஆசீர்வைத்தார். எல்லாவற்றிலும் தேவன், எல்லாவற்றிலும் ஆண்டவர், எல்லாவற்றிலும் தேவன். ஹலிலுயா, தேவனையே ஆண்டவராகிய தேவனை யாக்கோபுமை கேட்டான், நீர் என்னை ஆசீர்வைத்தால் ஒழிய நான் உண்மை விட போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஹலிலுயா அவனை 2 பரிவார கூட்டங்களாக மாற்றின தேவன். அதே தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார், எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகுமென்று சொன்னார். ஹலிலுயா, ஆண்டவரே, விசுவாச சந்ததிகள் இயேசுவின் நாமத்தினால் பெருகுவார்களாக ராஜா. எங்களுக்கோ, எங்கள் ஊழியங்களுக்கோ, எங்கள் திருச்சபைகளுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ, சர்வ பிரச்சனைகளுக்கோ ஆண்டவரே விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வைக்காதே போகிறது. ஹலிலுயா, ஆண்டவரே, அன்றைக்கு செய்த அற்புதங்கள், செங்கடலை பிரித்தீரப்பா ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிரித்தீர், யோர்தானை பிரித்தீர், எரிகோ கோட்டையை தகர்த்தீர், அதே வல்லமை, அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதப்பா. ஆண்டவரே, தேவனே, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஹலிலுயா ஜீவ கிரீடத்தை பெறுவான் சொல்லப்படுகிறது. தேவரீர் அவர்களுக்கு சொன்ன அதே அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்கிறது அப்பா. நீங்க அப்பா ராஜா. ஹலிலுயா, தகப்பனே, மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் எந்த துணை

0: பாடலை பாடின ஊழியக்காரர்களுக்காக, ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஊழியக்காரர் ஜோன் ஜெபராஜுக்காக, அவரோடு கூட சேர்ந்து பாடினவர்களுக்காக ஆண்டவரே தேவனே, அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே தேவனே இருக்கின்ற புயல்கள் ஆண்டு இயேசுவின் நாமத்தில் அடங்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, எடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்ற வார்த்தை பிரகாரம் எழுந்திருக்க பிலன் கொடும். உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யும். அவர்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் அமையும். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். காலை வேளையிலும் இணைந்து அருமையான பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி இருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே உங்களை குடும்பத்தாரையும் ஒப்புக்கிறோம். சபை காரியங்கள், மிஸ்ஸஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ.
0: ஆமேன். பிளஸ் யூ. பிளஸ் யூ. ஆமேன்.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்
1: சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களுக்கூடாக கடந்து சென்றோம். நாங்கள் இந்த வேளையிலும்
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்
1: ஜெபவேளைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்று 7ஆம் தேதி, 7ஆம் மாதம், 7ஆம் தேதி ஆடி மாதம், 7ஆம் தேதி ஜூலை மாதம், 2026 அன்று செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com உடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்தடி கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த நாளையும் ஒப்புவிப்போம். இந்நாளுக்கான வசனம், கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7 கூறப்படுகிற அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக் கொள்ளுவோம். கத்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்மாவை காப்பார். கூறிக்கொள்ளுவோமா? கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உரிய நாளுக்காக பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக அதிகாரங்கள், 1 சாமுவேல் 19, ஏசாயா 63 பழைய ஏற்பாளிருந்தும் புதிய ஏற்பாளிருந்தும், மத்தேயு 8வது அதிகாரம், இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். நாளைய நாளுக்கான வேத வாசிப்பையும் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 20, ஏசாயா 64, மத்தேயு 9, இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். மத்தோடு ஜீவமன்னா, வாக்கு தத்தம், நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த ஜெப வேலையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஜெபங்களை கேட்டார். அந்த ஜெபங்கள் எங்களுடைய ஆத்மாவிலிருந்து புறப்பட முன்னதாக அவர் அறிந்திருக்கிறார், எங்கள் வாயிலிருந்து புறப்பட முன்னதாக அறிந்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்குகிற சகோதரி ஜானட் மாலை வேளையிலே ஜெபம் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசநாயம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சாந்தி சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜெனட் அவர்கள் ஜெபம் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறாங்க. உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியாக இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இந்த சமர் காலங்களிலே பலர் வேலை காரியங்கள், பிரியான காரியங்கள், குடும்ப காரியங்கள் அத்தோடு சுயினமாக பலர் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வேலை பலர் இணையவில்லை, மீதியான இணைவர் மீதியான ஊழியர்கள் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜெனட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பேசலோடமா? ஆமேன். இணைந்திருக்கிறோம், ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
3: சங்கம வானொலி நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவந்தாமை கொஞ்சம் அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஷ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கம் இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. என்னாலே நாங்கள் பவுலினுடைய நற்செய்தி பயணத்திலே அங்கு சவால்கள் நிறைந்த இடங்கள் அவருக்கு உண்டு. அங்கு தெசலோனிக்கேயா, பெரேயா, அத்தேனியா ஊழியங்களிலே அவர் மிகவும் சவால் நிறைந்த ஊழியமாய் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தெசலோனிக்கேயா ஊழியத்திலே அங்கு மத்தேனியாவிலே முக்கிய துறைமுக பட்டணம் தான் இந்த தெசலோனிக்கேயா. அங்கே பவுலும் சீலாவும் யூதர்களுடைய ஜெப ஆலயங்கள்லே ஓய்வு நாட்கள்லே அங்கு பிரசங்கித்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை அங்கு நிரூபித்து காட்டினார்கள், நிரூபித்து பிரசங்கித்தார் பவுல் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதன் விளைவாக அநேகர் விசுவாசத்திலே விசுவாசிகளானார்கள். சில யூதர்கள் பொறாமை கொண்டு கலகத்தை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் விசுவாசிகள் பவுலையும் சீலாவையும் ரகசியமாக பெரேயாவுக்கு அனுப்பினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இடத்தில் அவர்கள் நிக்க முடியாது, இருக்க முடியாத ஒரு ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இங்கே அங்கு பெரேயா ஊழியத்துக்கு அவர்கள் போகிறார்கள். இது இந்த தெசலோனிக்கேயாவை விட இந்த பெரேயா மக்கள் மிகவும் பெருந்தன்மையா உள்ளவர்களாய் இருந்தார்கள். பவுல் கூறிய அந்த நற்செய்தி உண்மையானதா என்று சொல்லி எல்லாம் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசிகளானார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பவுலை எதிர்த்த யூதர்கள் அதற்கு பிறகு அங்கும் வந்து கூட்டங்களை கூட்டி கலகம் செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பவுல் மட்டும் அந்த இடத்திலே நிக்க முடியாதபடி அங்கு பவுல் அத்தீன பட்டணத்துக்கு தனியாய் அங்கு அனுப்பி விடுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த சீலாவும் தீமேத்தியும் அந்த இடத்திலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஆனா பவுலை அத்தேன பட்டணத்துக்கு அனுப்பி விடுறதை நாங்க காண. அத்தேன பட்டணத்திலே ஒரு காரியம் இருக்கு, அந்த மார்க்ஸ் மேடை என்று சொல்லப்படுகிற அந்த மேடை. எந்த காரியத்தை கதைக்க வேண்டுமென்றால் அந்த மார்க்ஸ் மேடையை அண்டிக் கொள்ள வேண்டும் யாராயிருந்தாலும். ஆகவே அந்த அத்தேன கிரேக்க தத்துவ கலாச்சார மையமாய் அந்த இடங்கள் அந்த நகரம் விக்கிரங்களினால் நிறைந்ததை பவுல் கண்டு மனம் வருந்தினார். அங்குள்ள மேடைகளில் அறியப்படாத தேவனுக்கென்று எழுதப்பட்ட பலிபீடத்தை அங்கு இருக்கிறதை அவர் கண்டு அதை மனஸ்தாபடுத்து ஆனாலும் அந்த இடத்திலே அவர் பிரசங்கிக்கிறார். அங்குள்ள தத்துவ ஞானிகளோடு அவர் விவாதிக்கிறார். உயிர்த்தெழுதலை பற்றி பேசின போது சிலர் ஏளனம் செய்தார்கள். நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படியாய் அவருடைய ஊழியத்தை நாங்கள் பார்க்கும் போது இந்த மூன்று இடத்திலே அவர் செய்த காரியங்கள் அங்கு மிக மிக அங்கு சவால் நிறைந்ததா இருக்கிறது. ஒரு இடத்திலே நின்று ஊழியம் செய்ய முடியாதபடி அந்த இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு அங்கு அங்கு கடந்து செல்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அத்தேன பட்டணம் கிரேக்கியர் கூடுதலா இருக்கிற கிரேக்கியர் பட்டணம். அங்கே இன்றைக்கும் இந்த கிரேக்கியர்களுக்கு பெருமைகள் உண்டு. எங்களை போல புராண கதைகள் அவர்களுக்குள்ளே அநேகர் அநேகம் உண்டு. அவைகளைத்தான் அந்த மக்கள் நம்பி இருக்கிறார்களே தவிர இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் அங்கே பிரச்சனைகள் இருக்கிறதை எங்களோடு சபைகள்ல இருக்கிற பிள்ளைகள் சொல்லும் போதுதான் எங்களுக்கு நாங்க விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்படின்ற பாசையிலதான் வேதாகமம் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் விவரங்கள் அதிகமாய் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த அத்தேன பட்டணம் இன்றைக்கும் அதே நிலைமையிலே இருக்கிறது. ஆனாலும் அங்கு ஊழியம் செய்கிறவர்கள் இங்கே வருவார்கள் போவார்கள். அப்படியாய் அங்கே இருக்கிற அந்த கடின இறுதியம் பெருமை பிடித்த மக்கள் இப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அந்த கடினமான இடம்தான் அந்த இடம். அந்த கடினமான இடத்திலே எங்களுடைய பவுல் அவர்கள் அப்போ சில பவுல் அவர்கள் ஊழியம் செய்தார்ண்டா அது பெது விதம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே நாங்க ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஊழிய பாதைகள் மிகவும் கடினம், மிகவும் சவால் நிறைந்ததா இருக்கும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த ஊழிய பாதைகள் எல்லாம் எங்களுக்கு சமாதானமாக்கி கர்த்தர் எங்களுக்கு தருவாராக. நாங்க பாஷா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த பெரியா மக்கள் அங்கு தங்களுடைய ஊழிய பாதையிலே பவுல் பிரசங்கித்ததை அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அங்கு தினந்தினம் ஆராய்ந்து பார்த்து விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இன்றைக்கு இருக்கிற எங்கள் திருச்சபை மக்கள் இதைகள் எல்லாம் இந்த வேதத்தை இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதிலே நிலை கொள்ள கர்த்தாமே உதவி செய்ய வேண்டும். பரிசுத்தாவியானவர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்று செய்ய முடியாதாகவே பரிசுத்தாவியானவர் தான் அன்றைக்கு லிதியாளுடைய இருதயத்தையும் அவளுடைய காதையும் திறந்தவர். அந்த திறந்து அவளுக்கு சத்தியம் போக பண்ணினவரே நன்றா. அவள் ஒரு பணக்காரி, ஒரு ஐஸ்வர்ய வாட்டியா இருந்தாலும் ஆனா கர்த்தர் இருந்தால்தான் அவைகளுக்குள்ளே அந்த சத்தியம் கடக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்திய திருச்சபையிலே பெரியாயா சபையார் அந்த மனோ வாஞ்சியாய் வசனத்தை கேட்டு அங்கு மனம் திரும்பினது போல இந்த நாட்களிலும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே எல்லாரும் உம்மிடத்துல வருவார்களாக. உம்முடைய வார்த்தைகளை பவுலை போல நாங்கள் இந்த காலங்களில பிரசங்கிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் திருச்சபைகளுக்கும் ஞானத்தை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் மாடியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனமும் இந்த திருச்சபை மக்களுக்கு, திருச்சபையில இருக்கிற மக்களுக்கு, மற்றும் பெரிய பட்டணத்துல போல ஒவ்வொரு பட்டணங்கள் உள்ள மக்களும் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க, தியானித்து பார்க்க, அன்று வார்த்தையை அறிந்து நற்குணசாலிகளாக அந்த மக்கள் மாறினது போல இந்த காலத்துல நாங்கள் செய்கிற ஊழியங்களில, ஒவ்வொரு ஊழிய திருச்சபைகளும் செய்கிற ஊழியங்களில உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகள் கூட இருக்கும்படியாக, இந்த வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாதபடிக்கு நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் கூட இருந்து ஒரு ஒவ்வொரு திருச்சபைகளும் அந்தந்த பட்டணங்களில் செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். கலகம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது பல மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. பவுல் செய்தது போல ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரும் பொழுது மற்றவர்கள் அந்த இட பிரச்சனையானவ ஊழியக்காரர்கள் மற்ற பட்டணத்துக்கு போய் ஊழியம் செய்து இன்றைக்கு ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண, மதங்கள் ஒரு வழி அல்ல, இயேசுதான் ஒரே வழி என்பதை ஐந்து கண்ட மக்களும் இந்த கடைசி காலத்தில் அறிந்து இயேசு நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் தருகிற தேவன், அவர்தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்தில கொடுக்கப்படவில்லை என்பதை இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து அந்த ஒவ்வொரு தேசங்களும் குணசாலிகளாக, நல்ல காரியங்களை செய்கிற மக்களாக, சமாதானம் இயேசு தருகிறது சமாதானமான ஊழிய பாதையை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீமைகள் வரும் பொழுது அந்த தீமைகளை நன்மைகளாக மாற்றி பல பட்டணங்களுக்கு கடந்து செல்ல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் உண்மையோடும் ஆவியோடும் பவுல் ஊழியம் செய்தது போல இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது போல மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதை இந்த கடைசி காலத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட ஆண்டவரே ராஜாக்களோடு இடப்படும்படியாக, ஒவ்வொரு தேசங்களில் உள்ள ராஜாக்களோடு நீர் இடப்படும்படியாக, அந்த ராஜாக்களுக்காக ஜெபிக்க, அந்த பட்டண அதிகாரிகளுக்காக ஜெபித்து மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு திரு சபைகளும் மாதிரியாக இயேசுவை மாதிரியாக கொண்டு நடக்க ஆண்டவரே, இயேசு சொன்னது போல என்னை விசுவாசிக்கிறவர்
5: என்னைப்போ. பாடலை பாடும் பொழுது ஒருவேளை நீ படுக்கையில படுத்துக் கொண்டு இருக்கலாம், யாருமே இல்லாத போதில் இருக்கலாம்.

இந்த மாதத்தில் நடைபெற வேண்டிய நம்முடைய குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக நான் ரெண்டு நாளைக்கு முன்னால ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தையை சொல்ல கூற விரும்புகிறேன். அப்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் கொடுத்த ஒரு சத்தியத்தை

0: ஒன்று தெசலோனிக்கேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் ஒன்று தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் ஒன்று தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். அதில் மூன்றாம் வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்போம்.
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து.
0: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்,

0: கர்த்தருடைய வேத வசனத்தை நீங்கள் வேகமாய் திறந்து ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 27-28 வசனங்கள்.
1: தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
0: ஆமென். இந்த ஆண்டின் முதல் நம்முடைய குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இந்த வாரம் முழுவதும், அதாவது கடந்த சில நாட்களாக என்னுடைய ஜெபம், ஆண்டவரே, வருகிற மக்கள் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் நாங்கள் இருக்கிறபடியால் எங்களுக்கு ஒரு வார்த்தை நீர் தர வேண்டும், நீர் எதை சொல்லும்படி என்னை ஏவுகிறீரோ அதை மட்டும் கூடி வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டே வந்தேன். நேற்று அதிகாலையில் ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு வார்த்தையை வைத்தார். நாம் இந்த பூமியில் ஆளுகை செய்வதற்காக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தில்

0: ஒன்று தெசலோனிக்கேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் ஒன்று தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் ஒன்று தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். அதில் மூன்றாம் வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்போம்.
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து.
0: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலராக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகை நாளில் நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசம், இவ்வளவு ஊழியம், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம், ஜபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நாம் எவ்வளவுதான் ஆண்டவரை தேடினாலும் கடைசியில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு வரும்போது அவருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அவருடைய வருகையில் காணப்படுவது தான் நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதம். அதற்காக தான் ஆலயத்துக்கு போகிறோம், அதற்காக தான் ஜபம் பண்ணுகிறோம், அதற்காக தான் பிரயாசப்படுகிறோம். எல்லாவும் ஆண்டவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஆண்டவர் ஒரு சம்பவம் சொன்னார். இந்த வருகை குறித்து பேசும்போது சொன்னார். என்ன சொன்னார் என்றால், 10 கன்னிகைகள் இருந்தார்கள். அந்த 10 கன்னிகைகளும் நன்றாக அழகாக உடுத்தி தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளன் வரப்போகிறார் வரப்போகிறார் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். மணவாளன் வர தாமதித்த போதோ 10 பேரும் தூங்கினார்கள். திடீரென்று மணவாளன் வந்துவிட்டார் என்ற சத்தம் கேட்டபோது அந்த 10 பேரும் அவசர அவசரமாக எழும்பி தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்போதுதான் தெரிந்தது, 10 பேருடைய தீவெட்டிகளில் 5 தீவெட்டிகள் அணைந்து கருகி போய் கிடந்தது. மற்ற 5 பேருடைய தீவெட்டிகள் அழகாக எரிகிறது. அந்த 5 பேரும் மணவாளனோடு உள்ளே போக ஆயத்தமானார்கள். அப்போது இந்த மற்ற 5 பேரும், ஐயோ நாங்கள் இவ்வளவு நேரம் காத்திருந்தோமே, நாங்கள் ஆண்டவருடைய வருகையில் நாங்கள் போக முடியாதா, மணவாளனோடு கல்யாண வீட்டுக்கு நாங்கள் வரக்கூடாதா என்று சொன்னபோது அவன் சொல்லிட்டாங்க, உங்களுடைய எண்ணெய் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் உங்களுடைய திரியெல்லாம் கருகி நீங்கள் உள்ளே போக முடியாது. அந்த நேரத்தில் அவர்கள் போய் கடன் வாங்க, என்னை கொஞ்சம் கடன் கொடுங்க என்று கேட்கறதுக்குள்ளாக மணவாளன் வந்தார். மணவாளனோடு 5 பேர் தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சம்பவத்தை ஆண்டவரே சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி என் செய்தியை ஆரம்பிக்கிறேன். அழைக்கப்பட்டவர்கள் 10 பேராக இருந்தாலும் 5 பேர் தான் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அவர்கள்தான் அவர்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நான் இந்த சத்தியத்தை வாசித்த போது இதில் மறைந்திருக்கிற நிறைய காரியங்களை குறித்து யோசித்து ஜபத்தோடு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னவென்றால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களுடைய குடும்ப முழுவதையும் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு உங்களை பார்த்து இந்த வேத வசனத்தின் மூலம் சொல்லுகிறார். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க என்று நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவரால் இந்த பூமி உதாரணமா நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டா 121 கோடிக்கு மேல மக்கள் வசிக்கிறார்கள். இதுல ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகள் எவ்வளவு பேர், அடுத்தது ஆண்டவருடைய வருகையிலே காணப்பட போகிறது எத்தனை பேர், இது ரொம்ப முக்கியமானது. எப்போது பார்த்தாலும் எதை சாப்பிடலாம், எதை உடுத்தலாம், எங்கே போகலாம், எங்கே வரலாம் என்று உல்லாசமாய் இருப்பது அது நல்லது என்றாலும், எப்போதும் உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம், நான் சாதாரணமான ஆளா இல்ல, ஆண்டவர் என்னை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் தான் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள இருக்கணும். சில நேரங்களிலே கஷ்டங்கள் வழியாக, பிரச்சனையின் வழியாக, நெருக்கங்களின் வழியாக, உபத்திரவங்களின் வழியாக நீங்கள் கடந்து போகும்போது ஆண்டவர் எங்களை தெரிஞ்சுக்கிட்டார்னா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நான் இருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு வருமா, இந்த உபத்திரம் வருமா, இந்த நெருக்கடி வருமா என்றெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு என்னுடைய செய்தி என்ன தெரியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதை குறித்து நான் உங்களோடு கூட பேச கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரத்தில் நான் சொல்ல போகிற வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். 9 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது நாம கேட்போம். 9 ஏனெனில்
1: அவர்கள் தாமே எங்களை குறித்து
0: உங்களிடத்தில்
1: நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும்
0: தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் மறுபடி சொல்லுகிறேன், தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். எல்லாம் சேர்ந்து சொல்வோமா? தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் யார்? அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? எல்லாரும் ஆலயத்துக்கு போகிறோம், எல்லாரும் கிறிஸ்தவ பேரை வைக்கிறோம், எல்லாரும் கன்வென்ஷனுக்கு வரோம், எல்லாரும் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு வரோம், எல்லாரும் ஆண்டவரை தேடுறோம், எல்லாருமே ஜெபம் பண்ணுறோம், எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எல்லாருமே நம்ம பைபிள் வாசிக்கிறோம், எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு வரோம், எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நம்ம சொல்கிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகள் அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி இருப்பார்கள். ஆமென். மனம் திரும்பினவர்கள் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல், மனம் திரும்பின ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். நம்ம என்னதான் பாட்டு பாடினாலும், என்னதான் கூட்டங்களுக்கு நீங்க போனாலும், நீங்க எந்த சபைக்கு போனாலும், நீங்க எவ்வளவு காலம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, ஒன்றை நீங்க அறிந்து கொள்ளுங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல், ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மதம் திரும்புதல் அல்ல, மனம் திரும்புதல். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அம்மா சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க, நான் இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து நான் வந்தேன், நான் ஒரு கிறிஸ்தவள் அல்ல, ஆனால் எனக்கு இந்த பலவீனத்தின் மத்தியில் நான் ஆண்டவரை பிடிச்சு ஆண்டவரை தேடினேன். கடைசியாக அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் அதை கவனித்தேன், சாகிற வரைக்கும் ஆண்டவர் தான் என்னுடைய தெய்வம். ஆமென். அது சரியான மனம் திரும்புதல் ஒரு ஆளுக்குள்ள வந்தால் தான் அவங்க இப்படி சொல்ல முடியும். மனம் திரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளை, பிள்ளைகள் எப்படி இருப்பா? மனம் திரும்புதல் ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல், நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனா, 1981 வரைக்கும் நான் கூட ஒரு பெயர் கிறிஸ்தவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பெயர் கிறிஸ்தவ பெயர், எங்க அப்பா அம்மா எல்லாம் கிறிஸ்தவங்க, நாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஆலயத்துக்கு போவோம், அது கூட போனா போறது இல்லைன்னா இல்லை, அந்த ஒரு வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை, ஏதோ போனோம் கிறிஸ்தவங்களாம் ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம். இல்லைன்னா சர்ச்சில் இருந்து வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வரல, சண்டே ஸ்கூலுக்கு ஏன் வரல அப்படின்லாம் அந்த நாட்கள்ல கேட்பாங்க. அவங்களுடைய வலுக்கட்டாயத்துக்காக நாங்க ஆலயத்துக்கு போறது. ஏன் அப்படி இருந்தோம்னா, அப்ப எங்களுக்கு மனம் திரும்புதலே இல்லை, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை, இயேசுவை தேடணுங்கிற எண்ணமே இல்லை. ஏதோ நல்ல சாப்பிடணும், உடுத்தணும், தூங்கணும், இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. 1981 ஏப்ரல் மாதம் 14 இயேசு என்னை தேடி வந்தார். ஹலேலூயா. ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்தார். மனம் திரும்புதல் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படுதல் என்று அர்த்தம். இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கூட்டத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார், அது நிச்சயம், அது மாறாது, அது உண்மையான காரியம். ஆனால் ஆண்டவருடைய வருகையில் நீங்கள் காணப்படணும்னா உங்களுக்குள்ள ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கணும். நான் சாதாரணமான ஒரு பெயர் கிறிஸ்தவன் அல்ல, நான் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிற ஒரு ஆள் அல்ல. ஆண்டவருடைய இரத்தத்தினால ஆண்டவர் என்ன கழுவி சுத்திகரித்திருக்கிறார். ஆமென். எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் இருக்கிறது. எப்படி உங்களுடைய பிறந்த நாளை நீங்க மறக்க மாட்டீங்களோ, அதே போல இயேசப்பா உங்க வாழ்க்கையில வந்து உங்களை தொட்ட அந்த முதல் நாளை உங்களால மறக்கவே முடியாது. ஆமென். அதற்கு பெயர் தான் மனம் திரும்புதல், மறுபடியும் மறுபடியும் பிறத்தல், born again experience, மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் என்று வேதம் சொல்லுகிறது. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு வேணும். இயேசுவின் இரத்தத்தினால நான் கழுவப்படணும். சிலுவைக்கு முன்னால போய் இயேசப்பா உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க, கடந்த காலத்துல தேவையில்லாத படங்கள், அசுத்தமான பேச்சுகள், சில கெட்ட வார்த்தைகள், கோவப்பட்டு சில காரியங்களை நான் செஞ்சிட்டேன், பேசிட்டேன், எங்க வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை, நான் சந்தோஷமா வாழ முடியல, உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா, தம்முடைய இரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரிப்பார். உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், உங்களுக்குள்ள ஒரு மன நிறைவு வரும், உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி வரும். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். ஆமென். அதுக்கு பேர் தான் பாவம் மன்னிப்பின் நிச்சயம். அந்த பழைய சண்டை, பழைய பயங்கரமான கெட்ட வார்த்தை, பழைய அசுத்தமான சினிமா படங்கள், இவைகளுக்கெல்லாம் திரும்பி போகாம நம்முடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமா மாறிடும், பேச்சு வித்தியாசமா மாறிடும், எண்ணங்கள் வித்தியாசமா மாறிடும், செயல்பாடுகள்லாம் வித்தியாசமா மாறிடும். இந்த இதற்கு பேர் தான் மனம் திரும்புதல். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள். ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், நான் ரட்சிக்கப்பட்டவள், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள். ஆமென் சொல்லுங்க. இதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய முதல் தகுதி. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள் என்று சொல்லும் போது அந்த வசனத்தில் சகோதரன் வாசித்தார், நீங்கள் விக்கிரகங்களை விட்டுவிட்டு தேவனிடத்திற்கு திரும்பினீர்கள். எபேசியர் எழுதின நிருபம் 5 எபேசியர் எழுதின நிருபம் 5:5 என்ன சொல்லுகிறது வாசியுங்கள். அசுத்தனாவது
1: விக்கிரக
0: ஆராதனைக்காரனாகிய
1: பொருளாசைக்காரனாவது
0: வாசிங்க,
1: தேவனுடைய
0: ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவது இல்லை என்று
1: அறிந்திருக்கிறீர்களே.
0: போதும். அதாவது இந்த வசனத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதுல ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார் பாருங்கள், பொருளாசை காரணாகிய விக்கிரக ஆராதனைக்காரன். இந்த பொருளாசை என்பது ஒரு விக்கிரகம். பொருளாசை, பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுதந்திரம், இதெல்லாம் ஆண்டவர் தான் நமக்கு தர்றாரு. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்புறம் அதனோட அவர் வேதனை கூட்ட மாட்டார். ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார்னா அந்த ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் சண்டையோ வழக்கு மன்றத்துக்கு சில சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில நிலங்கள் வீடுகள் எல்லாம் சண்டை போட்டு அது எனக்கு அது உனக்கு அப்படின்லாம் பேசி கடைசியில் வழக்கு மன்றம் போய் வழக்கில் பல வருஷமாக அது இருந்து கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் நிறைய வீடுகளில் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். நிறைய ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் இருக்கும், ஆனால் அவர்களால் அதெல்லாம் அனுபவிக்க முடியல. நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆனால் அதெல்லாம் அவ்வளோ அனுபவிக்க முடியல. காரணம் என்னவென்று கேட்டால் அங்கே இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பொருளாசை என்பது அது ஒரு விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். எனக்கு உண்டானது, எனக்கு ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதம் எதுவானாலும் அது என்னை தேடி கட்டாயம் வரும், ஆண்டவர் எனக்கு தருவார் என்பதில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எப்போது உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இதுதான் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்றால் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புத்தகம் 15:23 சகோதரன் வாசிங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 15:23.
1: இரண்டகம்
0: பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும்
1: முரட்டாட்டம்
0: பண்ணுதல் அவபக்திக்கும்
1: விக்கிரக
0: ஆராதனைக்கும்
1: சரியாயிருக்கிறது.
0: ஆமென். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்தி அல்லது அது ஒரு விக்கிரக ஆராதனை. ஏதாகில் ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்குள்ளே நீங்க ரொம்ப ஒரு ஸ்டபர்ன் கேரக்டரா நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நாம் அதை விட்டு கொடுக்க வேண்டும். எந்தெந்த விஷயத்துல நம்முடைய இருதயத்துல ஒரு கடினமான காரியம் இருக்கிறதோ ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். இந்த வேத வசனங்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்க ஒவ்வொருவரும் சொல்லணும், நான் ரட்சிக்கப்பட்டு நான் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில நான் சொந்த ஆண்டவரா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்க ஒவ்வொருவரும் சொல்லணும், அதுதான் எனக்கு மிகுந்த ஆசையா இருக்கு. என்றால் ரட்சிக்கப்படாம மற்ற எல்லாவற்றிலும் நம்ம இருந்துட்டு கடைசியில நம்ம ரட்சிப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா தேவனுடைய சமூகத்துக்கு நாம் போக முடியாது. இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் அதே 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய மற்றொரு வசனம் என்ன தெரியுமா? 6 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு
0: பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு
1: எங்களையும்
0: கர்த்தரையும்
1: பின்பற்றுகிறவர்களாகி
0: போதும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முதலாவது ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. 1. 2வது என்ன தெரியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வேதத்தில் வாசித்தோம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனாலும் உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். மிகுந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், சில ஒரு உபத்திரம் வரும்போது, சில போராட்டம் வரும்போது உடனே உங்க இருதயத்தில் நீங்க கேட்கிற கேள்வி, ஆண்டவர் எங்க இருக்காரு? ஏன் இந்த உபத்திரம் வந்துச்சு? எனக்கு ஏன் இந்த போராட்டம் வந்தது? ஏன் இந்த நெருக்கம் வந்தது என்று நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் இந்த வசனத்தை பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த உபத்திரவப்பட்டாலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியில நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உபத்திரப்படும் போது கஷ்ட நேரத்துல பாடுகளில பலவீனத்துல போராட்டங்களில எப்படி கஷ்டமா இருக்க முடியும்? அந்த போராட்டமான நேரங்களில நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் தான் உபத்திரவத்தில் நீங்கள் மிகுந்த உபத்திரவப்பட்டாலும் பாருங்க, தெசலோனிக்கே சபையின் விசுவாசிகள் அவங்க உபத்திரவத்தின் வழியா கடந்து போறாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன உபத்திரம் வந்த உடனே நாம் சோர்ந்து போயிடுறோம். ஒரு சின்ன போராட்டம் வந்த உடனே ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார், ஒரு சின்ன நெருக்கம் வந்த உடனே ஏன் இந்த போராட்டம் வந்தது, எதற்காக வந்தது, ஐயோ ஆண்டவருக்கு விரோதமா ஏதோ

சில உபத்திரவத்தின் வழியா கடந்து போவார்கள். ஆனால் அந்த உபத்திரவத்தின் நடுவில் அவங்க எப்படி இருப்பாங்களா? சந்தோஷமா இருப்பார்கள். அவங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அந்த உபத்திரவத்தை அவர் சந்தோஷமாய் நமக்கு மாத்தி தருகிறார். ஏதாயில் உபத்திரவத்தின் வழியா நீங்க இந்த செப்டம்பர் மாதத்துல கடந்து வந்து கொண்டிருந்தால், சரீர பலகீனமோ பொருளாதார பிரச்சனையோ குடிகார புருஷனால பாடுகளோ அல்லது தொழில் ரீதியான ஏதாயில் போராட்டமா அல்லது நீங்க விரும்பின காரியம் நடக்கலையே என்ற ஒரு ஆதங்கம், ஏதோ ஒரு உபத்திரவம் உங்கள் உள்ளத்தை வாட்டி வதைத்து கொண்டிருந்தால், ஐயோ இது ஒரு தோல்வி வந்து விட்டதே நான் என்ன செய்வது என்று நீங்கள் உபத்திரவத்தின் வழியா கடந்து போய் கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியான உங்களை சந்தோஷப்படுத்துவார், பரிசுத்த ஆவியான உங்களை உற்சாகப்படுத்துவார். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்துக்குள்ள நீங்க வந்துடணும், ஆவி நிறைவுக்குள்ள நீங்க வரணும். அந்த ஆவியானவர் சொல்லுகிற வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை நீங்க பெறணும்னா ஆவியில நிரம்பி ஜபம் பண்ணி பாருங்க. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் ஒரு புது பலனை, ஒரு புது கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். விசுவாசிக்கிற கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியில கடந்து வருகிற சகோதர சகோதரிகளுக்கு, நெருக்கத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உபத்திரவத்தின் நடுவில் இருந்தாலும் அந்த உபத்திரவத்தின் நடுவில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படி இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒன்று மனம் திரும்பி இருப்பார்கள், இரண்டாவது சில உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வருவார்கள். அந்த உபத்திரவத்தின் வழியாக வந்தாலும் அவ்வப்போது கர்த்தர் அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களை பலப்படுத்துவதற்காக அவர்கள் மேல தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றுவார். மூன்றாவதாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதே வசனத்தை பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 1 அந்த 6 உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோட அவர்கள் திருவசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். கையவை தலையிலா சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாவற்றை விட வசனம் தான் ரொம்ப முக்கியம். வசனம் தான். இந்த அம்மா சாட்சி சொல்லும் போது நான் ரொம்ப கவனிச்சுட்டு இருந்தேன் உங்களை. அப்போ அவங்க கடைசியா பாருங்க, அவங்க இப்பதான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றாங்க, இயேசு அறியாத குடும்பம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, சத்தியத்தை அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் என்னை விடுதலை பண்ணி இருக்கிறார்னு. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிற முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரசங்கம் கேட்கறீங்க, ஒரு செய்தி கேட்கறீங்க, அந்த செய்தி அந்த வசனம் உங்க காதுல விழுது, அப்போ உடனே உங்க ஆத்மா சொல்லணும், நீங்க உங்க உங்களுடைய இருதயம் சொல்லணும், இந்த வார்த்தை என்னோடு கூட பேசுகிறது, இந்த வார்த்தை எனக்காக போதிக்கப்படுகிறது, இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லப்படுகிறது. சிலர் வந்து என்கிட்ட பேசி இருக்கிறாங்க, இன்னைக்கு நல்ல பிரசங்கம் பண்ணீங்கயா, இந்த பிரசங்கம் முழுவதும் பாத்தீங்கன்னா அவ்வளவு என் கணவனுக்கு தான், இன்னைக்கு பார்த்தா வராம போயிட்டாரு அப்படின்வாங்க. இன்னைக்கு நல்ல பிரசங்கம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில இது எனக்கு அல்ல, அவர் மற்றவர்களுக்காக பேசினார், எனக்கு பேசல, எனக்கு இந்த வார்த்தை அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை, நான் இன்னைக்கு மனம் திரும்புதலை குறித்து பேசினேன், உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வருகிற பரிசுத்தாவின் சந்தோஷத்தை குறித்து பேசினேன், மூன்றாவது என்ன பேசுகிறேன், நீங்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எப்பவுமே ஆறுதலான செய்தி வராது, புரியுதா? எப்பவுமே ஆறுதலா பேச மாட்டார். சில நேரத்தில் ஆண்டவர் கண்டிப்பார்.

0: சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வாரு, கண்டிப்பார், அந்த கண்டித்து உணர்த்துவார் சில நேரத்தில். அப்போ இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப பயமா இருந்தது, பயங்கரமா இருந்தது, ரொம்ப இதா இருந்தது, ரொம்ப சத்தம் போட்டாரு அப்படின்னு வாங்க. ஆறுதலா பேசினா ரொம்ப ஆறுதலா இருந்துச்சியா, ரொம்ப சந்தோஷையா அப்படின்னு. என்னை பொறுத்தவரையில ஆறுதலை விட விடுதலை தான் ரொம்ப தேவை. ஆமே, ஆறுதலா பேசினா கேட்கறதுக்கு காதுக்கு இனிமையா இருக்கும், ஆனா திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வரும். ஆனா ஒரு முறை விடுதலை வந்துருச்சுன்னா அந்த விடுதலை நமக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆமென். நீங்க வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு நாள் ஒரு சம்பவம் சொன்னார்ல, இயேசு தன்னுடைய வாயை திறந்து விதை விதைக்க ஒரு மனுஷன் புறப்பட்டு போனான். சில விதைகள் வழி அருகே, சில விதைகள் கற்பாறையில, சில விதைகள் முள் புதரில, சில விதைகள் நல்ல இடத்துல. அப்போ இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் முளைத்து வரும்போது, அந்த வழிப்போக்கர்கள் போகும்போது வரும்போது அந்த விதையை என்ன செஞ்சிட்டாங்க, மிதிச்சிட்டாங்க, அதனால அது வளர முடியாம போயிடுச்சு. அப்போ இது என்ன, இந்த சம்பவத்தை சொல்லிட்டு இயேசு சொல்லுகிறார், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவங்க நல்ல பிரசங்கம் கேட்பாங்க, நல்ல பிரசங்கம் கேட்பாங்க, ஆனா அந்த வசனம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க கடைசியில. ஏன்னா சாத்தான் அவருடைய இருதயத்திலிருந்து அந்த வசனத்தை எடுத்துருவான். ஆமே, ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க பாட்டு நல்லா இருந்துச்சு, ஜபம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. சிலர் பார்க்கற அந்த பிரசங்கம் வரும்போது டக்குன்னு தூங்கிடுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நல்லா கைத்தட்டி பாடுவாங்க, நல்லா ஜபம் பண்ணுவாங்க, ஆமே நல்லே எல்லாம் சொல்லுவாங்க. பிரசங்கம் ஆரம்பிச்ச உடனே பாருங்க அவங்களுக்கு என்ன வந்துடும், தூக்கம் வந்துடும். சாத்தானுக்கு தெரியும், இந்த செய்தியை இவர் கேட்டார் என்றா அவர் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாரு, அவர் மனம் திரும்பிடுவாரு, அவருக்குள்ள சந்தோஷம் வந்துடும். அதனால சாத்தான் உங்களுக்கு என்ன செஞ்சிருவான், தூக்கத்தை கொண்டு வந்து தூங்க வச்சிருவான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய வார்த்தை நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு 10-12 நாள் அமெரிக்காவில் கூட்டம் நடத்திட்டு வந்தேன். அங்கே ஒரு நம்முடைய இந்திய தேசத்தை, நம்முடைய நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவர் சொன்னார், 25 வருஷத்துக்கு முன்னால சிவகாசியில் இந்த ஊரில் இந்த இடத்துல இந்த பிரசங்கம் பண்ணீங்க, அந்த பிரசங்கத்தை அப்படியே சொல்லட்டா அப்படின்னு அவர் அழகாக சொல்லிக்கிட்டு இருந்தார். எனக்கே ஆச்சரியமாக போச்சு, எனக்கே ஞாபகமே இல்லை அந்த ஊரில் எப்போ போனோம் எப்போ வந்தோன்னு. அவர் அப்படி அழகா அந்த வேத வசனத்தை தெளிவா சொல்லுகிறார். என்னண்டா அவர் சொல்றாரு, அப்படியே அந்த இருதயத்துல பதிஞ்சிட்டு இருக்கியா, எனக்கு அந்த வசனங்களை என்னால மறக்கவே முடியல என்று சொன்னார். ஆமேன். நீங்க எந்த கூட்டத்துக்கு போனாலும் அந்த கூட்டத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்போது அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த வார்த்தையில தான் வல்லமை இருக்கு, அந்த வார்த்தையில தான் சுகம் இருக்கிறது, அந்த வார்த்தையில தான் விடுதலை இருக்கிறது, அந்த வார்த்தையில தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க வசனத்தை கேட்காம கடைசியில நீங்க என்ன பாட்டிலையும் அதையும் தூக்கிட்டு வந்து பிரதர் ஜோம் பண்ணுங்க அப்படின்னா ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் கிருபை செய்வாரு, ஆனா நம்ம ஒப்பு கொடுக்கணும் இல்ல. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால நான் மிகுந்த அன்போடு உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். இந்த செய்தி எங்களுக்கு தான், இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் எங்களோடு பேசினார், இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் என்னோட இடைப்பட்டார். அதாவது வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆமென். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவ்விதமாக
1: மகதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும்
0: யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மாதிரியானீர்கள். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார், நாம மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கையை உயர்த்தலையிலேயே சொல்லுங்க, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்னொரு முறை கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு முறை கைகளை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, இவ்விதமாக மக்கதோனியாவிலும் மகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கு நீங்க மாதிரியா இருக்கீங்க, ரோல் மாடலா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு தாயாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கணும். நீங்க ஒரு தகப்பனா இருந்தா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கணும். அல்லது நீங்க ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் மற்ற ஊழியர்களுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால நான் மிகுந்த அன்போடு உங்களோடு கூட பேசுகிறேன். மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கணும். நம்ம பேச்சு வார்த்தை, நம்ம செயல்பாடு எல்லாம் மற்றவங்க நம்மளை பார்த்து பழகக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தில் கொண்டு வரணும். முன்மாதிரியான கிறிஸ்தவர்கள், முன்மாதிரியான பிள்ளைகள், மற்றவர்களுக்கு மாதிரி. இவங்களை பாருங்க, அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க அதை போல நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க எப்படி பைபிள் வாசிக்கிறாங்க பாருங்க, அதை போல நீங்க பைபிள் வாசிங்க. அவங்க எப்படி ஆண்டவரை தேடுறாங்க பாருங்க, அதை போல நீங்க தேவனை தேடுங்க என்று மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, வட மாநிலத்தில் கர்த்தர் ஸ்டெயின்ஸ் என்ற தேவ மனிதனை எரித்து கொன்ற போது, எரித்து கொன்ற போது பிள்ளைகளும் அந்த ஊழியக்காரனும் மரித்து போன போது அவருடைய மனைவி சொன்னார்கள், ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த அந்த சகோதரி சொன்னார்கள், நாங்கள் தொடர்ந்து இங்கு ஊழியம் செய்வோம், தொடர்ந்து நாங்கள் இந்த தேசத்துக்காக நிற்போம், இந்த ஜனங்களை நாங்கள் மன்னிக்கிறோம், என் புருஷனை கொண்டவர்களை நான் மன்னிக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது, மாதிரியான ஒரு வாழ்க்கை. இதை வாசிக்கும் போது, இந்த செய்தியை நான் உங்களுக்கு பேசும் போது, என் வாழ்க்கை மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கா? காலையில் ஒன்று சொல்றேன், மத்தியானம் ஒன்று சொல்றேன், சாயந்தரம் ஒன்று சொல்றேன்னா, அல்லது நான் சொன்னபடியே நடப்பதற்கு முயற்சி பண்றேனா என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும், மற்ற விசுவாசிகளுக்கு நம்ம முன்மாதிரியா இருக்கணும், மற்ற குடும்பங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நான்கு சுவற்றுக்குள்ள வந்து ஆடி பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உலக பிரகாரமா எப்படி வேணுமான வாழ்வது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு முன்பாக, சமுதாயத்தில் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக, மற்ற இயேசுவை அறியாதவர்களுக்கு முன்பாக நாம் முன்மாதிரியாக இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சில் கரெக்டா இருக்கணும். என்ன சொல்றோமோ இப்படி சொன்னா, ஆமா நான் அப்படி சொன்னேன், அதன்படி நான் நடப்பேன், நான் உங்களுக்கு இதை கொடுக்கறேன் அப்படின்னா இதை கொடுக்கணும், நான் இதை செய்வேன் அப்படின்னா செய்யணும், நான் வருவேன் அப்படின்னா எத்தனை மணிக்கு வருவேன்னா அத்தனை மணிக்கு வரணும். வர முடியாம போயிருச்சுன்னா வர முடியாததற்கான காரணத்தை சரியாக சொல்லணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா இல்லையா தோத்திரம் அப்படி சொல்லிட்டு போறது அல்ல. ஒவ்வொரு காரியத்திலும் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அனுபவ ரீதியாக தேவனை பிரியப்படுத்தி மனுஷர்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நம்ம குற்றமற்றவர்களாய் வாழ்வதற்கு முயற்சி பண்ண வேண்டும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளுக்கு அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள், இவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படியானால் இந்த செய்தியை நான் இப்பொழுது முடிவுக்கு கொண்டு வருகிற நேரம் வந்துருச்சு. இப்ப ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பேசினார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விக்கிரகத்தை விட்டுட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி இருப்பார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேதம் சொல்லுகிறது உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வருவார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட இருப்பார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வசனத்தை நம்புவார்கள், வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக மாதிரியாக இருப்பார்கள், மற்றவர்களுக்கு முன்பாக அவர்கள் புரோஜனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். எல்லார் ஜெபம் பண்ணும்படி எழுமி நிற்கலாமா? இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் காட், தேங்க் யூ ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் எழுமி நிற்போம். அமைதியா எழுமி நிற்போம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இப்ப ஜபம் பண்றதுக்கு முன்னால கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நின்று நீங்க கேட்க போறீங்க. சகோதரன் வாசிப்பீங்களா அந்த வசனத்தை? 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் கண்ணை திறந்து என்னை கவனிங்க. கடைசியா ஒரு காரியத்தை சொல்ல போறேன். இதை நம்ம ஜபம் பண்றதுக்கு முன்னால இந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். திரும்ப அந்த வேத வசனத்துக்கு நேராக திருப்பி 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 10 வசனத்தை வாசிங்க. 10 வசனம்,
1: அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி
0: ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற
1: அவருடைய குமாரனாகிய இயேசு,
0: பரலோகத்திலிருந்து வருகிறதை
1: நீங்கள்
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் போதும். பரலோகத்திலிருந்து ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கிற, பரலோகத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு ஒரு நாள் சீக்கிரமாய் பூமிக்கு வருவார். அப்ப அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? கடைசியாக சொல்லுகிறேன், ஆண்டவர் எப்போது வருவார்? அவருடைய வருகையிலே நான் காணப்படணும். ஆண்டவருடைய வருகை குறித்த நம்பிக்கை, ஆண்டவர் சீக்கிரமாய் வருவார், அவருடைய வருகையிலே எங்கள் குடும்பம் காணப்பட வேண்டும், ஆண்டவருடைய வருகையிலே எங்கள் பிள்ளைகள் காணப்படணும், ஆண்டவருடைய வருகையிலே என் மனைவி காணப்படணும், என் கணவன் காணப்படணும், என் பெற்றோர் காணப்பட வேண்டும். ஆமென். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாம் இப்பொழுது ஜபம் பண்ண போகிறோம். அதற்கு முன்பு இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அவர் வருவார், சீக்கிரமாய் வருவார், அவர் வருவார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே. அப்போ இன்றைக்கு ஆண்டவரே, ஒருவேளை இந்த மாதத்தில் நீ வருவீர் என்றால், ஒருவேளை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு இயேசு சீக்கிரமாய் வருவார்,
2: முடிவு செய்ய இல்லையே என்று சொல்லி இருக்கலாம். இப்பொழுது
0: அவர் வருகையை குறித்து ஒருவன் அறிய முடியாது. அம்மா, ஐயா, சகோதர சகோதரிகளே, நீங்கள் விசுவாசிங்க, இயேசு சீக்கிரமாய் வருவார். ஆண்டவர் சொன்னார், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், பூமி அதிர்ச்சிகள், சண்டைகள், பலவீனங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வருகையை குறித்து அநேகர் யோசிக்கிறதே இல்லை, அவருடைய வருகையை குறித்து அநேகர் விரும்புறதே இல்லை. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நம் பட்ட பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றுக்கும் இணையாக இயேசு தம்மோடு நம்மை சேர்த்து கொள்ள போகிறார். ஆமென். க்ளோரி. எல்லார் கைகளை உயர்த்தி, எல்லார் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. தேங்க் யூ. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர், நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர், நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். 1, ஆண்டவரே உம்முடைய வருகையிலே நான் காணப்பட வேண்டும், அல்லது ஆண்டவரே, ஆண்டவரே 1, நீர் வருவீர், அல்லது நான் உம்மை சந்திப்பேன், அல்லது நீர் என்னை சந்திப்பீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ்.

ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வருவார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட இருப்பார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வசனத்தை நம்புவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாதிரியாயிருப்பார்கள், முன்மாதிரியாயிருப்பார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தருடைய வருகையை விசுவாசிப்பார்கள், கர்த்தருடைய வருகை குறித்து ஆர்வமாயிருப்பார்கள். இயேசுவே சீக்கிரமாய் வாரும். அன்பு தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போயிட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கத்தினால நீங்க மிகுந்த பலவீனராய் இன்னைக்கு வந்தீங்களா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ என்னை தெரிந்து கொள்ளல, நான் தான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமே, நீங்க சொல்றீங்க நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கெல்லாம் என்னை தெரிஞ்சு கொள்ளல, நான் தான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். 121 கோடி மக்கள் மத்தியில நான் உன்னை தேடி வந்தேனே, நான் உன்னை எப்படி தேடி வந்தேன், உன்னை எப்படி மறப்பேன், உன்னை உள்ளங்கையில நான் வரைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, உன்னை என் உள்ளங்கையில நான் வரைந்திருக்கிறேன். எப்போது நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் கிருபை உன்னை தாங்கும், என் கிருபை உன்னை வழி நடத்தும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல நான் உன்னை சுமந்து வந்தேன். இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் உன்னை சுமந்து வந்தேன், இனியும் தாங்குவேன். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் தெளிவாய் உங்களுக்கு சொல்லும்படி என் உள்ளத்தில் உணர்த்தின வார்த்தை, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. கஷ்டங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க, உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க, போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை மறுபடியும் பலப்படுத்துவார், மறுபடியும் உங்களை தாங்குவார். இன்டர்நெட் மூலமாய் இணையதளத்தோடு தொடர்பு கொண்டு தூர இடங்களில் இருந்து இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தீங்களே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. ஆண்டவரே, இன்னைக்கு அன்பான சகோதரி நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என்னோடு பேசணும். ஆண்டவரே, என்னோடு இடைப்படணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை தாரணும். ஆண்டவரே, என்னோடு நீங்க பேசணும்னு ஆண்டவர் உன்னோடு பேசினார். ஓ ஜீசஸ், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட நிந்தைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட அவமானங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்களா இருந்தாலும், அந்த போராட்டங்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்தவர் உங்களை வழி நடத்துவார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த செய்தி எனக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்குப்பா, என்னோடு நீங்க பேசினீங்கப்பா, நான் ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க. அப்படி சொல்றவங்க மட்டும் என்னோட எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு ஏசப்பா, என்னோட இடைப்படுறீங்கப்பா, நான் என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா, அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்திக்கோங்க. தவப்புனே கரங்களை உயர்த்தின அருமையான பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நான் ஜபிக்கிற ராஜா, இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு ஜபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாயிருப்பார்,
எத்தனை பேர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்றாங்களோ அத்தனை பேரையும் என் ஆண்டவருடைய கைகளில நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அவர்கள் துன்பங்கள் துக்கங்கள் இன்பமாய் மாறுவதாக. தேங்க்யூ. கைகளை கீழே போடுங்க. ஆண்டவர் உங்களை பொறுப்படுத்திட்டார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன்ப்பா. உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன். என்ன மறுபடியும் நீங்க தொட்டுட்டீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.

கர்த்தர் தம்முடைய சுகமளிக்கும் அபிஷேகத்தோடு இறங்கி வந்திருக்கிறார். எல்லா பலவீனத்தையும் பலப்படுத்துகிற கர்த்தர் வந்திருக்கிறார். எல்லா நோய்களை குணமாக்குகிற கர்த்தர் வந்திருக்கிறார். அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் நடுவிலே உலாவி வியாதிகளை தொட்டு சுகமாக்கின அதே ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் பலவீனங்கள் எம்மாத்திரம், உங்கள் நோய்கள் எம்மாத்திரம், உங்கள் பயங்கள் எம்மாத்திரம். ஒரு சிலருக்குள்ள ஒரு மரண பயம், மரணத்தை குறித்து ஒரு பயம், சாத்தான் அதை கொண்டு வந்தான். இன்றைக்கு கர்த்தர் அதை உங்களை விட்டு நீங்குகிறார். ஒரு விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. அந்த பயத்தின் ஆவியிலிருந்து ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சுகமளிக்கும் அபிஷேகத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறதுனால நான் வியாதி உள்ளவர்களுக்காக இப்ப பாரத்தோடு ஜெபம் பண்ண போறேன். எந்தெந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்தில் உங்க வலது கையை வைக்கணும். ஒருவேளை ஐயா எனக்கு சமாதானம் இல்லையா, எங்க வீட்டுல நிறைய போராட்டங்களோடு நான் வந்திருக்கிறேன், ரொம்ப தூரத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், எனக்கு பிரச்சனையா இருக்குன்னா உங்களுடைய வலது கரத்தை எடுத்து உங்க மார்பில் வச்சுக்கோங்க, சரியா? அல்லது எனக்கு அடி வயிற்றுல வேதனை, வயிற்றுல கை வைங்க. அல்லது நெஞ்சில வலி, நெஞ்சில கை வைங்க. என் கண் பார்வை சரியா தெரியல. ஹல்லேலூயா, ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, தேங்க் யூ. சமீபத்துல நடந்த ஒரு கூட்டத்துல சக்கரை வியாதியினால கண் பார்வை பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி ஜபத்துக்கு பிறகு அந்த கண் பார்வை தெளிவா மாறிடுச்சு. ஆமே. ஆண்டவர் அதை ஆண்டவருடைய வல்லமையினால இன்றைக்கு நான் உங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்க போறேன். கர்த்தர் உங்க பலவீனத்தை தொட்டு சுகமாக்க போகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையோடு இறங்கி வர போகிறார். எந்தெந்த இடத்துல வலி, எந்தெந்த இடத்துல வேதனை, எந்தெந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ அங்கு வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நம்பிக்கையோட வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடுகிறீர், இயேசுவே என்னை சுகமாக்குகிறீர், இயேசுவே என்னை தொடுகிறீர், இயேசுவே என்னை தொடுகிறீர், இயேசுவே என்னை சுகமாக்குகிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பலவீனத்தை கொண்டு வந்த ஆவிகளை அகற்றி ஜெபிக்கிறேன். பொல்லாத அசுத்தாவிகளை துரத்தி ஜெபிக்கிறேன். அவைகளின் கிரியைகளை அழித்து ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை இறந்துட்டோம். கட்டிகள் கரைந்து போகட்டும், கட்டிகள் கரைந்து போகட்டும். தேவ ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளை இப்ப நிரப்புங்க, நிரப்புங்க. கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார். உங்கள் வாயை விரிவாய் திறங்க, உங்க வாயை விரிவாய் திறங்க. ரெண்டு மடங்கு அபிஷேகம், வல்லமை. அக்னி விழுகிறது, தேவனுடைய அக்னி கடல் உங்க மேல் இறங்கி வருகிறது. அந்த பலவீனம் அப்படியே அடியோடு வேரோடு முடங்கி எறிகிறது. In the name of Jesus. ஓலா மரியாதாராமா சந்தால அரியாதாராமா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால வயிற்றுக்குள் இருக்கிற கட்டிகள், நெற்றிக்குள் இருக்கிற கட்டிகள், மண் தலையில் இருக்கிற வலிகள், காதுகளுக்குள் இருக்கிற பலவீனங்கள், அண்டவரை ஜீரண உறுப்பு இருக்கிற பலவீனங்கள், நரம்பு மண்டலங்கள் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகிறது. ஓ க்ளோரி, பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் உங்க மேல இறங்கி வருகிறது. எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரித்து அந்நிய பாஷைகளை பேசுவோம். உங்கள் துக்க நாட்கள் முடித்து போய்விட்டது.
உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. ஒரு புதிய கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் அங்கீகாரம் உள்ள நாமத்தில் திறக்கப்படுகிறது. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனுஷனால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். சிலருடைய நாளில புதிய பாஷை இறங்கிக் கொண்டிருக்கிறது, புது பலன். புதிய கிருபை இறங்கிக் கொண்டே வருகிறது. கர்த்தருடைய அக்கினி உங்கள் சரீரத்தில் இறங்கி அநேகருக்குள்ள ஒரு பெரிய விடுதலை, சந்தோஷத்தை ஆண்டவர் அளவில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். வரும்போது நீங்க இருந்தது போல இப்ப இல்லை. உங்க சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு புது பலனை கர்த்தர் தருகிறார், புது கிருபை கர்த்தர் தருகிறார். ஆமே, கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் புதிய சந்தோஷத்தை, புதிய அபிஷேகத்தை, புதிய கிருபைகளை தேவன் உங்கள் மேல் ஊற்றினாரே.

0: ஒன்று தெசலோனிக்கேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் ஒன்று தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் ஒன்று தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். அதில் மூன்றாம் வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்போம்.
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து.
0: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலராக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகை நாளிலே நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசம், இவ்வளவு ஊழியம், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம், ஜபம் பண்ணோம், பிரயாசப்படுறோம். நாம் எவ்வளவுதான் ஆண்டவரை தேடினாலும் கடைசியில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு வரும்போது அவருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அவருடைய வருகையில் காணப்படுவதுதான் நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதம். அதற்காகத்தான் ஆலயத்துக்கு போகிறோம், அதற்காகத்தான் ஜபம் பண்ணுகிறோம், அதற்காகத்தான் பிரயாசப்படுகிறோம். எல்லாவும் ஆண்டவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஆண்டவர் ஒரு சம்பவம் சொன்னார். இந்த வருகை குறித்து பேசும்போது சொன்னார். என்ன சொன்னார் என்றால், 10 கன்னிகைகள் இருந்தார்கள். அந்த 10 கன்னிகைகளும் நன்றாக அழகாக உடுத்தி தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளன் வரப்போகிறார் வரப்போகிறார் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். மணவாளன் வர தாமதித்த போதோ 10 பேரும் தூங்கினார்கள். திடீரென்று மணவாளன் வந்து விட்டார் என்ற சத்தம் கேட்டபோது அந்த 10 பேரும் அவசர அவசரமாக எழும்பி தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்போதுதான் தெரிந்தது, 10 பேருடைய தீவெட்டிகளில் 5 தீவெட்டிகள் அணைந்து கருகி போய் கிடந்தது. மற்ற 5 பேருடைய தீவெட்டிகள் அழகாய் எரிகிறது. அந்த 5 பேரும் மணவாளனோடு உள்ளே போக ஆயத்தமானார்கள். அப்போது இந்த மற்ற 5 பேரும், ஐயோ நாங்கள் இவ்வளவு நேரம் காத்திருந்தோமே, நாங்கள் ஆண்டவருடைய வருகையில் நாங்கள் போக முடியாதா, மணவாளனோடு கல்யாண வீட்டுக்கு நாங்கள் வரக்கூடாதா என்று சொன்னபோது அவன் சொல்லிட்டாங்க, உங்களுடைய எண்ணெய் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் உங்களுடைய திரியெல்லாம் கருகி நீங்கள் உள்ளே போக முடியாது. அந்த நேரத்தில் அவர்கள் போய் கடன் வாங்க, எண்ணெய் கொஞ்சம் கடன் கொடுங்க என்று கேட்கறதுக்குள்ளாக மணவாளன் வந்தார். மணவாளனோடு 5 பேர் தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சம்பவத்தை ஆண்டவரே சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி என் செய்தியை ஆரம்பிக்கிறேன். அழைக்கப்பட்டவர்கள் 10 பேராக இருந்தாலும் 5 பேர் தான் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அவர்கள் தான் அவர்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நான் இந்த சத்தியத்தை வாசித்த போது இதில் மறைந்திருக்கிற நிறைய காரியங்களை குறித்து யோசித்து ஜபத்தோடு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னவென்றால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களுடைய குடும்ப முழுவதையும் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு உங்களை பார்த்து இந்த வேத வசனத்தின் மூலம் சொல்லுகிறார். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க என்று நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவரால் இந்த பூமி உதாரணமா நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டா 121 கோடிக்கு மேல மக்கள் வசிக்கிறார்கள். இதுல ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகள் எவ்வளவு பேர், அடுத்தது ஆண்டவருடைய வருகையிலே காணப்பட போகிறது எத்தனை பேர், இது ரொம்ப முக்கியமானது. எப்போது பார்த்தாலும் எதை சாப்பிடலாம், எதை உடுத்தலாம், எங்கே போகலாம், எங்கே வரலாம் என்று உல்லாசமாய் இருப்பது அது நல்லது என்றாலும், எப்போதும் உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம், நான் சாதாரணமான ஆளா இல்ல, ஆண்டவர் என்னை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் தான் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள இருக்கணும். சில நேரங்களிலே கஷ்டங்கள் வழியாக, பிரச்சனையின் வழியாக, நெருக்கங்களின் வழியாக, உபத்திரவங்களின் வழியாக நீங்கள் கடந்து போகும்போது ஆண்டவர் எங்களை தெரிஞ்சுக்கிட்டார்னா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா நான் இருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு வருமா, இந்த உபத்திரம் வருமா, இந்த நெருக்கடி வருமா என்றெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு என்னுடைய செய்தி என்ன தெரியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதை குறித்து நான் உங்களோடு கூட பேச கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரத்தில் நான் சொல்ல போகிற வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். 9 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது நாம கேட்போம். 9 ஏனெனில்
1: அவர்கள் தாமே எங்களை குறித்து,
0: எங்களை குறித்து
1: உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு,
0: ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு
1: ஊழியம் செய்வதற்கு,
0: ஊழியம் செய்வதற்கு
1: நீங்கள் விக்கிரகங்களை விட்டு,
0: நீங்கள் விக்கிரகங்களை விட்டு
1: தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும்,
0: தேவனிடத்திற்கு திரும்பினதையும், தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், எல்லாம் சேர்ந்து சொல்வோமா, தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் யார்? அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? எல்லாரும் ஆலயத்துக்கு போறோம், எல்லாரும் கிறிஸ்தவ பேரை வைக்கிறோம், எல்லாரும் கன்வென்ஷனுக்கு வரோம், எல்லாரும் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு வரோம், எல்லாரும் ஆண்டவரை தேடுறோம், எல்லாருமே ஜெபம் பண்றோம், எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம், எல்லாருமே நம்ம பைபிள் வாசிக்கிறோம், எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு வரோம், எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நம்ம சொல்றோம், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனா வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகள் அதாவது தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி இருப்பார்கள். ஆமென். மனம் திரும்பினவர்கள் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல், மனம் திரும்பின ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். நம்ம என்னதான் பாட்டு பாடினாலும், என்னதான் கூட்டங்களுக்கு நீங்க போனாலும், நீங்க எந்த சபைக்கு போனாலும், நீங்க எவ்வளவு காலம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, ஒன்றை நீங்க அறிந்து கொள்ளுங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல், அல்லேலூயா, மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மதம் திரும்புதல் அல்ல, மனம் திரும்புதல். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார், அம்மா சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க, நான் இயேசு அறியாத குடும்பத்திலிருந்து நான் வந்தேன், நான் ஒரு கிறிஸ்தவள் அல்ல, ஆனா எனக்கு இந்த பலவீனத்தின் மத்தியில நான் ஆண்டவரை பிடிச்சு ஆண்டவரை தேடினேன். கடைசி அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் அதை கவனிச்சேன், சாகிற வரைக்கும் ஆண்டவர் தான் என்னுடைய தெய்வம். ஆமென். அது சரியான மனம் திரும்புதல் ஒரு ஆளுக்குள்ள வந்தா தான் அவங்க இப்படி சொல்ல முடியும். மனம் திரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளை, பிள்ளைகள் எப்படி இருப்பா? மனம் திரும்புதல் ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல், நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனா, 1981 வரைக்கும் நான் கூட ஒரு பெயர் கிறிஸ்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பெயர் கிறிஸ்தவ பெயரு, எங்க அப்பா அம்மா எல்லாம் கிறிஸ்தவங்க, நாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஆலயத்துக்கு போவோம், அது கூட போனா போறது இல்லைன்னா இல்லை, அந்த ஒரு வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை, ஏதோ போனோம், கிறிஸ்தவங்களாம் ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா சர்ச்சில் இருந்து வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வரல, சண்டே ஸ்கூலுக்கு ஏன் வரல, அப்படின்லாம் அந்த நாட்கள்ல கேட்பாங்க. அவங்களுடைய வலுக்கட்டாயத்துக்காக நாங்க ஆலயத்துக்கு போறது. ஏன் அப்படி இருந்தோம்னா, அப்ப எங்களுக்கு மனம் திரும்புதலே இல்லை, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை, இயேசுவை தேடணுங்கிற எண்ணமே இல்லை, ஏதோ நல்லா சாப்பிடணும், உடுத்தணும், தூங்கணும், இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. 1981 ஏப்ரல் மாதம் 14 இயேசு என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்தார். மனம் திரும்புதல் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படுதல் என்று அர்த்தம். இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கூட்டத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார், அது நிச்சயம், அது மாறாது, அது உண்மையான காரியம். ஆனா ஆண்டவருடைய வருகையில நீங்க காணப்படணும்னா உங்களுக்குள்ள ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கணும். நான் சாதாரணமான ஒரு பெயர் கிறிஸ்தவன் அல்ல, நான் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிற ஒரு ஆள் அல்ல. ஆண்டவருடைய இரத்தத்தினால ஆண்டவர் என்ன கழுவி சுத்திகரித்திருக்கிறார். ஆமென். எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் இருக்கிறது. எப்படி உங்களுடைய பிறந்த நாளை நீங்க மறக்க மாட்டீங்களோ, அதே போல இயேசப்பா உங்க வாழ்க்கையில வந்து உங்களை தொட்ட அந்த முதல் நாளை உங்களால மறக்கவே முடியாது. ஆமென். அதற்கு பெயர் தான் மனம் திரும்புதல், மறுபடியும் மறுபடியும் பிறத்தல், born again experience, மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் என்று வேதம் சொல்லுகிறது. கைய வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு வேணும். இயேசுவின் இரத்தத்தினால நான் கழுவப்படணும். சிலுவைக்கு முன்னால போய் இயேசப்பா உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க, கடந்த காலத்துல தேவையில்லாத படங்கள், அசுத்தமான பேச்சுகள், சில கெட்ட வார்த்தைகள், கோவப்பட்டு சில காரியங்களை நான் செஞ்சிட்டேன், பேசிட்டேன், எங்க வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்லை, நான் சந்தோஷமா வாழ முடியல, உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா தம்முடைய இரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரிப்பார். உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், உங்களுக்குள்ள ஒரு மன நிறைவு வரும், உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி வரும். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். ஆமென். அதுக்கு பேர் தான் பாவம் மன்னிப்பின் நிச்சயம். அந்த பழைய சண்டை, பழைய பயங்கரமான கெட்ட வார்த்தை, பழைய அசுத்தமான சினிமா படங்கள், இவைகளுக்கெல்லாம் திரும்பி போகாம நம்முடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமா மாறிடும். பேச்சு வித்தியாசமா மாறிடும், எண்ணங்கள் வித்தியாசமா மாறிடும், செயல்பாடுகள்லாம் வித்தியாசமா மாறிடும். இந்த இதற்கு பேர் தான் மனம் திரும்புதல். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள். ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், நான் ரட்சிக்கப்பட்டவள், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள். ஆமென் சொல்லுங்க. இதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய முதல் தகுதி. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள் என்று சொல்லும் போது அந்த வசனத்தில் சகோதரன் வாசித்தார், நீங்கள் விக்கிரகங்களை விட்டுவிட்டு தேவனிடத்திற்கு திரும்பினீர்கள். எபேசியர் எழுதின நிருபம் 5:5 என்ன சொல்லுகிறது வாசியுங்கள்.
1: பொருளாசைக்காரனாவது
0: வாசிங்க.
1: தேவனுடைய ராஜ்யமாகிய
0: கிறிஸ்துவின் ராஜ்யத்தில்
1: சுதந்திரம் அடைவது இல்லை
0: என்று
1: அறிந்திருக்கிறீர்களே.
0: போதும். அதாவது இந்த வசனத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதுல ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார் பாருங்கள், பொருளாசை காரணாகிய விக்கிரக ஆராதனைக்காரன். இந்த பொருளாசை என்பது ஒரு விக்கிரகம். பொருளாசை, பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுதந்திரம், இதெல்லாம் ஆண்டவர் தான் நமக்கு தராரு. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்புறம் அதனோட அவர் வேதனை கூட்ட மாட்டார். ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார்னா அந்த ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் சண்டையோ வழக்கு மன்றத்துக்கு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில நிலங்கள் வீடுகள் எல்லாம் சண்டை போட்டு அது எனக்கு அது உனக்கு அப்படின்லாம் பேசி கடைசியில வழக்கு மன்றம் போய் வழக்குல பல வருஷமா அது இருந்து கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் நிறைய வீடுகளில பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். நிறைய ஆஸ்தி அந்தஸ்துலாம் இருக்கும், ஆனா அவர்களால் அதெல்லாம் அனுபவிக்க முடியல. நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆனா அதெல்லாம் அவ்வளவு அனுபவிக்க முடியல. காரணம் என்னவென்று கேட்டால் அங்க இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பொருளாசை என்பது அது ஒரு விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். எனக்கு உண்டானது, எனக்கு ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதம் எதுவானாலும் அது என்னை தேடி கட்டாயம் வரும், ஆண்டவர் எனக்கு தருவார் என்பதில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எப்போது உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இதுதான் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்றால் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புத்தகம் 15:23 சகோதரன் வாசிங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 15:23,
1: இரண்டகம்
0: பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும்
1: சரியாயிருக்கிறது.
0: ஆமென். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்தி அல்லது அது ஒரு விக்கிரக ஆராதனை, ஏதாயில் ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்குள்ளே நீங்க ரொம்ப ஒரு ஸ்டபர்ன் கேரக்டரா நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நாம் அதை விட்டு கொடுக்க வேண்டும். எந்தெந்த விஷயத்துல நம்முடைய இருதயத்துல ஒரு கடினமான காரியம் இருக்கிறதோ ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். இந்த வேத வசனங்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்க ஒவ்வொருவரும் சொல்லணும், நான் ரட்சிக்கப்பட்டு நான் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில நான் சொந்த ஆண்டவரா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்க ஒவ்வொருவரும் சொல்லணும், அதுதான் எனக்கு மிகுந்த ஆசையா இருக்கு. என்றால் ரட்சிக்கப்படாம மற்ற எல்லாவற்றிலும் நம்ம இருந்துட்டு கடைசியில நம்ம ரட்சிப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா தேவனுடைய சமூகத்துக்கு நாம் போக முடியாது. இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் அதே 1 அதிகாரத்துல நீங்கள் வாசிக்க வேண்டிய மற்றொரு வசனம் என்ன தெரியுமா? 6 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு
0: பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தோட
1: திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு
0: எங்களையும் கர்த்தரையும்
1: பின்பற்றுகிறவர்களாகி
0: போதும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்?
2: Recording in progress. பிள்ளைகளையும் கத்தரி நாமத்தினாலும் கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களையும் கத்தரி நாமத்தினாலும் வாழ்த்துகிறேன். கத்தர் பாராட்ட இந்த நல்ல நாளுக்காக இந்த வாய்ந்தவனை சோசரிக்கிறேன். சிறிய நேரம் தாமதித்து விட்டது, இருந்தாலும் கத்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரம் முதல் கத்தர் 9:30 உங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாள் கத்த தந்த நாள், இந்த ஆயத்தப்படுத்துற இந்த நல்ல நாளுக்காக வாய்ந்தவனை சோசரித்துக் கொண்டு நாங்கள் செபிப்போம். நிகழ்ச்சிகளை அவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல அருமையான தருணத்துக்காக நன்றி செலுத்துறோம். அப்பா, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறேன். எங்களுக்கு பாருங்க, கிருபை கொஞ்சம் அல்ல கட்டா, இந்த வேலையை தந்து நீர் நடத்தி வந்தீரப்பா. நீர் ஆயத்தப்படுத்தின அந்த நாளை காணும், இந்த நேரத்தை காணவும், ஓடு உறவாடி மகிழவும், நீர் கொடுத்த நல்ல சலாக்கியத்தின் சோஸ்திரம் பாராட்ட தயவுக்காக நன்றி ஆண்டவர். இந்த நாளும் சங்கமோனடிக்க நன்றி செலுத்துறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரங்களை ஆசிரி தந்திலே நன்றி ஆண்டவர். ஊழியரும் ஸ்தாபருமான சிறுவர்களுக்காய் நன்றி செலுத்துறோம். உடமேனை பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துறோம். கொடுத்த ஊழிய தரிசனங்கள் ஆத்தும பாரங்களுக்காய் நன்றி செலுத்துறோம். அப்பா இன்னும் உங்களோட பிள்ளைகளை வழி நடத்த முடியும் எல்லா கருத்துக்களோ கூட செபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்கா நன்றி செலுத்துறோம். உடைய கிருபையும் கரம் தாங்கி நடத்தும்படியா செபிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே இந்த மாலை நிறைய வெளிச்சத்தின் ஆசிரித்தாங்க தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பிரசன்னம் தேவடைய ஆலையை கடந்து வரும்படியா செபிக்கிறோம். தொடக்கம் முதல் உம்முடைய வரையும் உம்முடைய வல்லமை எங்களை நடத்தும்படியும் நீர் நடத்தினீர் என்று நாங்கள் சொல்லும்படியாக சாட்சி அனுறுத்துங்க ஆண்டவர். வெள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இவர்களை முன்குறித்து அவர்கள் அழைத்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களா விளங்க செய்யும்படியாய் ஒப்புக்கொடுத்து வைக்கிறோம். தடைகளை தகப்பவரும் ஜபத்தை கேட்பவரும் கிருபையை நம்மை விட்டு விளக்காதவர் வெள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியாளை ஒப்பு கொடுக்கிறோம். தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தின் தான் குடும்பத்தை தாங்குங்க ஊழியங்களை தாங்க நோடு இணைந்து ஊழியம் செய்யற எல்லா ஊழியர்களையும் உடைய கருத்தில் ஒப்பு வைக்கிறோம். இணைப்பு யாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை உடைத்து போடுவோம். காரியத்தை வாய்க்கப்பட கத்திரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜெபத்துக்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்க வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலும் தேவன் கொடுத்த வார்த்தையானது ஜோபுவின் புஸ்தகம் 22:28 இப்படியா சொல்கிறது. ஜோபுவின் புஸ்தகம் 22:28 நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை பெறப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நாங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டோம் என்று சொன்னால் அதை நிலவரப்படுத்தி நம்முடைய கர்த்தர் நிலைப்படுத்துவார். அது மாத்திரமில்ல, அந்த பாதை அந்த காரியத்தினுடைய வழிகளை அவரே பிரகாசிக்க செய்யும், வெளிச்சமாய் பிரகாசிக்க செய்யும். அப்படியாக அவருக்கு சித்தமான காரியங்களை செய்யவும் நாங்கள் நிர்ணயிக்கிற காரியங்கள் என் தகப்பனே அதை எங்கள் உள்ள

0: அவன் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நித்திய மாலை நேர வெளிச்சத்தின் நேரத்திலே. ஆனாலும் நாங்கள் ஏழு ஏழு பத்துல இருந்து ஏழு 30 வரைக்கும் நாங்கள் துதி பாட செபங்களை கூட கணம் செல்வோம். 7:30 கண்களை ஏறெடுப்போம். முத்தாசுவின் பருவத்துக்கு நேரான்ற பகுதி கூட கடன் செல்வோம். 8 மணியிலிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கூட கடன் சென்று வெளிச்சத்தை காண்போம். தேவ செய்தியை முதலாவதாக எடுத்து வருகிறார் சகோதரி பிருந்தா அவர்கள். 2வதாக பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து எடுத்து வருகிறார். 3வது தேவ செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள். முடிவு ஜெபமாக நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து நாங்கள் மீண்டும் மறுவழிப்பில் இணைவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுத்துவோம். இணையுங்கள், அலையுங்கள். மாலை நேர நித்திய வெளிச்சத்தில் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் கர்த்தர் பாராட்டினார். இதனால முதலாவது துதிக்க செபிக்க சிஸ்டர் டோலியை நாங்கள் அழைப்போம். ஊழியர்கான ஜெபத்தையும் சங்க வானொலியும் ஆசீர்வதி ஜெபித்து துதி பாடலை பாட சிஸ்டர் டோலியை அழைப்போம். பிரைஸ்லோ சிஸ்டர் டோலி.
1: பிரைஸ்லார் சிஸ்டர். பிரைஸ்லார்.
0: பிரைஸ்லோ சிஸ்டர். பிரைஸ்லார். எடுத்து வாருங்கள் ஊழியருக்கான ஜெபத்தையும் வானொலியையும் ஆசீர்வதித்து துதி பாடல் எடுத்து வாருங்கள். உங்களுடன் இணையும் வரைக்கும் நீங்கள் ஒரு சங்கீத பகுதியை வாசியுங்கள். நாங்களோடு இணைகிறோம்.
1: ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். சங்கீதம் 23 வாசிக்கிறேன்.
0: ஓகே
1: நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்த கிருபையில் காணி நன்றி செலுத்துறேனப்பா. உங்களோட சமூகத்தில் வந்து நிற்பது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது, அதுக்காணி நன்றி. உங்களோட வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிப்பதற்கு உங்களோட வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு பலனின் சத்துவத்தையும் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. ஆமென். இப்பொழுது சங்கீதத்தை வாசித்து விட்டு ஆமென். சங்கீதம் 23:1-6 வசனம் வரை, பக்கம் 683. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். கத்திரங்களை அழைத்த அழைப்பு அவருக்குள்ள நாங்கள் நிலைத்திருப்பதற்கே மட்டும். ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரத்தை எங்களுக்கு நித்திய வெளிச்சத்துல ஒளியாக வந்து எங்களுக்குள்ள பேசுற உங்களோட வாக்குத்தத்தின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க பேர் சொல்லி அழைத்தீர்கள் ஆண்டவரே. அவர்களை அப்பா உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. அவர்களுடைய அவர்களை ஆண்டவரே உங்களோட அன்பினால நிரப்பி உங்களோட பரிசுத்தமான ஆவியினால நிரப்பி ஆண்டவரே அவர்கள் உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள மறைந்து இருப்பதற்கும் உங்களுடைய கிரியைகளை அவர்கள் காண்பிப்பதற்கு அவர்கள் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். இன்றும் எங்களுக்குள்ள உங்களுடைய கிரிகைகளை காண்பித்து உங்களை போல நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த மாலை நேரம் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுடைய பரிசுத்தமான ஆவியின் மூலமாக வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஆதி மந்தம் நீரே அல்பாம் ஒமேகா கத்தருக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது மறுபடியுமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்க கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படியே அவர்கள் செய்வதற்கு உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நன்றி செலுத்தி உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு நீங்க அவர்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட அபிஷேகத்தை உங்களுடைய அன்பையும் உங்களுடைய கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி ஆமேன். அவர் எங்களை அபிஷேகித்த ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். அதுக்கு அவனை நன்றி செலுத்துறேன். சிறிய பாடல் பாடல் மூட கத்திரை கத்திரை மகிமைப்படுத்துறேன். ஆமேன்.

நன்றி எஸ்ரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. நீங்க அழைத்த அன்புக்கு நன்றி. ஆமீன். ஜெயங்கோடிக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்ரம், வாழ்வழைக்கும்

0: ஆமே, நன்றி அப்பா. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு நீங்க கொடுத்த அருமையான கனிகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இன்னும் அதிகமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களுடைய பரிசுத்தினால் பரிசுத்தமான ஆவியின் மூலமாக ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தமாக்கி அவங்களை அலங்கரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்களை அழைத்த அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலோ, ஓ ஹலோ,
1: ஆமென், ஆமென். நன்றி நன்றி சிஸ்டர், நன்றி நன்றி.
0: ஆமென்,
1: நல்ல ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வெள்ளம் போல சத்துருவான வந்தாலும் ஆவியானவர் நமக்கு எதிராக கொடியேற்றுவார். சிறிய தடைகள் வந்தது, அதனால கத்தர் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு அவர் ஜெயம் கொடுத்தார். ரொம்ப அருமையான 23 சங்கீதம். உண்மையிலேயே நாங்கள் வாசிக்கிற சங்கீதம் தான், ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு அவர் மீட்பராயிருந்தார். நான் தாழ்ச்சி அறியேன். அந்த சூழ்நிலையை கத்தர் மேற்கொள்றதுக்கு எனக்கு அமைப்பா இருந்து என்னை தாழ்ச்சி அறியாமல் கத்தர் கிரிய செய்தார், கிருபி அளித்தார். இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆனால் சூழ்நிலையை ஜெயிக்க வைத்த இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான சங்கீதம். நிச்சயமாக அவர் எங்களுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எங்கள் பாதைகளை நெய்யா போயிட கத்தர் நிச்சயமாக எங்கள் சத்துருகளுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை நெய்யா அபிஷேகம் பண்ணுகிறார். நிச்சயமாக எங்களை அபிஷேகம் பண்ணி அழைச்சவர், முன்குறிச்சவர், பேர் சொன்னவர் நியமிக்கப்பட விட மாட்டார். அதுதான் உண்மை. இந்த நாள்ல இந்த நேரத்துல எனக்கு வந்த எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி அமைச்சு ஏற்றி எடுக்க வச்சார். மெய்ப்பராயிருந்திருக்கிறார். என் மெய்ப்பர், என் மெய்ப்பர் அவ்வளவுதான். என் மீட்பெறுபவர் தான், என் மெய்ப்பெறுபவர் தான். நிச்சயமா உங்களுக்கும் அவர் மெய்ப்பராயிருக்கிறார், மீட்பராயிருக்கிறார். சூழ்நிலை நம்மை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார். கத்தரேன் மீட்பராயிருக்கிறார், கத்தரேன் மீட்பராயிருக்கிறார். சோஸ்திரம். அருமையாக வானொலியை ஆசீர்வதித்து ஊழியருக்கான செபத்தை ஏறெடுத்து அருமையான சங்கீதத்தை வாசித்து கொடுக்கும் தேவனுக்கு கொடி சோஸ்திரம் என்று அருமையான பாடல் கூட பாடி என்னுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களையும் குடும்பத்தை ஊழியங்களையும் கத்த நிறை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சோஸ்திரம். ஆமேன், ஆமேன். நன்றி நன்றி. தேவனை துதிப்போம். நன்மை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். சோஸ்திரமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நிர்பாரண கிருபை கொஞ்சம் அல்ல கத்தா, இவ்வளவா எங்களை நேசிக்கிறீர்கள். இவ்வளவா நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் நெருங்கி வந்து அப்பா உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து விசாலத்தை கொடுத்து நடத்துற எல்லா வேலைகளுக்காக நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டு. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனுஷர்கள் மாறலாம், ஆனா நீரோ நேற்று மென்று மென்று மாறாது இருக்கிறவராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. வேலைக்காக சோஸ்ரம் சோஸ்ரம் சோஸ்ரம். அப்பா நீரை மீட்பராயிருக்கிறேன், மீட்பராயிருக்கிறேன். நாங்கள் தாழ்ச்சி அடைவதே இல்லை கத்தா. இந்த இடத்துல உங்களை குறைபடுவதில்ல ஆண்டவர். அத்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த நன்மை நாளங்களை நிரப்புறவரை நடத்துறவரை நன்மை கிருபையும் எங்களை காண செய்கிறது. தகப்பந்தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கத்தாவே உங்களுக்கு பயப்படும் இறக்கம் செய்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி. உங்களுடைய இறக்கத்துக்கு அளவே இல்லப்பா. ஆயிரம் தலைமுறைக்கும் இறக்கம் செய்த நல்ல தகப்பனுக்கு கோடி கோடி சோஸ்ரமான் நல்ல வேலைக்கா நன்றி ஆண்டவர். நாளிலும் கத்தாவே கட்டுக்க அன்பு நேரலுக்காய் செபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிங்க. என்னென்ன பாரத்தோட என்னென்ன விடுதலைக்காக என்னென்ன வியாதி படுக்கையில இருந்து கேட்கிறாங்களோ அப்பா ரஜிபே காணாம நின்னும் ஆண்டவரே அப்பா பாரம்பரிய கட்டுகள் இருந்து கேட்கிறாங்களோ அந்த கட்டுகளை தான் கட்ட ஒழுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம். நீங்களை ஆசீர்வதி செபிக்கிறோம். அவர்கள் சமூகம் அம்மாக்குள்ள சங்கமிக்கவும் அப்பா இந்த வானொலிக்களை நீங்க சங்கமிக்க வைக்கும்படியா உடல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் மாட்டவர். யாரும் கைவிடப்பட்டு போக கூடாதுப்பா. மறுவழிய கேட்க போற நேர்களுக்காக விசேஷமா செபிக்கிறோம். அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. எந்தெந்த தேசத்துல எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த நேரம் மாற்றத்துல இருந்து கேட்டாலும் நீரோ மாறாதவராயிருந்து அப்பா அதினதின் காலத்துல சகலத்தை நேர்த்திய செய்யறவர் நீங்கப்பா என்பதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, இன்னுமை கிட்டி சேர கிரிய செய்வீரா, திருவை பாராட்டுவீரா, உடைய கரத்தின் கிரியை நிகழவிடாது இருப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கும் அப்பா அவனுடைய ஆசீர்வதிக்கிறோம் கத்தால். இன்னும் வழியாயிருந்து அநேக ஆத்துமக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள நிகழ்வை செய்வீரா. புதிய தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பீரா. இன்னும் அநேக ஊழியர்கள் எழுப்பி தருவீரா. மகிமைக்கு அவராட்சி நீதியும் கற்ற பிள்ளைகளாய் அப்பா வாஞ்சியோடு தாகத்தோடு மாத்துவ பாரத்தோடும் சுவிசேஷ பாரத்தோடும் அப்பா இணையும்படியா தளர்ந்துள்ள பிள்ளைகள் ஆண்டு எழுப்பி தாங்க ஆண்டு இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் அப்பா. நீர் எழுப்பி தந்த ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். இன்னும் இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதி உலகத்தை ஆசிரியத்தை செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா லசிர்களுக்கு கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்கு நன்றி. வீட்டாசுக்க நன்றி செலுத்துறோம். மறைமறைந்து ஊழியங்களை செய்கிற அந்த ஊழிய பிள்ளைகளை கனப்படுத்துகிறார். அவரோடு இணைந்து ஊழியங்களை சிறையில ஊழிய தாசன ஆசீர்வதிக்கிறார். கிருபை சூழ்ந்து கொள்ள இயேசுவினா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தை நேரத்தை ஆசிரியத்தாங்க வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. உங்களோட பேசுங்க நீங்க அவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களால் கனமுள்ள பாத்திரங்கள் வாய்ந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறோமே. கோடி கோடி சோஸ்ரம் நல்ல கருத்துல புகழ் இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்.

0: Amén.
1: Okay.
0: എത്തനാവും ചെയ്യുമായിപ്പെടുവതാക ഞങ്ങൾ ഇതുവരെ നേരവും തുതി പാടച്ചുക്കളായി കടന്ന സഞ്ചോം അടുത്തതാക കങ്ങളേറെടുപ്പോ മുത്താസി വരും പർവ്വത്துக்கு நேரான்ற பகுதிக்குடாய் கடந்து செல்வோம் நாளும் கண்களேறெடுப்போம் நிச்சயமாக திறப்பின் வாசல்ல நாங்கள் பிறருக்கு ஜெபிக்கும் பொழுது எங்கள் சுவையிருப்பை மாற்றவல்லவர் எங்கள் தேவையை சந்திக்க வல்லவராய் எங்களை நோக்கி அவரை நோக்கி நாங்கள் பார்க்கும் போது அவர் எங்களை நோக்கி பார்க்கிறவராய் அப்படியாக திறப்பின் வாசல் இது சாதாரண வாசல் அல்ல இது திறப்பின் வாசல் இந்த ஜெப நேரத்தில் ஜெபிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் அழையுங்கள் இணையுங்கள் திறப்பின் வாசல் நிக்க ஓடி வாருங்கள் அத்த பெரிய காரியங்களை செய்வார் அமேன் என் ஆளும் திறப்பின் வாசல்ல கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசு வெறும் பருவத்துக்கு நேரான்ற பகுதி கூடாக நாங்கள் கடன் செல்றோம் இந்த நாளும் கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் டோலியாக இணைப்பில் இருக்கிறார்கள் முதலாவது ஜெபத்தை நாங்கள் ஏறெடுப்போம் நேராக என்ற பகுதி கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் இதனாலும் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த நாட்கள் விடுமுறை நாட்களாக இருக்கிறது அநேக பிள்ளைகள் விடுமுறையை கழிக்க வேறு தேசங்களுக்கு செல்கிறார்கள் இன்னும் சில பிள்ளைகள் விடுமுறை நாட்கள்ல சில சமர் கோர்ஸ்கள் எடுத்து படிக்கிறார்கள் போக்குவரத்து செய்கிறார்கள் இந்த காரியத்துல கத்தர் பாதுகாக்கப்படியாக குடும்பங்களாய் பாதுகாக்கணும் பாலிய பிள்ளைகளாய் பாதுகாக்கணும் வெளியிடங்கள் செல்ற பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்கணும் எந்த கால சூழ்நிலை மாற்றமோ எந்த மாற்றத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து விடாதே கத்தர் பாதுகாக்கும்படியாய் அந்த பாதுகாப்பின் கரத்துக்குள்ளாய் தெய்வீக பாதுகாப்புக்காய் செவிங்க உங்களோட ஒரு மனப்பாடு
1: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் எங்கள் அருகில இருக்கிறீர்கள்ப்பா, அதுக்காக நீ நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை நம்புறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். ஆமேன் அப்பா. எங்களை நான் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பதற்கு செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இப்பொழுது நான் இந்த விடுதலையில் இருக்கிற பிள்ளைகளை உங்களுக்கு கரத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரே. சிறுவர்கள், இந்த வாலிபர்கள், பெரியவர்கள் யாவரையும் உங்களுக்கு கரத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த விடுதலை நேரத்தில் ஆண்டவரே, ஹாலிடேஸ் நேரத்தில் அப்பா பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க அப்பா. அவர்களுக்கு தேவையான அந்த ஸ்கூலுக்கு யூனிவர்சிட்டி போற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்கள் யூனிவர்சிட்டிக்கு போறேன் எங்கெங்கெல்லாம் போறார்கள் ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, தாய்மார்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்களுக்குள்ள ஒரு கண்ணு மணியமாக நீங்க இறங்குற தேவன் அப்பா, அதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபினால முடி சூடுங்க ஆண்டவரே. ரத்த கோட்டையினால், உங்க ரத்தத்தினால் ஆண்டவரே அவரை கழுவி சுத்தியறுத்தி அவங்க போகும் இடம் எல்லாம் உங்களோட சமூகம் முன்பாக போய் அவர்களை பாதுகாத்து அவர்களை உங்களோட கரத்தில் இழுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் என்று கூறி எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தகப்பனே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே கிருபை செய்து கொண்டிருக்கிற கிருபையிலுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உங்களோட சமூகத்தில் நாங்க வந்து நிற்கும் பொழுது நீங்க ஒரு போதும் எங்களை வெட்கத்துக்குள் போட விட மாட்டீர்கள் அப்பா. உங்களை அன்பாக எங்களை அழைத்த தகப்பனே, உங்களுடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு இந்த பிள்ளைகளை உங்களை அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை ஆண்டவரே கண்ணு மணி காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அப்பா நீங்க அவர்களை மறக்க மாட்டீர்கள் ஆண்டவரே. அப்படியா அவர்கள் போகும் இடமெல்லாம் உங்களுடைய சமூகம் முன்பாக போய் அவர்களுக்கு வேண்டிய அப்பா உதவிகளை செய்து அவர்களை காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரங்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்ப்பதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான கிருபையும் வல்லமையும் அப்பா உங்களோட அன்பையும் தெரிவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க ஒருபோதும் தள்ளிவிடா தகப்பன், ஒருவரின் ஒரு ஆத்மாவையும் தள்ளிவிட மாட்டீர்கள் ஆண்டவரே. அதுக்காணி நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. உங்களோட கல்வாரி நன்றி நிமித்தம் அப்பா நீங்க சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக இவர்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை ரட்சிப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்க இருக்கிறேன் அப்பா. உங்களோட உன்னதமான மறைவுல நீங்க மறைத்து வைக்கிற தகப்பனா இருக்கிறீங்க அப்பா. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கூறியபடி ஆண்டவரே, உன் பாதம் கல்லில் இடராதபடி அப்பா, அவர்களை அப்பா நீங்க தூதர்களை அனுப்பி அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி, அவங்களை காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களோட கரத்துல நாங்க இவர்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க அவர்களை கண்ணு மணி போல பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த பிள்ளைகள் நடக்கும் பொழுது, இருக்கும் பொழுது, எந்திரிக்கும் பொழுது அப்பா, ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே அவர்கள் உங்களோட சமூகத்தை காணக்கூடியதாக அவர்களுக்குள்ள ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவங்களை அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாற்றுக்கும் அதிகமாக ரட்சிப்பு உங்களிடத்திலிருந்து மட்டுமே வருகிறது. அந்தபடி ஆண்டவர் உங்களுடைய ரட்சிப்பின் அலங்கரத்தினால் அவங்களை அலங்கரித்து உங்களோட கனியுமே உங்களோட அன்பின் கனிகளை அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பெற்றோரை உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே தனிமேல் இருந்து பிள்ளைகளுக்காண்டி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ரட்சிக்க உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. மனுஷரால முடியாத காரியம் உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே அப்பா. உங்களால் செய்ய உங்களோட தயவு அவர்கள் கூட இருக்கவனி மாணவரே. மனதுருகி கரன் நீட்டி அதிசயம் செய்கிறவர் நீங்க. அப்படி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை இந்த விடுதலை நாட்கள்ல செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுக்குரியவர்களாக மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தாழ்மையுடன் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தின் என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் என்று கூறி ஜெபிக்கிறேன். ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சிஸ்டர். அறப்படி ஜெபித்தீர்கள். இந்த ஜெபங்களை கத்தாம் என்றும் ஆமீன் என்றும் அங்கீகரித்து உனக்கு பதில் தருவார். ஜெபித்த உங்களை எங்கள் குடும்பத்தை உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர். ஆமீன், கண்களை ஏறெடுப்போம். பருவத்துக்கு நேரான பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம். எங்கள் கனடா தேசத்துக்காக நான் கண்களை ஏறெடுக்க என்னோடு உருமரப்படுங்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 17வது ரவுண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதாவது அநேக தேசங்களிலிருந்து அந்த பிள்ளைகள் தாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த பந்தயத்தை நாங்கள் அந்த மெடலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கோம். அந்த விளையாடுகிற பிள்ளைகளுக்குள்ளேயும் அதை ஊக்குவித்து அந்த பயிற்சியளையும் இந்த உறவுகள் மத்தியிலும் சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கிறது. அந்த கருத்து வேறுபாடுகள் எப்படியான தோற்றத்தை கொண்டு வருதுன்னு சொன்னால், ஒரு அதாவது ஒரு வெறுப்பான ஒரு கசப்பான அனுபவங்கள் கூட, அதாவது முரண்படுற வார்த்தைகள், முரண்படுகிற தோற்றங்கள், அப்படியான கைப்பாடுகள் எல்லாம் வெளிப்படுகிறது. அப்படியான இயல்புகள் வந்து வேண்டாத கோபதாபங்களும் வேண்டாத கசப்புகளும் முளைக்காதபடி நிச்சயமாக இருக்கிற பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாகும். அந்த அந்த விளையாட்டு பந்தயத்துல பங்கு பெற்ற பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒருமனப்பாடுகள், ஐக்கியப்பாடுகள், தோல்வியும் வெற்றியும் எல்லாமே ஒன்றுதான். கர்த்தர் தான் நம்மை நடத்த வேண்டும். அந்த சமாதானம் அவர்களுக்குள்ளே உண்டாகணும். ஏன் அவர்கள் இந்த தேசத்துல பல்தரப்பட்ட ஜனங்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் நாடு வந்தவுடனே தங்கள் தேசம் விளையாடுது என்று சொன்ன உடனே அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள், தாங்கள் இந்த தேசத்துக்குரியவன் என்றதை மறந்து அங்கே அவர்கள் பக்கம் சார்ந்து விட்டு அவர்களோடு சில காரியங்களை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுகின்றது இந்த நாட்கள்ல. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக அன்னியே எல்லாரும் இந்த தேசத்தை ஜனங்களுக்காக ஜெபிங்க. தேசத்தில் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்து விடாதபடி இது கத்தர் கொடுத்த இந்த தேசத்தை கத்தர் பாதுகாக்கணும். இந்த மேட்ச் முடியும் வரைக்கும், இந்த வேர்ல்ட் கப் மேட்ச் முடியும் வரைக்கும், ஜனங்கள் வந்த பிள்ளைகள் பாதுகாப்பா திரும்பும் வரைக்கும் கர்த்தருடைய கரம், சமாதானத்தின் கரம் உங்களை நடத்தும்படியாக நாங்களும் ஜெபிக்கிறேன். என்னோட மனப்படுத்தோசரம் ஆண்டவரே, நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். இதனாலும் கத்தால் இந்த ஜெப குறிப்பு மடத்திருக்கிறதுக்குள்ளாய் கொண்டு வருகிறேன். கத்தால் கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிற விசேஷமா டொரண்டோ ஒப்பு கொடுக்கிறப்பா, இந்த வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்கிற அந்த இடத்தை உங்களோட கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கணப்பா. விசேஷமாக வந்திருக்கிற எல்லா தேசங்களோட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே எங்கள் பிள்ளைகளை உங்களோட கரத்துல தருகிறோம். எல்லாத்துமா உம்முடையது கத்தாவே. நாட்கள் கத்தாவே பொல்லாதவளா இருக்கு கத்தாவே. அப்பா இந்த வாலிய பிள்ளைகளுக்குள்ள கத்தாவே விசேஷமாக அப்பா நீ கொடுத்த தாளந்துகளுக்காய் நன்றி செலுத்துறோம் ஐயா. தாங்கள் தாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற நல்ல ஒரு மனப்பக்குவத்தோடு நல்ல ஒரு பயிற்சியோடு இந்த இடத்துல இணைந்திருக்கிறது கத்தாவே. அப்பா அவர்கள் இணைந்து அப்பா இந்த நாட்கள் ஒருவளுக்குள்ள கத்தாவே. அப்பா நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல ஒரு சமாதானத்தை விசேஷமாய் கொடுங்க. வெற்றியும் தோல்வியும் ஆண்டவர் வீரனுக்கு சமம் ஆண்டவர். அப்பா அதை அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை ஒரு மனப்பான்மைய அந்த மன உணர்வை நீ கொடுக்க வேணுமா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால. அப்பா போட்டியிடுகிற பிள்ளைகளுக்குள்ள கத்தாவே. அப்பா வேண்டாத உறுப்புகள் கசப்புகள் ஆண்டவர் ஐயா கை நிற காரியங்கள் முரண்படுற காரியங்கள் எண்ணு எதிர்த்து உளுத்துற எண்ணங்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவர். ஒரு இயல்பு கத்தாவே அதை ஆண்டவரே கோபதாபமாக்கி ஆண்டவரே அதை கசப்பாக்கி உயர் முளைக்காதபடிக்கு நீர் அந்த இடத்துல அவர்களுக்குள்ள ஒரு சமாதான உணர்வை கொடுத்து அவர்கள் எல்லாரும் சமம் என்று உணரத்தக்கதாக அப்பா நீர் கிரிய செய்ய வேண்டுமா செவிக்கிறோம் ஆண்டவர். ஒரு சாதாரண இந்த உலக கோப்பைக்கு இவ்வளவு இவ்வளவு காரியம் இருக்கு அப்பா. உம்முடைய வளைத்த பந்தய பொருளுக்கு ஆண்டவரே நாங்கள் அந்த இலக்கை நோக்கியோடு போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டிருக்கு கத்தாது. இன்னைக்கு போக்குவரத்து சில பிள்ளைகள் எவ்வளவோ சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறார் கத்தாது. அப்பா நேர அவகாசங்கள் ஐயா காலங்கள் தாமதிக்கிற வீடுகள் வந்து சேரும் அதை நீர் அறிவியிருக்கத்தால். ஆனாலும் நீரக்கம் செய்த தகப்பன் இந்த நாட்கள் இந்த தேசத்தில இருந்தெல்லாம் அந்த விளையாட்டு வீராங்க வீரர்கள் வந்திருக்கிறார்களோ அவர்களையா நல்ல சமாதத்தோடு மீண்டும் தங்கள் தேசங்களுக்கு திரும்பத்தக்கதாக கிரிய செய்வீரா, கிருபை அழிப்பீரா, உடகரத்தின் கிரியை நிகழ விடாதிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதனாலும் அல்ல பராக்கிறோம் அல்ல என்னுடைய ஆவியினால் எல்லாமாகும் என்று சொன்ன கத்த அப்பா அங்க தேசம் பல்தரப்பட்ட ஜனங்கள் வாழ்ற பல் கலாச்சார தேசம் ஆண்டவர். இந்த தேசத்தில கத்தா இனதோஷங்கள் அப்பா வேற்றுமைகள் பிரிவினைகள் வேறுபாடுகள் அப்படிப்பட்ட உணர்வுகளோடு வாழாதபடி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அப்போ ஒரு சமாதான உணர்வு அப்பா ஒரு ஏற்றுக்கொள்ற மனப்பன்மை கொடுக்க வேணுமா எல்லாரையும் சமமாய் நோக்கி பார்க்கிற தன்மை உணர்வை கொடுக்க வேணுமா வைக்கிறோம் ஆண்டவர். அப்பா நீர் ஆளுக செய்யுங்க, நீங்க வழி நடத்துங்க, தேசத்தை ஜனங்களை நீங்க பாதுகாத்துங்க சப்பா. நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அப்பா இந்த விளை போட்டி நிமித்தம் எந்த பொறாமைகளும் வந்து விடாதபடி எந்த நாச மோச பட்டியங்களும் மேற்கொள்ள தாவீங்க ஆண்டவர். எதிரி கையோகம் தாவீங்க சப்பா. எழுந்தவங்க என்ன ஆண்டவரே இருக்கிறதுல முற்றுமாய் தருகிறேன் அப்பா. சுரண்டோ முற்றுமாய் தருகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளை முற்றுமாய் சொந்த கோட்டைகள் மறைக்கும் ஜபிக்கிறோம் ஆண்டவர். ரத்தால மூடும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறனப்பா. நீரே பலத்த கோட்டை மரணமா இருந்து வழி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். எங்கள் விண்ணப்ப சாதத்தை கேட்டவரே சோஸ்ரம் பல்திர போற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். அடுத்ததாக அடுத்த விண்ணப்பமானது இந்த நாட்கள்ல பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வியாதி பலவீனங்கள் இந்த கொள்ள நோய் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த மீசையில் இந்த கொள்ள நோய் வந்து பரவி கொண்டிருக்கிறது. அந்த கொள்ள நோயிலிருந்து கத்தர் பாதுகாக்கும்படியாக இன்றைக்கு சில பிள்ளைகள் தாக்கி இருக்கிறது. அவர்கள் அங்கு தனிப்பட்ட முறையிலே அவர்கள் பராமரிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கவும் விடுதலை கத்தர் கொடுக்கவும் இப்படிப்பட்ட தொற்று நோய் கொள்ள நோய் எந்த தேசங்களும் பரவி ஜனங்களை முடக்கி விடாதபடி கத்தர் விடுதலை கொடுத்து வழி நடத்தி காக்க வேண்டும்படியா ஜெபிங்க. நம்மளோட
1: ஆமென் ஆமென் நன்றி நன்றி இயேசுவே, இரத்தமே ஜெயம் அப்பா. உங்களோட இரத்தத்தின் கோட்டைக்குள்ள மட்டுமே எங்களுக்கு விடுதலை உண்டு அப்பா. இந்த வியாதியில் தாக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்களையும் ஆண்டவரே, இப்படிப்பட்டவர் ஆண்டவரே, இளம் பிள்ளைகள், வாலிபர்கள் அப்பா, முதியவர்கள் யாவர்களையும் ஆண்டவரே, உங்களோட இரத்தம் தெளிக்கப்படுவதாக அப்பா. உங்களோட இரத்தத்தினால் மட்டும்தான் ஜெயம் உண்டு. எனக்கெல்லாம் டாக்டர்ஸ் என்னென்ன சொன்னாலும் நான் அதுக்கு மீறாக அவட ரத்தம் மட்டுமே என்ற வியாதியிலிருந்து விடுதலாக்கிறது. எத்தனையோ நாட்கள பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு பலவீனம் கொடுக்கிறவர் நீர் தான் அப்பா. ஆனபடியா உங்கள் ரத்த கோட்டைக்குள்ள உங்கள் ரத்தத்திலே தள்ளிச்சு இவர் இவர்களை அப்பாவுக்கு சுத்தமாக்கும்படியா ஜபிக்கிறேன். இந்த நோயில இருந்தாண்டிலே விடுதலையாக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. அந்த எல்லா தேசத்திலும் இந்த நோய்கள் உள்ள தேசத்தில் உங்களை ரத்தத்தை தெள்ளிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. ரத்தமே அப்பா உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பன், எங்களுக்கான மரித்திர அந்த இரத்தத்தில் இருந்து அப்பா எங்களுக்கு விடுதலை கொடுத்தவரே, இப்பொழுது இந்த வியாதியில் இருந்த ஆண்டவரே உங்களுக்கு இரத்தம் இந்த விரலுக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா உள்ள எல்லா விதமான பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. ஏன்னா நீங்க பெரியவர், நல்லவர், போதுமானவர். எபெனேசர் எபெனேசர் அப்பா, இன்று மட்டும் நடத்தி வந்தவரே, நேசரின் இரத்தம் அப்பா உங்கள் மேல் இருக்கும் பொழுது ஆண்டவரே நெருங்காது, சாத்தான் கிட்டே வர முடியாது. எந்த நோயிலும் எங்களுக்கு அணுகாத வண்ணமாக அப்பா நீங்க காத்து வருகிற தகப்பன் ஆண்டவரே, எல்லா தீங்குக்கும் ஆண்டவரே நீங்க தான ஆண்டவரே பதிலா, நீங்க தான விரலை காக்க வல்லவரா இருக்கிறீங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்ட இரத்த

0: இவர்களை ஒரு தீங்கும் தீண்டாத வண்ணமாக ஒரு இரத்த கோட்டைக்குள்ள விடுதலை உண்டு. இந்த இரத்த கோட்டையின் மூலமாக அவர்களை விடுதலை ஆக்குங்க. இந்த நோயிலிருந்து வீக்னஸாக பலவீனமாக எழும்ப முடியாமல் இருக்கிற நரம்புகளை தோள்களை எல்லாற்றையும் ஆண்டவரே புதிதாக்கும்படியாக ஜபிக்கிறேன். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத உங்களுடைய கிருபை, உங்களுடைய அநாதி சிநேகித்தால இழுத்து கொண்ட அந்த அன்பை இவர்களுக்கு காற்று, இவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜபிக்கிறேன். இரத்தமே ஜெயம் என்று அவர்கள் அறியக்கூடியதாக அவங்களுடைய மனக்கண்களை திறந்து இன்னும் அதிகமாக இந்த காலை நேரம் பிரதர் லெஸ்லி சொன்ன அந்த சகோதரிக்கான ஜபிக்கிற திடீரெண்டப்பா 42 இயர்ஸ்ல ஆனவரே அவளுப்பா பேரலைஸ்ட் ஆகி போன அந்த நரம்புகளை இப்போது இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறனப்பா. அப்பா உங்களால மட்டுமே எழும்புகளை உயிர்ப்பிக்கிற தேப்பனே, உயிரோடு எழுந்தவரே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து உங்களுடைய வல்லமையை காட்டி உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமையின் கிருபைகளுக்கு கிருபையின் கிரிகைகளுக்கு அவனுடைய நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தினால ஒன்றுமே அவர்களுக்கு அன்னுக்காவது வண்ணமாக அந்த சிஸ்டரை நீங்க எழுப்பும்படியா ஜபிக்கிறேன். அப்பா இத்தனை பேராண்டவரே எப்படி விழுந்திருந்தார்கள், அவர்களை எழுப்பின தகப்பன் உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லாண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே உங்களுக்கு ஒன்று சுத்தமாக என்று சொல்லி அவர்களை இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்குவதற்கு அவர்களை ஆண்டவரே இன்னும் அதிகமாக இரத்த கோட்டைகளை மறுத்து அவங்களுக்கு பெல்லப்படுத்தி பெல்லவீனத்தை சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து இவர்களை ஆண்டவரே வீக்னஸ் அவங்களை பெலவீனத்தில இருந்து எழுப்பும்படியாக ஜபிக்கிறேன். இந்த சிஸ்டருக்கு மறுநாளை சந்திக்க கூடியதாக அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான பலனை சத்துவத்தை கொடுத்து எல்லா நோயில பாதிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே சித்தம் என்று சுத்தமா என்று சொல்லிய தகப்பனே உங்களால மட்டுமே சுத்தமாக முடியும். நீங்க மனதுருகின தகப்பன், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா, உங்களோட வார்த்தையினால் எங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களோட வார்த்தையினால் எங்களுக்கு வெற்றி உண்டு. வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு இவர்களை ஒரு காலம் சாட்சியாக நிலை நிறுத்தி உங்களுக்கு என்று எரிகிற திரியாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுக்குரியவராக உங்களுக்கு ஏற்றவர்களை சிந்திப்பதற்கு இவர்களை இவர்களுடைய மனதை அவருடைய உள்ளத்தை அதிகமாக கழுவி சுத்தரித்து அவர்களை எழுப்பும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா உங்களால் மட்டும்தான் காயங்களை சுத்தமாக முடியும் ஆண்டவரே. குடர்களை பார்க்க செய்தீர், முடவர்களை நடக்க செய்தீர் அப்பா. அந்த முடவர்களுக்கு நடக்க முடியும் ஆண்டா, இந்த பலவீனத்திலிருந்து உங்களுக்கு அப்பா இவர்களை எழுப்ப முடியும் ஆண்டவரே. ஆனபடியா யாவரையும் எழுப்பி சுத்தமரித்து உங்களோட வல்லமையை தெரியப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே சாட்சியாக உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு இவர்களுக்கு ஒரு புது பலனையும் ஒரு உயிர்த்தெழுதன் ஆவியை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஜெபமே ஜெயம் என்று கூறியப்பா, நீரே வாழியும் சாத்தியமும் ஜீவனுமா இருக்கிற தகப்பனே, இவர்களுக்கு இன்னும் உங்களோட ஜீவனை கொடுத்து அவர்களை புதிதாக எழுப்பி அவர்கள் உங்களுக்கான வாழ்வதற்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நீரே எங்களுக்கு ஜெயக்கொடியாக இருந்து எங்களை வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு அப்பா உங்களை உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல ஜப வேண்டுகோளை நீங்க கேட்கறீங்க ஆண்டவரே. உங்களோட திருப்பாதத்தில் வந்து நிற்கும் பொழுது யாருடைய கண்ணீரை நீங்க துடைக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியா யாவரையும் உங்களுடைய கருத்தில் கொடுத்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி தாழ்த்தி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவன், நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான கண்ணீரோடு ஜெபித்தீர்கள். அந்த கண்ணீரோடான ஜெபித்து கர்த்தர் கம்பீரத்தோடு பலனை கொடுப்பார். ஜெபித்த உங்களையும் குடும்பத்தையும் உழைத்தையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமே. நாங்கள் அடுத்ததாக ஜெபிப்போம். இந்த இயற்கை அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கணும். இந்த காலை மாற்றங்கள் சில இடங்களுக்குள்ள சரியான உப்பு நிலை தாக்கங்கள், பிரான்ஸ் தேசங்கள், இந்தியாவில் இலங்கை தேசங்கள் வளர்ச்சியில் அங்கங்கே அப்படியாக தேசம் மத்தியகளுக்கு நாடுகளுக்குள்ளே இப்படிப்பட்ட தேசங்களுக்களை கர்த்தர் அந்த காலங்கள் காலங்களும் சமயங்களும் அறிந்தவர். கர்த்தர் காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கிறது. இயற்கை அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கும்படியாக அப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். என்னோட ஒரு மனப்படங்கள் சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த அருமையான இந்த செப குறிப்பை அப்பாவோட திருக்கரத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே. இந்த வேளையிலும் எனக்கு தாசரும் பருவத்துக்கு நேராவே என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்பா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அந்த விசுவாசத்தோடு அப்பா இந்த நாளிலும் இந்த இயற்கை அழிவிலிருந்து காலை மாற்றத்திலிருந்து நீங்க பாதுகாக்கும்படியா நீங்க உங்களோட பிள்ளைகளை நடத்தும்படியா உங்களோட கரத்தில் ஒப்புவிச்சு வைக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே வருஷத்தின் தன்னோட பகுதிகளை கிரியை செய்கிற கத்தர் நீங்க இந்த நாள் நம்முடைய கரத்தின் கிரியை வெளிப்படட்டும் ஆண்டவர். அப்பா நான்கு திசையிலும் உள்ளதையா தேசங்கள், அப்பா அந்த தேசத்தில் வாழுகிற ஆளுநர்கள் அதிகாரிகள் பதவியில இருப்போ குடிமக்கள் எல்லாரும் இட திருக்கரத்துக்கு தருகிறன் கத்தாவ, வயிற்றிருக்கிற பிள்ளை முதல் கத்தாவ வயோதிபர் யாவரையும் உட தரத்துல முற்றுமாய் தருகிறன் அப்பா, தேவிய பாதுகாப்பு உண்டாமடைய செபிக்கிறன் அப்பா. இந்த காலை ஒப்பிலை தாக்கங்கள் ஆண்டவரே அப்பா, யாரையும் ஆண்டவர் மேற்கொள்ள விட்டாதீங்க ஆண்டவர், தாவே வறட்சிகள் ஆண்டவர் அப்பா. இந்த நாளும் ஒரு வெள்ளமை மழை பொழியட்டும் ஒரு செழிப்பு உண்டாட்டும் ஐயா, சீர்படுத்துங்க இந்த காலநிலைகளை அப்பா. சவப்பனை ஜனங்கள் ஆண்டவரே உரட்சினால அப்பா தாகத்தினால வேதனை கொள்ளாதபடி ஐயா, தகப்பனே நோய்கள் வந்து விடாதபடி நீ பாதுகாக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கடிச்சு வைக்கிற அப்பா. காலங்கள் உம்முடைய கரத்துல அல்லவா இருக்கு கத்தா, தகப்பனே நீரே வனாந்திரத்தை வயல்வெளியாக்குற தேவன், அவாந்திர வழி ஆறுகளை உண்டாக்குற தேவன், இந்த நாளிலும் கத்தாவே எந்தெந்த பிள்ளைகளில் அந்தந்த சூழ்நிலையில அப்பா இந்த வறட்சி நிலையை சந்திக்கிறார்களோ அப்பா நீர் கூட இருந்து அவருக்கு வழிகளை திறந்து அந்த ஆகாருக்கு ஒரு நீரூற்றை காண்பித்தது போல இவர்களுக்கு அந்த வறட்சியை செழிப்பாக்கி புதிய பாதையின் வழி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறான் ஆண்டவர். தாவே இயற்கை அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியா செபிக்கிறப்பா. ஆங்காங்கே பூமி அதிர்ச்சியல் கத்தா, நிலநடுக்கங்கள் ஆண்டவர், அக்கினியாலைவுகளையா அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மேற்கொண்டு விட்டாதபடி அப்பாவி ஜனங்கள் அப்பா, அதப்பனே லாத்து மக்களும் முடியாதுன்னு சொன்னீங்களப்பா. இந்த நாட்களும் ஆண்டவர் இயற்கை அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா நீர் காண்கிற தேவர், உமக்கு மறைவாக ஒன்றுமே இல்லாண்டவரே அப்பா, நீர் பொருட்படுங்க பொருட்படுங்க தா, நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. நாட்கள் தெய்வீக பாதுகாப்பு எங்கும் உண்டாட்டும் ஐயா, நான்கு திசைகளை சுற்றி வேலி போடுங்கப்பா, அந்த யோபு யோபுக்குண்டான எல்லாவற்றை சுற்றி வேலி அடைத்தீங்களே கத்தால். இந்த நாட்கள் அப்பா தேசம் தேசமாய் வேலி அடைப்பீரான் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலி அடைப்பீரான், வழியில போற பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் வேலி அடைப்பீரான், உம்முடைய கரம் தாங்கி நடத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவர். உடகரத்தின் நிழலா மறக்க வேணுமா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர். பரிசுத்தரே பரிகாரியே தகப்பனே, இந்த வெப்பநிலை தாக்கத்தினால வீச்சல் வழிய போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவசான குறைவினால ஐயா தகப்பனே, சரியான தெளிவு இல்லாதனால அப்பா அவர்கள் ஆழத்துக்கு சென்று ஆண்டவர் அப்பா தகப்பனே தங்களை வாய்த்து கொள்ளாதபடிக்கு நீர் காக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஞானத்தை கொடுங்க அப்பா அவருக்கு, அந்த இடத்துல நீங்க தயவு பாராட்டுங்க அப்பா, அவருக்கு ஒரு புத்தி தெளிவை கொடுங்க ஆண்டவர். நீங்க வழி நடத்த வேணுமா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இந்த கப்பனே பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்க ராஜா, அவையான விரங்கி அங்க விடுதலை உண்டு, அந்த விடுதலை நாங்கள் பேசுறோம் ஆண்டவர். நீங்க விடுவிக்க வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவர், காலநிலையை சீர்படுத்தி விடுவிக்க வேணுமா செபிக்கிறோம் ஐயா, நம்ம தாக்கத்துல விடுதலை கொடுக்கணும் செபிக்கிறோம், யா கழிவிலிருந்து விடுவிக்க வேணுமா செபிக்கிறோம் கத்தால். அப்பா அந்த பிரிப்பை நாட்டு மக்கள் அவ்வளவு உறவை இழந்து உடமை இழந்து தவிக்கிறார், அப்படிப்பட்ட வேதனைகள் மீண்டும் மீண்டும் வராத படிக்கு ஜனங்கள் ஐயா இயற்கை அழிவிலிருந்து சேதப்பட்டு போகாத படிக்கு பாதுகாக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. இது மனுஷனால கூடாது, தேவனால் எல்லாம் கூடுவோம், அம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி விசுவாசிக்கிறோம், அறிக்க பண்ணுகிறோம், இந்த வார்த்தையை அனுப்புகிறோம் தேசமும். நீங்க ஆளுங்க செய்யுங்க, நீங்க வழி நடத்துங்க, பார்த்துக்கொள்ளுங்க, நல்ல கருத்துக்குள்ள எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி நன்றி நன்றி கத்தாவே. நாளும் கதாவே கண்கள் ஏறெடுப்போம் உத்தாசன பருவத்துக்கு நேரான்ற பகுதியை நீங்கள் ஆசிர்வதித்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். இந்த திறப்பின் வாசலை தந்து எங்களை கத்தாவே அப்பா தேசத்துக்காக பாரப்பட அப்பா இன்னும் விசேஷமாக போக்குவரத்து சில பிள்ளைகளை பாதுகாப்புக்கா வியாதி பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளை பாதுகாப்புக்கா இன்னும் இயற்கை அழிவிலிருந்து காலை மாற்றத்திலிருந்து பாதுகாக்கும்படியாக விடுமுறை நாட்கள் இருக்கிற பிள்ளைகள் விடுமுறை செல்ற பிள்ளைகள் அப்பா பாதுகாப்பாய் பாதுகாப்பாய் வந்து சேரும்படியாக அப்பாவோட பலத்த கரம் இருக்க போதுக்காய் நன்றி செலுத்தும் சோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தெரியப்படுத்தினோம் ஆண்ட அப்பா நீரே எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதந்து விட்டீர் பதர போறீர் அந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். கடந்த ஜெபித்த ஜெபங்களுக்கு நீர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தந்தீர் அப்பா. இன்னும் தனியா தர முடியாத ஜெபங்களுக்கு பதில் தர முடியாத ஜெபங்களுக்கு தாமதித்தார் நன்மைக்கு எதுவாக அமையும் அப்பா நிறைவேற்ற வேலையில பதில் தருது. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருந்து பெற்றுக் கொள்வோம். அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புங்காண்ட கட்டி எழுப்புங்காண்ட அப்படியாக நீங்க ஆசிரியர் கிருபைக்கா நன்றி. தருமையான தரப்பின் வாசல நீராங்களை உருமுகப்படுத்தினீரே இருவர் மூவருடைய நாமத்தினால் இதை கேட்டால் அதை நான் தருவேன் செய்வேன் என்று வாக்குரைத்தவர் நீர் வாக்கு மாறாதவர் நீர் அப்படியாக செய்யப்படுவதற்காய் நன்றி ஆண்டவர். நாளும் இணைந்து செபித்த சௌரி டோலிக்கா நன்றி செலுத்துறோம் அப்பா. தொடக்கம் முதல் இம்பட்டும் வரை சௌரி இணைத்து வைத்திருக்கு நன்றி அப்பா. வாரப்பட்டு செபித்தார் கண்ணீரோடு செபித்தார் அந்த செபங்களை எல்லாம் நீர் கேட்டு அவன் மாமியின் பதினப்பட கிருபைக்காய் நன்றி. சௌரி என் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கிறோம் ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் தகப்பனே அவர்களை ஆசீர்வதிங்க எல்லைகளை விருது விரிவாக்குங்க இன்னொரு திறவிட சந்திங்க வாசல் மற்றவர்களுக்காக செபித்தார்களே அப்பா. அன்று ஜோபு ஆண்டவரை தன் சிநேகருக்காக செபித்தாரே அப்பாவுடைய முகத்தை நீர் பார்த்து அவருடைய முன்னிலையோட பின்னிலையை ஆசீர்வதித்தது இரட்டந்தனியாக கொடுத்தீரே. அதே போல இந்த சௌரியம் அவர்கள் இரட்டந்தனியால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இரிய செய்வீரா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதி செபிக்கிறாண்ட அப்படியாக நீர் கொடுத்த இந்த பாரத்துக்காக நன்றி செலுத்துறப்பா. ஜுவாவிய ஊற்றி இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. இந்த வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் அந்த செலுத்தி ஒப்பு கொடுக்க அடியாளுக்கும் கொடுத்த இந்த பாரத்துக்காக நன்றி அப்பா. தரப்பில் வாசல் எங்களுக்கு தந்தீரே இந்த நேரத்தை தந்தீரே எங்களை இணைத்தீரே அடியாளையும் ஜெபிக்க வைத்தீரே அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். வரப்பட்டு ஜெபித்தோம் ஆண்டவர். ஜெபங்களை நீர் கேட்டு அங்கீகரித்து பதினப்புற கிருபைக்காய் நன்றி அப்பா. அடியாளையும் குடும்பத்தின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க எல்லைகளை விசாலப்படுத்துங்க இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புகள் அன்று செய்து செபிக்கிற தகப்பனே மீதியான வேலை பொதி மடக்கரத்தில் தருகிறன் கத்தாவே. வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி ஆசிரித்தாங்க வழி நடத்துங்க அபிரகாசமான மனக்கங்கள் எங்களுக்கு திறந்து வேத்துற அதிசயங்களை நாங்கள் காணும்படி மகத்துவங்களை நீங்க வெளிப்படுத்துங்க. நிறைய பழையில வார்த்தை எழுதி அறிக்க பண்ணி தயமெடுக்கவும் வாழ்வாக்கவும் வழிநடத்தவும் வழியிலே நிற்கவும் அப்பா நீங்க கற்றுக் கொடுக்கிற அந்த பாதையில நடக்கவும் இரிய செய்வீரா. நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்தி நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்கள் சங்கம் வாழ்க்கை சங்கமிப்போம் நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரத்தில். ஆமீன் ஆமீன். சரியா 2:08 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். வெளிச்சத்தின் செய்தி எடுத்து வருகிறார்கள். முதலாவது செய்தியா சிஸ்டர் பிருந்தா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். சிஸ்டர் வழியிலே இருந்தாலும் ஆவியானவர் எங்களை உற்சாகப்படுத்தி வழி நடத்துகிறார். உற்சாகத்தோடு வந்திருக்கிற உங்களை வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் வாழ்த்தி வரவேற்றுக்கிறேன் சிஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் சிஸ்டர், எடுத்து வாருங்கள்.
2: ஆரம்பிக்கலாம். தகப்பனே நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சர்வ வல்லவரே நன்றி. ஆவியானவரே நன்றி, அவங்களை ஆறுதல் படுத்துகிறவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்மைகளை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை விட்டு விலகாத நல்ல நேசரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர்கள், எங்களை வியாதியிலிருந்து நீங்க விலக்கி இருக்கீங்களேப்பா அப்பா. அதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதோ எங்களை ஆண்டவரே, இதோ உங்களுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே, உங்களுடைய சொந்த ஜனமாய் நீங்க எங்களை தெரிந்து கொண்டு இருக்கீங்களே, அதற்காக நன்றி அப்பா. இயேசுவே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஐயா ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. நீங்க செய்த நன்மைகளை காணுகிற கண்களை திறந்திருக்கீங்களே, அதற்காக நன்றி சுவாமி. இதோ எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க நன்மை செய்கிறவராய் ஆண்டவரே, எங்களையோடு கூட இருக்கீங்களே, எங்களை விட்டு விலகாத எபினேசராய் இருக்கீங்களே, அதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா ஆண்டவரே. உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே. யெகோவா மெக்காதீஸ் உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யாகுவே உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணின்மணி போல் எங்களை காக்கிறவரே உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே. பாதாள வல்லடிக்கு எங்களை மீட்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய பெயர்களை நீங்க ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா இயேசுவே. நன்றி நன்றி நன்றி.